0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
1: யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வந்து முஸ்லிமோன். யா அய்யுஹன்னாசு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸவ்ஜஹா وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا الا بهلم எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கே ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபஈ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும்
0: ஸதகல்லாஹு அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
0: விரைவில் உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு

0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. மரியம் என்ற சூராவுடைய விளக்க உரையின் முதல் வகுப்பு. சூரத்து மரியம் மக்காவில் இறக்கப்பட்ட சூராவில் ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை ரீதியான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூராவில் சூரா மரியம் ஒரு சூரா. குறிப்பாக நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்கத்தை மாற்றிய அனைத்து அம்சங்களையும் கொள்கை ரீதியாக ஈமான் கொண்ட முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வசனங்கள் இந்த சூரா மரியமுடைய வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விளக்க உரையை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய கருத்துக்களோடு அறியக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனுடைய சூரத்து தௌபாவுடைய சூராவை தவிர மற்ற எல்லா சூராக்களுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் இந்த சூராவை. காஃப் ஹா யா ஐன் ஸாத், எத்தனை எழுத்துக்கள்? காஃப் ஹா யா ஐன் ஸாத், ஐந்து எழுத்துக்கள். காஃப் ஹா யா ஐன் ஸாத். விக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்துஹு ஜகரியா. இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். இந்த சூராவுடைய முதல் வசனம் என்ன? காஃப் ஹா யா ஐன் ஸாத். இந்த வசனத்திற்கு விளக்கமாக சில அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம், இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம் என்று. ஆனால் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கணக்கின் கருத்தின் அடிப்படையில் இது போன்ற வசனங்களுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பமாக இது போன்ற வார்த்தைகளுடைய அமைப்பில் உள்ள வசனங்களை அல்லாஹ் ஆக்குவதன் காரணம் என்ன? ஜும்ஹூர் அஹ்லுல் இல்ம், அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்கிறார்கள். அல் ஹுரூஃபுல் முகத்தா என்று வரக்கூடிய இது போன்ற வெட்டுக்களோடு வரக்கூடிய வார்த்தைகளுடைய வசனங்கள் இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பத்தில் ஆக்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக யாருக்கு? யார் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அரபி மொழியில் பட்டிடம் பெற்றிருந்தார்களோ, புலமை பெற்றிருந்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய அரபி மொழியின் புலமையை, அல்லாஹுவின் வார்த்தைகளின் ஆழத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்களை பல சூராக்களுடைய முதல் வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா, இன்னும் விளக்க குர்ஆனுடைய விளக்க உரையுடைய பெரும்பாலான ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய சூராக்களை ஆரம்பிப்பதனுடைய காரணம் அல் ஹுரூஃபுல் முகத்தஓடு குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, குர்ஆனுடைய பலாகத்தை மக்களிடத்தில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வார்த்தைகளோடு குர்ஆனை ஆரம்பம் செய்கிறான் என்று இது போன்ற அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிக்கும் சில அத்தாட்சிகளை, சில அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு நபியும் அந்தந்த சமூகம் எதை தங்களுடைய அதிசயங்களாக, தங்களுடைய அத்தாட்சிகளாக கொண்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அந்த சமூகத்திற்கு அனுப்பி அதே ஆற்றலை மிகைக்கக்கூடிய அல்லாஹுவின் ஆற்றலை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆற்றல்களை, அந்த அத்தாட்சிகளை அந்த நபிமார்களுக்கும் அந்த ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் சூனிய கலையில் புலம்பெயர்ந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூனிய கலையை பொய்யாக்குவதற்காக, இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உதவி இல்லாமல் நடத்த முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்வதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அத்தாட்சிகளை கொடுத்தார். அவர்கள் கம்பை போடுவார்கள், அந்த கம்பு உண்மையான பாம்பாகவே மாறும். கைத்தடியை கொண்டு கடலை, ஆற்றை பிளப்பார்கள், அது இரண்டு துண்டாக பிளந்துவிடும். கையில் தங்களுடைய பையில் இருக்கக்கூடிய, சட்டையில் இருக்கக்கூடிய பையில் கையை உள்ளே விடுவார்கள், அது வெளிச்சத்தோடு வெளியே வரும். இது போன்ற அத்தாட்சிகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அத்தாட்சிகளை தான் பல நபிமார்களுக்கும் பல ரசூல்மார்களுக்கும் கொடுத்த அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் கொடுத்தான். அதுதான் குர்ஆனுடைய அந்த மொழிநடை. அந்த காலத்தில் வாழ்ந்த அரபுகள் தங்களுடைய அரபி புலமையை பெருமையாக நினைத்தார்கள். தங்களை விட இந்த பூமியில் அரபி மொழியில் புலமை பெற்றவர்கள், கவிதையாக பாடுபவர்கள், அதனுடைய ஆழங்களை அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்று அரபுகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் கலாம் தான், உங்களுடைய கவிதைகளை விட, உங்களுடைய அரபி புலமைகளை விடவெல்லாம் இது மேலானது. இந்த அரபி மொழியின் நடையை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இறக்கி இருக்க முடியாது என்ற உண்மையை அல்லாஹ் பறைசாற்றுவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறே உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அதுதான் அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா காஃப் ஹா யா ஐன் ஸாத். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கும் கொடுத்த அத்தாட்சியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். இஸ்லாம் மிஃராஜுடைய அத்தாட்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு. சந்திரனை தங்களுடைய விரலால் பிளந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அத்தாட்சி. குறைவாக இருக்கக்கூடிய உணவில் பிஸ்மில்லா என்று கூறி தங்களுடைய கையை உள்ளே நுழைத்தால் அல்லாஹ்வின் உதவியால் அந்த உணவு அங்கு இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கும் முழுமையாகி அதற்கு மேலும் மிஞ்சும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்திருந்தான். பின்னால் வரக்கூடிய கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அறிவித்து கொடுக்கக்கூடிய அத்தாட்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நின்ற கல், ஹுத்துபாவுடைய மேடைக்காக அவர்கள் பயன்படுத்திய கல், அதை கொஞ்சம் விளக்கிவிட்டு வேறொரு ஹுத்துபா மேடையை தயாரித்தவுடன் அந்த கல் அழுகக்கூடிய சப்தத்தை கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். மக்காவுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் கற்களும் மரங்களும் அல்லாஹுடைய தூதருக்கு சலாம் கூறிய அத்தாட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதருக்கு கொடுத்திருந்தான். நோய்களை குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அத்தாட்சி கொடுக்கப்பட்டதோ அல்லாஹ்வின் உதவியால், அதே போன்று நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் இந்த குர்ஆனுடைய மொழிநடை. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது தான். தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் அல்ல என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்து அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவாலாகவும் அந்த மக்களுக்கு ஆக்கினான். குல் லைன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அன் யாத்தூ பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யாத்தூன பிமிஸ்லி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ஜஹீரா. உங்கள் ஒருவர் ஒருவருக்கு உதவியாளராக இருந்து மனிதர்களையும் ஜின்களையும் நீங்கள் ஒன்று கூட்டினாலும் அலா அன் யாத்தூ பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியும் என்றால் கொண்டு வாருங்கள். லா யாத்தூன பிமிஸ்லி, சவாலையும் அல்லாஹ்வை கூறுகிறான், பதிலையும் அல்லாஹ்வை கூறுகிறான். லா யாத்தூன பிமிஸ்லி, உங்களால் ஒருபோதும் அது போன்ற குர்ஆனை கொண்டு வர முடியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த கலாம் காஃபிர்களுக்கு சவாலாக அமைந்தது. யாரெல்லாம் இந்த குர்ஆன் முஹம்மது ரசூலிடமிருந்து தான் வருகிறது என்பதை நிரூபணம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போட்டி கண்டார்களோ, தங்களுடைய கவிதையின் நடையால், தங்களுடைய மொழி நடையால் தூதரோடு யாரெல்லாம் மோதினார்களோ, அவர்கள் எல்லோருடைய கதையும் கடைசியில் எப்படி ஆனது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும் அளவிற்கே அந்த நிலை அவர்களை ஆக்கியது. யாரெல்லாம் குர்ஆன் இது கவிதை, இது ஜின்களில் புறத்திலிருந்து வருவது, அல்லது முஹம்மது ஏதோ சில ஏடுகளில் இருந்து கற்பித்து கூறுகிறார் என்று கூறி சவால் விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னிலையில் வந்து அந்த குர்ஆனை எங்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்று கூறினார்களோ, அவர்கள் எல்லோரும் அந்த சவாலில் தோற்று போய் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சவாலுக்காகத்தான் இது போன்ற அத்தாட்சிகளுடைய வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான். இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹுவை தவிர இதனுடைய விளக்கத்தையோ இதனுடைய மொழியுடைய அர்த்தத்தையோ வேறு யாரும் அறிய முடியாது. இரண்டாவது வசனம், ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதராகிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருளுடைய நினைவை இவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. உங்களுடைய இறைவனாகிய ரப், உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த இந்த அருளை பற்றிய செய்தியை யாருக்கு எடுத்து கூறுங்கள்? இந்த குர்ஆனை கேட்கக்கூடிய எல்லோர்களுக்கும் எடுத்து கூறுங்கள். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. யார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிகளில் ஒரு நபி. பனி இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயில் என்ற கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். யாராக இருந்தாலும் நபி ஆதம், நபி நூஹ், நபி இப்ராஹிம், நபி மூசா, நபி ஈசா எல்லோரும் அவரவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எந்த கோத்திரமாக இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நசரானிகளுக்கும் யகூதிகளுக்கும் மஜூசிகளுக்கும் என ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களை விட இன்னொரு நபிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்தை குர்ஆனில் எப்படி அழைப்பார்கள்? யா கௌம், யா கௌம், யா கௌம், என் கூட்டமே, என் சமூகமே, என் சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு நபி மட்டும் குர்ஆனில் தன்னுடைய சமூகத்தை, அனுப்பப்பட்ட சமூகத்தை யா பனி இஸ்ராயில் என்று அழைப்பார். யார்? யா பனி இஸ்ராயில், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவர்களும் யா கௌம் என்றுதான் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யார்? எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது. யா கௌம் என்று அழைப்பதற்கு அந்த சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல அவர்கள். அதனால் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பு குர்ஆனில் பனி இஸ்ரவேலர்களை யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களுடைய சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அத்துணை நபிமார்களும் அத்துணை சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அவர் அவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். அப்படி பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் ஜக்கரியா அலைஹி ஸலாம். இன்னும் சில ஹதீஸ்களின் அடிப்படையில் ஜக்கரியா அலைஹி ஸலாம் நஜ்ஜாராக கார்பெண்டராக, கார்பெண்டர்னா தமிழ்ல ஆசாரி, அந்த வேலையை செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார். அவருடைய அவர் நபியாக அனுப்பப்படும் பொழுது அவருடைய கைகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, அவர்களுடைய தலைகள் எல்லாம் நரை கூடி விட்டது. ஒரு வயதான தோற்றத்தில் உள்ள ஒரு நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சில கதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருந்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பிறந்தவர்கள் தான் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மரியம் அலைஹா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பிறந்தவர்கள். அவர்களுடைய தந்தை, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையார் இம்ரான். நபியா, கருத்து வேறுபாடு உண்டு அறிஞர்களிடத்தில், இவர் நபியா அல்லது நபி இல்லையா, நல்லவரா, லுக்குமானை போன்று அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உள்ள நல்லடியாரா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. அது எமக்கு இந்த வகுப்பில் தேவையில்லை. இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் மரியம். இம்ரான் அவர்களுடைய மனைவி யார்? குர்ஆனில் அல்லாஹ் இம்ராஅத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய அந்த பெண்ணுடைய பெயர் ஹின்னா. ஹின்னா, இதுவெல்லாம் பனி இஸ்ரவேலர்களுடைய கதைகளில் வருவது. பனி இஸ்ரவேலர்களுடைய இஸ்ராயிலாத் என்று சொல்லுவார்கள், அந்த கதைகளில் வருவது. தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரவேலர்களின் கதைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி அனுமதித்தார்கள்? குர்ஆனில் அது போன்ற கதை வந்தால், குர்ஆனில் உள்ள நிகழ்வு அது போன்ற நிகழ்வாக இருந்தால், குர்ஆனில் உள்ள நிகழ்விற்கு தான் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். குர்ஆனில் வராத நிகழ்வுகள் ஏதாவது பனி இஸ்ரவேலுடைய கதைகளில் வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த தாயுடைய பெயர் ஹின்னா என்று அழைக்கப்படுவார்கள். ஹின்னா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார்கள். வயதான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் பயன்படுத்துவேன், அல்லாஹ்விற்கே நான் அந்த குழந்தையை நேர்ச்சை செய்து விடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஹின்னா அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவனுடைய புத்தகம் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 35-36 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், என் வயிற்றில் எந்த குழந்தை உதிக்கிறதோ, என் வயிற்றில் எந்த குழந்தையை நான் சுமக்கிறேனோ அந்த குழந்தையை உன்னுடைய பாதைக்காகவே நான் நதர் செய்கிறேன், நேர்ச்சை செய்கிறேன். என்னிடத்திலிருந்து அதை அங்கீகரித்துக் கொள்யா அல்லாஹ், இன்னக்க அந்த சமீஉல் அலீம், நீ செவியேற்க கூடியவன், நீ அனைத்தையும் அறியக்கூடியவன். ஃபலம்மா வதஅத்ஹா, அந்த குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்ததற்கு பிறகு காலத், ரப்பி இன்னி வதஅத்ஹா உன்சா, யா அல்லாஹ் நான் பெற்றெடுத்தது எந்த குழந்தை? பெண் குழந்தை. நேர்ச்சை செய்தது ஆண் குழந்தை என்று, ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்விற்கு தெரியும் அந்த பெண் எதை பெற்றெடுப்பாள், பெற்றெடுத்தாள் என்று. ஆண்களை போன்று பெண் குழந்தை கிடையாது, ஆணை போன்று பெண் கிடையாது. அந்த பெண் சொல்கிறாள், ஹின்னா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண்ணிற்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன். மரியம் என்றால் தூய்மையானவள், சுத்தமானவள் என்று அர்த்தம். வைன்னி சம்மை துஹா மரியம் வைன்னி உஈதுஹா பிக வதுர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வாகிய உன்னிடத்தில் இந்த பெண்ணை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஷைத்தானிர் ரஜீம் இந்த பெண்ணை தீண்டுவதிலிருந்து. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரார்த்தனை செய்கிறாள், இன்று பலருக்கு இந்த பிரார்த்தனை மறந்து விடுகிறது. குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர, குழந்தை ஆரோக்கியமான முறையில் சைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்வதே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விழிப்பை தருவாளாக. இது மிக முக்கியமான பிரார்த்தனையில் ஒன்று. குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே சைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல், சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் என் குழந்தை இந்த பூமியில் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும். அதைத்தான் இம்ரானுடைய மனைவியிடமிருந்து என்னுடைய சமூகம் பெற வேண்டிய படிப்பினையாகும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தையையும் ஷைத்தான் தீண்டுவான். இயற்கை அது. ஆனால் ஷைத்தான் தீண்டக்கூடிய காரணத்தால் தான் குழந்தை முதல் முதலாக அழுகிறது. தூதருடைய வார்த்தை. ஆனால் அழாமல் பிறந்த, ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் பிறந்த இந்த பூமியில் இரண்டு குழந்தைகள் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த இருவரும் தான் இந்த பூமியில் அழாமல், ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த குழந்தைகளாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை கூறிவிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் இதே வசனத்தை ஓதி காட்டினார்கள், வஇன்னி உஈதுஹா பிக வ ஸுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், உன்னிடத்திலே இந்த பெண்ணை குறித்து, இந்த என்னுடைய சந்ததியை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், இந்த பெண்ணை ஷைத்தானுர் ரஜீம் தீண்டுவதிலிருந்து என்ற வார்த்தையை அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள். ஃபதகப்பலஹா ரப்புஹா, அந்த பெண்ணுடைய ரப் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டான். பி கபூலின் ஹசன், அழகிய முறையில். வ அம்பதஹா நபாதன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் வளர்த்தெடுத்தான் அழகிய முறையில். மரியமை வளர்த்தவன் யார்? சுப்ஹானல்லாஹ். வ அம்பதஹா நபாதன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் அழகிய முறையிலும் வளர்த்தெடுத்தான், அதை ஏற்றுக்கொண்டான். வக்கஃபலஹா ஜகரியா, இங்குதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ் சொல்லுகிறான். வக்கஃபலஹா ஜகரியா, ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த குழந்தைக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டார். எப்படி பொறுப்பெடுத்துக் கொண்டார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 44வது வசனத்தில் அதையும் அல்லாஹ் கூறுகிறான், ذلك من انباء الغيب نوحيه اليك وما كنت لديهم اذ يلقون اقلامهم ايهم يكفل مريم وما كنت لديهم اذ يختصمون. அல்லாஹ் கூறுகிறான், நாம் உமக்கு அறிவிக்கின்ற இந்த வேத வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மறைவான ஞானத்திலிருந்து உமக்கு அறிவிப்பவை. وما كنت لديهم, நீ அவர்களோடு இல்லை தூதரே. தங்களுடைய பேனாக்களை, எழுதுகோள்களை அவர்கள் வீசிய பொழுது, யார் மரியமை பொறுப்பெடுக்கக்கூடிய விஷயத்தில், அதை கொண்டு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு, அதை கொண்டு அவர்கள் குழம்பிய அந்த நேரத்திலும், நீங்கள் அவர்களோடு இல்லை தூதரே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகிறான். என்ன அல்லாஹ் கூறுகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இம்ரான் அவர்களுக்கு பிறந்தவுடன், ஹின்னா அவர்களுடைய, ஹின்னா அவர்கள் ஆண் குழந்தைதான் என்று நேர்ச்சை செய்தார்கள். இருந்தாலும் பெண் குழந்தையை அல்லாஹ்தான் கொடுத்தான், அவனுடைய அறிவில் தான் இது பிறந்தது. அதனால் என்னுடைய நேர்ச்சையை நான் மாற்ற மாட்டேன், இந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் வளர்க்கப் போகிறேன் என்ற முடிவை எடுத்து ஹின்னா அவர்களை பால்குடி மரக்கடித்ததற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸை நோக்கி அழைத்துச் செல்கிறார்கள். அந்த நபிமார்கள் எல்லாம் அந்த இடங்களில் அனுப்பப்பட்டவர்கள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை முஸ்லிம்களுடைய கரத்தில் மறுபடியும் ஒப்படைப்பானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி செல்கிறார்கள். அங்கே ஆசிரியரை மரியமை வளர்ப்பதற்காக, மரியமை பாதுகாப்பதற்காக அலைஹிஸ் ஸலாம், மரியம் அவர்களுக்கு மார்க்கத்துடைய கல்வியை, அக்கைதாவை கற்றுக் கொடுப்பதற்காக, இல்மை சுமக்கக்கூடிய பெண்ணாக தன்னுடைய குழந்தையை மாற்றி அல்லாஹ்வுடைய பாதையில் தான் செய்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக தாய் அழைத்து சென்று ஆசிரியர்களை தேடுகிறார். சுப்ஹானல்லாஹ். இம்ரானுடைய மகள் ஒரு மிகப்பெரிய நல்லடியார், அல்லது நபியாக கூட இருந்திருக்கலாம். அல்லாஹ் அறிந்தவன். ஒரு நபியுடைய மகள் அல்லது ஒரு நல்லடியாரின் மகள் அதை பொறுப்பெடுப்பதற்காக எல்லோரும் போட்டியிடுகிறார்கள். அங்கே இருந்த எல்லா ஆசிரியர்களும் போட்டியிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் அந்த நாட்டம் நிறைவேறும். எல்லோரும் முடிவெடுக்கிறார்கள், எம்முடைய பேனாக்களை நாம் எழுதக்கூடிய எழுதுகோலை ஜோர்தானுடைய நதியில் வீசுவோம், ஜோர்தானுடைய நதியில் வீசுவோம். அந்த பேனா இயற்கையில் செல்லக்கூடிய திசையை விட்டு யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறதோ, இயற்கையில் அந்த பேனாவை போட்டால் எந்த திசையை நோக்கி செல்லுமோ அந்த திசை அல்லாமல் யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருமோ அவர் மரியமை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். இதுல் கூன அக்கலாமகும், அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார். அவர்களுடைய பேனாக்களை அவர்கள் வீசிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை, அதில் அவர்கள் போட்டி போட்ட நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை. நபியே, சுப்ஹானல்லாஹ், எல்லோரும் பேனாக்களை வீசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபியுடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறது. எல்லோரும் முடிவெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இங்கே ஒப்படைக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். மரியமை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிறார்கள், அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சூரத்துல் ஆலா இம்ரானுடைய அடுத்தடுத்த வசனங்களிலும் சொல்லுகிறான். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், அல் மிஹ்ராப் என்றால் முன்னால் காலத்தில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அவர்கள் அமைக்கக்கூடிய இடம். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், ஒவ்வொரு முறையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மெஹ்ராபுக்கு, அவர்கள் வணக்க வழிபாடை செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது, வஜத இந்தஹா ரிஸ்கா, ஒரு ரிஸ்கை அவர்கள் பார்ப்பார்கள். சாதாரண ரிஸ்க் அல்ல, அது ஒரு மாற்றான ரிஸ்க், யாரும் பயன்படுத்தாத ரிஸ்க். இன்னும் சில அறிஞர்களுடைய விளக்க உரையின்படி குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அவர்களுக்கு கோடை காலத்தில் கிடைக்கும், கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்கும். எப்போதெல்லாம் செல்லுகிறார்களோ அப்போதெல்லாம் வித்தியாசமான உணவு அவர்களுக்கு முன்னால் இருக்கும். மரியமை பார்த்து கேட்பார்கள், காலையா மரியம் அன்னாலகிஹாதா.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம், அண்ட் பிரின்சஸ், குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம், பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ், நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம், உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ஏன் கூறுகிறான் யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆவுடைய ஒரு நுணுக்கத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். துஆவில் நீங்கள் கேட்கும் பொழுது ரப்பை உங்களுடைய ரப்பாக மட்டும் நீங்கள் கருத வேண்டும். என்னுடைய இறைவன் அவன் என்ற உரிமையை நீங்கள் எடுத்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நிறைவேற்றுவான். சுப்ஹானல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுடைய பிரார்த்தனை எல்லாம் கூறும் பொழுது அவருடைய ரப்பை என்றுதான் அல்லாஹ் கூறுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது என் ரப்பு அவன், என் இறைவன் அவன், எனக்கு அவன் தான் கொடுக்க முடியும், நீ இல்லாமல் யார் யா அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும் என்பதை தனக்கு மட்டும் அவன் உரித்தாக்க வேண்டும். அப்படித்தான் ஜக்கரியாவும் உரித்தாக்கினார். அதனால் தான் அல்லாஹுவை என் இறைவா என்று அழைத்தார், ரப்பி என்று அழைத்தார், ரப்புனா என்று அழைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். இன்னாதா ரப்பஹு, அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது நிதா அன் ஹஃபியா, ஒரே வார்த்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் இரண்டு முறை பயன்படுத்துகிறார். இன்னாதா ரப்பஹு நிதா அன், நாதா நிதா அன், இரண்டு முறை அர்த்தம் தான். அவருடைய ரப்பை அவர் அழைத்தார், எப்படி அழைத்தார் என்பதை அல்லாஹ் கூறும் பொழுது அதே வார்த்தையை சொல்லுகிறான். ஏன் அறிஞர்கள் கூறுகிறார்கள், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மட்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார், வேறு யாரையும் அதில் அவர் கூட்டாக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அதை அழுத்தி சொல்கிறான், உறுதிப்படுத்துவதற்காக சொல்கிறான். இன்னாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா, ஹஃபி என்றால் மறைவாக அல்லது சப்தத்தை குறைத்து என்று அர்த்தம். நிதா அன் ஹஃபியா, மறைவாக தன்னுடைய சப்தத்தை குறைத்து அவர் அல்லாஹுவை அழைத்தார். இத்னாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா, ஏன் மறைவாக அழைத்தார்? இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது தஃப்ஸீரில். முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரையச்சம் உடையவர்களுடைய உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதையும், இரையச்சம் உடையவர்கள் மௌனமாக மனதில் என்ன நினைத்தாலும் அதை அறிவான் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதும் மெதுவாக சப்தமில்லாமல் கூறக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக அறிந்தவன். அல்லாஹ்விற்கு சப்தம் இருந்தாலும் சப்தம் இல்லை என்றாலும் அல்லாஹ் அதை செவியேற்பான். சத்தத்தோடு அவனை அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை நாங்கள் ஒரு மலை குன்றை நோக்கி ஏறினோம். ஏறும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறினோம் சத்தத்தோடு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அழைத்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நிதானப்படுத்துங்கள், அதாவது உங்களுடைய சப்தங்களை நீங்கள் தாழ்த்துங்கள், நீங்கள் செவிடரையோ அல்லது கேட்க ஆற்றல் இல்லாதவரையோ உங்களிடத்தில் இல்லாதவரையோ நீங்கள் அழைக்கவில்லை. இன்னஹு மஅகும், உங்களோடுதான் அவன் இருக்கிறான். இன்னஹு ஸமீஉன் கரீம், நீங்கள் பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ நிதா அந்த ஹஃபியாவுடைய விளக்கம் என்ன, ஏன் மௌனமாக அழைத்தார்கள்? மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று, மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று. எல்லோரும் கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்தி அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது, இன்னாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா, ஏன் இந்த மௌனமான ரகசியமான அழைப்பு என்றால், அவர்களுடைய வயது என்ன அழைக்கும் பொழுது? தள்ளாடக்கூடிய வயது, குழந்தை பெற்றெடுக்க ஆற்றல் இல்லாத வயது. இதுவரை அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை, இப்போதுதான் கேட்கப் போகிறேன். இதை மற்றவர்கள் செவிமடுத்தால் என்னை கேலி செய்வார்களே, என்னை ஏளனமாக பேசுவார்களே என்பதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரகசியமாக மௌனமாக அல்லாஹுவை அழைத்தார்கள். என்ன அழைப்பு அது? துஆவு ஜக்கரியா என்ன? கால ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஷ்தஅல ரஸ் ஷைபா வலம் அகும் பிதுஆயிக ரப்பி ஷக்கியா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுவை அழைக்கக்கூடிய முறையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தருகிறார்கள். தான் யார், அழைக்கக்கூடிய நான் யார் யா அல்லாஹ் என்பதை ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே தெளிவுபடுத்துகிறார். கால ரப்பி, என் ரப்பே, இன்னி வஹனல் அஸ்மு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. அப்படி என்றால் வயதாகிவிட்டது, என்னுடைய பலத்தை நான் இழந்து விட்டேன், என்னுடைய மனைவியோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பலத்தை நான் இழந்து விட்டேன், என்னால் முடியாது யா அல்லாஹ், நான் பலகீனமானவன், என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, என்னுடைய தலைமுடியது, என்னுடைய முழு தலையும் நரைத்து விட்டது, முழு தலையிலும் நரை சூழ்ந்து விட்டது, நரையால் அது முழுமையாகிவிட்டது. இதை கூற வருகிறார்கள், வயதாகிவிட்டேன், இதற்கு மேல் என்னால் முடியாது யா அல்லாஹ், வலம் அகும் பிதுஆயிக ரப்பி ஷக்கியா, ஆனால் ஒன்றை நான் அறிவேன், என்னுடைய பிரார்த்தனையை நீ ஒருபோதும் நிராகரித்ததில்லை என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விற்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிற்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ்விற்கு முன்னால் மீண்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், யா அல்லாஹ், இதுவரை எந்த பிரார்த்தனை எல்லாம் உன்னிடத்தில் நான் முறையிட்டேனோ அதை எதையும் என் ரப்பாகிய நீ நிராகரிக்கவில்லை, அதை விட்டு என்னை நீ தூரமாக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு நீ இருந்ததில்லை. முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த அருளை பிரார்த்தனையில் நினைவுபடுத்துகிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். வலம் அகும் பிதுஆயி ரப்பிக் பிதுஆயிக ரப்பி ஷக்கியா, உனக்கு செய்த எந்த பிரார்த்தனையும் யா அல்லாஹ் நீ எனக்கு தடுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை. ஐந்தாவது வசனம், وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي وَكَانَتِ امْرَأَتِي عَاقِرًا فَهَبْ لِي مِنْ لَدُنْكَ وَلِيًّا. سُبْحَانَ اللَّهِ. وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي. يَا اللَّهِ எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களை நான் பயப்படுகிறேன், அல்லது எனக்கு பிறகு உரிமையாளர்களை நான் பயப்படுகிறேன். என்ன பயப்படுகிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? தன்னுடைய தொழில் பார்த்து சேர்த்து வைத்த செல்வத்தை என் பின்னால் வரக்கூடிய குடும்பம் அழித்து விடும் என்று பயந்தாரா? வாரிசுகள் என்னுடைய செல்வத்தை அபகரித்து விடுவார்கள் அல்லது போட்டி போடுவார்கள் என்று பயந்தாரா? நபிமார்களுடைய வாரிசு யார்? வாரிசு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்கள் தங்களுடைய செல்வத்தை வராசத்துடைய சொத்தாக ஆக்க முடியாது. அல்லாஹ் அமைத்த நியதி அது. நபிமார்களுடைய செல்வம் சதக்கா, அவர்கள் விட்டு செல்வது அவர்களுடைய குடும்பத்தார்கள் யாரும் அதில் பங்கு போட முடியாது, அது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்படுகிற சதக்கா. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எதை பயந்தார்கள்? நபிமார்களுடைய வாரிசு அவர்கள் விட்டு செல்வது நுபுவா, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றது நுபுவத்துடைய இல். இந்த கல்வி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பயந்தது, எனக்கு பிறகு ஒரு நபி ஏற்படாமல் இருப்பாரோ, அல்லது எனக்கு பிறகு இந்த இல்மை சுமப்பவர் இல்லாமல் இருந்து விடுவாரோ, அல்லது எனக்கு பிறகு நான் இருக்கக்கூடிய இந்த இல்மில், நான் இருக்கக்கூடிய இந்த மன்ஹஜில், நான் இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கையில் எனக்கு பின்னால் வரக்கூடிய குடும்பம், என் வாரிசுகள், என்னுடைய குடும்பம் இல்லாமல் போய் அல்லாஹ்விற்கு மாறுபட்டவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்களோ வழிகாட்டல் இல்லாமல் இன்று நான் பயப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ். வஇன்னி கிஃப்துல் மவாலிய மி வராய் வகானத் இம்ராதி ஆக்கிரா. ஆக்கிரா என்றால் வயதானவள் என்று அர்த்தம் அல்ல, என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. இத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்தோம், ஆனால் குழந்தை அவர்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது. எனக்கு எதுவும் தெரியாது, இதுவெல்லாம் இங்க இருக்கு, கைகள்லாம் என்னுடைய நரம்பெல்லாம் தளைச்சு போயிடுச்சு, முடியாது என்னால், என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது, என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது, இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனா எனக்கு குழந்தை வேணும், உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுப்பாயாக. அவர்கள் எனக்கும் யாக்கூபுடைய குடும்பத்தார்களுக்கும், யாக்கூபுடைய வம்சத்தில் வந்தவர் தான் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூபுடைய குடும்பத்தார்களுக்கும் எனக்கும் அவர் வாரிசாக வேண்டும். எதில்? நுபுவத்தில், இந்த இல்மில், இந்த மன்ஹஜில், இந்த கொள்கையில், இந்த குணத்தில். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையை நீ நேசிக்க வேண்டும், அவரை மக்கள் நேசிக்க வேண்டும், நீ அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவரும் உன்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், மக்களும் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவரை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனிதராக ஆக்கு என்றால், யா அல்லாஹ் நீ அவரை பொருந்திக் கொள், அவர் உன்னை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு, மக்களையும் அவரை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு. இப்படி ஒரு வயதானவர், வயதான ஒரு நபி, நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது, தலைமுடி எல்லாம் நரைத்து விட்டது, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை அவர்களுடைய மனைவிக்கு, இருந்தாலும் என்னை அழைக்கிறார், எதை நினைவுபடுத்துகிறார், ரப்பே என்னுடைய பிரார்த்தனையை ஒருபோதும் இதற்கு முன்னால் நீ நிராகரித்ததை நான் பார்த்ததில்லை, யா அல்லாஹ் என் இறைவன் நீ, எனக்கு இதுவெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தையை, எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ். இந்த பிரார்த்தனை எமக்கு எதை பாடமாக தருகிறது? யாரா சொல்லு? ஓகே, அப்புறம் யாராவது பின்னாடி? அல்லாஹுவை அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது, இது இருந்தால் தான் அல்லாஹுவை அழைக்க முடியும், இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது? எனக்கு ஒரு தொழில் இருந்தால் தான் நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும், நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாஹுவை கேட்பது? எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும், எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை மின்களுடைய உள்ளத்தில் காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உணவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான், காரணம் இருந்ததா? பூமியில் இருந்து விளைந்ததா? அது கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை அழைத்தார்கள், அவர்களுக்கு காரணம் இருந்ததா? எனக்கு வயது இருக்கிறது, எனக்கு என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் என்ற காரணம் எல்லாம் இருந்ததா? அல்லாஹுடைய நபிமார்களுடைய வரலாறு அதைத்தான் எமக்கு உணர்த்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு, அதனுடைய தன்மை என்ன? தன்மை என்ன? எதை போட்டாலும் சுட்டரிக்கும். இப்ராஹிமுக்கு தெரியும் இந்த நெருப்பு சுட்டரிக்கும் என்று, ஆனால் வீசப்படும் பொழுது எதை நம்பிக்கை வைத்தார்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இதனுடைய தன்மை இதுதான், ஆனால் இந்த தன்மையை கொடுத்த என் ரப்பிடத்திலே பொறுப்பை சாற்றுகிறேன், அவன் எப்படி நாடுகிறானோ செய்து கொள்ளட்டும். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், அல்லாஹ் இப்ராஹிமுடைய அந்த நம்பிக்கையால் இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றினான். பலர் இந்த நம்பிக்கையில் மோசடி செய்கிறார்கள். ஏதோ ஒரு வருஷம் கேட்டோம், ரெண்டு வருஷம் கேட்டோம், அதுக்கு மேல போச்சா? இவ்வளவோ கேட்டுட்டாங்க அல்லாட்ட, என் பிரார்த்தனை எல்லாம் அல்ல செவிமடுக்கிற மாதிரி தெரியல, அவ்வளவுதான், இனிமே கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி அல்லாஹுடைய நம்பிக்கையில் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். குறிப்பாக இந்த குழந்தை விஷயத்தில் எவ்வளவோ முறை முயற்சி செய்தேன், எவ்வளவோ மருத்துவர்களை அணுகினேன், எத்தனையோ முறை அல்லாஹ்விற்கு சுஜூது செய்தேன், எனக்கு எல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு மேல் என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். நபி ஜக்கரியாவுடைய நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ், அவருடைய எலும்புகள் தேய்ந்து தளர்ந்து விட்டார். அவரால் அந்த பெண்ணோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் நபி ஜக்கரியாவிற்கு கிடையாது. அந்த குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. வயதாகி மரணத்துடைய நாட்களை எண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாஹுவை கேட்கிறார், யா அல்லாஹ், நீ என் ரப், என்னிடத்தில் எனக்கு எல்லாம் நீதான் கொடுத்தாய், என் நிலைமை இது, இதுவரை என் பிரார்த்தனையை நீ நிராகரித்ததில்லை, நீ நாடினால் கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை, நீ கொடுயா அல்லாஹ், எனக்கு அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுவை அழையுங்கள், உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற உறுதியோடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் மின் கல்பின் காஃபிலின், மறைவாக உறுதியில்லாத அல்லது உள்ளத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கும் தொடர்பில்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. உன் கல்பு எதை சொல்லுகிறதோ அதை உன் நாவு மொழிந்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதில் உறுதி இருந்தால் என் ரப்பு நீதான், நீதான் கொடுக்க முடியும், எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது, முயற்சி செய்கிறேன், கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் என் ரப்பாகிய உன்னிடத்தில் தான் இருக்கிறது, நீதான் கொடுக்க முடியும், அல்லாஹ்வை உறுதிப்படுத்துங்கள், யா அல்லாஹ், நீ கொடு கொடு கொடு, நீ கொடுக்க முடியாது, நீ நாடினால் கொடு, நீ நாடவில்லை என்றால் கொடுக்காதே என்ற வார்த்தை எல்லாம் பிரார்த்தனையில் வரக்கூடாது என்பதைத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த துஆ எமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் பாடம் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பதில் அளித்தான் இந்த பிரார்த்தனைக்கு, அல்லாஹ் எந்த முறையில் விளக்கம் கூறினான், அல்லாஹ் நான் கொடுப்பேனா அல்லது கொடுக்க மாட்டேனா, தளர்ந்து விட்டாய் ஜக்கரியா, உன் தாய், உன் குழந்தை, உன் மனைவிக்கு அது பாக்கியம் இல்லை ஜக்கரியா என்று அல்லாஹ் பதில் கூறினாடா, அல்லது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை அல்லாஹ் நிறைவேற்றினானா, எப்படி நிறைவேற்றினான், யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அவர்களுக்கு வாரிசாக ஆக்கினார், யார் அந்த மனிதர் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய விளக்க உரையின் வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாடத்தை படித்து அதன் மூலமாக இஹ்லாஸின் அடிப்படையில் பலன் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும். www.muslimvanoli.com. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.

எந்தளவோ சக்தி மிக்கவன். அல்லாஹ் எந்தளவோ ஒரு விடயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவன் என்ற விடயங்களை எல்லாம் குர்ஆன் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய முஸ்லீம்களே, சகோதரர்களே, மனிதனை பொறுத்தவரையில் ஹுலிகல் இன்சானு மின் அஜல், அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் அவசரத்துக்கு மத்தியில் படைக்கப்பட்டவன், பதட்டக்காரன் மனிதன். மனிதனுக்கு அவசரம், பதட்டம், பொறுமையின்மை அனைத்துமே மனிதனிடம் காணப்படக்கூடிய குறைகள். ஆனால் அல்லாஹ் அவசரப்பட மாட்டான், அல்லாஹ் பதட்டப்பட மாட்டான், அல்லாஹ் எதுக்கும் அஞ்ச மாட்டான். உண்மையான பலமானவன் அந்த அல்லாஹ், உண்மையான சபருள்ளவன் அந்த அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லீம்களாகிய நம்முடைய கடமை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹுவின் பக்கம் மனித சமூகத்தை அழைப்பது நம்முடைய கடமை. ஒரு மனிதர் மரணித்ததற்கு பிறகு அவரை பற்றி புகழ் பாடுவதோ, அவரை பற்றி சூரியன் என்று சந்திரன் என்று புகழ் பாடுவது, இது அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த கடமை அல்ல. நமக்கு சொல்லித்தரப்பட்ட கடமை என்ன தெரியுமா முஸ்லீம்களே? ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பதற்கு முன்னால் அவனுக்கு அல்லாஹுவை பற்றி தெளிவுபடுத்துவது, அல்லாஹுடைய வல்லமைகளை தெளிவுபடுத்துவது, அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அந்த மனிதனுக்கு எத்தி வைப்பது, இதுதான் நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு, கண்ணை பொத்தியதற்கு பிறகு அவரை நீங்கள் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீங்கள் அவரை தூக்கினால் என்ன, அவரை துரத்தினால் என்ன, அது களிமாவோடு இஸ்லாத்தோடு மரணித்தால் சொர்க்கம். களிமா இல்லாமல், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல், இஸ்லாம் இல்லாமல் மரணித்தால் முழு குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்குறுதி அவர் நரகவாதி. அவர் யாராக இருக்கலாம்? அவர் இவராகத்தான் இருக்க வேண்டும். அவர் தாழ்ந்த குலம் ஜாதி, அவர் ஏழை, அவர் ஒன்றுமே சமூகத்தில் மதிக்கப்படாதவர் என்ற நிபந்தனை கிடையாது. கலிமா இருந்தால், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், அதே நிலைமையில் கண்ணை பொத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பார். கலிமாவை சொல்லவில்லை, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் முழு உலகமும் சேர்ந்து அவரை புகழ்ந்தாலும் அல்லாஹ் நரகத்தை தான் கொடுப்பார். இதனால தான் நாம் ஓதக்கூடிய மிக முக்கியமான சூறாக்கள் ஒரு சூறா தான் சூறா யாசீன். இந்த சூறா யாசீனிலே அல்லாஹ் 17 ஆயத்துகளுக்குள் ஒரு சம்பவத்தை சுருக்கி அல்லாஹ் சொல்கிறார். எத்தனை ஆயத்துகள்? 17 ஆயத்துகளுக்குள். ஏனென்றால் எந்த முஸ்லிமுக்கும் சூரா யாசீன் தெரியாதென்று சொல்ல முடியாது. சூரா யாசீனை பரக்கத்துக்கு ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது. சூரா யாசீனை ஓதினால் தேவைகள் நிறைவேறும் என்ற சிந்தனை நமக்கெல்லாம் இருக்கிறது. அல்லாஹுடைய கலாம் இந்த சூரா யாசீனுக்குள் 17 ஆயத்துகளில் அல்லாஹ் சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறார். சகோதரர்களே, சூரா யாசீன் 13 ஆயத்திலிருந்து தொடங்கி சூரா யாசீனுடைய கிட்டத்தட்ட 26-27 ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அந்த சம்பவம் என்ன சம்பவம்? சம்பவம் சொல்லுவது இது குர்ஆனுடைய சம்பவம். இது உலக முடிவு வரை உள்ள மக்களுக்கு படிப்பினை.

0: உலக முடிவு வரையுள்ள மக்கள் பின்பற்றுவதற்காக சொல்லப்பட்ட சம்பவம். அல்லாஹ் சொல்கிறான், إِذْ جَاءَهَا الْمُرْسَلُونَ நபியே அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். وَاضْرِبْ لَهُمْ مَثَلًا أَصْحَابَ الْقَرْيَةِ ஒரு கிராமவாசிகளுடைய உதாரணத்தை சொல்லுங்கள். என்ன கிராமம்? அந்தாக்கியா என்ற கிராமம். கர்யா என்ற அந்த கிராமம், அந்தாக்கியா என்ற கிராமம். இந்த அந்தாக்கியா என்ற கிராமத்துக்கு இத் ஜாஅல் முர்சலூன் ரசூல்மார்கள் வந்தார்கள். இன்றைக்கு ரசூல்மார்கள் இல்லை, உலமாக்கள் இருக்கிறார். ரசூல்மார்கள் இல்லை. எந்த ஊருக்கும், கொழும்புக்கும் ரசூல் இல்லை, கண்டிக்கும் ரசூல் இல்லை, அம்பாறைக்கும் ரசூல் இல்லை, புத்தளத்துக்கும் ரசூல் இல்லை, இந்தியாவுக்கும் ரசூல் இல்லை, சவுதிக்கும் ரசூல் இல்லை. ஏன்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, அதற்கு பிறகு நபி வாரதில்லை. நபியுடைய வாரிசுகள் உலமாக்கள் இருக்கிறார். அவர்கள் வாழும் பொழுதுதான் குர்ஆனை ஓதி ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருப்பார்கள். இழப்பு என்பது சகோதரர்களே, அடைக்க முடியாத. ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லாஹ் சொல்வதைப் போல, ஒரு ஆலிம் மரணித்தால் அது அடைக்க முடியாத ஒரு இழப்பு. அதோடு இல்ம் போகிறது, அவர் படித்த அறிவு அப்படியே சென்றுவிடும். இவ்வாறு தான் அறிவு உயர்த்தப்படுவது. எனவே சகோதர சகோதரிகளே, எதிர்காலத்தில் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு இந்த குர்ஆனை ஒவ்வொரு மனிதனிடமும் தெளிவாக அர்த்தமாக ஓதி காட்டுவதற்கு தைரியமுள்ள உலமாக்களை உருவாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு பெண் ஆணுடைய தார்மீக பொறுப்பு இது. சகோதர சகோதரிகளே, இந்த அந்தாக்கியா என்ற நகரத்துக்கு அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்புகிறார். எத்தனை ரசூல்மார்கள்? இத் அர்சல்னா இலைஹி முஸ்னைன், இரண்டு பேரை நாம் அனுப்பினோம். எத்தனை ரசூல்மார்களை? இரண்டு பேரை அனுப்பினோம். ரெண்டு பேர் போதா என்பதனால் ஃபக்கஸ்ஸபூஹுமா, அந்த ஊர் அப்படியே அந்த ரெண்டு பேரையும் பொய்ப்பித்தார்கள். ரெண்டு ரசூல்மார்களையும் பொய்ப்பித்தார்கள். இந்த நேரம் மூன்றாவது ரசூலையும் அனுப்பினோம். மூன்று பேர் போறார். சில உலமாக்கள் சொல்றாங்க அவங்களோட பேர்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அல்லாஹும் பக்கம் அழைக்கின்றோம். யாரும் முஸ்லீம் இருக்க இல்லை சகோதரர்களே. இன்றைக்கு நாங்க யோசிக்கிறது என்னண்டா, முஸ்லீமத்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும். இல்ல, முஸ்லீம மட்டும்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும் என்ற நிபந்தனை இல்லை. சகோதரர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய சகோதரர்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹும் பக்கம் அழையுங்கள், யாரும் கோபிக்க மாட்டார்கள். நீங்கள் அல்லாஹின் பக்கம் அவர்களை அழைக்கவில்லை என்றால் உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள் பக்கம் அழைப்பார்கள். இது நடக்கும். இது உங்களுக்கு வக்கம், உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்களுக்கு பேசுவதற்கு திராணி இல்லை. நீங்கள் நடித்து நீங்கள் ஏதோ ஒரு சமூகத்தில் உயர்ந்த பதவியில் நான் இருக்கிறேன் என்பதற்காக அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு வெக்கப்படுகிறீர்களா? உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள்கள் பக்கம் அழைப்பார்கள். அழைப்பது குற்றம் அல்ல, தெளிவுபடுத்துவது குற்றம் அல்ல. தெளிவு கிடைத்தால் அல்ஹம்துலில்லா. இந்த மூன்று பேரும் போய் சொல்கிறார்கள், அந்தாக்கியா மக்கள் அந்த மூன்று பேர் சாதிக், சதுக், ஷலூமை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எங்களை போல மனிதன் தானே.

ரஹ்மான் உண்டை உங்களுக்கு இறக்க இல்லையே, எங்களை மாதிரி சாப்பிட்றீங்க குடிக்கிறீங்க, எங்களை மாதிரி உடுப்பு உடுத்திருக்கிறீங்க, எந்த வித்தியாசமும் இல்லையே. இன்அந்தும் இல்லா தக்திபூன், நீங்கள் பொய்யர்கள் என்று பொய்ப்பிச்சிட்டார். பொய்ப்பிப்பாங்க, பொய்ப்பிக்கப்படுவது அது உண்மைதான், அதற்காக கலங்கிவிடக்கூடாது, பொறுமை இழந்து விடக்கூடாது, அழகான முறையில் முன்வைப்பதுதான் நம்முடைய கடமை. இன்அந்தும் இல்லா தக்திபூன், இப்ப பேச்சு தொடரும். இப்ப ஒன்ற நபிமார்கள் பேசுவாங்க, அவங்க பதில் கொடுப்பாங்க, அதுக்காக பயப்படுறதா? ஒரு ஆள் உங்களுக்கு நீங்க அல்லாஹுவை பத்தி அழைக்கிறீங்களே என்று அல்லாஹ் ஏசுறார், நாங்க கலங்க தேவையில்லை. உங்களை பைத்தியக்காரன் என்று சொன்னால் கூட நீங்க கலங்க தேவை, நீங்க சந்தோஷப்படுங்க. உலக தலைவர் சூரியனை விட, சந்திரனை விட, உலகத்தின் பல லட்ச ஒளி விளக்குகளை உருவாக்கிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த பட்டப்பேர்கள் ஒரு பட்டப்பேர் தான் மஜ்னூன், பைத்தியக்கார். அந்த பட்டம் உங்களுக்கு கிடைத்தால் சந்தோஷப்படும். உங்களை பார்த்திவம் பைத்தியக்காரன், அல்லாஹும் பக்கம் கூப்பிடுறானே, இந்த பிரச்சின காலம் ரசூல் பக்கம் கூப்பிடுறானே, குர்ஆன பின்பற்ற சொல்றானே, இவன் எவ்வளவு பைத்தியக்காரன் என்று உங்களை பத்தி சொன்னா சந்தோஷப்படுங்க. அல்லாஹ் என்ன ரசூலுக்கு சொன்ன பேரை மக்களால் எனக்கு சொல்ல வச்சிட்டானே.

0: அல்லாஹ் நபியே பாசம் நபியே நீங்க மஜ்னூன் இல்ல நபியே. இவன் மஜ்னூன் சொல்லட்டும். சகோதரர்களே, அல்லாஹுவை பத்தி தெளிவுபடுத்த பாருங்க. இந்த சூரா யாசீனை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. நான் ஏன், எனக்கு என்ன பிடிச்சிட்டு கேளுங்க, நான் ஏன் இன்னும் அல்லாஹுவை பத்தி பேசாம இருக்கிறேன், எனக்கு இன்னும் அல்லாஹுவை பத்தி பேச முடியாது, அல்லாஹுவை பத்தி எழுத முடியாது, அல்லாஹுவை தெளிவுபடுத்த முடியாது, அல்லாஹுவை பத்தி பேசுவது ஜிஹாத் இல்லையே, இது இது ஒரு வகையான யாரையும் கொல்றது இல்லையே, அந்த சிந்தனையும் இல்லையே, இது இது மக்களை சொர்க்கத்தின் பால் அழைக்கும் வழி இது. இப்பொழுது சொன்னார்கள், قَالُوا رَبُّنَا يَعْلَمُ إِنَّا إِلَيْكُمْ لَمُرْسَلُونَ. சொன்னார்கள் ரசூல்மார்கள் மூன்று பேரும், قَالُوا رَبُّنَا يَعْلَمُ, எங்கள் ரப் மிக அறிந்தவர், எங்கள் அல்லாஹ் அறிந்தவன், إِنَّا إِلَيْكُمْ لَمُرْسَلُونَ, நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் என்று மக்களுக்கு சொல்றார்.
1: வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்,
0: எங்கட கடமை எத்தி வைக்கிறது தான். நீங்க சூரா யாசீன்ல அதிகமாக வரக்கூடிய சொல் தான் முபீன். முபீன் கிட்டத்தட்ட ஏழு தடவை முபீன் என்று வரும். அதில் ரெண்டாவது முபீன் தான் இந்த முபீன், ரெண்டாவது முபீன் இது. முதலாவது முபீன் வருது, அதாவது 13வது ஆயத்தில் முபீன் வரும். ரெண்டாவது முபீன் இது,
1: வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்,
0: எங்கட கடமை தெளிவாக எத்தி வைக்கிறது, இதுதான் எங்கட கடமை. ரசூல்மார்கள் சொல்றாங்க, இப்ப அந்த அந்தாக்கியா ஊர் மக்கள் விடல, அதுக்கும் பதில் சொல்றார். சொன்னாங்க,
1: காலு இன்னா தத்யர்னா பிக்கும்,
0: சொன்னாங்க நீங்க எங்கட ஊருக்கு வந்ததே தான் எங்களுக்கு நாசம்.
1: தத்யர்னா பிக்கும்,
0: நீங்க வந்ததுதான் எங்களுக்கு கெட்ட சகுனம். எச்சரிக்கிறாங்க, ல
1: இல்லம் தஹு,
0: இத தவிர்ந்து கொள்ள இல்லண்டா, நீங்க வாய்களை மூடல்லண்டா,
1: லனர்ஜுமன்னக்கும்,
0: உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம். எப்படி எச்சரிக்கை,
1: லனர்ஜுமன்னக்கும்,
0: உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம்,
1: وَلَيَمَسَّنَّكُمْ مِنَّا عَذَابٌ أَلِيمٌ,
0: வேதனை தரும் தண்டனையை உங்களுக்கு தருவோம். ஊர் மக்கள் சொல்றார். இப்ப நபிமார்கள் பேசுறாங்க, இதெல்லாம் பேசுறது திரும்ப பேசுறது.
1: قَالُوا طَائِرُكُمْ مَعَكُمْ أَإِنْ ذُكِّرْتُمْ,
0: சொன்னாங்க கெட்ட சகுனம் உங்களோட தான், நாங்கள் அல்லாஹுடையவர்கள், எங்களோட கெட்டது நாசம் இல்லை, எங்களோட உங்களோட தான், நீங்க தான் கௌமும் முஸ்ரிஃபூன், வரம்பு மீறிய சமூகம் நீங்க தான். சகோதரர்களே, இவ்வாறு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஊருடைய ஓரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடி வாரார்.
1: وَجَاءَ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ رَجُلٌ يَسْعَى قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ.
0: அந்த பட்டணத்துடைய தொங்கலிருந்து ஒரு மனிதர் வாரார். அல்லாஹ் பேரை சொல்ல இல்லை. அந்த மனிதர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா,
1: قال يا قوم,
0: என்னுடைய சமூகத்தினர்களே,
1: اتبعوا المرسلين,
0: உங்களுக்கு வந்திருக்கும் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள். அவங்க சொல்றதை கேளுங்க. இந்த சாதிக், சதூக், இந்த ஷலூம் அல்லது வேற யோஹன்னா போன்ற இந்த நபிமார்கள் உங்களுக்கு சொல்றதை கேளுங்க. யார் சொல்றார்? ஊரிலிருந்து வந்த ஒரு மனிதர். தஃப்ஸீருடைய உலமாக்கள் தான் ஹபீபுன் நஜ்ஜார் என்று பேரை சொன்னாங்க. ஹபீப் அவருடைய பேர், நஜ்ஜார் என்ற அப்பாஸ் ஓடாவி. ஹபீபுன் நஜ்ஜார் வந்து சொல்றார், கேளுங்க இவர் சொல்றத. வேறொன்றும் சொல்ல இல்லை. இப்ப இவர் சொல்றார், நபிமார்கள் மௌனம் மறந்துட்டாங்க, இவர் பேசுறார். என்ன ஊரவர் தானே சொல்றார்?

சொன்னார் அந்த ஹபீபுல் நஜ்ஜார், உங்கள்கிட்ட காசு கேட்க இல்லையே, உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்க இல்லையே, கூலி கேட்காத இவங்களை பின்பற்றுங்க, அவங்க நேர்வழி அடைந்தவர்கள். எவ்வாறு பேசுறார் சகோதரர்களே, ஒரு உதவியா இருக்கிறார், அவ்வளவுதான். இவர் பேசுறார், இத்தபியோ பின்பற்றுங்கள், மல்லாயஸ்அலுகும் அஜ்ரா, உங்கள்கிட்ட கூலி கேட்க இல்லையே, வஹும் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி நடக்கக்கூடியவர்கள், அவர்களை பின்பற்றுங்க என்று ஹபீபுல் நஜ்ஜார் சொல்றார். அதோட ஜுசு தொடங்குது பாருங்க, ஒமாலியலா ஜுசுன்னு சொல்லுவோமே, அது மிக முக்கியமான பெருமதியான வார்த்தையை பேசுறார் சகோதரர்களே. அவர் சொல்றார், ஒமா

ஊர் மக்களே, அந்தாக்கியா மக்களே கேட்கிறார், வமாலியலா எனக்கு என்ன பிடித்து விட்டது, வமாலியலா அபுதுல்லதீ ஃபதரனீ என்னை படைத்த அந்த அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் எனக்கு என்ன பிடித்து விட்டது, எனக்கு என்ன பிடிச்சிட்டு, என்னை படைச்சவனை நான் இபாதை செய்யணுமே, என்ன படைச்ச ஒருவன் இருக்கிறான் அவன்தான் அல்லாஹ். எப்படி அல்லாஹ் பத்தி பேசுறார், ஒரு ஊர்ல இருந்து ஓடாவி ஒரு சாதாரண மனிதருக்கு பேச முடியும் என்றால் எங்களுக்கு பேச முடியாதா? முஸ்லீம்களே உணருங்கள் கொஞ்சம், எவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது, நழுக விடுறீங்களே, பேசுங்கள். அந்தந்த இடங்கள்ல போய் உங்களோட தொழிலை பார்த்துட்டு வாரீங்க, பேசுறீங்க இல்லையே, பேசுறீங்க இல்லையே, பேசுங்க, வாய தொடர்ந்து அல்லாஹோ பத்தி பேசுங்க, அல்லாஹுடைய வல்லமையை பேசுங்க. ஒரு ஆளுக்கு அது காதுல விழும் இன்ஷா அல்லாஹ், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உலக மக்களே சேர்ந்திருக்கும் இடம் உங்களுக்கு சந்தர்ப்பமாக கிடைச்சா வேறொன்றையும் பேசாதீங்க. ஊடகங்கள், ஊடகத்துக்கு முன்னால போய் அதை இத பலாய்களை பேசுறதை விட்டுட்டு அல்லாஹுவை பத்தி பேசு, காதுல விழும் போய் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் வரும், முழு உலகமும் விளங்கி கொள்ளும் அல்லாஹ் ஒருவனை, அந்த நேரம் நீங்கள் விளங்கப்படுத்தி சரிவராது. அல்லாஹ் சொல்றான், நான் விளங்கப்படுத்துவேன் நான் யார் என்பதை. அது காலம் முடிந்து விட்டது, காலம் முடிந்து விட்டது. கண்ணை பொத்தியதற்கு பிறகு சவத்தை வைத்து கொண்டு, மையத்தை வைத்து கொண்டு அல்லாஹுவை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது, முடிந்து விட்டது காலம். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் சகோதரர்களே. வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். ஹபீபு நெஜ்ஜாரை போன்று மாறுங்கள், அவர் பேசிய வார்த்தைகளை பேசுங்கள். என்னை படைத்த அந்த அல்லாஹுவை நான் ஏன் வணங்கக்கூடாது? ஒரு நாள் அவன் பக்கமே நான் மீட்டப்படுவேன். நான் அல்லாஹ் கிட்ட தானே போக போறேன், அவர் சொல்ற, நாங்கள் அல்லாஹ்வை தானே சந்திக்க போறோம். என்ன முடிக்கல திரும்ப.

அல்லாஹுவை விட்டு விட்டு வேறவர்களை கடவுளாக நான் தேர்ந்தெடுப்பதா? என்ன படைச்சவனே அவன், சிந்திச்சா படுமே, என்ன படைத்தவன் அவன், இவனை விட்டுட்டு வேறொருவரை நான் கடவுளாக எடுப்பதா? என்ன படைத்து எனக்கு ரிசிக் தரக்கூடிய என் ரஹ்மான் ஒரு கெடுதியை நாடினால், லா துக்னி அன்னி ஷஃபாஅதுஹும் ஷைஅன் வலா யுன்கிதூன், யாரும் பரிந்துரை செய்து சரிவராது, யாரும் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் நாடிட்டான் இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கும். இவர் சொல்றார் இதெல்லாம், அவர் பேசிய ஹபீபுன் நஜ்ஜார் பேசிய அவ்வளோ வார்த்தையையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு தாயி அவன் ஓடாவியாக இருக்கலாம், அவன் படுபாசாக இருக்கலாம், அவன் மரம் ஏறக்கூடியவனாக இருக்கலாம், அவன் கபர் தோண்டக்கூடியவனாக இருக்கலாம், அவன் அரசியல்வாதியாக இருக்கலாம், அவன் ஒரு டாக்டராக இருக்கலாம், அவன் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு பதவி தேவையில்லை. நீ பேசிய வார்த்தை பெருமதியானது, உன்னுடைய வார்த்தையை நான் பாதுகாத்து வைப்பேன் என்று அல்லாஹ் இதைத்தான் உதாரணப்படுத்தி சொல்கிறார். நீ பேசு, உன்னுடைய கடமை பேசுவது, உன்னுடைய பேச்சுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன், ஏற்றுக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி. பேசுறார் ஹபீபுன் நஜ்ஜார், சொல்கிறார் சரி, அந்த அல்லாஹுவை நான் வணங்காவிட்டால் இன்னி இதல்ல ஃபீ தலாலிம் முபீன், மூணாவது முபீன் சூரா யாசின்ல, நான் அல்லாஹுவை வணங்காவிட்டால் நான் பகிரங்கமான வழிகேட்டுக்கு சென்று விடுவேன். பொறுமையோடு செய்ய வேண்டும் சகோதரர்களே, சபர் பொறுமை. சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜிரி 307 நடந்த ஒரு பாரிய ஒரு நிகழ்வு, ஹிஜிரி 307 வரலாற்றை பிறட்டுங்கள். இதிலே அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி என்ற முனாஃபிக், பேரை பார்த்தா முஸ்லீம் பேர் தான், அபு தாஹிர்ண்டா யார் சொல்லுவா, அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி, இவனுடைய கபீலாவுக்கு சொல்லுவது கராமிதா. கராமிதா இவன் என்ன செஞ்சான், ஜுல் ஹஜ் மாதம், ஹிஜ்ரி 307 ஜுல் ஹஜ் மாதம், ஒரு படையோட மக்காவுக்குள் நுழைந்தார். உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய காலம் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. நுழைஞ்சவன் என்ன செஞ்சான், மக்காவில் இருந்த 17,000 பேரை கொலை செய்தார். பள்ளிக்குள்ள வந்து 17,000 பேரை கொலை செய்தார். பள்ளியுள்ளுக்கு கொல்றது, மத இடங்களில் கொல்றது, அல்லாஹ் சில நேரம் திடீரெனு தண்டிப்பான். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக இருந்தான் என்பதை சொல்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ பேர் இன்று ஆடுறாங்க, எவ்வளோ விடயங்களை செஞ்சு போட்டு அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறார், அவசரப்படல. அல்லாஹ் ஹிஜ்ரி 307 13,000 பேரை, அதுவும் பெருநாள் தினம், யௌமுன் நஹர், பெருநாள் தினம் நாங்கள் உதுகியா கொடுப்போம் ஆடு மாடு அறுத்து, இவன் என்ன செஞ்சான், 17,000 முஸ்லீம்கள் அறுத்துட்டு சகோதரர்களே மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வெளியே வாரான். ரோட்ல இருந்தவங்களையும் கொலை செய்கிறான். அந்த நேரம் முஸ்லீம் ஆண் பெண்கள் காபாவை தொங்கிட்டு இருந்தாங்க பிடித்து. அந்த காபாவை தொங்கிக் கொண்டிருந்த, காபாவை சுத்தி இருந்த 1,700 பேர் அவடத்தை கொண்டார். இவ்வளோ ஜனாசாக்கள், பாதைகள் எல்லாம் ஜனாசா. என்ன இடம், எவ்வாறான இடம், கொண்டது மாத்திரமல்ல சகோதரர்களே, அன்று திங்கக்கிழமை என்ன செஞ்சான், புற 14 திங்கக்கிழமை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அந்த இடத்திலிருந்து கலத்தினான். சொர்க்கத்திலிருந்து வந்த கல் ஹஜ்ருல் அஸ்வத் கல், புற 12 தான் இந்த 13,000 பேரை கொண்டது, அதில் 1,700 பேர் காபாவோட தொங்கி இருந்தவங்க, காபாவை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தவங்க கொண்டுட்டார். 11, 12, 13, 14 பிறையில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையும் கலத்தி எடுத்துட்டார்.
கலத்தி எடுத்து அவனுடைய ஹஜர் என்ற ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டான். சகோதரர்களே, எல்லாம் செஞ்சிட்டு அவன் காபா இடத்துல கேட்டானாம், ஐன தைருல் அபாபீல், அல்லா அல்லா உன்னுடைய அபாபீல் பறவை எங்கே என்ன கேட்டானா? எவ்வளவு அல்லாஹ் பொறுத்துட்டு இருந்திருப்பார். அல்லாஹுடைய பொறுமையை கொஞ்சம் பாருங்கள். அவன் கேட்ட வார்த்தை என்ன? உண்ட அபாபீல் எங்கே? அபிரஹாவை அழித்தாயே. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் وأرسل عليهم طيرا أبابيل. அபிரஹாவுடைய யானைப்படை வந்த பொழுது அல்லாஹ் அபாபீல் புல்புல் என்ற பறவைகளை அனுப்பி அழித்தானே, எங்கே அல்லாஹ்? உன்ட படை எங்க? எவ்வளவு சவால் விட்டார் அல்லாஹோடு. அல்லாஹ் ஒன்றுமே செய்ய இல்லை. அல்லாஹ்வுடைய பொறுமையை பாரு. நாங்கள் எதிலும் அவசரப்படக்கூடாது சகோதரர்களே. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் காபத்துல்லாவில் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இல்லை. அவன் கலத்தி எடுத்துட்டு போயிட்டான். 4 நாள் குறைய 22 ஆண்டுகள் இல்லை. 22 ஆண்டுகள் ஹஜ்ருல் அஸ்வத் அந்த காலத்தில் ஹஜ்ஜி செஞ்சவளுக்கு கிடைக்கல. எவ்வளோ பெரிய அநியாயமும் நடந்தது உலகத்தில். அது மாத்திரமல்ல, 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஈராக்கிலிருந்து யாரும் ஹஜ்ஜிக்கு வரையில, 3 ஆண்டுகள் தொடராக யாரும் ஹஜ்ஜிக்கு போகையில. இவ்வளோ அல்லாஹ் பொறுமையாக இருந்தார். 22 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு மன்னர் தான், ஹிஜ்ரி 339 வந்த ஒரு ஹலீஃபா, இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை கேட்கிறார். 22 வருஷம் முஸ்லீம்கள் பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. வரலாற கொஞ்சம் திரட்டுங்க சகோதரிகளே. அல்லாஹ் எங்க போனான் அப்ப? இதுதான் அல்லாஹுடைய சபர். அல்லாஹ் தீர்ப்பளிக்க ஒரு நாள் வைத்திருக்கிறான் அபு தாஹிருக்கு. அல்லாஹ் அபூ ஜஹிலுக்கு தீர்ப்பெடுக்க ஒரு நாள் வைத்திருக்கிறான். நாள் இருக்கிறது, அவசரப்படக்கூட. 22 ஆண்டுகளுக்கு பிறகு சகோதரர்களே, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுப்பதற்காக அவன் வரும்படி சொன்னான். அந்த மன்னர் என்ன செய்தார்? தனியாக செல்லவில்லை, சில உலமாக்களை அழைத்து கொண்டு சென்றார். பல கோடி பணம் கேட்டான். அந்த பணத்தை கொடுத்து ஹஜ்ருல் அஸ்வதை எடுக்க சென்றால் 10 ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுகளை அவன் வைத்திருந்தான். எப்படி ஏமாத்தம்! உலமாக்கள் தேவை என்பது இந்த நேரம்தான். இப்பொழுது மன்னர் உலமாக்களோடு பேசினார். என்ன செய்வது? எது ஹஜ்ருல் அஸ்வத் கல்? எவ்வாறு இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அடையாளம் காண்பது? அப்பொழுதுதான் ஒரு ஆலிம் எழும்பி சென்று என்ன செய்தார்? ஒரு தண்ணிக்குள் 10 கல்லையும் போட்டார். 9 கல் கீழே தாண்டது, ஒரே ஒரு கல் மிதந்தது. அந்த கல்லை தூக்கி வந்தார்கள். அதுதான் ஹஜ்ருல் அஸ்வத். ஏ ஹஜ்ருல் அஸ்வத் கல் சொர்க்கத்துடைய கல், அது தாளாது என்று இந்த ஆலிம் படித்திருந்தார். அதை கொண்டு வந்துதான் திரும்ப ஹஜ்ருல் அஸ்வதை இந்த காபாவிலே பூத்தினார்கள், நுழைத்தார்கள். 22 ஆண்டுகள் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கவில்லை. எவ்வளோ அல்லாஹுடைய சபரை பார். நாங்கள் பொறுமையிலிருந்து விடக்கூடாது. அல்லாஹும் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹுடைய உதவி இறங்கும் இன்ஷா அல்லாஹ், நிச்சயம் இறங்கும். நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது எதிலும் சகோதரர்களே. இந்த ஹபீபு நஜ்ஜார் சொல்கிறார், இன்னி ஆமந்து பி ரப்பிக்கும் ஃபஸ்மஊன். சொன்னார், நான் உட ரப்பை நம்புகிறேன் ரசூல்மார்களே. இன்னி ஆமந்து பி ரப்பிக்கும் அந்தாக்கியா மக்களே, நான் அந்த அல்லாஹுவை நம்புகிறேன். நான் சொல்வதை கேளுங்கள்.
ஊர் மக்களை பார்த்து சொல்கிறார். சில தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறாங்க, ஆனால் குர்ஆனில் அவ்வாறு இல்லை, எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து அவரை அடித்தார்கள். ஏன்? அல்லாஹுவ பற்றி பேசியதுக்கு. வேறொன்றும் அல்ல. தஃப்சீர்களில் வரக்கூடிய விடயம் தான் இது. ஊர் மக்கள் நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், லனர்ஜுமன்னக்கும், கல்லறிஞ்சு கொள்ளுவோம். இதே போல ஹபீபு நஜ்ஜாரை கல்லறிந்து கொண்டார்கள். அதே இடத்தில் அவர் மௌத்தானார். அல்லாஹ் எவ்வாறு கண்ணியப்படுத்தினான் தெரியுமா? உயிர் போகிறது மேலே சகோதரர்களே, அல்லாஹ் உயிரை பார்த்து சொன்னான், அப்படியே சுருக்கத்துக்கு போ. சகோதரர்களே, அல்லாஹுவை பற்றி பேசுவதனுடைய கூலி விளங்குகிறதா? அல்லாஹுடைய படையில் சேர்ந்தவர்களின் கூலி விளங்குகிறதா? ஹபீபு நஜ்ஜாருடைய உயிரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அப்படியே சொர்க்கம் நுழை. ஹபீபு நஜ்ஜார் சொர்க்கம் நுழைந்தாலும் ஹபீபு நஜ்ஜாருக்கு கவலை, என்ற ஊர் மக்கள் இதை விளங்கணுமே. இப்ப நான் சொர்க்கம் போயிட்டேன், எனக்கு மட்டும்தானே அது தெரியும், ஆனா எனக்கு கவலை, என்ற ஊர் மக்கள், நாட்டு மக்கள், சமூகம் விளங்கணுமே. இவர் இப்ப சொல்றார், காலையாலைத்த கௌமி ஆலமோன், யாழ்லா என்ன சமூகம் விளங்கணுமே, இது என்ன சொர்க்கத்தை அனுப்பிட்டா என்று அடிபட்ட அவ்வளவுதான் வருத்தம். அதோட சொர்க்கம் அல்லாஹுவை பத்தி நான் பேசியதற்காக அல்லாஹ் மன்னிச்சிட்டான், என்னை சங்கப்படுத்திட்டானே, இது எந்த ஊர் மக்கள் விளங்கணுமே. அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துல விளக்கம் சொல்லும் பொழுது, உயிரோடு இருந்தும் சமூகத்தை பற்றி சிந்தித்தவர், மௌத்தானதற்கு பிறகும் சமூகத்தை பற்றி சிந்தித்த ஒருவர் ஹபீபு நஜ்ஜார். சொர்க்கத்தில் போயிருந்து கவலை என்ன தெரியுமா? எந்த அந்தாக்கியா மக்களுக்கு அல்லாஹ் வழங்கணுமே இவங்க, எவ்வாறான கவலை. சகோதர சகோதரிகளே, இதுக்குத்தான் யாசீன் ஓதுகிறோம். யாசீன் ஒவ்வொரு நாளும் ஓதுறோம் எதற்கு தெரியுமா? இன்றைக்கு காலையில் யாசீன் ஓதியாச்சு, ஒரு 10 பேருக்கு நான் அல்லாஹோ பற்றி சொல்லும், 20 பேருக்கு அல்லாஹோ பற்றி சொல்லணும், என்ற மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு. ஹபீபு நஜ்ஜாருடைய சம்பவம், அல்லாஹ் உடனே கீலதுஹுலில் ஜன்னா, போங்க சொர்க்கத்துக்கு, காலையா லைத கௌமி ஆலமூன், என்ன சமூகம் விளங்கக்கூடாதா? பிமா கஃபரலி ரப்பி, என் ரப் என்ன மன்னிச்சிட்டான், வஜஅலனி மினல் முக்ரமீன், என்ன ரப் என்னை சங்கப்படுத்திட்டார். சகோதரர்களே, நிச்சயம் அல்லாஹ் உங்களை சங்கப்படுத்துவார். இந்த வார்த்தையினுடைய பேச்சை கேட்டு இன்றையிலிருந்து இறங்கு, நடக்கிறது நலவுதான் நடக்கும். பேசுங்க அல்லாஹுவை பற்றி, சந்தேகங்களை நிவர்த்தி செய்யுங்க. அல்லாஹ் யார் என்பதை படிங்க முஸ்லீம்களே, அதற்குத்தான் அல்லாஹ் எங்கள் உலகத்துக்கு அனுப்பிய. அல்லாஹோ பற்றி பேசாம வேறு வேறு விடயங்களை பேச தொடங்குவோம் என்றா, சகோதரர்களே, மௌத்து வரை அடி கிடைக்கும், மௌத்து வரை ஏச்சு கிடைக்கும், மௌத்து வரை நசுக்கப்படுவோம். இன்றைக்கு அல்லாஹோ பற்றி பேசுற ஊடகம் இல்லை, அல்லாஹோ பற்றி பேசுவதற்கு பயம், அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு வெக்கம். ஒருவர் முன் வாருங்கள், நான் அல்லாஹுவை பற்றி பேச போகிறேன், ரகசியமாக, பரகசியமாக. அதுக்கு பிறகு பாருங்கள், ஒரு ஊரில் உலமாக்கள் சமூகத்தை அல்லாஹின் பக்கம் அழைத்து அல்லாஹுடைய வல்லமையை சொல்லக்கூடிய. சகோதரர்களே, ஒருவருக்காக ஒரு ஃப்ளைட் போகுமா? ஒரே ஒரு ஆள் இந்தியாவிலிருந்து வர இருக்கிறார் ஸ்ரீலங்கா, ஃப்ளைட் வருமா? ஒருவருக்காக லண்டன்லேருந்து ஒரு ஃப்ளைட் வருமா? இந்த ஹபீபு நஜ்ஜாரை கொண்டார்களா? அல்லாஹ் என்ன செய்தான் அடுத்த ஆயத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஓமா

0: நாங்க அந்த சமூகத்துக்கு வானத்திலிருந்து ஒரு படையை மறக்கவில்லை. அந்தாக்கியா என்ற ஊருக்கு நாங்க அனுப்பியது ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டது. ஒரே ஒரு சத்தம், ஏன் ஒரு இறைநேசரை கொலை செய்ததுக்கு, ஒரு இறைநேசரை கொலை செய்ததுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு சத்தம் தான். ஊரே மௌனித்து விட்டது, ஊரே அடங்கி விட்டது, ஊரே அழிந்து விட்டது. அந்தாக்கியா சகோதரர்களே, யா ஹஸ்ரதன் அலல் இபாத், அடியார்களே என்ன கை சேதம். மாயாதீஹிம் மிர் ரசூலின், எந்த தூதர் உங்களிடம் வந்தாலும் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன், அவர் கிண்டல் பண்றீங்களே, கிண்டல் பண்ணித்தானே உங்களுக்கு இந்த விளைவு என்று அல்லாஹ் இந்த சூரா யாசீன்ல தெளிவுபடுத்துகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் அதோடு முடிக்கவில்லை, ரெண்டு ஆயத்துகள் திரும்ப அல்லாஹ் சொல்கிறான். அலம் யரௌ கம் அஹ்லக்னா கபலஹும் மினல் குரூன், நீங்க பார்க்கப்படாதா உலக மக்களே, மனிதர்களே, குர்ஆன ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்றீங்களே, குர்ஆன ஆராய்ச்சி பண்றேன், குர்ஆன்ல நான் பெரிய பிஹெச்டி முடிச்சிட்டேன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் பாருங்க, இதற்கு முன்னால் நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக வாழ்ந்தவர்கள், எங்களை மறுத்தவர்கள் எல்லாம் நாம் அழித்தோம். அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன், யாரெல்லாம் அழித்தோமோ யாரும் திரும்பி வரவில்லை, எல்லோருமே மண்ணுக்கு கீழ் மையத்தாக இருக்கிறார்கள். அனைவர்களையும் நான் ஒரு நாள் எழுப்பாட்டுவேன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாள் வரும், எல்லோரையும் எனக்கு முன்னால் நான் கொண்டு வருவேன் என்று ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த சூரா யாசீனுடைய இந்த 17 வசனங்களையும் கொஞ்சம் படியுங்கள், விளங்குங்கள், சபரோடு பொறுமையோடு அல்லாஹும் பக்கம் மக்களை அழையுங்கள். அதற்கு பிறகுதான் உலகத்துக்கு தீர்ப்பு வரும் சகோதரர்களே. அதுவல்லாமல் அல்லாஹை பற்றி பேசாமல் ஒரு தீர்ப்பு வரணும் என்றால் அது நடக்காது, நாம் தான் அழிந்து கொண்டு செல்லுவோம். இன்னும் அல்லாஹுவை பற்றி பேசவில்லை, எங்களுக்குள் சிக்கல், எங்களுக்குள் பிரச்சனை, நாங்கள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாதை எங்கேயோ இருக்கிறது, எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களை விட நஷ்டவாளி யார் இருக்கிறான்? எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் வாழும் காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு பாஷை தெரிந்தவர்களும் உங்களுக்கு தெரிந்த பாஷைகளில் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹும் பக்கம் உலக மக்களை அழைப்பு விடுங்கள். ஹபீபு நஜ்ஜாருக்கு எவ்வாறு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தானோ உடனே எங்களுக்கும் சொர்க்கத்தை தருவார். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஊர் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவர் பேசியதுக்குத்தான் இவ்வளவு உயர்ந்த சொர்க்கம். சகோதர சகோதரிகளே, வெக்கத்தை விடுங்கள், பயத்தை விடுங்கள், தைரியமாக வேறு விடயங்களை பேசக்கூடியவர்கள் அதை விட்டு விட்டு அல்லாஹை பற்றி பேச முயற்சி செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான தாயிகளாக நம்மை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயந்தியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான தாயிகளாக எங்களை கபூல் செய்வாயாக, உண்மையான அழைப்பாளர்களாக எங்களை ஆக்குவாயாக. நீ சபருள்ளவன் யா அல்லாஹ், எங்களுக்கும் சபரை தருவாயாக. உலகத்துடைய நிகழ்வுகளை பார்த்து மக்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா என்று கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நீ உனது குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடியவன், நாங்கள் அவசரப்படுகிறோம் ரஹ்மான், நீ பொறுமையாக இருக்கும்படி சொல்கிறாய். ஃபஸ்பிர் ஸபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக இருங்கள். இன்னஹும் யரௌனஹு பஈதன் வ நராஹு கரீபா, அவர்கள் தூரத்தில் பார்க்கிறார்கள், நாங்கள் வெகு சீக்கிரமாக பார்க்கிறோம் என்று சொல்கிறாய். ரஹ்மானே, உன்னை பற்றி இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ அனைவர்களும் அல்லாஹுவை பற்றி உன்னை பற்றி பேசக்கூடியவர்களாக இவர்களை ஆக்குவாயாக. எங்களுடைய இந்த முயற்சியை இஹ்லாஸாக கபூல் செய்வாயாக. யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் பயப்படாமல், உனக்கு மாத்திரம் பயப்பட்டு உன்னை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் தொடர்ந்தும் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلَّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلَّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க ஒரு அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவு செய்து நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய மார்க்க கல்வியை வளர்த்திக் கொள்வதற்காக அறிந்து கொண்ட மார்க்க விஷயங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவாக நாம் எல்லாம் இந்த உலக வாழ்விலே நடைமுறைப்படுத்தி அதன் கூலியை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நிறைவாக நீங்களும் நானும் பெற வேண்டும். இந்த சபையை பொறுத்தவரையில் நேற்று காலையிலிருந்து எனக்கு முன்னால் அன்பர் ஹாசிக் அவர்கள் உரை நிகழ்த்துகிற வரை ஒவ்வொரு தலைப்புகளில் மிகுந்த சிரமம் மேற்கொண்டு பல நாட்கள் தொகுத்து வழங்கிய தொகுத்து அவர்கள் படித்த சம்பவங்களை இங்கே நமக்கு வழங்கியுள்ளார்கள். கூர்ந்து கவனித்தவருக்கு நிறைய படிப்பினைக்குரிய சம்பவங்கள் ஒவ்வொரு அழைப்பாளர்கள் தாயிகளுடைய பேச்சுகளிலும் இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியை போல. இதுதானே உதாரணம். இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உதாரணத்திற்கு விளக்கம் என்ன என்று யாருக்காவது தெரியுமா? ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் கண்ணாடியை கொண்டு வந்து ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரன் இப்படி இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அருமையான ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணாடிக்கு பொதுவாகவே ஒரு பழக்கம் உண்டு. அதற்கு முன்னிலையில் யார் போய் நிற்கிறார்களோ அவர்களுடைய குறையை மட்டுமே தான் அது பிரதிபலிக்கும். அப்படித்தானே? நீங்கள் பார்த்து விட்டு போன பிறகு நான் போய் நின்றால் இதற்கு முன்னால் இன்னார் வந்தார் அவர்கிட்ட என்ன குறை உண்டு என்ற கண்ணாடி பேசுமா? பேசாது. யார் அதற்கு முன்னால் போய் நிற்கிறார்களோ அவருடைய முகம், அவருடைய உடல் அமைப்பு முறை, அதில் இருக்கக்கூடிய குறைகளை அவர்களுக்கு மட்டுமே பிரதிபலித்து காண்பிக்கக்கூடியதுதான் கண்ணாடி. அதானே? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களுக்கு உதாரணமாக சொன்னார்கள். இந்த உதாரணத்தை நான் ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால், இந்த சபையில் திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம் இப்படி பல பகுதிகளிலிருந்தும் சகோதரர்கள் இங்கே வருகை இருந்திருக்கலாம். உரை நிகழ்த்துகிற அன்பர்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கூட சுட்டிக்காட்டி இங்கே பேசியிருக்கலாம். அதே நேரத்தில் அந்த குறை பெயர் குறிப்பிடப்படாமல் இன்னார் என்றும் சொல்லாமல் வந்திருக்கிற சபையில் பொதுவாக எடுத்துச் சொல்லும் போது குறைக்குரிய நபர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வாய்ப்புண்டு. தர்பியாக்கள், ஜுமா உரைகள், பொதுவாக மார்க்க உபதேச கூட்டம் என்பது நம்முடைய தவறுகளை நாம் திருத்துவதற்காக வேண்டிதானே நமக்கு போறோம். நம்முடைய அமல்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டிதான் அங்க போய் உட்கார்றோம். அந்த அடிப்படையில் இந்த இறுதி நிகழ்ச்சியினுடைய இந்த இறுதி அமர்வில் பெரும்பான்மையால் இஸ்லாமிய சமூகத்தால் கைவிடப்பட்டிருக்கின்ற, பொடும்போக்காக இருக்கின்ற, அதிலும் குறிப்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அதிகம் அதிகம் வலியுறுத்தி சொல்லிய சொன்னார்கள் என்று நமக்கு தெரிந்த பிறகும் கூட நாம் மிகுந்த ஒரு பொடும்போக்காக இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் தொழுகையுடைய காரியம். அதிலும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையுடைய காரியம். இந்த சபையிலிருந்து நாம் எல்லாம் விடைபெற்று போகும்போது எதையாவது தெரிஞ்சிட்டு தானே போகணும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகள் திருத்தப்பட்டு இனிமேல் அப்படிப்பட்ட தவறுகள் நிகழாமல் ஒரு உறுதி எடுத்து இந்த அவையிலிருந்து நாம் எல்லாம் பிரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. இந்த நிகழ்ச்சி எல்லாம் நம்முடைய நண்பர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி பல பகுதிகளிலிருந்தும் தாயிகள் குறிப்பிடுத்து வந்து இங்கே உரை நிகழ்த்துகிறார்கள் என்றால் என்ன காரணம்? உலக ஆதாயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உலகத்தில் மன்றாடுவதை காட்டிலும் அதிகமதிகம் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார். உங்களில் ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு உரிமைக்காக, உலகத்தில் ஒரு காரியத்திற்காக மன்றாடுவாரே, போராடுவாரே, அதை காட்டிலும் பல மடங்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதர் மன்றாடுவார். எதற்காக என்றால், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்காக. அதான் அதிசுவாசம் பாருங்க. மறுமை நாளில் தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு பாலத்தை எல்லாம் கடந்து சொர்க்கத்திற்கு போய் திரும்பி பார்க்கும்போது ஒரு சகோதரனுடைய தோழன், நண்பன் நரகத்திலே விழுந்து விடுகிறான், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான். யா அல்லாஹ், என்னோடு தொழுதவர், என்னோடு நோன்பு வைத்தவர், என்னோடு நல்லறம் செய்தவர் நரகத்திலே விழுந்து விட்டார் யா அல்லாஹ் என்று குமுறும் பொழுது, கதறும் பொழுது அல்லாஹு தாலா அந்த இறை விசுவாசியுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை நரகத்திலே இருந்து காப்பாற்றுகிறார் அல்லாஹனுடைய அனுமதியோடு என்று நபிமொழியிலே பார்க்கிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சி. பேசுகிறவர்களானாலும் கேட்கிறவர்களானாலும் நம் எல்லோருடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் அடிப்படை என்னங்க, நரகத்தினுடைய சிறிய வேதனை கூட அனுபவிக்காமல் நேரா நாம எல்லாம் சொர்க்கம் போனோம் தானே. நரக நெருப்பில் நாம் விழுந்து நமக்கு ஒரு ஆள் பரிந்துரை செய்கிற அளவுக்கு நாம் போயிடக்கூடாது. நாம் பல மனிதர்களுக்கு பரிந்துரை செய்கிற அளவுக்கு போனமே தவிர, அந்தஸ்தில் உயர வேண்டுமே தவிர, நரக நெருப்பிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதுதான் ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த நம்முடைய தலையாய கடமை என்பதை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் ரொம்ப வருத்தப்பட்ட சம்பவத்துல ஒரு சம்பவத்தை பாருங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெரும்பான்மையினர்கள் தொழுகையை பாலாக்கி விட்டார்கள், தொழுகையை பாலாக்கி விட்டார்கள், தொழுகையை பாலாக்கி விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இப்ப பாருங்க, அஞ்சு நேர தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விதியாக்கினான். இந்த அஞ்சு நேர தொழுகைக்குரிய நன்மை என்ன? எங்கிருந்து இந்த அஞ்சு குறைக்கப்பட்டது? 50 வக்து தொழுகையிலிருந்து குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்ட அல்லாஹு தஆலா இறுதியாக சொன்னது, 50 வக்து தொழுகையுடைய நன்மையை 5 வக்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஒரு வக்து தொழுகைக்கு 10 மடங்கு கூலி, அப்படித்தானே? 50 வக்து தொழுகை இந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டிருந்தா நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? ரொம்ப பெரிய கஷ்டத்திற்குரிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறியிருக்கும். அப்ப 5 வக்து தொழுகையை அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருந்தும் அல்லாஹனுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இந்த தமிழகத்தில் எடுத்து சொன்னதனுடைய மிகப்பெரிய ஒரு விளைவே அல்லாஹுடைய பள்ளியை இளைஞர்கள் நிரப்புகிற ஒரு காட்சி தான். ரமலானுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டு இருப்போம், பிறநாளுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹனுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, ஐங்கால தொழுகைக்கு அல்லாஹுடைய ஆலயத்தை நிரப்புகிற அளவுக்கு, ஆலயங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹுக்கு எல்லா புகழும். இருப்பினும் நிறைய இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையுடைய விஷயத்தில் பெரிய ஒரு புடும்போக்குடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை குறித்து அல்லாஹனுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் தொழுகிற 2 ரக்அத் சுன்னத்திற்கு தெரியுமா? இந்த சுன்னத்து தொழுகையினுடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் கேளுங்கள். பொதுவாக லொஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, மஹரிபுடைய தொழுகை, இசாவுடைய தொழுகை, ஐங்கால தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு சிறப்புண்டு. கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை வலியுறுத்தி கூறியுள்ளதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில எதற்கெல்லாமோ இரவு முழுக்க தேவைப்பட்டால் கண் விழிக்கிறோம். இப்ப ஃபஜ்ரு தொழுகாதவர்கள் எல்லாம் பெரும்பாலும் சொல்லுகிற காரணம் என்ன? நைட்டு ரொம்ப லேட்டா தூங்கினங்க, அதனால எந்திரிக்க முடியல. வீட்டுல குழந்தையினுடைய சப்தம் ரொம்ப ஓவரா இருந்தது, அதனால தூக்கமே இல்லை. வீட்டுல பணிகள் அதிகமா இருந்தது, அதனால தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டா போச்சு. கடை சாத்திட்டு வர்றதே 11 மணி, இதுல போய் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு அப்படிங்க நாம வந்து ஒதுவு செஞ்சு தொழுகிறது. அதிகாலை பொழுது 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா பயங்கர குளிரா இருந்ததுங்க. யாருனாலும் அந்த மாதிரி நேரங்கள் எப்படிங்க ஃபஜ்ரு தொழுக முடியும்? பவர் கட்டுங்க, கரண்ட் வந்தது ராத்திரி 1-3 மணிக்கு தான் கரண்டே வந்தது. தூங்கினதே 1-2 மணி 3 மணி, இதுக்கு பிறகு எந்திரிச்சு எப்படிங்க ஃபஜ்ரு தொழுகிறது? இப்படி நிறைய நியாயமான காரணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல உண்டு. இன்னும் கொஞ்சம் அதிமேதாவிகள் எல்லாம் சொல்லுவாங்க, தூங்க வைக்கிறது அல்லா தானே, அவன் எழுப்பினா தானே நம்ம தொழுக முடியும். உண்மை இல்லையா? தூங்க வைக்கிறது யாரு? அல்லாஹ் தஆலா. அவன் எழுப்பு வச்சா தான் நாம தொழ முடியும். அதிமேதாவிகள் எல்லாம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் போதித்த அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை வலியுறுத்தி சொன்ன நபிமொழிகள் இவைகளை எல்லாம் படித்து ஓரளவுக்கு என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் தொகுத்து இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அமையும். இந்த உலகத்துல சொல்ற பாருங்க, அந்த காரணம் எல்லாம் இது அப்படியே கொஞ்சம் ரிவேர்ஸ்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வியாபாரத்துக்கு வியாபார கொடுக்கல் வாங்கல, சரியா 5:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நமக்கு தர வேண்டிய பணம் 1 லட்ச ரூபாயோட ஒரு மனிதர் கேரளாவிலிருந்து வந்திருக்கிறார். நாம என்ன பண்ணுவோம்? 3 மணிக்கு கரண்ட் போன காரணத்தை, ராத்திரி பூரா குழந்தை அழுத காரணத்தை இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பணம் வாங்க போகாம இருப்போமா? விடிய விடிய தூக்கம் முடிச்சு 5:30 எப்போ வரும்னு சொல்லி பார்த்து அந்த பணத்தை போய் வாங்குவோம். சரி, எதுவுமே வேண்டாம். நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றுகிற ஒரு பயணத்திற்கு ஒரு டூர் போறோம். கரெக்டா 5:30 ட்ரெயின் டிக்கெட்டு. எந்திரிப்போமா இல்லையா? 4 எந்திரிச்சு குளிச்சு நம்ம பிரிப்பேர் ஆகுமா இல்லையா? விடிய விடிய ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நைட்டு கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டுங்க, தூக்கம் ரொம்ப அதிகமாச்சுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதே ரமதானுடைய காலத்துக்கு பொருத்தி பாருங்க, நோன்பு திறக்கும் போது கிட்டத்தட்ட 1/2 கிலோ பேரிச்சம்பழம், உண்மை இல்லையா? 25-50 ரூபாய்க்கு போண்டா வடை, 5 கொற்றா கஞ்சி எல்லாம் சாதாரணமா குடிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், குடிப்பாங்க. மாயிரீப் தொழுதுட்டு துவா கூட செய்ய மாட்டாங்க. எங்கப்பா ஓடுற? நோன்பு இப்பதாங்க தொடர்ந்த, வீட்டுல போய் சாப்பிட போறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த பள்ளி வாசலுக்குள்ள இவ்வளவு பெரிய போர்க்களமாட்டு இங்க நடந்ததெல்லாம் என்ன? சும்மா இருங்க பாய், காலையில இருந்து ஃபஜ்ர்ல இருந்து பட்னியோட இருக்கிற இதெல்லாம் சாப்பாடாண்டு வீட்டுக்கு போறான். வீட்டுல போய் நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் ஒரு சாப்பாடு, திரும்ப மிச்சமீதி இருக்கிறது எல்லாம் சேர்த்து தராவிக்கு பிறகு போய் ஒரு சாப்பாடு. இது எல்லாம் சாப்பிட்டுட்டு டிவியில ஏதாவது பயான்களை கேட்கவோ, நல்ல காரியத்தில் ஈடுபடவோ, நண்பர்களோடு சேர்ந்து இரவு அரட்டை அரங்கத்தில் ஈடுபட்டாலோ, 2-3 மணிக்கு தூங்கினாலும் 4:30 எந்திரிக்கிறமா இல்லையா சகருக்கு? என்ன காரணம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சகர் சாப்பிடாட்டி பகல்ல இருக்கக்கூடிய பட்டினியை தாங்க முடியாதுங்கிறத உணர்ந்த காரணத்தினால நாம அந்த 4:30 எந்திரிச்சு சகர் சாப்பிடுறோம். டைமிங்கே டோட்டல் டிஃபரெண்ட். பகல்ல சாப்பிட்டு இரவுல ஓய்வெடுக்கிறதா நம்முடைய சாதாரண லைஃபுடைய ஷெட்யூல்டு. ஆனால் ரமலானுடைய காலம் வரும்போது இரவுல சாப்பிட்டு பகல்ல ஊற ஓய்வெடுக்கிறோம், நேர் மாற்றமானது. இருந்தும் அதற்கு நாம் நம்மை தயார்படுத்துகிறோம் என்றால் என்ன காரணம்? உயிர் வாழணும். பட்னி கிடந்தா உடம்புக்கு ஏதாவது அசுகங்கள் ஏற்பட்டு உடல்நலவு குறைவு ஏற்பட்டு போயிடும். இப்படி அதனுடைய பாதிப்புகளை உணர்ந்த காரணத்தினால் எதற்குமே நாம் தயாராகிறோம். அதுதான் அடிப்படையான விஷயம். ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வந்து கலந்து கொண்டு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை, இந்த ரெண்டையும் நாம் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்துக் கொண்டால் எந்த காரணத்தையும் நாம் சொல்லவே மாட்டோம். இப்ப ரசூல் சொல்லவே மாட்டோம். இப்ப ரசூல் சொல்லலாங்களே

செல்லாம். ஃபஜ்ருடைய முன் சுன்னத் உலகமும் உலகத்தை காட்டிலும் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால், அதனுடைய சிறப்பு அம்சத்தை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பேர் நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா, பகல் நேரத்தில் கண்டிப்பா காலையில் எந்திரிச்சு ஒரு 9-9:30 நம்ம எந்திரிச்சு கண்டிப்பா நம்முடைய தொழில் அலுவலகங்கள் என்று வீட்டை விட்டு வெளியே வந்துடுறோம். அதனால லோகராசர் மாரி பிசாவெல்லாம் கண்டிப்பா நம்ம எங்கேயாவது இடத்துல தொழுதுறோம். ஃபஜ்ருடைய தொழுகை பெரும்பாலும் நம்முடைய சகோதரர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம், பொடும்போக்காக இருப்பதற்கு காரணம் என்ன? 4 வக்த் தொழுகைதான் நம்முடைய வாழ்க்கையிலேயே பெரும்பாலும் நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம். இனி ஒரு வக்த் தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை உண்டுமே என்பதை கூட மறந்தவர்கள் எல்லாம் உண்டு. தொடர்ந்து காலை அவர்கள் 7 மணி 8 மணிக்கு அவர்கள் எப்பொழுது உறங்கி எந்திருக்கிறார்களோ அப்பொழுது போய் ஒரு சடங்குக்காக அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிற அன்பர்கள் உண்டு. யாராக இருந்தாலும் நம்முடைய நிலைமைகளை மாற்றிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம், எனக்கு விருப்பமானது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களாம், எனக்கு விருப்பமானது, உலகத்தை காட்டிலும் எனக்கு விருப்பமானது, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்அத் சுன்னத்து தொழுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்அத் சுன்னத்து தொழுவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த அக்கறை போல வேறு எதிலையும் நாங்கள் பார்த்ததே இல்லை. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த அளவுக்கு அதிக கேர் எடுத்து அதிக கவனத்தோடு எந்த வகையிலும் அந்த 2 ரக்அத் தொழுகை விடாத அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் பேணி இருக்கிறார்கள். நான் சொல்லிட்டு வர்றது சுன்னத்தான தொழுகை, ஃபர்லான தொழுகை அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய 2 ரக்அத் சுன்னத்தான தொழுகையை தொழுதார்கள் என்றால், தொழுது முடித்தவுடன் நான் விழித்துக் கொண்டிருந்தால் என்னோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள், நான் உறங்கிவிட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் உறங்கி திரும்ப எழுந்து ஃபஜ்ர் தொழுவார்கள் என்ற ஹதீஸ்களை பார்க்கிறோம். அது என்ன, நான் உறங்கிவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குவார், நான் விழித்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்னா ஆயிஷா அவர்கள் ஃபஜ்ர் தொழாம தொழுதாங்களா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு மாதவிலக்கு காலங்கள் எல்லாம் உண்டு, உண்மை இல்லையா? ஆண்களை போல அல்ல. அப்ப ஒரு குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்பம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொதுவான ஒரு சுன்னத் என்னங்க, இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ராக்கதை பேசுவதை அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்ப மாட்டார். ஒரு இறை விசுவாசி ராத்திரி ஆச்சுன்னா எப்ப தூங்க போனோம், நேரமாகவே போய் தூங்க போகணும். எப்ப எந்திரிக்கணும், காலையில 11 மணி 12 மணிக்கு அல்ல, காலை எந்திரிக்கிறதே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போதே நாம எந்திரிக்கணும். இதுதான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துடைய பேஸ், அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற பார்த்தா, நான் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரான ஃபஜ்ருடைய அந்த சுன்னத்தான தொழுகைக்கு பிறகு நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். சொல்லுகிற நேரம் எது, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள ஒரு நேரம். இப்ப இந்த குடும்பத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பொதுவாகவே வீடுகளில் தொழுகை, அதாவது நஃபிலான தஹஜ்ஜுத் லுஹா தொழுகை, இப்படி நஃபிலான ஃபர்ல் அல்லாத தொழுகை வீடுகளிலே தொழுவது, விக்ருகளிலே ஈடுபடுவது, அதிகம் அதிகம் திருக்குறானை ஓதுவது, இது ஒரு வீட்டுக்கே உரிய அல்லாஹ்வுடைய அருள் செய்கிற மலக்கு அதிகம் அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு வீடு. ஒரு இஸ்லாமிய வீடு எப்படி இருக்குமோ அது அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம். நம்முடைய வீடுகளில் நம்ம மனைவிமார்கள் கூட தஹஜ்ஜுத் நேரத்தில் யாராவது பேசிட்டு இருந்திருக்கிறோமா? இல்லை. சுன்னத்தான தொழுகை தொழுது நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பேசிக் கொண்டிருப்போம் என்றால் அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாம் கருத்தில் கொள்ளணும். கரண்ட் இல்லாத வீடு உண்டுமா இல்லையா? எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரங்களிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை, அதிலும் குறிப்பாக இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்து கொண்ட அந்த முறையை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களும் சஹாபாக்களும் நமக்கு இப்படி எல்லாம் சொல்லித்தருகிறார்கள். இந்த சுன்னத்தான தொழுகை எந்த அளவுக்கு சிறப்பு என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு சம்பவத்தை சொன்னாலே போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை நீங்கள் தொழ தவறிவிட்டால் ஃபர்து தொழுத பிறகாவது நீங்கள் தொழ வேண்டும். வேற ஏதாவது சுன்னத்துக்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறாரா? வேற ஏதாவது ஒரு தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறாரா? கிடையவே கிடையாது. இதிலும் குறிப்பா உபரியான தொழுகை, சுன்னத்தான தொழுகை என்பது நம்முடைய பார்வையில் என்ன, தொழுதா நன்மை தொழுதாட்டி தண்டனை, இப்படி ஒரு கான்செப்ட் நம்முடைய மனசுல பதிஞ்சிருக்கு, அது ரொம்ப தப்பு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்

0: எந்தெந்த இபாதத்துகளை எல்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறினார்களோ அவைகளையெல்லாம் வீண் விதண்டாவாதம் செய்யாமல் செய்ய முயற்சி செய்வது நம்முடைய கடமை. இதெல்லாம் சொன்னது, இதெல்லாம் செய்தா நன்மை செய்யாட்டி தப்பில்லை என்கிற அடிப்படையில் ஒதுக்கி தள்ளுகிற இபாதத்தல்ல. நான் சொன்னதை போல தூங்க வைத்து அல்லாஹ் நம்ம எழுப்பினாதான் நம்ம தொழ முடியும். இதே வார்த்தையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும்போது தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னமா எந்திரிக்கலையா தொழுகலையா தூங்கிட்டே இருக்கிறீங்களா எந்திரிக்கலாம் கேட்கும்போது அலி அவர்கள் சொன்ன பதில் என்ன? தூங்க வைத்து அல்லாஹ் திரும்ப நாடும் போதுதான் நாங்க எந்திரிச்சு தொழ முடியும். ஃபர்லான தொழுகை அல்ல, தஹஜ்ஜுத் வணக்கத்தை. தஹஜ்ஜுத் வணக்கத்திற்கு பிறகு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தஹஜ்ஜுத்திற்கு எழுப்புகிற அளவுக்கு ஒரு தந்தை இருந்திருக்கிறார் என்பது தனி விஷயம். நாம நம்முடைய மக்கள் எல்லாம் பக்கத்துல திருமணம் முடித்துக் கொடுத்தா நண்பர்கள் எல்லாம் இருந்தா தஹஜ்ஜுத்துக்கு போய் எழுப்புகிற அளவுக்கு ஒரு வழிமுறையும் இந்த நபிமொழியின் மூலம் நமக்கு கிடைக்குது. அப்ப அலி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ் நான் தானே நாங்க எந்திரிச்சு தொழ முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய தொடையை தட்டியவர்களாக திரும்ப போகும்போது பயன்படுத்திய வாசகத்தை நீங்கள் ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். மனிதர்களில் அதிகமானவர்கள் விதண்டாவாதம் செய்கிறார்கள். அலி அவர்கள் அதுக்கு என்ன சொன்னார் வார்த்தை? விதண்டாவாதம் ஏதாவது பண்ணாரா? அல்லாஹ் நான் தானே யார சொல்லலாம் எந்திரிக்க முடியும். இது விதண்டாவாதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது விதண்டாவாதம், இது ஒரு இறை விசுவாசியுடைய பேச்சல்ல, ஒரு மூமீனுடைய பேச்சல்ல. அல்லாஹ் நான் தான் எனக்கு வந்து பொருளாதாரம் கிடைக்கும் வீட்டுல சும்மா இருக்க முடியுமா, அல்லாஹ் நான் தான் எனக்கு குழந்தை கிடைக்கும்னு கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா, இதெல்லாம் விதண்டாவாதம். இப்படிப்பட்ட வாதங்கள் மனிதர்கள் நிறைய பேர்கள் செய்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டு போனார்கள் என்று பாக்கிறோம். அந்த சமூக மக்களை பாருங்க, இவர்கள் இன்னார் இவர்கள் இந்தந்த கோத்திரத்தார்கள் என்பதை நான் இரவு நேரத்தில் அறிந்து கொள்வேன். எப்படி எப்படி அறிந்து கொள்வார்? விளக்கு இல்லாத ஒரு ஊர்ல இரவு நேரத்தில் இவர்கள் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், இந்த கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரத்தில். எப்படி? அவர்கள் திருக்குறானை ஓதுகிற அந்த ஓதுகிற முறையை வைத்து நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரங்களில். இது குடும்பம். ஒரு இஸ்லாமிய சொசைட்டியில ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் நாம் எல்லாம் வாழும் பொழுது பக்கத்தில் இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இருந்தால் கூட நம்முடைய நடைமுறைகளை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும், அப்படித்தானே? ஆனா நாம எங்க குடி போறோமோ அந்த ஊரே நாசமா போயிரும். விடிய விடிய பாட்டு கச்சேரியில போட்டு சிடி கேசட்டை போட்டு அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லி போட்டு பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இடையூறுகளை கொடுத்து வாழ்கிறவர்கள் முஸ்லிம்களுடைய பண்பல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமுதாயத்தில் மதீனாவில் அல்லாஹ்வுடைய ரசூலை சுற்றி இருந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தா இரவு முழுக்க கண் விழித்து வணங்குகிற சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்திருக்கிறது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சுன்னத்தை பொறுத்த வரையில் விட்டால் நீங்கள் ஃபர்லான ஃபர்லை தொழுத பிறகாவது நீங்கள் தொழுங்க. நீங்க போறீங்க பள்ளிக்கு அவசர அவசரமா, ஜமாத் நடந்துட்டு இருக்கு, சுன்னத் தொழுக நேரம் இல்ல. ஜமாத் நடந்துட்டு இருக்கும் சுன்னத் தொழுக முடியுமா? முடியாது. ஜமாத்து தொழுதாலும் தொழுத பிறகாவது நீங்கள் இந்த சுன்னத்தை கடைபிடியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால் நாம் அதை நம்முடைய வாழ்வில் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான வணக்க வழிபாட்டை எங்க தொழுவார்கள்?
1: நேர்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: யூதர்களை குறித்து சொல்லப்படுகிற ஆயத்துகள், மூசா, ஈசா, இப்ராஹிம், இசாத் போன்ற இறை தூதர்கள் மத்தியில் வேறுபாடு காட்ட மாட்டோம், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை நாங்கள் நம்புவோம், அந்த தூதர்களை நாங்கள் விசுவாசம் கொள்வோம் என்கிற ஆயத்து, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு உடன்பாடு வரட்டும், எந்த விஷயத்தில் அல்லாஹுவை வணங்குகிற விஷயத்தில் ஒரு உடன்பாடு வரட்டும் என்கிற ஒரு ஆயத், ரெண்டையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகையில் ஓதியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் தொழுகிற சுன்னத்தான தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு என்றால், ஃபர்லான தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு, குறிப்பாக அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்புல முக்கியமான பல சிறப்பு அம்சங்கள் உண்டுங்க. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மலக்குமார்கள் வச்சிருக்கானா இல்லையா, வைத்திருக்கிறான். ரெண்டு வகையாக அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பிரித்தும் வைத்திருக்கிறான். இரவு நேரத்தில் நம்மோடு இருந்து நம்முடைய நன்மை தீமை எழுதுகிற மலக்கு, பகல் நேரத்திலும் நம்மோடு இருந்து நன்மை தீமை எழுதுகிற மலக்கு. இந்த ரெண்டு மலக்கும் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரங்கள் உண்டு. அது எது? ஃபஜ்ருடைய நேரம், அசருடைய நேரம். ஃபஜ்ருடைய நேரம் அசர்ல இருந்து ஃபஜ்ரு வரை இருக்கக்கூடிய மலக்கு, அசர்ல இருந்து ஃபஜ்ரு வரை நம்ம என்ன செய்யறாரு எழுதுவார். ஃபஜ்ருல இருந்து பகல் முழுக்க அசர் வரை நாம் கூட இபாதத்தை எழுதுறது அந்த மலக்குடைய வேலை. ரெண்டு மலக்குமார்களும் சந்திப்பதையும், அல்லாஹுவிடத்திலே இந்த மலக்குமார்கள் போன பிறகு அல்லாஹு கேட்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஃபஜ்ர் வரை நம்மோடு இருந்த வளமானவர் அல்லாஹுவிடத்திலே செல்லும் பொழுது, என்னுடைய அடியானை எந்த நிலையில் சந்தித்தீர்கள், எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? மாணவர் சொல்லுவார், யா அல்லாஹ், ஃபஜ்ருடைய நேரத்தில் நாங்க போனோம் தொழுதுட்டு இருந்தாரு, வரும்போது ஃபஜ்ருடைய நேரம், எந்திரிச்சு அவர் தொழுதுட்டு இருந்தாரு. பகலுடைய மாணவர் அசருடைய மாணவர் சொல்லுவார், யா அல்லாஹ், போகும்போதும் தொழுதுட்டு இருந்தாரு, வரும்போதும் தொழுதுட்டு இருந்தாரு. இப்படி ஒரு சர்டிபிகேட் நமக்கு டெய்லி யாராவது கொடுப்பாங்க, நமக்கு ஏதாவது நினைப்புமா? யா அல்லாஹ், போகும்போதும் அந்த தூக்கம் தூங்குறான், வரும்போதும் அந்த தூக்கம் தூங்குறான், இதான சொல்லுவாங்க. போகும்போதும் வீட்டுக்குள்ள அநியாயமா பாட்டுக்கு சரி அதை இதையும் போட்டு ஒரு இஸ்லாமிய மரபாவே அவன் நடக்கலையா அல்லா. சரி திருந்து வாண்டு மறாநாள் போனா கூட கொஞ்சம் அதிகமா போறானே தவிர அவன் திருந்தி நடந்த மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரும். அப்ப பாருங்க, எந்த ஒரு வணக்கமும் இல்லாம விசேஷமா தொழுகையை குறித்து ரப்புல் ஆலமீன் நம்முடைய மலக்குமார்களுக்கு தினசரி நம்மை குறித்து ஒரு என்கொயரி போட்டுக்கிட்டே இருக்கானுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. வானவர்கள் சொல்லுவது, அல்லாஹு தஆலா கேட்பது, எந்த நிலையில் விட்டு வந்தாய், யா அல்லாஹ் தொழுகை நிலையில் விட்டு வந்தேன், எந்த நிலையில் சந்தித்தீர்கள், தொழுகை நிலையிலே சந்தித்தோம், இந்த ஒரு பரிமாற்றம் எப்ப நடக்குன்னு பாத்தீங்கன்னா அசருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும். பொதுவாக மக்களுடைய ஒட்டுமொத்த அமல்களும் அல்லாஹுவிடத்திலே வாரத்திற்கு ரெண்டு நாள் ஒப்படைக்கப்படுது. அது எந்த நாளுங்க? வெரி குட். திங்கள் வியாழன் ரெண்டு நாள் நம்முடைய அமல்கள் அல்லாஹுவிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய நாள். அப்ப எவ்வளவு பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? தினசரி பகல் இரவு வருகிற மாணவர்கள் நம்மை குறித்து அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற ஒரு ரிப்போர்ட் தனி. நாம் விடுகிற மூச்சு காற்று முதற்கொண்டு மனசில் எண்ணுகிற எண்ணம் வரை, என்னுடைய பார்வையினுடைய உள்ளர்த்தத்தை வரை உன்னிப்பாக எழுதுகிற மலக்கு அவர் தனி. இந்த ரிப்போர்ட்டுகளை எல்லாம் வார வாரம் கொண்டு போய் இந்த கம்ப்ளீட் இந்த பதிவேடுகளை அல்லாஹ்விடத்திலே திங்கள் வியாழன் ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஃபஜ்ரு தொழுகை, அசரு தொழுகை, ரெண்டு தொழுகையிலும் மாறி மாறி மலக்குமார்கள் வந்து அல்லாஹு தாலா நம்மை குறித்து கேட்டு அவர்கள் நம்மை பத்தி சொல்லுகிற ஒரு ஏற்பாடு. எவ்வளவு பெரிய ஒரு கண்காணிப்பு. அப்ப தினசரி அல்லாஹுவிடத்தில் நம்மை பற்றி மலக்குமார்கள் பேசிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். ரெண்டு ஒளியுடைய தொழுகை உண்டு. அந்த தொழுகையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். ஒளியுடைய தொழுகை, ரெண்டு ஒளியுடைய தொழுகை, ஒன்று ஃபஜ்ர், ஒன்று அசர். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய சிறப்பு அம்சங்கள், புகாரி முஸ்லீம் வருகிற ஹதீஸ்கள், இவைகள் எல்லாம் ஒளியுடைய தொழுகை. அதை நீங்கள் பேணி பாதுகாத்தால் உங்களுக்கு சொர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாக்கி உள்ள தொழுகைக்கெல்லாம் சொர்க்கம் இல்லையா? எங்க போறோம்? மறுமையில வேற எங்கேயா போறோமா? அப்படி அல்ல. அஞ்சு நேர தொழுகையும் நம்முடைய வாழ்வில் கண்டிப்பாக பேணணும். அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொழுகைகள், அதிகமான மக்கள் பொடும்போக்காக அலட்சியமாக கருதக்கூடிய நேரங்கள் தொழுகைகள், அதுல கொஞ்சம் அதிக கேர் எடுங்கப்பான்னு சொல்லக்கூடிய வாசகம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இபாதத்துகளுக்கு கொஞ்சம் இப்படி ஏதாவது சிறப்பித்து சொன்னால் அதை நாம் குதர்க்கமாக நினைப்பதற்கு பதிலாக அந்த சிறப்பு அம்சங்களை தேடி கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? மறுமையை பொறுத்த வரையில் அல்லாஹ்வை பற்றி ஒரு வாசகத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் நாடியவர்களை மன்னிப்பேன். அதான வாசகம், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சேதான் ஆவணும் அப்படின்றதெல்லாம் மறுமையில போய் யாரும் சொல்ல முடியாது. காலமெல்லாம் நோன்பு வச்சேன், சுஜூதுல கிடந்தேன், பள்ளியே நான் தான் பராமரிச்சேன், ரமலானுடைய மாதம் வந்தா ஒரு நோன்பு கூட விடமாட்டேன், இரவு தொழுக 23 எல்லாம் 53 வரையும் நான் தொழுதிருக்கிறேன், அல்லான்னு அல்லாட்ட போய் சொன்னா நீ எல்லாம் தொழுது உண்மைதான், அதுக்கு ரெண்டு கண்ணு தந்த பாத்தியா, உனக்கு அந்த கண்ணுக்கு சரியா போச்சுன்னு சொன்னா ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இந்த கண்ணை கொண்டு எவ்வளவு பார்த்து நீ உலகத்துல சந்தோஷமா இருந்த, அந்த ரெண்டு கண்ணுக்கு இதெல்லாம் சரியா போச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே பேச முடியாது. சுவாசிக்கிற காற்று, விமானத்துல பறந்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜனுக்கு எல்லாம் பில் போடுவோம், விமானத்துடைய சார்ஜ் எவ்வளவு தெரியுமா? வெளிநாட்டுக்கு நீங்க பயணமானாலும் ஒரு விமானத்துல ஏறினாலும் விமானத்துடைய சார்ஜ்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து பாம்பே போறதுக்கு விமான கட்டணம் வெறும் 550 ரூபாய் தான். பாக்கி எல்லாம் பார்த்தா எல்லாமே டாக்ஸ், அந்த வரி இந்த வரி, அந்த வகை இந்த வகை இந்த வகை அந்த வகை போட்டு ஒரு 5500 ரூபாய் பில் போடுவான். அதுல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சார்ஜ் இருக்கும் உண்டுமா இல்லையா? ஐசியூல கொண்டு போய் நீ ஆபரேஷனுக்கு கொண்டு போய் போட்டீங்கன்னா வெளியே பில்ல பாத்தீங்கன்னா அதுல ஆக்சிஜன் சார்ஜ் போட்டிருப்பான். ஆனா உலகத்துல அல்லாஹ்வுல வெறுமனே இலகுவா நமக்கு தந்திருக்கிறான் ஆக்சிஜன், எந்த ஒரு பில்லு ரப்பல் ஆலமீன் போடாம. அதுக்கு நீ கொடுத்த ஜக்காத் ஹஜ் எல்லாம் சரியா போச்சுன்னு மறுமையில் அல்லாஹ் சொன்னா போய் ஏதாவது மண்டாட முடியுமா? முடியாது. அவனுடைய கருணை, அவனுடைய கிருபை, அவனுடைய அன்பு இருந்தால் மட்டும்தான் மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும். அதற்கு என்ன வழி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எல்லாம் சிறப்பித்து சிலாகித்து சொன்னார்களோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்வில் பேணி பாதுகாத்தால் மட்டும்தான் அதனுடைய நன்மையை நாம் அடையவே முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் ஒருவர் அசர் தொழுகையையும் ஃபஜ்ர் தொழுகையையும் பேணி வருகிறாரோ அவர் நரகம் செல்ல மாட்டார் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுகிறவர்கள் சொர்க்கம் செல்லுவார் என்று சொல்வதைப் போல நரகம் செல்ல மாட்டார்கள் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்து பாருங்க, ஒரு மனிதர் இசாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் அவருக்குரிய நன்மை என்ன? 27 மடங்கு நன்மை அல்ல அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஜமாத்துக்கு சொன்ன நன்மை கூடுதலா ஒண்ணு சொல்லிக்கிறார் அல்லாஹ்வுடைய ரசூல். இசாவுடைய தொழுகையை ஒரு மனிதர் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் அவருக்குரிய நன்மை என்னங்க? இரவினுடைய பகுதி வரை நின்று வணங்கிய நன்மையை அவர் அடைந்தார். பாக்கி உள்ள பகுதி நன்மை நமக்கு எப்ப கிடைக்கும்? ஃபஜ்ருடைய தொழுகையை தொழும் பொழுது. அப்ப இந்த இசாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு சேர்ந்து தொழும் பொழுது இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையும் நமக்கு கிடைக்குதா இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்குது என்று சொன்னா இந்த ஒன்றுக்காக வேண்டியாவது ஃபஜ்ரையும் அந்த இசாவையும் ஜமாத்தோடு சேர்ந்து நம்முடைய ஆயுள் காலம் இருக்கிற வரை நம்ம பின்பற்றி தொழுகணுமா வேண்டாமா? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இசாவுடைய தொழுகை ஜமாத்தோடு சேர்ந்து ஒரு மனிதன் தொழும் பொழுது இரவின் பாதி நேரம் வரை நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறான். ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழும் பொழுது மீதமுள்ள பாதி பாதி இரவை அந்நன்மையை அவன் நின்று வணங்கிய நன்மையை அடைகிறான். அவன் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை நமக்கு பெற்றுத் தருகிற இபாதத்துகள் இசாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். லொஹர் அஸர் மக்ரிப் இஷா நாம அல்லாஹ்க்காக வேண்டிதான் தொழுறோம். யாருக்காக வேண்டி தொழுறோம்? அல்லாஹ்க்காக வேண்டிதான் தொழுறோம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வாசகம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கே சென்று விடுகிறார். அல்லாஹ் அவரை பொறுப்பேற்றுக் கொண்டான். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த அடியானுக்கு நீங்கள் தீங்கிழைக்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை பாருங்க, ஃபஜ்ருடைய தொழுகையை ஒரு அடியான் தொழுது விட்டால் அவன் அல்லாஹ் அவனை பொறுப்பேற்றுக் கொண்டான், அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு அவன் சென்று விட்டான். ஆகவே ஃபஜ்ர் தொழுகையை தொழுத ஒரு அடியானுடைய உரிமையை பறிக்காதீர்கள், அபகரிப்பாதீர்கள், அவனுக்கு எந்த தீங்கையும் நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் மறுமையில் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட்டு முகம் கூப்பற நரகத்தில் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் ஃபஜ்ருடைய மகத்துவம் தெரியுதா இல்லையா? ஃபஜ்ருடைய மகத்துவம் தெரியுதா இல்லையா? இப்னு உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஆட்சியாளர் ஒரு மனிதரை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு தாபியை அழைத்து காலை கையில வாளை கொடுத்து இன்னாருடைய மகன் இன்னாரை போய் வெட்டி கொள்ளுங்கள், அவர் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லுகிறார். இவர் போய் வேறு வழி இல்லாமல் மன்னர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி இவர் போய் அவரை வெட்ட முற்படுறதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறாரு, நீங்கள் ஃபஜ்ர் தொழுதீர்களா? ஆம், தொழுதோம். உடனே வாளை தூக்கி வீசுகிறாரு, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ள ஒரு அடியான என்னால் கொலை செய்ய முடியாது. இந்த அளவுக்கு பேணப்பட வேண்டிய விஷயம். அதுக்காக வேண்டி ஃபஜ்ர் தொழுதாண்டி எல்லாம் காலில் எழுந்திரிச்சு அக்குரமா அநியாயமா நடக்கலாம்னு அர்த்தம் இல்ல. கொஞ்சம் விசேஷமாக, பொதுவாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு என்றே விசேஷமான அடியார்கள் உண்டுமா இல்லையா? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சிறப்பித்து சொன்ன விக்ருகளானாலும் சலவாத்துகளானாலும் தொழுகையானாலும் எந்த ஒரு சுன்னத்தான நோன்புகளானாலும் எந்த வணக்க வழிபாடுகளானாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சிறப்பித்து சொன்னார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய விசேஷமான பார்வை அதில் உண்டு என்று பொருள். அந்த அடிப்படையில் ஐங்கால தொழுகை என்பது இறை விசுவாசியினுடைய முஸ்லிம்களுடைய அடிப்படையான கடமையாக இருந்தாலும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சொல்லப்பட்ட சிறப்பை பார்த்தீர்களா? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு விசேஷமாக சொல்லப்பட்ட சிறப்பு அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கே சென்று விட்டார். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட அடியானுக்கு நீங்கள் தீங்கிழைக்காதீர்கள், உரிமையை பறிக்காதீர்கள். அப்படி செய்வீர்கள் ஆனால் மறுமை நாளில் விசாரிக்கப்பட்டு நரகத்தில் முகம் குப்புற நீங்கள் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் கவனிக்கப்பட வேண்டிய வாசகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருளில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி தொழுகைக்கு வருபவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஒளியை வழங்குவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தை பார்த்தீங்களா? இரவில் இருளில் வணக்க வழிபாடு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி வருகிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒளியை மறுமை நாளில் வழங்குகிறான். மறுமையில் எதற்கு ஒளி? மறுமையில் எதற்கு ஒளி? சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்பட்டு 50,000 ஆண்டுகள் ஒவ்வொரு மனிதர்களும் மறுமை நாளிலே கேள்வி கணக்காக வேண்டி நிப்பாட்டப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்துடைய தீர்ப்பு. கேள்வி கணக்குக்கு பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு பாலம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த பாலம் இருள் சூழ்ந்த பாலம், பார்க்கவே ரொம்ப கொடூரமான பாலம். புகாரி ஹதீஸ் நீங்க அப்படி தொகுத்து பாத்தீங்கன்னா அந்த பாலத்தை பத்தியே ஒரு மணி நேரம் பேசலாம். மறுமை பற்றி நம்ம நிறைய கேசட்டுகள் பேசுறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் ஃபுல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு இருள் சூர்ந்த பாலம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். 57 அத்தியாயத்தினுடைய 12 வசனத்தை குறித்து வைத்து கொஞ்சம் குரானுடைய வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அந்த ஒளியினுடைய மகத்துவத்தை சொல்லுவான். அந்த நாளில் இறை விசுவாசிகளுக்கு முன்னும் பின்னும் ஒளி வழங்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த ஒளியை கொண்டுதான் அவர்கள் மறுமை நாளிலே அந்த பாலத்தை அவர்கள் கடந்து செல்லுவார்கள். பௌர்ணமி முகத்தை போல, நட்சத்திர முகத்தை போல, சூரிய முகத்தை போல அழகான முகமுடையவர்களாகவெல்லாம் அவர்கள் அந்த மறுமை நாளில் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். கடந்து செல்கிற வேகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது மின்னல் வேகத்தில், கண் சிமிட்டும் நேரத்தில், புயல் காற்று அடிக்கிற அதிவேகமாக வீசுகின்ற காற்றினுடைய வேகத்தில், குதிரையுடைய வேகத்தில், ஒட்டகத்துடைய வேகத்தில் ஒரு சில மக்கள் தவழ்ந்து தவழ்ந்தெல்லாம் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்களா, யா அல்லா எங்களுடைய ஒளியை நீ நீட்டி வை, யா அல்லா எங்களுடைய பிரகாசத்தை நீ நீட்டி வை என்று துவா செய்தவர்களாக அவர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் என்று அல்லா சொல்லுகிறானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஒளியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இரவு நேரத்தில் அல்லாஹுவை வணங்க அவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் நடந்து சென்றால் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் உங்களுக்கு பிரகாசமான ஒளியை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த இரவு நேர வணக்கம் என்பது பொடும்போக்காக நாம் இருக்கவே கூடாது. தூங்கச் செல்வது கொஞ்சம் நேரமாகவே தூங்கச் செல்ல வேண்டும். தூங்க செல்லும் பொழுதே தூங்க செல்வதற்குண்டான மரியாதை ஒன்று இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் என்று தூங்க செல்லும் போது போக வேண்டிய சுன்னா என்ன? ஒரு மனிதன் தூங்க செல்லும் போது எப்படி தூங்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எப்படி? ரெண்டு காதுல ஏர்போன் வச்சுட்டு இருக்கிற லேட்டஸ்ட் பாட்டெல்லாம் கேட்டு அப்படியே தூங்குறதா, அல்ல நல்ல ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்குறதா? ஒரு இறை விசுவாசி எப்படி தூங்கணும்? ஒரு இறை விசுவாசியினுடைய தூக்கம் எப்படி இருக்கணும்? உதவி செய்யணும், விக்ருகளை சொல்லணும், குல்லபு ரப்பினாஸ் குல்லபு ரப்பில் ஃபலக்கு குல்லுவல்ல அகது ஓதணும், உடம்புல பூரா ஓதி தடவணும், தூங்கும் போது ஓத வேண்டிய துவா இருக்கு அதை ஓதணும், வலது பக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிழித்து படுத்து உறங்குவார்கள். இந்த வழிமுறை இருக்கு. இந்த வழிமுறை இல்லாம நாம தூங்கும் போதே சைத்தான் கூட இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மடியான் தூங்கும் பொழுது அவனுக்கு 3 முடிச்சை சைத்தான் அவனுக்கு வந்து போடுகிறான், போட்டுவிட்டு அவன் உங்களை உறங்க தள்ளுகிறான். நல்லா உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், 4:45 மணி, 5:30 மணி, 5:10 வாங்குடைய சப்தம் கேட்கிறது. எந்திரிச்ச உடனே அவுதுபில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் சொல்லி எந்திரிச்சீங்கன்னா ஒரு முடிச்சை அவிழ்ந்து விடுகிறது, பாக்கி 2 முடிச்சிருக்கு. அப்படி எந்திரிச்சு பெட்ல உட்கார்ந்து கொட்டாயெல்லாம் விட்டு கை அப்படியே திருப்பி மறுபடி இப்படி சாஞ்சீங்கன்னா மறுபடி ஒரு முடிச்சுதான் விழுகும். உடனே எந்திரிச்சு உதவி செய்வதற்காக வேண்டி போய் உதவி செய்தால் திரும்ப 2 முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. ஒலி செய்துட்டு கூட சரி இன்னொரு பத்து நிமிஷம் இருக்குதான்னு லேசா செக் நம்ம டேபிள்ல உட்கார்ந்தோம்னா அது ஒரு மூணாவது முடிச்சா அவளுக்கு அது உதவாது. உடனே பள்ளிவாசலுக்கு ஓடி போய் அல்ல வீட்டுல சுண்ணத்தான தொழுகைக்கு தயாராகி தொழுதும்னா ரெடியா போயிடும். மூன்று முடிச்சுகள் அவிழ்க்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா நம்முடைய மனோபாவத்தை இந்த இடத்துல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பாருங்க. அஞ்சே கால் மணிக்கு பாங்கு சொல்றாங்க. இது நீலகிரி மாவட்டம் குளிரான பகுதி, எந்திரிச்சு சுடுதண்ணி வைக்க வேண்டிய டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணி முன்கூட்டியே மொபைல் போன்ல அஞ்சே கால் மணிக்கு பாங்கனா எந்திரிக்கணும், சுடுதண்ணி வைக்கணும், அதுக்கு ஒரு பத்து நிமிஷம், பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம், ஒரு நாலரை மணிக்கு அலாரம் வைப்போம். நாலரை மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே எந்திரிச்சு பாக்குறோம் அஞ்சே கால், இன்னும் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இருக்கு. அப்படியே மனசுல ஒரு தோணல் வருது. பகல்ல வியாபார கொடுக்கல் வாங்கல பகல் நேரத்துல வாடிக்கையாளர்கிட்ட போய் காசு கேட்கும் போது சொல்றான், பாய் ஒரு ஹாஃப் அன் அவர் பொறுத்து வாங்க பாய் நான் தரேன்னா ஹாஃப் அன் அவரா, என்னமோ பல நாள் இருக்கிற மாதிரி சொல்ற ஹாஃப் அன் அவர் இதானுங்கிறதுக்குள்ள ஓடிடும் பாய், இப்பவே காசு கொடுங்க பாய் அப்படின்னு பகல் நேரத்துல டைம் பத்தி சொல்லும் போது ரொம்ப ஷார்ட் டைம் சொல்றது. ராத்திரி நேரம் தூங்கும் போது சொல்றதுன்னா இன்னும் அரை மணி நேரம் இருக்குது சைத்தானுடைய எண்ணம். அப்ப பொதுவாகவே இந்த ராத்திரி நேரம் தூங்க சென்று இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் எந்திரிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்பம்சங்களை சொல்றாங்க தெரியுமா? ஒரு சில பேர்த்த பாத்தீங்கன்னா காலையில நேரத்தில் அவர்கிட்ட போய் பேசவே முடியாது. இப்படி எல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, டே அவர் போய் பார்க்க போது காலையில மட்டும் பார்க்க போயிடாத, ஏன்னா காலையில அவன் பேயா இருப்பான்பாங்க. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த மூன்று முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டு எழுந்து ஒரு மனிதன் ஃபஜ்ர் தொழுதானே ஆனால் அவன் உற்சாகத்தோடு அந்த நாளை அவன் கழிப்பான், அவனுடைய உள்ளம் நல்ல உள்ளம் கொண்ட உள்ளமாக மாறும். அவன் ஃபஜ்ர் தொழாமல் உறங்கிய நிலையில் அவன் அந்த காலை பொழுதை அடைந்தால் அவன் அன்று முழுக்க சோம்பேறித்தனமுடையவனாகவே மாறுவான், அவனுடைய உள்ளம் கெட்டுப்போன உள்ளமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இது குறித்து என்னைக்காவது நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? அந்த நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவன் சென்று விடுகிறான் என்று சொல்லுகிற நபிமொழியையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவனுடைய உள்ளம் கெட்டு போச்சு, அவன் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிட்டான், சைத்தானுடைய வலையில் அவன் போய் சிக்கி வீழ்ந்து விட்டான் என்று சொல்லுகிற அந்த வாசகத்தினுடைய கனப்பரிமாணத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் சொன்னது யாரு? இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவர் பேசினால் வஹீயை தவிர எதையும் பேச மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிகள் இந்த நபிமொழிகள். நாம கொஞ்சம் யோசிக்கணும். நாமோ ஒரு நாளைக்கு நாலு வக்து மட்டும் தொழுது கொண்டு நாம் தௌஹீத்வாதி என்று சொல்லியோ முஸ்லீம்கள் என்று சொல்லியோ முஸ்லீம் சமூகத்தில் நானும் ஒரு ஈமான் கொண்டவன் இறை விசுவாசி என்று நம்ம நாம சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடுங்க. அந்த குடும்பத்தில் எப்படிங்க பர்க்கத்து வரும்? எந்திரிச்ச உடனே காலைல எழுந்தோடனே குழந்தைகளை பார்த்தாலும் கோவம் வரும், மனைவிகளை பார்த்தாலும் கோவம் வரும், கடைக்கு போனாலும் மூட் அவுட் ஆயிரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த ஃபஜ்ருடைய தொழுகையின் பேஸ் காலை அதிகாலை பொழுது நீங்கள் அடைந்த அந்த விதமே சரியில்லை. பொதுவாக நமக்கு எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு, ஆயிரம் ஹதீசுகள் ஃபஜ்ரை வலியுறுத்தி வந்தாலும் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் நமக்கு மனசுல நிற்கும். என்ன ஹதீஸ்? நீங்கள் தூங்கினால் எழுந்தவுடன் தொழுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லலையா? சொன்னாங்கன்றே காலமெல்லாம் நம்ம தொழுதுட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் என்னங்க? அது எந்த சூழ்நிலையில நடந்தது? அது எப்ப நடந்தது? எவ்வளவு பெரிய முன் ஏற்பாட்டுக்கு பிறகு நடந்தது? நடந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் என்ன? அந்த ஹதீஸ முழுமையா படிச்சோம்னா நம்ம அதை பேசுவோமா? நிறைய பேரை பாருங்க, இஷா தொழுதுனா ஒரு ரக்காத் தொழுவாங்க. என்னப்பா நோம்பெல்லாம் வந்தானா 11 ரக்காத் விழுந்து வந்து தொழுகிறா பாக்கியம், ரசூலுல்லாஹி 1 ரக்காத் தொழுக சொல்லையா இப்படின்னு பேசுவாங்க. இருக்கிறதுலே கடைசி ஹதீஸ் எதுன்னு அப்படியே பொறுக்கி பார்த்து அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தா எப்படி நம்ம வெற்றி பெற முடியும்? பிலால் அவர்களை நியமிச்சு போர் முடிஞ்சு போருக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன சம்பவத்துல பிலால் அவர்களை நியமித்து நீதான்ப்பா பொறுப்பு, நாங்கெல்லாம் தூங்குறோம், நீதான் எங்களை எழுப்பணும்னு சொன்னாங்க. சூரிய ஒளி எங்களின் மீது பெற்று நாங்கள் எழுந்தோம். அந்த அளவுக்கு எல்லோரும் தூங்கிட்டாங்க. போர்க்காலத்தில் நடந்த சம்பவம், போர்னா அன்னைக்கு நடக்கிற போர்லாம் எப்படிப்பட்ட போர்னு உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. தூங்கிய உடனே எழுந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? எல்லோரும் இந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள், வேறு இடத்திற்கு நீங்கள் இடம் மாறுங்கள், காரணம் இந்த இடத்தை சைத்தான் ஆக்கிரமித்து விட்டான் சொன்னாங்க. நம்முடைய வீட்டை எத்தனை வருஷமா சைத்தான் ஆக்கிரமித்துட்டு இருக்கிறான். தூங்க ஆரம்பிச்சா காலைல 11 மணி வரை 10 மணி வரை தூங்குறமே, இந்த ஹதீஸ் பின்னாடி உள்ள பிற்பகுதி ஹதீஸ் நம்ம என்னைக்காவது யோசிச்சு முயற்சி பார்த்தோமா? ஒரு இடத்தில் ஃபஜ்ர், இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ஜும்மா தொழுகைக்கு வாரீங்க, ஜும்மா தொழுகைக்கு வந்தானா ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல உட்கார்ந்தா ஒட்டங்கருத்த நன்மை, அந்த நன்மை, இந்த நன்மை எல்லாம் தெரியும். இருந்தாலும் எங்க ஃபேன் சுத்துதுன்னு பார்த்து கரெக்டா அதை கீழே போய் தான் உட்காருவாங்க. ஒரு சில பேர் அப்படியே நீ கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். எதுக்கு பயான் ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துல தூக்கம் போட ஆரம்பிச்சாருன்னா இக்காமல் சொல்லும் போதா எந்திரிப்பாரு. தூங்குறதுக்குன்னே ஜும்மாவுக்கு வர்றவங்கலாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்மாவுக்கு நீங்கள் வருகை தந்து ஒரு இடத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்தால் இடம் மாறி அமருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? சொன்னார்கள். அப்ப ஃபஜ்ருடைய தொழுகை உங்களுக்கு தவற விடுகிற ஒரு இடம் தவறவிட்டால் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் மாறி நின்று நீங்கள் தொழுங்கள். காரணம், அந்த இடத்தை சைத்தான் ஆக்கிரமித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் இந்த நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து வச்சுதான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்தவரையில் பொடும்போக்காக நாம் விடுகிறோம் என்றால் அது மிகுந்த ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த ஒரு அடி விழுந்துவிடும் சகோதரர்களே. அது நம்முடைய ஈமானை மிகப்பெரிய அளவில் பாதுகாக்க உதவாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், இஷாவுடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் இறைச்சி துண்டுகள் உண்டு என்று நான் சொன்னால் இந்த பள்ளியை மக்கள் நிரப்பி விடுவார்கள். அதாவது ஏதாவது கொடுக்கறேன்னு சொன்னதா மக பள்ளிக்கு வருவாங்க மாதிரி தெரியுது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணம்? அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னைக்கு பாருங்க, நம்ம 2 நாள் தர்பியா வச்சோம். 2 நாள் தர்பியா வச்சதுல காலையில இருந்து மத்தியானம் ராத்திரி என்ன மக்கள் வர்ற மக்களுக்கு எந்த மாதிரி மெனு கொடுக்கலான் எங்க ஒரு குழுவே இருக்குது. காலையில என்ன நாஸ்தா கொடுக்கலாம், மத்தியானம் என்ன சாப்பாடு கொடுக்கலாம், கடைசி நாள் என்ன ஹெவி வெயிட்டா கொடுக்கலாம், என்ன சைட் டிஷ் கொடுக்கலாம், இது டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு குழுவே இருக்குது. இது போற போக்க பார்த்தா நம்ம ஜமாத்தும் சட்டி தூக்குற ஜமாத்தா மாறி போயிருமோ, நமக்கு ஒரு பயமாயி போச்சு இப்போ. ஏன்னா சாப்பாடு இல்லாம இப்ப யாரும் பயானுக்கு வர்றதில்ல. வர்றாங்க இருந்துங்க பயானை கேட்டு திருந்தி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வர்றாங்க. ஒரு தர்பியான்னு சொல்லி பேசினா நமக்கு எல்லாம் பாருங்க, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால எல்லா பக்கமும் பள்ளிவாசல் இருக்கு. ஒரு மைக் போட்டு பேசுறது மட்டும்தான், பேச்சாளர்களை வரவழைக்கிறது மட்டும்தான். இருந்தாலும் நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி மாறி போச்சு? இருந்தாலும் வர்றவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்க வேண்டாமா, வர்றவங்களுக்கு ஏதாவது குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு பட்ஜெட்டாவே இன்னைக்கு மாறி போச்சு. சோத்தாக்கி போட்டா தான் இன்றைக்கு மக்கள் மார்க்கத்தை கேட்க வருவார்கள் என்கிற நிலை இன்றைக்கு மாறி போச்சு. அதை மாற்ற வேண்டிய கடமை வளர்ந்து வருகிற சமுதாயத்தை சார்ந்த நமக்கு உண்டு. இன்ஷா அல்லாஹ் நமக்கு உண்டு. நாம நம்முடைய சம்பாத்தியத்துக்கு அந்த மாதிரி வீடுகளை சுகசுய சாப்பிடக்கூடிய ஆட்கள் தானே நாம எல்லாம், நம்ம எந்த குறைய வச்சோம்? ஆனா இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வரும் பொழுது கூட அது போன்ற நோக்கத்தோடு வரும் பொழுது நோக்கம் தலைகீழாக மாறி போய்விடும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைச்சி போன்ற உணவுப் பொருள்கள் இருந்தால் மக்கள் ஓடோடி வருவார்களோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா சோத்தாக்கி போட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் எங்குமே மார்க்கத்தை சொல்லவே இல்லைங்க. சொர்க்கத்தை சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு வழி காமிச்சாங்க, சொர்க்கம் தான் உங்களுக்கு முக்கியம் சொன்னாங்க. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை கூப்பிட்டாங்க. சரி, சுபுக தொழுகையினுடைய முக்கியத்துவம், சுபுக தொழுகையுடைய சிறப்பு இவ்வளவு உண்டுமே. பொதுவாங்க நம்முடைய தாயை பத்தி பேசினா நம்ம கோபம் வருமா வராதா? வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஏன்னா பெத்து வளர்த்தின தாய், நம்ம ஏதாவது ஒரு மனுஷனுக்கு ஏதாவது தீங்கிழச்சு அவன் நம்மளை திட்டலாமே தவிர தாயை திட்டும் போது கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி வரும். மனைவியை திட்டும் போது கோபம் வரும். பெத்த மக்களை திட்டும் போது கோபம் வரும். கூட பழகிய நெருங்கிய நண்பர்களை ஏசும் போது நமக்கு கோபம் வரும். இப்படியெல்லாம் கோபம் வருதா இல்லையா நமக்கு? யாராவது நம்மளை பார்த்து உனக்கு ஈமான் இல்லைன்னு சொன்னா நமக்கு ஏதாவது கோபம் வருமா? போங்க பாய், நீ என்ன பாய் சொல்றீங்க அப்படிமா. அவன் அந்த திட்டுறத விட பாரதூரமான வாசகமாக்குன்னு சொல்றான். சும்மா தமாசு பண்ணாதீங்க பாய், ஏ உள்ளத்துல ஈமான் இருக்காடா உனக்கு அப்படின்னு சொன்னா சிரிப்பான். அவன் அவனும் சேர்ந்து சிரிப்பான், என்ன இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, இப்படி எல்லாம் பேசுறாரு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிற வாசகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தன்மையை நம்ம எல்லாம் உணரலையோ அப்படின்னு தோணுது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பகிரங்கமாக தெரிந்த முனாஃபிக்குகள் மட்டும்தான் எங்களோடு ஜமாத்தோடு சேர்ந்து தொழமாட்டார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிற வாசகத்தை பாருங்க. நாங்கள் யாரையெல்லாம் பகிரங்கமான நிஃபாக்குடையவர்கள் முனாஃபிக்குடையவர்கள் என்று யாரையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு இனம் காண்பித்து நாங்கள் தெரிந்து வைத்திருந்தோமோ அவர்கள் மட்டும்தான் ஜமாத்தோடு சேர்ந்து தொழமாட்டார்கள். நோயாளிகள் தொழமாட்டார்கள். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நோயாளிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், 2 நபர்களுடைய தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு அவர்கள் பள்ளி வாயிலுக்கு தவழ்ந்து வருகிற காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதிபயங்கரமான ஒரு வாசகம் உண்டு தெரியுமா? ஃபஜ்ரும் இசாவுக்கும் யாருக்கு கஷ்டம்னு சொன்னாரு? முனாஃபிக்குகளுக்கு ஃபஜ்ரும் இசாவும் பாரமாக இருக்கும். இதுக்கு மேல ஒரு வாசகம் வேணுமா? நாம இறை விசுவாசியா, நாம நம்முடைய உள்ளத்தில் நிஃபாக் இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு இது ஒண்ணு போதுமே. இது ஒன்னு போதுமே. காலமெல்லாம் நாம் நிஃபாக்குடையவர்களாக நடக்கிறோமா, முனாஃபிக்காக நடக்கிறோமா, அல்லது இறை விசுவாசியாக நடக்கிறோமா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு வெளியுள்ள ஆட்கள் எல்லாம் சான்றிதழ் தர வேண்டிய அவசியம் இல்லை. நாமளே பரிசோதனை செய்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையும் இசாவுடைய தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு பாரமாக இருக்கும் என்றால் நான் முனாஃபிக் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் நம்முடைய செயல் வடிவம் கொடுத்து அந்த ஃபஜ்ரையும் இசாவையும் பேரணுமா வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கடுஞ்சொல்ல பயன்படுத்திட்டாரு. பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே கடுஞ்சொல்லை கொண்டு பயன்படுத்தவே மாட்டார். அவர் அடித்தவரை, அவரையெல்லாம் கொலை செய்வதற்காக வேண்டி மக்காவில் அவருடைய கழுத்தை நெறித்து கொலை செய்ய முயற்சி செய்தவனை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுஞ்சொல்லை வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஆனால் இபாதத் என்று வரும் பொழுது மன் தரக்க சலாத்த முத்த அம்மிதன் ஃபக்கத் கஃபர, யார் ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் இறை நிராகரிப்பாளனுக்கு ஒப்பாக மாறிவிட்டான். வட்டி வாங்கினவனுக்கு ரசூலாய் சொன்னாரா? திருடவனுக்கு ரசூலாய் சொன்னாரா? விபச்சாரம் பண்ணவன ரசூல் சொன்னாரா? இல்ல. தொழுகை என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, தொழுகை என்பது அந்த அளவுக்கு பாரதூரமானது. ஆகவே ஃபஜ்ருடைய தொழுகையும் இசாவுடைய தொழுகையும் நம்முடைய வாழ்வில் கட்டாயம் கண்டிப்பாக பேணப்பட வேண்டிய ஒரு தொழுகை என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்வில் அந்த தொழுகைகளை தேடி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு தஆலா தொழுகையில் பேணுதல் உடைய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லீம் வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் அதே போல உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் தெரியப்படுத்துங்கள். முஸ்லீம் வானொலியை நீங்கள் www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் அதே போல ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் கையடக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் கேட்கக்கூடியதாக இருக்கும். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே இணைந்து கொள்ளுங்கள் முஸ்லீம் வானொலியோடு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அல்லாஹும்ம அல்லிம்னா மா யன்ஃபஉனா வன்ஃபஅனா பிமா அல்லம்தனா إنك أنت العليم الحكيم ربي زدني علما وارزقني فهما وأنت أحكم الحاكمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது வாராந்திர இஸ்லாமிய வகுப்பில் இன்றைக்கு நாம் அனைவரும்
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
4: ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734505965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
6: மருத்துவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது, புரியுதா உங்களுக்கு? தனிமையாக செல்வதற்கும் தனித்துவத்தோடு செல்வதற்கும் இமாலய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலே உள்ள பல பேரால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இல்லை. என்ன பிரச்சனை சொன்னா, நபியினுடைய சுன்னா, நபியினுடைய சுன்னாவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இந்த அகலு சுன்னாவிலே இருக்கக்கூடிய இந்த அறிஞர்களுடைய கூற்றுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இது போன்ற விஷயங்களில் இன்னும் இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வு வரவில்லை. அப்படிதானே? உதாரணமா இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்றது கூட, ஷேக் சாலிஹல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவங்களுடைய காணொலி, அல்லது அவர்களுடைய ஃபத்வா, அல்லது அதற்கு முன்பு இருந்த அறிஞர்களுடைய மார்க்க தீர்ப்புகள், இதெல்லாம் பகிர்ந்துதான் இதை கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஏன் 2025 என்று சொல்லும் போது அது என்னது? கிபி 2025, ஆமாவா இல்லையா? 2025 போது அது என்னதுங்க? கிபி, கிபின்னா என்னது? கிறிஸ்த். அப்ப யாரோடது சம்பந்தப்படுது? அப்ப இது எப்படி நீங்க காமன் சொல்ல முடியும்? 2025 வரும்போது அதுல தெளிவா வருது, என்னன்னு வருது? கிறிஸ்துவுக்கு பின். அது சரியா தவறா, சரியான ஆண்டைத்தான் அவர்கள் சொல்கிறார்களா, அதெல்லாம் அப்புறம். முதல்ல இப்படி ஒரு புத்தாண்டு என்கிற ஒரு விஷயத்தை சமூகத்திலே ஒரு செலிப்ரேஷனுக்குரிய, ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு அம்சமாக அது மக்களால் அங்கீகரிக்கப்படுகிற போது, ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது, அதனுடைய பின்னணியில் உள்ள விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பவும் பட்டவர்த்தனமாக ஒரு மதத்தின் அடையாளமாக இருப்பதுதான், பட் அது கொண்டாட்டத்திற்குரியதாக இருக்கும் போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். மக்கள் எல்லாருமே எதற்கு இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்றால், கொண்டாட்டத்திற்கு இன்றைக்கு மக்கள் அடிமை. அதனால தான் வீட்டில் அன்றாடம் கொண்டாட வேண்டிய அம்மாவை என்றைக்குமே கொண்டாடாமல் வருடத்திற்கு ஒரு நாள் மதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். அம்மாவா இல்லையா? தனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை எப்போதும் மதிக்க வேண்டிய மக்கள், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காமல் வருடத்திற்கு ஒரு நாள் மே 1 வந்துவிட்டால் தொழிலாளர்கள் தினம் என்று வைத்து கொண்டாடுகிறார்கள். இப்படி தொழிலாளர்கள் தினம், அன்னையர் தினம் என்று ஆரம்பித்த நாட்கள், இன்றைக்கு கேலண்டரை நாம் புரட்டி பார்த்தால் வருடத்திற்கு 365 நாட்களும் என்ன செய்யப்படுது? யாருக்காவது ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. அப்படியே நாட்கள் இல்லை என்றால் நோ ப்ராப்ளம், அந்த ஏரியாவில் இந்த நாளை நீ வச்சுக்கோ, இந்த ஏரியாவில் நான் வைத்துக் கொள்கிறேன் என்று ஒரே நாள் 2 கொண்டாட்டங்களுக்கு கூட என்ன செய்யப்படுகிறது? பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அப்ப அதனால நண்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமியமாக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நமக்கு கொண்டாட்டங்கிறது இதுதான், 2 நமக்கு கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இப்படிதான் ஆஷுரா நோன்பை குறித்து கூட சொல்லும் போது எப்படி அல்லாஹ்வின் தூதருக்கு அது அறிமுகப்படுத்தப்படுகிறது? அல்லாஹ்வுடைய தூதரை இந்த நாள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மகத்துவப்படுத்தக்கூடிய அல்லது கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னும் போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாட்டத்தில் இருந்து தவிர்ந்து, மூசா நபி அவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இன்னும் சொல்ல போனா அவங்கள விட நமக்குத்தான் ரொம்ப சொந்தம் அப்படின்னு சொல்லி, அந்த நாளில் நோன்பை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத் தாக்கினார்களே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கல, கொண்டாட்டத்தை அங்கீகரிக்கல. ஆனா இதை யார் ஏற்றுக்கொள்ளுவ, அதுதான் பிரச்சனை. இதை ஏற்றுக்கொள்வது யார்? நபி, நபியினுடைய சுன்னா, நபியின் நேசம் அப்படின்னு யார் பயணிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாம் அப்படியே தேசிய நீரோடையில கலந்து என்ன என்ன பண்ணிருவீங்க? தேசிய நீரோடையில கலந்து தேசிய நீரோடையில நம்ம கலக்க முடியுமா? முதல்ல முதல்ல எது தேசிய நீரோடைன்னே யாருக்கும் தெரியல. அப்ப அதனால நண்பார்ந்த சகோதரர்களே, இந்த உம்மத்தை கட்டமைப்பதற்கும் இந்த உம்மத்தை கட்டி அணைப்பதற்கும் அல்லது இந்த உம்மத்தை சரியான முறையில் கட்டுப்பாடுக்குரிய ஒரு கூட்டமாக ஆக்குவதற்கு ஒரே வழியும் ஒரே தீர்வும் நபியின் நேசம் மட்டும்தான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை இறக்கி அதே வேளையில் அந்த வேதத்தை போதிப்பதற்கு அந்த வேதத்தை எடுத்துச் சொல்வதற்கு தன்னுடைய இந்த வஹி என்கிற இறை செய்தியை எத்தி வைப்பதற்கு ஒவ்வொரு காலத்திற்கும் அல்லாஹு அஸ்ஸ வஜல் தூதரை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு சில கட்டம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், முந்தைய வேதம் அப்படியே அமுல்ல இருக்கும், ஆனா அதை எடுத்து சொல்வதற்கு யார் வருவா? இன்னொரு தூதர் வருவார். அப்ப இந்த உம்மத்தை இந்த உம்மத்தில் இருந்து அல்லாஹ் என்ன செய்யல, தூதரை பிரிக்கவே இல்லை. இந்த உம்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கும் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அல்லாஹுக்கு விருப்பமான ஒப்பான ஒரு வாழ்க்கையில் அவர்களை நிலைப்படுத்துவதற்கும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கையில் அவர்களை உருவாக்குவதற்கும் கொள்கை சார்ந்த ஒரு நெறியில் அவர்களை பயணிக்க வைப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதரை தான் ஒரு முக்கியமான ஒரு உபகரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலிருந்தே வைத்திருக்கிறார். அதனாலதான் மார்க்கத்தின் எல்லா விஷயங்களும் இந்த நபியோடு சம்பந்தப்படுகிறது. நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் யார்? இஸ்லாமிய ஷரியத் படி அவன் ஒரு காஃபிர், அவன் மார்க்கத்தை புறக்கணித்தவனாவான். நபியின் சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நபி இறுதி நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று யாராவது ஒருவர் சொன்னால் அவன் இஸ்லாமிய சமூகத்திலேயே இருந்தாலும் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போ நபியின் நேசம் என்பது சகோதரர்களே இந்த உம்மத்திற்கு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வளரும் இளம் தலைமுறைக்கு அடிக்கடி அடிக்கடி நாம் போதிக்க வேண்டியது இந்த நபியினுடைய வாழ்க்கை குறித்து தான். இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர பெரும்பாலும் நபியின் வழியை விட்டுவிட்டு அவர்களுக்கு விருப்பமான வேறொரு வழிகளிலே போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியை குறித்து நமக்கு எப்படி சொல்கிறான், உங்கள் இனத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். இதுதான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை பராமரிப்பதற்கும் இந்த உலகத்திலே பல விஷயங்கள் சரியாக செயல்படுவதற்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், வானவர்களை நியமித்திருக்கிறான். ஆமாவா இல்லையா? ஆனால் நமக்கு ஒரு தூதுவர் என்று அனுப்பப்பட வேண்டும் என்கிற நாட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்யல, ஒரு வானவரை தூதுவராக அனுப்பவில்லை. உலகத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதரைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதுவராக அனுப்புகிறான். ஏன்? ஒரு வானவர் அனுப்பப்பட்டால், ஒரு வானவர் மார்க்கத்தினுடைய விஷயங்களை நமக்கு போதித்தால் அல்லது ஒரு வானவர் மார்க்கத்தை 100% பின்பற்றினாலும் மனிதர்கள் எல்லோரும் ரொம்ப இலகுவாக சொல்லிவிடுவார்கள், அவர் ஒரு மலக்கு, அவர் ஒரு வானவர், அதனால அவர் தூய்மையாக வாழ்ந்துட்டாரு, மனுஷனா இருந்தாதான் மனிதர்களுடைய பிரச்சனை தெரியும் என்று சொல்லி அப்படியே நேக்கான வந்துருவாங்க. அப்ப அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு ஒரு தூதரை அனுப்பும் போது எப்படி சொல்லுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார், உங்களை போன்றே தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு தூதுவர், உங்களை போன்றே உள்ளங்கால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகளை பெற்றவர், உங்களை போன்றே ரத்தமும் சதையும் கொண்டவர், உங்களை போன்றே உருவ அமைப்பை கொண்டவர். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். ஆனா இந்த தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுத்திருக்கிறார், இந்த தூதருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தருகிற எல்லாமே அவருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த தூதர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷரியத்தாக தந்திருக்கிறார் என்றால், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார் என்றால் அது உங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது என்பதில் உங்களை விட அவர் கவனமாக இருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய எல்லா விஷயமும் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், மூமின்களாகிய இறை நம்பிக்கையாளர்கள் இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் மீது பேரார்வம் கொண்டிருக்கிறார். ரவுஃபுன் ரஹீம், இரக்க குணமுடையவராகவும் மிக பெரும் அன்பு கொண்டவருமாயிருக்கிறார். தூதருக்கும் இந்த சமூகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த இணைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தூரம் வலிமைப்படுத்துகிறான் என்றால், தன்னுடைய அஸ்மா வ ஸிஃபாத் அஸ்மாவுல் ஹுஸ்னாவாக இருக்கக்கூடிய ரவுஃப் என்பதும் ரஹீம் என்பதும் யாருடைய பேர், யாருடைய பேர் தான், அல்லாஹ்வுடைய பேர். ஆனா இந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வுடைய பேர் இது ஒண்ணும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அர் ரவுஃப் எனும் போது அதற்கு வேற அர்த்தம், அல்லாஹ் அர் ரஹீம் எனும் போது அதற்கு வேற அர்த்தம். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த உம்மத்திற்கும் இந்த தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இணைப்பையும் பிணைப்பையும் அல்லாஹ் எந்த அளவுக்கு வலிமைப்படுத்துகிறான், தனக்கு பெயர்களாக அல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்களை கொடுக்கிறான். ரவுஃப், இவர் மிகப்பெரிய பரிவு காட்டக்கூடியவராக, அன்பு காட்டக்கூடியவராக, பாசம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ரஹீம், மேலும் இரக்கம் கொண்டவராக, கருணை கொண்டவராக இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து இந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்லுவதைத்தான் நீங்க கவனிக்கணும். ஃபைன் தவல்லவ், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் புறக்கணித்து விட்டார். எப்படி? இந்த தூதரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தூதருடைய சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தூதருடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை நான் செயல்படுத்துவேன் என்கிற நிலைக்கு நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டால், ஃபகுல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை என்று வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் யாருமே இல்லை, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் முழு பொறுப்பையும் சாட்டுகிறேன், அவன் மகத்துவமிக்க அர்ஷின் அதிபதியாக இருக்கிறான் அப்படின்னு நபியே நீங்க சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? நாம் நேர்பட, நம்முடைய வாழ்க்கை சீர்பட, நம்முடைய இந்த சந்ததிகளுடைய வாழ்க்கை சரிபட, எல்லாத்துக்குமே சகோதரர்களே நபியின் வாழ்க்கை தான் தேவைப்படுகிறது. நபியினுடைய வாழ்க்கை, நபியினுடைய வரலாறு, நபியினுடைய சுன்னா, நபியினுடைய குணநலன்கள், நபியினுடைய ஒழுக்க மேம்பாடுகள், நபியினுடைய நடவடிக்கைகள், நபியினுடைய நடத்தைகள், அதை ஆழமாக நாம் புரிந்து உணர்ந்து தெளிந்து தெரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற வேட்கையும், அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆசையும் எப்போது நம்மிடத்திலே வருகிறதோ நாம் எந்த கலாச்சாரத்திற்கும் உட்புகுந்து விடுவோம். நம்மளை வந்து இந்த நியூ இயர்லாம் பாதிக்காது. நபியின் நேசம், நபியின் சுண்ணாவணிகம் முன்னாடி வைக்கும் போது தமிழ் புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, இப்படியே ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு புத்தாண்டை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் உலகத்தில் 1000 மொழிகள் இருக்கும், அப்ப 1000 புத்தாண்டுகளை நாங்கள் கொண்டாடணுமா? என்னையா உங்க லாஜிக்கு? இந்தியாவிலே பிறந்து விட்டோம், சரி, தமிழ் புத்தாண்டு, ஆங்கில, இப்படியே இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜ் ஒவ்வொருத்தரும் பின்பற்றுறோம். இப்ப நான் ஒரு லாங்குவேஜ் மொழியை சேர்ந்தவன், என் மனைவி ஒரு மொழியை சேர்ந்தவள், என் தாய் தந்தை இன்னொரு மொழியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நாங்க எடுத்துக்கிட்டா எத்தனை புத்தாண்டுகளை நாங்கள் கொண்டாடுவது? அப்போ என் அன்பார்ந்தவர்களே, ஆங்கில புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, அல்லது எந்த பெயரிலே வந்தாலும் சரி, கொண்டாட்டம் என்பது எங்களுக்கு கிடையாது, அதை நாங்கள் கொண்டாட்டத்திற்குரிய ஒரு தினமாக எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்கிற இந்த ஹிக்மாவை, இப்படிப்பட்ட ஒரு பாலிசியை எப்போது நாம் இலகுவாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா, நபியின் சுன்னாவுக்குரியவர்கள் நாங்கள். எப்படியாப்பட்ட நபி? அந்த நபிக்குரிய சிறப்பு என்ன? இந்த நபிக்குரிய மேன்மை என்ன? இந்த நபி இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்? இந்த நபி இந்த உம்மத்திற்காக செய்த தியாகங்கள் என்ன? 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்? உலகத்தில் அப்படி யாராவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? நிறைய பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள், நிறைய பேர் சிறைப்பட்டிருக்கிறார்கள், சொல்லனா துயரங்களை அடைந்திருக்கிறார்கள், பல எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறார்கள், சமூகத்திலே சில புரட்சிகளை உண்டாக்க, சமூகத்திலே சில பகுத்தறிவு கருத்துக்களை புகுத்த, சமூகத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்த எத்தனையோ கல்லடிகளையும் சொல்லடிகளையும் வாங்கிய தலைவர்கள் எவ்வளவோ பேர் உண்டு. ஆனால் அவர்கள் யாரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் 100% தூய்மையானவர்களாக வாழ்ந்திருக்கவில்லை. அவர்கள் யாரும் உலகத்தின் எந்த பலனும் எனக்கு வேண்டாம், உலகத்தின் எந்த அங்கீகாரமும் எனக்கு வேண்டாம், உலகத்தின் எந்த பதவியும் வேண்டாம் என்று இருந்திருக்கவில்லை. அவர்கள் யாரும் உலகத்தில் தனக்கை தன்னை புகழக்கூடிய, தன்னை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்காமல் இல்லை. அவர்கள் யாரும் இந்த உலகத்தில் எனக்கு ஆட்சி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், அங்கீகாரம் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கவில்லை. அவர்கள் உலக ரீதியான ஏதோ ஒரு காரணத்திற்காக போராடினார்கள். அந்த போராட்டமே அவர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு போதையாக மாறியது. அந்த போராட்டம் அவர்களுக்கு வாழ்க்கையில் விருப்பத்திற்குரிய ஒன்றாக மாறியது எனும் போது அந்த போராட்ட பாதையில் அவர்கள் தீவிரமாக இறங்கியிருந்திருக்கலாம், அதற்காக பல கல்லடிகளையும் சொல்லடிகளையும் பட்டிருக்கலாம். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு, தான் நினைத்ததை சாதிப்பதற்கு ஏன் சிறைச்சாலைகளை கூட அவர்கள் ஏற்றிருக்கலாம். ஆனா நம்ம நபியினுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. அவர் தனி வாழ்க்கையையும் பொது வாழ்க்கையும் பிரித்து வைக்கல. கொள்கை சீர்ந்த ரீதியான வாழ்க்கையையும் ஒழுக்க ரீதியான வாழ்க்கையையும் அவர் தனித்தனி டிராக்ல வைக்கல. சித்தாந்தத்திற்காக ஒரு வாழ்க்கை, சிந்தனைக்காக ஒரு வாழ்க்கை என்று அவர் வாழவில்லை. அவருடைய சிந்தனை எதுவாக இருந்ததோ அதுவேதான் அவருடைய சித்தாந்தமாகவும் இருந்தது. அவருடைய கொள்கை எதுவாகவோ இருந்ததோ அதுதான் அவருடைய கோட்பாடாகவும் இருந்தது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதுதான் அவருடைய பொது வாழ்க்கையாகவும் இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட நபி சகோதரர்களே, நம்முடைய இதயத்திற்குள் இருதயத்திற்குள் இரண்டரை கலந்து விட வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை பற்றி அறிஞர்கள் சொல்லும் போது எப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறார்கள், அந்த நபி குழந்தைகளுக்கு ஆரம்பித்து, இளைஞர்களுக்கு ஆரம்பித்து, வாலிபர்களுக்கு ஆரம்பித்து, திருமணமானவர்களுக்கு ஆரம்பித்து, வயதானவர்களுக்காக வரை அந்த நபி செய்யாத சேவையே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க நினைப்பீர்கள், இந்த நபி குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த நபி வாலிபர்களோடு இளைஞர்களோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம படித்து பார்த்தால் நாம் நினைப்போம், ஆஹா, இந்த நபி முழுக்க முழுக்க இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு வாழ்க்கை வரலாற்றை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் தூய்மையே எந்த புரட்சியாளருடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்க முடியாது. எந்த புரட்சியாளராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரே ஒரு துறை அவர்கள் எடுப்பார்கள், ஒரே ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த துறைக்குள் அவர்களால் என்ன சாதிக்க முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எவ்வளவு தூரம் உயர முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியுமோ, அதைத்தான் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஒரு சமூகம் சாதிய பாகுபாடுகளால் பாதிக்கப்படுகிறதா, அதற்கு எதிராக ஒருவர் களம் காணுகிறாரா, அதில் என்ன மாதிரியான சீர்திருத்தத்தை அவர்களால் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவார், அவ்வளவுதான். அது பாராட்டத்தக்கதுதான், ஆனால் போற்றத்தக்கதல்ல. போற்றத்தக்கது எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மட்டும்தான். ஏன்? அவர் மனித வாழ்க்கைக்கு, மனித குலத்திற்கு தேவையான எல்லா துறைகளுக்கும் அவர் முன்மாதிரியாக திகழ்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளை பாருங்கள். உசாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். உசாமா இப்னு ஸைத் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு. அவருடைய புனைப்பெயரை பற்றி சொல்லும் போது ஹிப்பு நபி என்கிறார்கள், நபியின் செல்லப்பிள்ளை அல்லது நபியின் நேசத்திற்குரியவர் அப்படின்னு சொல்றாங்க. அவரை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தூக்கி கொஞ்சுவார்கள், தன்னுடைய தொடையின் மீது என்னை அமர வைப்பார்கள், இன்னொரு தொடையில் ஹசன் ரழியல்லாஹு அவர்களை அமர வைப்பார்கள், பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, கட்டி அணைப்பார்கள், அதற்கடுத்து ஒரு துஆ செய்வார்கள், அல்லாஹும் அர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் இந்த இருவர் மீதும் இரக்கம் காட்டுவாயாக, ஃபஇன்னி அர்ஹம்ஹுமா, நானும் அந்த இருவர் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்கிறேன். இது ஒரு சாம்பிள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில் போனால் சிறுவர்களை பார்ப்பார்கள், அவர்களை பார்த்து சிரிப்பார்கள், புன்னகை பூப்பார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், அவர்கள் சலாம் சொன்னால் அவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கும் போது கொஞ்சம் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் தொலை தூரத்திலே இப்படி பின்னாடி இருக்கக்கூடிய சஃபுகள் உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்து பள்ளிவாசல் இப்படி மாடிப்படி பள்ளிவாசல்கள் அல்ல, கிரவுண்ட் ஃபுளோர் நம்ம ஜென்ட்ஸுக்கு கொடுத்துருவோம், ஃபர்ஸ்ட் ஃபுளோர் லேடிஸ் கொடுத்துருவோம், அப்படியா இல்லை. ஆரம்ப சஃபுகள் ஆண்களுக்கும், பின்னாடி இருக்கக்கூடிய சஃபுகள் பெண்களுக்காகவும் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கொஞ்ச நேரம் தொழுகையை நீட்டி தொழலாம் என்கிற எண்ணத்திலே நான் ஓத ஆரம்பிப்பேன், பின்னாடி இருக்கிற ஒரு குழந்தையின் அழுகுரல் என் காதில் விழுந்தவுடன் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கமாக முடித்துக் கொள்வேன். இதுதான் முன்மாதிரி, இதுதான் முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களை சந்திப்பதற்கு ஒருவர் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கிற பெயரிலே உள்ள நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையாக இருந்த ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களை தூக்கி வைத்து கொஞ்சுகிறார்கள், முத்தமிடுகிறார்கள், அதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். பார்த்து விட்டு சொல்கிறார், எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, ஆனா ஒருத்தருக்கு கூட நான் ஒரு நாள் கூட முத்தம் கொடுத்ததே இல்லை அப்படி. நமக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நிறைய முத்தம் கொடுக்கறோம். ஆனா நீங்க அந்த சமூகத்தை அறியணும், அது எப்படியாப்பட்ட சமூகம், குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பது, குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவதெல்லாம் அவர்களுடைய வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருந்ததல்ல. மது குடிக்க வேண்டும், போர் புரிய வேண்டும், தங்களுடைய குடும்ப கதைகளை, குடும்ப பெருமைகளை பேச வேண்டும், இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்காகவே இருந்தது. இன்னைக்கு நமக்கு குழந்தைகளை கொஞ்சுவது ஒரு பொழுதுபோக்கு, கொஞ்சம் நேரம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், குழந்தைகளோடு விளையாடுகிறோம், குழந்தைகளை கொஞ்சுகிறோம், குழந்தைகளை தூக்கி முத்தமிடுகிறோம், குழந்தைகளை வண்டியில் வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் சுத்துகிறோம். ஏன்? நம்முடைய வாழ்க்கையின் பொழுதுபோக்கின் ஒரு அம்சமாக இது. ஆனால் அன்றைக்கு இருந்த அய்யாமுல் ஜாஹிலியாவிலே அறியாமை காலத்தில் உள்ள அரபுகளுடைய பொழுதுபோக்குங்கிறது எப்படி இருந்துச்சு? அவர்களுடைய பொழுதுபோக்கு என்பது மது குடிக்க வேண்டும், மது பரிமாறப்பட வேண்டும், போர்களில் ஈடுபட வேண்டும், போர்கள் குறித்த கவிதைகள் பாட வேண்டும், குடும்ப பெருமைகள், இதுதான் அவர்களுடைய பொழுதுபோக்கு. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு சொசைட்டில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெத்த பிள்ளை கூட கிடையாது, பெத்த பிள்ளை பெத்த பிள்ளை பேர பிள்ளை எடுத்து கொஞ்சும் போது அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, நான் ஒரு ஆளுக்கு கூட ஒரு வாட்டியும் முத்தமே கொடுத்தது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பெரியவர்களுக்கு யார் இறக்க மரியாதை செலுத்தவில்லையோ, சிறுவர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அப்போ சிறுவர்கள் மீது நீங்கள் காட்டுகிற இரக்கம் என்பது அவர்களை தூக்கி வச்சு கொஞ்சணும், அவர்களுக்கு முத்தம் கொடுக்கணும். அப்போ யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர் நலன் குறித்து என்னென்ன செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள், சிறுவர் நலன் குறித்து என்னென்ன சீர்திருத்தங்களை பண்ணி இருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகள் நலன்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அக்கறை காட்டியிருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகளின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய நலன் அக்கறை இருந்ததனால் தான் அன்றைக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த மாபாதக செயலிலிருந்து ஒட்டுமொத்தமாக சமூகத்தை மீட்டெடுத்தார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புரட்சி எவ்வளவு பெரிய புரட்சி என்றால், வஅதுல் பனாத், வஅதுல் பனாத்னா என்னது, அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அதை எதிர்த்து களம் கண்டிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த உடன் சகோதரர்களே, அந்த மார்க்க

சமூக முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்றால், என்னை யார் தலைவனாக ஏற்றுக்கொண்டாரோ, என்னை யார் அவருடைய சித்தாந்தத்தின் ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டாரோ, அவர் என்னை பின்பற்றலாம், அவர் நான் சொல்வதை கேட்கலாம். இத்தனை மணிக்கு கொடியேற்றுங்கள் என்றால் இத்தனை மணிக்கு கொடியேற்றுவார்கள். இதுதான் கொரோனா வந்த காலத்திலே எல்லாரும் மாடி மீது ஏறி நின்று கையில ரெண்டு தட்டுகளை வைத்து டிங்கு டிங்கு டிங்கு டிங்கு என்று அடி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு புரட்சிகரமான கருத்து. அம்மாவா இல்லையாங்க, சும்மா சொல்றேன், உண்மையை சொல்றேன், ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மருந்து. இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு புரட்சிகரமான கருத்தை எந்த புரட்சியாளருமே சொல்லியிருக்க மாட்டார். கொரோனாவை ஒழிப்பதற்கு எல்லோரும் மாடியிலே ஏறி நின்று கையிலே ரெண்டு தட்டுகளை பாத்திரங்களை வைத்துக் கொண்டு டிங்கு டிங்கு டிங்கு என்று அடியுங்கள் என்றார். உடனே அவரை ஏற்றுக்கொண்ட லட்சோபலட்ச மக்கள், தொழிலதிபர்கள், மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவர்கள், அப்படிதானா, திரை நட்சத்திரங்கள், விளையாட்டு துறையிலே உள்ள பெரும் பெரும் ஜாம்பவான்கள், நட்சத்திரங்கள், அப்படிதானா, எல்லாரும் ஏறி நின்று டிங்கு டிங்கு டிங்கு டிங்கு நடிக்கிறான். நம்ம யாராவது அடிச்சோமா, நீங்க யாராவது அடிச்சீங்களா? ஏன் நாம் அவரை சித்தாந்த ரீதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆமாவா இல்லையா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சித்தாந்த கருத்துக்கள் நீங்க யாராவது படிச்சிருக்கீங்களா? இஸ்லாம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகி, நபித்துவமாக அவர் நபியாக அனுப்பப்பட்டு சமூகத்திற்கு பிரச்சார கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தவுடன், இந்த குரேஷி கூட்டத்தில், இந்த ஒரு குடும்பத்தில் தனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையை ஒருவர் உயிரோடு புதைத்தார் அப்படின்னு எங்கேயாவது யாராவது படிச்சிருக்கீங்களா? இதுதான் புரட்சி. அப்போ இப்படியாப்பட்ட நபி நம்மகிட்ட இருக்கும்போது அவருடைய கலாச்சாரத்தை விட்டு விட்டு வேறு எந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்ற முடியும்? அப்போ அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பாட்டை தந்திருக்கிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனும் போது, அந்த நபியின் பாதையில் தான் நாங்கள் பிரயாணம் செய்வோம். அது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது? எங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டத்தினால் பலருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கிறோம். அப்படிதானா, இந்தியாவிலே சென்னை போன்ற பெருநகரங்களிலே, அல்லது பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரங்களிலே 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் எப்படியாப்பட்ட ரகளைகள் நடக்கும் என்பது அந்த தெருவோரங்களில் இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த ஹைவேக்களில் கொஞ்சம் பயணம் செய்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். மது, அதாவது மது விற்பனை மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு பன்மடங்கு பெருகக்ஒரு வியாபாரம் நடக்குது. அப்ப அதுல இருந்தே தெரியலையா இது ஒரு சமூக சீர்கேடுன்னு? காதலர்கள் தங்களுக்கிடையில் பாலியல் ரீதியாக தங்களுடைய கற்பை கெடுத்துக் கொள்ளக்கூடிய பெரும்பான்மையான நிகழ்வுகள் அங்கேதான் நடக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுகிறது, ஆதாரங்கள் சொல்லுகிறது. அப்ப அது போதாதா? இது வந்து ஒரு சீர்கேடுன்னு சொல்லி காசை விரயமாக்குவது, கரியாக்குவது, ஹாப்பி நியூ இயர் யாருக்கு சொல்லுகிறீர்கள் என்றுதான் புரியவில்லை சகோதரர்களே. இப்போ ஒரு தலைவர் வருகிறார், அவரை வரவேற்பதற்கு நம்ம தலைவர் பேரை போட்டு வருக வருகன்னு சொல்றோம்னா ஓகே, நம்ம வி ஆர் வெல்கமிங் ஹிம். அப்ப அந்த தலைவர் ஓகே, நம்ம தொண்டர்கள்லாம் நம்மளை வரவேற்கிறாங்க, எழுதுறீங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீ யாருக்கு எழுதுகிறாய் நீ ஹாப்பி நியூ இயர் என்று? நியூ இயர் வந்து பார்க்குமா, நியூ இயர் நான் வந்திருக்கிறேன், என்னை எல்லோரும் ஹாப்பி ஹாப்பி என்று எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு நியூ இயர் சொல்லுமா? யாருக்காக நீங்கள் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறீர்கள் என்றே தெரியவில்லையே. அப்போ ஒரு அர்த்தமில்லாத ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாமிய மக்களும் அதில் ஆர்வத்தோடு இன்றைக்கு பங்கெடுத்து தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் விரயம் செய்து கொண்டு அதற்காக வேண்டி பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை சமூகத்திலே புகுத்துகிறார்கள் எனும் போது, அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இதை செய்யாதீங்க அப்படின்னு ஆர்வத்தோடு சில இஸ்லாமிய ஆர்வலர்கள் மார்க்க தீர்ப்புகளை போடும் போது அதை கொச்சைப்படுத்துவது, அதை விமர்சிப்பதெல்லாம் சரியல்ல சகோதரர்களே. நம்ம அதுல இருந்து விலகிக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் அதை கண்டிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களும் ஆர்வம் ஊட்டணும், உற்சாகப்படுத்தணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குழந்தைகள் நலன் ஆரம்பித்து, சரி குழந்தைகள் அப்படியே வளர்ந்து வாலிபனா வர்றான், அவனுடைய சிந்தனையில் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஆளுமை எப்படி இருந்துச்சு? சுப்ஹானல்லாஹ், ஒரு செய்தி ஒன்று வருகிறது சகோதரர்களே. அதாவது புகாரி முஸ்லீம்ல வருது, மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார். இவங்க எல்லாம் யாருன்னா, அதாவது நடுவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இளைஞர்களாக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்தோம், நாங்கெல்லாம் ஒரே வயதொத்த இளைஞர்களாக இருந்தோம், ஷபபத்துன் முத்தகாரபூன், ஒரே வயதொத்த இளைஞர்கள். என்னப்பா ஒரே வயதொத்த இளைஞர்கள், இவருக்கு 20, அவருக்கு 21, இவருக்கு 22, இவருக்கு 19 இப்படின்னு இருக்கும்போது இவங்க எல்லாம் யாரு? ஷபபத்துன் முத்தகாரபூன், சம வயதுள்ள இளைஞர்களாக இருந்தோம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சுமார் 20 இரவுகள் தங்கினோம். எத்தனை நாள் தங்கினோம்? 20 நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தங்கினோம். இந்த 20 நாட்களும் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு

0: சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமன் ரகீகா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்க குணம் கொண்டவராகவும் மென்மையானவராகவும் எங்களோடு இருந்தார். இந்த தலைவரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சகோதரர்களே, அவர்கள் மேடையில் பேசுவதை வைத்து மாத்திரம் தெரிந்து கொள்ள முடியாது. மேடையில் பேசும்போது இன்னைக்கு பேசுவாங்க, அவங்களோட நீங்க டிராவல் பண்ணி பார்க்கணும், அவங்களோட ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ணி பார்க்கணும், அப்பதான் தெரியும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மறுபக்கம் என்பது ஒன்று இருக்கும். யாராக இருந்தாலும் சமூகத்திலே எவ்வளவு பெரிய புரட்சியாளர் அல்லது எவ்வளவு பெரிய பகுத்தறிவாளர் என்று அறியப்பட்ட எந்த தலைவராக இருந்தாலும், அந்த தலைவரோடு தனிமையில் தங்கியவர்கள், அந்த தலைவரோடு பிரயாணம் செய்தவர்கள், நிச்சயம் அவர்களிடத்திலே ஒரு பத்து குறைகளை பார்க்காவிட்டாலும் ஒரு இரண்டு மூன்று குறைகளாகவும் பார்ப்பார்கள். யாரும் அதுக்கு விதிவிலக்கா இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக இருந்தார், இளைஞர்களை கட்டி போடுகிற எப்படிப்பட்ட ஒரு கவர்ந்திழுக்கும் தலைவராக இருந்தார். இருபது நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தோம். அந்த இருபது நாட்களும் அல்லாஹ்வின் தூதர் எங்களிடத்திலே ரஹீமன் ரகீகா இரக்க குணமுடையவராக மென்மை தனம் கொண்டவராக இருந்தார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எங்க முகத்தை பார்த்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்து விடுகிறது, ஃபக்கத் இஸ்தக்னா அஹ்லனா, நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தை தேடுகிறோம் என்று. இளைஞர்கள் சொல்லும் போது அதுல திருமணமானவர்களும் இருப்பார்கள், புதியதாக திருமணமானவர்களும் இருப்பார்கள், மனைவியின் பக்கம் தேட்டமும் நாட்டமும் உள்ளவர்களும் இருப்பார்கள், அல்லது இளைஞர்களாக ரொம்ப சிறிய வாலிபர்களாக இருந்தால் பெற்றோர்களை காண வேண்டும் என்கிற அந்த தேடலும் அவர்களிடத்தில் இருக்கும். இருபது நாள் தங்கிய யாரும் அல்லாஹ்வின் தூதரே, நாங்க வந்து இருபது நாள் ஆச்சு, எங்களுக்கு எங்க உமாவை தேடுது, வாப்பாவை தேடுது, எங்கள் மனைவி மக்களை தேடுது அப்படின்னு நினைச்சல யாரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து கொண்டே எங்களை பற்றி தெரிந்து கொண்டார்.
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: தூதரோடு தங்கிய போது கூட 20 தினங்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படைகளை சொல்லி கொடுத்து விட்டு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரு, அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களை திரும்ப எங்களுடைய பெற்றோர்களிடத்திலே அனுப்பி வைத்தார். ஒரு சாம்பிள். இப்படி நீங்க இளைஞர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்துகிட்டாங்க, இளைஞர்களுடைய நலன் சார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன முடிவுகளை கொடுத்திருக்கிறாங்க, இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கக்கூடிய ஆர்வங்கள் என்ன, வழிகாட்டுதல்கள் என்ன, அப்படிலாம் பார்த்தா சகோதரர்களே, நாம் நினைப்போம் இந்த தூதர் அனுப்பப்பட்டதே இளைஞர்களுக்காக அப்படின்னு. அதுதான் புரட்சியாளர், அதுதான் சீர்திருத்தவாதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதற்கு பேர் கொடுக்க தன்னார்வத்தோடு ஒருவர் வருகிறார். இக்கட்டான நேரம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய போர் வீரர்கள் தேவைப்படுகின்ற நேரம் தான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் சிலாளித்தில் வரக்கூடிய எல்லாரையும் அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டாலும் இவருடைய முகத்தை பார்க்கிறார். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய வாட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டுகொள்கிறார். அதுதான் தலைவர். தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சொல்லாமலேயே விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மக்கள் பெரும்பாலும் தடிக்கு கீழே விழுந்துதான் தெளிவாகும். ஆனா சமுதாய தலைவர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும்னா, தடிக்கு கீழே விழுவதற்கு முன்னரே இப்படி போனா தடிக்கிறோம், இப்படி போனா விழுந்துருவோம் அப்படின்னு தெளிவடையக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கும். அந்த பக்குவம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராகவும் ஜெயித்து காட்டினார். அரசியலும் ஆன்மீகமும் இரண்டோடு ஒன்று ஒட்டி கொண்டதுதான், இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது. ஆனா இரண்டையும் ஒன்றாக சுமந்து கொண்டு ஜெயித்தவர்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் கிடையாது. ஆன்மீகத்தில் தனியாக ஜெயித்திருப்பார், அரசியலில் தனியாக ஜெயித்திருப்பார். ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜெயித்த ஒரு தலைவரை ஒரு கடந்த ஒரு 5 நூற்றாண்டுகளில் நீங்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க சும்மா தேடி பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. அதற்கெல்லாம் மிகப்பெரிய பக்குவமும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் அது இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானத்துல இயல்பாகவே அப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்திருந்தார். அப்போ தானாக தன்னார்வத்தோடு பேர் கொடுக்க வந்த இளைஞரை பார்க்கிறார். அவருடைய முகத்தில் இருக்கிற வாட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம்னு கேட்கல. அதான் நீங்க கவனிக்கணும். என்ன காரணம்னு கேட்டால் அது ஒரு நார்மல் குவஸ்டின், அது ஒரு சாதாரண கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய பெற்றோர்களில் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹையுல் வாலிதாக், உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? ஆமா, வீட்டில் அம்மா இருக்காங்க. அவங்களை பார்த்துக் கொள்வதற்கு யாராவது இருக்கிறாங்களா? இல்லை, எல்லாவின் தூதரை நான் மட்டும்தான் அவங்களுக்கு. அப்படியா, இப்போ நீ போய் என்ன செய்ய, உன்னுடைய பெற்றோரோடு சேர்ந்து அந்த பெற்றோர்களுக்கு என்ன செய்ய, நீ அவர்கள் விஷயத்திலே நீ ஜிஹாது செய், அவர்கள் விஷயத்திலே நீ போராட்டம் மேற்கொள், அவர்களுடைய பாதங்களை பற்றி பிடித்துக்கொள், அவர்களுடைய பாதங்களின் கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது என்று தன்னார்வத்தோடு போரிலே ஈடுபடுவதற்கு பேர் கொடுக்க வந்த ஒரு இளைஞரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில், அந்த கண்களில், அந்த கண்ணுடைய ஒளியில், அந்த ஒளிக்கு உள்ளே தெரியக்கூடிய வாட்டத்தை கண்டெடுத்து அதுக்குண்டான காரணத்தையும் தானே அறிந்து கொண்டு அந்த தோழரை திருப்பி அனுப்பினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்கள் நலனில் எவ்வளவு பெரிய அக்கறையோடு இருந்திருக்கிறார். அதனாலதான் அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா உபதேசம் செஞ்சாங்க. இளைஞர்களுக்கு தனி பக்கத்தை சில மார்க்கத்தில் கொடுத்தாங்க. அவர்களை கல்வி தேடும்படி ஆர்வம் ஊட்டினார்கள். அவர்களுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்கள். இளமையில் இஸ்லாத்தை பின்பற்றுபவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை விவரித்தார்கள். முதுமையில் ஒருவன் மார்க்க பணிகளிலே ஈடுபடுவதற்கு நன்மை இருக்கிறது என்றாலும், இளம் பருவத்தில் அவன் அல்லாஹ்வின் பாதையில் ஒழுக்கத்தோடு வாழும் போது அவனுக்கு அரிஷின் நிழலின் கீழ் தனி இடம் இருக்கிறது என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். அவர்களுடைய வாட்டத்தையும் அவர்களுடைய இயக்கத்தையும் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர், இளைஞர்களே, திருமண வயதை நீங்கள் அடைந்து விட்டால் திருமணம் செய்யுங்கள் என்று வழிகாட்டினார்கள். திருமணம் செய்ய முடியாமல் தத்தளிப்பவர்களுக்கு பல கட்டங்களில் உதவி செய்திருக்கிறார்கள். அப்படியும் திருமண வாழ்க்கையில் நுழைய முடியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நோன்பு உங்களுடைய கற்பை பாதுகாக்கும், அந்த நோன்பு உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் என்று ஆன்மீக வழியையும் காட்டினார்கள். இப்படி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார், இளைஞர்களோடு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்களுக்கான ஒரு தூதராகவே நமக்கு தெரியும். சரி, அடுத்து பெண்கள் சொல்லவே வேண்டாம், அப்படிதானா? நான் பலமுறை இந்த கருத்தை என்னுடைய உரைகளிலே குறிப்பிட்டிருக்கிறேன். வளர்ந்த நாடுகள் என்று எதையெல்லாம் இன்றைக்கு உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்குமோ, அது அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடுகள் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் எதையெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குமோ, அந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் அல்லது என்னென்ன மாதிரியான அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை பெருமையாக பக்கம் பக்கமாக கட்டுரைகள் தீட்டுகிறார்கள், புத்தகங்கள் எழுதுகிறார்களோ, எந்த நாடுகளாக இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருமே தங்களில் பல பேரை பறிகொடுத்து பலி கொடுத்துதான் அந்த உரிமைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வர்றதா இருந்தாலும் சரி, வாகனம் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த உரிமையாக இருந்தாலும் சரி, அரசியலில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய சொத்துரிமையாக இருந்தாலும் கூட சரி, எந்த உரிமை இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இத்தனை சதவீதம் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தரப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு படிப்பதற்கு, எந்த நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சகோதரர்களே, அங்கே அந்த உரிமை அவர்கள் பெறுவதற்கு பின்னால் சுமார் 50 ஆண்டு காலம் குறைந்தபட்சம் போராடி இருப்பார்கள், அல்லது 100 ஆண்டு காலம் அவர்கள் குறைந்தபட்சம் போராடி இருப்பார்கள். பல பேர் தங்களை பறிகொடுத்திருப்பார்கள், பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள், அந்த பெண்களுடைய உரிமைக்காக பல பேர் ரோட்டிலே இறங்கி இருப்பார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு, அது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னதை போல், பிறப்பது பிறந்திருப்பது பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் தங்களுடைய கண்களில் கருணையை வருவதற்கு கூட வழிவிடாமல் அந்த குழந்தையை அப்படியே புதைக்கக்கூடிய ஒரு காட்டுமுராண்டித்தனமான ஒரு செயல். அந்த செயலை உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் கூட அறியாமை காலத்தில் செய்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. எப்படியாப்பட்ட உமர் இப்னு கத்தாப், எப்படியாப்பட்ட ஒரு மஷா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அப்படிதானா? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கைக்கு பிறகு நம் அனைவருக்கும் மஷா அல்லாஹ் மார்க்க ரீதியான உணர்வு ரீதியான உணவுகளுக்கு தீனி போடக்கூடிய எல்லா சரக்குகளும் கொண்ட ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே கூட அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அறியாமை காலத்திலே பல தவறுகள் நிகழத்தான் செய்திருக்கிறது. அது அவர்களுடைய தவறு அல்ல, அவர்களுடைய சொசைட்டி, அந்த சமுதாயமே அப்படித்தான் இருந்திருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தை ஒரு புஷ்ரா, ஒரு நற்செய்தி என்று பிறக்கின்ற குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை மையமாக வைத்து புஷ்ரா என்கிற சிறப்பு செய்ய ஆரம்பித்ததில் இருந்து கல்யாணம் ஆகும் போதுங்க, மேரேஜ் ஆகும் போது நம்ம வாழ்த்து தெரிவிப்போம்ல, வாழ்த்து தெரிவிக்கும் போதே அந்த அறியாமை கால அரபுகள் எப்படி வாழ்த்து தெரிவிப்பாங்க தெரியுமா? பிர் ரஃபா வல் பனீன் அப்படிம்பான், பிர் ரஃபா வல் பனீன் அப்படிம்பான். அப்படின்னா என்னது? ஆண் குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ அப்படிம்பான் வாழ்த்து தெரிவிக்கும் போதே. அதனாலதான் ஐயாமுல் ஜாஹிலி, அதனாலதான் அறியாமை கால அரபுகளுங்கிறோம். வாழ்த்து தெரிவிக்கும் போதே பிர் ரஃபா வல் பனீன், ஆண் குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆணாதிக்கம் பிடித்த ஒரு சமூகத்தில் எந்த பெண்களும் இறங்கி எங்களுக்கு அதை உரிமையை தாங்க, எங்களுக்கு இதை தாங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. எதை கேட்டிருக்காங்க? தாங்கள்லாம் எப்பவுமே உங்ககிட்ட இருந்து பாடம் படிக்கிறாங்க, எங்களுக்கும் தனியாக நீங்கள் ஒரு பாடம் சொல்லி தருவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள், அதை தான் கேட்டிருக்கிறாங்க. அது உரிமை சார்ந்த விஷயத்துல வராது, அப்படிதானே? உரிமைங்கிறது எதுல வருது? அது அவர்களுடைய வாழ் உரிமை, அவர்களுடைய உடல் உடை ரீதியான உரிமை, அவர்களுடைய ஜீவாதார சம்பந்தப்பட்ட உரிமை. அது எதையுமே எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு 10 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு, அல்லது ஒரு 100 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு, ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா தலைமையிலேயோ, அல்லது அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா தலைமையிலேயோ, அல்லது மற்ற ஏதாவது ஒரு மூத்த நபி தோழருடைய தலைமையிலேயோ போய் புரொட்டஸ்ட் பண்ணாங்களா, போராட்டம் பண்ணாங்களா? இன்ன எங்களுக்கு தேவைன்னு அவங்களுக்கு தெரியாத விஷயங்களையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க. பிறக்கும் உரிமை, வளரும் உரிமை, வாழும் உரிமை, மார்க்கமயமாக்கப்பட்ட ரீதியில் வாணிபம் செய்கிற உரிமை, மணமகனை தேர்ந்தெடுக்கிற உரிமை, அந்த மணமகனிடத்தில் மகர் என்கிற மணக்கொடையை பெறுகின்ற உரிமை, அந்த மணமகனுடைய வாழ்க்கை சரியில்லை என்று முடிவெடுத்து விட்டால் ஹுலா என்கிற மனவிலக்கில் ஒரு அங்கமாக கருதப்படுகின்ற அந்த உரிமை, சொத்துரிமை, கல்வி தேடுகின்ற உரிமை, கல்வி போதிக்கின்ற உரிமை, இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அதாவது பெண்ணை போக பொருளாக ஆக்குகிற, காட்சி பொருளாக ஆக்குகிற, அல்லது பெண்களை சந்தைப்படுத்துகின்ற விஷயம்லாம் இஸ்லாத்துல வந்து கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் எது உரிமைகளாக பார்க்கப்படுகிறது? பெண்கள் சந்தை பொருளாக பார்க்கப்பட வேண்டும், அவர்களை ஒரு மெட்டீரியல், ஒரு மெட்டீரியலாக, அவர்களை ஒரு அதவாத்தாக, ஒரு சந்தைப்படுத்தப்படக்கூடிய விதத்தில் இன்னைக்கு பெண்கள் சமுதாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெண் சமூகத்திற்கு என்னென்ன உரிமைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் அந்த பெண் சமூகத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா, சுப்ஹானல்லாஹ், இந்த அல்லாஹ்வின் தூதர் பெண்களுக்காகவே, அல்லது பெண்களின் உரிமைக்காகவே, பெண்களின் மேம்பாட்டிற்காகவே இவர் நபியாக அனுப்பப்பட்டார் என்று நாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த நபி பெண்களுடைய விஷயத்திலே, பெண்களுடைய மேம்பாட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்திருக்கும். இப்படிதானே, பெண்களை அடிக்காதீர்கள், பெண்கள் உங்களிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதம், அந்த பெண்களை சீர் செய்கிறேன் என்று நினைத்து, அந்த பெண்களை நீங்க நேர் செய்கிறோம் என்கிற நினைத்து முதுகெலும்புகளை உடைச்சிடாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் எந்த விஷயம் பிடிக்குமோ அதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எப்படி அப்பட்ட விஷயங்க, எவ்வளவு அற்புதமான ரீதியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்திருக்கிறது. இப்படி நம்ம என்ன செய்யலாம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை பேசிக்கொண்டே போகலாம். இந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய நேசமும் பாசமும் இருந்தால், ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களையும் இஸ்லாம் என்கிற ரீதியில ஒரு பிராக்டிக்கலாக கட்டி போடுகின்ற இடம் எதுன்னு பார்த்தா பள்ளிவாசல் தான். நம்ம வந்து தூங்கும் போது முஸ்லீமா தான் தூங்குறோம், எந்திக்கும் போது முஸ்லீமா தான் எந்திக்கிறோம், வியாபாரம் பண்ணும் போது முஸ்லீமா தான் வியாபாரம் பண்றோம், அதெல்லாம் ரைட். ஆனால் என்னை நான் ஒரு முஸ்லீம், நான் இஸ்லாமை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறத பிராக்டிக்கலா எனக்கு உள்ளார்ந்த ரீதியில என்னை உணர வைக்கிற ஒரு இடம் எது, பள்ளிவாசல். அதை மறுக்கிறோமா நம்ம யாராவது? அல்லாஹ்வை நம்ம வந்து எங்கிருந்து வணங்கலாம் அப்படித்தானே? அப்புறம் ஏன் நம்ம மக்காவுக்கு போறோம் அடிக்கடி? இங்க இருந்து துவா கேட்டா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டேன்னு எங்க சொல்லப்பட்டிருக்கா? சொல்லுங்க, சொல்லுங்க தா, எங்கிருந்து துவா கேட்டாலும் அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா, அல்லாஹ் பதில் கொடுக்கிறானா இல்லையா? இருந்தாலும் சிரமங்களை பார்க்காமல் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி மக்கா மதீனாவுக்கு போனாதான் நமக்கு மனசு எப்படி இருக்கு, ஒரு ஆறுதலாக இருக்கிறது. எவ்வளவோ சிரமங்கள் அந்த பாதையில இருந்தாலும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு ஒரு உம்ரா செஞ்சா, அந்த இடத்துல போய் அல்லாஹ்வை நாம் தொழுவது, அந்த இடத்துல போய் நாம அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பது, அந்த இடத்தில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை பார்க்கும் போது வரக்கூடிய ஆன்மீக உணர்வு என்பது சகோதரர்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஒரு காலத்தில் உம்ராவிற்கு செல்வதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அவைகள் இலகுவாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல நாடுகளில் இருந்து மாஷா அல்லாஹ் வந்து கொண்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ ஒரு முஸ்லிமுக்கு தான் ஒரு முஸ்லிம் தான் அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக அவனுக்கு உணர்த்துகின்ற இடம் எது, பள்ளிவாசல். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்து செய்கிற இமாம்களுக்கு உபதேசம் செய்யும் போது என்ன செஞ்சாங்க, முதல்ல எப்படியாப்பட்ட நிபந்தனைகளை போட்டாங்க ஒரு இமாமுக்கு? எல்லாரும் இமாமத்து செஞ்சிட முடியுமா? இல்ல, இருக்கக்கூடியவங்கல்ல யாரு, அக்ரவுஹும் குர்ஆன், யார் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார் அவர் தான் எலிஜிபிள் பர்சன் இமாமாக இருப்பதற்கு. யாருக்கு தகுதி இருக்கு சகோதரர்களே? ஊர்ல நீ பெரிய பணக்காரங்கிறதுனால உனக்கு இமாமத் செய்வதற்கு தகுதி வந்து விடுமா? ஊரிலே உங்களுக்கு ஒரு நான்கைந்து வீடுகள் இருக்கிறது, நீங்கள் பெரிய பண்ணையாராக இருக்கிறீர்கள், நிலக்கிழாராக இருக்கிறீர்கள், ஜமீன்தாராக இருக்கிறீர்கள், மிட்டா மிராசுவாக இருக்கிறீர்கள், பெரிய அரசியல் கட்சியிலே அங்கம் வகிக்கிறீர்கள், பல்லாயிரம் கோடிக்கு நீங்கள் பிசினஸ் செய்கிறீர்கள் என்பதனால் இமாமத்திற்குரிய தகுதி உங்களுக்கு வந்துருமா? அக்ரவுஹும் குர்ஆன், யார் அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார், இல்லங்க ரெண்டு மூணு பேர் அங்க ஹாபிஸாவா இருக்கிறாங்க, யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படியா? யார் அலமுஹும் சுன்னா, அவர்களை நபித்த சுன்னாவுடைய நாலேஜ் யாருக்கு அதிகம் இருக்குது, இல்ல அதுலயும் அவங்க எல்லாம் ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படியா? யார் அக்பருஹும் சின்னா, அவர்கள் யார் வயது மூத்தவங்களா இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் கிரைடீரியா வச்சு இப்படி எல்லாம் நிபந்தனைகள் வைத்து தான் ஒரு இமாமாக தேர்ந்தெடுக்கப்படுறார். அந்த இமாம் அங்க போய் நின்று என்ன செய்யறாரு, எக்ஸ்ட்ராவா பின்னாடி நின்று தொழுகிறவங்க செய்யற ருக்குவு, சஜிதா, சமையல் லாலிமன்னம் இதா, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவர் எக்ஸ்ட்ரா என்ன செய்யறாருங்க, அது மேல ஏறணும், அது ஹத்தீப். நான் இமாம பத்தி தான் பேசுறேன். மகரிபுக்கு ஒருத்தர் வராருதா, அவர் பின்னாடி நம்ம எல்லாம் தொழுகிறோம், நம்ம செய்யாத எந்த வேலையை அவர் எக்ஸ்ட்ரா செய்யறாரு? ஒன்னே ஒண்ணுதாங்க செய்யறாரு, ஓதுறாரு சத்தம் போட்டு. நீங்க எல்லாம் பின்னாடி சத்தம் போட்டு ஓத முடியுமா? எனக்கும் ஆசையா தான் இருக்கு, நானும் அவர் அல்ஹம்துலில்லான்னு நானும் அல்ஹம்துலில்லான்னு ஆரம்பிக்க கூடாது. அவர் ஓதுறத நான் கேட்கணும், அல்ஹம்து சூராவும் மனசுக்குள்ள ஓதிக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ இவ்வளவு நிபந்தனைகள் போட்டு சமூகத்தில் அவருக்கு ஒரு மேம்பாடுகளை கொடுத்து இமாம் அப்படின்னு அவரை தனித்துவப்படுத்தி அவரை நிக்க வச்சு அங்க அவர் எக்ஸ்ட்ரா செய்யற ஒரே வேலை ஓதுறதுதான், சூரா ஓதுறதுதான். இல்ல தொழுது முடிச்சுட்டு எங்க ஊர்ல அஜரத்து கூட்டுதுவா கேட்பாங்க, அதெல்லாம் மார்க்கத்துல இல்ல. கூட்டுதுவா ஓதுறதெல்லாம் தொழுகைக்கு அப்பாற்பட்டது. அதாவது மின தக்பீரத்தில் இஹ்ராம் இல தஸ்லீம், தக்பீரத்தில் இஹ்ராமில் இருந்து தஸ்லீம். தஸ்லீம் என்னது, அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் சலாம் கொடுக்கிறாரு, இது வரைக்கும் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதுதான் தொழுகை. அப்ப அந்த தொழுகையில் பின்னாடி நிற்கிற யாருமே செய்யாத ஒரே எக்ஸ்ட்ரா வேலை அவர் முன்னாடி நின்றுட்டு செய்யறது ஓதுறது. அப்ப ஓதுவதில் தான் ஒரு இமாமுடைய வேலையே இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இமாம்களுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னாங்க, நீங்கள் மனிதர்களுக்கு இமா, அதாவது மக்களுக்கு நீங்கள் இமாமத்து செய்யும் போது இமாம்களே கொஞ்சம் குறைத்து ஓதுங்கள். இப்போ ஓதுறது ஒன்று தான், இமாம் என்ன செய்கிறாரு, அதிகப்படியாக செய்கிறாரு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இமாம்களுக்கு உபதேசம் செய்து அனுப்பும் போது ஃபலியுஹஃபிஃப், நீங்கள் கொஞ்சம் குறைத்தே ஓதுங்கள். ஏன் ஃபீஹி முஸ்ஸகீர், பின்னாடி நின்று தொழுபவர்களில் சில பேர் சிறுபிள்ளைகளாக இருக்கலாம், வல் கபீர் வயதானவர்கள் இருக்கலாம், வல் தஈஃப் பலவீனர்கள் இருக்கலாம், வல் மரீத் நோயாளிகள் இருக்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல வருது ஃபதல் ஹாஜா, தேவை உடைய யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப இந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படாத ஒரு சாதாரண யாராவது இருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதரின் கருணைக்கு உட்படாத ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி யாராவது இருக்கிறாங்களா? சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் நினைத்து, எல்லா தரப்பு மக்களுக்கும் வழிகாட்டுதல்களை கொடுத்து, எல்லா தரப்பு மக்களுக்கும் சுப்ஹானல்லாஹில் அஸீம் ஒரு அற்புதமான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த நபியின் சுன்னா சகோதரர்களே, எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒன்றாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும், அது எவ்வளவு நம்ம நேசிக்கணும். அப்ப அந்த நபியின் நேசமும் அந்த நபியின் பண்பாடும் அந்த நபி உருவாக்கிய பண்பியலும் என்னுடைய உள்ளத்துல போயிட்டா எனக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்ல வாய் வராது, ஹாப்பி நியூ இயர் சொல்லணுமே எனக்கு தோணாது. அப்ப உலக எந்த விஷயமாக இருந்தாலும் அப்படித்தான், உலகம் பூரா ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறான், உலகம் பூரா ஒரு பாதையில போறான், ஏன் தனியா போறேன், நம்ம தனிமையா போல தனித்துவத்தோடு போறோம் சகோதரர்கள். இதே கலிமாவை நாளைக்கு அவன் சொல்லிவிட்டாலும் அவளும் என்னோடு சேர்ந்து கொள்வான், அதுதான் யூனிக்னஸ், அதுதான் தனிமை, தனித்துவம். இது தனிமையா போறதல்ல, நம்ம தனித்துவத்தோடு போகலாம். யாரும் இஸ்லாத்தை ஏற்கலாம், யாரும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் போது இதுல எங்கே தனிமை? இது ஒருமைப்பாடு, இது தனிமைப்பாடு அல்ல. இது இல்ல, நீங்க யாரும் இதை ஏத்துக்க முடியாது, நீங்க யாரும் இதை பின்பற்ற முடியாது, பட்டால் பாவம், தொட்டால் தீட்டுன்னு உங்க எல்லாத்தையும் நாங்க ஒதுக்கி வைப்போம் நம்ம சொல்றோமா? யார் வேணாலும் படி, யார் வேணாலும் சிந்தி, நீங்கள் படித்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும், உங்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சகோதரர்களே, சமூகத்தின் அத்துணை தரப்புக்கும் அனைத்து தரப்புக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தூதர் இந்த அல்லாஹ்வுடைய தூதர். இந்த சமூகத்தில் யாரெல்லாம் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டெடுத்தார்கள். அடிமைகள் இந்த காலத்தில் எப்படிங்க நடத்தப்பட்ட, அதெல்லாம் நீங்க படிக்கணும். வரலாற்று இன்றைக்கெல்லாம் மனித உரிமை, மனித உரிமைன்னு எவ்வளவோ பேசுறாங்க. இன்றைக்கு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படியாப்பட்ட சூழலில் மக்கள் இருந்தார்கள், அடிமைகள் என்று பார்க்கப்பட்ட அந்த வர்க்கம் எப்படி நடத்தப்பட்டது. இன்றைக்கும் இந்த ஆண்டான சாதிய திமிரிலே சில பேர் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இஸ்லாமிய சமூகத்திலே கூட அது விதிவிலக்கல்ல சகோதரர்களே. இஸ்லாமிய சமூகத்தில் இவர்கள் வெளியே தான் சொல்லிக் கொள்வதில்லையே தவிர, சில இடங்களில் இவர்கள் எல்லாம் பெரிய, நாங்கள் அந்த ஹாந்தானி அந்த காலத்தை அப்படி பெரிய ஒரு இனத்தோடு ஒரு வர்க்கத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு தனக்கு கீழே உள்ளவர்களை ரொம்ப கொசுவை விட ஒரு அற்பத்தோடு அற்பத்திலும் சொற்பமாக நடத்தக்கூடிய மனநிலை கொண்ட பல பேர் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை அவர்கள் அஞ்ச வேண்டும். அப்போ கண்டெடுக்கப்படாமல் சமுதாயத்தில் யாரெல்லாம் ரொம்ப ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்து அவர்களை பற்றி சிந்தித்து, நீங்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக அல்லது தவறுகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காம்பன்சேஷனாக அடிமைகளை விடுவியுங்கள், அடிமைகளை விடுவீங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த சில ஆண்டுகளிலேயே அல்லது ஒரு சில நூற்றாண்டுகளிலேயே ஒட்டு மொத்தமாக அரபுலகத்தை விட்டு அடிமைகள் என்கிற சாராரே இல்லாத அளவிற்கு. இன்றைக்கு தெரியுமா, இன்றைக்கு அடிமைகள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா நமக்கு பதில் இருக்கா? மார்க்கத்தில் அடிமைகள் அடிமை பெண்கள்லாம் சொல்லப்படுது இல்லைங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இன்றைக்கு அடிமைகள் இஸ்லாமிய சமூகத்தில் அடிமைகள் அடிமை பெண்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? நான் ஒரு ஸ்காலர்ட்டையே கேட்டேன், சரியான பதில் இல்லை. ஏதோ ஆப்பிரிக்க நாட்டில் ஏதோ ஒரு நாட்டின் பேரை சொன்னார், பட் அது குறித்து தரவுகளும் வரவுகளும் சரியாக இல்லை. அப்போ அந்த அளவுக்கு மஷா அல்லாஹ் சமூகத்தில் எது ரொம்ப ரொம்ப மோசமான முறையிலே ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருந்துச்சோ ஒட்டு மொத்தமாக அந்த கூட்டத்தையே வென்றெடுத்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்த ஒரு புண்ணியராக புனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. எந்த தப்பு செய்றியா, அடிமைகளை விடுவி. சத்தியம் இதா, ஏதா இருந்தாலும் அல்லாஹ் அக்பர், அடிமைகளை விடுவி, அடிமைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள், அவர்களை விடுவித்து அவர்களையே திருமணம் செய்து கொள். இப்படியே பல்வேறு விதமான ஒரு கருத்துக்களை சொல்லி, புரட்சி கருத்துக்களை சொல்லி அந்த சமூகத்தை வென்றெடுத்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது சகோதரர்களே, உள்ளத்தில் வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய வரலாறாக இருக்கணும். இந்த நபியை நம்ம உயிரை விட மேலாக நேசிக்கணும். நபியை நேசிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வாய் வழியாக சொல்லுகின்ற வார்த்தை அல்ல. முதலில் அந்த நபியினுடைய வாழ்க்கையை, நபியை நம்பணும் நம்ம. முதல்ல நபி உண்மை, இந்த நபி சொன்னதெல்லாம் உண்மை, இந்த நபியின் சுன்னா உண்மை, அதை பின்பற்றினால்தான் நமக்கு ஈருலக வெற்றி அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பணும். இந்த நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படிக்கணும். இந்த நபியினுடைய சுன்னாவை பரப்பணும். அந்த நபியினுடைய சுன்னாவிற்கு ஒரு பாதிப்பு என்றால் அதற்கு எதிராக பொங்கணும், அல்லது குறைந்தபட்சம் மனதில் ஒரு வருத்தமாவது வரணும். அந்த நபி சொல்லிக் கொடுத்த துவாக்கள், திக்ருகள், அதையெல்லாம் அதிகமதிகம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லணும். அந்த நபியின் மீது சலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ், இந்த மறுமையில் இந்த நபியை பார்க்கக்கூடிய பாக்கியம், இந்த நபியை சந்திக்கக்கூடிய பாக்கியம், இந்த நபியோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடத்தில் உருகி உருகி கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு சிறப்பான ஒரு எண்ணத்தையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். நாமும் நம்முடைய சந்ததிகளும் அந்த நபியை நம்முடைய உயிருக்கு மேலாக நேசித்து அந்த நபியினுடைய சுன்னாவை கள்ளங்கவடம் இல்லாமல் பின்பற்றி அந்த நபியினுடைய கலாச்சாரத்திற்கு உயிரூட்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவரையும் காத்து, பிறமத ஆதிக்கத்தில் இருந்தும் பிறமத கலாச்சாரத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் முற்றிலுமாக காத்தருள்வனாக என்று வேண்டி இன்றைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: முஸ்லிம் வானொலி .com.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர். நேர்கள் தொடங்கும் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் மணப்பெண் அலங்காரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
3: இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மது வனஸ்தயீனுஹு வனஸ்தக்ஃபிரு وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ أَنْبُلَّ சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வலிமாவுடைய அந்த தொடருக்கு பின்னால் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த பகுதியிலே மணப்பெண் அலங்காரம் சம்பந்தமாகவும் அதுக்கு பின்னால் அலங்காரம் தொடர்பான சட்டங்கள் சம்பந்தமாகவும் விரிவாக இல்லாமல் சுருக்கமாக என்னென்ன பகுதிகள் இதில் அடங்கும், என்னென்ன பகுதியில் அடங்காது என்ற விஷயங்களை நம்ம இன்ஷாஅல்லாஹ் தெரிந்து கொள்வோம். இதில் இந்த மணப்பெண் அலங்காரம் அப்படி என்ற இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது உலக வளமையில் தொண்டு தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு அம்சம். அன்றைக்கு திருமணத்தில் வந்து அலங்காரமாக இருத்தல் அப்படின்றது, மணப்பெண் அலங்காரமாக இருக்கிறதும் அதே போல் மணமகன் ஆணுக்குரிய அந்த அலங்காரத்தில் இருக்கிறதும் உலக வளமையில் இருக்கக்கூடிய அம்சம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ப இந்த கலாச்சாரங்கள் முறைமைகள் வித்தியாசப்படும். இதில் மார்க்கத்துக்கு முரணாகாத வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி தான். இதுதான் அசல். அசல் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இதில் மார்க்கம் இதை தடை செய்கிறது என்ற ஒரு பகுதி வரும் வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி அப்படின்றது தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது மார்க்கம் தடை செய்கிற பகுதிக்குள்ளே என்ன அந்நிய கலாச்சாரத்துக்குரிய தாக்கம் உண்டு அதில் இருக்குது. இது நம்ம இப்படி செய்கிறதுன்றது ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ மதத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றி தான் இந்த திருமணம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது என்று அடையாளப்படுத்துகிற அமைப்புகளோ அல்லது ஏனைய மதங்களை ஒட்டி இந்த அமைப்பு என்ன செய்கிறது இருக்கிறது என்கின்ற அமைப்பில் வந்தால் அது என்ன கூடாது. அது இல்லாத வகையில் இது அந்த ஒரு ஊர் வளமை, அந்த நாட்டுடைய வளமை, இது வந்து எந்த மதமும் சாராத ஒரு வளமை, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேரடியாக முரண்படக்கூடிய எதுவுமே அதில் இல்லைன்னா பிழை இல்லை. அப்போ இதில் நம்ம சட்டம் கேட்டுட்ருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லை. உலக வளமை அது இஸ்லாம் அங்கீகரிச்சிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த அரபு சமுதாயத்திலும் பழமை அதுதான், பழமை அப்படி தான் இருந்துச்சு. அந்த வளமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதாவது மாற்றுங்க அல்லது இதை கூட்டுங்க குறைங்கன்னு சொன்ன மாதிரி எதுவும் இல்லை, வரையறுத்திக்கிறாங்க. இது பிழை. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பாடல் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த பாடலில் வந்து வஃபீனா நபியுன் யாலமு மாஃபி ஹதீன், நாளை நடக்கப் போவதை அறியக்கூடிய நபி எங்களிலே இருக்கிறார் என்ற வார்த்தையை மாற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னாங்க ரசூலாங்க. அப்போ அந்த பாடல் வளம் வந்து ரசூலாங்கள அறிமுகப்படுத்தலை. அந்த இது வந்து என்ன செஞ்சிருக்கு, நடந்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இதுதான் அசல். இதில் நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கு நிறைய தேடி கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் வந்து அப்படி கேட்பாங்க, இப்போ நமது அதாவது தமிழ் உலக வளமையில், இப்போ இலங்கை வளமையும் தமிழ்நாட்டு வளமையில் சில டிஃப்ரெண்ட்டுகள் இருந்தாலும் அந்த வளமையில் வந்து ஒரு ஸ்டேஜ் என்ன செஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கணவனையும் மனைவியையும் உட்கார வைப்பாங்க. இதை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இது பிழை. இந்த அலங்காரத்தில் கணவன் மனைவி அந்த இடத்துல, அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது பிழையானது. அஜ்நபிகள் என்று சொல்கிறப்படுற அந்த அந்த அந்த புது மணமகனும் என்ன, அஜ்நபி தான். எனவே பெண்கள் பகுதியில் பெண் மட்டும்தான் அனுசரிக்கணும். எனவே அந்த மணப்பெண் அலங்காரம் அவங்க வைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் பெண் மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆண் உட்காருவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன அனுமதி இல்லை, அவங்க ரெண்டு பேரும் தனியே இருந்தாலே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல். அப்படி இல்லாமல் அந்த ஸ்டேஜ் அலங்காரத்தை வந்து ஒரு அழகான முறையில் ஜோடித்து என்ன ஒரு ஒரு நியாயமான அது வீண் விரயங்கள் இல்லாமல் ஒரு அலங்கார லெவல் நம்ம சொன்னோமே, அது அவரவருடைய வசதிக்கே இப்போ என்ன செய்வாங்க, அதை செய்வார்கள். அதை அலங்கரித்து வைப்பது, அவர்கள் அங்கே வந்து உட்காருது. இப்போ ஸ்பெஷலாக வந்து பெண்களுக்கெனவே சில ஆடை முறைகள் என்ன செய்யும் இருக்கும். பெண்களுக்கு மத்தியில் உட்கார வைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆடை முறைகள் வந்து எந்த விதமான அலங்காரம் இருந்தாலும் அது என்ன பிரச்சனையே இல்லை. இப்போது இலங்கை வளமையில் அதுக்கு ஜராரா அப்படின்னு செய்வாங்க, அந்த சொல்லுவாங்க, அந்த ஜராரா சிஸ்டத்தில் அவங்கள கொண்டு வந்து ஒரு நெட்டு போன்ற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வைக்கிறதெல்லாம் பிழை இல்லை. ஆனால் இதில் வெண்மை அப்படின்ற கொண்டு வந்து சேர்த்தது வந்து கிறிஸ்தவர்களுடைய தாக்கத்தின் பின்னணியிலே தான், கிறிஸ்தவ கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் தான் எல்லாத்தையும் வெள்ளையாக கொண்டு வந்து சேர்த்தது. எல்லாமே அந்த இடத்துல என்ன செய்யும், அதாவது வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு வெள்ளை அமைப்பிலேயே கொண்டு வைக்கிறது. இந்த இதை மட்டும் நம்ம தவிர்த்துடணும். ஏன்னா அது இன்னொரு கலாச்சாரத்துடைய தாக்கமாக இருக்கிறது, நமக்கு வெளிப்படையாக விளங்குறதுனால. ஒரு காலகட்டத்தில் அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது இருக்கும் தாக்கமாக, இன்னொரு காலகட்டத்துக்கு அது அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது என்ன செய்யாது இருக்காது. எல்லாரும் பின்பற்றி அது ஒரு கலாச்சாரத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் ஒரு பொது வளமையாக அது மாறிட்டா, கலாச்சாரமான ஒரு மார்க்கரீதியான பின்னணியும் அதுக்கு கலக்காமல் இருந்தால் அதை பின்பற்றுறதுல என்னது பிழை உண்டல்ல. ஆனால் இன்றைக்கும் அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்பிலைக்கு இது வந்து என்ன, அதாவது ஒரு கிறிஸ்தவ திருமணம் அப்படி என்ன அடையாளப்படுத்துவதற்கு அந்த வெள்ளை ஆடை என்றது என்னது ஒரு அடையாளமாக இருக்குது. ஸ்டேஜை கூட அப்படி என்ன செய்வாங்க, வெண்மையாக அலங்கரிக்கக்கூடிய ஒரு வளமை இருந்துச்சு. எப்படி வந்து இந்த மரண வீடுகளுக்கு எல்லாமே வெள்ளைக்கொடி ஏற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நினைச்சோ, அதே போல் இதாக பெண்மணி வெள்ளை போடணும் என்கின்ற மாதிரி இதுகள் இருந்துச்சோ, அதே மாதிரி மணப்பெண்ணுக்கு என்ன அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கத்தை பார்க்கணும். இது வந்து அந்நிய கலாச்சாரத்துடைய தாக்கமாக என்ன செய்யும் வரும். அதே போல் மலர் கொத்திக்கு தானே, இதை வந்து கையில் கொடுத்து வைப்பது, இதை வந்து நம்ம கலாச்சாரத்தை வச்சு தான் என்ன செய்யும் நம்ம தீர்மானிக்கணும். இது இப்படி கொடுத்து வைப்பது என்பது அந்த ஊருடைய வளமையிலேயோ அதுலேயோ, அது ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களுடைய வளமை, அதாவது முஸ்லீம் அல்லாதோடைய மக்களுடைய வளமைன்றதில் மார்க்கத்துடைய வளமை அப்படி என்பது போல் அது இருக்குமா இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும், அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இது மாறி போகிற மாதிரி இருக்குது. உலகம் முழுமையாக இந்த மலர் கொத்து கையில் கொடுத்து என்ன வைக்கக்கூடிய ஒரு முறைமை என்ன, அதாவது போடக்கூடிய ஒரு தன்மை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது கலாச்சார தாக்கமாக இருந்தால், அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுடைய அந்த மத ரீதியான ஒரு கலாச்சார தாக்கத்துடைய பின்னணியில் நிகழ்வாக இருந்தால் அது தவிர்க்கப்படணும். இல்லை என்று அதை வைக்கிறது என்னது பிழை இல்லை என்று நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் அதை முடிவெடுக்கிறது நமக்கு தான் தெரியும் அந்த இடத்துல. சில ஊர்களில் அந்த வளம் வந்து அப்படியான ஒரு தாக்கம் இல்லாத இடங்களும் என்ன செய்திருக்கு, இந்த மருதாணி மாதிரி. மருதாணியில் இந்த ரெண்டு விதமான நிகழ்வுகள் இருக்குது. உதாரணமாக இந்த மருதோணி சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, மருதாணி சாப்பாடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து அந்த அதாவது திருமணத்துக்கு முந்தின நாள், நம்ம ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டோம் மார்க்க ரீதியாக அதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு இருந்துச்சு சொல்லிட்டோம். அந்த முந்தின நாளில் வந்து அந்த பெண்ணுக்கு மருதாணி இட்டு, அதே போல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்து கொண்டு சந்தோஷமாக இருந்து கொள்வது நம்ம அஜ்நபி மஹரமுடைய எல்லைக்குள்ளே அப்படி நிகழ்ந்து கொள்வது மார்க்க ரீதியாக என்ன செய்யலாது, எந்த தடையும் செய்யலாது, பிழையும் சொல்ல முடியாது. அது அலங்கரித்தல் அடங்கும். தாராளமாக என்ன செய்யலாம், யாரும் வரலாம் போகலாம் சாப்பிடலாம் அந்த மார்க்க சட்ட அடிப்படையில். ஆனால் அதையே ஒரு வேறு கலாச்சார முறைமையிலே நடத்தலாம். அந்த நாளை அந்த மருதாணி இட்ட பின்னால் சில கலாச்சார வளமைகள் என்ன செய்வாங்க பின்பற்றுவாங்க. அதே போல் ஆண் பெண் கலப்புகள் இருக்கும், டான்ஸு கூத்து இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நடக்குமாக இருந்தால் மார்க்கறது அது என்ன ஒரு பிழையான ஒரு நிகழ்வு, தவறான நிகழ்வு. மற்றபடி மருதாணி நிகழ்வு அப்படி என்று சொல்கிறது வந்து அரபு உலகத்துலேயும் இருக்குது. இங்கேயும் வந்து என்ன செய்து அரபு உலகத்திலையும் அந்த திருமணத்துக்கு முன்னால் உள்ள அந்த வளமை வந்து அரபு உலகத்திலையும் இருக்கிறது அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை நம்ம தடை செய்வதற்கு நம்ம ஏற்கனவே பொது அடிப்படை சொல்லிட்டோம், பொதுவான அடிப்படை சொல்லிவிட்டோம். அதே மாதிரி இந்த அலங்கரி
0: நீங்கள் தொடர்ந்து உங்களில் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.clits.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். clits.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். clits.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
5: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ஆண்கள் ஆண்களுக்குள்ள அடிப்படையில் இருக்கணும். அந்த வெளி உலகத்தில் அந்த அலங்காரங்களை காட்டக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ அதில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், என்ன ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு என்ன ஒரு இப்படி போர்வைகள் உருவாகும் என்று ரசூலுல்லாஹி சொன்னது அப்படின்னா கவர்ச்சியான அந்த வசதியான விஷயங்கள் உருவாகும் என்பதற்கான ஒரு செய்தி. அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் விளையாட்டுகள் இல்லையான்னு கேட்டது, அந்த அன்சார்களுடைய கல்யாணத்தில் அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் என்று சொன்னது, இதெல்லாம் அந்த அலங்காரங்கள் அழகுகள் இருக்கிறதுக்கான அனுமதி என்பதை புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே போல் வரக்கூடியவர்களும் அப்படி வரலாமென்றதுக்கான ஆதாரம் வந்து சஹீஹுல் புகாரியில் 5164 இலக்கம். அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட மாலை காணாமல் போகுமே, ஒரு மாலை காணாமல் அதில் எப்படி வருதுன்னா, அண்ணா இஸ்தாரத் மின் அஸ்மா கிலாதத்தன், அஸ்மா பின் அபிபக்கரிடமிருந்து ஒரு மாலை அவர்கள் இரவல் வாங்கியிருந்தார்கள்னு வரும். மாலையை இரவல் வாங்கியிருந்தார்கள், அதுதான் காணாமல் போச்சு. அப்போ அதை அவங்க தேடுறாங்க, அந்த மாலை என்ன செய்கிறாங்க, தேடுகிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அந்த அப்போ இந்த செய்தியில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அந்த மாலை காணாமல் போன அந்த நிகழ்வு இஸ்தாரத், அவங்க வந்து அந்த சகோதரிடமிருந்து இரவல் வாங்கியிருந்த அந்த நிகழ்வு ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நமக்கு நம்பிக்கையானவரிடமிருந்து நம்மகிட்ட இல்லாத உண்டை இரவல் வாங்கி நம்ம போட்டுக்கொண்டு போகிறதெல்லாம் என்னது, இருந்தால் உள்ளதை போடு இல்லைன்னு சொன்னால் இரவல் வாங்காதன்னு சொல்கிறதெல்லாம் மார்க்க ரீதியாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மார்க்க ரீதியாக அப்படி ஒரு அலங்கார ஆடையையோ அலங்கார என்ன ஒரு மாலையையோ அல்லது ஒரு காப்பை எடுத்துக்கிட்டு போட்டுட்டு போகிறது பிழை இல்லை. அவங்களுக்கு இல்லை அந்த நேரத்துக்காக எடுத்துகிட்டு போகிறது என்ன, அது பிழை இல்லை. இதை இதுக்கும் சொல்லுவாங்க, அந்த கவரிங் நகை போடுவாங்களே அதுக்கும் கொஞ்சம் பேர் தத்துவம் சொல்லிட்டுப்பாங்க, இருந்தால் அது போடுறது என்னத்துக்கு, அது மாதிரி காட்டுறது தங்க நகை இருந்தால் போடுறதா இல்லாட்டி அது மாதிரி ஏன் காட்டுறது, கவரிங் ஒரிஜினலாக போட்டு பழகுங்க அப்படி என்று சொல்லி இந்த இவனுக்கு பிரச்சனை, ஒரிஜினலாக போட்டு வரணும் பிரச்சனை தானே, ரெண்டு ஒன்று மாறிக்கிறது, ரெண்டுமே உண்டாகிறதுல அவன்ட பிரச்சனையில் அவன் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், உள்ளதாக இருந்தால் போடுங்க இல்லைன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் விட்டுட்டு போங்கன்றது. ஏன் அவரும் கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிக்கிறாரு, இவர் சாதாரண மூட்டில் போட்டியா, ரெண்டும் ஈக்குவலாக என்ன செய்யுது விளங்குறதுல ஒரு பிரச்சனை. மார்க்க ரீதியாக இதெல்லாம் என்ன செய்யலாம், போடலாம், பிழையில் அலங்கரித்து கொள்ளலாம், இரவல் வாங்கியும் என்ன செய்யலாம், அவங்க நம்ம உரிய முறையில் திருப்பி கொடுக்க முடிந்தால் இரவல் வாங்கியும் நம்ம என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளலாம். எடுத்து இந்த செய்தி என்ன, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதை இரவல் வாங்கிட்டு போனது ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம்.
3: அடுத்தது வந்து இந்த அதாவது மணப்பெண் ஆடை என்பது சம்பந்தமாக ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் சஹீஹ் அல் புகாரியில் 2628 இலக்கத்தில் வருது. அப்துல் வாஹித் இப்னு ஐமன் அறிவிக்கிறார், அவருடைய தந்தை ஐமன் வழியாக. தஹல்து அலா ஆயிஷா, நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா போனேன். வாலைஹா திரு உக்கித்ரின், அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு முந்தானை இருந்துச்சு. ஒரு முந்தானை என்ன செஞ்சது இருந்தது, சமனு ஹம்சதி தராஹிம், அவருடைய விலை வந்து என்னென்னு சொன்னால் 5 திர்ஹம். அவனுடைய விலை வந்து 5 திர்ஹத்துக்குரிய ஒரு முந்தானை இருந்துச்சு. அப்போ 5 திர்ஹத்துக்குரிய முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை தான். 5 திர்ஹத்துக்குரிய அந்த முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை. அப்போ ஃபகாலத் இர்ஃபா பசரக இலா ஜாரியதி, அவர் சொல்கிறாரு இந்த இந்த இந்த வேலைக்காரியை காட்டி சொல்கிறாங்க, அவ வந்து அடிமை பெண், சரியா? அடிமை பெண்ணாக இருக்கிறவங்களோட ஆயிஷார்லாம் எப்படி நடந்து கொள்றான்னு பாருங்கள். எப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்களை பாருங்கள், ஃபஇன்னஹா துஸ்ஹா அன் தல்பசஹு ஃபில் பைத், இதை வீட்டில் உடுக்கலான்றா, இந்த முந்தானையை அவள் வீட்டில் உடுக்கிறதுக்கு ஏலான்னு சொல்கிறான். யார் அந்த அடிமை பெண் சொல்கிறாவாம், அவங்க செட் ஆகிறலன்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் அது வந்து லோ மாதிரி இவங்களை பார்வை, லோ கிளாஸ் மாதிரி, அவங்க இது எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அதை உடுக்கிறதுக்கு வெக்கப்படுறான். வக்கது காணலி மின் ஹுன்ன திரவுன் அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிற காலத்தில் எனக்கு இதில் இருந்துச்சு முந்தானை. ஃபமா கான திம்ராத்துன் துகையினு பில் மதீனத்தி இல்லா அரசலத் இளைய தஸ்தாயிருஹு, மதீனாவில் வந்து அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள், திருமணத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் யாரெல்லாம் அலங்கரிக்கப்படுகிறோம் அவங்க எல்லாம் இதை என்கிட்ட இரவல் கேட்டு அனுப்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் ரசூல்லாங்கிற காலத்தில் இதை இரவல் கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள், திருமண அலங்காரத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் எனக்கு வந்து இந்த முந்தானையை கேட்டு அனுப்பிக்கிறாங்க இரவலுக்காக. அப்படின்னு சொன்னால் ரசூல்லாங்கிற காலத்தில் மணப்பெண் அலங்காரத்துக்காக ஆடைகள் இரவலாக எடுக்கப்பட்டுகிறது அப்படின்றதுக்கு ஆதாரம். இன்றைக்கு கூட அந்த பொண்ணுக்கு உட்பட்டக்கூடிய, மணப்பெண்ணுக்கு உட்பட்டக்கூடிய அந்த ட்ரெஸ் என்ன செய்வாங்க, சிலர் வாங்க மாட்டாங்க, அது அமௌண்ட்டு பெருசாகிட்டால் ஒரு டைம் தான், ஒன் டைம் தான் நம்ம உடுக்க போகிறன்றதுனால ஒரு இரவல் கொடுத்து ஒரு 10,000 5,000 அப்படின்ற அமௌண்ட்டை கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க, அதை வாங்கிட்டு உடுத்துட்டு கொடுத்துருவாங்க. அப்படி உள்ளவங்க அந்த இருக்கிறாங்க, சிலவங்க வாங்கிடுவாங்க, வாங்கினா ஒன் டைம் தான் உடுக்கலாம், பெரும்பாலும் மற்ற இடங்களுக்கு என்னது அது உடுக்கப்பட போகிறது இல்லைன்றதுனால அப்படி வாங்குறது குறைவு. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி என்ன இந்த முந்தானை இரவலாக வழங்கப்பட்டது என்னட்ட எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அது 5 திர்ஹத்துக்குரிய முந்தானை அப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், 1 திர்ஹத்தில் ஒரு ஆடு வாங்கின செய்தி என்ன செஞ்சோம் பார்த்தோம், அப்படின்னா கொஞ்சம் பெருமதியானது தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அந்த திர்ஹத்துடைய அந்த பெருமதி குறைந்திருக்கலாம், அப்படி அந்த மாதிரியான அமைப்பு வந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தியில் பல விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம். உண்டு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தனக்கு கீழுள்ள அடிமை பெண்களோடு எவ்வளோ பணிவாக செய்கிறாங்க, நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றதே நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மணப்பெண் அலங்காரம் என்கின்ற உண்டு நடந்து வந்துச்சு. ஏன்னா சொல்கிறாங்க, ஃபமாக்கான திம்ராத்தும் துகையனு பில் மதீனா, மதீனாவிலே அலங்கரிக்கப்படக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்து வருது. அப்போ அதிலிருந்து மணப்பெண் அலங்காரம் உண்டு என்ன செஞ்சிருக்கு, அங்கே நடக்கக்கூடிய அந்த அலங்காரத்தில் ஒரு உயர் கவனமும் செலுத்தப்பட்டிருக்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னா, வீட்டில் வளமையாக இருக்கக்கூடிய அல்லது பெருநாளை கொடுக்கக்கூடிய உடுப்பை விட கொஞ்சம் இன்னொரு அளவில் இருக்கணும் என்பதனால தானே இந்த ட்ரெஸ் என்ன செய்யுது இரவல் வாங்கப்படுது. அப்போ அது பார்க்குறோம். மூணாவது, இரவல் வாங்குறது மணப்பெண்ணுக்காகவோ மணப்பெண் அலங்காரத்துக்காகவோ அல்லது அங்கே போகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இரவல் வாங்குறது என்னது அனுமதி என்றதை இந்த செய்தியில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் வந்து உணவுக்கான வசதியின்மை கஷ்டங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஆடையில விஷயத்தில் இரவல் கொடுக்குற அளவுக்கான ஒரு ட்ரெஸ்ஸும் என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த அலங்கார விஷயத்தில் வந்து எப்படிப்பட்ட அலங்காரங்கள் மார்க்க ரீதியாக சில பொழுது என்ன செய்யும் முரணாக இருக்கும் அப்படி, அதுக்கு முன்னால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மணப்பெண்ணை அலங்கரிப்பது மட்டுமல்ல, அவங்களை உடல் ரீதியாக தயார்படுத்துறது, அவர்களை வந்து என்ன அதாவது ஜோடனை செய்கிறது, இதெல்லாம் வந்து தெளிவாகவே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தியில் சொல்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த திருமண இதில் வந்து தெளிவாகவே அதை சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அபூதாவூதில் 3903 இலக்கம், அராதத் உம்மி அன் துசம்மினி லி துஹூலி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்போ 9 வயசாகுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதாவது இப்போது அந்த குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு குடும்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த நிகழ்வு 9 வயசு. அப்போ ரசூலுல்லாஹி அந்த செய்தி அனுப்பியிருக்கலாம். அதனால் பார்க்குறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து கொஞ்சம் ஒரு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க, 9 வயசு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க. அப்போ உம்மா விரும்பினா என்னென்னு சொன்னால், என்னை கொஞ்சம் கொழுக்க வைக்கிறதுக்கு, உடலை வந்து பருமனாக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிற ஆயிஷா சொல்கிறான், ஃபலம் அக்பல் அலைஹா பிஷை மிம்மா துரிது. அவங்க என்னமெல்லாம் ட்ரை பண்ணி எதுவும் எனக்கு என்ன செய்யலை, செட் ஆகலை, அதை நான் விரும்பலை, அதை எக்ஸப்ட் பண்ணலை அப்படின்றாங்க. இது ஏசியும் போட்டுருங்க, அதை கிராத் சவுண்ட் கேட்டுட்டீங்கடா. அப்போது எதுவுமே என்ன செய்யலை, அதாவது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எது வரைக்கும் ஹத்தா தாமத்னியல் கிஸ்ஸா அபிர்ருதபி, அதாவது அந்த கிஸ்ஸான்னு சொல்கிறது வந்து வெள்ளரிக்காய் சரியா, அதுக்கு அந்த இப்போ இன்றைக்குள்ளே அந்த இது சொல்கிறேன் கியூக்கம்பர் இருக்குதே, இந்த மாதிரியான ஐட்டம் டிரெக்ட்லி அதுதான் சொல்ல முடியாது, அந்த வகை சார்ந்த அந்த உணவு என்ன செய்கிறாங்கன்னா அதையும் என்னது ஈத்தம்பழம், ஈத்தம்பழத்தில் ருத்தம் இருக்குதே இதையும் மிக்ஸ் பண்ணி, அது சூடு இது குளிர் சரியா, இது ரெண்டு அது அந்த குளிர்தன்மை உள்ளது அது சூட்டுத்தன்மை உள்ளது, இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன செஞ்சாங்க, ரெண்டு அதையும் சாப்பிட வைக்கிறது இதையும் சாப்பிட வைக்கிறதுன்னு சாப்பிட வச்சாங்க. ஃபஸ் அமீன் துக் அலைஹி அஹ்சனிஸ்மினி, நான் நல்ல முறையில் கொளுத்து வந்தேன்றான், நல்ல முறையில் உடல் பருமனாகி நான் வந்தேன் என்று ஆயிஷார்லாம் சொல்கிறான். மனப்பெண்ணை உடல் ரீதியாக என்ன செஞ்சுக்கிறான், தயார்படுத்தக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் முஹம்மது பின் இஸ்ஹாக் வாராரு, இந்த அறிவிப்பாளர் வரிசை பலகீனமாக இருந்தாலும் இதுக்கு பல அறிவிப்பாளர் வரிசை என்ன செய்து இருக்குது, அதை தனிப்பட்ட ரீதியான தஹ்கீக் எதுவும் பண்ணலை. ஷேக் நாசுத் அல்பானி இதை என்ன செய்கிறார், சில்சிலத்தில் ஹாதீஸ் சஹியால் சஹி என்ன செய்கிறார், இஸ்னாதுகள் எல்லாம் கொண்டு வந்து சஹி என்று சொல்கிறாரு, தனிப்பட்டதை நம்ம எதுவும் பார்க்கல. ஆனால் இந்த செய்தியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை ஒப்படைப்பதற்காக உம்மு ரூமான் அவர்கள் என்ன செஞ்சாங்களா, தாய் ஆயிஷா தாய் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இவங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, தயார்படுத்திக்கிறாங்க, உணவு கொடுத்திக்கிறாங்க, அந்த அமைப்பிலான ஒரு தயார்படுத்தல் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்ய பார்க்குறோம். அப்போ உடல் ரீதி இந்த உடல் பருமன் சம்பந்தமாகவே ஒரு 30-40 ஹதீஸுகள் என்ன செய்து இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கு பெண்களை விரும்புகிற சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய உடல் அமைப்பு அப்படி என்று விரும்பக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு எல்லாரும் பெரும்பாலும் என்ன சொல்லுவோன்னா ஸ்லிம்மாக இருக்கணும், இப்படி தான், அதாவது உடல் மென்மையாக இருக்கணும், இந்த மெலிவாக இருக்கணும் என்ற அதே தான் வைக்கிறத பார்க்குறோம். அங்கே அவங்க மெலிவாக தான் இருந்தாங்க ஆயிஷா, நான் கொஞ்சம் கொளுத்திருந்தால் நல்லதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கன்னா உம்மு ரூமான் நினைக்கிறாங்க சரியா. இது வந்து இன்னொரு துறை, அது நம்ம பேச விரும்பலான்னா சலஃப்களுடைய நூல்கள் இருந்தும் அதுக்கு பின்னால் வந்த நூல்கள் இருந்தும் ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பில் வந்து ஒரு ஆண் அதாவது இயற்கையாக என்ன விரும்புவான், எது விரும்பக்கூடாது, எது அவனுடைய வாழ்க்கைக்கு பாதிக்கும் எது பாதிக்காது, இது சம்மந்தமாகவே தனியான புக்கெல்லாம் என்ன செய்யுது இருக்குது, நிறைய கூற்றுக்கள் இருக்குது, கருத்துக்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேசினா அதை தகவல் ஆடம்பரம் என்ற பகுதிக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது போயிடும், ஃபுதூல் உள்ள இல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுதூல் இல்ம்டா இது அடி இதுக்கு இவ்வளவு தேவையா இந்த தகவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது அறிவு கொடுக்குற மாதிரி, இது அறிவு வந்து என்ன சாதாரணமாக போனால் போதுமானது. அப்போ இந்த அடிப்படையில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை இப்படி என்ன செஞ்சாங்க, தாய் கவனம் செலுத்தினார்கள் அப்படின்றத நம்ம இதில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். இதுபோல் சஹீஹுல் புகாரியில் ஒரு இந்த செய்தியை ஆயிஷாரெலாம் சொல்லக்கூடிய செய்தி வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக வருது, 3894 இலக்கத்தில் ஆயிஷாரெலாம் சொல்கிறாங்க, தசவ்வஜனியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன பின் து சித்தி சினின், எனக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது ஆயிஷா அதாவது என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தார்கள் அப்படின்னா அக்கது நிக்கா திருமண ஒப்பந்தம் நடந்தது. ஃப கதிம்னல் மதீனத்தை மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம், ஃபனசல் நஃபி பனில் ஹாரிதிபுன் ஹசரஜ், ஹாரிதிபுன் ஹசரஜுடைய அந்த பிரதேசத்தை அவங்களுடைய அந்த கோத்திரம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நம்ம என்ன செஞ்சோம் வந்து இறங்கினோம். ஃப உ ஃபத்தமர் ரக்க ஷாரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினது பள்ளிக்கு பக்கத்தில், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடம் வந்து இந்த ஹாரிதிபுன் ஹசரஜுடைய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபத்தமர் ரக்க ஷாரி, என்னை முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு, அங்கே வந்து உள்ள நோயால் வந்து அந்த தொற்று நோய் பூமியாக இருந்துச்சு மதீனா ஆரம்பத்தில், என்னை முடியெல்லாம் என்ன செஞ்சது அதாவது உதிர ஆரம்பிச்சது, அதுக்கு பின்னால் என் தாய் வந்து என்ன அதில் ஒரு கவனம் செலுத்தி இதை அதை ரெடி பண்ணதுனால ஃபவஃபா ஜுமைமா ஒரு நல்ல முடி வந்து என்னது ஒரு அளவுக்கு என்ன செஞ்சது கட்டுற அளவுக்கான முடி என்ன செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு, ஃபத்தத்னி உம்மி உம்மு ரூமான், என் தாய் உம்மு ரூமான் என்னிடத்துல வந்தாங்க, இது ஹதீஸ்லேயே அந்த என் தாய் எனது உம்மு ரூமான் என்ன செஞ்சாங்க என்கிட்ட வந்தாங்க. வ இன்னி லஃபி உருஜுஹா, நான் ஊஞ்சல் ஆடிக்கின்ற நேரத்தில், நான் ஊஞ்சலில் ஆடிக்கின்றிருக்கிற நேரத்தில் வந்தாங்க. வ மஐ சவாஹிபுலி, என்னோட என் தோழிகளும் என்ன செஞ்சாங்க விளையாடி கொண்டிருந்தார்கள். ஃப சரஹத்பி, என்ன சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க அழைத்தார்கள். ஃப அத்தை துஹா, நான் போனேன். லா அத்ரி மா துரீதுபி, என்ன அவங்க செய்ய விரும்புகிறாங்கன்ட்டு எனக்கு என்ன தெரியாது, வயசு நான் விளையாடிக்கின்றிருக்கிறேன், கூப்பிட்டாங்க என்ன என்ன நோக்கத்துக்காக கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஃப அஹதத் பியதி ஹத்தா உகஃபத்னி அலா பாபித்தார், என்னை வந்து பிடிச்சிக்கன்னு போய் வீட்டில் வைத்தார்கள். வ இன்னி வீட்டு வாசலில் வ இன்னில உன் ஹிஜு ஹத்தா சக்கன பாது நஃபசி, எனக்கு அது வந்த வேகத்துக்கு மூச்சு என்ன செஞ்சது இறச்சிக்கின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியும் வரைக்கும் என்ன அப்படியே என்ன செஞ்சாங்க வச்சாங்க. தும்மா அஹதத் ஷை அம் மிம்மா இன், கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்க. ஃபோ மசஹத் பிஹி வஜ்ஹி வராசி, என்னை தலையெல்லாம் கழுவி முகத்தையெல்லாம் கழுவி என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் கழுவினார்கள். சும்மா அது கலத்னி எத்தார், பின்னர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டான். பின்னர் வீட்டுக்குள்ளே வாசலை வச்சு தான் என்ன முகம் கழுவுப்பட்டுச்சு, தலையெல்லாம் என்ன செஞ்சுது கழுவுப்பட்டுச்சு, எல்லாம் அந்த ஆகின பிறகு அப்படி மூச்செல்லாம் அதாவது அமைதி அடைஞ்ச பிறகு வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, நுழைத்தார்கள். ஃபஇதா நிஸ்வத்து மினல் அன்சாரி ஃபில் பைத், அங்கே பார்த்தா அன்சாரி பெண்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்க அல ஹைரு தாயிர், இந்த நிகழ்வு வந்து ஆயிஷர் அப்படியே டீட்டெயில்ஸாகவே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்கா, ஹைர் பரக்கா, அடுத்து அல ஹைரி தாயிர், இந்த தாயிரன்றது சகுனம் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால் நல்லதே என்ன செய்யட்டும், அல ஹைரி தாயிர், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், அதே போல் என்ன ஹைர் பரக்கத்தெல்லாம் ஏற்படட்டும் என்று சொன்னாங்க. அஸ்லமத்தினி இலகின், என்னை தாய் என்ன அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க, மனப்பெண்ணை தயார்படுத்த என்னை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஃப அஸ்லஹன மின் ஷஅனி, என் காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, சீர்படுத்தினார்கள், சீராக செய்தார்கள். அப்படின்னா மனப்பெண் தயார்படுத்தல் அப்படி ஒன்ற நிகழ்வை மிச்சம் தெளிவாக என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலாங்க இதை சொல்லி காட்டுறாங்க. அன்சாரி பெண்கள் ஆயிஷா ரதியுல்லான்னு ஒரு மனப்பெண்ணாக என்ன செஞ்சாங்க, தயார்படுத்தி எடுத்தார்கள். ஃபலம் யருனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுனுக்கு இப்படி என்ன செஞ்சது திடுக்கிட செய்தது. வளமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அபூபக்கர் ரதி அவர் ஆயிஷா சொல்லுவாங்களே, நான் என் அதாவது கண் விழித்து பார்த்த என்னை புத்தி வந்த காலத்திலேருந்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தந்தையே தான் என்னை வீட்டுக்குள்ளே வாரது போகிறத நான் கண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம் தான், நான் வந்து அதாவது எனக்கு புத்தி தெளிஞ்ச புத்தி விளங்க வர டைம் இருக்குது, அந்த நாட்கள்லேருந்து எனக்கு தெரிஞ்சது இஸ்லாம் தான், ரசூலாங்க வாரதும் போகிறதும், அபூகரான ரசூலாங்க வாரதும் போகிறது தான் எனக்கு தெரியும். அப்போ வளமையாக வந்துட்டு இருந்தவங்க தான் திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே எனக்கு என்ன செஞ்சது ஒரு அதாவது திடுக்கிட செய்து, அஸ்லமத்னி இலைஹி வஅன யௌம இதின் பின் துத்தி சசினின், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்தார்கள், எனக்கு 9 வயதாக என்ன செஞ்சது இருந்தது. இது அன்றைய காலத்தில் அதிகமான வளமையில் இருந்துச்சு, 9 வயதில் திருமணம் முடிக்கிறது, 8 வயசில் முடிக்கிறது, 10 முடிக்கிறது, 11 முடிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் சொன்னோம். உமாமா ரதி அல்லாவன்ஹா, அப்புறம் உம்மு குல்சூம் ரதி அல்லாவன், அதே போல் சல்மா பின் தூ உமேஸ், அஸ்மா பின் தூமேஸ்ல சகோதரி சல்மா பின் தூமேஸ்ல மகள், ஹம்சா ரதினாவோட மகள், அவங்க இப்படியே நிறைய சம்பவங்கள் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால், இன்னும் பின்னாலே வரக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் வந்து 9, 10, 11 வயதில் உடல் தகுதியோடு அவர்கள் இருப்பாங்களாக இருந்தால் அவங்க முடிச்சு வைக்கப்பட்டாங்க. முடிச்சு வைக்கப்பட்ட யாருமே இன்றைக்குள்ள இந்த என்ன இந்த பயோ சேஞ்ச் ஆகி கத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் அன்றைக்கு நடந்ததும் இல்லை, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து மிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த உடல் ரீதியான பாதிப்பு அது இது அப்படி என்று சொல்கிற இதெல்லாம் நடந்ததும் என்னது இல்லை, அப்படியொன்று நடக்குதா இருந்தால் அது உடல் ரீதியான சம்மந்தப்பட்டதில்ல, இந்த காலத்துடைய மருத்துவம் அதோடு சம்மந்தப்பட்டதான் இல்லைன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம். ஆயிஷா யுத்தத்துக்கே தலைமை தாங்கி என்ன செஞ்சாங்க போனார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்குறோம். நிறைய மனன சக்தியுடையவர்களாக என்ன செஞ்சார்கள் இருந்தார்கள் பார்க்குறோம். விளக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்க பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிக தைரியமாக பேசிய பெண்ணாக இருக்கான்னு பார்க்குறோம். அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் அந்த அதாவது பாலிய வய திருமணத்தை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம், எப்படிப்பட்டவர்கிட்ட திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம், ஏன் முடிக்கிறோம் என்றதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன செய்து இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை என்ன செய்யலை, முடிச்சு கொடுக்க விரும்பலை, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க முடிச்சு கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய சமுதாயத்திலிருந்து மிகச்சிறந்த என்ன ஒரு மனிதர், அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய மதகுரு அந்த லிஸ்டில் உள்ளவர் அல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர், தன்னை விட வயது கூட ஒருவரை இளம் வயதில் முடித்த மனிதர். இதை பேசக்கூடிய யாரும் தங்கள் திருமணம் முடிக்கிற சந்தர்ப்பத்தை தன்னையோட வயது கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கிறத என்ன செய்யறதில்லை விரும்புறது, மாதக்கணக்கெல்லாம் பார்க்குற கணக்கு, 1 மாதம் கூட சரி வராது, அந்த ஏஜ்லேருந்தாலே முடிக்கிறதில்லை. 90 பிறந்து இவன் 90 பிறந்தியா, கேன்சல் திருமணம், ரெண்டு பேரும் சேம் ஏஜில் பிறந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது என்ன இவர் முந்திரிக்கணும் அவங்க பிந்திரிக்கணும்னு பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட அதிகமான வயதில் உள்ளவங்கள என்ன செஞ்சாங்க முடித்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வளமையுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்னது அது அந்த இது நடந்தது. இது சுன்னத்தெல்லாம் இல்லை, அதே புரிஞ்சுக்கணும், இது சுன்னத்தெல்லாம் இல்லை, மார்க்கத்தில் ஒரு அனுமதி தேவை சூழல் யாருக்கு முடித்திருக்கிறோம் அந்த காலம் ஏன் ஏற்படுகிறது என்றதை பொறுத்து என்ன இது அனுமதி என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும்னு நம்ம விரிவாக என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அப்போ இதில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவங்களை என்ன செய்கிறாங்க அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி அந்த சிறுவயதுடைய சூழ்நிலை இருந்து இடத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம், இந்த இதே உஞ்சல் விளையாட்டு அண்டைக்கும் விளங்கிட்டா பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய தன்மை அண்டைக்கும் என்ன செஞ்சது இருந்தது. அப்போது இந்த இது செய்திகளை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவங்களுடைய முடியை வளர்க்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, அதாவது உம்முருமான் அதை முயற்சி எடுத்தது, அவங்களோட உடலை பருமனாக்குறதுக்கு என்ன செஞ்சது முயற்சி எடுத்தது, அதே போல் என்ன அதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மனப்பெண் தயார்படுத்தல் அப்படி என்று சொல்கிறது ஒரு ஒரு அன்றைக்கு எப்படி ஒரு வளமையில் அது இருந்துச்சு என்ற முழு செய்திகளை பார்க்குறோம். என்ன அண்டைக்கு இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிக்கும்னா, இந்த அண்டை ஒரு மந்தி அதில் முடிஞ்சு இன்றைக்கு ரெண்டு நாள் என்ன செய்வாங்க எடுத்துருவாள், அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர, ஏன்னா பொருட்கள் எல்லாம் கூடிட்டு எல்லா இதுவும் கூடினதுனால ரெண்டு எல்லாமே நடந்திருக்கு. அடுத்து அன்றைய கலாச்சார ரீதியான சூழ்நிலைகளையும் வேறு சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்வதை பார்க்கிறோம். எனவே மணப்பெண் அலங்காரம் என்ற பகுதி ஒரு உலக வளமை, அது ஒரு அரபு உலகத்திலேயும் வளமை. அதே போல் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலும் அதை என்ன செஞ்சிருக்கு, மதீனா வந்த பின்னாலும் இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருப்பதை பார்க்கிறோம். சில அறிவிப்புகளில் வந்து அதாவது மனசா என்ற ஒரு இது வரும். மனசா என்று சொல்கிறது மணப்பெண்ணை, மனசா அல்லது மினசா, அதாவது மணப்பெண்ணை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த எதிர்க்கிற ஸ்டேஜ், இதுக்கு சொல்லுவாங்க சரியா ஃபலம்மா நுசத் என்ற வார்த்தை வருது. அதாவது திருமணப்பெண் தயார்படுத்தப்பட்டு மேடையில் ஏற்றப்பட்ட பொழுது அப்படி என்று இன்றைக்கு பார்த்தா நம்ம மொழிபெயர்ப்போம், ஏன்னா அது மேடை குறிக்கிறதுனால. அன்றைக்கு நம்ம இதுகளை மொழிபெயர்க்கிற சந்தர்ப்பத்தில் மணப்பெண் தயார்படுத்தப்பட்ட பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சட்டப்படி பார்த்தா அது மேடை தான். ஆனால் அன்றைக்கு மேடையில் வச்சுருந்தாங்களா இடத்துக்கான எந்த ஒரு தனியான தெளிலும் இல்லை. தனியான ஒரு சேரில் வச்சுருந்திருக்கா, தனியான ஒரு இருப்பில் என்ன செஞ்சிருக்கலாம் வச்சுருந்திருக்கலாம், ஒரு ஸ்டேஜ் மாதிரி என்ன வச்சுருந்திருப்பாங்களா அப்படின்றதுக்கான தெளியில் எதுவும் என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. எனவே இந்த தயார்படுத்தல் என்ற ஒரு பகுதி இருந்து இருந்து பார்க்கணும். இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கம், அஸ்மா பின்த் அபிபக்கர் சொல்கிறாங்க, அன்னம்ராத்தன் ஜாத் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிட்ட ஒரு பெண்மணி வாரான், ஃபகாலத் இன்னி அன்கஹ்து இப்னத்தி, நான் எனது மகளை திருமணம் முடித்து வச்சுட்டேன். பாருங்கள், அன்கஹ்து நிக்காஹ் நடந்துட்டு, அக்கது நிக்காஹ் தான் சொல்கிறது இங்கே, திருமணம் முடித்து வச்சுட்டேன். சும்மா அசாபஹா ஷக்வா, அவக்கு ஒரு நோய் வந்துட்டு, சும்மா அசாபஹா ஷக்வா, அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, ஃபதமர்ரக ரஸ்வா, அந்த நோயில் முடியெல்லாம் போயிட்டு, தலைமுடி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே, திருமண நேரத்தை தலைமுடி போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ தலைமுடி என்னது அந்த இடத்துல போக ஆரம்பிச்சு, பிஹா, ஆனால் அவருடைய கணவர் வந்து அவசரப்படுத்துகிறார், வலிமா கொடுக்கணும் அவசரமா வலிமா வந்து அவசரப்படுத்துகிறார். அப்போது அசிலு அசஹா, ஒட்டு முடி வச்சிருவா அப்படின்னு கேட்குறான் ரசூலாங்கிட்ட வந்து. இப்போ கல்யாணத்தை சொல்லி தான் கேட்குறான், திருமணம் நிக்காக நடத்திட்டோம், நிக்காக நடத்தி முடித்த பின் பாருங்கள் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு, இன்னி அன்கஹத்து இப்னத்தி, என்ற மகளை நான் முடித்து வைத்து விட்டேன்றாங்க. இப்போ இதுலேருந்து இவர் தான் வழி என்று எடுத்துடக்கூடாது, என்ன மகளை நான் முடித்து வச்சேன், அது வளமையாக அந்த திருமணம் முடித்து கொடுத்துட்டேன் என்று சொல்கிறான். இப்போ இல்லை சொல்கிறது, முடித்து கொடுத்துட்டே அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, நோய் வந்ததுனால முடியெல்லாம் கொட்டுது, கணவன் என்ன செய்கிறாரு அவசரமாக வலிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அஃபா அசிலூர் அசஹா, நான் வந்து ஒட்டு முடி வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபசப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசினார்கள் அப்படின்னா சபித்தார்கள், அல் வாசிலத்த வல் முஸ்தௌசிலா, ஒட்டுமுடி வைப்பவரையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கின்ற பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் அப்படின்னு வருது. ஒட்டுமுடி வைக்க குவித்தார்கள் அப்படின்னு வருது, ஒட்டுமுடி வைக்க கூடாது

சொன்ன காலத்தில் இருந்துச்சு. அதுக்காக வந்து என்ன இந்த அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கண்டே சில பெண்களும் இருந்தார்கள், அதுக்கண்டே தயார்படுத்தலும் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த பகுதி மட்டுமல்ல, இன்னும் சில பகுதிகள் வரும். திருமணம் முடித்த பின்னால் சமையல் விஷயங்கள், மற்ற விஷயங்களெல்லாம் படித்து கொடுத்த பெண்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கணவன் மனைவி கடமைகள் புரிந்துணர்வு என்ற பகுதியில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அடுத்த பகுதி என்னென்னு சொன்னால், அப்போ இந்த அலங்காரங்கள் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்டா, இந்த அலங்காரங்களை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும். முழுமையாக வந்து ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இதில் நான் இந்த அலங்காரத்துடைய அந்த பகுதிகளை குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் என்ன செய்யலை, நான் எதுவும் அதை முழுசாக உங்களுக்கு சொல்ல வரலை. இதில் எதெல்லாம் அதாவது மார்க்கத்துக்கு பிரச்சனையாக வரும், எதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி என்று நம்ம தெரிகிற அளவில் நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆடைகள் சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். ஆடைகள் சம்பந்தமாக ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படி என்று நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த பெண்ணுடைய ஆடை இருக்கணும், ஆண்களுடைய ஆடை ஒழுக்க நமக்கு ஏற்கனவே தெரியும், அது இதில் நம்ம இணைக்கலை. இதில் அதாவது ஒரு சில விஷயங்கள் ஆடையுடைய அலங்காரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அந்த மற்ற அலங்காரங்கள் பகுதிக்கு போகிறேன். இதில் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது இந்த தொகுத்து அதாவது ஃபக்ஹுல் லிபாஸ் வஸ்ஸீனா, ஆடை மற்றும் அலங்கார ஒழுக்கங்கள் அப்படி என்று சொல்லி துரருசனிய ஷேக் அலவிய சக்காஃப் அவர்கள் துரருசனியாண்ட இணையதளத்தில் வந்து என்ன செஞ்சிருப்பார்னா, இந்த முழு ஆய்வையும் தொகுத்து ஒரு தனி நூலாகவும் போட்டிருப்பார். அது இணையதளத்திலே உங்களுக்கு என்ன செய்யும், அரபில் என்ன செய்யும் கிடைக்கும். அதில் மஷாலான மோசா விரிவாகவே இது பற்றிய ஒரு தொகுப்பு என்ன செஞ்சிருக்கு அதில் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். என்ன அப்படி என்று சொன்னால், அவர் அந்த ஹிஜாபுடைய சட்டங்கள், ஒரு ஆணுடைய சட்டங்கள், அந்த ஆணுடைய அவுரத் சம்பந்தமான இதெல்லாம் பேசிய பின்னால், நம்ம போடக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் இருந்தால் அவைகள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற, இது நம்ம விரிவாக போக வேண்டிய விஷயம் இல்லை, சாதாரணமாக விளங்கிடும். உருவம் உள்ள அந்த ஆடைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள் என்ற அதற்கான அந்த பகுதியை என்ன செய்வார், போடுவார். உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் அப்படின்றது. அப்போ இந்த உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் என்ற பகுதியில், அதாவது ஒரு மிருகத்துடைய உருவமாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உருவமாக இருக்கலாம், அதில் முகமோ மற்ற விஷயங்களும் அந்த முகத்துடைய அடையாளங்களோ மிருகத்துடைய முக அடையாளங்களோ தெளிவாக விளங்கினா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உடுக்கக்கூடாது. சில உருவங்கள் இருக்கும் இதுதான் என்று விளங்கும், ஆனால் முகம் என்ன செய்யாது, விளங்காது. இப்போ அந்த குரக்கடையில் போடுவாங்களே அந்த முதலே வந்து இருக்கும், அதில் வந்து என்ன செய்யும், முதலிட அடையாளம் இருக்கும், முதலிட முகம் என்ற பகுதி என்ன செய்யாது இருக்காது. இந்த மாதிரி அடையாளங்கள் சிறியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துகிற என்ன பிழையில், அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் வந்து அதை பயன்படுத்துவது என்ன பிழையல்ல. அது அல்லாமல் அதாவது என்ன மற்ற அமைப்பில் ஒரு தெளிவாக இதுதான் கண், இது வாய், மூக்கு என்ற அடையாளம் விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது தடை செய்யப்பட்டது, என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எனவே திருமண நிகழ்வில் வந்து அந்த ஹோல்களாக இருக்கலாம், அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம், போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம், வரக்கூடியவங்களாக, பொதுவான சட்டங்கள் தான் எல்லாம், இது எல்லா இடத்துக்கும் பொதுவான சட்டங்கள் தான். ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பேணணுமே, அதுக்காக சொல்லப்படுறது எந்த இடத்துல இந்த உருவம் என்கின்ற அம்சத்தை நம்ம முழுமையாக என்ன செய்யணும் நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வந்து ஆண்களாக இருந்தால் கரண்டைக்கு என்ன செய்யக்கூடாது, ஆடைகள் உடுக்கக்கூடாது. அப்போ மணமகன் வந்து ஒரு நம்ம பறக்கத்தான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து தண்ட ஆடைகள் வந்து மார்க்க ரீதியான எல்லைக்குள்ளே நிற்கணும்னா கரண்டை கீழ் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. பெருமையாக அணிவது என்று உடுப்பது கூடாது, பெருமையாக அணிவது அதை விட என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் என்றதை என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன கரண்டை கீழே அதாவது அவர்கள் மறைக்கலாம், கரண்டை கீழே மறைக்கலாம். சூரா 100:31 அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா யத்ரிபின பி அர்ஜுலிஹின்ன, தங்கள் பாதங்களை அவர்கள் கீழே அடிக்க வேண்டாம், லியுலம மா யுஃபீன மின் ஜீனத்தின்ன, தங்கள் அலங்காரங்களை அவர்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக அப்படின்னா அந்த ட்ரெஸ் அதை மறைச்சிக்கினர்த்த அறிந்து கொள்வதற்காகன்றது, காலில் தாங்கள் போட்டிருக்கிறது வந்து மறைந்திருக்குது, அப்போ ஆடை வந்து அது ஃபுல்லாக மறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இது. அடுத்து நம்ம ஏற்கனவே உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா செய்தி சொன்னோம், அவங்க வந்து ஒரு முளம் இழுத்துக்கலட்டும், ஒரு முளம் இழுத்துக்கன்னா அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டாம், இழுக்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி வந்து திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. 1731 இலக்கத்தில் வருது.
இந்த அதாவது இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு பெண்களாக இருக்கலாம், அவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது, அந்த மணப்பெண் ஆடையை வந்து ஒரு முளத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அதாவது

0: கரண்டிக்கு கீழே வந்த பின்னால் பாதங்கள் மறைஞ்ச பின்னால் அதுக்கு மேலே இழுத்து செல்வதுன்றது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு இதை வச்சு தான் நம்ம என்ன செய்தோம், நம்ம சொன்னோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பட்டு, அந்த பட்டு இருக்குதே, பட்டு என்று பேர்லிக்கிற ஆடைகளில் உண்மையாக பட்டு இருக்குதே, அந்த பட்டை பொறுத்த வரைக்கும் பட்டு அணிவது என்ன, பெண்களுக்கு தவிர ஆண்களுக்கு என்ன, முழுமையாக அது தடை செய்யப்பட்ட உண்டு. எனவே ஆண்கள் வந்து பட்டு அணிவதுக்கிற சூழாங்க அனுமதித்த ஒரே இடம் எதுன்னு சொன்னால், அந்த சொறி இது போன்றவைகள் இருந்து அது உடலுக்கு மிச்ச கஷ்டமாக இருந்தால் பட்டு என்ன செய்யும், அதுக்கு உதவும் என்றதுனால அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தவிர ஆண்கள் பட்டு அணிவது என்ன, அதாவது தடை செய்யப்பட்டது. பெண்களுக்கு வந்து என்ன, அது அனுமதிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு என்ன நிறைய ஹதீஸ்களை நம்ம படிச்சுக்கிறோம். இது சம்பந்தமாக நம்ம அதாவது மிச்சமாக விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு ட்ரெஸ் அவங்க போட்டிருந்தாலோ அல்லது பட்டு விரிப்புகள் விரிப்பிருந்தாலும் ஆண்கள் என்ன செஞ்சிடணும், அந்த ஆடைகளையும் அந்த விரிப்புகளையும் தவிர்த்துக் கொள்ளணும். பெண்கள் என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தலாம். அதுக்கு நிறைய அதாவது ஆதாரங்களை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இது இந்த பட்டு பயன்படுத்தலாம் அப்படி என்று சொல்கிறதுல வந்து எல்லா மதுபினரும் என்ன செய்யலாம், பெண்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா அதிலே ஒரு சின்ன கருத்து முரண்பாடு இருக்குது. எல்லா மதுபினரும் என்ன, அதாவது பெண்கள் பட்டு பயன்படுத்தலாம் என்றதுக்கு என்ன, அதாவது
1: நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: எனவே பெண்கள் வந்து பட்டு அணியலாம், அவங்க பட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆண்கள் பட்டு அணிவதோ பட்டு பயன்படுத்துவதோ என்ன, நேரடியாகவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது பட்டை விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா பெண்கள், அதாவது ட்ரெஸ்ஸாக போடலாம், விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா அப்படி என்று சொன்னால், அதாவது மொத்தமாகவே ஹதீஸ்களை பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து பெண்கள் பட்டை விரிப்பாகவும் என்ன செய்ய, ஆடையாக மட்டுமல்ல விரிப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதான் என்ன செய்யுது தெரியுது. அவங்க வந்து ஆடையாக மட்டுமல்ல பட்டை முழுசாக என்ன செய்யலாம், எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்பது தான் அதில் நம்ம தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அம்சம். எனவே இது வந்து ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை தவிர, இதில் சில ஒழுக்கங்கள் பொதுவாக சொல்லப்படுற ஒழுக்கங்கள் இருக்கு தானே, அந்த ஒழுக்கங்களை நம்ம சில மறக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. கல்யாண ஓட்டில் சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா மறந்துடுவாங்க, வளமே அன்றாடம் தின்றுட்டு இடம்ல பிஸ்மில்லா சொல்கிற பாட்டி அந்த ஹவா அங்கே இருக்கிறதுனால சகன் வாரது போகிற அப்படி வேகத்தை இருக்கிறதால உட்காந்து பிஸ்மில்லா சொல்ல மறந்து. இதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் என்ன செஞ்சுருவாங்க, எல்லா இதையும் தெரிஞ்சவங்க அண்டைக்கு பார்த்து பிஸ்மில்லா சொல்லி ட்ரெஸ் போடுறதையோ அல்லது ஒரு பிஸ்மில்லா எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க. வலதால போடணுன்றது மறந்துடுவாங்க. என்ன ஒரு பதட்டமான ஒரு ஒரு ஒரு செஞ்சிட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஒழுக்கங்களெல்லாம் மறந்துடுவாங்க. எனவே அந்த ஒழுக்கங்களையும் அந்த இடத்துல முழுசாக என்ன செஞ்சுக்கணும், அவங்க வந்து ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதை பார்க்குறோம். அதே நேரம் இது போன்ற இடங்களுக்கு திருமண இதுகளுக்கு வந்து ஒரு அழகான ஆடைகள் போகிறவங்க மற்றவங்களை சொல்கிற ஆடைகளோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அழகான ஆடைகளை உடுக்கிறது சம்பந்தமாக நாங்கள் இந்த செய்தியை ஒரு ஆதாரமாக எடுக்கலாம். நம்ம சொன்ன மணப்பெண் அலங்காரத்துக்கு எடுக்கிற அது மணப்பெண்ணுக்குரிய செய்தி, இந்த செய்தியை கூட நம்ம எடுக்கலாம். என்னென்னா புகாரியில் வந்து அதாவது அதபுல் முஃப்ரதில் வந்து 348 இலக்கம் இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரதில் அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அப்துல்லா அறிவிக்கிறாரு அஸ்மா ரதியல்லாஹுடைய என்ன மௌலா, அஹ்ரஜத் இலைய அஸ்மா ஜுப்பத்தம் மின் தயாலிச அலைஹா லிப்னத்து லிப்னத்துன் ஷிப்ரும் மின் தீபாஜ். அதாவது ஒரு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க, அஸ்மாரெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அதில் வந்து அந்த ட்ரெஸ் அந்த இதை முறையெல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பகுதி இருக்குது, அது மடிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு ஃபக்கால ஹாதிஹி ஜுப்பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான எல்பசுஹா லில் வஃபூதி வயோமுல் ஜும்மா, ஜும்மா தினத்திலும் தூதுவர் குழு வருகின்ற நேரத்தில் சந்திப்பதற்கும் இந்த ஆடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுப்பார்கள், அணிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்கிற இந்த செய்தி. அப்போ இந்த செய்தி வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு, அதே போல் என்ன அதாவது புதிய நபர்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் ஜும்மா போன்ற நிகழ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடை என்ன செஞ்சுருக்காங்க வைத்திருக்கிறார்கின்றதுலேருந்து திருமணம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு, எத்தனையோ விஷயங்களை ரசூலாங்க எடுங்கன்னு சொன்னதில் அப்போ இதுவும் அடங்கும் என்றதுனால அண்டைக்கு ஒருத்தர் வந்து புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகிறது ஒரு நல்ல இதாக போட்டுட்டு போகிறது அதாவது அந்த சிறப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் இதில் ஒரு விஷயம் நடக்குது, திருமணம் வந்து நடக்கிற ஒரு இதுக்காக எல்லாரும் புது ட்ரெஸ் தைப்பாங்க, எல்லாரும் தச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆள்கிட்ட தலையில் என்ன செய்யும் வந்து நிற்கும், எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு என்ன செய்யும் வந்து நிற்கும். அவர் என்ன செய்வார்னா அதுக்காக வேண்டி அடைக்க முடியாத கடன்களை பட்டு அது பட்டு இது பட்டு அவர்கிட்ட ட்ரெஸ்ஸை கேவலமாக தைச்சிட்டு மற்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்ன அழகழகாக தச்சு போகக்கூடிய நிகழ்வால் பல அநியாயங்களும் நடக்குது. அப்போ இதில் ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஆடம்பரம் வீண் விரயம் என்ற சட்டம் இதுக்குள்ளே வரும், யாருக்கு வசதி இருக்குதோ யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ அவர் ஒவ்வொரு பிறநாளைக்கும் அந்த ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தைச்சா கூட என்னது அதில் பிழை இல்லை, அது அவங்களோட வசதி. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க ஒவ்வொரு ட்ரெஸ் தைச்சிக்கினா கூட என்னது அதுவும் பிழை இல்லை, மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் இது உங்களை கொண்டு போய் வீண் விரயத்திலேயோ அல்லது அடைக்க முடியாத கடன்களையோ கொண்டு போய் விடுமாக இருந்தால் அல்லது தமது ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் வெளி உலகத்துக்கு நிரூபிக்கிற பெருமையில் கொண்டு போய் தானே சேர்க்குமாக இருந்தால் அது ஹராமாகிடும். அப்போ இந்த விஷயங்களை ஆடையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் எவ்வளோ பெரிய அழகான ஆடை உடுத்தாலும் பணிவோடு என்ன செய்யணும், நம்ம நடந்து கொள்ளணும். ஏண்டா அதாவது லா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் பெருமையாக நீங்கள் நடக்க வேண்டாம், பெருமையாக நடக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதான் சொல்லுவாங்க அறிஞர்கள் ஆடை ஒழுக்கங்களில் ட்ரெஸ்ஸை இப்படி பார்க்குறது இப்படி இப்படி பார்க்குறத கெட்ட ஒழுக்கம் பண்ணுவாங்க, அல் இஹ்லால் பில் அதபண்டு. அதாவது இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு சும்மா போகிறதில்லை, ஒரே பார்த்தாலும் இப்படி ஒரு பார்வை என்ன செய்கிறது இப்படி பார்க்குறது இந்த மாதிரி இப்படி திருப்பி என்ன செய்கிறது இப்படி ட்ரெஸ் அப்படி பார்த்துக்கொள்வது கெட்ட ஒழுக்கங்களில் உண்டுவாங்க. ஒரு ஆடையை உடுத்துட்டீங்க, நல்ல முறையில் உடுத்துட்டீங்க, பார்த்து உடுத்துட்டு போயிருக்கீங்க, எந்த நிமிஷம் என்ன செய்யறது அந்த ஆடை எப்படி எப்படி ஒரு ஒரு பார்வை அப்படி பார்த்து கண்டிக்கிறது வந்து அந்த ஆடைக்குரிய அந்த ஒரு பெருமையான ஒரு உணர்வு அதை உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதனால் வந்து அது ஒரு கெட்ட ஒரு பழக்கங்களில் உண்டுன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள். அதனால் ஆடை விஷயங்களில் எப்பொழுதுமே ஒரு அதபை என்ன கையாள்வது நல்லது. அதே போல் அது ஒரு செருப்பில் நடக்கக்கூடாதுன்ற சொல்ல என்ன செஞ்சாங்க, தடை செஞ்சாங்க. அப்போ கல்யாண வீட்டில் வந்து பெருமாள் செருப்பை என்ன செஞ்சிடும், எல்லாம் மாறியெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு செருப்பை போட்டு அடுத்த செருப்பை தேடுறது. சைத்தான் ஒரு செருப்பு அணிந்து நடப்பான்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்குறோம். இந்த செய்தி வந்து புகாரியில் 5856 இலக்கம். அதாவது லயம்ஷி அஹதுக்கும் ஃபீ நஅலின் வாஹிதா, ஒரே செருப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதான் நடக்க வேண்டாம் என்று சொன்ன செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்ன உண்டில் லி யுஹ்ஃபிஹிமா ஜமியன், ரெண்டையும் கலட்டிட்டு என்ன செய்யுங்க நடங்க, அல்லது லி யுன்இல்ஹுமா ஜமியன், ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யுங்க, அதாவது நீங்கள் அணிவித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். வேறு சில அறிவிப்புகளில் ஷைத்தான் ஒரு செருப்பில் என்ன செய்கிறான், அதாவது நடக்கிறான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்போ எனவே இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நம்ம ஆடை விஷயத்தில் கவனிக்க வேண்டிய, இது வந்து மணப்பெண் ஆடையாக இருக்கலாம், அதே போல் அதாவது போகின்றவருடைய ஆடையாக இருக்கலாம், கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதில் நான் மூணு விஷயம் இப்போ நம்ம மனதில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட வசதிகளில் செலவுகள் எல்லாம் உண்டு. ஆடம்பரம் வசதி என்பது அனுமதி தான், ஆனால் இந்த மூணு விஷயங்கள் வரக்கூடாது. பெருமை உணர்வை கொண்டு வரக்கூடியதாக, வீண் விரயம் அதாவது உங்களுக்கு தேவையற்ற எல்லையுடைய அலங்காரத்துக்கு அது போகக்கூடியதாக, மூணாவது வந்து அதாவது அடைக்க முடியாத கடன் என்கின்ற அளவுக்கு அது போகக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அடுத்ததாக அதாவது மணப்பெண்ணுடைய மற்ற ஏனைய அலங்காரங்கள், இப்போ ஆடை அல்லாத ஏனைய அலங்காரங்கள் அப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முதல் பகுதி என்ன வரும் என்று சொன்னால், அதாவது முடியை அலங்கரித்தல், சிகை அலங்காரம் மனைவிதா, முடியை அலங்கரித்தல் அப்படி என்ற பகுதி. இந்த முடியை அலங்கரித்தல் என்ற பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து எல்லா வகையிலையும் முடியை அலங்கரிச்சுக்கலாம், அதில் பிழை இல்லை. ஆனால் வஸ்லுஷார் என்னது, முடியை ஒட்டு முடி வைக்கிறது என்ன கூடாது, ஒட்டு முடி வைக்கிறது கூடாது. அதே நேரம் இந்த முடியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, பெண்களுடைய ரூசுஹுன்ன க அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, அவருடைய தலைகள், நான் ரெண்டு சின்ஃபானி மின் உம்மத்தை என் உம்மத்தில் ரெண்டு கூட்டத்தில் நான் இன்னும் காணலை, அதில் நிசா உன் காசியாத்துன் ஆரியாத், அவங்களுடைய ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு அவங்களோட தலைகளை பற்றி சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் என்று வருது. இந்த ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் அப்படின்னு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முடியை அவங்க கட்டுறத குறிக்கல்லது, முடியை பின்னால் இப்படி கட்டுவாங்களே, கட்டி வந்து இப்படி அதாவது தள்ளி அமைப்பில் இருக்குமே, இதை குறிக்கல ஹதீஸில். அது வந்து இருக்கிற முடியை கட்டுறதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யவும் இல்லை, அதை கட்டி வைக்க தடை செய்யவும் இல்லை. இந்த பகுதியை அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒட்டு முடி வச்சு, ஊசு உன்ன அஸ்னிமத்தில் முக்தில் மாயிலான எக்ஸ்ட்ராவான ஒரு முடியை வச்சு சேர்த்து தலையை பெருசாக்குறது, முடிய என்ன செய்யுது பெருசாக்க காட்டுவதற்காக நடக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கிறன்றது ஏகோபித்த முடிவு அறிஞர்களுடைய, சரியா? அதாவது எக்ஸ்ட்ராவான ஒரு பகுதியை எடுத்து முடிக்குள்ளே வச்சிடுறது, முடிக்குள்ளே வச்சு அதை கட்டின உடனே முடி என்ன செய்யுமெண்டா, ஒரு பெரிய லெவலில் ஒரு முடி இருக்கிற மாதிரி என்ன செய்யும் விளங்க, அதை எடுத்துவிட்டால் டோட்டல் முடி என்ன செஞ்சிடும், அதாவது முடியே இல்லை அப்படின்ற லெவலுக்கு போயிடும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறார்கள். மற்றதை என்ன செய்யலை, தடை செய்யலை. ஆனால் கருத்து முரண்பாடு எதில் வருதுண்டா, இருக்கிற முடியை இதை மேலால் இப்படி கட்டினான், இந்த பக்கம் இல்லை, இதை எடுத்து மேலால் இப்படி கட்டி அவர்களுக்கு ஒப்பாக இவங்களும் செய்வாங்களாக இருந்தால், சில அறிஞர்கள் அதை ஹராம்ன்றாங்க, சில அறிஞர்கள் அதை வெறுக்கத்தக்க ஒரு நிகழ்வு பண்ணுறாங்க. அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த ஹதீஸ் சொல்கிறது உள்ள முடியை கட்டி வைக்கிறதே இல்லை, நம்மகிட்ட ஒரு முடி இருக்கு அந்த முடியை கட்டி வைக்கிறதே இல்லை அந்த ஹதீஸ் சொல்லுவது. அந்த ஹதீஸ் சொல்கிறது என்னன்னு சொன்னால், முடியை பெருசாக்கி காட்டுறதுக்காக, நிறைய முடி இருக்கு அப்படின்ட்டு காட்டுறதுக்காக, அந்த முடியில் உண்டை சேர்த்தோ அல்லது ஒட்டு முடி வச்சோ அந்த முடிக்குள்ளே உண்டை சொருகியோ அதை பெருசாக்கி காட்டக்கூடிய நிகழ்வு வந்தால் அது வந்து என்ன செஞ்சிடும், ஒரு பெரிய லெவலில் மாதிரி முடியை காட்டும், அது பெண்களுக்கு ஒரு அழகான ஒரு தோற்றத்தை என்ன செய்யும் கொடுக்கும். இதை வந்து ரசூலுல்லாஹி தடை செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒட்டு முடி வச்சு ஒட்டு முடி வைக்கிறது, அப்படி இல்லாமல் தண்டை இந்த முடி எடுத்து ஒருத்தர் மேலே என்ன செய்கிறாரு எப்படி கட்டுறாங்க, இதில் கருத்து முரண்பாடு வருது. இந்த பகுதியில் மேலே மேலே கட்டுறதுல கருத்து முரண்பாடு வருது. எதனால் கருத்து முரண்பாடு வருதுன்னா, அதை மாதிரி இது இருக்கு தானே, அதனால் கருத்து முரண்பாடு வருது. சிலர் வந்து ஹராம்ன்றாங்க, சிலர் வந்து இது வெறுக்கத்தக்கது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அல்லாஹூ ஆலம், தவிர்க்கிறது என்னது மிகவும் சிறப்பு. ஏன்னா அதுக்கு கிட்ட நம்ம போகிற மாதிரி இருக்கு. அடுத்து அலங்கார உணர்வு அதில் என்ன, அலங்கார உணர்வு என்றது கொஞ்சம் மேலோங்கிற தன்மை உண்டு அதில் வருங்க. அது அசில்ல தடை இல்லாது போனாலும் கூட எண்ணங்கள் ரீதியான தவறு அதில் என்ன செய்யலாம், அதில் வரலாமன்றதுனால. அதே நேரம் பின்னால் வச்சு ஒரு பெண்மணி என்ன, அதாவது முடிய அப்படி கட்டிட்டு போகிறத வந்து உயராம, அதாவது இந்த ஒட்டகத்துடைய திமிழ் மாதிரி விளங்காத அமைப்பில் பின்னால் வச்சு கட்டிட்டு அதனால் ஹிஜாப் போட்டு அது கொஞ்சம் தள்ளி விளங்குறதெல்லாம் மார்க்கறதியானது ஒரு பிழையான ஒரு அம்சம் அல்ல. ரைட். ஏண்டா அதையே அடையாளப்படுத்தியெல்லாம் வீடியோ வந்திருக்கும், அந்த சப்ஜெக்டை வந்து அடையாளப்படுத்தி இதைத்தான் அது குறிக்கிறது அப்படி என்று சொல்லி அதை நான் சொன்னேன். எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வசனங்களை சொல்லி அந்த லெவலுக்கு போகிற இதுகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அப்படியான ஃபிக்ஹில் நம்ம என்ன செய்யலை, அதை நம்ம பார்க்கவில்லை. அடுத்தது என்னன்னு சொன்னால், ஒட்டுமுடி வைப்பதில் வந்து எல்லா விதமான ஒட்டுமுடியும் தடை. மனிதர்களுடைய முடிகளையே சேர்த்து ஒட்டு முடியாக வச்சுருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியலாக முடிகள் செஞ்சுருந்தாலும் சரி, எல்லாமே தடை. இது அல்லாமல் இப்படி ஒரு கருத்து முறைப்பாடு அதில் வருது, ஒட்டு முடியெல்லாம் வைக்கலை, முடி முடியும் அல்ல, துணி மாதிரி என்ன செய்யும் சில இதுகள் வந்திருக்கும். இதை முடியில் அவங்க என்ன செய்கிறாங்க, அழகுக்காக, அதாவது பெண்களுக்கு மத்தியில் மட்டும் திமிழ் மாதிரி கட்டாமல் அழகுக்காக முடியோடு என்ன செய்கிறாங்க, சேர்க்குறாங்க. அதாவது முடி அல்லது முடி போன்ற அலங்காரமாக உள்ள முடி அல்ல, நூலாக இருக்கலாம், ஒரு துணியாக இருக்கலாம், துணி மாதிரி வந்ததாக இருக்கலாம். சில நாட்டு பெண்கள் இங்கே அப்படி போடுவாங்க விளங்கிட்டா, அது மாதிரி விஷயங்களை தலையில் போட்டால் பிள்ளையான்னு கேட்டால் பிள்ளையல்ல, அதெல்லாம் ஒட்டுமுடி லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்யாது, வராது. அது அலங்காரத்துக்காக பெண்களுக்கு மத்தியில் மட்டும் அதை போடுவோம்னு சொன்னால் அது மார்க்க ரீதியாக என்ன தடை இல்லை. அடுத்ததாக வந்து பெண்கள் வந்து முடி வெட்டுறது சம்பந்தமாக, திருமணத்துக்காக வந்து என்ன முடி வெட்டுறது சம்பந்தமாக வரக்கூடிய அம்சம் இதில் என்னன்னு சொன்னால், ஆண் ஒரு ஆண் வந்து முட்டை அடிக்கலாம், ஒரு பெண் வந்து முட்டை அடிக்கக்கூடாது. காரணம், முட்டை அடித்தல் என்பது ஆண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அது ஆண்களுடைய அளவோடு அதை என்ன செய்யணும், அது ஆண்களுக்குரிய வரையோடு நிறுத்திடணும். மற்றபடி ஒரு பெண் முடியை வந்து வெட்டலாமா ஷோட் பண்ணலாமா அப்படி என்று கேட்டால், ஆணுக்கு ஒப்பாகாத அளவில் அவங்க முடியை வெட்டலாம் ஷோட் பண்ணலாம், இதுதான் சுருக்கம். ஆணுக்கு ஒப்பாகாத அளவு, இது வெட்டினா ஆம்பளை தோற்றத்தை கொடுக்கும், ஏன்னா இப்போ அது ஒரு நோய், ஒரு பெண் ஆணுடைய தோற்றத்துக்கு வாடுறது, ஒரு ஆணுடைய தோற்றத்துக்கு அப்படி ஷோட்டாக முடி வெட்டிட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துது. அதே போல் என்னது, ஒரு ஆண் பெண் மாதிரி முடியை வளர்த்துக்கன்னு என்ன செய்கிறாங்க, முடியை கட்டிட்டு அது ஒரு இது. ஆண் முடியை வளர்க்குறது பிழையல்ல, பெண் முடியை வெட்டுறதும் பிழையல்ல, நீ அந்த லெவலுக்கு போகிறதும் இவள் இந்த லெவலுக்கு வாரதுன்னா என்ன பிள்ளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண், அதாவது ஆணை போல நடக்கக்கூடிய பெண்ணையும் பெண்ணை போல நடக்கக்கூடிய ஆணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே அலங்காரத்தில் இந்த விஷயம் என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒரு ஆண் முட்டை அடிக்கலாம், ஒரு பெண் முட்டை அடிக்கக்கூடாது, ஒரு பெண்ணும் ஆணும் முடியை ஷோட் பண்ணலாம். அந்த ஆணுடைய அந்த முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து, பெண்ணுடைய முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து ஆணுக்கு ஒப்பான லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, அது வரக்கூடாது. ஆண் முடியை வளர்க்குற விஷயம் வந்து பெண்ணுக்கு ஒப்பான லெவலில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போது எந்த அளவில் பண்ணலாம்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமில் வரக்கூடிய சே ரசூலான மனைவிமார்கள் முடிகளை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வாரளவுக்கு முடியை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னு ஹதீஸ் வருது. இந்த அளவுக்கு வர அளவுக்குன்னு முடியை ஷோட் பண்ணியிருந்தார்கள் அப்படின்ற ஹதீஸனை செய்து வருது. எனவே சில நேரங்கள் அப்படின்னா எப்பயும் அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தமில்லை, சில சந்தர்ப்பங்களில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, முடியை அப்படி ஷோட் பண்ணியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இப்போ முடி கட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்கன்னா அந்த எந்த பேரை யூஸ் பண்ணிட்டா அது இதாக போய்த்துறா, அப்போ இதுதான் ஹலால்னு சொன்னார் அப்படின்ற ஆயிரமனத்துக்கானு சொல்லலை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்ன ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, சில பேர்கள் சொல்லவே இயலாத பேர்கள், அப்படியான பேரெல்லாம் அந்த முடிகளுக்கு என்ன செஞ்சுக்கிறான், இது வேணுமா இது வேணுமா இது வேணுமானு ஒரு பேர் வச்சுக்கிறான். இதில் அப்போ ஒரு பெண் வந்து முடியை ஷோட் பண்ணிக்கொள்ள விரும்புகிறா, கணவனும் அதை என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷோட் பண்ணலாம். ஆனால் பெண்கள் இந்த முடியை ஷோட் பண்ணுற விஷயத்தில் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு முடி நீளமாக இருக்கணும், முடி அதிகமாக இருக்கணும் எடுத்து விரும்புவாங்க. சில நேரங்களில் முடியை ஷோட் பண்ண விரும்புவாங்க, ஆனால் அந்த முடியை ஷோட் பண்ண விரும்புகிறது எந்த பயோவாலயத்தை பார்த்துருணும், இயற்கையாக அனுமதி என்றதுனால அவங்க வந்து ஷோட் பண்ண விரும்புகிறாங்களா, அல்லது ஏதோ ஒரு தாக்கம் என்ன செஞ்சிக்கு நடந்திருக்குது அதனால் இந்த அதை ஷோட் பண்ண விரும்புகிறாங்களான்றத ஒரு கணவனோ அந்த குடும்பத்தினரோ பார்த்துக்கொள்ளணும், அல்லது அந்த பெண்ணே உணர்ந்து கொள்ளணும், எனக்கு இதில் விருப்பம் உண்டாகிறது, வெறும் அனுமதியால் என்ன செய்யலை உருவாகல, ஏதோ ஒரு தாக்கம் நமக்கு என்ன செஞ்சு வந்திருக்குன்னு விளங்கி கொள்ளணும். அப்போ அதில் ஒரு கவனம் என்ன செய்யணும், செலுத்தப்பட வேண்டும். மற்றபடி அந்த மாதிரி முடிய ஷோட் பண்ணிக்கிறது ஒரு தவறு இல்லை. அதே நேரம் அந்த பெண் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், குடும்ப ரீதியாக இதை எப்படி பார்ப்பாங்க, ஒரு பெரிய அக்கீதா போராட்டம் அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்குமா, இந்தா செய்யாமிக்கிறேன் நல்லது, என்னமா இப்படி ஒரு நீங்கள் முடியை வெட்டிக்கிறீங்களே ஷோட் பண்ணிக்கிறீங்களேன்னு கேட்குற லெவலுக்கு ஆகிட்டுன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக மாறுமாதிரி தான் என்ன செய்யணும், அகீதா போராட்டம்னு கொடுக்க வேண்டி வரும். அப்படி கொடுக்க வேண்டிய இடத்துல அதை வளர்த்துட்டு போகிறதுன்னு நல்லது இல்லை, எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க, அனுமதி, அது அவங்களோட விருப்பம் உண்டு, விட்டுருவாங்கண்டா. அப்போ நம்ம செய்கிறது என்னது பிழை இல்லை. இதில் நம்ம ஒரு கவனத்தை என்ன செய்யணும், செலுத்தணும். ஆணும் கவனிச்சுக்கணும்னு, இது எந்த பயோ அடிப்படையில் நடக்குதுன்னு. இல்லைண்டா அதில் நம்ம ஓப்பன் பண்ணி விடுறது வேற எங்கேயும் என்ன செஞ்சிடும், போய் சேர்ந்துடும். அப்புறம் எனக்கு என்ன ட்ரௌசர் போடணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் டிஷர்ட் போடணும், அப்படி ஒரு விதத்தில் என்ன செஞ்சிடும், அது எங்கேயோ போயிடும். அப்போ அது தவறான ஒரு நடைமுறைக்கு போயிடக்கூடாதுன்றதில் நீங்கள் என்ன செய்யணும், இதில் கவனமாக இருக்க வேண்டும். சில அடுத்த பகுதியாக அதில் பார்ப்போம். ஹதமா இந்தி வல்ல இல்மு இந்த அல்லாஹ் அகூலு கவுலி ஹதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.
0: நேர்கள், இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர் நிகழ்ச்சியில் மணப்பெண் அலங்காரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.

0: முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம், உன் பால் திருப்ப வர இருக்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா என்னுடைய போனுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க. நான் போயிருவேன் இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது. இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது. உளவியலாளர்கள் சொல்றாங்க, நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம. கவலை என்று உருவாகிறது மனசுல. இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன், ஒரு கவுன்சிலிங், ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா? ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு சொல்லுவோம், அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க. பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு, அதில் ஒரு மெத்தட் தான். வீட்டில் போய் தேடி பாருங்க, ரிங் இருக்குமே அல்மாரில். அவர் ஹஸ்பண்ட்டை சொல்லிடுவோம், அவங்க ரிங் காணலை தானே, அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க, காப்பையும் முல்ல ஒழிச்சு வச்சிருங்க, அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம். அவர் காப்பையும் ஒழிச்சு வச்சிருவாரா, போகிற பொம்பளை என்ன ஆயிடுவா, போய் தேடி தேடி தேடி பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா. நான் வந்தது உங்கள்ட்ட மோயிரம் காணலன்னு தான், இப்ப காப்பும் சேர்ந்து காணல. அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி, வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பை தேடுவோம், அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க. அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும். காப்பை கண்ட உடனே, அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு, அந்த மோயிரம் போனா போட்டும், அது 7000 தானே, அது 10000 மோயிரம் தானே, இது வந்து 2 பவுன் காப்பு 1 லட்சம், அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிரு. இது மனித இயல்பு. இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய், நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன், இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க. புத்தளத்துல பாதி பேருக்கு நோய், இதே நோய் என்ன செய்வீங்க, அவங்களுக்குமா அறுத்துட்டு பரவாயில்ல, நோய் பரவாயில்ல, காய்ச்சலே உங்களுக்கு பரவாயில்லாம போயிருங்க, அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது, எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும். நம்பர் ஒன், எப்ப எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் அதுதான் ஆரம்பத்தில் போட்ட பேஸ்மெண்ட், பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, எனக்கு மட்டும் நினைச்சுங்கண்டா அதுதான் நிம்மதியை கிடைக்கும். ரெண்டாவது வந்து எப்பயுமே மனப்பிரமம் தான். 5 கோடி உங்க கையில தர்றேன்னு வைங்க, இதை விட நீங்க எப்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா? 5 கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்ப 5 கோடி கிடைக்க போகுது, அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட 5 கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க. 5 கோடியை கையில வச்ச பிறகு கணக்கு, ஆகா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே, போதாம் போயிருமே. 5 கோடி கையில வந்தா கவலை வரும், 5 கோடி கிடைக்கும் கேட்பீங்களே அப்ப சந்தோஷம் வரும். உளவியலாளர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு. இந்த பாயிண்ட நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும், ஆனா 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட், நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்குது. இப்படி சொல்றேனே, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க. உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாபு, சிரிச்சுட்டே இருப்பாங்க. மக்காவில் வெயிலோ தெரியாது, நிறைய சனமோ தெரியாது, நான் உம்ரா போறேன் அப்படின்னு அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க. உடம்பு வேணுமான புத்தகத்தில் இருக்கலாம், மனசு மக்காவில் இருக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம், அந்த சுற்றுலா போற நேரம் அதே நினைப்பாங்க. இப்ப என்ன ஆகுது, அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும். நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது. என்ன போய் இறங்கின போற 5 மணித்தியாலம் பிரயாணம், மதீனாவுக்கு போனா இடுப்பே வலிக்கும், இவ்வளவு பிரயாண களைப்பா கஷ்டமா, அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது. மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. எப்ப நினைங்க, நான் நல்லா வாழுவேன், என்னை அல்லாஹ் விடமாட்டான், என் பிள்ளைகளை நல்லா வைப்பான், பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க. இது இது வந்து அதுக்குதான். இப்ப எங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்ல பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன். அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால் அப்படியே சொல்லுவேன், அல்ல இருக்கிறான் பெருசா தர போறான் போல, கண் கூட தந்திருக்கிறான். போன 2013 ஆண்டுல ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை, கட்டுமையான ஒரு சிக்கல், நான் மசூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தர போறான் போலன்ற, ஆனால் 2013 லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றை அல்லாஹ் தந்துட்டான், அவ்வளவு பெருசா தந்துட்டான். அதனால சொல்றேன், கொடுப்பா எடுப்பான் தருமா இதா ஏதோ நடக்குதா கவலைப்படுறேன், தர போறான் மாஷா அல்லாஹ். ஒன்றுமே இல்லாம போச்சு, கிடைக்க போத நம்புங்க, ஸ்ட்ராங் அனுப்பிங்க, நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிற கேள்வி பதிலுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால 10 நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு, அதுக்கு மேல நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியா ஒன்று சொல்றேன், சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமா சொல்ல முடியல, ஏன்னா இந்த பாயிண்ட பொறுத்தல அவசரமா ஒவ்வொன்றா சொல்ல இயலாது, இது ஒவ்வொன்றா விவரமா பேச வேண்டியது. ஏன்னா முதல் நான் வச்ச பாயிண்ட் ஒரு மணி தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைத்தது என்னண்டா, உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நீங்க நம்பினால், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும், உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா மனசுதான் பயப்படுவது, மனசுதான் கவலைப்படுகிறது. அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க, அல்லாஹ் தர போறான், நான் நல்லா வாழ போறேன், அல்லாஹ் மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா, அது கவலையே இல்லாம போயிரும், சந்தோஷமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கட்கிழமை, இன்னொரு திங்கட்கிழமை இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் சந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார், மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபகுத்துலுவைக்காக வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு புன்புருவல் பூக்கிறார், ஏனென்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாஹ்வுடைய சன்னி அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்ரோட இருக்கிறார்கள். தொழுகை நடத்தப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரலியல்லாஹு பின்னாடி வருகிறார், ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி இல்லை, எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கினை பண்ணி விட்டு வந்தார்கள். அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள். அதில் ஒரு சந்திப்பு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திங்கட்கிழமை சுபஹுக்கு பிறகு லுஹருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள். ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்றுவார்கள். ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு பேசுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அழுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு மறுபடி சிரிக்கிறார்கள். வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள், என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள், ஒன்றுமே புரியவில்லையே. அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள், என் தகப்பனார் எனக்கு சொன்னார், ஃபாத்திமா வளமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் 2 தடவை வந்து விட்டார், இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் ஃபாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன். பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள், எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள். அதை நினைத்து சிரித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபாத்திமா கவலைப்படாதே, இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தனைப்பட்டார், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் உண்டு, மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு. ஃபாத்திமா நாயகி பார்க்கிறார், என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார், இவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபாத்திமா இதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. சில ரிவாயத்தில் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள், இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், ரஹ்மான் என்னை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லுஹருக்கு நெருங்க பார்க்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் லுஹரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அந்த சுபஹுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள். ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாள், என்னுடைய கழுத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை கணக்க பார்க்கிறது. என் சகோதரன் அப்துர் ரஹ்மான் வருகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது, கூரையை நோக்கி வானத்தை நோக்கி அப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள். அந்த மிஸ்வாக் குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது. நான் ரசூலுல்லாவை பார்த்தேன், ரசூலுல்லா என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள், என் களத்துக்கு கீழே தான் ரசூலுல்லா இருந்தார்கள். வர வர பாரமாக கொண்டிருந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் மேலே கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது, கையும் விரலும் கண்ணும் மேலே குத்தி கொண்டிருந்தது. ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன், அல்லாஹுமஃஃபிர்லி, அல்லாஹுமஃஃபிர்லி, அல்லாஹுமஃஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த உலகத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்கள் தன்னுடைய கடைசி பயணம் மேற்கொள்கிறார். இந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை புரிந்த இறை தூதர் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஆயிஷா அம்மா அவர்கள் காதை வைத்து கேட்கிறார்கள், அல்லாஹுமஃஃபிர்லி, நானும் நீங்களும் ஆயிரத்துக்கு பல்லாயிரம் மடங்கு கேட்க வேண்டும் யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். கேட்பது ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், மூணு தடவை கேட்டார்கள், அல்லாஹுமஃஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, மன்னிப்பதற்கு என்ன யா ரசூலுல்லா, நீங்கள் என்ன செய்தீர்கள் யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு, அல்லாஹுமஃஃபிர்லி. ஆயிஷா அம்மா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, அந்த கண் அப்படியே நிலையாக குத்தியது, ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கிருக்கும்? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ராத்திரி மஷூரா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் வந்து ஜனாசா தொழுவிக்கிறார்கள். நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும். நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது. புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், நான் வீட்டில் இருக்கிறேன், வால் சத்தம் கேட்கிறது, சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள், நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள். திரும்பி வந்தார்கள், நடுநிசி, எனக்கு போக கிடைக்கவில்லை, போக முடியல, ரசூலுல்லாவை அடக்கம் செய்து விட்டு வந்தார்கள். நான் கேட்டேன், எப்படி அப்பா உங்கள் கைகளால் எடுத்து மண்ணை அவர் தலையில் போட முடிந்தது, அவரை எப்படி உங்களுக்கு புதைக்க முடிந்தது? இந்த உம்மத்திலே இந்த மகா பெரும் வேதனையான இந்த சம்பவத்தை இன்றைக்கும் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள், அவர் அந்த கவலையை சப்பி உழுங்கினார், அந்த பயத்தை சப்பி உழுங்கினார். எல்லோரும் சொன்னார்கள், உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மார்கால் மார்கை வெட்டுவேன் என்று சொன்னார். மிம்பரிலே ஏறின அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மன்கானே அபது முஹம்மதன், இன்ன முஹம்மதன் கதுமாத், யார் முஹம்மதை வணங்குறீர்களோ அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார். மன்கானே அபுதுல்லா, யார் அல்லாஹ்வை வணங்குறார்களோ, உஹையுல்லா யமூத், அவன் என்றென்றும் நிலைத்து வாழுவான், நிலைத்து நிற்பான், அவன் மரணம், அவனுக்கு மரணம் இல்லை. உமர் பின் கத்தாப் சொன்னார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார். என்ன ஆயத்து தெரியுமா? அவ் குத்தில, நபியே நீங்கள் மௌத்தாகினால் அல்லது உங்களுக்கு உங்களை அவர்கள் கொண்டால் இவர்களெல்லாம் வந்த வழியில் பார்த்து திரும்பி போய்விடுவார்களா என்ற ஆயத்தை ஓதி காட்டினார். அப்படி என்றால் நபி மரணிப்பார். இன்னக்கமையுத்துன், நபியே நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற அந்த ஆயத்து திருமலை குர்ஆனில் இருக்கிறது.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0840. 3
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
5: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபூ தல்கா. டோட்டல் இருட்டு, ஃபுல்லா இருட்டாச்சு, யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அபூ தல்கா அவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார். விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார். இருவர் சாப்பிட்டால் போதாது, அதனால தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதுக்காக விளக்கை அணைத்து சாப்பிடுவது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்கிறார், அபூ தல்கா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும். அபூ தல்கா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும். நீ உணவு கொடுத்தது எனக்கு தெரியும். அவர்கள் உணவு கொடுப்பார்கள் யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி. அவர்கள் தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்கள், ஜஸா கூலி கேட்க மாட்டார்கள், சுக்குர் தேங்க்ஸ் கேட்க மாட்டார்கள். இன்னமா நுத்யமுக்குல்லி வஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸா வலா சுக்குரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காகவே உணவு கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான், அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து சொன்னார், அபூ தல்கா ஃபில் ஜன்னா, அபூ தல்கா சொர்க்கத்திலே. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஈச்சப்பழ 600 மரம் ஈச்சப்பழ தோட்டத்துக்கு சொந்தக்காரர். ஒரு ஆயத் இறங்கி இருக்கிறது, யுக்ரில்லாஹு கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார்? ஓடி வருகிற நேரம் காஃபிர்கள் பேசுறார்கள், அபூ தர்தா உங்க அல்லாஹ் பிச்சைக்காரனாமே, கடன் கேட்கிறானாமே. இதோ உங்க தூதர் சொல்கிறார், இதை விட கேவலம் உண்டா? ஓடி வருகிறார் அபூ தர்தா, யா ரசூலல்லாஹ் இப்படியான ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வாசகம் வந்ததா, இப்படி வகி இறங்கியதா? ரசூலல்லாஹ் ஓதி காட்டினார்கள், அல்லாஹ் கடன் கேட்கிறான். உடனே சொன்னார் அபூ தர்தா அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கெல்லாம் அந்த கடன் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லித்தானே அல்லாஹ் சொல்கிறான், அதுதானே அந்த வார்த்தையின் அர்த்தம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லிவிட்டான், 600 பேரிச்ச மலத்தோடு அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ். வாக்குறுதி முடிந்து விட்டது. வீட்டுக்கு போகிறார், மதிலிலே காலை வைக்க பார்க்கிறார். அவருடைய மனசு சொல்லுது, அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டேன். கத்திரர் உம்மு தர்தா, யா உம்மு தர்தா, உம்மு தர்தா, ஓடி வந்து விடுங்கள், இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன். இந்த 600 பேரிச்ச மரத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன். எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த பெண் எப்படி வருகிறா? பஹ் பஹ், என்ன நலவு, என்ன நலவு, என்ன வியாபாரம், என்ன வியாபாரம், மாஷா அல்லாஹ், வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக தோட்டத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா? அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவருடைய ஜனாசாக்கள் போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது, கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வாழ வேண்டிய வாழ்க்கை. இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை சூழ வைப்பானாக.
6: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள்.
4: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில்
6: வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
7: கேட்க தவறாதீர்கள்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்
3: முஸ்லிம் வானொலி.
6: முஸ்லிம் வானொலி,
7: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
6: சிந்தனை.
9: ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில் மன் கதஅக், சில் மன் கதஅக், உன்னை துண்டித்து விட்டு போகிறவனோடு நீ சேர். ஏனென்றால் அவனுடைய இரத்த உறவு. உன்னை அவன் துண்டித்து விட்டு போகிறான் என்றால் நீ போய் சேர வேண்டும். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து போகிறேன், ஆனால் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். என்னுடைய இரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து போகிறேன், அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனோ அவர்களோடு நீ தொடர்ந்து உன்னுடைய உறவை மெயின்டைன் பண். நீ சொல்வது போல நீ இருந்தால் அவர்களுடைய முகத்திலே நீ சுடுசாம்பலை அள்ளி வீசியவன் போலாவாய். உனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார். சுபஹானல்லாஹ். அந்த சுடுசாம்பலை நீ அவருடைய முகத்தில் அள்ளி வீசியவன் போல என்று சொன்னால், அவர்கள் உணரக்கூடிய முறையில் இந்த இரத்த உறவின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணரக்கூடிய முறையில் நீ நடந்து கொள்கிறாய். அல்லது நீ உன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து அவர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை தரும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு அவர்கள் டோர்ச்சர் பண்ணினாலும், நம்மை அவர்கள் இன்சல்ட் பண்ணினாலும், அவர்களை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்ப இரத்த உறவை எவ்வாறு பேணுவது என்கிற கேள்வி உலமாக்களிடத்திலே முன்வைக்கப்படுகிறது. அதற்கு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டும், அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கெடுக்க வேண்டும், பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நல்லதை அவர்களுக்கு ஏவ வேண்டும், தீயதை அவர்களுக்கு நீங்கள் தடுக்க வேண்டும், பாவங்கள் செய்தால் அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும், இதுவெல்லாம் நீங்கள் இரத்த உறவை பேணுகிற வழிகள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஊரில் இரத்த உறவை பேணுவதற்கென்று ஒரு ஆதத்து இருக்கும். ஆதத்து என்றால் ஒரு வளமை இருக்கும். துபாயிலே ஒரு ஆதத்து இருக்கும், சவுதி அரேபியாவில் இன்னும் ஒரு ஆதத்து இருக்கும், இந்தியாவிலே ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் ஒவ்வொரு ஆதத்து இருக்கும், அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆதத்து இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் என்ன ஆதத்து இருக்கிறதோ, ஆதத்து என்றால் வளமை வழக்காறு, அந்த வளமைக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்வதுதான் இரத்த உறவை பேணுவது என்பதன் அர்த்தமாகும் என்று ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அதுதான் மிக பொருத்தமானது. அதற்குள் ஏற்கனவே சொன்ன அறிஞர்களுடைய அந்த வழிகாட்டல்களும் வந்துவிடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான காலத்தில் நாம் எல்லோரும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசம் என்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலைக்கும் இப்போதுள்ள நிலைக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு உள்ள நிலைகள் மிகவும் வேறுபட்டிருக்கின்றன. இப்போ இந்த 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைகளை கூட ஜெட் ஜெனரேஷன் என்று சொல்கிறார்கள். எல்லாமே ஒரு வித்தியாசம், முழுதுமே வித்தியாசமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்பதை எச்சரிக்கை செய்தார்கள். மறுமை நாள் நெருங்கும் போது கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஃபித்னாக்கள் வேகமாக வீசிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல விஷயங்கள் நிதர்சனமாக இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் சொன்னார்கள், யாதி அலன் நாசி ஜமான் லா யுபாலில் மர்உ மின் ஐன அகதல் மால் அமின் ஹலால் அமின் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய சிந்தனை பொருளாதாரம் என்பதாக மாறும். அந்த பொருளாதாரம் ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா அவன் அதை கேர் பண்ண மாட்டான். இப்படி சொன்னார்கள். மக்கள் மத்தியிலே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வது என்பது கையிலே நெருப்புத்தணலை வைத்திருப்பது போன்று வரும் என்று சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அதற்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன. உண்மையில் இப்படியான ஒரு காலத்தில் இப்படியான ஒரு மாநாடு என்பது முஸ்லிம் சமூகத்தினால் மிக முக்கியத்துவப்படுத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த நாட்டிலே தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு பயம் வர வேண்டும், நான் ஒரு ஆபத்தான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மறுமையை நம்பியவன், கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொண்டவன், மஹ்ஷர் ஈமான் கொண்டிருக்கிறேன், நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நான் நிர்வாணப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுவேன், எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுவான் என்ற ஒரு பேசிக்கான நம்பிக்கை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. இப்படியான நாம் ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்படக்கூடிய இந்த காலத்தில் என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்து தரப்படுகிறது என்றால் இந்த வாய்ப்பை ஒரு கோல்டன் ஆப்பர்சுனிட்டியாக, ஒரு அரிய சந்தர்ப்பமாக கருதி இந்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் மறுசைத்தான் மிகைத்து போயிருக்கிறது என்பதை நம்மளுடைய மக்களின் மனநிலை நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஸ்திகாமத்தை தர வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மார்க்கத்தோடு மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முன்னறிவிப்புகளின் பின்னணியில் பல சக்திகளும் பல திட்டமிடல்களும் பல சதிகளும் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய ஒரு பின்னணிதான் ஷைத்தான், இப்லீஸ். ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனுடைய முழு டார்கெட்டும் ஃபசாதை உண்டு பண்ணி குழப்பங்களை ஏற்படுத்தி நம்முடைய உள்ளங்களை நோய்வாய்ப்படுத்தி நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்வது என்பதுதான். இன்னமா யுரீது இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். நிச்சயமாக அவன் தன்னை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் நரகத்திற்கு இழுத்துச் செல்வதற்கே அவன் விரும்புகிறான், அதற்கான அழைப்பை அவன் விடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த ஷைத்தானுடைய சதி வலை பலவீனமானது, ஆனால் பலவீனமானவர்களிடத்தில் அது பலமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன கைத ஷைத்தானி கான வஈஃபா. ஷைத்தானுடைய சதி பலவீனமானது என்று சொல்கிறான். ஆனால் ஈமான் இல்லாமல் பலவீனமானவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் அது பலமானது. ஏனென்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் சபதமிடுகிறான், சாதாரணமான சபதம் அல்ல, அல்லாஹுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறான். உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன், لَأَقْعُدَنَّ لَهُمْ صِرَاطَكَ الْمُسْتَقِيمَ உன்னுடைய நேரிய வழியிலே சிராத் முஸ்தகீமிலே பயணிக்க விடாமல் நான் போய் உட்கார்ந்து கொள்வேன். முன்னால் உட்காருவேன், பின்னால் உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன். இப்படியெல்லாம் சொன்னவன் சொல்கிறான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லசீன். ஆனால் இந்த மக்களுக்குள் இஹ்லாஸோடு வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், உனக்கென்று வாழ்பவர்கள், உன்னை நினைத்து வாழ்பவர்கள், உன்னுடைய மார்க்க சிந்தனையோடு வாழ்பவர்கள். அவர்களை இலகுவில் என்னால் வழிகெடுக்க முடியாது என்று அதையும் சேர்த்துத்தான் சொன்னான். எனவே சைத்தானுடைய சதி பலவீனமானது, பலவீனமானவர்களுக்கு அந்த சதி பலமானது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் அவனுடைய சதி வலையிலே விழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லல் ஃபக்ர அஹ்ஷா அலைக்கும், உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை, உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் கொட்டப்படுவதை தான் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் பரக்கத்தாக கொட்டப்படுவதை, அந்துபுசத்தை அழைக்கும் துன்யா. இதை எதுக்கு சொல்லிக்கொண்டு வாரன் என்றால், உலகம் கொட்ட கொட்ட தீனில் உள்ள பிடிப்பு தூரமாகி கொண்டே இருக்கும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், இந்த உலகம் அதிகமாக நம்முன்னால் வந்து கொட்ட ஆரம்பித்ததன் விளைவு இன்று இரத்த உறவுகள் ஒதுக்கப்படுகின்றன.
7: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
6: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
8: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد، فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டிலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு வழங்கினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்தையும் இது வந்திருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகிலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய கூலிகளை அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத நிகழ்வுகள், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை படைத்தது,
10: இந்த ஜின்களை படைத்தது. அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்த கோடான கோடி படைப்புகளை படைத்ததுடைய நோக்கம் எமக்கு தெரியும். அல்லாஹ் கூறுகிறான், ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை ஒரே ஒரு நோக்கத்திற்காக தவிர, ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தவிர, ஒரே ஒரு லட்சியத்திற்காக தவிர. இல்லா லியபுதூன், அந்த லட்சியம் அந்த குறிக்கோள் அல்லாஹுவை வணங்குதல், இபாதத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். இபாதத் என்றால் என்ன? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இபாதத் என்றால் இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வயர்தா மின் அல் அக்வாலி வல் அஃஆலி அல் ظாஹிரா வல் பாத்தினா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் விரும்புவானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் பொருந்திக் கொள்வானோ, சொல்லாலும் செயலாலும், அது வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும், இவை அனைத்தும் இபாதத்து தான் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லா இபாதத்திற்குரிய விளக்கத்தை எமக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த இபாதத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் மறந்த ஒரு இபாதா, முஸ்லிம் சமூகம் தூரமாகிய ஒரு இபாதா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த முஹம்மது ரசூலின் சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை தூரமாக்கிய ஒரு இபாதத்து தான் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதல். அழுகை அல்லாஹ்விற்காக அமைந்தால், இஹ்லாஸின் அடிப்படையில் அமைந்தால், இதுவும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இபாதத்து தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியில் செலுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் முஃமின்களுடைய தன்மையை அல்லாஹ் கூறுகிறான், வயஹிர்ரூன லில் அஸ்கான் யபகூன் வயஸீதுஹும் குஷூஆ. முஃமின்கள் யார்? அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ்வின் பயத்தால் முகம் குப்புற சுஜூதில் விழுந்து விடுவார்கள். விழுவதோடு மட்டுமல்லாமல் சுஜூதில் அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள். அந்த அழுகை அவர்களுக்கு இரையச்சத்தை குஷூஐ அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறான். குஷூஐ அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறான்.

நபிமார்களின் தன்மைகளையும் மொமின்களின் தன்மைகளையும் அல்லாஹ் எடுத்து கூறுகிறான். இந்த அருள் செய்யப்பட்ட அல்லாஹுடைய அருளுடையவர்கள் நபிமார்களிடம் இருந்து, ஆதமுடைய சந்ததியில் இருந்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலில் சுமந்த அந்த கூட்டத்தில் இருந்து, இப்ராஹிமின் சந்ததியில், இஸ்ராயலின் சந்ததியில் இருந்து, இன்னும் அல்லாஹுவால் நேர்வழி கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா மனிதர்களும், இதா துத்லா அலைஹிம் ஆயாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேத வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நிகழ்வு எப்படி ஆகும் என்றால், ஹர்ரு சுஜ்ஜதவ புக்கியா, அழுதவர்களாக, தங்களை பணித்தவர்களாக சுஜூதில் அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று குர்ஆன் முஃமின்களுடைய தன்மையை எடுத்து சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை ஓதும் போது அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்தனை பேர், அல்லாஹுடைய நினைவால் உள்ளங்கள் அஞ்சி நடுங்கக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்தனை பேர். அல்லாஹ் கூறுகிறான், முஃமின்கள் யார், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய நினைவு காட்டப்பட்டால், அல்லாஹுடைய பெயர் அவர்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுடைய தன்மையை எடுத்து கூறுகிறான். இந்த அழுகை அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகை, குர்ஆனை ஓதும் போது அழுகை, அல்லாஹுடைய பயத்தால் அல்லாஹுடைய வேதனையை நினைத்து, அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து அழக்கூடிய சமூகம் எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்தில் எங்கே வாழ்கிறது? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு, நாளை மறுமையில் சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்கும் பொழுது நரகம் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு மஹ்ஷர் மைதானத்திலே நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது, அந்த வெப்பத்தில், அந்த சூட்டில் அவர் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும் நிலைமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா, தனிமையில் இருந்த அல்லாஹுவை நினைத்த காரணத்தால், தனிமையில் இருந்த அல்லாஹுவை சிந்தித்த காரணத்தால், அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்த மனிதன் நாளை மறுமையில் அரிஷின் நிழலில் இருப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஐனானி, 2 கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது, அதில் ஒரு கண் ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு கூறினார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒரு முஃமின் அழுவான், அல்லாஹ்வுடைய பயத்தால் ஒரு முஃமின் தன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீரை வடிப்பான். ஆனால் எம்முடைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள், பாவங்கள் உள்ளத்தை சூழ்ந்த காரணத்தால், குற்றங்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் உள்ளத்தை முழுவதுமாக சூழ்ந்த காரணத்தால், அல்லாஹ்வின் அச்சத்தால் அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்முடைய சமூகத்தில் மிக குறைவு. கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் அவனிடத்திலிருந்து தடுத்துவிடும். அது போன்றுதான் இந்த பாவத்தால், இந்த குற்றத்தால் எம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தன்மை இல்லை. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நினைக்கிறேன், ஒருவன் தான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால், பில் கத்தியத்தி அமலுகா, அவன் செய்யக்கூடிய பாவத்தால் தான் என்று அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அலியே, என்னால் இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லை, வலா அதிரி பிதாலிக சபபா, அதனுடைய காரணம் எனக்கு தெரியவில்லை, ஏன் இரவு வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன், இதற்குரிய பதில் எனக்கு இல்லை. உங்களுக்கும் இது போன்ற கேள்வி இருந்தால், ஏன் என்னால் குர்ஆனை ஓதும் போது அழ முடியவில்லை, ஏன் என்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது என் உள்ளத்தில் அச்சம் ஏற்படுவதில்லை, ஏன் நரகத்தை பற்றி பேசப்படும் போது பயம் வருவதில்லை, ஏன் சொர்க்கத்தை பற்றி பேசப்படும் பொழுது ஆசை வருவதில்லை, என்னால் ஏன் குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்க முடியவில்லை, என்னால் ஏன் குர்ஆனோடு தொடர்பை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால் ஏன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு

0: ஜமாஅத்தோடு சென்று சொல்ல முடியவில்லை, என்னால் ஏன் பள்ளிகளோடு தொடர்பில் இருக்க முடியவில்லை, என்னால் ஏன் மார்க்க கல்வியை கற்று அதை மனனம் செய்ய முடியவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால், அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன் அந்த மனிதருக்கு சொன்ன பதில்தான் உங்களுக்கும் எனக்கும் பதில். அந்த ரஜுலுன் கது கையதத் கதுனூபுக், நீ மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, பாவங்களால் பிணைக்கப்பட்ட பாவங்களால் கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். ஆம், பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும், பாவங்கள் ஒரு மனிதனை ஒரு ஆணை விட்டு தூரமாக்கும், பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய அச்சத்திலிருந்து தூரமாக்கும், பாவங்கள் ஒரு மனிதனை உள்ளத்தின் விழிப்பிலிருந்து தூரமாக்கி ஒவ்வொரு நாளும் அந்த கல்வை மரணிக்க வைத்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. இபாதத் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுதிருக்கிறார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால். அந்த அழுகை எல்லாம் ஏதோ கவலையால் அல்ல, இந்த உலகத்துடைய இன்பத்தை நினைத்து, இந்த உலகம் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளோடு அமையவில்லையே என்பதை நினைத்து அல்லாஹுடைய தூதர் அழுததில்லை. அப்படி அழுபவர்களையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன் ஒரு முறை அல்லாஹுடைய தூதருடைய அறைக்கு வருகிறார்கள். அந்த அறையில் அல்லாஹுடைய தூதருடைய நிலைமையை பார்க்கிறார்கள். ஒரு பேரிச்ச மரத்துடைய ஓலையில் அல்லாஹுடைய தூதர் படுத்திருக்கிறார்கள்.
1: நீங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அவர்களுக்காக, அந்த காஃபிர்களுக்காக, அந்த முஷ்ரிக்குகளுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? இந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஆம், அல்லாஹுடைய தூதர் உலகத்தை நினைத்து கலங்கியதில்லை, அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலையை நினைத்து கலங்கியதில்லை, அல்லாஹுடைய தூதர் எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் அருக்கொடைகளை நினைத்து அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனில் வரக்கூடிய மறுமையின் எச்சரிக்கைகளை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? நாளை மறுமையில் இந்த உம்மா, இந்த சமூகம், நாளை மஹ்ஷரில் மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலைமையில் கண்ணியத்தோடு வெற்றியோடு நிற்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளை பார்ப்போம். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எங்களுக்கு குத்துபாவுடைய பிரசங்கத்தை செய்தார்கள். அப்போது சொன்னார்கள், இரண்டு மிகப்பெரிய மகத்துவத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த இரண்டு மிகப்பெரிய மகத்துவம் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அல் ஜன்னத்து வன்னார், சொர்க்கமும் நரகமும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கூறியவுடன், சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறந்து விடாதீர்கள் என்று நபித்தோழர்களுக்கு அறிவுரை கூறியவுடன் அங்கே இருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தாடியுடைய ஒரு பகுதி நனையும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கலங்குகிறார்கள். இன்னொரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகையை முடித்து சஹாபாக்களை முன்னோக்குகிறார்கள். முன்னோக்கி சொன்னார்கள், மக்களே, நான் உங்களுடைய இமாமாக தொழுகையில் நிற்கிறேன். எனக்கு முன்னால் ருக்குவில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் சுஜூதில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் நிற்பதில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் சலாம் குடித்து முடிக்கக்கூடிய நிலைமையில் முந்தாதீர்கள். நான் எப்படி உங்களை முன்னால் பார்க்கிறேனோ அது போன்று பின்னால் இருந்தும் உங்களை பார்க்கிறேன். முஹம்மதுடைய உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் பார்த்ததை நீங்களும் பார்த்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதரே, வமா ரஐதா யா ரசூலல்லாஹ், தூதரே எதை பார்த்தீர்கள் நீங்கள் தொழுகையில்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஐதுல் ஜன்னத வன்னார், சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தேன். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் சஹாபாக்கள் தங்களுடைய முகங்களை தாழ்த்தி அழுக ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொருவரின் தாடியும் நனையும் அளவிற்கு. அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் தூதர் அழுதார்கள், நரகத்தை பற்றி பேசப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். அதை யாரெல்லாம் கேட்டார்களோ, நரகத்துடைய தன்மைகளை அங்கே விவரிக்கவில்லை, நரகத்தின் வேதனைகளை அங்கே விவரிக்கவில்லை, சொர்க்கத்தின் அருக்கொடைகளை அங்கே எடுத்து கூறவில்லை. சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே அங்கே கூடியிருந்த எல்லா முஃமினான சஹாபாக்களும் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி அழுக ஆரம்பித்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் எமக்கும் சொர்க்கம் சொல்லப்படுகிறது, லா இலாஹா இல்லல்லாஹ் எமக்கும் நரகம் சொல்லப்படுகிறது. ஆனால் சொர்க்கத்தை பயப்படக்கூடிய முஸ்லிம்கள், நரகத்தை ஆதரவு கொண்ட முஸ்லிம்கள் எத்துணை பேர்? எம்முடைய கண்களிலிருந்து கண்ணீரை சிந்துகிறோம். யா அல்லாஹ், அந்த சொர்க்கத்திலே எங்களை நுழைய வைத்து விடு, நரகத்துடைய கேவலத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையை அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது, குர்ஆனை நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதி காட்டும் பொழுது அழுதிருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை அழைத்தார்கள். இப்னு மஸ்ஊதே, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுவீராக. இப்னு மஸ்ஊத் கேட்டார்கள், ரழியல்லாஹு அன், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா? இப்னு மஸ்ஊதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆமீன் மஸ்ஊத், பிறர் ஓதி அந்த குர்ஆனை நான் கேட்பதை விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார். சூரா நிசாவுட் சூரத்து நிசாவுடைய வசனங்களை துவங்கி ஓதுகிறார். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன் ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா என்ற மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடைகளுடைய வசனம் வரை ஓதி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை இப்னு மஸ்ஊதிடம் இருந்து கேட்கிறார்கள். இந்த வசனம் வந்தவுடன் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. யாரோ தன்னை பக்கத்தில் இருந்து அழைப்பவர் போல இப்னு மஸ்ஊத் தங்களுடைய தலையை உயர்த்தி பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர், தூதர் குர்ஆனை கேட்கும் பொழுது அழுகிறார். அல்லாஹு அக்பர், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நபியே, நாளை மறுமையில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒரு சாட்சியை அவர் அவர்களின் நபிமார்களை சாட்சியாக கொண்டு வரும் பொழுது, உங்களுடைய சமூகத்திற்கு உங்களை சாட்சியாக நபியை ஆக்கும் பொழுது, உங்களுடைய சமூகத்தில் உங்களை ஈமான் கொண்டவர்களுக்கும் உங்களுடைய சமூகத்தில் உங்களை மறுத்தவர்களுக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும் பொழுது அந்த மறுமையின் காட்சி எப்படி இருக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான். அந்த நிலைமை எப்படி அமையும் என்று குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறது. அந்த மறுமையின் காட்சியை நினைத்தவுடன் இந்த வசனம் சுமந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவத்தின் தாத்பரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தவுடன் மறுமையை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கலங்குகிறார்கள். அல்லாஹு அக்பர். எம்மிலே யார் மறுமையை நினைத்து கலங்குவது? மறுமையில் விசாரணையை நினைத்து பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்? சர்வ சாதாரணமாக பாவங்களும் குற்றங்களும் வாழ்க்கையில் மிகைத்துக் கொண்டிருக்கிறது. மறுமையின் பயமோ அல்லாஹ்வின் விசாரணையின் பயமோ எம்மிலே பெரும்பான்மையான மக்களுக்கு இல்லை. இல்லா மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாம், யார் நபி இப்ராஹிம்? அல்லாஹுடைய ஹலீல், அல்லாஹ்வின் நண்பர், இந்த பூமியில் இமாமாக கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பயந்தார்கள் மறுமையில். அல்லாஹ்வை நாளை மறுமையில் பயப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். எதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள் தெரியுமா? இப்ராஹிம் இடத்தில் நாளை மறுமையில் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லோரும் செல்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே செல்வதை போன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்வதை போன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே செல்வதை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நாளை மக்கள் சொல்லுவார்கள், இப்ராஹிமே, அல்லாஹ்வின் நண்பர் நீங்கள், அல்லாஹ்வுடைய ஹலீல் நீங்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள், எங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்லுவார்கள் தெரியுமா? என்னால் முடியாது, இன்ன ரப்பி ரதிபல் யௌம கதபன், இன்றைய தினம் என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. இந்த உலகத்திலே நான் மூன்று பொய்களை கூறி இருக்கிறேன். இந்த மூன்று பொய்களை குறித்து நாளை இந்த நாளில் அல்லாஹ் என்னை விசாரணை செய்தால் என் நிலைமை என்ன? யார் பயப்படுவது? அல்லாஹ்வுடைய ஹலீல் பயப்படுகிறார் மறுமையில். என்ன அந்த மூன்று பொய்கள்? அதில் இரண்டு பொய்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சொல்லப்பட்டவை. சிலைகளை உடைத்து பெரிய சிலைதான் உடைத்தது என்று கூறியது. அந்த ஊர் மக்கள் விழாவிற்கு தன்னை அழைத்த பொழுது நோயாளியாக நான் இருக்கிறேன் என்று கூறியது. ஒரு நாட்டை கடக்கும் பொழுது அங்கே தங்களுடைய மனைவியை கைப்பற்ற வந்தவர்களிடத்திலே இவர்களின் சகோதரி என்று கூறியது. இந்த மூன்று பொய்களை நினைத்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுடைய முகத்திற்காக சொல்லப்பட்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுகிறார்கள் என்றால் எத்துடை பாவங்கள் எம்முடைய வாழ்க்கையில், எத்துடை குற்றங்கள் எம்முடைய வாழ்க்கையில். இந்த நிலையில் அல்லாஹ் எம்முடைய மரணத்தை ஆக்கினால், இந்த நிலையில் முன்கர் நக்கீர் எம்மை விசாரித்தால், இந்த நிலையில் மஹ்ஷரிலே நாம் எழுப்பை விசாரிக்கப்பட்டால் அல்லாஹ்விற்கு முன்னால் என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ்வை எந்த நிலைமையில் சந்திப்போம்? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பொறுப்பை நினைத்து அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவர்களுக்கு சூரத்து நஜ்முடைய 59-60 வசனங்கள் இறக்கப்படுகிறது. அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதஃபஹகூன வலா தபகூன். இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், கேளுங்கள் முஃமின்களே, இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? நீங்கள் அளவில்லையா? நீங்கள் அளவில்லையா? நீங்கள் சிரிக்கிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் கேள்வி இதை கேட்டவுடன் அஸ்ஹாபு ஸுஃபா திண்ணை தோழர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த கேள்வியை அல்லாஹ் குர்ஆனிலே கேட்டவுடன் அஸ்ஹாபு ஸுஃபாவுடைய அழுகையின் சப்தம் தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைக்கிறது. தூதரும் அழுகிறார்கள். தூதரும் அஸ்ஹாபு ஸுஃபாவும் அழுவதை பார்த்தவுடன் அங்கே கூடியிருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த வசனம் எமக்கும் இப்போது சொல்லப்பட்டது. என்ன மாற்றத்தை இந்த வசனம் எம்முடைய உள்ளத்திற்கு கொடுத்தது! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கும் பொழுது கண்கலங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் அழக்கூடிய அழுகையின் சப்தம் அப்துல்லா இப்னு ஸுஹைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த அழுகையின் சப்தம் ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்தால் அந்த சப்தம் எப்படி வருமோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் இருந்து அழுகை கிளம்பி வரக்கூடிய சப்தத்தை நாம் கேட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இரவுடைய நேரத்தை கழிக்கிறார்கள். ஆயிஷா இடத்திலே ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், ஆயிஷா, இந்த இரவு என்னை விட்டுவிடு, இந்த இரவில் நான் உன்னை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன், ஏன் அல்லாஹுவை இந்த இரவில் நான் வணங்கப் போகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களின் நெருக்கத்தையும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையும் நான் நேசிக்கிறேன் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உது செய்து விட்டு தொழுகைக்காக நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். தொழுகையில் குர்ஆனை ஓதி அவர்களுடைய கண்ணம் நனைகிறது, அவர்களுடைய தொடை நனைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உட்காருகிறார்கள், அவர்களுடைய தாடி நனைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் அழுகிறார்கள், அவர்கள் இருந்த இடமெல்லாம் கண்ணீரால் சூழ்ந்து விடுகிறது. எதுவரை எழுகிறார்கள் தெரியுமா? இரவுடைய வணக்கத்தில் அழ ஆரம்பித்த அல்லாஹ்வுடைய தூதர் காலை பிலால் ரழியல்லாஹு அன் அஸானுக்காக வரும் வரை அழுது கொண்டிருக்கிறார்கள். யார் அழுவது? எம்முடைய ஹபீப் அழுகிறார். யார் அழுவது? அல்லாஹுவின் நேசர் அழுகிறார். யார் அழுவது? எந்த நபி சொர்க்கத்திலே நுழையாமல் யாரும் சொர்க்கத்திலே நுழைய முடியாதோ, எந்த நபி பேசாமல் நாளை மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டானோ, தன்னுடைய விசாரணையை தொடங்க மாட்டானோ, அந்த நபி அழுகிறார், குர்ஆனை ஓதி அழுகிறார். பிலால் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், தபிக்கி, அழுகிறீர்களா? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிலாலை பார்த்து, அஃபலா அகூன அபதன் ஷகூரா. பிலாலே, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா? யார் சொல்லுவது? ஒரு அப்தன் ஷகூரா, நன்றி உள்ள அடியார் சொல்லுகிறார். அல்லாஹ்விற்காகவே தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் ஒப்படைத்தவர். இரவுடைய நேரத்தில் கால்கள் வீங்கும் அளவிற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி சொல்லுகிறார், பிலாலே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் மாற வேண்டாமா? நாமும் நீங்களும் எம்மாத்திரம் கண்ணியத்துக்குரியவர்களே. பிலாலே, இந்த இரவிலே அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். அதை ஓதி யார் சிந்திக்கவில்லையோ அவர் நாசமாகுவார். என்ன வசனம்? அல்லாஹ் கூறுகிறான், வானம் பூமிகளுடைய படைப்பில் இரவும் பகலும் மாறி வருவதில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அட்டாட்சி உண்டு என்று. இந்த வசனத்தை ஓதி சிந்திக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகும் என்றால்
2: இந்த வசனம் குர்ஆனில் இருக்கிறது என்பதை அறியாதவர்களுக்கு என்ன நிலைமை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாடாக. அல்லாஹுடைய தூதர் இரவில் சதா நேரமும் அல்லாஹுவை அழைத்து அழைத்து அழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் தனக்காக மட்டும் குர்ஆனை ஓதும் பொழுதும், தொழுகையில் நிற்கும் பொழுதும், அல்லது தனக்கு அல்லாஹ் செய்த அருக்கொடைகளை நினைத்தும், மறுமையில் தன்னுடைய நிலைமையை நினைத்தும் அல்லாஹுடைய தூதர் கலங்கியதில்லை. அல்லாஹுடைய தூதருடைய அழுகையின் நிகழ்வுகளில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்காகவும், இங்கே நின்று பேசக்கூடிய எனக்காகவும், அந்த தூதருடைய உம்மத்தில் முதலாவது இஸ்லாமை ஏற்று இறுதியாக ஷஹாதத்தில் மரணமாக போகின்ற இந்த உம்மத்துடைய ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாசத்தோடு சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தொழுகையில் ஓதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை குர்ஆனில் அல்லாஹ் கூறுவதை, யா அல்லாஹ், ஷைத்தான் இந்த பூமியில் பல மக்களை வழிகெடுத்தான், அதில் யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் எம்மை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றாதவர்கள், எனக்கு மாறு செய்பவர்கள், அவர்களை நீயே மன்னிப்பவன், நீயே இரக்கம் காட்டுபவன். மேலும் ஈசா அலைஹி ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை ஓதுகிறார்கள், யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டித்தான் அவர்களுடைய அடியார்கள் தான், நீ மன்னித்தால் நீயே மிகைத்தவன், நீ நீயே மன்னிப்பாளன் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிவிட்டு அழுகிறார்கள். ஏன் இந்த அழுகை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தில் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் தன்னுடைய கூட்டமாக ஆக்கி ஏற்றுக்கொள்ளாத பாவிகளுடைய நிலைமையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒப்படைத்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தில் நன்மை செய்தவர்களும் பாவம் செய்பவர்களும் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இந்த வசனங்களை ஓதி தங்களுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ், என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அழுகையை செவிமடுக்கிறான். ஜிப்ரீலை அழைக்கிறான். ஜிப்ரீலே, அந்த தூதரிடத்திலே செல்லுங்கள். அந்த தூதர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள். எனக்கு தெரியும் ஏன் அழுகிறார் என்று அல்லாஹ் கூறுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். தூதர் முஹம்மதை சந்திக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலே, ஏன் அழுகிறீர்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு உரையாடல் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலுக்கு சொல்லி அனுப்புகிறான், தூதருக்கு சென்று சொல்லுங்கள், தூதரே, இந்த உம்மத்தை நாம் பொருந்திக் கொள்வோம், இந்த உம்மத்துடைய விஷயத்தில் நீங்கள் கவலை ஏற்படும் அளவிற்கு நாம் ஆக்க மாட்டோம். யார் வாங்கி கொடுத்தது இந்த சமூகத்திற்கு இந்த சிறப்பை? உம்மத்தி உம்மத்தி, இந்த உலகத்தில் தூதர் வாழும் பொழுதும் என் சமூகம் என் சமூகம், நாளை மஹ்ஷரில் ஒட்டுமொத்த மக்களும் அந்த தூதரை சந்திக்கும் நேரத்திலும் என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் கூறுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு தூதர் உங்களிடமிருந்தே அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் யார்? உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தன்னுடைய சிரமமாக உணரக்கூடியவர், உங்களுடைய வெற்றியின் மீது நன்மைகளின் மீது பேராவல் கொண்டவர், முஃமின்களின் மீது அன்பாளர், பாசத்துக்குரியவர், இரக்கமுடையவர் என்று தூதரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்மீது வைத்திருந்த பாசம் வார்த்தைகளால் சொல்லி அளக்க முடியாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கேட்டார்கள், ஆயிஷா உனக்காக அல்லாஹ்விடத்திலே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், தூதரே எனக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவள் முற்படுத்திய பாவத்தையும் பின்னால் செய்ய போகின்ற பாவத்தையும் வெளிப்படையாக அவர்கள் செய்த பாவத்தையும் மறைமுகமாக அவர்கள் செய்த பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள் தன்னுடைய மனைவிக்காக. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியில் சாய்கிறார்கள். ஆயிஷா என்னுடைய பிரார்த்தனை உனக்காக நான் கேட்ட பாவ மன்னிப்பு உன்னை மகிழ்ச்சி படுத்துகிறதா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிரார்த்தனை என்னை மகிழ்ச்சி படுத்தாமல் எப்படி இருக்கும்? தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நீ அறிவாயா, இதே பிரார்த்தனையை தான் என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே பிரார்த்தனையை என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அருள் அல்லாஹ்வுடைய தூதர் அறுத்து ஆடு மாடுகளை ஹஜ்ஜுடைய நேரத்தில் பலியிடும் போது கூட என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பங்கை எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த உம்மத்தில் யாரெல்லாம் உதுஹியாவை செய்வதற்கு வசதி இல்லையோ அவர்களுக்கும் ஆக்குகிறேன். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தான். அவர்கள் இந்த பூமியிலேயே அந்த பிரார்த்தனையை பயன்படுத்தினார்கள். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரார்த்தனையை நாளை மறுமையில் என் சமூகத்திற்கான ஷஃபாஅத்திற்காக பயன்படுத்துவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூதருடைய அழுகை, பத்ருடைய போர்க்களம், சஹாபாக்கள் எல்லாம் களைப்பில் இரவுடைய நேரத்தில் நிம்மதியாக அல்லாஹ்வுடைய அருளால் உறங்குகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் எழுந்து அங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக, இந்த தலைமுறைக்கு பின்னால் வரக்கூடிய வெற்றியின் சமூகத்திற்காக அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருக்கிறார். யார் அவர்? தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைகளை உயர்த்துகிறார்கள், தங்களுடைய தோளில் உள்ள துண்டு கீழே விழும் அளவிற்கு கைகளை உயர்த்துகிறார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களை நீ அழித்து விட்டால் இவர்களுக்கு பிறகு உன்னை வணங்கக்கூடிய மக்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள், இவர்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளிலிருந்து துண்டு கீழே விழுவதை பார்த்தவுடன் அருகே வந்து தூதருடைய பின்னால் அந்த துண்டை வைத்து கட்டி அணைத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே போதும், போதும், உங்களுடைய அழுகையை நிறுத்துங்கள், அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வாக்களித்ததை அல்லாஹ் நிறைவேற்றுவான், கவலைப்படாதீர்கள் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இந்த சமூகத்துடைய வெற்றிக்காக, எம்முடைய கண்ணியத்திற்காக, எம்முடைய உயர்வுக்காக இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த ஒரே மனிதர் எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நேசத்தோடு உங்களுடைய நாவுகள் உச்சரிக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நாளை வறுமையில் அந்த தூதரோடு எம்மை ஒன்று கூட்டுவானாக. சஹாபாக்களிடத்திலே ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை எப்போது வரும் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள், மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறாயே, அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறார், என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, பெரும்பான்மையான தொழுகைகளோ நோன்போ என்னிடத்திலே இல்லை, நான் என்னிடத்திலே இருப்பதாக கருதுவது அல்லாஹ்வுடைய நேசமும் உங்களுடைய நேசமும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாள் நபித்தோழர்களுக்கு பெருநாளாக கொண்டாடப்பட்டது. ஏன்? அவர்கள் யாரை நேசித்தார்கள்? தூதரை. நாளை மறுமையில் அவர்களோடு இருப்பார்கள். நாம் யாரை நேசிக்கிறோம், யாருடைய வழியை பின்பற்றுகிறோம், யாரை எம்முடைய கண்ணியமாக, எம்முடைய உயிரை விட மேன்மையாக மதிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத நிகழ்வுகளில் மிக முக்கியமானது. தூதர் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில், மதீனாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில் அபுவா என்ற இடத்தை அடைகிறார்கள். அங்கே ஒரு கபருக்கு அருகில் நின்று தூதர் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு அருகிலே சொல்லுகிறார்கள், தூதரே, இந்த கபரை பார்த்து அழுகிறீரே, ஏன் இந்த கபர் யாருடையது, ஏன் அழுகிறீர்கள்? தூதர் சொன்னார்கள், இந்த கபர் என்னுடைய தாயுடையது, என்னுடைய தாயுடையது. அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், என் தாயின் கபரை நான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் என் தாய்க்கு மன்னிப்பை வேண்ட வேண்டும் என்று கேட்டேன், அல்லாஹ் என்னை தடுத்து விட்டான். தூதருடைய நிலைமையை பாருங்கள், ஹபீபுடைய நிலைமையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், தூதர் தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஒட்டுமொத்த கவலையுடைய தீர்வும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதிலும் தொழுவதிலும் தான் இருந்தது. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் இழந்த இழப்புகளை போன்று இந்த உம்மத்தில் யாரும் இழந்திருக்க முடியாது. பிறப்பதற்கு முன்னாலே தந்தையின் மரணம், பிறந்து சிறிய சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம், அதற்கு பிறகு தன்னை அரவணைத்த அபு தாலிபின் மரணம், அதற்கு பிறகு தனக்கு உறுதுணையாக இருந்த தன்னுடைய மனைவியின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகன் இப்ராஹிமின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகளின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகளின் மகனின் மரணம், எத்துணை மரணங்கள் ஒரு வாழ்க்கையில். ஆனால் ஒருபோதும் தூதர் அந்த கவலையின் வெளிப்பாட்டை தங்களுடைய முகத்தில் இந்த சமூகத்திடத்திலே காட்டியது கிடையாது. கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வை அழைத்து அழுவார்கள். அரே அண்ணா, யா பிலால் பிஸ்ஸலா, பிலாலே, தொழுகையை கொண்டு என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு என்று பிலாலுக்கு அதானை கூறுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுவார்கள். தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள், குர்ஆனை ஓதி நிம்மதியை தேடியவர்கள், அல்லாஹ்வின் நினைவால் நிம்மதியை தேடியவர்கள். இப்ராஹிம் தன்னுடைய மகன் அவர்களுடைய மரணப்படுக்கைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எடுத்து கட்டி அணைக்கிறார்கள். மரண தருவாயில் இப்ராஹிம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அருகே இருந்த நபித்தோழர் கேட்டார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு, வ அன்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆளுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. இப்னு அவ்ஃப், அவ்ஃபின் மகனே, இன்னஹா ரஹ்மத்துன், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள், ரஹ்மத், இரக்க குணம் என்று கூறி மேலும் அழ ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, எங்களுடைய உள்ளம் கவலையால் சூழ்ந்திருக்கிறது. நீ விரும்பாத வார்த்தையை இந்த நேரத்தில் நான் கூறவில்லை, நான் இப்ராஹிமுடைய பிரிவால் கவலையில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு குல்சூம் தன்னுடைய மகளுடைய மரணத்திற்கு செல்லுகிறார்கள். கபரில் அடக்கம் செய்யும் பொழுது கபருக்கு அருகிலே இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் கேட்டார், தூதரே, அழுகிறீர்களே? உடனடியாக கேட்டார்கள், என்னுடைய மகளை அடக்கம் செய்வதற்கு யார் வருகிறார்கள்? அபு தல்ஹா வருகிறார்கள். இருவரும் இறங்கி அந்த கபரிலே உம்மு குல்சூமை அடக்கம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளின் மரண செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்தடைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய மகளிடத்திலே செல்லுங்கள், சென்று பொறுமையை கடைபிடிக்க கூறுங்கள், நன்மையை எதிர்பார்க்க கூறுங்கள். அந்த தூதருடைய மகள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், தூதர் இந்த மரணத்தை பார்ப்பதற்கு வந்தே ஆக வேண்டும் என்று, தங்களுடைய பேரனின் மரணத்தை பார்ப்பதற்கு தூதர் வர வேண்டும் என்று தூதர் சொல்லுகிறார்கள். சில நபித்தோழர்களை அழைத்து அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தை மரண தருவாயில் இருப்பதை பார்த்தவுடன் அழுக ஆரம்பிக்கிறார்கள். நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், தபிக்கு யா ரசூலல்லாஹ், அழுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் இரக்க குணமுள்ள அடியார்களுக்குத்தான் இரக்கம் காட்டுவான் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நபித்தோழர்களுடைய சில மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்கள். ஸஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்துடைய நிலைமை சொல்லுகிறார்கள். நபித்தோழரோடு அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்தவுடன் தூதர் கேட்கிறார்கள், ஸஅத் இப்னு உபாதா மரணித்து விட்டாரா? சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. ஸஅதுடைய அந்த மரண தருவாயை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அங்கே கூடியிருந்த மக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அழுகிறீர்களா என்பதை கேட்டு அவர்களும் அழுக ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழுகக்கூடிய அழுகைக்காகவோ உள்ளம் கவலைப்படுவதற்காகவோ அல்லாஹ் இந்த ஜனாசாவை தண்டிப்பதில்லை, இந்த நாவுதான் தண்டிப்பதற்கும் இரக்கம் காட்டுவதற்கும் காரணமாக அமைகிறது. அல்லாஹ் மரணித்து விட்டால் ஒரு மனிதர் அவருக்காக ஒப்பாரி வைக்கும் பொழுது அந்த ஜனாசா வேதனை செய்யப்படுகிறது. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பத்ருடைய போர்க்களத்திற்காக சிறை கைதிகளை என்ன செய்வது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஏதாவது பிணை தொகையை வாங்கி விடுதலை செய்து விடலாம், எம்முடைய தோழர்கள் அவர்கள் எம்முடைய உறவினர்கள் அவர்கள் என்று ஆலோசனை கூறுகிறார்கள். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தோழரே, இவர்கள் எம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் அல்லாஹுவின் எதிரிகள், இவர்களை நாம் எம்முடைய கரத்தால் தான் கொலையின் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று உமர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் அவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக் கொள்கிறார்கள். மறுநாள் உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக செல்லும் பொழுது ஒரு மரத்திற்கு கீழ் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், தூதரே அழுகிறீர்களா? அபூபக்கரே அழுகிறீர்களா? ஏன் என்று காரணம் கூறுங்கள். என்னால் அழ முடியவில்லை என்றாலும் நீங்கள் அழுவதால் அழுவதை போன்றாவது நான் இருக்கிறேன். தூதர் சொன்னார்கள், உமரே, உன்னுடைய ஆலோசனை தான் சிறந்தது, அதற்கு ஏற்பதான் அல்லாஹ் வசனத்தையும் இறக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதனை இந்த மரத்தின் அருகே அவர்களுக்கு இறங்குவதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுத நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம். எம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது தரக்கூடிய பாடங்களை மட்டும் நாம் எடுத்து கூறினாலே இந்த நாள் முழுக்க எமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகை எம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமல்ல, உமர் இப்னு கத்தாப் அந்த வீரர் அழுவார் தொழுகையில் கடைசி சஃபு வரை உமர் அழுகக்கூடிய அந்த தேம்பலின் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும். உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களை தரிசிக்க சென்றாலே அழ ஆரம்பித்து விடுவார். உஸ்மான் இடத்திலே கேட்பார்களே, உஸ்மான், நீங்கள் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டாலோ நரகத்தை பற்றி பேசப்பட்டாலோ இது போன்று அழுவதில்லையே, ஏன் கபர்களை பார்த்தால் மட்டும் அழுகிறீர்கள் என்று உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் சொல்லுவார்கள். கபர்தான் மறுமையின் வீட்டில் முதல் வீடு, இது வெற்றியானால் மற்ற அனைத்தும் வெற்றியாகும், இது தோல்வியடைந்து விட்டால் மற்ற அனைத்தும் தோல்வியடைந்து விடும் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய முகத்தில் அவர்கள் அழுததால் அழுகையின் தழும்புகள் தெளிப்படும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சிறு வயதில் அழுதார்கள். ஏன் என்று கேட்கப்பட்டது. அப்போது சொன்னார்கள், மரணத்தை நினைத்து நான் அழுகிறேன் என்று. அல்லாஹு அக்பர். மூமின்கள் அழுவார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அறுக்கொடையை நினைத்து மூமின்கள் அழுவார்கள். தாங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து மூமின்கள் அழுவார்கள். தங்களுடைய பாவத்திற்கு இந்த பூமியில் அல்லாஹ் தண்டனையை தந்துவிடக் கூடாது என்று மூமின்கள் அழுவார்கள். நாளை மறுமையில் விசாரணையில் அல்லாஹ் என்னுடைய விசாரணையை எளிதாக்க வேண்டும் என்று மூமின்கள் அழுவார்கள். தங்களுடைய மரணத்திற்காக, தங்களுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக குர்ஆனை கேட்கும் பொழுதும் ஓதும் பொழுதும் அந்த நிகழ்வுகள் எடுத்து காட்டப்படும் பொழுதும் அவர்களைத்தான் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு உரித்தானவர்கள், அரிஷின் நிழலுக்கு உரித்தானவர்கள், நாளை மறுமையில் வெற்றியடையக்கூடியவர்கள், நபிமார்களோடு தங்களையும் இணைத்துக் கொண்டவர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்திற்கு ஈமான் என்ற உயிரை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ்வின் நினைவால் சாந்தி அடையக்கூடிய, அல்லாஹ்வின் பெயரால் பயப்படக்கூடிய, அச்சமடையக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் இறைவுடைய நேரத்தில் எம்முடைய அழுகையால் நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் எப்படி இந்த நேரத்திலே ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டுவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாநாட்டிற்காக என்னை அழைத்த இந்த மாநாட்டுடைய ஏற்பாட்டின் குழுவிற்கும், இந்த பெரிய மாநாட்டை மிகச்சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் எல்லோர்களுடைய கூலிகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அவர்கள் விரும்புகின்ற அல்லாஹ் விரும்புகின்ற கூலியை அவர்களுக்கு கொடுத்து இதனுடைய கூலியாக பரிசாக நாளை மறுமையின் ஜன்னத்தில் ஃபிர்தோஸை அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாட்டிற்கு மீண்டும் மீண்டும் என்னை வருகை தர வைத்து உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய செய்தியை எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எம்முடைய மரணம் வரை எமக்கு தருவானாக. உங்களிடத்திலே அல்லாஹுவை சாட்சியாக வைத்து கூறுகிறேன், உங்கள் எல்லோர்களையும் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன். அல்லாஹ் இந்த நேசத்தின் வெளிப்பாடாக நாளை மறுமையில் அரசின் நிழலில் அல்லாஹுடைய தூதரோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டுவாராக. இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹி ஜமீஅன் ஜஸாகும் அல்லாஹு ஹைரன் பாரக்கல்லாஹு லக்கும் அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
4: நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதல் இஸ்லாம் கரீபா செய்யுது கரீபா. இந்த மார்க்கம் என்பது பார்ப்பதற்கு ஆள் இல்லாத ஒரு நிலையில் ஆரம்பித்தது, மீண்டும் அதே ஒரு நிலைக்கு திரும்பும். அப்போதெல்லாம் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்க முயற்சி செய்பவர்களுக்கு நற்சோக சுபசோபனம் உண்டாகட்டுமாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மீண்டும் ஜாகிரியத்து நம்முடைய சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹதீஸும் வழங்கப்படுத்துது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனித நாகரிகத்தில் உச்சக்கட்டத்துக்கு அடைஞ்சிட்டான். கல்விங்கிறது எங்கேயோ போய் நின்றுக்கு, புது புது கண்டுபிடிப்புகள் எல்லா மக்களையும் வந்து மூடிக்கிட்டுது. இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒரு இயந்திர வாழ்க்கை முறையாக வித்தியாசமாக இருக்குது. கீழத்தைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சொகுசுக்காக மேலத்தைய நாடுகளை எல்லாம் போய் வாழத் தொடங்குறாங்க. ஆனால் அவங்களோடு சேர்ந்து கூடவே இந்த ஒரு அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி இருக்குது. அதே மாதிரி நாகரீகமற்ற பண்டைய காலத்தில் மூடத்தனம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த ஜாகிரிய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம், ஒரு நாகரீகமான ஒரு விஷயம் என்று திரும்பவும் இலையாலையா மக்களிடத்தில் வந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஏன் இதுக்கு சாம்பலாக நீங்கள் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை எல்லா மீடியாக்களும் பரபரப்பாக பேசினதை நீங்கள் பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் அங்கே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இன்னொரு பெண், அதாவது ஒரு ஆதிலா நஸ்ரீன் என்கிற ஒரு பெண்மணி, அதே மாதிரி ஃபாத்திமா நூரா என்கிற ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்குறாங்க. இதனால இது புதுசாக போச்சு, பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிறாங்களே, இவங்க இப்படி லவர்ஸ் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா நூராவினுடைய ஃபேமிலி உடனே அவங்கள தூக்கி கேரளாவுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அந்த பெண்ணு தயங்கலை. அந்த பெண்ணு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கேரளாவுக்கு வந்து அங்கே கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இது என்னுடைய காதலி அதை பிரிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஓர்டர் கொடுத்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் ஒன்று செய்கிறாங்க. இதை மீடியாக்கள் எல்லாம் எடுத்து எல்லா மக்களுக்கும் இதை ஆசை ஊற்றுற மாதிரி பரபரப்பான நியூஸாக போட்டுட்டு போட்டுக்குவாங்க. சமயத்துல அவங்க போன்ல எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த வானவில்ல வந்து என்ன செய்வாங்க அடையாளமா வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு பேக்லயோ ஷூலயோ வானவில் அப்படி இருக்குதுன்னா நான் ஒரு லெஸ்பியன், நான் ஒரு பெண்ணை தான் நேசிப்பேன், எனக்கு ஒரு பெண் தான் தேவை அப்படின்னு இன்னொரு பெண் சொல்லக்கூடிய ஒரு அடையாளமா இது. மேலத்தைய நாடுகளும் அமெரிக்கா கனடா அதே மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க வானவில தான் வந்து என்ன செய்வாங்க போட்டுக்குவாங்க. இதே மாதிரி ஆண் ஆணு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அவர் தன்னே ஒரு பெண்ணாக என்ன செய்யறாரு கற்பனை பண்றாரு, அவருக்கு இன்னொரு ஆண் தான் துணையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது பரவலாக இந்த விஷயம் வந்து ஒரு மனிதனுடைய மூளையில சில தூண்டல் துலங்குகளால ஏற்படுது. வாழ்க்கையில சிறுபிராயத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் அல்லது திரைப்படங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல், இதனால் அவங்களுடைய மனநிலை அப்படி மாறுதுங்க. இறைவன் மனிதனை படைக்கும் போது ஒரு ஆணா ஆணாகவும் பெண்ணை பெண்ணாகவும் தான் படைச்சிருக்கிறான். ஆனா சூழ்நிலைகள் என்ன செய்தன்னு சொன்னா அவனுக்கு இன்னொன்றுல ஆசையை உண்டாக்குதுங்க. ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேல ஆசை உண்டாகிறதுக்கு காரணமே அவங்க சிறு வயதுல ஏற்பட்ட சில பாலிய துஷ்பிரயோகங்களும் அவனோட பழகினவர்களுடைய சில சில்மிஷங்களும் அவன் பார்க்கக்கூடிய கதைகள், கேட்கக்கூடிய கதைகள், அவன் பழக்க அவன் பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் இதெல்லாம் வந்து அவனுக்கு என்ன செய்தன்னு சொன்னா அவனுக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்குது. உண்டாக்கி அவன் என்ன செய்யறான், ஒரு ஆண் மேல ஆசைப்படுறான், அதே மாதிரி தான் ஒரு பெண் வந்து நான் இன்னொரு பெண்ணோட வாழ போறேன் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இது இயற்கைக்கு மாற்றமானது, இது இறைவனுடைய சாபத்துக்குரியது. அல்லாஹ் கடுமையாக தண்டித்த ஒரு குற்றமான ஒரு செயல் பாருங்க. இந்த ஒரு நாகரிகமற்ற இந்த செயல் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா மனிதனிடத்தில் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. இதை மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்குது. இப்ப பெற்றோர்கள் நாங்க என்ன செய்யறது அப்படிங்கறத நாங்க பார்க்கணும். நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கிறது, யார் யாரோட பழகுறா அப்படிங்கறது தெரியாமலே பெற்றோர்களும் போன்லையும் டிவியிலையும் ஒதுங்கி இருக்கிறது பெரிய ஒரு குற்றங்கள். நம்ம பிள்ளை யாரோட பழகுறா, எந்த அளவு பழகுறா, அவ பெண் தானே பெண்ணோட பேசிட்டு இருக்கிறா, அவ இன்னொரு கேர்ள் ஃபிரெண்டோட தான் கேட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் உணர்வியாத நண்பிகள் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவங்களுடைய நட்பு எந்த வகையில போயிட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் விரும்பி எதை பாக்குறாங்க, எதை பேசிக்கிறாங்க, எதை சியா பண்றாங்க, அவங்க முத்தங்களை பரிமாறுகிறாங்களா, அவங்க ஆளுக்கள் வாழ்த்து செய்தி சொல்றாங்களா, அவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு தடிக்கிறாங்களா, அதை கொஞ்சம் பாருங்க. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மீடியாக்களும் இந்த போனும் இன்டர்நெட்டும் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு மனிதன் என்ன நினைக்க வேண்டும், எதை விரும்ப வேண்டும், எதை ரசிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் எங்கோ இருந்து ஒருவன் திணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை குளோபலைசேஷன் என்று சொல்லுவோம். இந்த உலகம் உலகமயமாக்கல் ஊடாக, இந்த குளோபலைசேஷன் ஊடாக ஒரு மனிதனுடைய மனநிலை மாற்றப்படுது. இது மிகப்பெரிய ஒரு ஜாகிரியத்து. இஸ்லாம் எதையெல்லாம் வெறுக்கிறதோ, இதே இஸ்லாம் எதையெல்லாம் தடுக்கிறதோ அதையெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக, ஒரு சுகமாக, ஒரு நாகரிகமாக, அது ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக இன்னைக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஷைத்தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே நம்முடைய பிள்ளைகள் சிறுபிராயத்தில் யாரோட பழகிறாங்க, ஏன் அந்த வானவில்லைங்கிற அந்த படத்தை புள்ள வச்சுக்கிட்டு இருக்குது, அதை ஏன் அதை வந்து பேக்கில் போட்டுட்டு இருக்கு, சூழல போட்டுட்டு இருக்குது, அதை உடனடியாக கண்டிக்கணும். சிறுபிராயத்தில் இருந்து நாம் எல்லா உணர்வுகளையும் சரியாக இருக்கிறாங்கிறத பிள்ளைகளுக்கிட்ட கவனிக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கணும். எனவே இது பெற்றோர்களின் பொறுப்பு. வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனநிலையில் நாம் தாக்கம் செலுத்த முடியாது என்றால் நாம் என்ன பெற்றோர்கள் செஞ்சு பாருங்க. ஒரு பிள்ளை வளருதுங்க, அந்த பிள்ளை கையில போனை மட்டும்தான் நீங்க கொடுக்குறீங்க. இன்டர்நெட்டின் ஊடாக உலகத்தின் எங்கேயோ கண்காணாத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய எண்ணங்கள் இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்குள்ள பூண்டு அவனுடைய மனநிலையை மாற்றுது என்றால் ஏன் பெற்றோர்களுக்கு முடியாது? நம்ம பிள்ளைகளுடைய மனநிலையை நாமையே தீர்மானிக்க கூடாது, நம்முடைய கலாச்சாரத்தை மீறக்கூடாது, நம்முடைய மார்க்கத்துக்கு வெளியில போகக்கூடாது. இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணுங்க. பலரும் போதே குழந்தைகளுக்கு அகீதாவை சொல்லிக் கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, இஸ்லாம் இதை வெறுக்குது, இதை ஏற்றுக்கொள்ளுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். இஸ்லாம் பத்தி பேசுறதே இல்லையே. நம்ம ஆங்கிலம் படிச்சு கொடுக்கிறோம், மேற்கத்தியத்தை படிச்சு கொடுக்கிறோம், நாகரிகத்தை படிச்சு கொடுக்கிறோம். அல்லாவுடைய தூதர் நமக்கு ஏளனமா போச்சு, அல்லாவுடைய தூதர் நமக்கு கேவலமா போச்சு, அல்லாவுடைய தூதருடைய கட்டளைகளை நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால நம்முடைய குழந்தைகள் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா கூப்பிட்டு வச்சு இஸ்லாம் சொன்ன எப்படி ஏத்துக்குவாங்க, பார்த்த பர்தா போட்டுக்கிட்டு தலையை மறைச்சிக்கிட்டு ஒழுங்கா உடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண்கள் இந்த ஆதிலா இந்த பாத்திமா ஒன்று செய்யறாங்கன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், அவங்க என்னங்க இஸ்லாத்துல வளர்ந்துருக்காங்க, அதை என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க மார்க்கத்தை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா? நான் சொல்வதாக இருந்தால் அவர்களை வளர்த்தெடுத்த பெற்றோர்களையும் கூட இருந்த சுற்றார்களையும் தான் உற்றார்களையும் தான் நாம் குறை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சரியான தீன் போய் சேரலைங்க, இஸ்லாம் போய் சேரலை. அல்லாவுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் ரசூலுக்கு மானம் செய்வது எவ்வளவு ஒரு மானம் செய்யக்கூடாது, கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயம் நம்ம சிறுபிராயத்திலேயே கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை கொடுத்து வளங்க. நம்ம பிள்ளைகளை மேற்கத்திய உலகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த பிள்ளை வழிதவர பாக்குது, ஏதோ லெஸ்பியனா மாறப்போகுது, இந்த பிள்ளை பரதாவை வெறுக்குது, டிஷர்ட் போட பாக்குது, கலாச்சாரத்தை தூக்கி மிதிக்குது, தொழுகை அதுக்கு சுமையாகுது அப்படின்னு சொன்னால் அந்த நாடு தேவையில்ல, தாய் நாட்டுக்கு வா. அந்த இடம் தேவையில்லை. காரணம், நாம போக வேண்டிய இடம் மறுமையில் சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தில் தடையாக இங்கு தங்கங்கள் இருந்தாலும் வைரங்கள் இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம் என்றால் அவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு முன்னால் பொறுமதியற்றது. பிள்ளைகளை சொர்க்கவாதியாக வளர்க்க பாருங்க. நமக்கு சுகமாக இருக்கிறாங்கிறதுக்காக ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு திணிக்காதீங்க. மேற்கத்திய நாடுகளிலும் ஈமான் நல்லா இருக்குதுங்க, இஸ்லாத்தோடு இருக்கிறாங்க, நல்ல மனிதாபிமானம் இருக்குது. ஆனால் அங்கே கொஞ்சம் தவறு என்றால் உங்களோட தவறு. அங்கேயே நல்லா இருக்க பாருங்க, முடியலையா உங்கள் இடத்துக்கே வந்துருங்க. தவறி போகுது என்றால் ரொம்ப கவலைப்படுங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் மனைவி ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்பீர்கள். முஸ்லிம் வானொலி,
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
3: சிந்தனை.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ரமான துணை இல்லாமல் ஒரு பெண் தொலைதூரம் செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் தனிச்சு மஹரம் இல்லாமல் பயணிக்கிறத தடுத்திருக்கிறாங்க.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
3: சிந்தனை. உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanuli.com. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
7: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர் இஸ்லாத்திற்காகவும் இறைவனுக்காகவும் செய்த தியாகங்கள் பற்றி நினைவு கூறுகின்ற மாதமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தவர்கள் சன்மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை ஞாபகப்படுத்தும் நோக்கோடு அவர்களின் குடும்பங்களின் அடையாளங்கள் புனித கஅபத்துல்லா வளாகத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒரு நபியாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய துருக்கி நாட்டில் அமைந்திருக்கின்ற உர்ஃபா என்ற நகரில் பிறந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உர்ஃபா நகரில் பிறந்த போது அந்த ஊரை நம்ரூத் என்ற மன்னன் ஆர்ந்து கொண்டிருந்தான். நம்ரூத் அல்லது நிம்ரூத் என்று இந்த மன்னன் அழைக்கப்படுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர், அதாவது தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு தயாராக இருந்த பொழுது, நம்ரூத் மன்னனின் அமைச்சரவை ஆலோசகர்களும் சோதிடர்களும் ஒரு விடயத்தை நம்ரூத் மன்னனுக்கு அறிவித்தான். அதாவது, இந்த ஆண்டில் பிறக்கின்ற குழந்தைகளால் உங்களது ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதாவது, உங்களை மன்னர் பதவியிலிருந்து விரட்டக்கூடிய ஒரு குழந்தை இந்த வருடத்தில் பிறக்க உள்ளது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சோதரக்காரர்களும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களும் நம்ரூத் மன்னனுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். நம்ரூத் மன்னன் அந்த வருடத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று தமது ராணுவ வீரர்களுக்கு உத்தரவிட்டான். இதனால் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருந்த ஆசருடைய மனைவி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், நம்ரூத் மன்னனின் படைகளில் இருந்து தமது குழந்தையை பாதுகாப்பதற்காக உர்ஃபா நகரில் அமைந்துள்ள குகைக்கு சென்று மிகவும் பாதுகாப்பான முறையில் எவரது கண்களுக்கும் தெரியாத வகையில் வாழ்ந்து வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகையில் பிறந்தார்கள். அந்த குகை இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த குகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பான முறையில் தனது தாயாரால் வளர்க்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த செய்தி அவரது தாயாரும் தந்தையாரும் மாத்திரமே அறிந்து வைத்திருந்தார்கள். இதனால் எவருக்கும் தெரியாதவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் வீட்டில் இருந்து மறைமுகமாக இந்த குகைக்கு சென்று தமது குழந்தைக்கு பாலூட்டிவிட்டு மீண்டும் வீடு திரும்புவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த அடிப்படையில் தொடர்ந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 அல்லது 10 ஆண்டுகள் பாலூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாப்பான முறையில் வளர்த்தார்கள். இதனைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளி உலகுக்கு தனது தாயாரால் அழைத்து வரப்பட்டதாகவும், பின்னரே அல் குர்ஆனில் வருகின்ற தனது தந்தையாரிடம் சென்று ஏன் நீங்கள் சிலைகளை வணங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதை நாம் வரலாற்றின் ஊடாக கண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இந்த குகையானது துருக்கி நாட்டின் உர்ஃபா நகரில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த குகைக்கு அருகில் மெவ்லித் ஏ ஹலீல் என்ற பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மெவ்லித் ஏ ஹலீல் என்பதன் அர்த்தம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசல் என்பதாகும். மெவ்லித் என்பது பிறப்பை குறிப்பிடுகின்றது. ஹலீல் என்பது தோழர், அதாவது இறைவனின் தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கின்றது. இந்த பள்ளிவாசலை நூர்தீன் ஜங்கி அவர்களே நிர்மாணித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடங்களை இன்று அல்லாஹு தஆலா தனது மக்களுக்காக இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இந்த குகைக்கு அடிக்கடி அதிக அளவிலான முஸ்லிம் பெண்கள் சென்று வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான இடங்கள் முன்னைய நபிமார்களின் வரலாற்றை கூறும் விதத்தில் எமக்கு ஒரு படிப்பினையாகவே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கின்றோம்.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
8: அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு குடும்பத்திற்காக ஆணும் கஷ்டப்படுகிறான், ஒரு குடும்பத்திற்காக பெண்ணும் கஷ்டப்படுகிறாள். ஆனால் இந்த பூமியில் தாய்மை என்று சொல்கிற ஒரு உயர் அந்தஸ்தை வழங்கி அந்த அந்தஸ்தினூடாக பெண்ணிய சமுதாயத்தை உயர்த்தி பேசிய மார்க்கம் இஸ்லாம். யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் நான் அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர் யார்? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய். பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய் என்று சொல்லி இந்த உலகில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக நேசத்துக்கு மிக தகுதியான இந்த உலகின் படைப்பிலே அல்லாஹ் ஆக்கி இருப்பது தாய் என்று சொல்கிற ஒரு பெண்ணைத்தான். ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறான். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்திருக்கிற பாசம் அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம். நாலு பேர் அவனை பார்க்கிற பொழுது, வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம். ஏன், பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது இவர் நன்றாக பேசினார், நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம், இகழலாம், புகழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர்

ஒரு கணவனுடைய சுவர்க்கத்தை, நல்ல தன்மையை, பண்பாட்டை தீர்மானிக்கின்ற உன்னதமான பொறுப்பை இஸ்லாம் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் உங்களை, அவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை. வருமனே, பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு இவள் விரும்புகிற விதத்தில் வாழவிடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டு போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள், இந்த சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் எதிலும் ஈடுபடலாம் என்ற மிக தெளிவான வரையறுத்த சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அவர்கள் சிரமத்தோடு இருப்பார்கள், வயிற்று வலியோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவர்களை அன்பு மழை பொழிந்து அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கூட அழகாக ஆய்வு செய்து மிக தெளிவாக சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, மாத வலி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படுகிற வயிற்று வலி, அந்த வேதனை தாழாமல் ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நீங்கள் மரணித்து போனால் இந்த பூமியின் ஷஹீதுகளாக மரணித்து போகிறீர்கள் என்று அடித்து சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். பிரசவ வேதனையினால் துடிதுடித்து வருகிற அந்த வேதனையினால் மரணித்து போகிற ஒரு பெண் இந்த உலகில் இருந்து ஷஹீதாக விடைபெற்று போகிறாள் என்று அற்புதமாக சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை, உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை. கணவனுக்கு பணிவிடை செய்வதால், வீட்டு வேலைகள் செய்வதால் உங்களால் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை என்றால், தொழுதுவிட்டு கடமையை முடித்துவிட்டு வெளியிலே போன என்னுடைய கணவன், பாடசாலைக்கு போன என்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வருவார், அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்வீர்களாக இருந்தால் அத்தனை சுன்னத்துகளுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ரமலானுடைய காலம், சஹர் நேரம், எழுந்து தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு பிரார்த்தனை செய்வதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ நேரம் இல்லாமல் உங்களுடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சஹர் உணவை ஏற்பாடு செய்து நோன்பு நோற்பதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்கிற பொழுது அந்த சுன்னத்தான வணக்கங்கள் அத்தனையினுடைய நன்மையும் உங்களுக்கும் சரிபாசமமாக கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எதிலும் விட்டுவிடவில்லை இந்த மார்க்கம். உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் தூய்மையாக இருக்கிற பொழுது அத்தனையையும் பார்க்கிறது, உங்களை கண்ணியவான்களாக நோக்குகிறது. இந்த உலகின் அத்தனை அம்சங்களிலும் உங்களுக்கு சரிசமமான பங்கிருக்கிறது என்று சொல்கிறது. நீங்கள் நன்மைகளை குறைவு செய்தாலும் கூட உங்களுடைய கணவன்மாருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்கிற காலம் எல்லாம் அவர்கள் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்களும் சுவனவாதிகளாக உங்களை தயார்படுத்தலாம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பெண்மணி 5 நேர தொழுகை தொழுது தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுடைய பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் அவன் வழியிலே சென்றதற்கு பின்னால் பாதுகாத்து அதே நிலையில் மரணித்து போனால் அவள் சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களில் இருந்தும் அழைக்கப்படுவாள். விரும்பிய வாயிலால் சுவர்க்கம் போகலாம் என்று சொல்லி சுவர்க்கத்தின் கதவுகளையே உங்களுக்காக திறந்து தருகிற அற்புதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எங்கு விட்டு வைத்திருக்கிறது இஸ்லாம்? எங்கு நெருக்கடியை தந்திருக்கிறது உங்களுக்கு? மாத வேதனையில் நீங்கள் துடிக்கிற பொழுது உங்களால் தொழ முடியவில்லை என்றால் உங்களுக்கான தொழுகையின் சலுகையை தந்திருக்கிறது. அந்த தொழுகையை நீங்கள் மீட்டி தொழவே தேவையில்லை என்ற அனுமதியை தந்திருக்கிறது. நோன்பு காலங்களில் உங்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை என்றால் ஆரோக்கியமான நாளில் கலா செய்து விடுங்கள், கஷ்டப்படாதீர்கள் என்று சொல்கிறது. உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக அற்புதமாக மதிக்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலி

0: அருகில்.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாயியன் இலல்லாஹி பிஇத்னிஹி வ சிராஜம் முனீரா. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் சிறப்புமிகு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிற நற்பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் எமக்கு வழங்கியிருக்கிறான். இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்லாமிய குடும்பவியல் என்கிற தலைப்பை கருப்பொருளாக வழங்கி இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடும்பவியலை பற்றி எல்லா இடங்களிலும் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற மக்களுக்கு பொதுவாக எப்போதும் பேச வேண்டிய ஒரு முக்கிய செய்திதான். என்றாலும் நம்மை போன்று வெளிநாட்டிலே வெந்த பூமியிலே நொந்து வாழக்கூடிய நாம் அனைவரும் மிக தூக்கணுமா, நாம் அனைவரும் அதிகமாக பேச வேண்டிய, அதிகமாக கேட்க வேண்டிய, அல்லது பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதிக தகுதி வாய்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் குடும்பம் என்பது உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய சொத்து. குடும்பம் இல்லாதவர்களுக்குத்தான், சரியான குடும்ப அமைப்பு வாய்க்கப்படாதவர்களுக்குத்தான் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வலிகளும் ரணங்களும் தெரியும். ஒரு சிறந்த கணவனுக்கு வாழ்க்கைப்படாமல் ஒரு குடிகாரனுக்கோ, சம்பாதிக்க செல்லாதவனுக்கோ, ஒரு சோம்பேறிக்கோ, ஒழுங்கினமாக வாழ்பவனுக்கோ ஒரு பெண் மனைவியாக வாழ்ந்தால்தான் அந்த குடும்பத்தினுடைய அருமையும் அவள் இழந்த அந்த பாக்கியத்தையும் அவளால் உணர முடியும். அதே போன்று ஒரு ஆண் பொறுமை இல்லாத, அதிகம் வாய் பேசுகிற, ஒழுக்கம் இல்லாத, எடுத்தறிந்து பேசுகிற, திமிராக நடக்கிற ஒரு பெண்ணோடு வாழும் ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படும் போதுதான் அவன் இழந்த பெருமதி என்னவென்று அவனுக்கு தெரியும். அதே போன்று திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த திருமணத்தின் பரிசாய் இறைவன் அவர்களுக்கு கொடுக்கிற வாரிசு நல்லொழுக்கம் இல்லாமல் ஊதாரித்தனமாக மோசமான பழக்க வழக்கங்களுக்கு, போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு பெற்றோர்களின் கண்ணியமும் மரியாதையும் புரியாமல் பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி வாழுகிற பிள்ளைகள் அமைந்தால்தான் அவர்கள் எதை இழந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் குடும்பத்தை, குடும்பவியலை, குடும்ப அமைப்பை மிகப்பெரிய விஷயமாக நமக்கு சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமை எல்லா துறைகளிலும் எல்லா விஷயங்களிலும் அம்சமாக அமைந்திருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் சிறந்தவர் என்கிற அந்த சிறப்பு விருதை குடும்பத்திலே சிறந்தவருக்குத்தான் சொன்னார்கள். அப்படிதானா? உங்களிலே யார் போர்க்களத்தில் மிக பெரும் திறமைசாலிகளாக இருக்கிறீர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர் என்று எந்த நபிமொழியும் இல்லை. இருக்கா அப்படி? உங்களில் யார் வளசாலியாக இருக்கிறீர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர், அப்படி இருக்கா? உங்களில் யார் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கிறாரோ, பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர், அப்படி இருக்கா? இல்லை. நம்மத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய முதலாளியாக இருந்தால் நான் இந்த மக்களில் சிறந்தவன், ஒரு பெரிய 3 டிஜிட் 4 டிஜிட்டுகளில் சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய இடத்திற்கு நான் வந்துவிட்டால் நான் தான் சிறந்தவன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது தவறான நம்பிக்கை சகோதரர்களே. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும்போது ஆனந்தமாய், ஆரோக்கியமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், மிக மிக நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு குடும்பம் சரியான முறையில் அமைய வேண்டும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி. உலகத்திலேயே இப்படி சொல்ல முடிந்த ஒரே ஆண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். உங்களில் சிறந்தவர் உங்களில் குடும்பத்திற்கு சிறந்தவர், நான் எனது குடும்பத்திற்கு சிறந்தவன். யாராவது சொல்ல முடியுமா? அப்படி ஏன் சொல்ல முடியாது? ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு முறையில், ஏதாவது ஒரு துறையில் குறை வைப்பவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், மிக தெளிவாக என்றால் மிக தைரியமாக துணிவாக சொன்னார்கள், அதுவும் நம்மை போன்று ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு வாழவில்லை, 11 மனைவிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து சொன்னார்கள், நான் என் மனைவிக்கு சிறந்தவன். இப்படி சொல்ல முடிந்த கட்ஸ் வழங்கப்பட்ட ஒரே ஆண் இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. ஆனால் இப்படி சொல்லுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலையாக என்ன கொடுத்தார்கள்? உங்கள் மனைவி இடத்தில் அல்லது நான் எனது மனைவி இடத்தில் சிறந்தவன் என்று பெயர் வாங்க வேண்டும் என்றால், போகிற இடங்களிலெல்லாம் என் மனைவி என்னை பற்றி என் கணவர் உண்மையிலேயே சிறந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்காக நான் பல விலைகளை கொடுக்க வேண்டும். அதற்காக நான் பல சுகங்களை, பல அசௌகரியங்களை, பல வசதிகளை அவளுக்கு நான் ஏற்படுத்தி தர வேண்டும். அப்படி நான் அவளிடத்திலே பாராட்டை பெற வேண்டும் என்றால் அதற்காக நான் பல தியாகங்களை செய்தாக வேண்டும். எப்போதும் என் மனைவியை பற்றி மட்டுமே நான் யோசிக்க வேண்டும். அவள் விரும்பியதை அவள் கேட்பதற்கு முன்னாடியே நான் வாங்கித்தர வேண்டும். எதிலும் ஒரு சுகத்தை, எதிலும் ஒரு சௌகரியத்தை, எதிலும் ஒரு ஆனந்தத்தை, எதிலும் ஒரு மகிழ்ச்சியை, எதிலும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸை அவளுக்கு நான் உருவாக்கி தர வேண்டும். இப்படிலாம் செஞ்சா கூட பல பேர் பாராட்டு வாங்க முடியறது இல்லை. இப்படிதானே, ஏன் எங்காவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் 11 மனைவிகளை வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய மனைவிகளுக்கு செய்கிற சாதாரண சலுகைகளை கூட செய்யாமல், உல்லாசரகமான வாகனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளை பவனி வர செய்யவில்லை, விரும்பிய இடங்களுக்கெல்லாம் அழைத்து செல்லவில்லை, இன்னும் சொல்ல போனால் முழுமையாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்வில் ஒரு பசியை தீர்க்கக்கூடிய அளவிற்கு கூட உணவுக்கான ஏற்பாட்டை கூட ரசூலுல்லாஹ் செய்யவில்லை, விரும்பிய ஆடைகளை எல்லாம் வாங்கி தரவில்லை. இப்படி ஏதாவது ஒரு ஹதீஸை படித்திருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு விரும்பிய ஆடைகளை எல்லாம் வாங்கி கொடுத்தார்கள். ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்திலிருந்தும் பல விஷயங்களை வரவழைத்து அன்பளிப்பாக கொடுத்தார்கள். எந்த ஹதீஸையும் பார்க்க முடியாது. ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் என் மனைவிக்கு சிறந்தவன். நம்ம சொல்ல முடியுமா? அப்படி இதே அமீரகத்தில் 25 ஆண்டு காலம் கழித்த யாராவது இங்கே இருப்பீர்கள், 30 ஆண்டு காலம் கழித்தவர்கள் இங்கே இருப்பீர்கள், உங்கள் மனைவியின் நலனுக்காக, உங்கள் மக்களின் நலனுக்காக, உங்களுடைய இளமையை, உங்களுடைய வாலிபத்தை, உங்களுடைய ஆசையை எல்லாவற்றையும் துறந்து மறந்து அவைகளையெல்லாம் அப்படியே தஃபன் செய்து கஃபன் செய்து விட்டு இங்கே எத்தனையோ பேர் நம்மிலே இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய மனைவி நம்மை குறித்து முழுமையான திருப்தியில் இருக்கிறாளா என்று கேட்டால் அங்கே ஒரு கேள்விக்குறியை தான் வைக்க வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் மனைவிகளும் அவ்வளவு இன்பமான முறையில் தங்களுடைய குடும்பத்தை அமைத்தார்கள். எப்படி முடிந்தது என்றால், குடும்பம் என்றால் என்னவென்றவர்கள் புரிந்தார்கள், குடும்பம் என்றால் என்னவென்றவர்கள் உணர்ந்தார்கள், இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப அமைப்பிற்கு கொடுத்திருக்கிற கணப்பரிமாணத்தை அவர்கள் அறிந்து புரிந்து தெளிந்து தெரிந்து வைத்திருந்ததன் விளைவுதான் இந்த உலகத்தின் சுகங்கள் எதை அவர்கள் அனுபவிக்காமல் போனாலும் ஒரு உள்ளச்சத்தோடு, ஒரு நிம்மதியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு திருப்தியான வாழ்க்கை அவர்களிடத்தில் இருந்தது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா, குடும்ப அமைப்பிற்கு இறைவன் கொடுக்கிற சிறப்பு, குடும்ப அமைப்பிற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு திருமறையின் ஒரு வசனத்தை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். திருக்குர்ஆன் என்பது அகில மக்களுக்குமான ஒரு வழிகாட்டல். திருக்குர்ஆன் என்பது உலகத்தில் வாழ்கிற எல்லோருக்கும் நேர்வழியை கொடுத்து, இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி சாதனைகள் புரிந்து நிம்மதியாக வாழ்ந்து மறுமையிலும் அவர்கள் சொர்க்கத்தை பெறலாம் என்பது பற்றியெல்லாம் பேசுகிற ஒரு அற்புதமான நூல். அந்த நூலின் ஒரு ஆயத், ஒரு வசனம் என்ன சொல்கிறது? வல்லாஹு ஜஅல லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. உங்கள் இனங்களில் இருந்தே உங்களுக்கு அவன் வாழ்க்கை துணைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். வஜஅல லகும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதன். உங்கள் திருமண வாழ்க்கையின் மூலம், உங்கள் துணைவியர்களின் மனைவியர்களின் மூலம் உங்களுக்கு அவன் பிள்ளை செல்வங்களையும் பேர குழந்தைகளையும் ஏற்படுத்துகிறான். நன்மையானவைகளை உங்களுக்கு அவன் வாழ்வாதாரமாக வழங்குகிறான். அசத்தியத்தையா அவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் இந்த அருட்கொடையா அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அல்லாஹ் இங்கே நியமத்தில்லா அவனுடைய அருட்கொடை என்று குறிப்பிடுகிறான். எதை? உங்களுக்கு அமைக்கப்பட்ட மனைவி, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாரிசு, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற பேர குழந்தைகள், இவைகளையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நியமத்தில்லா அவனுடைய அருட்கொடை என்று குறிப்பிடுகிறான். அருட்கொடை என்று குறிப்பிடுவதோடு மாத்திரமல்லாமல் அந்த அருட்கொடைகளுக்கு மாறு செய்யக்கூடாது என்றும் குறிப்பிடுகிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். திருக்குர்ஆன் அறிவியலை பற்றி பேசுகிறது என்று ஆனந்தப்படுகிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சரித்திர புதையல்களை எல்லாம், சரித்திர உண்மைகளை எல்லாம் பேசுகிறது என்று அதிசயப்படுகிறோம். அறிவியலே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, விஞ்ஞானமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல விஞ்ஞான கருத்துக்களை பொதிந்திருக்கக்கூடிய வேதம் என்று அற்புதம் அடைகிறோம். ஆனால் அந்த வேதத்தில் அல்லாஹ் மனைவி, மக்கள், பேர குழந்தைகள் என்றெல்லாம் சொல்லுகிறான் என்றால் யோசித்து பாருங்கள் எவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த குடும்ப அமைப்பு என்று. அதனால் தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சக்கனா, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இல்லங்களை மகிழ்ச்சிக்குரிய இடமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். என்ன அர்த்தம்? இல்லங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கணும்னு அர்த்தம். இல்லங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கணும். வீட்டுக்கு போனாலே ஏண்டா போனன்னு யோசிக்கக்கூடாது. வீட்டுக்கு போனவொடனே எப்பண்டா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு யோசிக்கக்கூடாது. இப்படி யோசிப்பதை போல் நமது வீடு அமைந்து விட்டால் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அந்த வீடு மார்க்கத்திற்கு முரண்பட்ட வீடு, அந்த வீடு குர்ஆனுடைய வசனத்திற்கு எதிரான வீடு, அந்த வீடு சாபத்திற்குரிய வீடு. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளே வந்த உடனேயே வெளியே போகுவதற்கே மனது வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய இடமாக அந்த இல்லம் ஒரு உள்ளம் போல் உங்களுக்கு அமைய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது மார்க்கத்திற்குட்பட்ட வீடு என்பதையும் மறந்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பவியலின் முக்கியத்தை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து கொள்வதற்காக எவ்வளவு அற்புதமாக எச்சரிக்கை செய்யும் துணியிலே சொன்னார்கள். குடும்பத்தை வீணடிப்பதே போதும் ஒருவன் பாவம் செய்கிறான் என்பதற்கு, பெரிய பாவத்தை பாவத்தாளி என்று அல்லாஹ்விடத்திலே பெயர் வாங்குவதற்கு, பாவம் செய்பவன் என்கிற பெயர் பட்டியலிலே இடம்பெறுவதற்கு நீங்கள் பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன மிகப்பெரிய பாவங்களை, பாவங்கள் நடக்கிற இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை. குடும்பமாக அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருப்பதை வீணடித்து விட்டாலே போதும். குடும்பமாக உங்களுக்கு அல்லாஹ் யாரை கொடுத்திருக்கிறான், யாரையெல்லாம் உங்கள் ஃபேமிலி என்று நீங்கள் சொல்வீர்கள், யாரையெல்லாம் உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் என்று சொல்வீர்கள், அது உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் மக்களாக இருக்கலாம், உங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், இவர்களை யாரையாவது நீங்கள் வீணடித்து விட்டால், யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துகிற விதத்திலே நீங்கள் நடந்து விட்டால், அவர்களுக்குரிய கடமைகளை செய்யாமல் நீங்கள் இருந்து விட்டால், அல்லது அவர்களை பாழ்படுத்தி விட்டால், அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டால், அதுவே போதும் நீங்கள் பாவத்திலே இருக்கிறீர்கள் என்பதற்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனாலதான் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதன் முதல் இந்த பூமியில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகதிகளாய் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாலும் இன்னொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பெரும் வல்லரசுகளை அன்றைக்கு அஞ்சக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தாலும் குடும்பத்தின் எல்லா கோணங்களையும் பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் இல்லை. குடும்பத்தின் எல்லா கோணங்களையும் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். குடும்ப வாழ்வாக எதையெல்லாம் நாம் தொடுவோமோ அல்லது எதுவெல்லாம் நம்மை தொடுமோ அதில் எதையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடாமல் இல்லை. மனைவியின் உரிமைகளை பற்றி பேசினார்கள், மனைவியின் கடமைகளை பற்றி பேசினார்கள், பிள்ளைகளுடைய வளர்ப்பை பற்றி பேசினார்கள், பெற்றோர்களுடைய கண்ணியத்தை பற்றி பேசினார்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பேசினார்கள். எதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு பிஸி மேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை போர்க்களங்களை கண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தான் ஆன்மீக தலைவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைவனின் தூதர், வஹியை வார்த்து வஹியை எடுத்து மக்களுக்கு போதிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த கூட்டத்திற்கு, அந்த இஸ்லாமிய அரசாட்சிக்கு, சாம்ராஜ்யத்தின் தலைவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் போர்க்களத்திற்கு போகும்போது இந்த போர்க்களத்தின் தலைமை தளபதி. இவ்வளவு பொறுப்புகளையும் வைத்துக்கொண்டு, இவ்வளவு கடமைகளையும் வைத்துக்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் மிகச்சரியாக இஸ்லாமிய வரலாற்றில் குடும்ப அமைப்பை குறித்த முக்கிய விளக்கங்களும் குறிப்புகளும் மதீனத்து வாழ்க்கையில் தான் ஆரம்பித்தது என்று பார்க்கும் போது, சுமார் 53 வயதை ரசூல் சல்லல்லாஹு அவர்கள் கடந்ததற்கு பிறகு, வேறு எப்படி 53 வயதை ரசூல் சல்லல்லாஹு அவர்கள் கடந்ததற்கு பிறகு, சற்றேறக்குறைய 10 ஆண்டில் சகோதரர்களே, 10 யுகங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் சொல்லிவிட்டு போனார்கள். எப்படி சாத்தியம் இது? எப்படி சாத்தியம்? ஒரு தேர்வுக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தேதியில், இன்றைய காலத்தில் மிக உயரிய தேர்வாக மதிக்கப்படுகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் தாயோ உங்கள் தந்தையோ வந்து உங்களிடத்திலே குடும்ப விவகாரத்தை பேசுவாரா? வெளிநாட்டிற்காக தீவிர முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். விசா ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஏஜென்ட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த டிராவல்ஸிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பரபரப்பாக நீங்கள் இருக்கும் போது உங்கள் மனைவி வந்து உங்கள் பிள்ளையின் அட்மிஷனை குறித்து உங்களிடத்திலே பேசுவாளா? ஏன் ஹஸ்பண்ட் பிஸியா இருக்கிறாரு, மாப்பிள்ள பிஸியா இருக்கிறாரு, மிகப்பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இந்த டைம்ல போய் நம்ம வந்து இந்த விஷயத்தை பேசலாமா என்றுதான் ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் நினைப்பார். ஆனா இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் வெளிநாட்டு வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் விட 100 மடங்கு உயர்ந்த பல விஷயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் பிஸியாக இருந்தாலும் குடும்பத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் பேசாமல் போகவே இல்லை. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த விஷயத்திற்கு வருகிறேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்த அந்த இஸ்லாமிய கட்டமைப்பிலேயே நிறைய விஷயங்கள், அல்லது எல்லா விஷயங்களும் உயர்ந்ததாக இருந்தாலும், ஆக பெரிய விஷயமாக அன்றைய தேதியில் அன்றைய சூழ்நிலையில் கருதப்பட்டது அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதுக்காக செல்வது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். காரணம், இஸ்லாமிய வரலாற்றை, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றது உண்மையிலேயே அதுதான். இஸ்லாமிய தலைமைத்துவம் என்று அமையும் போது ஒரு அமீருடைய அழைப்பு என்கிற அடிப்படையில் அந்த ஜிஹாதிற்கு ஒருவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து பேரை பதிவு செய்கிறார். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்ட முதல் கேள்வி, ஒருவர் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்காக வருகிறார், அக்கவுண்டன்ட் வேலைக்கு இன்டர்வியூக்காக வருகிறார். அவரிடத்துல இன்டர்வியூ எடுப்பவர் எதங்க கேட்கணும், அக்கவுண்ட்ஸ் தெரியுமா, டேலி தெரியுமா, பிகாம் முடிச்சிருக்கீங்களா, ஏதாவது ஒரு கம்பெனியில் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடா வேலை பார்த்துருக்கீங்களா, அதைத்தான் கேட்பார்.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானுடிக்கின்ற நேரம் இது.
2: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: بهذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: இழந்தது என்னவென்று யோசித்து பாருங்கள். அந்த இழப்பு நீங்கள் பெற்றதை விட மிக கடுமையாக இருக்கும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருக்கும் அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திற்கு சிறந்தவர். இந்த குடும்ப வாழ்க்கை என்பது, மனைவி மக்கள் என்று நாம் வாழக்கூடிய இந்த குடும்ப அமைப்பு என்பது மரணத்தோடு இந்த மண்ணோடு முடிந்து விடுவதல்ல. மரணத்தை தாண்டி, மண்ணறையை தாண்டி மறுமை வரைக்கும் வரக்கூடியது. அதனால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஜன்னாத்து அதனின் யத்குலூனஹா வமன் ஸலஹ மின் அபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம் வல் மலாயிகத்து யத்குலூன அலைஹிம் மின் குல்லி பாப். ஜன்னாத்து அதனின், சொர்க்கத்தின் சோலைகள், அதிலே நுழைபவர்கள் யார் தெரியுமா? நீங்களும், உங்களுடைய பெற்றோர்களும், உங்களுடைய மூதாதையர்களும், உங்களுடைய மனைவியர்களும், உங்களுடைய சந்ததிகளும். யார் எப்படிப்பட்டவர்கள்? வமன் ஸலஹ, தூய்மையான முறையில் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், தூய்மையான முறையில் ஈமானோடு வாழ்ந்த நீங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய மனைவியர்கள், உங்களுடைய பிள்ளைகள், இவர்கள் தான் அந்த சொர்க்கத்திற்குள் நுழைய போகிறார்கள். ஏன் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய நுழைவை பற்றி சொல்லுகிற போது, சொர்க்கத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது, மனைவி மக்கள் பெற்றோர் உற்றார் உறவினர் என்கிற பெயர் பட்டியலை வாசிக்கிறான் என்றால், இந்த குடும்ப அமைப்பு என்பது, மனைவி மக்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருட்கொடை என்பது இந்த மண்ணோடு மரணத்தோடு முடிந்து விடுவதல்ல. அது மரணத்தை தாண்டி, மண்ணறையை தாண்டி மறுமை வரைக்கும் உங்களோடு வரக்கூடியது. அதை நினைத்தாலே போதும் இந்த குடும்பத்தினுடைய அமைப்பின் கனப்பரிமாணத்தை, குடும்ப அமைப்பிற்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மதிப்பை, கண்ணியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, என்ன பிரச்சனை? குடும்பத்திற்கு சிறப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டோம். குடும்பத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய மதிப்பை வைத்திருக்கிறது என்பதையும் உணர்ந்து விட்டோம். குடும்பத்திலே சிறந்தவர் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்பதையும் புரிந்து விட்டோம். மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பொருளாதாரத்தை சேர்ப்பவன் இஸ்லாமிய மார்க்கம் அவனை சிறந்தவன் என்று சொல்லவில்லை. அதே போன்று அதிக அளவில் ஆரோக்கியத்தோடு ஆஜானு பாகுவான உடல் வாகை பெற்றிருப்பவன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜிம்மிலே போய் ஒர்க் அவுட் செய்து அவருடைய உடலை அப்படி கட்டுமஸ்தான முறையில் வைத்திருக்கிறார், அவரைத்தான் இஸ்லாம் சிறந்தவன் என்று சொல்லவில்லை. யாரை இஸ்லாம் சிறந்தவன் என்று சொல்லுகிறது? உங்கள் மனைவியரிடத்திலும் மக்களிடத்திலும் நற்பெயர் வாங்குகிற விதத்தில், அல்லாஹுவை அஞ்சிய விதத்தில் ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்கி நடத்தி சென்று கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் தான் சிறந்தவர் என்று இஸ்லாம் சொன்னதை புரிந்து விட்டீர்கள். இப்போது அந்த குடும்பவியலை எப்படி கட்டமைக்க வேண்டும்? அந்த குடும்பவியலை எப்படி கட்டியமைக்க வேண்டும்? சகோதரர்களே, முதலில் ஆணுக்கு சில உபதேசங்களை மார்க்கம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லுகிற குடும்ப அமைப்பை நல்லதோர் குடும்பமாக, பல்கலைக்கழகமாக உங்கள் வீடு சிரிக்க வேண்டும் என்று, இனிக்க வேண்டும் என்று, இனிமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், கைருக்கும் கைருக்கும் அகிலிகி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திலே சிறந்தவர் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விருதுக்கு நீங்கள் தகுதியுடையவர்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் வாடிய போதும் கூட இந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய கணவரை உயர்ந்த புருஷராக எடுத்து, உயர்ந்த புருஷராக நெஞ்சிலே நினைத்து வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட அடிப்படையில் உங்கள் மனிதர்களும் உங்களை நினைத்து வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், முதலில் என் அருமை சகோதரர்களே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் மனைவிக்கென்று இருக்கிற மதிப்பை நீங்கள் முதலில் புரிய வேண்டும். மனைவிக்கென்று இருக்கிற நேசம் அடுத்தது, அவள் மீது நீங்கள் வைக்கிற காதல் அடுத்தது, அவள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அடுத்தது, அவள் மீது நீங்கள் வைக்கிற அக்கறை அடுத்தது, அவளுக்கு நீங்கள் ஆதரவாக ஆறுதலாக செயல்படுவது எல்லாம் அடுத்தது. முதலில் உங்கள் மனைவியின் மீது உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். மனைவிக்கு மரியாதையா? எங்கெங்க புருஷனுக்கே மரியாதை கிடைக்க மாட்டேன், மனைவிக்கு எங்க மரியாதை என்று யோசிக்க கூடாது. உலமாக்கள் அதைத்தான் நமக்கு சொல்கிறார்கள். சரியான குடும்பவியலை கட்டியமைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், மிக சிறப்பான குடும்ப அமைப்பு உங்கள் இல்லங்களிலே தவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், முதலில் கணவனே, தஅல்லம் கீமத் ஜௌஜா, மனைவிக்கென்று இருக்கிற கீமத், கீமத் என்றால் அந்த பெருமதி, அவள் யார் என்பதை முதலில் நீ புரிய வேண்டும். இப்படி புரிஞ்சாதான் குடும்ப அமைப்பு சரியாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், ஆணாதிக்க உலகம் இன்றைக்கு என்ன நினைக்கிறது, நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் தானே குடும்ப பொறுப்பை எடுத்து நடக்கிறேன், நான் தானே பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறேன், நான் தானே ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் தானே வெந்து பூமியிலே வெளிநாட்டிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆதலால் நான் தான் உயர்ந்தவன், நான் தான் சிறந்தவன் என்று நம்மை பற்றி பெரிதாக நினைத்து நினைத்து நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற, நமக்காகவே வாடிக்கொண்டிருக்கிற, நமக்காகவே அத்தனையும் தியாகம் செய்த அந்த ஜீவனின் பெருமதியை, அந்த ஜீவனின் வெகுமதியை, அந்த ஜீவனுக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிற சிறப்பை உணராமல் இருக்கிறோம் சகோதரர்களே. எப்படி சொல்லுகிறான் அல்லாஹ், ஒரு மனைவி எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான், ஒரு மனைவியின் மதிப்பை எப்படி உணர வேண்டும் என்று சொல்கிறான், ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன, ஹுன்ன லிபாசுன் லக்கும், அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. முதல்ல அல்லாஹ் அவங்கள தான் சொல்றான், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடைன்னு சொல்லல. முதலில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ஹுன்ன லிபாசுன் லக்கும், அந்த மனைவியர்கள் கணவர்களே உங்களுக்குரிய ஆடை, அதுக்கப்புறம் தான் கணவர்களே அந்த மனைவிகளுக்குரிய ஆடை. நம்ம நிறைய பேர் பெண்களின் சிறப்பை புரியாமலேயே இருக்கிறோம் சகோதரர்களே. சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், ஆணாதிக்க உலகு, நான் தான் மேல் இருக்கிறேன் என்கிற சிறப்பு, என்கிற அந்த பெருமை எப்போதும் ஆண்களுக்கு இருக்கிறது, அது தவறு. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறு பெண் அவள் எடுக்கிற எல்லா பரிணாமத்திலும் அவளை சிறப்பாக வைத்து அடகு பார்க்கிறது. முதல்ல இந்த உலகத்தில் ஒரு பெண் குழந்தையாக பிறந்து வருகிறாள், அவளை திருமறை குர்ஆன் எப்படி சொல்கிறது, ஃபஇதா புஷ்ர அஹதுஹும் பில் உன்சா, பெண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அப்படிதான் குர்ஆனுடைய வசனம் வருது. எங்கேயாவது ஆண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் வருதா? வருதாங்க. பெண்களே நோட் பண்ணி வைங்க, குர்ஆன்ல உங்களைத்தான் அல்லாஹ் புஷ்ரா என்று சொல்கிறான். குழந்தையாக பெண் குழந்தை வரும்போது, பிறக்கிற குழந்தை பிறக்கிற கரு மருவாகி குழந்தையாக வெளியே வரும்போது அந்த பெண்ணைத்தான் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லுகிறான். ஆனே எங்கேயும் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லவே.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0577-101-0843.
7: உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
8: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
9: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: அத்துணை பரிணாமங்களிலும் என் அன்பு சகோதரர்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆண் என்கிற இனத்தை விட பெண் என்கிற அந்த இனத்தை தான் நல்லா மேம்படுத்தி சொல்கிறானே. ஏன் இதை நாம் உணர மறுக்கிறோம் சகோதரர்களே? ஏன் நாம் உங்களை சொல்லல, நீங்கள் ரொம்ப நல்ல கணவர்கள், பொதுவாக சொல்றேன். ஏன் இதை நாம் புரியாமல் இருக்கிறோம்? இதை புரியாமல் இருப்பதன் விளைவுதான் பெண்ணுக்கு இருக்கிற சிறப்பை இன்றைக்கு நாம் உணராமலேயே இருக்கிறோம் சகோதரர்களே. அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மகுடத்தை மாணிக்கத்தை புரியாமலேயே இருக்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு படைப்பை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவி என்கிற அந்தஸ்திலே கொண்டு போய் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு ஜீவனை தான், ஒரு உயிரை தான், ஒரு உடலை தான், ஒரு உணர்வை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவி என்று ஒரு அருக்குடையாக கொடுக்கிறான் எனும் போது அதை எப்படி நாம் பார்க்க வேண்டும், அதை எப்படி நாம் பாவிக்க வேண்டும், அதற்கு எவ்வளவு பெரிய மதிப்பையும் மரியாதையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும்? இப்போ உங்க இங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். இப்படிலாம் சொன்னாலும் ஆண் குழந்தை பிறந்தா தானே ரெண்டு ஆடு, பெண் குழந்தை பிறந்தா ஒரு ஆடு, பிறக்கும் போதே நாங்க கெத்து. அப்படி சில ஆண்கள் நினைக்கலாம், தெளிவா தெரிஞ்சு பிறக்கும் போதே நீங்க நிறைய செலவு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களை பிள்ளை அது அப்படியே சாலிகா அப்படி பிறக்கிறதுனால ஒரு ஆடோட போதும்னு ரசூல் சாஹிப் என்ன பண்ணாங்க, அழகா நிப்பாட்டாங்க. ஆண் குழந்தை பிறக்கும் போதே நீ செலவு வைக்கிறதுனால ரெண்டு ஆடுன்னு நாங்க, அப்படிதானே ஏத்துக்க மாட்டீங்களே? சரி, இப்படி சகோதரர்களே, பெண்ணுக்கு அவள் எடுக்கிற அத்துணை பரிணாமங்களிலும் சிறப்பு கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவியாக கொடுக்கிறான். அதனால் தான் இந்த மனைவியின் சிறப்பை நீங்கள் புரிய வேண்டும். திருமணம் என்கிற வாழ்க்கைக்குள் அவள் நுழைந்ததற்கு பிறகு அவளும் படித்த பெண்ணாக இருப்பாளே, அவளும் கல்லூரியை கண்டிருப்பாளே, கல்லூரியில் படித்த அவளுடைய தோழிகள் எல்லாம் என்ன ஆனார்கள், அவளும் சிறுபிள்ளையாக விளையாட்டு பருவத்திலே எத்தனையோ தோழிகள் நண்பிகள் இருந்திருப்பார்களே, அந்த தோழிகள் எல்லாம் என்ன ஆனார்கள், அவளுக்கும் உறவுக்காரர்களில் சொந்தக்காரர்களில் எத்தனையோ பேர் அவளோடு பழகிய பெண் நண்பிகள் எல்லாம் இருப்பார்களே, தோழிகள் எல்லாம் இருப்பார்களே, எங்கே போனார்கள் அவர்கள்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, அவளுக்கென்று ஹாபிகளாக, அவளுக்கென்று ஹாபிட்டுகளாக எதெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டு கணவனுக்கு பிடித்த போலேயே, கணவனுக்கு எதை பிடிக்குமோ அதை தனக்கு பிடித்ததாகவே ஆக்கி கொண்டு வாழ்கிறாளே, வாழ்றாங்களா இல்லையா? அப்படி வாழ்றாங்க, வாழ்றாங்க. அப்படி வாழுகிற ஒரு பெண்ணுக்கு, அப்படி வாழுகிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் முதலில் சகோதரர்களே மதிப்பை கொடுங்கள். அப்போதுதான் உங்கள் குடும்பம் குதூகலிக்கும். நான் வருஷா வருஷம் அவளுக்கு காஸ்ட்லியா சாரி வாங்கித்தரேன், நான் வருஷா வருஷம் அவளுக்கு விழுமுனதெல்லாம் வாங்கித்தரேன், ஒவ்வொரு வருஷமும் நான் வெக்கேஷன் போகும்போது அங்கங்க டூருக்கு போறேன். அன்பு சகோதரர்களே, நீங்கள் டூருக்கு போனாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, அவளுக்காக போருக்கே போனாலும் சரி, அவளை நீங்கள் மதிக்காவிட்டால் எல்லாமே மதிப்பு, அது எதுக்குமே யூஸ் இல்லை, எதிலுமே பயன் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடகாக சொன்னார்கள், அந்த பெண்ணுக்குரிய சிறப்பை சொன்னார்கள், அல்லத்தி தஸ்ருஹு இதா நவர. யார் அந்த மனைவி? நீ பார்க்கும் போதே உனக்கு மகிழ்ச்சியை தருகிற, நீ பார்க்கும் போதே உனக்கு ஆனந்தத்தை தருகிறேன், நீ பார்க்கும் போதே உனக்கு சந்தோஷத்தை தருகிற ஜீவன் அல்லவா அவள். அமர நீ கட்டளையிட்டால், நீ ஏவினால் கட்டுப்படுகின்ற ஒரு பொருள் அல்லவா அவள். உன் பொருளாதாரத்திலும் அவள் விஷயத்திலும் நீ விரும்பாத எதையுமே செய்யாமல் இருக்கிறாள். அப்படிப்பட்டவளை மனைவி என்று சொல்சலாசர்கள் சொன்னார்கள். ஓர குறிப்பு, அப்படிப்பட்டவங்களா மனைவி இருக்க வேண்டும் என்று சொல்சலாசர்கள் சொன்னார்கள். யார் சிறந்த பெண்? அல்லத்தி தசுருஹு இதா நவர, அவளை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு அவள் சந்தோஷத்தை தர வேண்டும். பேசுறது அப்புறம், மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம். உங்களுக்கு அவள் அக்கறையாக, ஆதரவாக, ஆறுதலாக, உங்களுக்கு உபசரிப்பாக, எல்லாமே அப்புறம். முதலில் சகோதரர்களே, ஒரு சரியான மனைவி யார் தெரியுமா? ஒரு அன்பான மனைவி யார் தெரியுமா? ஆக சிறந்த மனைவி யார் தெரியுமா? கவலையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, பல அவமானங்களோடு நீ உன் இல்லத்திற்குள் நுழையும் போது தசுருஹு இதா நவர, அவளை பார்த்து உடனேயே உன் கவலைகள் எல்லாம் மறந்து போக வேண்டும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பெண்களே, உங்களுடைய கணவன்மார்கள் அவர்களுடைய மறுபக்கம் உங்களில் பல பேருக்கு தெரியாது. காலையில் போய்விட்டு மாலைக்கு வருகிறான் என்பதுதான் உனக்கு தெரியும். ஆனால் காலையில் இருந்து மாலை வரை உன்னுடைய மேம்பாட்டிற்காக, உன்னை மகிழ்ச்சியாக வைப்பதற்காக, உனக்கு விரும்பதையெல்லாம் வாங்கி தருவதற்காக, உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து மாலை வரை அவன் படுகிற இன்னல்கள், இடர்பாடுகள், துன்பங்கள், நஷ்டங்கள், மல்ல பள்ளங்கள், அவமானங்கள், அவச்சொற்கள் எத்தனையோ தாங்கிக் கொண்டுதான் மாத சம்பளத்தை வாங்குகிறான். சும்மா அவங்க ஹஸ்பண்டு துபாயில பெரிய கம்பெனியில் இருக்கிறாரு, பெரிய கம்பெனியில மேனேஜரா இருக்கிறார். அந்த மேனேஜர் என்கிற இடத்தை பிடிப்பதற்கு அவன் எவ்வளவு பாடுபட்டு இருப்பான் என்பது அவனுக்கு தான் தெரியும். பிடிச்ச இடத்துல, பிடிச்ச சீட்டில் அவன் ஸ்ட்ராங்காக அமர்வதற்கு எவ்வளவு கஷ்டங்களை பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தான் தெரியும். இந்த பக்கம் திரும்பினா பாலிடிக்ஸ், இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பினா டார்ச்சர். இவ்வளவுக்கும் நடுவில் தான் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சீட்டை அவன் அவ்வளவு பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். யோசித்து பாருங்கள், திருமணத்திற்கு முன்பு உங்களுடைய கணவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? எப்படி இருந்திருப்பார்கள் தெரியுமா? அச்சமே, பயமே, கவலையே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் வெடுக்கென்று பேசக்கூடியவர்களாக, எந்த நேரத்தில் தன் ஆத்திரத்தை கொட்டி தீர்ப்பவனாக இருந்திருப்பான். நான் எவனுக்கும் பணிந்து போக மாட்டேன், எவனுக்கும் குனிந்து போக மாட்டேன் என்று எத்தனையோ கம்பெனிகளை மாற்றி இருப்பான். ஒரு கல்யாணம் தான் ஆகும், ஒரு குழந்தை தான் பிறக்கும், அத்துணையும் அவனுக்கு அடங்கி போய்விடும். ஏன் டக்குன்னு வேலை போனா என்ன செய்யறது? அந்த பயம் எப்ப இருக்காது அவனுக்கு? திருமணத்திற்கு முன்னாடி இருக்காது. மனைவின்னு ஒருத்தர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அச்சம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. நான் உன் கம்பெனியில் வேலை பார்க்கிறேன், பார்க்கிற வேலைக்கு நீ சம்பளம் லா பாயிண்ட் எல்லாம் பேசுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு லவ் பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். அவன் பார்க்கும் போதே அவனுக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்து விடு. படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறான் இந்த பூமியிலே, அவன் அவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறான். அதனால் மேலும் மேலும் அவனுக்கு நீ கஷ்டத்தை வீட்டிலே கொடுக்காதே. தசுருஹு இதா நவர, அவன் உன்னை பார்க்கும் போதே அவனுக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்து விடு. அவன் கட்டளையிட்டால் கட்டுப்பட்டு விடு. காரணம், அவன் கட்டுப்பட்டுக் கொண்டே ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஏவரத்துக்கு ஆள் இல்லை, ஏவப்படுபவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படின்னு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கேட்டு அப்படித்தானே போடிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் நமக்கு மேல பத்து பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். இப்படிதானே நீங்க நினைப்பீர்கள், என்னுடைய ஹஸ்பண்ட் HR மேனேஜர், அவனுக்கு மேல பத்து பேர் உட்கார்ந்து இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் பெரிய டிபார்ட்மெண்ட் ஹெட், அவனுக்கு மேல 15 பேர் உட்கார்ந்திருக்கான் ஒவ்வொரு இடத்துலயும். அத்துணை பேர் போடுகிற கட்டளைகளை எல்லாம் செய்து கொண்டு செய்து கொண்டு யாரெல்லாம் அவனுக்கு கஞ்சாடையில் கட்டளை போடுகிறார்களோ அத்தனையும் எஸ் சார், ஓகே சார் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அவன், கட்டளை போடுற ஒரே இடம் இதுதான், உன் வீடுதான். அங்கேயும் வந்து நீ அவனுக்கு ஆர்டர் போட்ட என்ன ஆகும்? அதுக்காக ஆர்டர் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல, நல்ல விஷயங்களுக்கு தாராளமா போடுங்க. ஆனால் அவன் கட்டளையிட்டால் கட்டுப்பட்டு விடு. துதி உஹு இதா அவர, அவன் ஏவினால், அவன் கட்டளையிட்டால் அவனுக்கு நீ கட்டுப்பட வேண்டும். அடுத்து சொன்னார்கள், அவன் வெறுக்கிற விதத்தில் எதிலும் நீ நடந்து கொள்ளாதே. அது உன் சொந்த விஷயமாக இருந்தாலும் சரி, என் பர்சனல் இதுல நீ தலையிடாதேன்னு நீ அக்கணவனை பார்த்து சொல்லக்கூடாது. ஏன் ரசூலா சொல்லிட்டாங்க, என்ன சோல், உன்னுடைய சோல், உன்னுடைய ஆன்மா இருக்கிறது பார், அந்த ஆன்மாவுக்கு கூட கட்டளையிடுகிற சக்தி அவனுக்கு இருக்கிறது. ஃபி நஃப்ஸிஹான்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமாக, உனக்கு வெள்ளை நிறத்தில் தான் ஆடை அணிய பிடிக்கும் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் கணவருக்கு நீங்கள் கருப்பு நிறத்தில் தான் சாரி அணிய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், என் அன்பு சகோதரியே, உன் வெள்ளை நிற புடவையை தூக்கி எறிந்துவிட்டு உன் கணவனுக்காக நீ கருப்பு நிற புடவையை அணிய வேண்டும். இதுதான் மார்க்கம் உனக்கு சொல்லுகிற உபதேசம். காரணம், அவன் வெளியே அவ்வளவு கஷ்டங்களை பட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுக்குத்தான் எல்லோரும் கட்டளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிறருடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் விருப்பத்திற்கு ஏற்ப வாழுகிற ஒரே ஜீவன் நீதான் என்பதையும் மறந்து விடாதே. இப்படிதானங்க, வேலை பார்க்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல பெரிய வியாபாரியாக கூட அவர் இருந்து விட்டு போகலாம், மிகப்பெரிய தொழிலதிபராக கூட இருந்து விட்டு போகலாம். அவரிடத்தில் தொழில் முறையில், தொழில் முறைமையில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ, யாரெல்லாம் பயனாளர்களாக இருக்கிறார்களோ, அவன் விரும்புகிற விதத்தில் அவன் நடந்து கொண்டால் மட்டும்தான் அவன் வியாபாரத்திலே பெரிய இடத்திற்கு போக முடியும். ஆக அவன் உன் வீட்டிற்கு வெளியே எல்லாருடைய விருப்பத்தையும் அவன் சரிகட்டி கொண்டு போகிறான். அவன் விருப்பத்தை சரிகட்டக்கூடிய ஒரே இடம் உன் வீடுதான் என்பதை நீ மறந்து விடாது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பொம்பளைக்கு புரியறதில்லை. அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் புரிவதில்லை. அயோக்கியத்தனமான இந்த உலக மயமாக்கலின் விளைவு ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொரு வீடுகளிலும் நஞ்சை போல், விஷத்தை போல் இன்றைக்கு இந்த சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் நுழைந்ததற்கு பிறகு அந்த டிவியில் எதையெல்லாம் நாடகமாக காட்டுகிறானோ, எதையெல்லாம் வேசித்தனமாக வேஷங்களாக காட்டுகிறானோ, அதையே நம் பெண்களில் சில பேர் உண்மை என்று புரிந்து கொண்டு அதே போன்ற ஒரு சூழ்நிலையில் அவன் கணவனையும் ஆட்டுவிக்க நினைப்பதன் விளைவுதான் இந்த குடும்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெருமதியை, வெகுமதி இன்றைக்கு உணரப்படாமலேயே போய் கொண்டிருக்கிறது.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருங்கள்.
10: கிழக்கிழக்கில் நவீன ஆடை வகைகளை வடிவமைத்து தருகின்றார்கள்
11: ஈஸ்டர்ன் டெய்லர்.
3: ஈஸ்டர்ன் டெய்லர், பிரதான வீதி மூதூர். தொலைபேசி இலக்கம் 077-6008-719.
12: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.
13: ஹலோ மச்சான், எப்படி சுகமா இருக்கிறியா?
14: வயல் வழியின் வாசத்தோடு வலம் வருகிறது. முஸ்லிம் வானொலி,
3: முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: இந்த குடும்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெருமதியை, வெகுமதி இன்றைக்கு உணரப்படாமலேயே போய் கொண்டிருக்கிறது. அதனாலதான் சிறந்த பெண்ணுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தசுர்ருஹு இதா நவர, பார்த்தாலே அவனுக்கு நீ மகிழ்ச்சியை கொடு. துதீவுஹு இதா அமர, அவன் கட்டளையிட்டு விட்டால் கட்டுப்படு. அதுக்காக சினிமா தியேட்டருக்கு வா, கிளப்புக்கு வா, அவன் கூப்பிட்டா நீ போக கூடாது. அது மார்க்க முரண்பட்டது, அது வேறு. உன்னுடைய சொந்த விவகாரத்தில், உன்னுடைய சொந்த விருப்பு விருப்பில், உனக்குட்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட மார்க்கத்தின் வரம்புகளை தாண்டாமல் இருந்தால், அவனுக்காக விட்டு கொடுக்கிற ஒரு பெண்ணாக மனைவி இருந்தால் அப்புறம் தெரியும் இந்த கணவன் எப்படி உன்னை சுற்றி சுற்றி வருவான் என்று. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து தெரியுமா, இன்னொரு செய்தி தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அடுத்து தொடர்கிறார்கள் இன்னொரு இடத்தில் இந்த பெண்ணின் பெருமதியை, வெகுமதியை நீங்கள் புரிந்து கொள்ள. லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். உங்களுக்காகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு பேசினார்கள். அன்பு சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு இந்த மேடையில் பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு உலகத்தில் வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, மேலை நாடுகளாக இருந்தாலும் சரி, மேற்கத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாடுகளிலெல்லாம் இன்றைக்கு பெண்ணியம் பெரும் பொருளாக பேசப்படுகிறதோ, பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, ஆட்சி செய்யக்கூடிய அம்மாக்களாக கூட இன்றைக்கு பெண்கள், ஆட்சி செய்யக்கூடிய சின்னம்மாக்களாக கூட இன்றைக்கு பெண்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்களோ, இதெல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பல நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு பிறகு, அவர்களில் பல பேரை பறிகொடுத்து பலி கொடுத்ததற்கு பிறகு. அமெரிக்கா அல்லது மேலை நாடு, மேற்கத்திய நாடு என்று பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த நாட்டிலே பெண்களுக்கு உரிமை எப்படி வந்தது? அந்த நாட்டிலே பெண்களுக்கு சலுகை எப்படி வந்தது? அந்த நாட்டிலே பெண்களுக்கு ஒரு அங்கீகாரமும் பிரதிநிதித்துவமும் எப்படி கிடைத்தது? பல பேர் போராடினார்கள், பல பேர் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், பல பெண்ணி அமைப்புகள் உருவாகின, பல பேர் தற்கொலை செய்து தீக்குளித்து, பல போராட்டங்களுக்கு பிறகுதான் பெண்களுக்கு உரிமைகளும் சலுகைகளும் பிரதிநிதித்துவங்களும் பல இடங்களில் கிடைத்தது. ஆனா 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு இப்படி ஒரு உரிமை இருக்குதா, எங்களுக்கு இப்படி ஒரு உரிமையை தந்தா நல்லா இருக்குமே என்று யாரையும் பேசக்கூட விடாமல், யாரும் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் கூட இல்லாமல், பெண்ணே உனக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்தது இஸ்லாம் மட்டும்தான். பிறந்தது பெண் என்று தெரிந்தால் உயிரோடு புதைத்த காலத்திலேயே அட பெண்ணுதான் நற்செய்தி என்று சொன்னது இஸ்லாம். சொல்லிச்சா இல்லையா? உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு தன் சொந்த அனுபவத்தை சொல்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தான் ஜாஹிலியத்தையும் இஸ்லாத்தையும் கண்ணால் கண்டவர். ஜாஹிலியத்தில் மிகப்பெரிய கெத்தோடு வாழ்ந்தவர், இஸ்லாத்திலும் மிகப்பெரிய அந்தஸ்தோடு வாழ்ந்தவர். அப்படித்தானே? அந்த உமர் ரதியல்லாஹு மதீனால உட்கார்ந்து மதீனாக்கு போனதுக்கு அப்புறம், ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் தன்னுடைய குடும்ப வாழ்வின் அமைப்பு எப்படி மாறுகிறது என்பதை இந்த உலகத்திற்கு பாடமாக நடத்துகிறார்கள். மக்காவில் நாங்கள் இருக்கும் வரை, மக்காவில் நாங்கள் இருக்கும் வரை நான் இருக்கிற சபையில், நான் இருக்கிற அவையில், நான் இருக்கிற இருக்கைக்கு பக்கத்திலே கூட என் மனைவி வரமாட்டாள். உமர் ரலியல்லாஹு ஸ்டேட்மெண்ட், உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வாய்வழி வாக்கு மூலம், மக்காவில் நாங்கள் இருக்கும் வரை எப்படி நான் இருக்கிற இடத்தில் கூட என் மனைவி வரமாட்டா, டென்ஷனா இருப்பாரு, கோபமா இருப்பாரு. ஆனா இன்றைக்கு மதீனாவில் என்ன நிலைமை? மதீன தன்சாரி பெண்களோடு இவர்கள் சேர்ந்து கணவனிடத்திலே அவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு, அதாவது இதை அவங்க விமர்சனம் பண்ணி சொல்லல, இஸ்லாம் எப்படி அந்த பெண்களுக்கு வாழ்க்கையும் வசதியையும் கொடுத்திருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொல்கிறார்கள். அப்போ பெண்ணியம், பெண்ணுரிமை, பெண்களுக்கு சமூகத்திலே பிரதிநிதித்துவம், பெண்களுக்கு பங்களிப்பு, இதெல்லாம் மேலை நாடுகள் உட்பட, மேற்கத்திய நாடுகள் உட்பட, ஏன் இந்தியா உட்பட சகோதரர்களே, பல போராட்டங்களுக்கு பிறகு, பல அமளி துமளிகளுக்கு பிறகு, பல பெண்கள் பறிகொடுக்கப்பட்டு பலி கொடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த உரிமைகள் எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா அட அறியாமை காலத்துல அரபு உலகத்துல பெண்களுக்கு எங்களுக்கு ஒரு உரிமையாவது தாருங்கள் என்று கேட்பதற்கு கூட வாய்ப்பு கொடுக்காம எல்லா உரிமைகளையும், கல்வி கற்கிற உரிமை, திருமணம் செய்கிற உரிமை, மகரை நிர்ணயிக்கிற உரிமை, மனக்கொடையை பெறுகிற உரிமை, பிடிக்காவிட்டால் கணவனை தூக்கி வீசுகிற ஹுலா செய்கிற உரிமை, சொத்துரிமை, பாடம் நடத்துகிற உரிமை, எல்லாம் கொடுத்தது இஸ்லாம் மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரிகளே. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஜீவனை எல்லாம் நமக்கு மனைவியாக கொடுக்கிறான். இந்த மனைவியின் பெருமதியை, மனைவியின் வெகுமதியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் எப்படி சொல்கிறார்கள், அந்த பெண்களுக்கு ஆதரவாக சொல்கிறார்கள், ஒரு இறை நம்பிக்கை கொண்ட கணவன் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மனைவியை வெறுத்து விட வேண்டாம். இதோட நிப்பாட்டிதான் கூட பரவாயில்லை. அடுத்து சொல்ற விஷயம் தான், அவரிடத்திலே பிடிக்காத ஒரு குணத்தை இவன் கண்டால் என்ன செய்யணும்? பிடிக்காத குணம் ஒன்று இருக்கிறது, என்ன செய்யணும்? தரிசிதரும் கேட்கவில்லை, எனக்கு யாராவது சொல்லுங்க. பிடிக்காத ஒரு குணத்தை கண்டால் என்ன செய்யணும்? ரூம்ல போட்டு அடைச்சு வைங்க, எது பிடிக்குமோ அதை கொண்டு டேலி பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அவரிடத்தில் உங்களிடத்திலே ஒரு குணம் பிடிக்கவில்லை என்றால் எது உனக்கு பிடிக்குமோ அதை நினைத்து திருப்தி அடைந்து கொள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பெண்களுக்கு எவ்வளவு ஃபேவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். பெண் இயத்திற்கு, பெண் இனத்திற்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டு போனார்கள். இப்படி எக்காலத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் அந்த பெண்ணை, மனைவியை நீ வெறுக்கவே கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதே சகோதரர்களே. இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தினால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை குதூகலமாக இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அடுத்து தான் எது, அந்த பெண்ணுக்குரிய மதிப்பை நீங்கள் உணர்ந்ததற்கு பிறகு, அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நீங்கள் உணர்ந்ததற்கு பிறகு, அந்த பெண்ணை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும், மனைவியை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிறார்கள். ஒரு நபி தோழர் வருகிறார், அமர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள், ஐயு நாஸ் அஹப்பு இலைக்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு இந்த பூமியில் பிடித்தவர்கள் யார், இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களிலேயே பிடித்தவர்கள் யார்? கேட்பது யாரு, கேட்கிறது யாருங்க? அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரை பிடிக்கும். அந்த ஒருத்தரை பிடிக்குங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா, கேட்பவரை பொறுத்து. உதாரணமாக நீங்கள் எல்லாம் ஒரு உலமாவிடத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கிறீர்கள், உலமாவிடத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கிறீர்கள், மார்க்கறிஞர்களிடத்தில் கல்வி பயில்வது உங்களுக்கு ஒரு ஆர்வத்திற்குரிய ஒன்று. அந்த சபையில் ஒருவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா நீங்க யாரை சொல்லுவீங்க? உங்களுக்கு டக்குன்னு சொல்ல யாரை ஞாபகத்திற்கு வரும் என்றார், ஒரு உலமாவின் பெயர் தான் உங்களுக்கு ஞாபகம். ஷேக் சாலிஹல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? அந்த கேட்கிற சபை என்பது மார்க்கத்தை தேடுகிற சபை. இப்படிதானா உங்கள் உறவுக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், சொந்தக்கார பையன்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட கேட்கிறான், உங்களுக்கு யாரா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, உறவுக்காரர்கள் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களை நீங்க சொல்லுவீங்க. நீங்கள் வேலை பார்க்கிற அலுவலகம் இருக்கிறது, அங்க வந்து ஒரு ஸ்டாஃப் உங்ககிட்ட கேட்கிறான், உங்களுக்கு யார் இங்க யார ரொம்ப பிடிக்கும், அப்ப கேட்பவனை பொறுத்து நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் அலுவலகம் பணியிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய துறை ரீதியான ஆட்களில் உங்களை யாரு பிடிக்குமோ அவங்கள சொல்லுவீங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர் பிலாஸ் என்கிற ஒரு ஆண் கேள்வியை கேட்கிறார். கேள்வி ஏற்கப்பட்ட சபை ராத்துஸ்தலாலில் என்கிற ஒரு போர்க்களம் நடக்கக்கூடிய போர்மயமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் போய் உங்களுக்கு யாரோ பிடிக்கும் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டபோது டக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலே வந்த வார்த்தை யாரு யாரோ யாரு ஆயிஷான்னு சொன்னாங்க. நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம், பொண்டாட்டி மட்டும் இருக்கும்போது சொல்லுவோம் அப்படிதானா. டக்குன்னு போய் உங்க பாப்பா, உங்க பாப்பா அம்மா இருக்கும்போது பாப்பா எனக்கு என் பொண்டாட்டி தான் ரொம்ப பிடிக்கும், யாராவது சொல்லிருக்கீங்களா அப்படி? அம்மா எனக்கு என் ஒய்ஃப்னா ரொம்ப பிடிக்கும், சொல்லிருக்கீங்களா? ஒய்ஃபுகிட்ட சொல்லியிருப்போம், சொன்னதுக்கப்புறம் பல பிரச்சனை வரும், அது வேற. ஆனா நம்முடைய தாய் இடத்திலேயோ, நம்முடைய தந்தை இடத்திலேயோ, நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலேயோ நமக்கென்று ஒரு அந்த சர்க்கிள் இருக்குமே, உறவுக்காரர்கள் என்று ஒரு பட்டியல் இருக்குமே. இன்னைக்கு வீட்டில் நடக்கிற பெரிய யுத்தமே இந்த விஷயத்துல தான் நடக்கும். உங்க சொந்தக்காரங்க, எங்க சொந்தக்காரங்க, இதுல தான் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். குறிப்பா வெளிநாட்டிலே ஃபேமிலியோடு வாழ்பவர்கள் இதை ஒரு பெரும் யுத்தமாக சத்தம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெக்கேஷனுக்கு போனா எங்க இருக்கிறதுங்கிறதா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே. ஆமாவா இல்லையா? எங்க போறது? அங்க போறதா? இங்க போறது? அங்க போனா வாப்பா கோச்சுக்குவாங்க, உமா கோச்சுக்குவாங்க, இங்க போவாட்டா இங்க பிரச்சனை வரும். இதற்காக அவர்கள் படுகின்ற பாடு இருக்கிறதே சகோதரர்களே, அவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்போ நம்ம என்ன செய்யறது இல்லைன்னு சொன்னா, என் மனைவியை நான் நேசிக்கிறேன் என்று என் தாயிடத்திலேயோ என் தந்தை இடத்திலேயோ என்னால் துணிவாக சொல்ல முடிவதில்லை, உங்களாலும் சொல்ல முடியாது என்றுதான் கருதுகிறேன். இப்படித்தான் இன்றைக்கு வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கேட்பவர் ஒரு அந்நிய ஆணாக இருந்தாலும், ஒரு நபித்தோழராக இருந்தாலும், போர்மயமான ஒரு சூழலாக இருந்தாலும், டக் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவு உச்சரித்த வார்த்தை ஆயிஷா. இப்படி சகோதரர்களே, உங்கள் உள்ளத்தை ஆக்கிரமிப்பவளாக உங்கள் மனைவி இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே உங்கள் அடி, உங்கள் முடி முதல் அடி வரை முழுமையாக உங்களை ஆக்கிரமித்தவளாக, உங்கள் வாடையிலும் உங்கள் கோடையிலும் எப்போதும் உங்களுக்கு தென்றலாக வீசக்கூடியவளாக உங்கள் மனைவி இருக்க வேண்டும். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இருந்தாங்க. இத்தனைக்கும் அந்த மனைவிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாரிசை கொடுக்கவில்லை, அல்லாஹ் ஒரு வாரிசை கொடுக்கவில்லை. இத்தனைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த மனைவிக்கும் ஏகப்பட்ட வயது வித்தியாசம். இத்தனைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லம் பல நாள் பட்டினி கிடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வறுமையில் வாடிய சூழ்நிலையிலும், ஏழ்மையில் ஏங்கிய சூழ்நிலையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மனைவியை நான் நேசிக்கிறேன் என்று தன் போர் வீரர்களிடத்திலே சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமானாரின் குடும்ப அமைப்பு, அந்த குடும்ப கட்டியம் இருந்திருக்கிறது என்றால் அது சகோதரர்களே குடும்ப அமைப்பை அவர்கள் புரிந்த, உணர்ந்த, தெளிந்த, தெரிந்த, அறிந்த விஷயம். அதை நாம் உணராமல் இருப்பதன் விளைவுதான் நம்முடைய குடும்பம் அந்த சிறப்பான இடத்திற்கு போகவே மாட்டேன் என்கிறது. ஆனா உங்களுக்கு இந்த சம்பவத்திலே சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, அமர் பிலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மனதிலே நினைத்து கேட்ட கேள்வி குடும்ப உறுப்பினர்களை பற்றி அல்ல, பொதுவாக உங்களுக்கு யார் பிடிக்கும்னு தான் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா என்று சொன்னவுடன் அவர்கள் அவதானித்துக் கொண்டு, இல்லையா அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மினர் ரிஜால், ஆண்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இந்த சம்பவத்தில் ஒரு சின்ன செய்தி ஒன்று இருக்கு, அகீதாவோடு தொடர்புடையது, நம்முடைய தலைப்புக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் அதை சொல்லி வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மறைவான ஞானம் இல்லை என்பதற்கு இந்த சம்பவம் என்னது ஒரு ஆதாரம். ஏன் உள்ளத்திலே அமரும் லாஸ் எதை வைத்துக் கொண்டு கேட்டார்னு தெரியல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவாக கேட்கிறார் என்று நினைத்துக் கொண்டு ஆயிஷா என்று தன் அன்பு மனைவியின் பெயரை சொல்லிவிட்டார்கள். அதற்கு இல்லை அல்லாஹ்வின் தூதரே, மினர் ரிஜால், ஆண்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டபோது, அப்போதும் கூட பாருங்கள், அபூபக்கர் என்று சொல்லாமல் அபூஹா என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஹானா என்ன அர்த்தம்? அவங்க வாப்பான்னாங்க. அவங்க ஆயிஷாவை பார்ப்பதற்கு முன்னாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் ஏனைய தோழர்களில் பலராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகியதற்கு பிறகு, வஹியின் வார்ப்பிற்கு பிறகு தோழர்கள் பட்டியலில் இணைந்தவர்கள். ஆனால் அருமை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த

அக்கா தங்கச்சிகளுக்கு ஒண்ணும் கொடுக்க கூடாது, அந்த அர்த்தத்தில் அல்ல. கடமைகள் வேறு, உரிமைகள் வேறு. இதை புரியாமல் தான் சகோதரர்களை இன்றைக்கு நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு வந்து பேலன்ஸ்டான லைஃபை நமக்கு பார்க்க தெரியவில்லை. குறிப்பாக இந்த தென்னகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒரு தமிழ் சூழல் தமிழ் கலாச்சாரம் என்கிற வார்ப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு எதிர்நோக்குகிற பெரிய பிரச்சனையே கடமைகளுக்கும் உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் இன்றைக்கு வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு காட்ட அரவணைக்க ஆறுதலாக இருக்க உன் தாய் சிறந்தவள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் நீ அருகில் இருக்க உன் மனைவி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருகில் இருப்பது என்பது வேறு, அன்பு காட்டுவது என்பது வேறு. அப்படித்தானா? அருகில் இருப்பது என்பது வேறு, அன்பு காட்டுவது என்பது வேறு. இதை நாம் புரியாமல் உணராமல் தெரியாமல் தெளியாமல் இருப்பதன் விளைவுதான் அந்த குடும்ப ரீதியான பிரச்சனையில் ஒரு ஒரு பக்கத்திலே அது நம்மை அரித்து கொண்டே இருக்கும். நம்முடைய அபிஷியல் விஷயத்திலே பிஸியாக நாம் பறந்து கொண்டே இருப்போம். ஆனால் அந்த பரபரப்பான வாழ்க்கையில் நம்மோடு தொற்றி கொண்ட ஒரு தொற்று நோய் போல இந்த குடும்ப ரீதியான பிரச்சனை நம்மை அரித்து கொண்டே இருக்கும். அதனுடைய விளைவு, உன் உற்சாகத்தை நீ இழக்கிறாய், உன் ஆரோக்கியத்தை நீ இழக்கிறாய், உன் அழகை இழக்கிறாய், உன் அலங்காரத்தை இழக்கிறாய், உன் சிகை அலங்காரத்தை கூட இழக்கிறாய். நிறைய பேர் இப்படி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுதான் என்ன ஆகுது, மண்டையில முடி கூட கொட்டுது சகோதரர்கள். அப்போ அதனால் தான் மார்க்கம் குடும்பத்தின் வெகுமதிகளை புரி, குடும்பத்தின் வெகுமதிகளை வெகுமதிகளை அறிந்து வாழ். மனைவி இப்படி இருக்க வேண்டும், கணவன் இப்படி இருக்க வேண்டும். மனைவி நீங்கள் இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கணவன்மார்கள் அவர்களுடைய மற்ற விஷயத்தில் தெளிவாக இருக்க முடியும், மற்ற விஷயத்தில் அவர்கள் உற்சாகத்தோடு இருக்க முடியும். ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் தங்களுடைய பொது வாழ்க்கையில் ஒரு சிறந்த இடத்தை அடைந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய பொருளாதார வாழ்வில் சமூக வாழ்வில் சிறந்த இடத்தை அடைந்திருக்கிறார்களோ, அதில் பல வெற்றியாளர்களுக்கு பின்னால் இருப்பது யாரு, அது ஒரு பெண்ணாகத்தான் இருந்திருக்கிறாள். அந்த பெண்ணாக நான் இருக்க வேண்டும் என்கிற சபதத்தை எடுங்கள் சகோதரிகளே, சபதத்தை எடுங்கள். பிறரை பார்த்து பார்த்து உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இனிமையான வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அடுத்தவர்களோடு கம்பேர் செய்து கம்பேர் செய்து உங்களுடைய ஆண்களை உங்களுடைய கணவன்மார்களை ஒரு சங்கடத்திற்கு தள்ளாதீர்கள். இன்றைக்கு நாம் குறிப்பாக வெளிநாட்டிலே இருப்பவர்கள் எதிர்கொள்கிற பெரிய பிரச்சனை அதுதான். சுபாயில போய் 25 வருஷமா இருக்கிறீங்க, என்னத்த பண்ணீங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு சொல்ற உதாரணம் தான் நம்மள ரொம்ப அப்படி உயிர் நரம்பை உரசன மாதிரி இருக்கும். எப்படி, என் அக்கா மாப்பிள்ள 10-5 வருஷம் தான் வீடு கட்டிட்டார், என் தங்கச்சி மாப்பிள்ள இப்பதான் போனாரு இடம் வாங்கிட்டார், இப்படின்னு உடனே என்ன செய்வோம், ஒவ்வொருத்தரும் ஒண்ணு செய்வோம், அது அவங்கவுங்க பிரச்சனை. இப்படிதானே இப்படியே சகோதரர்களை பிறரோடு கம்பேர் செய்து கம்பேர் செய்து உண்மையை மட்டும் கொஞ்சம் புரியுங்கள். அன்னை ஆயிஷா வறுமையை பார்த்தது, அன்னை ஆயிஷா ஏழ்மையை பார்த்தது தன் தந்தையோடு இருக்கும் போது அல்ல, தன் கணவரோடு வாழும் போதுதான். ஆயிஷாவை விட நீங்கள் பெரிய குதூகலமாக வாழ்ந்துவிட முடியுமா? ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டு ரசூலுல்லாஹால் தோங்க பிரச்சாரம் செய்யப்பட்டு பல பேர் இஸ்லாத்தை இணைந்து கொண்டிருந்தார்களே, தன் சொந்த காசில் எத்தனையோ அடிமைகளை விடுவித்தார் அபூபக்கர் சித்திக். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடிமைகளை விடுவித்ததை போல் வேறு யாருமே அடிமைகளை விடுவிக்கவில்லை என்கிற அளவிற்கு அடிமைகளை விடுவிக்கக்கூடிய ஒரு பணமும் காசும் செல்வமும் செல்வாக்கும் அவரிடத்தில் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட செல்வ செழிப்பான வீட்டில் செல்ல பிள்ளையாக வளர்ந்தவர் தான் அன்னை ஆயிஷா. ஆனால் கட்டிய கணவர் வறுமையில் இருந்தார், கட்டிய கணவர் ஏழ்மையில் இருக்கும் அப்படிதானே. ஆயிஷா ரலியல்லாஹு வரலாறு, கதிஜா ரலியல்லாஹு வரலாறு படிச்ச உடனே அவருக்கு மைண்ட் செட்டு, சரி புள்ள பிறந்த கதிஜான் தான் பேர் வைக்கணும், ஏன்னா பொண்டாட்டிக்கு கதிஜான் பேர் வைக்க முடியாது, என்ன பேர் வீட்டில் இருக்க அந்த பேரோட தானே வரும். அப்போ அப்போ நமக்கு வரக்கூடிய மனைவி என்று வரும்போது மட்டும் அவள் ஒரு கதிஜா ரலியல்லாஹுவை போல, ஒரு ஆயிஷா ரலியல்லாஹுவை போல, ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹுவை போல, ஒரு அஸ்மா ரலியல்லாஹுவை போல ஒழுக்கத்தோடும் சிறப்போடும் மண்புயர் பண்புகளோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே, அதற்கு இணையாக நாமும் இருக்க வேண்டுமா இல்லையா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நம்மில் பல பேருக்கு நல்ல நட்புகள் அமைவதில்லை, நல்ல நண்பர்கள் அமைவதில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை போல் நமக்கு ஏன் நண்பர்கள் அமைவதில்லை என்று சொன்னால், நபிகள் நாயகத்தை போல் நாம் அந்த நல்லொழுக்கத்தோடு வாழ்வதில்லை. ஜாடிக்கேத்த மூடி இருந்தால் தான் சகோதரர்களே சரியாகும். ஜாடி ஒரு புறம் இருக்கிறது, மூடி இன்னொரு புறம் இருக்கிறது என்றால் அதை வைத்து நீங்கள் என்ன பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும்? அதனாலதான் இஸ்லாம் கணவனுக்கு சொல்லுகிற அறிவுரைகளோடு சேர்த்து மனைவிகளுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அடுத்து என்ன செய்யணும், அன்பு காட்டியாச்சு,
அன்பு காட்டுகிறது என்றால்

0: என்றால் அதை எப்படி காட்டுவது? அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்படிதானே அன்பு காட்ட வேண்டும். முதலில் மனைவியை என்ன செய்யணும், என்னங்க செய்யணும், மனைவியினுடைய கண்ணியத்தை மரியாதையை உணர வேண்டும். மனைவியை மதிக்க வேண்டும். மனைவியை என்ன செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும். மதித்ததற்கு பிறகு என்ன செய்யணும், அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்பை வெளிப்படுத்தவும் வேண்டும். நிறைய இடங்களில் சகோதரர்களே, நிறைய இடங்களில் ஜப்பானில் இருக்கிற ரோபோட்டுகளுக்கு ரோல் மாடல்களை போல் சில பேர் வீட்டிலே கணவன்மார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவனுக்காக அந்த அம்மா கஷ்டப்பட்டு பல ரெசிபிகளை பார்த்து பல முயற்சிகளை செய்து ரொம்ப முஸ்திப்படுத்தி சமையல் பண்ணி வச்சா என்னங்க நடக்குது? சொல்லுங்க சொல்லுங்க. கட்ட கட்ட கட்டன்னு வாயில போட்டு போயிட்டே இருக்கிறான். அந்த அம்மா அப்படியே உட்காந்து பாக்குது, இந்த ரசம் நல்லா இருக்கு, இந்த சாம்பார் நல்லா இருக்கு, ஏதாவது சொல்லுவாரு, இந்த பொரியல் நல்லா இருக்கு, அல்லது இந்த மசாலா நல்லா இருக்குது, அல்லது இந்த மட்டன் நல்லா இருக்கு, இந்த குருமா ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லுவான்னு அந்த அம்மா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்றது இல்லை. இதனால என்ன ஆகுது தெரியுமா? உங்களை சொல்ல வைக்கிற கலைகளை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எப்படி, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கு அப்படின்ட்டு போறோம். அவங்க முதல்ல அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். நீங்களாக ஆரம்பிக்க வேண்டும் என்று, நீங்களாக அதை பாராட்ட வேண்டும் என்று, இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்று ஒரு வாட்டி பார்க்கிறாங்க, ரெண்டு வாட்டி பார்க்கிறாங்க, இல்லைன்னா என்ன
1: செய்யறாங்க? நேர்கள், உங்கள் முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்கு தளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆனால் என்ன நடக்கிறது? அனாதிக்க உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நான் சம்பாதிக்கிறேன் என்கிற விஷயம் மட்டுமே நம்முடைய சிந்தனையில் முக்கால்வாசி பகுதியை அது மூடி மறைத்து விடுவதனால் வாழ்வதற்கும் இன்பத்தை அனுபவிப்பதற்கும் ஆனந்தமாக செல்வதற்கும் மீதி 25% மட்டுமே தனியாக வைத்திருப்பதனால் அன்பு சகோதரர்களே, இயற்கையாக இயல்பாக நாம் அனுபவிக்க வேண்டிய பல இனிமைகளை பார்க்காமலேயே பலருடைய வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது. நிறைய பேர், குறிப்பாக 40-50 தாண்டியவர்களுக்கு தெரியும், அவருடைய மகனும் அவருடைய மருமகளும் அல்லது அவருடைய மகளும் அவருடைய மருமகனும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும் போது அவர்களுக்கு ஏக்கமாக இருக்கிறது. நான் இளமையோடு வாலிபத்தோடு இருக்கும் போது இப்படி வாழவே இல்லையே என்று பல பெரியவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை, அதை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள், அதை அவர்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தின் ஓரத்தில் ஒரு அரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆஹா, யார் யாருக்காகவோ என்னுடைய வாலிபத்தை நான் துளைத்தேனே, யார் யாருக்காகவோ எனக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய ஆனந்தத்தை நான் இழந்தேனே. இன்றைக்கு பெரியவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதே போன்ற ஒரு இயக்கத்திற்கு இன்றைக்கு நம்மை போன்ற வாலிபர்கள் அல்லது நம்மை போன்ற இளைஞர்களும் நாளைக்கு கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கே அதை குறித்து உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை ஒருமுறைதான். இந்த உலகத்தில் அல்லாஹ் குடும்ப வாழ்க்கை என்பதை ஒரு முறை தான் நமக்கு கொடுக்கிறான். இந்த உலக வாழ்க்கையே ஒரு முறை தான் இருக்கிறது என்பதை நாம் உணரும் போது அதில் எப்படியெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இனிமையாக இருக்க வேண்டும், மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிற, மார்க்கம் வரம்புகளாக ஏற்படுத்தியிருக்கிற விஷயங்களை சகோதரர்களே ஆனந்தமாக வாழ பழகுங்கள். வாழ்க்கையை வீணடித்து விடக்கூடாது. குடும்பம் மட்டும் நமக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் ஏனைய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு சாதாரணமாக தெரிந்துவிடும். நான் எப்படி வயதிலே மூத்தவர்கள், 60 தொட்டவர்கள், 70 தொட்டவர்கள் தன்னுடைய மனைவியரோடு ஆரம்ப காலத்தில் இப்படி நாம் வாழாமல் போய்விட்டோமே, இன்றைக்கு என் மகளும் என் மருமகளும் அல்லது என் மகளும் என் மருமகனும் இருப்பதை போல் குதூகலமாக நான் இல்லாமல் போய்விட்டேனே என்று ஏங்குகிறார்களோ, அதே போன்றுதான் பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்திலும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் சிறுபிள்ளைகளாக இருக்கும் போது நம்மை பெற்றவர்கள், குறிப்பாக நம்முடைய தந்தைமார்கள் தூக்கி கொஞ்சுவதற்கு கூட அவர்கள் நேரம் இருந்திருக்கவில்லை. நம்மை எல்லாம் தூக்கியவர்கள் ஒரு முத்தமிட்டிருப்பார்களா என்று கூட யோசித்து பார்த்தால் பல பேருக்கு அப்படி ஒரு சம்பவமே நடந்திருப்பதாக ஞாபகம் இருப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு பேர குழந்தைகளை அவ்வளவு அவர்கள் தூக்கி கொஞ்சி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த இன்பத்தை, இந்த குதூகலத்தை அன்றைய குடும்ப சூழல் அவர்கள் பிள்ளைகளுக்கு தரவில்லை. அப்போ குடும்ப அமைப்பை நீங்கள் உணராவிட்டால், குடும்பத்திற்கு இருக்கிற கனப்பரிமாணத்தை நாம் விளங்காவிட்டால் நிறைய இன்பங்களை நாம் இழக்க வேண்டி வரும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவியர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்புப்படுத்தினார்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் மனைவியர்களும் ஒன்றாக வாழும்போது பல இன்பங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிமாறி இருக்கிறார்கள். ஒரே கோப்பையில் பானத்தை அருந்தி இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாய் வைத்து அருந்திய அந்த இடத்தில் தாமும் வாய் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருந்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது, இதையெல்லாம் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், குடும்ப அமைப்பை நீங்கள் பெரிதாக நினைக்க வேண்டும் என்கிற ஒரு செய்திதான் இதில் அமைந்திருக்கிறது. உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய பிசினஸ் இதை ஒரு பெரிய செய்தியாகவே பார்க்காதீர்கள். குடும்பத்தோடு ஒப்பிடும் போது குடும்பம் என்று வந்துவிட்டால் சகோதரர்களை வீட்டிலே புருஷனாக நுழையுங்கள், அரசனாக நுழையாதீர்கள். நான் கம்பெனியில் பாஸ், அதே போன்ற பாஸாக உள்ள போவனும் மாசா உள்ள போவாதீங்க. உள்ள போனால் சாதாரணமாக உள்ளே போங்க. 1000 தான் நான் ஒரு பெரிய கம்பெனியின் முதலாளியாக இருந்தாலும், 1000 தான் நான் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தாலும், என் மனைவி எனக்கு தண்ணியோ டீயோ கொடுக்கும் போது என்னங்கன்னு கூப்பிட்டு கொடுத்தாதான் சந்தோஷமா இருக்கும். பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, உங்களுக்கு நான் தேநீரை கொண்டு வரட்டுமா சொன்னா நல்லா வாங்க இருக்கும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு இன்பமா? இது இது இந்த இன்பத்தை நீங்கள் வைத்து என்ன நீங்கள் சாதிக்க போகிறீர்கள்? வரட்டு கௌரவத்தை பார்த்து பார்த்து ஈகோ என்கிற அந்த ஒரு விஷயத்திலே தீவிரமாக இருந்து இருந்து குதூகலத்தை எல்லாம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மாமியார் வீட்டில் நாம் பண்ணுகிற சேட்டைகள் இருக்குதே, அல்லாஹு அக்பர். சரி, கல்யாணமான புதுசுல மாப்பிளம் முறுக்கு அப்படி இந்த 50 ஆனாலும் அதே முடுக்கோட தான் உள்ள போவார். இந்த பொம்பளை போடுற பாடு வீட்டில் நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம ஒரு மருமகன் இல்லை, அந்த வீட்டில் 4 மருமகன், அதுல இவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். எனக்கு முன்னாடி அவங்களுக்கு டீ கொடுத்தாச்சா, அது கூட இவருக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன என்ன வாங்கன்னு கொஞ்சம் சவுண்டாவே கேட்கல, சின்ன மருமகன் ரொம்ப சவுண்டாக வாப்பா கூப்பிட்டாரு, எவ்வளோ மைனூட்டா கவனிக்கிறான் பாருங்க. இந்த அம்மா நடுவில் உட்காந்துக்கிட்டு போறதே 10 போறதே 1 இங்கேயும் பிரச்சனை வராம இவனையும் சரி கட்டிக்கிட்டு இவன் எதிர்பார்க்கிற ஈகோவையும் கொடுத்துக்கிட்டு அல்லாஹு அக்பர் படுகின்ற பாடு தேவையா சகோதரர்கள்? சாதாரணமாக வாழ்ந்து விட்டு போங்க, சாதாரணமாக வாழுங்கள். சாதாரணமாக வாழ்வதில் தான் குடும்பத்தின் குதூகலமே இருக்கிறது. சொத்து எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? அட குடும்பம் என்று அமையாவிட்டால் உன் சொத்தெல்லாம் வெத்து என்பதை தெளிவாக தெரிந்து கொள். 1000 கோடிக்கு நீ அதிபராக, 1000 கோடிக்கு நீ அதிபதியாக கூட இரு. உன்னை அரவணைக்க, அன்பை பரிமாற ஒரு அழகான மனைவி உனக்கு இல்லை என்றால், உன் பேர் சொல்லும் பிள்ளை என்றால், உன் 1000 கோடியை வைத்து நீ என்ன சாதிக்க முடியும்? ஈகோவை தூக்கி எறியுங்கள் சகோதரர்களே, சர்வ சாதாரணமாக இருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நாம் சிறப்பை பெற்றுவிட முடியுமா? அவர்கள் நபி தோழர்களை விட பெரிய சிறப்பை பெற்றுவிட முடியுமா? அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம், மனித குல மாணிக்கம், எதையும் தாங்கு விதயம், கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க ஒரு ஆள் வருகிறார், அன்னி ஆள் வருகிறார், முதன் முதல் அல்லாஹ்வின் தூதரின் திருமுகத்தை பார்க்கிறார். பார்த்தவுடன் பேசுவதற்கு வாய் வராமல், நாக்கு குளறி, வார்த்தைகள் தடுமாறி, அவர் திக்கி திணறிக் கொண்டிருப்பதை பார்த்தபோது அகிலத்தின் அருட்கொடை பணிவோடு சொன்னார், அமைதியாக இருங்கள், சாந்தமாக இருங்கள். நானும் எப்படி, நானும் காய்ந்த கறித்துண்டை சாப்பிட்டு வந்த ஒரு குறைஷி கிழவிக்கு மகனாக பிறந்தவன் தான் சொன்னார். இதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பேண வேண்டியது. எல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், நம்ம கெத்த விட்டோம்னா எவ்வளவு பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியாத சிறத் அப்படின்னு நீங்க பல பேர் நினைப்பீங்க. அப்படி அல்ல, நீங்கள் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த உண்மையான வாழ்க்கையை உங்கள் மனைவிக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்து பாருங்கள். இந்த வாழ்வின் ஆனந்தம் 1000 மடங்கு இருப்பதை நாம் உணர முடியும் சகோதரர்களே. இன்றைக்கு தேவையில்லாத அங்கீகார எதிர்பார்ப்பு என்கிற நோய் வியாதி நம்முடைய தலைக்குள் போய் எல்லா இடத்திலும் ஒரு வரட்டு கௌரவத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து, எந்த இடத்திலும் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், செத்த வீடாக இருந்தால் நான் தான் பிணமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த அனாதியத் என்கிற தன்மைதான் நம்முடைய வாழ்வின் குதூகலங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு போனா வீடு வீடா இருக்கணும், காடை போன்ற அவன் போய் போடுறான், பார்க்கறங்கிறான். ஏன், எதுக்கு அப்படி ஒரு அச்சத்தை உருவாக்குகிறீர்கள்? அப்படி ஒரு அச்சத்தை, அப்படி ஒரு பயத்தை உருவாக்கி என்ன நீங்கள் சாதிக்க போகிறீர்கள்? கண்டிக்க வேண்டியதுதான், தண்டிக்க கூடாது. கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கண்ணாலேயே நீங்கள் கண்டிக்கலாம், சரியான ஆணாக, சரியான ஆளுமை உள்ள ஒரு கணவனாக நீங்கள் இருந்தால் உங்கள் கண் பார்வை கூட உங்கள் மனைவியை கட்டுப்படுத்தும், உங்கள் கண் பார்வை கூட உங்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்தும். இன்னைக்கு நிலைமை தலைகீழ் ஆய்கொண்டிருக்கிறது. போகிற பக்கங்களில் எல்லாம் நான் ஒன்றை சொல்லுவது, உலமாக்கள் குறிப்பிடுவார்கள், இன்னிகாசுல் உமூர் மின் அலாமாத்தி ஸாஆ, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலின் அடையாளம் சகோதரர்களே. அதைத்தான் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, தகப்பனார் வீட்டிலே வரும்போது வீடே ஒரு நிசப்தமாக இருக்கும். ஏ வாப்பா வர்ற டைம், உமா ஒரு உசார் படுத்துவாங்க, உடனே கப் சுப் என்ற அமைதியாகுவோம். வெளியே போய் அங்கிட்டு விளையாடி கொண்டிருப்போம், மணலிலே விளையாடி கொண்டிருப்போம். நமக்கு தெரியும் 7:30 மணிக்கு வாப்பா உள்ள வரும்போது 7:20 சத்தம் இல்லாம உள்ள இருப்போம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு நிலைமை, பையனுடைய வருகையை வாப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு காலம் இருந்தது, தந்தையின் மூடுக்கேற்ப மகன் இருந்தான், இன்றைக்கு மகனின் மூடுக்கேற்ப தந்தை இருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டோம். ஆமாவா இல்லையா? இக்காசுல் உமூருமின் அலாமாத்தி சா, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே அடையாளம். எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதல் ரமதானுடைய இரவு தொழுகைக்காக, 21 தொழுகை இல்லையா, தராவி தொழுகை, அந்த தராவி தொழுகையை பள்ளியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்திய போது எவ்வளவு பேருங்க தொழுதாங்க? அந்த ஃபர்ஸ்ட் நாள் கூட்டமே இல்லை. ஏன், ரசூலுல்லாஹ் செய்தி சொல்லலையா இருக்கும், சாதாரணமா தொழுகிறாங்க, அதை பார்த்த உடனே கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. அடுத்த நாள் செய்தி அங்கும் இங்கும் பரவி பள்ளிவாசல் பாதியாகுது. அதுக்கு அடுத்த நாள் செய்தி பல இடங்களுக்கு போய் மீதி பள்ளிவாசலும் ஃபுல் ஆகி வெளியே கூட்டம் நிக்குது. அப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பயந்து போய், ஆஹா, இவ்வளவு மக்கள்கிட்ட ஆர்வம் இருக்கு, சஹாபாக்களுக்கு பிரச்சனை இல்லை, பின்னாடி வர நம்மளை பத்தி ரசூலுக்கு முன்னாடியே தெரியும், அதனால என்னது இது, அல்லாஹ் ஃபர்தாக்கிட்டான், ரொம்ப நம்முடைய உம்மத்துக்கு கஷ்டமா போயிருமே சொல்லி ஜமாத்தாக தொழுவதற்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டு தமது ஜமாத்தை 3 நாளோடு முடித்தார்கள். நம்ம ஊருக்கு வாங்க, முத நாள் கூட்டம் எப்படி இருக்கு, பிச்சிக்கும். அந்த முத நாள் அல்லாஹ் அந்த பிறைய பார்த்துட்டு அந்த வெள்ளையும் சொல்லையுமா புது தொப்பியை தலையில போட்டுக்கிட்டு அல்லாஹு அக்பர், இந்த அன்றாட 5 நேரம் தொழுகிறவனுக்கு அச்சமே வந்துடும். நான் மூவினா இவன் மூவினான், நமக்கு இடம் கிடைக்காது, அப்படிதானே? ஏன், அவனுக்கு அந்த டைமிங் எல்லாம் கரெக்டா தெரியும், நோம்பட்டையோட தானே அலையிறான். நோம்பட்டையை கரெக்டா வச்சுக்கிட்டு அந்த தராவி டைம் உனக்கு பக்காவா தெரிஞ்சுக்கிட்டு அன்றாடம் தொழுகிற 5 நேரம் சொல்லிக்க அன்றைக்கு ஸ்பேஸே இருக்காது. அப்படி போய் இடத்தை ஆக்கிரமிப்பான் ஃபர்ஸ்ட் நாள். ரெண்டாவது நாள் என்ன ஆகும், கூட்டம் பாதியாகும். 3வது நாள் மீதியும் காலியாகி இந்த ரிட்டையர் ஆனவங்க, இந்த ஆரம்ப காலத்திலிருந்து 5 நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறவங்க, குறிப்பாக இந்த வெளிநாடுகளிலே இருந்து வெக்கேஷன் செல்பவர்கள், இந்த தாவா சென்டர் அங்கிருந்து மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க, இந்த 10-15 பேர் தான் அந்த சஃபில். அந்த காலியான கூட்டம் திரும்ப வரணும்னா நீ எவ்வளோ நாளாக காத்திருக்கணும், இன்னும் ஒரு 23 தினங்கள் காத்திருக்கணும். ஏன் 26 நேரம் வந்து நைலத்திற்கு அதை வாங்கிட்டு போயிடணும்ல? இவரு இப்படி நமக்கெல்லாம் அச்சமா வரும். இதுதான் இன் இக்காசுல் உமூருமின் அலாமாத்தி சா, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்து நாளை நடையாகும். கோவம் வரும்போது ரசூல் என்னங்க சொன்னாங்க, என்ன செய்ய சொன்னாங்க? தண்ணி குடிக்க சொன்னாங்க. இவன் தண்ணியோடு அடிக்கிறான். கோவம் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை குடிக்க சொன்னாங்க. இவன் தண்ணி டப்பாவை எடுத்து அடிக்கிறான். இன்னும் சொன்னாங்க ரசூல்லா, நின்றுகிட்டு இருக்க கோவம் தான் என்ன செய்யணும்? உட்காரணும். உட்கார்ந்துக்கிட்டு இருக்க கோவம் தான் படுக்கணும். இவன் என்ன செய்யறான்? படுத்துக்கிட்டு இருக்கும்போது கோவம் தான் எழுந்திரிச்சு உட்காறான். என்ன சொன்னேங்கிறான்? உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது கோவம் தான். என்னையாடி சொன்னே எந்திக்கிறான். இன் இக்காசுல் உமூருமின் அலாமாத்தி சா, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தி நாளை நடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாங்கிறோம். ரசூல்லாவுடைய நபித்துவம் வருவதற்கு முன்னாடி அந்த காலத்திலேயே மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணான். இன்னைக்கு விஷன் 2020 வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாங்கிறோம். இன்னைக்கு கேஷ்லெஸ் இந்தியாங்கிறோம். என்ன பண்றான்? வாங்குறான். வாங்குறானா இல்லையா? கல்யாணம் செய்தான். இன்றைக்கு என்ன யோசனை வரும்? ஓ, 10 ஏதோ இடத்துல முடிக்கிறாங்க போல. ஆனா நீங்க ஒரு சில ஊர்களில் போய் 10, 10, 20, 20 சொல்லுங்க. என்ன 20 லட்சம்? 20 பவுன். அதே வெளிநாட்டில் வேலை பார்க்கறது இருந்தா ஒரு காரு. அதே வெளிநாட்டில் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கிறவராக இருந்தால் அவருக்கு அந்த ஊரே கொடுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தனுக்கும் அவன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி, படிப்புக்கு ஏற்ற மாதிரி சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறது எங்கெங்க? கம்பெனியில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதானே நீ வந்து பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கிற, இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம், எக்ஸ்பீரியன்ஸ், அது இதுன்னு வச்சு உனக்கு லகரம் நிர்ணயிக்கப்பட வேண்டியது எதா இருக்கணும்? அலுவலகமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நயோக்கியத்தனமான உலகமயமாக்கலின் விளைவு, பெண் வீட்டிலே போய் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன் இக்காசல் உமூர்மின் அலா மாத்தி சா, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே நடையாளம். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே நடையாளம். அதே போன்றுதான் சகோதரர்களே, அன்றைக்கு குடும்பம் ஆனந்தமாக இருந்தது, அமைதியாக இருந்தது. காரணம், கணவர் கணவராக, மனைவி மனைவியாக இருந்தார். இன்றைக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை? கணவன் கணவனா தான் இருக்குமா? இருக்கிற வரைக்கும் நல்லது. சரியா? அப்போ சகோதரர்களே, எந்த விஷயத்திலும் காரியங்கள் தலைகீழ் நடந்தால் கியாமத்து நாள் வரும் என்பதை எதிர்பாருங்கள். அதனால் தான் அகிலத்தினருக்குடைய எண்ணலம் பெருமானார் மனிதரி புனிதர் தீர்க்க தரிசி தீர்க்கமாக சொன்னார்கள், அன் தலிதல் அமச்சு ரப்பத்தகா. ஒரு தாய் தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், ஒரு தாய் தான் ஒரு மகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆனால் கியாமத்து நாள் வரும்போது ஒரு அடிமை தன் எஜமானியை ஈன்றெடுப்பான்னு சொன்னாங்க. எஜமானி தான் என்ன செய்யணுங்க? அடிமையை பராமரிக்கணும். ஆனால் கியாமத்தினால் நெருங்கும் போது என்ன நடக்கும்? ஒரு அடிமை பெண் எஜமானியை பெற்றெடுப்பான்னு சொன்னாங்க. ஆக இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நமக்கு வழிமுறைகளாக, அற உரைகளாக, அறி உரைகளாக, நெறி உரைகளாக சொன்னார்களோ அதுதான் இந்த உலகத்தில் இன்பத்தை தரக்கூடியது. மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்து, டிவிகளிலும் சினிமாக்களிலும் இந்த கூத்தாடிகள் ஷைத்தான்கள் காட்டுவதை பார்த்து மயங்கி விடாதீர்கள் சகோதரர்களே, மயங்கி விடாதீர்கள். சினிமா கூத்தாடிகளில் எவனுக்காவது நல்ல குடும்ப அமைப்பு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? யாராவது ஒரு சிறந்த குடும்ப அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? படத்தை காட்டுவார்கள். ஒவ்வொரு வருடமும் நியூ இயர் வரும்போது, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு பண்டிகை வரும்போது சும்மா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு டிவியில் காட்டுவானே தவிர, பேட்டி கொடுப்பானே தவிர, எவனுக்கும் நிம்மதியான வாழ்க்கை இல்லை. நம்ம தான் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம தான் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கணவன் கணவனாக, மனைவி மகன் மனைவியாக, மக்கள் மக்களாக, அப்படியே ஒரு இஸ்லாமிய சூழலில் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கை மட்டும்தான் சகோதரா உனக்கு நிம்மதியை கொடுக்கும். அந்த வரம்பை தாண்டி விட்டு, அந்த எல்லையை தாண்டி விட்டு எங்க போய் நாம் சந்தோஷத்தை தேடினாலும் அது இறுதியில் சமாதியை தான் தரும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவாக ரத்தின சுருக்கமாக சிறுவில்லையும் விளங்கும் விதத்தில் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி அன ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிக்கு சிறந்தவர்னு சொன்னாங்க. எவ்வளவு விஷயங்கள் வருகிறது. இந்த குடும்ப சந்தோஷத்தை பாதுகாப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அகிலத்தின் நற்கொடையாக அன்னலம் பெருமானாராக, ஆன்மீக தலைவராக, சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு போய்விட்டால் கணவராக மாறுவார்கள். இத்தனைக்கும் உலகத்திலேயே, இஸ்லாமிய வரலாறிலேயே ஒரு கணவரை என்னங்க என்றோ அல்லது பிள்ளையின் தந்தையோடு பேர் சொல்லி அழைக்காமல் யார் ரசூல் அல்லாஹ் என்று அழைக்கிற வாக்கியத்தை பெற்ற ஒரே ஜீவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். மற்ற எல்லாரும் கணவர்கள் இப்ப நம்ம எல்லாம் நம்ம ஊர் செட்டப்படி என்னங்கன்னு கூப்பிடுறோம். ஆரம்ப உலகத்துல எல்லாம் என்னங்கன்னு இருக்கிறான்னு தெரியாது. அவங்க பெருமாள் எப்படி கூப்பிடுவாங்க? எப்படிங்க கூப்பிடுறாங்க? யாருக்கா தெரியுமா எப்படி கூப்பிடுவாங்க? பேரை சொல்லி கூப்பிடுவாங்களா?
2: சத்தம் போட்டு சொல்லிடாதீங்க
1: சரியா. அப்போ அபு அபு ஆயிஷாம்பாங்க, ஆயிஷான்னு எனக்கு ஒரு மகன் இருந்தா, என்னை என் மனைவி ஒரு அரபு உலகத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்தா, அவ என்னை எப்படி கூப்பிடுவா? அபு ஆயிஷாம்பா அல்லது அபு அஹ்மத் இப்படி கூப்பிடுவார்கள். ஆனா சஹாபாக்களையும் அப்படித்தான், அவருடைய சஹாபிய பெண்களும் தங்களுடைய கணவன்மார்களை எப்படித்தான் கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனா ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் ரசூல்லா எப்படி கூப்பிட்டாங்க? யா ரசூல் அல்லாஹ். அட மனைவியாக இருந்தாலும் அந்த அல்லாவின் தூதரே என்கிற பேர் கொண்டு அழைக்கிற பாக்கியத்தை பெற்ற பெருமகனாராக ரசூலுல்லாஹ் இருந்தாலும், அட பெருமானாராக இருந்தாலும், வீட்டுக்கு போனா கான யஸ்னஉ ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி, தன் மனைவிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப விவகாரத்தில் உதவி புரிபவராக இருந்தார்கள். உதவி புரிபவராக, நோட் த பாயிண்ட், வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சவராக இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தெளிவா தான் சொல்லணும், இப்படிதான் இந்த ஹதீஸை சொல்லி சொல்லியே பொம்பளைங்க நிறைய பேர் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா, நம்ம உதவி செய்யணும், தப்பு இல்லை, உதவி செய்தே ஆக வேண்டும், அது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரும். ஆனா வீட்டுக்கு போனா எல்லா வேலையும் கணவன் தான் செய்ய வேண்டும் என்று மனைவி எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தா தப்பு இல்லை, செஞ்சுதான் ஆகணும்னு அடம்பிடிக்க கூடாது. என்ன, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா. அதே போட்டு சொல்லா எப்படி எல்லாம் தன்னுடைய மனைவியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், மனைவியை புகழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம யாராவது மனைவியை புகழ்கிறோமா? மனைவியை பொது சபையில புகழ வேண்டிய அவசியம் இல்லை, குறைஞ்சபட்சம் நம்ம பாப்பா அம்மா கிட்ட, பாப்பா அம்மா கிட்ட புகழ முடியுமா? புகழும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்கள். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஃபத்ல ஆயிஷா அலன் நிசா க ஃபத்லி ஸரீதி அலா ஸாயிரி தாமி. ஆயிஷாவின் சிறப்பு ஏனைய உணவுகளில் சரீது எப்படி சிறப்பானதோ அதுபோன்று என் ஆயிஷா சரீதை போன்றவள் நாங்கள். சரீதுங்கிறது அந்த காலத்து பிரியாணி. உடனே அந்த காலத்து பிரியாணிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க, ஒரு உதாரணத்திற்காக சொல்றேன். சரீத் என்பது பாலாடை கட்டி நெய் இதெல்லாம் போட்டு அரபு உலக பாரம்பரியத்தில் உயர்ரக உணவாக பார்க்கப்பட்ட ஒரு டிஷ். நம்முடைய இந்த கல்ச்சரில், இந்த சமூக கட்டமைப்பில் ஒரு உயர்ந்த டிஷ்னா எதுங்க சொல்லலாம்? பிரியாணி சொல்லலாம். அஞ்சு கறி புலாவை விட்டுட்டீங்க அஜரத்துன்னு சண்டைக்கு வந்துடாதீங்க யாரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ ஏனைய உணவுகளை விட சரீதுக்கு எப்படி தனிச்சிறப்பு இருக்கிறதோ அதுபோன்று என் ஆயிஷாவுக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதுபோன்று சகோதரர்களே, பாராட்ட தகுந்த விஷயத்தில் உங்கள் மனைவிகளை பாராட்டுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி இருக்கிறார்கள். அடுத்து என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தமாக இருந்திருக்கிறார்கள். எங்க நமக்கு நன்றாக தெரியும், இஹ்ராமுடைய ஹாலத்தில் நாம் நுழைந்து விட்டால் நமக்கு எது தடை? எது தடை சொல்லு, கொஞ்சம் கூட வாங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ். இஹ்ராமுடைய ஹாலத்திற்குள் வந்து விட்டால் தையலாடை அடிவது தடை, வேட்டையாடுவது தடை, அதோடு சேர்த்து அத்தர் போன்ற வாசனை திரவியங்களை பூசுவது தடை. ஆனால் அன்னையவர்கள் அன்னலாரை பற்றி சொல்கிறார்கள், அந்த இஹ்ராமுடைய ஹாலத்திலும் கூட ரசூல் சாஸ்திரத்தின் நான் அந்த வாசனை திரவியத்தை நான் நுகர்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும். பாருங்க எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெயின்டைன் செய்திருக்கிறார்கள், தங்களுடைய உடலியலை, தங்களுடைய அழகியலை, தங்களுடைய ஆரோக்கியத்தை, தங்களுடைய சுத்தத்தை. வறுமையில் வாடினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்தை கைவிடவில்லை. அதுக்காக இன்னைக்கே போய் 1000 திருஹமுக்கு நான் பெரிய ஃப்ராக்ரன்ஸ் வாங்குறேன் அப்படி இல்லை. எளிமையாக வாழ வேண்டும், அதே நேரத்தில் சுத்தமாக வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் வந்தவுடன் செய்கிற முதல் வேலை பல் துலக்குவார்கள், ஹதீஸிலே இருக்கிறது. காலை எழுந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற வேலை பல் துலக்குவார்கள், ஹதீஸிலே இருக்கிறது. இப்படி சுத்தமாக எப்போதும் வைக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கணவனை மனைவி அவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்றால், இந்த உயர்ந்த நிலையில் வைத்து பார்ப்பதற்குரிய அத்தனை தகுதிகளும் அத்தனை தகைமைகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவெல்லாம் கல்லூரியிலே படித்தவர்கள், நம்மில் பலர் பல்கலைக்கழகத்தை கண்டவர்கள், நமக்கு பாடம் படித்துக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களும் நாம் நினைவிலே வைக்கிறோம். எல்லாரையும் நம்ம நினைவில் வைக்க மாட்டோம், ஆனா யாரையாவது ஒருத்தரை நினைவில் வைப்போம். ஏன், அவர்கிட்ட கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல் இருக்கும், அவர்கிட்ட சில பாலிசிகள் இருக்கும், நாம் ஆச்சரியப்படுத்துகிற விதத்தில், நாம் ஆச்சரியம் அடைகிற விதத்தில் அவரிடத்திலே சில பண்புகள் இருக்கும். எப்போ எங்க டீச்சர் வந்தாலும் பாடம் நடத்தும் போது உட்காரவே மாட்டார் என்கிற ஒரு குவாலிட்டியில் ஒரு டீச்சர் இருந்தால் அந்த டீச்சரை மாணவர்கள் மறக்க மாட்டார்கள். எல்லா டீச்சர்களும் கோபப்பட்டு ஆத்திரத்திலே கெட்ட வார்த்தை பேசும்போது, எனக்கு ஒரு சார் இருந்தார், எனக்கு ஒரு டீச்சர் இருந்தார்கள், அவர் கண் பார்வையிலேயே கண்டிப்பாரே தவிர கொஞ்சம் கூட அநாகரிகமாக பிறர் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்த மாட்டார், அப்படி ஒரு ஆசிரியர் அமைந்தால் நிச்சயம் நான் மறக்கவே மாட்டார். அதே போன்றுதான் சகோதரர்களே, உங்கள் மனைவி பல பேரை கண்டு வந்தவள், தாய், தந்தை, சகோதரன், சகோதரி என்று அவளும் பல பேரை பார்த்திருக்கிறாள். அவர்கள் எல்லாரையும் விட நீங்கள் அவளுடைய சிந்தனையில், அவளுடைய மூளையில், அவளுடைய முழு உருவத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் அவள் கண்ட அனைவரை காட்டிலும் ஒரு கூடுதல் பர்சனாலிட்டி உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தா தான் அவங்க எல்லாத்தையும் காட்டிலும் அந்த உங்களை பெருசா நினைக்க முடியும். இன்னைக்கு நமக்கு நாம் பார்க்கிற பெரிய சவாலே அதுதான். டக்குன்னு போய் கேட்டு பாருங்க, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு. போய் ஒன்றும் இல்லை, போய் கேட்குறீங்க. நீங்கள் முதல் வேலை உங்களுக்கு அதுதான், ஃபேமிலிங்க இருந்தால் இங்கேயே கேளுங்க, ஊரில் இருந்தால் ஃபோனில் கேளுங்க. உன்னே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், மார்க்கம் தெரிஞ்ச புள்ள அல்லாவை பிடிக்கும், ரைட். அல்லாவுக்கு அப்புறம் அல்லாவுடைய ரசூலை பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே தான் பிரச்சனை, இங்கே தான் என்னது பிரச்சனை. அவள் என்ன சொல்லுவாள், எங்கள் பாப்பாவை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தப்பு இல்லை, அவள் அப்பா அம்மா பிடிக்கிறது நம்ம தடவை சொல்ல முடியாது. ஆனால் சகோதரர்களே, அது என்ன ரசூலாக சொல்லியிருக்கிறாங்க, உன்னுடைய ஹக் ஹுஸ்னி நாசிமின் ஹக்கு, அதாவது சஹாபத்தி, அதிக தோழமைக்கும் அன்பு பாராட்டுவதற்கும் அதிக தகுதி வாய்ந்தவர்கள் தாய்னா ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கு அதுதான். ஆனால் ஆளுமை என்று வரும்போது, அன்பு என்று வரும்போது, அந்த அந்த அந்த உருவகத்தை ஒரு மிக உயர்வான ஒரு இடத்திலே வைத்து கருதுதல் என்று வரும்போது, சகோதரர்களே, அந்த எல்லாத்தையும் நீங்கள் ஃபிட் பண்ணி அந்த ரேஸில் நீங்கள் முந்தி இருந்தால் மட்டும்தான் எப்போதும் உங்கள் மனைவி உங்களை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பாள். அப்படித்தான் ரசூல் சலாஸ்ரீ இருந்தாங்க. ஒரு கணவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் அந்த மனைவி அந்த கணவன் என்கிற ஆளுமையை உறக்கத்திலே கூட மறக்க மாட்டாளோ, எப்படியெல்லாம் ஒரு ஆளுமை இருந்தால் துக்கத்திலே கூட தூக்கத்திலே கூட தன் கணவனை மட்டுமே நினைத்து பார்ப்பாளோ, அப்படிப்பட்ட ஆளுமைக்குட்பட்டவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதே ஆளுமைக்குட்பட்டவர்களாக நாமும் இருந்தால் நிச்சயம் நம்முடைய மனைவியை நாம் வெல்லலாம். அதனால் தான் பாருங்கள், எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி இருந்திருக்கிறார்கள். மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டி அடித்ததே இல்லை, கெட்ட வார்த்தைகளை அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தியதே இல்லை. தனிமையில் இருக்கும் போது போர்க்களத்திற்கு போனாலும் மனைவியோடு போட்டி போட்டு கொண்டு போனார்கள். அப்படிதானே, போர்க்களத்துக்கு எப்போதும் ரசூலுல்லாஹ் முன்னாடி போறது வழக்கம். மனைவியோட போறாங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் முன்னாடி அனுப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு ஓட்டப்பந்தயம் செய்தார்கள். நம்மளாம் செய்ய முடியுமா, செஞ்சிருக்கிறோமா வாழ்க்கையில என்னைக்காவது? ஒரு முறையாவது எங்க ஓடனா மூச்சு வாங்குது நமக்கு தான். அப்படிப்பட்ட நிலைக்குல நம்ம வந்துட்டோம், ஓடுற நிலைமையிலயா இருக்கிறோம். கல்யாணம் பண்ணி வரும்போது 50 கிலோ, 3 வருஷத்துல 80 கிலோ. இப்படித்தான் இன்னைக்கு பல இடங்கள்ல பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அன்பு சகோதரிகளே, கணவன் எப்படி உங்களுக்கு தன்னை அழகுபடுத்தி ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று அவன் இருக்கிறானோ, அதே போன்று மனைவிமார்களும் தங்களுடைய உடலியல் விஷயத்தை பார்க்க வேண்டும், கரெக்ட். நீங்கள் கணவன்மார்களுக்காக பிள்ளைகளுக்காக தான் உழைக்கிறீர்கள். ஆண்களாவது வேலை நேரம் போக ஒரு டைமை ஃபிக்ஸ் செய்து நம்மால் வாக்கிங் போக முடியும். இந்த பெண் எப்படி டைமை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? நம்ம நிறைய பேர் மனைவிக்கு சதை போட்டு விட்டதே, உடம்பு வந்து விட்டதே என்று கவலைப்படுகிறோம். சில பேர் ஆத்திரப்படுகிறார்கள். ஆனால் நியாயத்தை யோசியுங்கள், அவளுக்கு ஏன் வெயிட் வந்துச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு வெயிட்ல இருந்துச்சா இல்லையே? உனக்காகவே உழைத்து உன்னோடையே இருந்து உனக்காகவே பல தேவைகளை செய்து அவளுடைய உணவு கட்டுப்பாடுகள் எல்லாம் மறந்து நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைச்சு, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பல விஷயங்களை பார்த்து பார்த்து செய்து செய்து அவளுக்கு என்று முறையாக நேரத்தை முறைப்படுத்தி வாக்கிங் போவதற்கு கூட ஒரு ஷெட்யூலை போட முடியாத ஒரு அடாப்ட் ஆன ஒரு சூழ்நிலையில் அவள் இருந்ததன் விளைவுதான் அவளுக்கும் சதை போட்டுடுச்சு என்கிற ஒரு நியாயத்தை உணரக்கூடியவர்களாக கணவர் இருக்க வேண்டும். இருந்தாலும் இப்படிப்பட்ட இறுக்கமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் என் கணவனுக்கு நான் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற சபதத்தை மனைவி எடுக்க வேண்டும். அதுதானே துஆவாவே வருது, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஜுரியாத்தினா. எல்லாத்துக்கும் மனப்பாடம் இருக்க பார்த்தா மஷாஅல்லாஹ் டெய்லி ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க, வெரி குட். எங்கள் இறைவனே எங்களுடைய மனைவியர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கு. எப்பவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகும், ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி கண்ணில் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சியாகிடும். நக்கல் சொல்லக்கூடாது. நீங்கள் அவனுடைய பார்க்கும்போது சந்தோஷத்தை தர வேண்டும். எப்போ சந்தோஷம் வரும்? உன்னை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி நீ இருக்க. இப்படி எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் இரு பாலருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்வதை போல இரு பாலருக்கும் இணையான உபதேசங்களை இஸ்லாம் சொல்லி அவர்களை நெறிமுறைப்படுத்துகிறது. அப்படி நெறிமுறைப்படுத்தி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் குதூகலமாக இருக்கும் சகோதரர்களே. அடுத்து என்ன, இதையெல்லாம் செய்துவிட்டு அவளை நேசி மதிக்கக்கூடியவனாக அன்பு காட்டக்கூடியவனாக அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்குரிய காரியங்களை எல்லாம் செயல்முறைப்படுத்துவனாக இருந்து கொண்டு அவளை ஆளுமைப்படுத்துவதற்கு வர வேண்டும். இந்த மேல சொன்ன எல்லா விஷயமும் நமக்கு மறந்துடும். ஒன்னே ஒண்ணு மட்டும் நமக்கு ஞாபகம், அர்ரிஜாலு கௌவாமூன, தெரியல உங்களுக்கு பல பேருக்கு, அர்ரிஜாலு கௌவாமூன அலன் நிசா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், ஆண்கள் பெண்களை என்ன செய்யக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். எப்போ எடுத்த உடனே கிடையாது, இதெல்லாம் கரெக்டா நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போதே மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அந்த மனைவிக்குரிய மதிப்பை உணர வேண்டும். மதித்ததற்கு பிறகு அவளை நீங்கள் நேசிக்க வேண்டும். நேசித்ததற்கு பிறகு அந்த நேசத்தை வலுப்படுத்துகிற காரியங்களை எல்லாம், அந்த காதலுக்குரிய காரியங்களை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்து கொண்டு அவளுக்கு நீங்கள் கட்டளை போட்டு பாருங்கள் சகோதரர்களே, ஒரு பூனை குட்டியை போல் உங்களுக்கு அவள் கட்டுப்படுவாள். அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்களை வைத்தார்கள். எல்லாம் செஞ்சுட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமைகளை எதிர்பார்த்தார்கள், கட்டளைகளை போட்டார்கள். ஒண்ணுமே செய்யாம அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய அல்லாஹ்வே சொல்லிட்டா, அதனால எனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்ற ஆதிக்கத்தை காட்டாதீர்கள். ஆதிக்கத்தை காட்டுவதற்கு இறக்கப்பட்ட வசனம் அல்ல இது, உன் ஆளுமையை காட்டுவதற்குரிய வசனம். உண்மையிலே வசனம் அருளப்பட்டதன் காரணம் என்ன தெரியுமா? அந்த மனைவிக்கு நீ சம்பாதித்து தர வேண்டும் என்கிற உன் கடமையை உனக்கு உணர்த்துவதற்காக, அந்த மனைவிக்குரிய பொறுப்புகளை நீ நிறைவேற்ற வேண்டும், நீதான் அவளை நிர்வாகம் செய்ய வேண்டும், வேற யார் அவளை நிர்வாகம் பண்ணணும் நீ எதிர்பார்க்க கூடாது என்று சொல்வதற்காக. கல்யாணமாய் வந்துட்டாளா, அவளுக்குரிய தேவைகளை அவளுக்குரிய சேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவள் தாய் இருக்கிறாள், தந்தை இருக்கிறாள், சகோதரன் இருக்கிறான் என்கிற எண்ணத்திற்கு நீ வரக்கூடாது. அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆணாகி நீதான் உன் மனைவியை நிர்வாகம் செய்யணும். காரணம், நீதான் அவளுக்குரிய தேவைகள் நிறைவேற்ற வேண்டும். நம்ம குர்ஆனுடைய நிறைய வசனங்களை இப்படித்தான் சகோதரர்களை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வை பயப்படுங்கள் வசனம். இந்த வசனம் உண்மையிலேயே அர்த்தம் என்ன தெரியுமா? முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வை பயப்படுங்கள், அதுக்கு அர்த்தம் முடிஞ்ச வரைக்கும் என்னது, உயிர் மட்டும்தான் இருக்கு, நான் இந்த விஷயத்தை செய்யணும்னு நினைச்சா என் உயிர் போயிடும், இதுதான் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, உயிர் போகுங்கிற நிலைமை வந்துருச்சா ரைட் விடுங்க, அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், ஜஸ்ட் அந்த வெர்பல் வேர்ட் அப்படியே தூக்கிக்கிட்டு, முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் பயப்படுங்க நல்லாவே சொல்லிட்டான், அதனால எப்போ 9 மணிக்கு தான் சுபு தொழுகிறது, ஏன் பாட்டை நீ பள்ளி பக்கமே வர்றதில்ல, அல்லாவே சொல்லிட்டா முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் பயப்படுங்க எனக்கு இவ்வளவு தான் முடியும், இது வாங்க இதுக்காக தாங்க இந்த வசனம் இறங்கியது. இப்படி நிறைய வசனங்களை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்ட காரணத்தினால் தான் அது அதுக்கு கொடுக்க வேண்டிய கணப்பரிமாணத்தை, அது அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமைகளை கொடுக்காமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள், நிர்வாகம் செய்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அதற்கு காரணம் அவள் உழைத்து உன் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தாதே, அவளுடைய தேவையை கூட அவள் தான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற தேவையை ஏற்படுத்தாதே, அவளுடைய தேவைகளுக்கும் சேர்த்து நீதான் உழைக்க வேண்டும் என்று மார்க்கம் என்பதை புரிய வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இன்னொரு நபிமொழி கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், தீனாரும் அன்ஃபக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ் வ தீனாரும் அன்ஃபக்தஹு ஃபீ ரக்பத்தின் வ தீனாரும் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீன் வ தீனாரும் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக் அஅஸமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக. அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள், தீர்க்கமாக சொன்னார்கள், நீ ஒரு காசை, ஒரு ரூபாயை, ஒரு பொருளாதாரத்தை நீ அல்லாஹ்வின் வழியில் ஜிஹாதுக்காக செலவிட்டிருக்கிறாய், இன்னொரு பொருளை நீ ஒரு அடிமையை விடுவிப்பதற்காக செலவிட்டிருக்கிறாய், இன்னொரு ரூபாயை ஒரு ஏழையின் பசி போக்க செலவிட்டிருக்கிறாய், இன்னொரு காசை, இன்னொரு ரூபாயை உன் மனைவியின் சந்தோஷத்திற்காக செலவிட்டிருக்கிறாய், உன் குடும்பத்திற்காக செலவிட்டிருக்கிறாய் என்றால், அதமுக அஜரன், நீ செலவு செய்த 4 ரூபாய்களிலும் 4 பொருள்களிலும் ஆகப்பெரிய நற்கூலியை வாங்கி தருவது தீனாருன், உன் குடும்பத்திற்காக நீ செலவு செய்தாயே அதுதான் உனக்கு பெரும் கூலியை பெற்றுத்தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த குடும்பத்தை எப்படி பார்க்கணும், அந்த குடும்பத்தை எப்படி உணர வேண்டும், ருக்ஷா நாக்கள் வழிதவறி போவதற்கு காரணம் என்ன, இப்படியெல்லாம் குடும்ப அமைப்பு இருக்கிறது என்பதை அவள் தெரியாமல் இருந்து விட்டால் அவளுடைய குடும்ப சூழ்நிலை அவளுக்கு உணர்த்தாமல் போய்விட்டது. மிகப்பெரிய கொடூரங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், மிக மோசமான சூழ்நிலைகள் நம்முடைய பெண் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் மகள் கல்லூரியிலே படிக்கிறாள், என் மகள் பல்கலைக்கழகத்திலே படிக்கிறாள், என் மகள் டாக்டருக்கு படிக்கிறாள், என் மகள் இன்ஜினியருக்கு படிக்கிறாள் என்று பெருமை பேசுகிற நேரம் அல்ல இது. இன்ஜினியரிங் படிக்கும் போதே சேர்த்தவனுக்கு மார்க்கத்தையும் கொடுங்கள், அதவையும் கொடுங்கள், மரபையும் கொடுங்கள், அதவை கொடுக்காவிட்டால் சகோதரா அவன் அதாவை தேடிக்கொண்டு வந்து விடுவான். அதபுக்கும் அதாபுக்கும் சின்ன வித்தியாசம், அதவென்றால் ஒழுக்கம், அதாவென்றால் அல்லாஹ்வின் வேதனை. ஆக குடும்பம் என்பது மிக உயர்வான ஒரு விஷயம், குடும்பம் என்பது ஆக உயர்வான விஷயம். இறுதியாக ஒரே ஒரு நபிமொழியை என் அன்பு சகோதரிகளுக்கு சொல்லி இந்த உரைக்கு திரையிடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சல்லத்தில் மர்அத்து கம்சஹா, ஒரு பெண் தன் 5 கால தொழுகையை சரியாக தொழுது, வ சாமத் ஷஹ்ரஹா, தன் ரமதான் மாத நோன்பை மிகச்சரியாக வைத்து, வ ஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்து, தன் கணவனுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தாள். ஏதோட அல்லாஹ் எதை சேர்க்கிறான் பாருங்க, தொழுகை, நோன்பு, கற்பு என்று எதுவெல்லாம் அவனுடைய வாழ்வில் மிக மிக உன்னதமான விஷயமோ அதோடு சேர்த்து உன் கணவனுக்கு கட்டுப்படுவதையும் இணைத்து ரசூல் சொன்னார்கள். அப்படி செய்தால் உத்ஹுலி அல் ஜன்னத்தை மீன் ஐ அபுவாபில் ஜன்னத்தை சிக்தி, சொர்க்கத்தின் வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீ போகலாம். இப்படி ஒரு வாய்ப்பை ஆணுக்கு கூட, ஒரு கணவனுக்கு கூட ரசூல் கொடுக்கவில்லை. ஆகவே குடும்பம் குதூகலமாக இருக்க வேண்டும் என்றால், குடும்ப அமைப்பு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், அதில் மிகப்பெரிய பங்கல்ல மிகப்பெரிய கடமை அன்பு சகோதரியே உன் தலையில் இருக்கிறது, உன் கையில் இருக்கிறது. நீ நடந்து கொள்கிற விதத்தில் தான் உன் குடும்பம் இருக்கும், நீ வளர்கிற விதத்தில் தான் உன் மகனும் மகளும் வளருவாள். தந்தையிடத்திலே கண்டிப்பையும் தந்தையிடத்திலே அறிவையும் பெற்றுக் கொள்கிற மகன் அன்னையிடத்தில் தான் அன்பையும் ஒழுக்கத்தையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானத்தையும் கற்றுக் கொள்கிறான். ஆக ஒரு பெண் என்றாலே நீ பரிவு காட்டுபவளாக, அன்பு காட்டுபவளாக, அடக்கத்தின் மறு உருவமாக, அம்சமானவளாக, அத்துணையும் பொருந்திக் கொள்ளக்கூடியவளாக, அத்துணை சூழ்நிலைகளுக்கும் நீ அடைபட்டு அதை வென்றெடுக்கக்கூடியவளாக, மிகச்சிறந்த பெண்ணாக நீ இருந்தால் மட்டும்தான் உன் குடும்பம் குதூகலமாக இருக்கும். அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கு எல்லாவித ஒத்துழைப்பையும் தருவது தானுக்கு கடமை. இப்படி கணவனும் மனைவியும் இஸ்லாமிய சூழலில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாரிசுகள் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சொத்துக்களாக இருப்பார்கள். இல்லை என்றால் உங்களிடத்திலே நல்ல குடும்பத்தை, நல்ல குடும்ப அமைப்பை, நல்ல குடும்ப சூழலை உங்கள் பிள்ளைகள் கண்ணால் கண்டு வளராவிட்டால் நாளைக்கு அவர்கள் இந்த தேசத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த கலாச்சாரத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வருவார்கள் என்பதை மனதில் வைத்து ஒரு நிம்மதியான ஆனந்தமான குடும்ப அமைப்பை உருவாக்குவதற்குரிய லட்சியத்தை பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் இன்றே எடுப்போம். இஸ்லாம் குடும்ப அமைப்பிற்கு கொடுக்கக்கூடிய கணப்பரிமாணத்தை முழுமையாக உணர்வோம். அல்லாஹ், ரசூல், மார்க்கம் என்பதற்கு பிறகு ஆக உயர்ந்த இடத்தில் குடும்பத்தை வைப்போம், குடும்பத்தை வைப்போம் என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை தருவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவில் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் பிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய விசேட ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
2: muslimvanoli.com.
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 545. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் எவருக்கு தம் பொருளை விட தம் வாரிசின் பொருள் மிக விருப்பமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, தம் பொருளை தவிர வேறு எதையும் எங்களில் எவரும் தனக்கு விருப்பமானதாக ஆக்கிக் கொள்வதில்லை என நபி தோழர்கள் கூறினார்கள். அப்போது ஒருவரின் பொருள் என்பது அவர் முன்பு செய்திட்டவை, அதாவது நன்மையான வழியில் அவர் செலவு செய்தவையாகும். வாரிசின் பொருள் என்பது அவர் தம் வாரிசுகளுக்கு விட்டு செல்லும் பொருளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6442.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்.
4: வரலாறு என்று சொல்லும் பொழுது பொதுவாக எல்லோரும் மேலோட்டமாய் சில கருத்துக்களை அறிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த வரலாற்றில் சில முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்கள் மறைந்து போகக்கூடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்றை அனைவரும் அறிந்து வைத்திருப்பார்கள். அவரை படைப்பதற்கு முன்னர் இருந்து பூமியில் இறக்கும் வரை நடந்த அறியப்படாத பல வரலாற்று சம்பவங்களை விரிவாக காணலாம். வாருங்கள். மனிதர்களின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வுலகில் எல்லாம் உருவாக்கிய பிறகு இறுதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போவதாக மலக்குமார்களிடம் தெரிவித்தார் இறைவன். இந்த பூமியில் எனக்கு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்றார்கள். அதற்கு மலக்குகள், குழப்பத்தை விளைவிக்கின்றவனை படைக்கப் போகின்றீரா? உங்களை துதிக்க நாங்கள் இருக்கும் பொழுது ஏன் இவர்களை படைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று கூறி மலக்குகளை அனுப்பி பூமியில் எல்லா பகுதியில் இருக்கும் மண்ணை எடுத்து வரச் சொன்னார்கள். உடனே மலக்குகள் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றினார்கள். பூமியில் பல்வேறு பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மண்ணை வைத்து களிமண்ணாக்கி மனித உருவில் ஒரு பொம்மை செய்தான் இறைவன். அன்பார்ந்தவர்களே, இவ்விடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், பூமியில் பல்வேறு இடங்களில் எடுத்து வரப்பட்ட மண்ணால் மனிதன் படைக்கப்பட்டதால் தான் மனிதரில் பல நிறங்கள் காணப்படுகின்றன. படைக்கப்பட்ட அந்த களிமண் பொம்மையை சுமார் 40 ஆண்டுகள் காய வைக்கப்பட்டது. தட்டினால் கின் கின் என்ற சப்தம் வரும். மலக்குகள் அந்த பொம்மையை கடந்து செல்லும் பொழுது மிகவும் பயந்தனர். ஆனால் இபுலிஸ் அந்த பொம்மையை கண்டு பயப்படவில்லை. அதனை தட்டி பார்த்தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொம்மை வாய் வெளியே சென்று பின்தோரத்தில் வெளியே வந்து உடலிலற்ற நிலையில் இருந்ததால் மலக்குகளிடம், உள்ளே ஒன்றும் கிடையாது, இதை படைத்தால் நான் சமாளித்துக் கொள்வேன் என்று கூறினான். ஒரு வெள்ளிக்கிழமை இறைவன் அவன் தனது உருகுவை ஊதி ஆதமை படைத்தான். இறைவன் மிக அழகானவன். அவனது ரூகுவால் படைத்ததால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிகவும் அழகாக காணப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயரம் 60 முழம், அகலம் 7 முழமாக இருந்தது. அதாவது சரியாக சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரம் சுமார் 70 முதல் 80 அடியாக இருக்கும், அகலம் 10 அடியாக இருக்கும். மிக பிரம்மாண்டமாக காணப்பட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால் மலக்குகள் இறைவனிடம், இவ்வளவு மிகப்பெரிய தோற்றத்தில் இவர்களை அதிக அளவில் உலகில் படைத்தால் இடப்பற்றாக்குறை ஏற்படுமே என்றார்கள். அதற்கு இறைவன், கொஞ்ச நாட்களிலேயே அவர்களுக்கு இறப்பு என்ற ஒன்றை உருவாக்குவேன் என்று கூறினார். அதற்கு மலக்குகள், நீர் அவர்களுக்கு இறப்பை உருவாக்குவது அவர்கள் அறிவார்களா என்றார்கள். இறைவன், தெரியும் என்று பதிலளித்தார். உடனே மலக்குகள், தான் இறந்து விடுவோம் என்று தெரிந்தால் அவர்களால் எப்படி வாழ முடியும், இவ்வுலகை எப்படி ரசிப்பார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இறைவன், மனிதர்களுக்கு ஆசை என்ற ஒன்றை வைப்பேன். அந்த ஆசை நாளை ஒரு நாள்தான் வாழ்க்கை என்றாலும் அதை ரசிக்க உதவியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் அறிந்து கொள்ளுங்கள், நமக்கு பல ரூபத்தில் ஆசைகள் என்ற ஒன்று இருப்பதால் தான் வாழ்வை ரசனையுடன் கடக்கின்றோம். பிறகு இறைவன் அறிவை கொடுத்தான். அதாவது இவ்வுலகில் படைக்கப்பட்ட சகல பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். மரம், செடி, கொடிகள், உயிரினங்கள், நிலம், நீர், காற்று என அனைத்து பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்தான். இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுவார்கள், இவ்வுலகில் இருக்கும் மொத்த மனித குலத்தின் அறிவை அன்றைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகில் மட்டுமல்லாது அறிவிலும் மிக உயர்ந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். பின்னர் மலக்குமார்களை அழைத்து உலகின் சகல பொருட்களின் பெயரை கேட்டார்கள் இறைவன். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. பின்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்ட பொழுது சகலத்தின் பெயர்களையும் சரளமாக கூறினார்கள். மலக்குமார்கள் திகைத்து போயினர். காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னரே மலக்குமார்களை படைத்தான் இறைவன். மலக்குகளை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னரே உலகின் சகலத்தையும் இறைவன் படைத்தான். ஆனால் மலக்குகளுக்கு இறைவன் அனைத்து பெயர்களையும் கற்றுத்தரவில்லை. அதனால் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக பிரமிப்பாகவும் அதிசயமாகவும் கண்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது, படைப்பதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று இறைவன் கூறியது விளங்கிற்று. பின்னர் அனைத்து மலக்குகளையும் நோக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறம்பறிய கூறினார் இறைவன். அனைத்து மலைக்குமார்களும் அவ்வாறு செய்தனர். ஆனால் சினம் பணிய வேண்டிய இபுலிஸ் அப்படி செய்யவில்லை, மறுத்தான். உடனே இபுலிஸை பார்த்து இறைவன், என் கைகளால் படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை நோக்கி ஏன் சிறம் பணியவில்லை என்று. அதற்கு இபுலிஸ், நான் அவனை விட உயர்ந்தவன் என்று பதிலளித்தான். மேலும், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், நெருப்பு மேல் நோக்கி போகக்கூடியது, உயர்ந்தது. அவரை மண்ணால் படைத்திருக்கின்றாய், மண் கீழ் நோக்கி விழக்கூடியது, தாழ்ந்தது. எனவே நான் தான் அவரை விட உயர்ந்தவன், நான் சிறம்பணிய மாட்டேன் என்று இறைவனிடம் இபிலிஸ் கூறினான். அன்பார்ந்தவர்களே, இவ்விடத்தில்தான் படைப்பின் முதல் கெட்ட குணம் வெளிப்பட்டது. உடனே இறைவன், இந்த தற்பெருமை யாரிடம் இருக்கின்றதோ அவருக்கு இந்த சொர்க்கத்தில் இடமில்லை. நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்களும் சொர்க்கத்திலிருந்து வெளியேறுங்கள் என்று இபிலிஸை சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பினான் இறைவன். அப்பொழுது இறைவனிடம் அவன் கெஞ்சினான். அது என்னவென்றால், உன்னுடைய கண்ணியத்தின் பெயரால் எல்லா நல்ல வழிகளிலும் நான் உட்கார்ந்து மனிதர்களை திசை திருப்புவேன், அதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்று வேண்டினான். இறைவன் கூறினார், உனக்கு அனுமதி தருகின்றேன், ஆனால் என்னுடைய நல்லடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பினான். இந்த நிகழ்வு முடிந்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் தன்னந்தனியே சுற்றித் திரிந்தார்கள். இறைவன் அவர்களை தூங்க வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார்கள் இறைவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழித்து பார்க்கும் பொழுது அருகில் ஒரு பெண் இருந்தாள். பார்த்தவுடனே யார் என்று கேட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அந்த பெண், நான் ஒரு பெண் என்றார்கள். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எதற்காக உன்னை இறைவன் படைத்தார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என்னிடத்தில் நீ அமைதி பெறுவதற்காக நான் படைக்கப்பட்டேன் என்று பதிலளித்தார்கள். இதனை கண்ட மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யார் இவர்கள், இவர்களுக்கு என்ன பெயர் என்று கேட்டபொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்று பதிலளித்தார்கள். அதற்கு மலக்குமார்கள், எதற்காக இந்த பெயரை கூறுகிறீர்கள், பெயருக்கான காரணம் என்ன என்று கேட்டபொழுது, உயிருள்ள ஒரு பொருளிலிருந்து இது படைக்கப்பட்டதால் ஹவ்வா என்று பெயர் சூட்டினேன் என்றார்கள். இந்த இடத்தில் புரிந்து கொள்ளுங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அறிவு எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருந்தது என்று. இருவரையும் படைத்த இறைவன் அவர்களை நோக்கி, நீயும் உன் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் வசியுங்கள், எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், என்ன வேண்டுமானாலும் உண்ணுங்கள், ஆனால் ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் என்றார்கள். இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது, சூரியனின் சூடும் படாது என்றார்கள். மேலும் அவர்களின் உடலில் வெளிச்சத்தினால் ஆன ஆடையை அல்லாஹ் அணிவித்திருந்தான். இவர்கள் மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தில் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்றாக இருந்தனர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட இபிலிஸ் அவர்களுக்கு குழப்பத்தை விளைவிக்க ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான். ஒரு மெல்லிய சம்பவத்தில் ஹவ்வா அம்மாவிடம் இபிலிஸ் பேசினான். அப்பொழுது, இந்த சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் விரும்பி உண்ணுகிறீர்கள், ஏன் அந்த ஒரு மரத்து கனியை மட்டும் சாப்பிடுவது கிடையாது என்று இறைவன் நெருங்கக்கூடாது என்று சொன்ன மரத்தை சுட்டிக்காட்டினான். மேலும், அம்மரத்து கனியை நீங்கள் உண்டால் சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக வாழலாம் என்று சூழ்ச்சி செய்தான். ஹவ்வா அம்மாவிற்கு அந்த மரத்துக்கனியை சாப்பிடலாம் என்று தோன்றியது. எனவே கணவரிடம் அதை சாப்பிடலாம் என்று கூறினார்கள். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வேண்டாம் என்று சொன்ன மரம் நினைவில் இல்லாததால் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் இருவரும் அந்த மரத்தில் உள்ள கனியை உண்டார்கள். உண்டு முடித்த பின்பு அவர்களுக்கு ஒளியிலால் ஆன ஆடை விலகிற்று. அவர்களின் உடல் வெளிப்படையாய் தெரிந்ததால் அவர்கள் வெக்கப்பட்டு போனார்கள். அப்பொழுது அவர்கள் சொர்க்கத்தின் இலைகளை எடுத்து தங்கள் உடல் பாகங்களை மறைக்க முற்பட்டார்கள். எல்லாம் அறிந்தவன் இறைவன், அவனிடத்தில் எதுவும் மறைக்க முடியாது. இறைவன், என்னிடத்திலிருந்து நீங்கள் எதுவும் மறைக்க முடியாது என்று கூறினான். உடனே அவர்கள் இருவரும் அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டார்கள். நாங்கள் அறியாமல் இதை செய்துவிட்டோம், உண்டால் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தில் சூழ்ச்சி அறியாமல் தவறிழுத்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மிக அதிகமாக வேண்டினார்கள். அல்லாஹ்வும் அவர்களது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு பின் வருமாறு கூறினான், நீங்கள் பூமிக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது, எனவே நீங்கள் சொர்க்கத்திலிருந்து இறங்கிவிடுங்கள் என்று கூறினான் இறைவன். இவ்விடத்தில் நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்ததால் பூமிக்கு அனுப்பப்படவில்லை. அவர்கள் மறந்து ஒரு செயலை செய்ததாலும் இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடியதாலும் அவர்களை மன்னித்து பூமிக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று கூறி பூமிக்கு செல்லுங்கள் என்று இறைவன் கூறினார். ஏனென்றால் நாம் ஆரம்பத்தில் பார்த்தது போல மலக்குகளிடம் இறைவன் எனக்கு பூமியில் ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன் என்று கூறினார். எனவே படைக்கும் பொழுதே பூமிக்கு அவர்களை அனுப்பும் நோக்கத்தில்தான் இறைவன் படைத்தார். அதன்படி அவைகளை பூமிக்கு அனுப்பினான் இறைவன். மலக்குமார்கள் அவர்களை பூமியில் கொண்டு வந்து இறக்கியதாக குறிப்பிடப்படுகின்றன. மேலும் அவர்கள் இருவரும் வெவ்வேறு இடங்களில் இறக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையிலும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலும் இறக்கிவிடப்பட்டார்கள். காரணம், பிரிவின் வழியை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் அவ்வாறு செய்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் அவர்களும் அவரது மனைவியும் பூமியில் வந்து இறங்கியது வரை மிக விரிவாக கண்டோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் பாடம் என்னவென்றால், படைப்பின் காரணம் இல்லாமல் எதுவும் நிகழ்வது கிடையாது. எல்லாம் அறிந்தவன் இறைவன். என்றும் நாம் செய்த பாவத்திற்காக இறைவனிடம் இறைஞ்சி மன்றாட தயங்கக்கூடாது. இறைவன், என்னுடைய நல்லடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இபுலிஸிடம் கூறியதை நாம் தான் மெய்ப்பித்து காண்பிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள் வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
6: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த பயணத்திற்கு முன்னதாகவும் உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நினைவூட்டலாக இருக்கும், அல்லது புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஃபிக்ஹுல் உம்ரா, உம்ராவிற்கான சட்டத்திட்டங்கள். அரபி மொழியில் உம்ரா என்றால் அஸ்-ஸியாரா என்ற அர்த்தம். ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணமாகுதலுக்கு அரபியில் உம்ரா என்று சொல்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழக்கத்தின்படி உம்ரா என்றால் அல்லாஹுடைய புனித இல்லம் இருக்கக்கூடிய காபாவை நோக்கி பயணம் செய்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய காரியங்கள் என்று எதையெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்தையும் செய்தலுக்கு இஸ்லாமிய வழக்கத்தில் உம்ரா என்று சொல்லப்படும். அல்லாஹுடைய மார்க்கத்தில் உம்ராவிற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 3 உம்ரா நேரடியாக, 1 உம்ரா அல்லாஹுடைய தூதர் செய்யவில்லை, காஃபிர்கள் தடுத்து விட்டார்கள் ஹுதைபியாவில் வைத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கூலியை கொடுத்து விட்டார். மொத்தம் 4 உம்ராக்கள். நேரடியாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து உம்ராவுடைய பாடத்தை 3 உம்ராக்களில் படிக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான சிறப்புகள் உம்ராவிற்கு உண்டு. அதில் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா இடைப்பட்ட பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்யுங்கள், அது வறுமையை போக்கும், அது உங்களுடைய பாவங்களை அழிக்கும். எப்படி தங்கத்தை செய்பவன் அந்த தங்கத்துடைய உலோகத்திலிருந்து அழுக்குகளை வெளியாக்கி தங்கத்தை சுத்தப்படுத்துவதற்காக அதை மேலும் மேலும் மெருகூட்டுவானோ, அது போன்ற அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பாவங்களையும் வறுமையையும் அல்லாஹ் நீக்கி விடுவான் உம்ராவின் மூலமாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை பெண்களுடைய ஜிஹாத் என்று சொன்னார்கள். பெண்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக் கூடாது, ஆனால் பெண்களுக்குரிய ஜிஹாத் உம்ரா என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்கள், முடியாதவர்கள், சிறியவர்கள், பெண்கள் என எல்லோருடைய ஜிஹாதும் உம்ரா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், வல் ஹாஜ்ஜு வல் முஅத்தமிரு, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ், அல்லாஹுவின் விருந்தாளிகள் ஆவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹுவின் விருந்தாளிகள், அல்லாஹ் அவர்களை அழைத்தான், ஃபஜாபூஹு, அவர்கள் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். இதா ஸஅலூஹு, அவர்கள் அழைப்பிற்கு பதில் கொடுத்ததால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் அதை கொடுப்பான். அல்லாஹுடைய விருந்தாளிகள் அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். அவர்கள் எதை கேட்டாலும் அந்த உம்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவில் ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கு மட்டும் தனி சிறப்பு, மற்ற உம்ராக்களை விட ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகரானது, ஹஜ்ஜுடைய நன்மைகளுக்கு நிகரானது. அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து ஹஜ்ஜு செய்தால் என்ன கூலியோ அந்த கூலி அல்லாஹ் ரமதானுடைய உம்ராவிற்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவிற்கு செல்வதற்கு முன்னால் எம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அந்நியத்துல் ஹாலிசா, தூய்மையான உள்ளம். அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இந்த உம்ராவை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நன்மையை அதிகரித்து பாவங்களை குறைப்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்வின் மாற்றத்திற்கான இந்த உம்ராவை தவிர நான் இரண்டு மூன்று உம்ராக்களை செய்துவிட்டேன், அல்லது என்னுடைய கணவன் அழைத்து வந்தார், என்னுடைய பெற்றோர்கள் வர சொன்னார்கள், இதனால் செய்கிறேன் என்ற எண்ணம் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நான் என் அமலை முன்னோக்கி, என் ரப்பை முன்னோக்கி, என்னை படைத்தவனை முன்னோக்கி நன்மையை அதிகரித்து பாவங்களை நான் அழிப்பதற்காகத்தான் இந்த உம்ராவுடைய பயணத்தில் நான் கலந்து கொள்கிறேனே தவிர பேருக்காகவோ புகழுக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இந்த உம்ராவை நான் செய்யவில்லை என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்குவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய சட்டங்களாக ஏராளமான சட்டங்களை சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் நம்முடைய ஊரிலிருந்து கிளம்பி மதினாவிற்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், மதினாவில் எஹ்ராமை அணிந்து நாம் உள்ளே நுழையவில்லை, நுழைய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நாம் மதினாவிற்கு வந்தோம், நம்முடைய இயற்கையான ஆடையில் இருக்கிறோம், தேவையான பொழுது நம்முடைய ஆடைகளை மாற்றுகிறோம், ஃபர்தான நேரங்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறோம். இது நம்முடைய வழக்கமான செயலாக மதினாவுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு வைத்த முதல் நிபந்தனை மீகாத். மீகாத்துடைய எல்லையில் இருந்துதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லோரும் உம்ராவிற்கு வர வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு மீகாத்துடைய எல்லைகளை தன்னுடைய வாழ்நாளில் நிர்ணயித்தார்கள். ஐந்தாவது எல்லை பின்னால் காலத்தில் சஹாபாக்களால் முடிவு செய்யப்பட்டது, அது வேறு. நான்கு எல்லைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் ஜித்தா வழியாக வரக்கூடியவர்களுக்கு எல்லை ஜித்தாவிற்கு முன்னதாகவே வந்துவிடும், அதனால் அவர்கள் ஊரில் இருந்தே எஹ்ராமுடைய ஆடை அணிந்து மீகாத் வந்தவுடன் உம்ராவிற்கான நீயத்தை செய்து கொள்ளலாம்.

0: அல்லாஹ்வுடைய எல்லையில் சென்று இஹ்ராமை அணிய போகிறோம். இஹ்ராமுடைய ஆடையை நம்முடைய ஹோட்டலுடைய அறைகளில் இருந்து கூட நாம் அணிந்து கொள்ளலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் சிறந்தது மீகாத்துடைய எல்லைக்கு சென்று அணிவது. ஆனால் அதில் வசதி எமக்கு குறைவாக இருக்கும், அல்லது எம்முடைய லக்கேஜ்களை எடுத்து ஏற்றுவது சிரமமாக இருக்கும் என்றால் எம்முடைய அறைகளில் இருந்து குளித்து உடலில் நறுமணம் பூசி, உடலில் நறுமணம் பூசி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் வெளியே தெரியும் அளவிற்கு நறுமணம் உடலில் பூசலாம், பெண்கள் நறுமணம் தெரியாத வெளியே வராத நறுமணங்களை உடலில் பூசிக் கொள்ளலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளித்து தங்களை சுத்தம் செய்து உதூ செய்து எஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஹைதுடைய காலத்தில் இருந்தாலும் சரி அவர்களும் எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளலாம். ஹைது எஹ்ராமுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை அவசியம் கிடையாது. அவர்களும் குளித்து சுத்தம் செய்து தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆண்களுடைய எஹ்ராம் ஆடை என்ன? மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, தைக்கப்படாத, அதாவது இரண்டு மூலைகளும் ஒன்று சேர்க்கப்படாத மேலொரு ஆடை கீழொரு ஆடை ஆண்களுடைய எஹ்ராம். பெண்களுடைய எஹ்ராம் அவர்கள் எதை ஆடையாக அணிந்திருக்கிறார்களோ, எதை ஹிஜாபாக அணிந்திருக்கிறார்களோ அதுதான் பெண்களுடைய எஹ்ராமுடைய ஆடை. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததில் இருந்து ஒரு மனிதன் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட மாட்டான். இப்போதுதான் சொல்லுவான், மீகாத்திற்கு சென்று நீயத்தை மொழிந்தால்தான் அவன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவான். எஹ்ராமுடைய ஆடை அணிவதால் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட முடியாது. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு எஹ்ராமுக்கென்று இரண்டு ரக்அத் சுன்னா என்று எதுவும் கிடையாது. முடிந்தால் உது செய்தால் உதுவுடைய இரண்டு ரக்அத்துகளை தொழுது கொள்ளலாம், அல்லது பள்ளியில் வைத்து எஹ்ராம் அணிந்தால் பள்ளியுடைய தஹியா மஸ்ஜிதை தொழுது கொள்ளலாம், அல்லது ஃபரதான நேரத்தில் நாம் எஹ்ராமை அணிந்தால் எஹ்ராமை அணிந்து ஃபரதான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது துல்ஹுலைஃபா அந்த பகுதிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் எஹ்ராமை அணிந்து துஹருடைய தொழுகைக்கு பிறகு அங்கிருந்து நீயத்தை வைத்து கிளம்பினார்கள். அது போல் செல்வதும் சுன்னா தான். ஆனால் இந்த துல்ஹுலைஃபாவை பொறுத்தவரை, இங்கு இருக்கக்கூடிய எல்லையை பொறுத்தவரை, அந்த பள்ளியில் தொழுவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் எனக்கு கட்டளையிட்டார் இந்த வாதியில் இந்த பள்ளத்தாக்கில் தொழும்படி. இந்த பள்ளத்தாக்கு பரக்கத் பொருந்திய பள்ளத்தாக்கு, அதனால் இங்கே தொழுவது சுன்னா. ஃபரதான நேரத்தில் சென்றால் ஃபரதான கடமைகளை தொழுதால் போதும், தனியாக இந்த தொழுகையும் தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஃபரத் அல்லாத நேரத்தில் சென்றால் இரண்டு ரக்அத் தொழுது விட்டு அங்கிருந்து களைவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. போய் ஹராமை அணிந்து மீகாத்துடைய எல்லைக்கு வருவோம். மீகாத்துடைய எல்லையில் வைத்து இப்படி நீயத்தை மொழிவோம். நீயத்தை எப்படி மொழிய வேண்டும்? வாயால் லப்பைக உம்ரதன், அல்லது அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் சொல்லுங்க. அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன், யா அல்லாஹ் உம்ராவிற்காக நான் ஆஜராகிறேன் என்ற நீயத்தை மீகாத்துடைய எல்லையில் வைத்து மொழிந்தவுடன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவோம். எஹ்ராமுடைய நிலைக்கு சென்றால் ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. ஆண்கள் தலையில தொப்பியோ தலைப்பாகையோ அல்லது துண்டுகளோ எதுவும் அணிந்து கொள்ளக்கூடாது. பெண்கள் தங்களுடைய முகங்களையும் கைவுரைகளையும் கலட்டிவிட வேண்டும். பெண்கள் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட்டால், நீயத்தை மொழிந்து விட்டால் முகத்தை மறைப்பது கூடாது, கைகளை மூடுவது கூடாது. காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், கலட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கையுறைகளை கலட்டிவிட வேண்டும், முகத்திரையை கலட்டிவிட வேண்டும் பெண்கள். அதற்கு பிறகு நறுமணம் பூசுவது கூடாது. முடிகளை வெட்டுவதோ நகங்களை கீறுவதோ அதற்கு பிறகு கூடாது. அதற்கு பிறகு வேட்டையாடுவதோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்த மற்ற செயல்களை செய்வதோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதோ, இவை அனைத்தும் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்யப்பட்டதாகும். இதை யாராவது செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு காரியங்களை சொன்னார்கள். லப்பைக உம்ரதன், அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் என்ற நீயத்தை மொழிந்து விட்டால் இஹ்ராமுடைய நிலைக்கு நாம் சென்று விடுவோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, மதீனாவிலிருந்து மக்கா செல்லும் வரை பயணம் கொஞ்சம் தூரமானது, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அல்லது 5.5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த 6 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு கூறி தந்த சுன்னா தல்பியாவை ஓதுவது. லப்பைக அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஆண்கள் சத்தமாக ஓதலாம், பெண்கள் வாய்க்குள் மௌனமாக ஓதிக்கொள்ள வேண்டும்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: குளித்ததற்கு பிறகு அதை அணியவும் கூடாது. எஹ்ராமை மீண்டும் அவர்கள் குளித்து அணிந்து கொள்ளலாம். பெண்களும் தங்களை சுத்தப்படுத்தி மீண்டும் தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். நறுமணம் பூசப்படக்கூடாதானால் பாறைகளில் இருந்து கிளம்பி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நடக்க புறப்படுவோம். மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்தவுடன் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தல்பியாவை ஓதக்கூடாது. பள்ளிவாசலில் நுழையக்கூடிய துஆவை ஓத வேண்டும். வலது காலை உள்ளே வைத்து மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் போது பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லது வேறு சில துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது அல்லாஹும்மா ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்மா ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் உள்ள நுழையும் போது சொல்லி தர அல்லது கிதாபு உங்களுடைய புத்தகத்தில் இருக்கும் அதை பார்த்து நீங்க ஓதிக்கொள்ளுங்க. துஆ புக்க கையிலே வச்சுக்கொள்ளுங்க. உம்ரா செய்ய வேண்டிய அந்த குறிப்புகளையும் கையிலே வச்சுக்கொள்ளுங்க. சில தவிர ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். பள்ளியில் நுழையும் போது துஆவை ஓதி நுழைவோம். நேரடியாக கஅபாவை நோக்கி செல்வோம். தவாஃப் செய்யக்கூடிய இடத்திற்கு உள்ளே நுழைவோம். தவாஃபை ஆரம்பம் செய்வோம். தவாஃபை ஆரம்பம் செய்யும் போது ஆண்கள் நான்கு சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் மூன்று சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் நான்கு சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் சுன்னா இஹ்ராமுடைய ஆடை அவர்கள் அணிந்திருப்பார்கள். தங்களுடைய உடல் முழுக்க மூடி, சரியா? இஹ்ராமுடைய ஆடை களத்தில் நாட்டாம துண்டு மாதிரி போடக்கூடாது, உடல் தெரிகிற மாதிரி. பெண்கள் இருப்பாங்க, தங்களுடைய உடல்ல மறைக்க வேண்டிய அவுராக்கள் இருக்கும். அதனால் இஹ்ராமுடைய ஆடை உடல் முழுக்க போர்த்தி இருக்க வேண்டும். கையில் எந்த உறுப்புகளோ அல்லது உடலில் தெரிய வேண்டிய உறுப்புகளோ ஆண்கள் இதை துண்டுதான போட்டிருக்கோம் சொல்லி இஷ்டப்படி போட்டு இருக்க கூடாது. தங்களுடைய வயிற்று பகுதிகளோ நெஞ்சு பகுதிகளோ எதுவும் அவர்களுக்கு தெரியக்கூடாது. பெண்கள் இருக்கிறார்கள், அவுராக்களை மறைக்க வேண்டும். இஹ்ராமுடைய ஆடை முழுவதுமாக ஆண்கள் போற்றி இருக்க வேண்டும். தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தவாஃபுல் குதுமை, முதலாவது தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆண்கள் தங்களுடைய காபா இடதுபுறம் இருக்கும் தங்களுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கையை முழுவதும் தெரியும்படியாக தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் எப்படி போடணும் சொல்லி, சரியா? வலதுபுறம் தெரியும்படியாக தங்களுடைய கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்கள். பெண்கள் எதையும் செய்யக்கூடாது, இயற்கையான ஆடையிலே இருக்க வேண்டும். இரண்டாவது சுன்னா தவாஃபுல் குதூம் ஏழு சுற்றுகளை கொண்டது. எத்தனை சுற்றுகள்? ஏழு சுற்றுகள். தவாஃப் ஒன்றுதான், அந்த ஒன்று ஏழு சுற்றுகளை கொண்டது. எல்லா தவாஃபும் ஒன்றுதான், அது ஏழு சுற்றுகளை உள்ளடக்கின ஒரு தவாஃப். இப்ப ஏழு சுற்றுகளை சுற்ற வேண்டும். ஆண்கள் முதல் மூன்று சுற்றுகளில் கொஞ்சம் வேகமாக நடக்க வேண்டும். பெண்கள் இயற்கையாகத்தான் நடக்கணும். ஆண்கள் முதல் சுற்றுகளில் ரமத் என்று சொல்லுவார்கள், கொஞ்சம் பாதத்தை ஒட்டி வைத்து கொஞ்சம் வேகமாக குதித்து குதித்து ஓடுதல். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் சிரமம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையாக நடந்தாலே போதுமானது. கூட்டம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் வேகமாக நடப்பது ரசூலுல்லாஹுடைய சுன்னா. மூன்றாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சுன்னா, இஹ்ராம் தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹஜர் அஸ்வதுடைய கல்லில் இருந்து இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃபை ஆரம்பம் செய்ய வேண்டும். ஹஜர் அஸ்வதுடைய கல் இடதுபுறமாக இருக்கும். முடிந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜர் அஸ்வதுடைய கல்லை முத்தமிட வேண்டும். உதட்டால் தொட்டு முத்தமிட வேண்டும் முடிந்தால். அதுவும் முடியவில்லை என்றால் வலது கரத்தால் ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி சைகை செய்ய வேண்டும். இரண்டு கையையும் திருப்பி சைகை செய்வது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா கிடையாது. ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி ஹஜ்ரத்துடைய கல்லை சைகை செய்ய வேண்டும், முத்தமிட வேண்டும். அதுவும் முடியாத பட்சத்தில் ஏதாவது கம்பு இருந்தால் அல்லது குச்சி இருந்தால் அல்லது கையால் தொட முடியும் என்றால் அதை தொட்டோ அந்த கம்பை தொட்டோ அந்த கம்பையோ கையையோ முத்தமிட்டுக் கொள்ளலாம். இந்த மூன்று முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா. இந்த மூன்று முறையும் செய்வது சுன்னா. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய முஃமின்களுடைய முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது வாஜிப், ஃபர்த், கடமை அது. அதனால் சுன்னாவை செய்ய வேண்டும் என்பதற்காக முண்டியடித்து உள்ளே சென்று முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய இயற்கையான கண்ணியத்தை அல்லது ஹரமுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையான கண்ணியத்தை கெடுத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர் இன்னக ரஜுலுன் கவி, நீ பலமான மனிதன், மக்களுக்கு சிரமம் கொடுத்து நீ ஹஜ்ர ரசூலுடைய கல்லை தொட வேண்டும் என்பதற்காக போட்டியிடாதே. உன்னால் முடிந்தால் தொடு, இல்லை என்றால் அமைதியாக இரு. குறிப்பாக பெண்கள் ஆண்களை முந்திக் கொண்டு ஆண்களை உரசிக்கொண்டு ஆண்களுக்கு இடையே புகுந்து கொண்டு ஹஜ்ரத் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்று செல்ல அனுமதி கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவருடைய வேலையால் பெண்மணி வந்து சொன்னார்கள், அடிமை பெண்மணி, நான் இந்த தவாப் செய்ய போகிறேன், 3-4 முறை ஹஜ்ரத் அஸ்வதுடைய கல்லை தொட போகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா ஆஜரக்கில்லா, லா ஆஜரக்கில்லா, உமக்கு அல்லாஹ் கூலி தர மாட்டான், ஆண்களை முந்த போகிறாயா என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய அடிமை அவர்களுடைய வேலையால் பெண்ணை பார்த்து கேட்டார்கள். ஆண்கள் இருக்கும்போது கண்ணியமான முறையில் பெண்கள் நடந்து செல்ல வேண்டும், ஆண்களை உரசிக்கொண்டோ ஆண்களை இடைவெளி விடுத்து உள்ளே நுழைந்தோ ஹஜ்ரத் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்ற முத்தமிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சைகையால் செய்து தொட்டாலே அதுவும் போதுமானது. முடிந்தால் தொட்டு முத்தமிடுவது சிறந்தது, முடியவில்லை என்றால் சைகை செய்வது போதுமானது. சைகை செய்யும் போதோ முத்தமிடும் போதோ அல்லது கம்பால் தொட்டு முத்தமிடும் போதோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அந்த துஆவை அந்த தஸ்பீஹை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த தஸ்பீஹை ஓதி தவாஃபை தொடங்குவது, ஒரு முதல் தவாஃபை முதல் சுற்றை தொடங்குவது சுன்னா. எத்தனை சுன்னா முடிஞ்சிருச்சு? முதல் சுன்னா இது வலதுபுறம் ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சுன்னா ரமம் குதிச்சு ஓடுறது. மூன்றாவது சுன்னா, நான்காவது சுன்னா என்ன? மூன்றாவது சுன்னா என்ன? சைகை செய்யணும். நான்காவது சுன்னா முதல் சுற்றை சுற்றி வரும்போது ஒரே ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ஹஜல் அசூதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ருக்குனுல் யமானி, ஹஜல் அசூதுக்கு முன்னால் வரக்கூடிய ருக்குனுல் யமானி அந்த பச்சை லைட் போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மூளை, அந்த மூளைக்கும் ஹஜல் அசூதுக்கும் இடையில் வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆகிரத்தி ஹசனா வ கினா அதாபன்னார் இந்த துஆவை ஓதிக்கொள்வது சுன்னா. தவாஃபில் 4 சுன்னாக்கள், 2 சுன்னா ஆண்களுக்கு, 2 சுன்னா, இந்த 4 சுன்னாக்களும் 4 சுன்னாக்களும் ஆண்களுக்கு, 2 சுன்னா பெண்களுக்கு. சரியா, முதல் தவாஃப் முதல் சுற்று முடியும். பல சொல்வதை போல முதல் தவாஃபுக்கு ஒரு துஆ, இரண்டாவது தவாஃபுக்கு இன்னொரு துஆ, மூன்றாவது தவாஃபுக்கு மூன்றாவது துஆ, நான்காவது தவாஃபுக்கு நான்காவது துஆ, இப்படி எல்லாம் துஆக்கள் ஒவ்வொரு தவாஃபுடைய சுற்றிலும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னாவிலும் அது கிடையாது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அல்ல, பலகீனமான ஹதீஸ் அல்ல, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் கூட அப்படி கிடையாது. தவாஃபுக்கு என்று எந்த தனிப்பட்ட துஆவும் கிடையாது. இன்னொன்று, துஆ புக்குகளை துஆ புத்தகங்களை பார்த்து துஆக்களை ஓதாதீர்கள் தவாஃபில். ஏன், அந்த துஆ புக்கில் அந்த துஆ புத்தகத்தில் முதல் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். துஆ ஒரு மந்திரம் அல்ல, சொன்னால் கிடைப்பதற்கு அது உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். உள்ளம் அதை அறிந்திருக்க வேண்டும், எதை கேட்கிறோம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். சரியா, அதனால் இன்னொரு ஆள் துஆ செய்கிறார், அதனால் ஆமீன் சொல்ற, அதெல்லாம் அந்த இடத்தில் கூடாது. நாம் நமக்கு தேவையானவற்றை அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கு தேவையானவற்றை தங்களுடைய பாவத்திற்காக, பெற்றவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, இறந்தவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, உயிரோடு இருப்பவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக, தங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்காக, மறுமையின் வெற்றிக்காக, பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக என ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான துஆக்களை தவாஃபில் ஓதிக்கொள்ள வேண்டும். துஆ முடிந்ததா ஏதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொள்ளலாம் அல்லது திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். சரியா, தனிப்பட்ட குர்ஆனுடைய வசனமோ தனிப்பட்ட துஆவோ தவாஃப் செய்யும் போது கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்ல. முதல் சுற்று இப்படி முடியும், இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்று. ஒவ்வொரு சுற்றும் முடியும் போது ஹஜ்ரத் அஸ்வதுடைய கல்லில் முடியும். இரண்டாவது சுற்றை ஆரம்பம் செய்யும் போது தொட்டோ முத்தமிட்டோ சைகை செய்தோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று வலதுபுறத்தால் சைகை செய்து இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்றை முடிக்கும் போது ஹஜ்ரத் அஸ்வதில் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. சரியா, 6 முறைதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், ஏழாவது முறை முடிவது, அதை முடிவதற்கு தொடக்கத்தில் ஓதக்கூடிய திக்ரை ஓதக்கூடாது. சரியா, இப்ப தவாஃபுடைய இபாதத் முடிஞ்சிடும். தவாஃபில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போதே தொழுகை ஆரம்பிக்கும், திடீரென்று துஹருடைய நேரம் வரலாம், அசருடைய நேரம் வரலாம், நாம் செல்லக்கூடிய நேரத்தில் இஷாவுடைய நேரம் கூட நடந்து கொண்டிருக்கலாம். இப்ப தவாஃபை செய்து கொண்டிருக்கும் போது தொழுகையுடைய நேரம் வந்தால் என்ன? எந்த இடத்தில் தவாஃப் செய்தோமோ அந்த இடத்திலேயே தவாஃபை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் செய்ய வேண்டியது தவாஃபுல் குதூமில் வலதுபுறம் தெரியும்படியாக இஹ்ராமை அணிந்திருக்கிறார்கள். தொழுகை வந்தால் தங்களுடைய முழு உடம்பையும் மூடிக்கொள்ள வேண்டும். நிலை மாறியதால் எஹராமுடைய நிலை மாறாது. தவாஃபில் தவாஃப் செய்யும் போது மட்டும்தான் வலதுபுறம் தெரிஞ்சிருக்கணும். தவாஃபை முடிச்சாலோ அல்லது தவாஃப் செய்யும் போது தொழுகையுடைய நேரம் வந்தாலோ வலதுபுறம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தெரிந்தால் தொழுகை கூடாது, சரியா? அதனால வலதுபுறம் முழுவதுமாக தொழுகையில் மறைத்திருக்க வேண்டும். ஆண்கள் தங்களுடைய ஆடைகளை மூடிக்கொள்ள வேண்டும். தொழுகை முடிந்தவுடன் எந்த இடத்தில் நிறுத்தினோமோ தவாஃபை அதே இடத்திலிருந்து மீண்டும் துவங்கலாம். இரண்டாவது, வயதானவர்கள் இருப்பார்கள் அல்லது சிறியவர்கள் இருப்பார்கள், குழந்தைகளுக்கு ஓய்வு தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டால் அவர்கள் ஓய்வெடுத்து ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது கிடைக்கக்கூடிய இடங்களில் அமர்ந்து கொண்டோ அவர்கள் ஓய்வெடுத்து கூட தவாஃபை நிறுத்தி நிதானமாக செய்யலாம். ஒரே அடியாக ஏழு சுற்றையும் சுற்ற வேண்டும் என்பதற்காக நோய் உள்ளவர்கள் தங்களை சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அவர்களுடைய நஃப்ஸுக்கு மேல் அல்லாஹ் சிரமத்தை எதிலும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வெடுத்து தவாஃபை மெதுவாக நிறுத்தி நிதானமாக நிறைவேற்றுங்கள். எந்த இடத்தில் நிறுத்தினோமோ அதே இடத்திலிருந்து மீண்டும் அவர்கள் ஓய்வெடுத்ததற்கு பிறகு துவங்கிக் கொள்ளலாம். மூன்றாவது, உது பிரியலாம். உது பிரியக்கூடிய காரியங்கள் ஏற்படலாம் தவாஃப் செய்யும் போது. தவாஃபிற்கு உது வாஜிப். தவாஃப் செய்வதற்கு முன்னால் உதுவோடு தான் தவாஃபை ஒருவர் துவங்க வேண்டும். கருத்து வேறுபாடு கிடையாது. சில அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டு இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையின் அறிஞர்களுடைய கருத்தின்படி தவாஃபிற்கு உது தேவை. ஆனால் தவாஃபை உதுவோடு செய்யக்கூடிய நேரத்தில் உது முறிந்து விட்டால், இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நாம் விரும்பும் போதெல்லாம் வெளியே சென்று உள்ளே வர முடியாது. கூட்டம் அதிகமாக இருக்கும், குடும்பத்தோடு செல்லலாம் அல்லது சிரமம் இருக்கும். வெளியே சென்று உது உள்ளே சென்று வருவதற்கெல்லாம் நேரமாகிவிடும். மகரிப் தொழுகைக்கு வெளியே போனா இஷா தொழுகைக்கு பிறகுதான் உள்ள வர முடியும். இப்படி பல சிக்கல்கள் இருப்பதால் அறிஞர்களை பொறுத்தவரை, குறிப்பாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் இது போன்ற பிரசித்தி பெற்ற அறிஞர்களுடைய கருத்தின்படி அவர்கள் உது இல்லாமல் தவாஃபை தொடரலாம். தவாஃபோடு உதுவை ஆரம்பித்து இடையில் உது முறிந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தவாஃபை உது இல்லாமல் அவர்கள் தொடரலாம். அவர்களுக்கு அதில் எந்த சிரமமும் இல்லை. முடிந்தால் உது செய்துவிட்டு வந்து தவாஃபை தொடரலாம். முடியாத பட்சத்தில் அவர்கள் உதுவை செய்வதற்காக சிரமப்படுத்திக் கொண்டு வெளியே சென்று உதுவு செய்து மீண்டும் வர வேண்டும் என்ற அவசியம் அதில் கிடையாது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து இதில் அடங்கி இருக்கிறது. இப்ப தவாஃப் முடியும், இஹ்ராம் அணிந்தோம், மீக்காத்துடைய எல்லைக்கு சென்றோம், தல்பியாவை ஓதினோம், தவாஃபுடைய சுன்னாக்களை நிறைவேற்றினோம், தவாஃபை முடித்தோம். அதற்கு பிறகு மகாம் இப்ராஹிம், வத்தஹிது மகாம் இப்ராஹிம் முஸல்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த இடம். அந்த இடத்திற்கு முன்னால் வந்தோ இடம் இருந்தால் அல்லது பள்ளியில் எங்கிருந்தோ எங்கிருந்துமோ மஸ்ஜிதுல் ஹராமில் எங்கே நின்றுமோ இரண்டு ரக்அத் தொழ வேண்டும். முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் என்ற சூராவை ஓத வேண்டும். இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓத வேண்டும். குல் அஊது, எந்த புத்தகத்தில் படிச்சீங்க? எந்த புத்தகத்தில் இருக்கு? முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், அது சுன்னா, சூரத்துல் இக்லாஸ், சரியா? அது தெரியாத பட்சத்தில் நீங்க குல்ல ஊது பிறப்பின்னு தான் தெரியும்னா ஊதிக்கொள்ளுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவது. என்ன சந்தேகம் இருக்கா? படிச்சது தப்பு, இதுதான் சரியானது, சரியா? இரண்டு ரக்அத் சுன்னா தொழ வேண்டும். மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னால் இடமில்லை என்றால் பள்ளியில் எங்குமோ அங்கதான் தொழணும் சொல்லி சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது யாருக்கும், சரியா? எங்கேயா தொழுது கொள்ளலாம். தொழுது முடிச்ச உடனே இடத்திலிருந்து எழுந்திரணும். துவா கேட்கிறோங்கிற பேர்ல உட்கார்ந்து இருக்க கூடாது. தவாஃப் செய்யறவங்களுக்கு சிரமமா இருக்கும். பின்னால் மக்காம் இப்ராஹிம் முன்னாடி தொழ முடியாது, கூட்டம் அங்கே தவாஃப் செஞ்சுட்டு இருப்பாங்க. பின்னால் தான் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் அந்த பள்ளியில் எங்குமோ. மக்காம் இப்ராஹிமில் இரண்டு ரக்அத் தொழுததற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈக்கு செல்லணும். செல்லக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை ஜம்ஜம் நீரை அருந்துவது. முடிந்த அளவு வயிறு நிரம்ப ஜம்ஜம் நீரை அருந்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. ஜம்ஜம் பரக்கத்தான நீர், அதற்கு ஆயிரம் சிறப்புகள் இருக்கிறது. அதை குடிக்கும் போது என்ன துஆவை ஓதி குடித்தாலும் அது நிறைவேறும். ஜம்ஜம் நீரை முடிந்த அளவு அதிகமாக வயிறு நிரம்ப குடிக்க வேண்டும். அதற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈ செல்ல வேண்டும். சஈ எங்கிருந்து ஆரம்பிக்கும்? தொங்கோட்டம் சஃபாவில் இருந்து. சஃபா மலை முதலில் ஏறுவோம். ஏறும் போது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா ஃபமன் ஹஜ்ஜ அல் பைத் அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் தத்வஅ கைரன் ஃபின்ன அல்லாஹ ஷாகிருன் அலீம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை முழுமையாகவோ அல்லது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா என்ற ஒரு பகுதியை மட்டுமே ஓதி கொள்ளலாம். உங்க புத்தகத்தை பார்த்து ஓதி கொள்ளுங்கள், அது அங்க இருக்கும்போது உங்களுக்கு நான் அதை சொல்லிக் கொடுப்பேன். சரியா, அதை ஓதின உடனே அப்துஉ பிமா பதா அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறான்? இன்ன ஸஃபா, சஃபாவை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இப்ப சஃபாவில் இருந்து ஆரம்பிக்கிறோம். சஃபா மலையில் ஏறியதற்கு பிறகு இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி இந்த வார்த்தையை கூறியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வலஹுல் ஹம்து வஹுவ லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅத வநஸர அப்த وحزب الاحزاب وحده وحزم الاحزاب وحده ذكري ودي كله வேண்டும். لا اله الا الله والله اكبر، لا اله الا الله وحده لا شريك له، له الملك وله الحمد هو على كل شيء قدير، لا اله الا الله وحده صدق وعده انجز وعده وهزم الاحزاب وحده ذكري ودي كله வேண்டும். முதலாவது ஓதியதற்கு பிறகு விரும்பிய துஆக்களை செய்ய வேண்டும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் துஆ செய்யலாம். அவசர அவசரமா சஃபால இருந்து இறங்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. திக்ர ஓதிட்டோம், ஏதோ துஆக்களை கேட்டோம், எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அவ்வளவு நேரம் நின்று துஆ செய்யலாம். துஆ கேட்டதற்கு பிறகு மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும், மீண்டும் துஆ செய்ய வேண்டும், மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும். மூன்றாவது முறை திக்ரை ஓதியதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி மர்வா மலையை நோக்கி செல்ல வேண்டும். போகக்கூடிய வழியில் ஒரு கிரீன் லைட் இருக்கும், பச்சை லைட். அந்த இடம் வரும்போது தொங்கோட்டம் ஓட வேண்டும். ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களுடைய சுன்னாவின்படி அவர்களுடைய வழக்கத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் ஓடியதற்கு ஏற்ப அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும். ஓட்டப்பந்தை வைக்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமா ஓடணும். பெண்களாக இருந்தால் நடந்துதான் போகணும், ஓடக்கூடாது. ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் ஓடக்கூடாது, நிதானமா நடந்துதான் போகணும். பச்சை லைட் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் நிலைக்கு வந்துடணும். சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு செல்லக்கூடிய வழியில் தனிப்பட்ட துஆ எதுவும் கிடையாது. விரும்பிய துஆக்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். மர்வாவில் ஏறியதற்கு பிறகு மீண்டும் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி மீண்டும் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு ஸதக வஅத அன்ஜஸ வஅத நஸர نصر عبد انجز لا اله الا الله وحده انجز وعده ونصر عبد وهزم الاحزاب وحده ذكري ஓதி கொள்ள வேண்டும், மீண்டும் দোয়া செய்ய வேண்டும், மீண்டும் இந்த ذكرை ஓத வேண்டும், மீண்டும் দোয়া செய்ய வேண்டும், மீண்டும் ذكرை ஓதி அங்கிருந்து கிளம்பி சஃபாவுக்கு வரணும். சஃபாவுக்கு வரக்கூடிய வழியில் மீண்டும் அந்த பச்சை லைட் வரும், அங்க மறுபடியும் மான்கள் தொங்கோட்டம் ஓடணும். இங்கேயும் தனிப்பட்ட துஆ எதுவும் கிடையாது. இப்ப சஃபாவிலிருந்து ஆரம்பிப்போம், மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா, சஃபாவிலிருந்து மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா, கடைசிங்க முடியும். ஏழாவது ஓட்டம், ஏழாவது துங்க ஓட்டம் முடியும். சஃபாவில் ஆரம்பித்தது மர்வாவில், மர்வாவில் முடித்தால் உம்ரா கடைசி நிலைக்கு செல்லும். கடைசி நிலை முடியை கத்தரிப்பது அல்லது மழிப்பது ஆண்களாக இருந்தால். பெண்கள் முடியை கத்தரிக்க வேண்டும், விரல் அளவு உள்ள முடியை. சரியா, கத்தரிக்கோல் எடுத்துட்டு போங்க, எங்க குப்பை தொட்டி இருக்கோ அங்க நின்று வெட்டுங்க முடிய. பள்ளிவாசல் நின்று முடிய வெட்டி கீழே போடாதீங்க, சுன்னா கிடையாது, அது ஒழுக்கம் கிடையாது. அதனால எங்க ஒதுங்க முடியுமோ அங்க ஒதுங்கி, ஆண்கள் இல்லாத இடத்தில் ஓரமாக ஒதுங்கி முடியை கத்தரித்துக் கொள்ளுங்கள், விரல் நுனி அளவு, விரல் அளவு. இல்லை என்றால் அறைக்கு வந்து கூட முடியை வெட்டி கொள்ளலாம். சரியா, அங்க இருந்துதான் வெட்டணும் அவசியம் கிடையாது, அறைக்கு வந்து கூட வெட்டி கொள்ளலாம். ஆண்கள் குறிப்பாக நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கதான் இக்லாஸ் விளையாடும். சரியா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா முட்டை அடிக்கலாம் அல்லது தலைமுடியை வெட்டி கொள்ளலாம். உம்ராக்கு வந்துட்டோம், முட்டடிக்காம போனா ஊர்ல உம்ரா செஞ்சீங்களா இல்லையான்னு கேட்பாங்கிறதுக்காக முட்டடிக்க கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டடிங்க, சொல்றேன் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டை அடிங்க, உங்களுக்கு விருப்பம் இல்ல முடி அதிகமா இருக்கிறது, அடிக்கடி உம்ரா செய்ய போறீங்க, ரமதான்ல உம்ரா வர போறீங்க, அப்பவும் முட்டடிக்கணும், இப்படி அடிக்கடி முட்டடிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல முடிய கத்தரித்துக் கொள்ளுங்க. முழுவதுமான பகுதியில், சும்மா ஒரு முடி எடுத்தா பெண் பொம்பளை புள்ள மாதிரி கத்தரிக்க கூடாது. எங்கெல்லாம் முடி இருக்கோ எல்லா பகுதியும் கொஞ்சம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி சொன்னார். சிறந்தது முடியை மழிப்பது. ரசூலுல்லாஹ் இரண்டு முறை அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹுவே முடியை மழிப்பவர்களுக்கு இரக்கம் காட்டு. இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ் வெட்டுபவர்களுக்கு? ரசூலுல்லாஹ் இரண்டாவது முறையும் சொல்றது, இரண்டாவது முறையும் சொன்னார்கள், மழிப்பவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டு. யார் ரசூலுல்லாஹ் முடியை வெட்டுபவர்களுக்கு மூன்றாவது முறை சொன்னார்கள், யா அல்லாஹ் வெட்டுபவர்களுக்கும் இரக்கம் காட்டு. சரியா? அது இஹ்லாஸ் அதுல பேணிக் கொள்ளுங்க. மற்றவங்களுக்காக முட்டடிக்காது. மற்றவங்களுக்காக முட்டடிக்கிறதை விட முடி வெற்ற சிறந்தது. புரியுதா இல்லையா? ஊர்ல போனா கேட்பாங்களே, அல்லது யாராவது முட்டடிக்கல உம்ரா நிறைவேறல நிறைவேறலன்னு சொல்லுவாங்களுங்கிறதுக்காக கடைசியில வந்து இஹ்லாஸ் அழைச்சு போடாதீங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ இதுதான் செய்யணும், இதான் செய்யக்கூடாது. ரெண்டே வருஷம்ல சாய்ஸா கொடுத்துட்டா, உங்களுக்கு நன்மை வேணும்னா முடி வெட்டி, நல்லா நன்மை அதிகமா வேணும் சொன்னா முடிய மன்னிச்சு கொள்ளுங்க, இல்லன்னா முடிய வெட்டி கொள்ளுங்க. இஹ்லாஸ் உங்களுக்கு எதுல பேர முடியுமோ அதை நீங்க செஞ்சு கொள்ளுங்க, அது உங்களுடைய விருப்பம். இதுதான் உம்ரா, இதோடு உம்ராவுடைய காரியம் நிறைவேறும். அதுக்கப்புறம் உம்ராவுக்கு என்று தனிப்பட்ட காரியமோ துஆவோ உம்ரா செஞ்சதுக்கு பிறகு தொழுகையோ எதுவும் கிடையாது. சரியா? இப்ப நம்ம எல்லாம் ஜமாஅத்தா தான் உம்ரா போறோம். யாருக்காவது உம்ரா செய்ய தனிப்பட்ட முறையில தெரியும்னு சொன்னா அவங்க தனிப்பட்ட முறையில செய்யுங்க, ஜமாஅத்தா செய்ய வேணாம், அதான் சிறந்தது. அப்பதான் இஹ்லாஸ் அதிகமா அமல் செய்வீங்க, உங்களால முடிஞ்ச அளவு அமல் செய்வீங்க. சரியா? ஆனால் ஜமாஅத்தா வரும்போது சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்க்காதீங்க. சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் ஜமாஅத்தா போகும்போது அதிகமான துஆக்கள் செய்யப்படும், கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நாலு மணி நேரம் கூட ஆகும். உம்ரா செய்யணும்னா அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். உம்ராவை நிறுத்தி நிதானமா துஆவோட ஒரு பலனுள்ள உம்ராவை செய்யணும்னா நீண்ட நேரம் எடுக்கணும். அதுக்கான முழு தயாரிப்போடு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா வந்துருங்க. சரியா? சாப்பிட்டதுக்கு பிறகுதான் உம்ரா போக போறோம். அதனால சொல்றேன், அதிகமான நேரம் தவாஃபிலும் சஹிலும் துஆவிலும் அதிகமா இருப்போம், அதனால தயாரா வந்துருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் இறுதியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக நினைத்து இந்த உம்ராவை செய்யுங்க. இனிமேல் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்போ அல்லது மக்காவுக்கு போய் உம்ரா செய்வோங்கிற உறுதியும் நமக்கு கிடையாது. எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் மூத்து வந்துடலாம். அல்லாஹ் நாடுனாதான் இந்த உம்ராவை கூட நம்மளால செய்ய முடியும். உம்ராவுக்கு வந்துட செஞ்சுதான் போகலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வே சஹாபாக்கள் அழைச்சிட்டு போய் அல்லாஹ் காஃபிர்களை வச்சு தடுத்துட்டான், காபிர்கள் தடுத்துட்டாங்க. செய்யல, புரியுதா இல்லையா? நம்ம செய்வோம், அல்லாவுக்கு தான் தெரியும். அல்லாஹ் எமக்கு வாய்ப்பு கொடுத்தால் இதுதான் இறுதியாக உம்ராவாக இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு உம்ரா செய்யுங்க. நம்ம பத்து உம்ரா செய்ய போறோம், முதல் உம்ரா தானே, சாதாரணமா செஞ்சு போடலாம், இருந்துடாதீங்க. அது உங்களுடைய விருப்பம், மற்ற உம்ராக்கள் அதிகப்படுத்துவது. ஆனா சிறந்தது ஒரு உம்ராவில் ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான் சிறந்தது. இரண்டாவது உம்ரா மூன்றாவது உம்ரா செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அதுல குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க செய்யும், அது உங்களுடைய விருப்பம். அது இஹ்திலாஃபான விஷயம், ஹராம் ஹலாலுடைய விஷயம் அல்ல. மார்க்க கருத்து வேறுபாடு, அது சிறந்தது எது சிறந்தது இல்லை எது என்று தான் சொல்ல முடியுமே தவிர இது ஹலால் இது ஹராம் என்று சொல்ல முடியாது. அதனால் ஒரு உம்ரா ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா சிறந்தது. இரண்டாவது உம்ரா செய்ய வேண்டும் என்றால் மீக்காத்திலிருந்து மறுபடியும் வந்து செய்யுங்க. ஆயிஷா பள்ளியிலிருந்து அடிக்கடி போயிட்டு வர்றது சிறந்ததல்ல. அது உங்களுக்கு ஏற்றமாதாக நீங்கள் தெரிந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள், அதுல நம்ம தடை செய்ய மாட்டோம். சரியா? சில அறிஞர்கள் அதற்கும் அனுமதி கொடுப்பதால் ஹைர். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உம்ராவுடைய பயணத்துல? ஆமா, தவாஃப்ங்கிற நம்ம மக்கால செய்ய வேண்டிய வணக்க வழிபாடு அதிகமானது எது? தவாஃப் தான். நஃபிலான வணக்கங்களை விட அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நஃபில் அதிகமா தொழுவதை விட அதிகமா செய்ய வேண்டிய தவாஃப். ஏன்னா நஃபில் எங்க வேணாலும் தொழுதுக்கலாம், தவாஃப மக்கால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். நஃபிலான வணக்கங்களை விட அதிகமாக தவாஃபில் ஆர்வம் கொள்ள வேண்டும். தவாஃப் ஒரு தவாஃப் தான், ஏழு சுற்றுகளை சுற்றணும். ஒரு தவாஃப் செய்யும் போது ஏழு சுற்றுகளை முடிச்சாதான் ஒரு தவாஃப் முழுமையாகும். சரியா? ரெண்டு ரக்கா ரெண்டு சுற்று சுட்டிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மூணாவது சுத்து வரணும் வரக்கூடாது. ஆரம்பிச்சா முடிச்சிடணும், எத்தனை தவாஃப் வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா கிளம்பும் போது தவாஃபில் விதா, இறுதியான தவாஃபை செய்வது, அது போகும்போது சொல்லித்தர. இருக்கக்கூடிய நேரத்தில் முழுவதுமான நேரத்தை தவாஃபில் கழிச்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மக்காவுடைய பயணத்தை பொறுத்தவரை எட்டு நாள் பயணம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்று தனிப்பட்ட முறையில் நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவுடைய குர்ஆனாவது ஓதி முடிக்கணும். டெய்லி கேட்பேன், ஒரு ஜுசுவுடைய குர்ஆனாவது ஒரு நாளைக்கு ஓதி முடிச்சிருக்க வேண்டும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை, காலை சுபஹுடைய தொழுகை முடிந்தால் அல்லது மாலை மகரிபுடைய தொழுகை முடிந்தால் துஆவுக்கு அதுக்குதான் கொடுத்திருக்கோம், தொடர்ந்து ஓதுங்க. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை அரபியில ஓதிட்டு தமிழ ஓதுங்க. சரியா? காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஒவ்வொரு நாளும் ஓதணும், ஒரு ஜுசு குர்ஆன் ஓதணும். ஃபர்தான தொழுகைகளை ஹரம்ல தான் நிறைவேற்றணும், ஹரம்ல தான் நிறைவேற்றணும். சில ஹோட்டல்ல கீழே பள்ளி இருக்கும், முசல்லா இருக்கும், அங்க தொழக்கூடாது. தொழுதா கூலி கிடைக்காதுன்னு சொல்லல, அங்க துளுறது சிறந்தது இல்ல, ஹராம் இருக்கு. நம்ம துளுறு வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்தது 8 நாள் நமக்கு, அதுலயும் போய் மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழாம ரூம்ல உட்காந்து தொழுதுட்டு இருந்தா அதுல சிறந்தது இல்ல. மஸ்ஜிதுல் ஹராம்ல பள்ளிக்குள்ள போய் துளுவ முயற்சி பண்ணுங்க. இக்காம சொன்ன உடனே, அதான் சொன்ன உடனே ரூம்ல இருந்து கிளம்பி எங்க வரிசை கிடைக்குது அங்க நின்று தொழுதுட்டு மறுபடியும் ரூமுக்கு வரணும்னு சொல்லி இந்த முயற்சியை வச்சுக்கொள்ளாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களுடைய அறைகள் பக்கத்துல தான் இருக்கும் சில ஹோட்டல்ல தவிர, அவங்க சீக்கிரமே கிளம்பி ஹரமுக்குள்ள போயிருங்க. எல்லா வக்துகளையும் ஹரம்ல துழுறதுக்கு முயற்சி செய்யுங்க. யாரும் ஃபரத விட்டுறாதீங்க. ஃபரதான தொழுகையை ஹரமில் விட்டவன் வாழ்க்கையில் எங்க போனாலும் ஃபரதான தொழுகையை நிறைவேற்ற மாட்டான். புரியுதா? ஹரம்ல ஃபரதான நிறத்துடைய தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுங்க. நான்காவது, எல்லா சுன்னா கழிவு போயிடுங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னா, துஹ்ருடைய முன் சுன்னா, பின் சுன்னா, மக்ரிபுடைய பின் சுன்னா, இஷாவுடைய பின் சுன்னா, இந்த 12 ரக்அத்துகளை ஒவ்வொரு நாளும் பேணி தொழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒவ்வொரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கிறான். மன் அல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா. சரியா? ஒரு வீடு கட்டுறதுக்கு துபாயில வாழ்க்கை அளிக்க வேண்டியதா இருக்கு, அல்லது ஊர்களில் சொத்து அளிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 12 ரக்அத்தோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் வீட்டை கட்டுறான், ஒரு நாளைக்கு ஒரு வீடு. சரியா? அதனால 12 ரக்அத் சுன்னாவுடைய தொழுகையை பேணி நிதானமா நிறுத்தி தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னொரு வாய்ப்பு, ஜனாசா தொழுகை. 5 வக்துக்கு ஜனாசா தொழுகை நடக்கும் அல்லாஹ் நாடினால். சில வக்து தவிர ஜனாசா தொழுகையை கலந்து கொள்ளுங்க. ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதுடைய கூலி மழையளவு. இவ்வளவு பெரிய மழை பார்த்தமா இல்லை, அவ்வளவு பெரிய மழையளவு நன்மையை அல்லாஹ் அந்த 2-3 நிமிடத்தில் தொழக்கூடிய ஜனாசா தொழுகைக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதை பேணி தொழுதுட்டு வாங்க. சரியா? ஒரு ஜுசு குர்ஆன் முடிக்கணும். ஃபரதான தொழுகைகளை ஜமாஅத்தோட பள்ளியில சென்று ஹரம்ல சென்று பேணிதான் தொழணும். சுன்னாவான தொழுகைகளை தொழுது கொள்ளணும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதிக்கொள்ளணும். ஜனாசா தொழுகையை தொழணும். தஹஜ்ஜத்துடைய தொழுகையை பேணணும். சரியா? ஃபர்தன ஃபஜ்ர் அதானுக்காக தூங்கிட்டு இருக்காது. எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருங்க. எவ்வளவு சீக்கிரம் தூங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூங்கிருங்க. சரியா? இந்த வழக்கத்தை கடைபிடிச்சு கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மாற்ற வேண்டியது, நம்ம யாருமே இன்னும் யார் யார் யாருன்னு நம்ம பழகல. இன்னும் 100 பேர் இருக்குமா இங்க? 100 பேருடைய பேராது நமக்கு தெரியுமா? எல்லாம் குடும்பத்தோட குடும்பத்தோட ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறீங்க. கொஞ்ச நாள் 8 நாளைக்கு இந்த கணவன்மார்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, ஒரு ஒய்ஃப் மார்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இபாதத்தில் ஆர்வம் செய்யறதுக்கு பெண்கள் பெண்களா போகட்டும், ஆண்கள் ஆண்களா வரட்டும். சரி, அவங்களுக்குள்ள ஒரு குடும்பம் ஆனாதான் இபாதத் செய்யறதுக்கு நேரத்துக்கு ஹரமுக்கு போறதுக்கு, இல்ல பிள்ளைக்காக வெயிட் பண்ணணும், வாப்பாக்காக வெயிட் பண்ணணும், மனைவிக்காக வெயிட் பண்ணணும், இதுல நம்மளுடைய நேரம் போயிடும். சரியா? கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. எல்லாரையும் ஒதுக்கி வச்சு அவங்க உங்களை ஹரமுக்கு அவங்க அவங்களே போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஆளுடைய பழகிக்கோங்க, பேரை தெரிஞ்சுக்கோங்க, ஊரை தெரிஞ்சுக்கோங்க. அல்லாம கொடுத்த ஒரு வாய்ப்பு அது, நமக்குள்ள அன்ப பாசத்தில் கஷ்டங்களை பரிமாறதுக்கு அந்த செயல்பாடுகள் அமைச்சுக்கொள்ளும். சரியா? ஹரம பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனியா தான் தொழணும், ஆண்கள் தனியா தான் தொழணும். அதனால குடும்பத்தோட போய் தொழணும் ஆசைப்படாதீங்க. முடிஞ்ச அளவு பெண்கள் பெண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க, ஆண்கள் ஆண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா?
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: அதுக்கு சம்பளம் இல்லையே, குர்ஆன் பாடம் ஆக்கினாத்துக்கு சம்பளமா? அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் இருக்கிற சகோதரர்களே, அதை நினைச்சுதான் இபாதை செய்யற. அதனால இஸ்லாத்தை பின்பற்றுறது வீண் அல்ல சகோதரர்களே. மார்க்கத்தில் உறுதி அடைகிறதுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டா, தருவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க மத்த மதத்தினர்களை படிச்சு பாருங்க, எங்கட இந்த குத்துபா ஆன்லைன்ல போகும்போது எத்தனை காஃபீர்கள் இதுக்கு எதிராக எழுதுவாங்க தெரியுமா? சென்ற வாரம் முந்தைய வாரம் எல்லாம் பயான்களை எவ்வளவு எதிர்த்து எழுதுறாங்க. ஏன் எழுதுறாங்க? அவங்களுக்கு என்ன நடந்துட்டு? அவங்களும் குர்ஆன் வாசிக்கிறாங்க, ஜும்மாக்களை கேட்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வர்றாரு. என்ன எழுதுறார்? ஓண்ட இஸ்லாம் பொய். இதுதான் அவரோட வாதம். இஸ்லாம் பொய் என்கிறதுக்கு அவர் கொண்டு வர ஆதாரம் குர்ஆன் ஆயத்துல. குர்ஆன் ஆயத்தை நாங்க உலமாக்கள் ஓதுறத்தை அவர் ஓதிருக்காருண்டா, உலமாக்கள் ஓதுறத்தை அவர் ஓதிருக்காரு. எனக்கு ஓதிருக்காரு தெரியுமா? இஸ்லாத்தை எதுக்கு, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு ஓதிருக்கார் அவர். அல்லாஹ் போய், ரசூலுல்லாஹ் போய். நாங்க என்ன ஒன்றுக்கும் பதில் சொல்லல. ஏனென்றா அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கு. அவர் ஆராய்ச்சி செய்து செய்து செய்து இஸ்லாம் பொய்யண்டு கடைசியாக வரும் பொழுதுதான் நாங்க அவரை பிடிப்போம். நான் எங்க முஸ்லீம்களுக்கு ஏன் சொல்றேன்டா, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு அறிவு தேவைண்டா. படிச்சிருக்கிறார், படிக்கிறார். அல்லாஹ் ஒரு நாளைக்கு நேர்வழியை கொடுப்பார். நான் சொல்றேன், எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும் இதில், நாம எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்களே. உலமாக்கள் உலமாக்களை விட்டு சமூகம் தூரமாகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாகிடுவோம். எப்ப உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போவோம் சகோதரர்களே? கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும். இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும். அல்லாஹ் வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் எங்க நடக்க போகுது? சூரத்துர் ரஹ்மான் ஆகுது, சூரா வாக்கியாவது, ஒரு சூறாவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்ங்கிறத பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே. இந்த சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது? தவாதா அஃப்னான், கிளைகளுடைய மரக்கிளைகளால நிறைஞ்சிருக்கும். மனித ஜின்களே, உங்களால பொய்ப்பிக்கலும் அல்லாஹ் கேட்கிறார். ரெண்டு ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் கூட சொர்க்கத்துக்கு. மனித ஜின்களே, உங்களால பொய்ப்பிக்கலுமா அல்லாஹ் கேட்கிறார். ஒருத்தர் தொழில் இருந்தா பொய்ப்பிக்கிறாரா இல்லையா? இஸ்லாத்தை பின்பற்ற இல்லைன்னா சரி அல்லாஹ் நீ சொல்றது போய் அப்படிதான் சொல்றாரு. அவ்வளவு மார்க்கத்தை பின்பற்ற இல்லைன்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யாருலாம் நீ சொல்றது போய் நாங்க பின்பற்றுறதா சார். அல்லாஹ் கேட்கிற 31 தடவை ஒரே வார்த்தை அல்லாஹ் மீட்டி மீட்டி கேட்கிற என்ன கேட்கிறார்? பொய்ப்பிக்க போறீங்களா? சொர்க்கத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? மார்க்கத்தை பின்பற்றாதவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான்னு இங்க சொல்லியிருக்கான சகோதரர்களே. என்ன வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை ஆனா சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா? சூர ரஹ்மான்ல فَيَوْمَئِذٍ لَا يُسْأَلُ عَنْ ذَنْبِهِ إِنْسٌ وَلَا جَانٌ. அல்லாஹ் சொல்றான் கியாமத்துடைய நாள் எழுப்பாட்டி வச்சு நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். நீங்க தொழுதீங்களா தொழலியா இந்த கேள்வியே இல்லை. அப்படின்னா يُعْرَفُ الْمُجْرِمُونَ بِسِيمَاهُمْ. சகோதரர்களே எங்கட அடையாளத்தை வச்சு அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். பாவிகள்கிட்ட ஒரு வகையான நாத்தம் வரும் கபர்ல நிரம்பினதோட, தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் உண்டு வரும். அந்த நாத்தம் இருக்குதே அந்த நாத்தத்தை வச்சு மனுஷர் மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பாவி. ரெண்டாவது கண் நீலமாயிரு, கண் சுர்கா, கண் நீல கலர் ஆயிரும். நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை, அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் இஸ்லாத்தை பின்பற்றல, என்ன மனைவி என்ன பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்துல கண்டுட்டு அப்படியே அதுக்கு பின்னுக்கு போயிட்டோம். அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் இஸ்லாத்தை பின்பற்றி கேளுமா இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்தை பின்பற்றினோம். நோயாளிகள் கூட காரணம் சொல்லல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றினோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த மனைவி எப்படியே எங்கள்ட்ட மனைவி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி ஒரு இரவுல 99 மனைவிமான ஒன்று சேர்ந்தார். அரசரே அரசர் உலக ஆட்சி செய்தவர் 99 மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபதோலாம் விட்டாங்களா? எடுத்து பாருங்க ஹதீஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏறுவாங்க எதுல, பிளைட்ல. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் தட்டு ஒன்று பிளைட், அது அப்படியே தூக்கும். பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க, பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துருவாங்க. இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான். சும்மா வாழ்ந்தவர் அல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆனா அல்லாஹ் மறந்தாங்களா? எங்களுக்கு 2 ஜீப்பும் 2 டொரண்டோல வீடும் கொஞ்சம் கூட்டாளிமாரும் கொஞ்சம் $1 crore கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இது பெருசாய். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர். சகோதரர்களே அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்லல. சரி எனக்கு நோய், அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாடுவான். எனக்கு பிஸி ஆயிட்டேன் என் தொழில் அப்படி, அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாடுவான். பாருங்க யார காரணம் சொல்லி இஸ்லாத்தை விட்டாய். சகோதரர்களை விட்டக்கூடாது. விளங்கும், எல்லாமே விளங்கும். அந்த நேரம் ஒன்றும் செய்யல. யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், பாவிகளை அவங்க அடையாளத்தை கொண்டு அறியப்படும். சரி பாவி என்று முடிவெடுக்கப்பட்டாச்சு. இந்த உலகத்தில் இறக்கப்பட ஆக்கள் இருக்கிறார் எங்களுக்கு. பாவி என்று முடிவெடுக்கப்பட்டால் சகோதரர்களே எப்படி பிடிக்கிறது தெரியுமா? அவரை எப்படி பிடிக்கிறது? ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த மஞ்சள் உடுப்புல 2 பேரை கொண்டு வந்தாங்க. பின்னுக்கு போலீஸ் வருது, காலுக்கு சங்கிலி கைக்கு சங்கிலி, காலை கூட தூக்கி வைக்கல, 2 அடிக்கு காலை வைக்கல அவருக்கு, அவ்வளோ சங்கிலி காலெல்லாம். எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயத்து. உலகத்தில் இவன் செஞ்ச ட்ராக்ஸ் சின்ன ஒரு குற்றம், அவனோட காலில் சிப் போட்டாச்சு, எங்க போறான் வாரான் எல்லாம் தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ் விடுவான். அல்லாஹ்வுக்கு கியாமத்துடைய நாளையில் இறக்கமே வராது. அர்ஹமுர் ராஹிமின்னு சொல்றது தான் இறக்க முடியும். உலகத்தில் இறக்கம் இருக்க போய் தான் இஸ்லாத்தை தந்த அல்லாஹ்களே. கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது. அல்லாஹ் எப்படி பிடிக்கிறது தெரியுமா? காபிர்களை, பாவிகளை, பின் நவாசி வல் அக்தாம், முன்னெட்டி ரோமம் இந்த முடி இருக்குது, இதையும் காலையும் பிடிச்சி தூக்கி தூக்கி நரகத்துல போடுற அவ்வளவுதான். அந்த போலீன்ல நரகத்துக்கு போற வேலை, இவருக்கு போறோம் இவர் நரகம் இல்லை. இதுல சூரத்துர் ரஹ்மான் இருக்குது எல்லாம். யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், அதனால தானே தடுக்கிறோம் பாவம் செய்யாதீங்க. சின்ன இன்பம், ஒரு மணித்தியால இன்பம், ரெண்டு மணித்தியால வேற, அதுக்கு மேல என்ன இருக்கு? சாராயத்தை குடிச்சிட்டாரு, என்ன இன்பம்? ஆறு ஆறு நண்டு, எத்தனை மணித்தியாலும் இன்பம் சாராயம், எத்தனை மணித்தியாலும்? சகோதரர்களே, சாராயம் குடிச்சா அல்லாஹ் நரகத்துல பெண்களுடைய பீரியட் ரத்தம் இருக்குது, இந்த ரத்தத்தை அல்லாஹ் குடிக்க கொடுப்பார். அல்லாஹ் பாதுகா, சாராயத்தை வாயில வச்சிடக்கூடாது. தௌபா செய்யணும். சின்ன ஒரு இன்பம், கஞ்சா அடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க, சின்ன இன்பம் பழகிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அல்லாஹ் கிட்ட வந்துடும். அல்லாஹ் கிட்ட செய், மனிதன் பாவம் செய்யறது சரி, தௌபா விட்டுவோம், நல்லவங்களை உளமா கூட போய் சேரும், நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளும், இல்லாட்டி கஷ்டம். கெட்ட சூழல், கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சக்கராத்தும் அவனோட தான் பாவம். நீங்க சொல்லுவீங்களா, மோசமான ஒருத்தர் என்ன ஜனாசாவை தூக்கிட்டு போறதை விரும்புவீங்களா? விரும்ப மாட்டேன். மெல்ல கலரும். இவன் கெட்டவன் என்று தெரிஞ்சா சகோதரர்களே கலன்று நல்லா, இவ்வளவு நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் போதும். இவ்வளவு நாளும் பாவம் செஞ்சியும் அல்லாஹ் என்னை விட்டு வச்சான் போதும், கலருங்க சகோதரர்களே. சரி, இப்படி தூக்கி வீசியாச்சு, வீசினதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்ற, ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி யுகர்ரிபு பிஹல் முஜ்ரிமூன். அல்லாஹ் சொல்லுவார், நீங்க பொய்ப்பித்த நரகம் இது. உலகத்துல வாழும் பொழுது ஓதி காட்டப்பட்டுச்சே இதெல்லாம், நீங்க சார் நீங்க இதெல்லாம் போய் பார்ப்போம், இதுதான் அந்த நரகம். யதூஃபூன பைனஹா வ பைன ஹமீமின் ஆன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது சகோதரர்களே. இந்த குர்ஆனுடைய ஆயத், நரகத்துல சுடுதண்ணி இருக்குமே, அந்த சுடுதண்ணி பக்கத்துல அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி இருப்பாங்க, என்ன செய்ய? நரகத்துக்கு போனா வெளியிறங்கிறதுக்கு மிச்ச நாள் எடுக்கும். என்னை மிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த உலகம்தான் சந்தர்ப்பம், உலகம்தான் சந்தர்ப்பம். அதுக்கு பிறகு ஒரு நாலு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார். குர்ஆன் எடுத்து வாசிச்சு பாருங்க, எவ்வளோ பிஸியா இருந்தாலும், எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை பிஸி, கொஞ்சம் குர்ஆன் எடுத்து வாசி படிங்க, பயான்களை கேளு, ஜும்மாக்களை நாடி வாங்க, விளங்குற ஜும்மாக்களுக்கு போங்க, உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். துனியா வல்ல எங்கட முக்கிய நோக்கம், துனியா வல்ல எங்கட முக்கிய நோக்கம், கண்ணை போத்தி அல்லா சொல்ல பகுத்தா, எப்பயும் அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்லும் பொழுது பகுத்தா, பகுத்தான திடீரென்று தான், திடீரென்று தான் அவன் சக்கராத்துமாரா இருக்கு, சும்மா படுக்கவளும் உயிர் போயிடு. அதுக்கு பிறகு என்னையும் செய்து யாரும் வந்து அழுது பிரயோஜனம் இல்லை. ஏன்னே நான் ஒரு சுயநலவாதியாக மாறும் இஸ்லாத்துடைய விடயத்தில். மற்றவங்களை பார்க்கக்கூடாது சகோதரர்களே, மற்றவங்களை பார்க்கக்கூடாது. அவர் இஸ்லாத்துல இல்லைன்னா இல்லை, உங்களுக்கு சொருக்கம், உங்களோட கபரு வேற, உங்களோட கபரு வேற, கூட்டாளிட கபரு வேற, உங்களோட கபரு வேற. இல்லைன்னா மனை இல்லை, பார்க்காதீங்க, மனைவியை பார்க்காதீங்க. பாருங்க, நூ அலை இஸ்லாம் சொருக்கம், நூ அலை இஸ்லாத்துல மனைவியார் நரகம், லூத் அலை இஸ்லாத்துக்கு சொருக்கம், லூத் அலை இஸ்லாத்துடைய மனைவிக்கு நரகம். உண்டா வாழ்ந்தவங்களே, அல்லாஹ் விட மாட்டோம். இப்ப நீங்க உங்களோட மனைவிய பாதுகாப்பீங்களா, ஊரை பாதுகாப்பீங்களா? நூஹ் அலைஹிஸ் ஸலாம் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, என் மகனை பாதுகா. அல்லாஹ் சொன்னான், உங்களோட மகன் உங்களோட மகன் அல்லன்னு தங்க, ஏன் இஸ்லாம் இல்லை? என்னை மிக்க சகோதரர்களே, ஆகவே இஸ்லாத்த உறுதி அடையும், தொழுகையில உறுதி அடையும், மார்க்கத்தை உறுதியாகும். மத்தவங்களை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அவன் அவ்வளோ சம்பாதிக்கானே, இணைத்த இல்லையே, விடுங்க. துன்யா கோடி கணக்கை வச்சுட்டு கண்ணை பொத்தின ஒன்றிருக்கார் சல்லி பிரயோஜனம் அடியே. தங்கம் பிரயோஜனம் அளிக்கல. கம் தரக்கும் ஜன்னாதி வாயூன் وَزْرُوعٍ وَمَقَامٍ كَرِيمٍ وَنَعْمَةٍ كَانُوا فِيهَا فَاكِهِينَ அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு கோடி கணக்கு விட்டுட்டு போயிட்டீ. துன்யாவுக்காக தொழுகை தியாகம் பண்ணிடாதீ, கொஞ்சம் தூக்கம் சுபோ கெலும்பு. அல்லாஹ் வாகனம் தந்திருக்கானே இல்லையா, பள்ளிக்கு போ, சுபோக பள்ளியில தொழும்ப போய். இல்ல நீங்க வின்டர் வாங்க, வின்டர்ல எல்லாம் செய்யறோமா இல்லையா? சகோதரர்களே, தியாகம் செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தை தருவார். அல்லாஹ் இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்கள் பூமியில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகம் யாருக்கு? காஃபிருக்கு. இஸ்லாத்தை பின்பற்றுவோமா இருந்தா நூத்துக்கு நூறு வீதம் பின்பற்றணும் சகோதரர்களே. 50% கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு வாங்க, 70% கொஞ்சம் கொஞ்சம் ஹராம் இருக்கிறா வாழ்க்கையில விடுங்க. சில நல்லடியார்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை 10,000 செலவா தோதுவாங்க. எவ்வளவு பொறாமப்படணும் நாங்க, எங்களுக்கு ஒரு 100 செலவா தோதது. நாங்க கூட்டாளிமா, நாங்க காரணம் சொல்றாரு, எங்களை பழுதாக்கி கூட்டாளி. 100 செலவா தோத நேரம், 5 நேரம் தொலை நேரம் இல்லை, செலவா தோது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சகோதரர்களே, லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்த நல்லடியார் இருந்திருக்கிறான், இன்றும் இருக்கிறான். வெள்ளிக்கிழமையானா அவன வீட்டுல அடுப்பு வச்சு சமைச்சு நூத்துக்கணக்கான ஃபக்கீருக்கு சாப்பாடை கொடுத்து கூட ஜும்மாக்குவா இருக்கிறார். வாழ்றாங்க உலகத்தில், நல்லது செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தொத்தர் மௌத்தானார் துருக்கி ஒருத்தர், ஜப்பான்ல 100,000 பேர் அவரை கையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம், 100,000 பேர் எடுக்கிறா எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு செஞ்சுட்டு மௌத் ஆயிட்டாங்க சகோதரர்கள். ஒரு யகூதி ஒன்று இருந்தார், முஹைரீக், அவர பேர் முஹைரீக். அவருக்கு 7 தோட்டம் இருந்தது மதீனாவில். நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார், யார் ரசூலல்லா, நான் உஹதுல மௌத்தானா, இந்த 7 தோட்டத்தை நீங்க எடுங்க இஸ்லாம். அதே மாதிரி உஹதுல மௌத் ஆகிட்டார். நபியோங்க சொன்னாங்க, சிறந்த யகூதி முஹைரீ கேட்டார், அந்த 7 தோட்டம் வக்குஃபாயிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே கொஞ்சம் யோசி. வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லி தந்ததல்ல, வாழ்க்கை என்பது குர்ஆன் சொல்லி தந்தது. வாழ்க்கையை வச்சு சகோதரர்களை நாங்கள் ஒரு நாள் நரகவாதியா இடம் மாறக்கூடாது. எந்த கூட்டாளியும் வரமா, நோயோடு வந்தா விலங்குதான் எங்களுக்கு. ஒரு தலைவலி வந்ததால கூட்டாளியான தலைவலியை போக்கணுமா? எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்து எங்களை கூட்டாளியால செய்யணுமா? கேன்சருக்கு எங்கட மனைவியால கூட அவனும் சேர்ந்து அழுகிறாள். உங்களுக்கு ஒண்ணு செய்ய, டாக்டர் கையை விரிச்சுட்டார். அப்ப கபூர்ல யார் என்ன செய்ய போறாரு எங்களுக்கு? ஆகவே சகோதரர்களே, சிந்திப்பவர்களுக்கு சைக்கினை போதும் என்பார்கள், மடையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விளங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே அல்லாஹ்வுடைய அதாவுகள் இறங்கிய மாதம். கவனத்தில் வச்சுக்கொள்ளணும் இதை. ஏன் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக வாதாடிய மாதம் தான் டிசம்பர். மிக கவனமாக காலத்தை கழிக்கும். எங்க எந்த நாட்டில் அல்லாட அதாப் இறங்குமோ சொல்ல தெரியாது. அதாப் இறங்கினா முடிச்சு, அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால் வரலாம், காற்றால் வரலாம். நாங்கள் அதாவிட மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதாம் ஏன் வரும்? பாவம் நடந்த அல்லாட அதாவுல ஆக கடினமான அதாம் இறங்கின யாருக்கு தெரியுமா? கே லெஸ்பியனுக்கு. இவங்களுக்கு தான் அல்லாட கடுமையான அதாப் இறங்கியது. இந்த கே போல பாவம் உலகத்தை உண்டு இல்லை. இந்த லெஸ்பியனை போல பாவம் இருக்கிறதே சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து தூர்ல சொல்லிட்டான், கதபத் கௌம் லூதின் பின்னுதுர், பொய்ப்பிச்சாங்க. ஆண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு சொன்னான் செய்யாத, பெண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லாஹ் சொன்ன செய்யாத, இல்ல நாங்க செய்வோம். என்ன செஞ்சான் அல்லாஹ் என்ன செஞ்சான் சகோதரர்களே? அல்லாஹ் அப்படித்தான் அப்படியே கொடுப்பா சந்தர்ப்பத்தை. தோற்றத்தில் மீகாயில் அலை சலாம், இஸ்ராஃபில் அலை சலாம், எப்படிப்பட்ட மலக்கு. இப்ப லூத் அலை சலாம் வாழ்ந்த இடம் சத்தூம். சத்தூம் எங்க இருக்கு? ஜோர்டான்ல, டெட் சி என்று சொல்றோமே, இங்கதான் வாழ்ந்து. இவங்க மனித தோற்றத்தை வாராங்க. ஏன் மனித தோற்றத்தை வந்த தெரியுமா? அவன் இந்த கேக்கு வந்து அழகான ஆண்களை கண்ட இருக்கல. அழகான ஆண்களை யாரா இருந்தாலும் அவன் பிடிக்கதான் பார்ப்போம். லெஸ்பியனுக்கு அப்படி அழகான பெண் பெண்ண கண்ட இருக்கல. இப்ப என்ன செய்யறாங்க? இந்த நாடு மலக்குகளும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்தூமுக்கு வர முந்தி பலஸ்தீனுக்கு தான் வராங்க. முதல் பலஸ்தீன்ல யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாராவும் வாழ்றாங்க. ஊட்டுக்கு வந்ததோட சலாம் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, தெரியாத மூஞ்செல்லாம் வருது. ஹல்ல தாக ஹதீது தைஃப் இப்ராஹிம் அல் முக்ரமீன் இத்தஹரு அலைஹி ஃபகாலு சலாமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஊட்டு கூப்பிட்டாங்க. கால சலாமும் கௌமும் முன்கரூன். அப்ப நாலு பேர் உட்கார்ந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பழக்கம் ஒன்று, நல்லா விருந்து கொடுப்பாங்க சாப்பாடு. யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருன்னே தெரியாது. நாலு பேரும் உடனே ஓடி போய் என்ன செஞ்சாங்க? ஒரு மாட்டொண்ட அறுத்து பொறிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. முன்னு கோழிய பொறிக்க இல்ல, ஒரு மாடு, மாட்டை கொண்டு வந்து வச்சுட்டு கால அலாத்தூன் சாப்பிட மாட்டீங்களா? எப்படி விருந்தாளியை பார்த்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லப்படலாம். அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றமா. விருந்தாளி விருந்தாளியை பார்த்து சொல்லணும், அலாதா குழு சாப்பிட மாட்டீங்களா? அவ்வளோ ரஹ்மத்தை கொண்டாடம் தான் விருந்தாளி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தந்தார், சாப்பிட மாட்டீங்களான்னா கை வருது இல்லை. ஏன் கை வருது இல்லை? மலக்கு. அப்பதான் விலகி கொண்டாங்க மலக்கு. நாலு பேரும் மலக்குகள் வந்திருக்கிறாங்க. உடனே சொன்னாங்க, மாடு மலக்குகளும் அல்லாஹ் அனுப்பினான் உங்கள்கிட்ட, உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுள்ள பிள்ளை ஒன்று கிடைக்கும். நன்மாராயம் சொல்ல யாரு? இசாக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சாரா உள்ளுக்கு அவுட்டுள்ளு. இதெல்லாம் கேட்டதோட சாரா வெளியே வந்து கேட்டா, இதுவரை பிள்ளை பெக்காத வயசாளி இப்ராஹிம், இவருக்கு கிடைக்குமா பிள்ளை? ஓ கிடைக்கும். சரி, எல்லாம் முடிஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க நாலு பேரு, கால ஃபமா கத்புக்கும் அய்யுஹல் முர்சலூன். சரி, எந்த போ வந்தீங்க நீங்க? அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ் எங்களை லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க அனுப்பியிருக்கிறார். இப்ப நாலு பேரும் பெய்தாங்க. இப்ப எங்க போறாங்க? சத்தூமுக்கு போயிட்டாங்க. நல்ல அழகான வாலிபருடைய தோட்டத்தை போயிட்டாங்க. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியும் தானே, நாலு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு தெரியும். அழகான கொடிய மரபு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியாது, வந்தது மலக்கு. இவள் என்ன செஞ்சால், ஊர்ல உள்ள பொடியமாருக்கு சொன்னால், உங்களுக்கு நல்ல ராவகி நாலு பொடியமார் வந்திருக்குது என்ற வீட்டுல வா. எப்படி அல்லாத வேலையை பாரு. இப்ப சொல்லிட்டு போயிட்டார். இந்த நாலு பேரையும் தந்த கே பாவத்துக்கு எடுக்கிறதுக்கு வாராங்க எல்லாரும். இதுதான் சந்தர்ப்பம். அல்லா எப்படி அதாவது செஞ்சாங்கடா? உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் அதை சொன்னார், வெளியிறங்க ஊரை விட்டு. ஆனா திரும்பி பார்க்கப்பட, நீ வெளியேறும்போது திரும்பி பார்க்கப்பட. லூத் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பெண் பிள்ளைகளை மெல்ல கையில் எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியேறங்கிறாங்க. ஒவ்வொருத்த பேரை சொல்லி தலையில கல்லு விடு. எங்கிருந்து உள்ளது கல்லு? வானத்துல. ஒவ்வொருத்த பேர்ல ஒரு கல்லு, தலையில ஒரு கல்லு தான் விடும், அதோட சரியாகும். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செஞ்சால், கல்லு விடுற சத்தத்தை கெடு திரும்பி பார்த்துட்டா, அவளோட தலையில ஒரு கல்லு. ஏன்னா காஃபிராகும். சரி, கல்லு உளுந்தா செத்து முடிஞ்சுதானே? கல்லு உளுந்தா யார் மீய போறான்? தலையில கல்லு உளுந்தா. கல்லு உளுந்தது போதாத்துக்கு அல்லா என்ன செஞ்சா, அந்த ஊர் அப்படியே தூக்கினான். எதை காட்டுறதுக்கு? அல்லா யாருன்னு அல்லா காட்டினான் உலகத்துக்கு. அந்த ஊரை எங்க தூக்கினான்? ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூக்கின அல்லா. அந்த ஊரை சகோதரர்களே, வானத்துடைய முகடு வரை தூக்கின அல்லா. அந்த ஊர்ல இருந்த நாய் குறைச்ச சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அந்த ஊர்ல சேவல் கூவிய சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அவ்வளோ வானத்துக்கு அல்லா தூக்கி அந்த ஊர் அப்படியே அப்படியே பெரட்டி விட்டார். அந்த பெரட்டினதி அல்லா பாதுகாப்பு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளோ பாவம் அழிஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும். டிசம்பர் வந்திருக்கு, நாங்க அதோட சேர்ந்துடக்கூடாது. நம்பர் வந்திருக்கு, நாங்க அதோட சேர்ந்துடக்கூடாது.

0: வாயாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய நசீபை தருவாயாக வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை அழிவுகள் அதிகம் நிகழ்ந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல்ஹாஃபில் அலி அகமது ரஸ்ஸாதி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்தினூடாகவும் நேர்கள் கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புத்தம் புதிய ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்வதன் மூலமாக புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் முஸ்லீம் வானொலி கேட்கக்கூடியதாக இருக்கும். எமது வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு ஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com
2: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரம் வருகிறது
0: உங்கள் முஸ்லிம் வானொலி
2: muslimwanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: ஒன்றை நான் இந்த இடத்தில் துணுக்கு செய்தியாக பதிவு செய்கிறேன். சோதனைகளினுடைய எந்த நேரமாக இருக்கலாம், சில சோதனைகள் நமது வாழ்க்கையில் வரும். குறிப்பாக அதிகமான தாய்மார்கள் கீழே ஒன்று கூடுகிறீர்கள், காதுகளை தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் அல்லாஹ் சில சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனைகள் வரும் பொழுது இதற்கு பிறகு நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லையோ, நமது வசந்தத்தின் வாயிலெல்லாம் மூடிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தருவான். நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மரணிக்க வைப்பான். நாம் என்ன நினைக்கிறோம், பொதுவாக தாய்மார்கள், பொதுவாக சகோதரர்கள், சோதனை வந்துவிட்டால் நான் தான் தொழுகிறேன், நான் தான் இபாதத்து செய்கிறேன், நான் தான் சிறந்தவனாக இருக்கிறேன், என்னைத்தான் எல்லாம் சோதிக்க வேண்டுமா? வட்டி வாங்குகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறார்கள், இரண்டாம் நம்பர் பிசினஸ் செய்கிறார்கள், அவர்களெல்லாம் பணக்காரராக நிம்மதியாக இருக்கிறார்கள். ஹலாலான அடிப்படையில் வாழக்கூடிய என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா என்று நாம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு தனி நபரை நேசிக்கிறான் என்று சொன்னால், இபுத்தலாகும், அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். உம்மு ஸலமா, அபு ஸலமா என்ற இரண்டு தம்பதிகள், எந்த அளவுக்கு இந்த தம்பதிகள் தெரியுமா, மக்காவை சார்ந்தவர்கள் இந்த இரண்டு நபர்களுமே.
4: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நமது கணவர் மரணித்து விட்டார், இதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையே இல்லையா என்று நாம் யோசிக்கக்கூடிய பல தருணங்கள் நமது வாழ்க்கையில் வரலாம். காரணம், ஒரு மூமினினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் மூமினாக அவன் தன்னை இணைத்துக் கொண்டால் அவன் மரணிக்கக்கூடிய வரை அவனினுடைய உடம்பிலும் உயிரிலும் பொருளிலும் குடும்பத்திலும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். யார் அந்த சோதனையை பின்பற்றி பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்கு தருகிறான். எவன் அந்த சோதனையை விட்டும் தன்னை புறந்தள்ளி விடுகிறானோ, அந்த சோதனையின் பொழுது எவன் மனதளவில் தளர்ச்சி அடைந்து அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கை இழந்து விடுகிறானோ, அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவனை சோதனையால் பிடிப்பான், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் அவனை பிடிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உம்மு ஸலமா அபூ ஸலமா ரெண்டு நபர்களும் சிறந்த கணவன் மனைவிகள். ரெண்டு நபர்களும் ஒன்றாக இஸ்லாத்திற்குள் இணைந்தார்கள். ரெண்டு நபர்களும் ஒன்றாக ஹிஜ்ரத் செய்தார்கள் அபிசீனியாவிற்கு. பிறகு ரெண்டு நபர்களும் ஒன்றாக மக்காவுக்கு வந்தார்கள். இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ்

0: மதீனாவிற்கு ஹிஜரத் செய்ய வேண்டும் என்ற வகையை அல்லாஹ் இறக்கி விடுவான். இந்த இரண்டு நபர்களுக்கும் அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது. 40 ஹதீஸில் வரும், 40 நாட்கள் கூட முடிவடைந்திருக்காது. அந்த குழந்தையையும் சுமந்து கொண்டு அபூ சலமாவும் உம்மு சலமாவும் இந்த மக்காவை விட்டு வெளியேறலாம் என்பதாக வெளியேறுவார்கள். அந்த நேரத்தில் இந்த உம்மு சலமாவினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அபூ சலமாவையும் உம்மு சலமாவையும் பிடித்துக் கொள்வார்கள். சொல்வார்கள், இல்லை நீங்கள் செல்லக்கூடாது, நாங்கள் உங்களை கொலை செய்து விடுவோம், அல்லது எங்கள் மகளை விட்டுவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும். அபூ சலமாவிடத்தில் சொல்வார்கள், அபூ சலமா சொல்வார், வேண்டாம் எனக்கு இந்த மனைவி, வேண்டாம் இந்த எனக்கு குழந்தைகள், எனக்கு ஈமான் போதும் என்பதாக தனது மனைவியையும் தனது குழந்தையையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அபூ சலமா மட்டும் மதீனாவை நோக்கி வந்து விடுவார். காலங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்மணி தனது குழந்தையை கையில் தூக்கியவராக தினமும் அபூ சலமா பிரிந்த இடத்திற்கு வந்து நிற்பார்கள். என் அன்பு கணவனே என்று அந்த இடத்தில் நின்று அழுவார்களா? இமாம் ரஹீக்கு பதிவு செய்ய உங்கள் வீடுகளுக்கு சென்றால் ரஹீக்கை படித்து பாருங்கள், இந்த சம்பவம் அதில் வருகிறது. கண்ணீர் விட்டு அழுவார்களாம், என் அன்பு கணவரே, எத்தனை நாட்கள் நாம் ஒன்றாக பயணம் செய்தோம், ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்தோம், ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜரத்து செய்தோம், ஆனால் மதீனாவினுடைய வாழ்க்கையை பிரித்து விட்டார்களே பாவிகள் என்று அந்த கை குழந்தையை மார்பில் சுமந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பார்களாம். ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தார்களுக்கே இரக்கம் வந்து உம்மு சலமா நீ உனது கணவனை நோக்கி செல் என்பதாக சொல்வார்கள். தனது கை குழந்தையோடி 500 கிலோமீட்டர்கள் தனது கணவன் மீது உள்ள பாசத்தால் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி நடந்தே வருவார்கள் அந்த தாய். மதீனாவில் இரண்டு நபர்களும் நிம்மதியாக வாழுகிறார்கள். ஹதீஸில் பதிவு செய்யப்படும், மதீனாவினுடைய எல்லா நபர்களும் இந்த தம்பதியை பார்த்து போராமைப்படுவார்களாம். ஒரு தம்பதி வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும், ஒரு கணவன் கிடைத்தால் இப்படி கிடைக்க வேண்டும். உம்மு சலமா சொல்கிறார்கள், உம்மு சலமா சொல்கிறார்கள், தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்குவார், எனக்கு உலகமே அவர் மட்டும்தான், எனக்கு உலகம் அவர் மட்டும்தான், அவருக்கு உலகம் நான் மட்டும்தான், நாங்கள் இருவரும் தான் எங்களுக்கு உறவுகள், எங்களினுடைய உறவுகள் எல்லாம் மக்காவில் இருந்தார்கள், ஆனால் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் உதறிவிட்டு நாங்கள் மதீனாவிலே இரண்டு நபர்களும் இரண்டு உலகமாக, நான் அவருக்கு உலகம் அவர் எனக்கு உலகம் என்பதாக பயணம் செய்து கொண்டிருந்தோம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த உம்மு சலமாவினுடைய கணவர் அபூ சலமாவை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான், அல்லாஹ் அவருக்கு மரணத்தை கொடுத்து விடுகிறான். உம்மு சலமாவினுடைய அந்த இடத்தில் வைத்து யோசித்து பாருங்கள், அவரினுடைய உலகம் இந்த அபூ சலமா, தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, என்ற தினத்திலிருந்து விதவை, குழந்தை அனாதையாக்கப்பட்டு விட்டது. மக்காவை சொந்த நாடு, மக்காவினுடைய நாடு, அகதியாக நாடோடியாக மதீனாவிலே இருக்கிறார், ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படித்தான் அல்லாஹ் சோதிப்பான். நமக்கு உலகம் என்று எதை நினைக்கிறோமோ அல்லாஹ் அந்த உலகத்தை எடுத்துக்கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமாவினுடைய அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு வருகிறார்கள். கண்ணை மூடுகிறார்கள், அபூ சலமாவிற்காக வேண்டி துவா செய்கிறார்கள். கபூரிலே அபூ சலமா அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் உம்மு சலமாவிற்கு ஒரு பிரார்த்தனையை எழுதி கொடுக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது முஸ்லிமில், அல்லாஹும்மா அஜிர்னி ஃபி முஸீபத்தி வ ஹுலுஃப்லி ஹைரம் மின்ஹா. இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுவே, இந்த அபூ சலமா என்ற இந்த சோதனையை விட்டு என்னை நீக்குவாயாக, இறந்து விட்டார், ஒரு பெரிய சோதனை, இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. வ ஹுலுஃப்லி ஹைரம் மின்ஹா, இந்த அபூ சலமாவோடி நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக என்று அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த அம்மா அப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அதிகமான குழந்தை பெற்ற ஒரு தாய், மாதவிடாயெல்லாம் நின்று வயது முதிர்ந்த கிழவியான ஒரு தாய் இந்த உம்மு சலமா. ஆனால் பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக, இந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் உம்மு சலமாவினுடைய இந்த இத்தாவினுடைய நாளில் 4 மாதம் 10 நாள் இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த தாய்க்கு எழுதி கொடுத்து விடுகிறார்கள். அந்த தாய் சொல்கிறார்கள், உம்மு சலமா சொல்கிறார்கள், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த அபூ சலமாவை விடவுமா ஒரு சிறந்த லைஃப் எனக்கு இருக்கு. மக்காவில் ஒன்றாக வாழ்ந்தோம், அபிசீனியாவில் ஒன்றாக பயணம் செய்தோம், மதீனாவிலே ஒன்றாக பயணம் செய்தோம், வயது முதிர்ந்து விட்டது, விதவையாகி விட்டேன், தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்கினார், மக்கள் எல்லாம் போராமைப்படக்கூடிய அளவிற்கு என்னை பாதுகாத்தார், எனக்கு அவர் உலகம், அவருக்கு நான் உலகம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், அபூ சலமாவை விட சிறந்த வாழ்க்கையை தாயா அல்லாஹ் என்று உம்மு சலமாவே நீங்கள் உங்கள் இத்தாவில் பிரார்த்தியுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் நபிக்காக வேண்டி அந்த பிரார்த்தனை செய்தேன், ஆனால் எனது உள்ளத்தில் சந்தேகமாக இருந்தது, அபூ சலமாவை விடவுமா ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிடும், அவரை விடவுமா ஒரு கணவர் எனக்கு கிடைத்து விடுவார். 4 மாதம் 10 நாள் இத்தாவினுடைய காலம் முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணை பெண் பேச வேண்டுமையானாலும் ஆளை அனுப்பி பெண் பேசுவார்கள். அல்லாவின் தூதர் உம்மு சலமாவினுடைய வீட்டை தட்டுகிறார்கள். உம்மு சலமா அல்லாவின் தூதரை கட்டிலில் அமர வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாவின் தூதர் கேட்கிறார்கள், உம்மு சலமா உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? உம்மு சலமா அழிகிறார்கள். ஹதீஸில் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் வயது முதிர்ந்தவளாகிவிட்டனே, என்னிடத்தில் நீங்கள் என்ன இன்பத்தை காண முடியும்? நானும் வயது முதிர்ந்த கிழவன் தான். அல்லாவின் தூதரே, எனக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்களே, உன்னை திருமணம் முடித்து விட்டால் உனது குழந்தைகள் எனது குழந்தைகள் இல்லையா? இறுதியாக அல்லாஹுவின் தூதர் என்னை திருமணம் முடித்தார். உம்மு சலமா சொல்கிறார்கள், அந்த பிரார்த்தனையின் வெகுமதியை நான் அன்றைக்குத்தான் உணர்ந்து கொண்டேன். அபூ சலமா என்று சொல்லக்கூடிய இந்த அபூ சலமாவின் தலைவரை அல்லாஹ் எனக்கு கணவனாக கொடுத்தார். நமது வாழ்க்கையில் அப்படித்தான் சில சோதனைகள் வரும். இந்த சோதனைகளுக்கு பிறகு வாழ்க்கையே இல்லையோ என்று யோசிக்க வேண்டிய பல தருணங்கள் வரும். பொறுமையை கையாண்டால் அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த அல்லாஹும் அஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹுலுஃபுலி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ், இந்த சோதனையை எங்களை விட்டு நீ நீக்குவாயாக, இதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எங்களுக்கு தருவாயாக. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், யார் சோதனையின் பொழுது இதை பிரார்த்திப்பார்களோ கண்டிப்பாக அல்லாஹ் அந்த சோதனையை விட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம், இது சரியா தவறா?
2: முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் யுத்தம் செய்கின்ற, முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் போராடுகின்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் காண முடியாது. ஒரு சின்ன பலஸ்தீனத்தின் இளைஞன், ஒரு 7-8 வயசு இருக்கும், இப்ப வந்த ஒரு வீடியோ, சுபஹானல்லாஹ், கட்டிடம் எல்லாம் உடைஞ்சி தரமட்டம் ஆக்கப்பட்டிருக்குது. அந்த நேத்தையில் அந்த இளைஞன் அந்த கட்டடத்துல குந்திட்டு அவர் சொல்றாரு, இந்த வீட்டில் மாத்திரம் 7 பேர்கள் சுகதாக்களாக மாறி இருக்கிறார்கள். நான் இருக்கிற இந்த வீட்டில் 7 உறவுகளை இழந்து அவர்கள் சுகதாக்களாக மாறியதன் பிறகுதான் இந்த பூமியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு இந்த பூமியில் என்னால் விளையாட முடியாது. கவலையை தவிர வேறு எதுவுமே முடியாது. இந்த இஸ்லாமியர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சிறுவர்கள் விளங்குவது கிடையாது, சிறுமிகள் விளங்குவது கிடையாது. இவங்களோட நோக்கம், நாங்கள் இந்த காசா பகுதியை விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சரணம் அடைய வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது மட்டும் உண்மை. ஒரு காலமும் எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பிரிய மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்கிறான், மத்தா நசுருல்லா, அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். குல், சொல்லுங்கள், அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்திலே இருக்கிறது என்று ஒரு 6-7 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் சுபஹானல்லாஹ் பேசுகிறான் என்றால் அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்களே, என்ன பிரார்த்தனை தெரியுமா? தூபா லிஷாம், தூபா லிஷாம், தூபா லிஷாம். ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் யார் ரசூலுல்லாஹ், ஷாம் பிரதேசத்துக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷாம் பிரதேசத்தில் தான் வானவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள் என. வானவர்கள் எல்லோரும் சாம் பிரதேசத்தில் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டுதான் அங்கே இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, ஹாக்கிமுல 8554வது செய்தி, அம்ரு இப்னு ஆஸ் அப்துல்லாஹ் இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ராஐது உமுதல் கிதாபி, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன என்று கேட்டால், என்னுடைய தலையணைக்கு கீழே இருந்து ஒரு வேதத்துடைய ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது. வேதத்திலிருந்து ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது, கனவில் போகிறது. அது எங்கு போகிறது என்று நான் பார்த்தேன், அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி அது போனது, அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி போனது. அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமானை பார்க்கிறோமா இல்லையா? 5 வயசு பிள்ளைகள், 6 வயசு பிள்ளை, ஒரு உம்மா டாக்டர், ஒரு உம்மா டாக்டர் வைத்திய சாலையில் இருந்து வார வார பொடிகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறாங்க, உம்மா அப்படியே யதார்த்தமா திரும்பி பார்க்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த புள்ள அவடபுள்ள, அந்த புள்ள அவடபுள்ள கத்திக்கிட்டு ஓடுறா. நீங்க யோசிங்க, நீங்க சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்துல எந்த உள்ளத்தை அவன் தெரிவு செய்கிறானோ அந்த உள்ளத்தை தான் அவன் சோதிப்பான். ஏன் தெரியுமா? ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் இந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறார். அவங்களோட ஈமானெல்லாம் என்ன தெரியுமா? ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன கற்கள் தான். என்ன காரணம் சொல்லுங்க? நம்பிக்கை. ஏனண்டா, இந்த பூமியில் அல்லாஹு தஆலா யானை படையையும் சின்ன பறவைகளை கொண்டு, சின்ன பறவைகளில் சின்ன கல்லை கொண்டு காப்பாத்தியவன் ரப்பு. பெரும் பெரும் ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் தைரியமாக நெஞ்சை கொடுத்து கல்லால் அடிக்கிறண்டா, அவங்கள்ட்ட உள்ள ஈமான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவர் பைத்துல் மக்துஸ் பலஸ்தீனத்தில் இருக்கிறார். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒருவர் போய் கேட்கிறாரு, நீ நம்ம நாட்டுக்கு வந்துடுவாப்பா, எங்கட நாட்டில் வந்தா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்றார். அந்த சிறுவன் கேட்கிறான், நான் உங்களோட நாட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். உனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், என்னோடு வந்துடு, நம் நாட்டுக்கு சென்றிடலாம் அப்படின்னு கேட்கிறார். அந்த சிறுவன் கேட்டான், உங்களோட நாட்டுக்கு வந்தால் முஜாஹிது என்ற பட்டம் கிடைக்குமா, ஷஹீது என்ற பட்டம் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கிறதே. உங்களோட நாட்டுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணித்து போன அந்த சுஹதா என்று சொல்லுகின்ற பட்டம் எனக்கு கிடைக்குமா சொல்லுங்கள். உங்களோட ஊர்ல கிடைக்காது, எந்த ஊர்ல அந்த பூமி கிடை, எந்த ஊர்ல அந்த பட்டம் எனக்கு கிடைக்கும், அது போதும் அப்படின்னா. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்க. நீங்க சுபஹானல்லாஹ், அங்கு உள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. அந்த ஈமான கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். யா ரப், அங்கு யார் யாரெல்லாம் இடிபாடுகளுக்குள் அம்பிட்டு, யார் யாரெல்லாம் தாக்குதலுக்குள் அம்பிட்டு மரணிக்கிறார்களோ, அத்துணை பேருடைய பாவங்களையும் யா ரப் நீ மன்னித்து, அத்துணை பேர்களுக்கும் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுத்து, நாளை மறுமையிலே நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் ஒன்றாக வாழுகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா அந்த ஷாம் பிரதேச மக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. திருமிதியிலே 2192 செய்தி, அகமதியில 20361 செய்தி, ரசூல்லா சொல்றாங்க, இதா ஃபஸத அஹ்லு ஷாம், ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டால், ஃபல ஹைர ஃபீக்கும், உங்களில் எந்த நலவும் இருக்காது. ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டார்கள் என்றால், ஷாம் வாசிகள் அழிந்து விட்டார்கள் என்றால், உங்களுக்குள் எந்த ஒரு நலவும் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏண்டா, ஷாமுல தான் ஈமான் இருக்கும். அங்கு ஈமான் பால்படுத்தப்பட்டு, அங்கு ஈமான் இல்லாமல் போனால் உலகத்தில் வேறு எங்கும் ஈமான் இருக்காது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி மன்சூரீன், ஒரு சமூகம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும், அவர்கள் யாருடைய பழி சொல்லுகளுக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்கள் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில 2217, அகமதியில 4536 செய்தி, சதஹ்ருஜு நாருன் ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலகட்டத்தில் ஒரு நெருப்பு அப்படியே மக்களை எல்லாம் விரட்டி கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் சொல்ற போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபமாதா தஅமுருனா, அந்த நேரத்தில் எங்களுக்கு என்னத்தை ஏவுறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், ஷாம் பிரதேசத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பூமி இந்த பலஸ்தீனம், பைத்துல் மக்தஸ், இந்த ஷாம், டமஸ்கஸ், காசா பகுதிகள் இன்றைக்கு இரத்த கலரிகளாக மாறிக்கொண்டு சிறுவர்களும் பெண்களும் கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்களாக இருந்தால் ஒன்று மாத்திரம் உறுதி என தெரியுமா? சில நேரம் நம்ம பார்க்கக்குள்ள அவங்களோட ஷோல்கள், அவங்களோட ஆடைகள் சில நேரம் விலகி இருக்கலாம், அல்லது மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை அந்த மக்கள் செய்யலாம். ஆனால் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நேரங்களில் பலஸ்தீனத்தின் உறவுகள் மார்க்கத்துக்கு முரணான சில செய்திகளை செய்யலாம். என்னப்பா இப்படியெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நால மறுமையிலே அல்லாஹு தாலா இந்த யூதர்களின் மீதும் இந்த கிறிஸ்தவ நசாராக்களின் மீதும் அல்லாஹு தாலா முஸ்லீம்களுடைய பாவங்களை எடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்வான், இவர்களுடைய தலையில் அல்லாஹ் போடுவான் என. முஸ்லிம்களுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி அல்லாஹு தாலா இந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தாலா போடுவான் என்னாங்க. அவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து இவங்க செய்கிற அட்டகாசத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹு தாலா இவர்களுக்கு நரகத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லா சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு பூமி, இப்படிப்பட்ட பூமியில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு அல்லொன்னா கொல்லொன்னா துன்பத்துக்கு ஆளாகி இன்றைக்கு பல ஜனாசாக்கள் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு வைத்திய சாலைகள் தாக்கப்பட்டு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மட்டும் உண்மை, இன்று இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் என்றோ இந்த பைத்துல் மக்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வருவது என்பது நிச்சயமானது, அதில் சந்தேகமே கிடையாது தோழர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வெற்றி நிச்சயம் மிக சமீபத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மட கடமை என்னென்றால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து பொறாமைப்படுவோம், அந்த மக்களுடைய அந்த முஜாஹிதீங்கள் என்ற அந்த பட்டியலில் தான் இடம்பெற வேண்டும் அந்த நோக்கத்தோடு போராடுகிறாங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யார் ஒருவர் இந்த பூமியில் இஹ்லாஸோடு தான் ஒரு முஜாஹிதாக மாற வேண்டும் என்று துவா கேட்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த பூமியில் நிச்சயம் அதை கொடுப்பானாங்க. நமக்கு பயம், நம்ம துவா கேட்க பயம், நம்ம வெட்டுண்டு குத்துண்டு அல்லது அப்படி மௌத்தாயிடுவோம்னு பயம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் அப்படி தூய்மையான யா அல்லாஹ் எனக்கு முஜாஹிதை தந்துவிடு, சுஹதாக்களுடைய பட்டியலில் என்னை ஆக்கிவிடு என்று ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பானாங்க.
1: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம் உலகத்துடைய பார்வையில் இது சரியா தவறா? விசேட தொகுப்பு. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
3: ஒரு சஹாபி சிறுநீர் கழிக்க போனாங்க மிக்தாத், தங்க பொட்காசுகள் எடுத்துட்டு வந்தாங்க. நபியவங்க கேட்டாங்க, நீ எப்படி செஞ்சா, எப்படி எடுத்தா, நீ எதுவும் போய் கையை போட்டு எடுத்தியா, இல்ல அந்த எலிதான் எனக்கு குழந்தை சேர்த்துச்சு. மையத்தக்கில்லாக யஜல்லஹு மஹ்ரஜா யர்ஸுகு மின் ஹைசு லா யஹ்தசிப், யார் தக்வாவை கடைபிடிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இப்படியான வழிகளை செய்து கொடுக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினால் நாலு வகையாக கொடுப்பான், 400 வகையும் இருக்கும் அல்லாஹ்வுக்கு. இது விலங்குக்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான், சபபே இல்லை, ஒன்றுமே இல்லை, மரம் இல்லை, கனி இல்லை, தோட்டம் இல்லை, ஒன்றும் இல்லாம அல்லாஹ் காணியை கொடுப்பான், கனிகளை கொடுப்பான், சபபோட கொடுப்பான், காரண காரியத்தோட அல்லாஹ் தால கொடுப்பான். கொஞ்சமான ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான். நேர் எதிரான இடத்திலிருந்து அல்லாஹ் தால கொடுப்பான். தயவு செய்து இந்த நாளையும் கவனமாக பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனி வைக்கப்பட்டிருக்கிறது ரூம் இருக்கும். அன்னாலக்கிஹாதா, இங்க மரம் இல்லை, யாரும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை, ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்லா தாலா கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னா அன்னாலக்கிஹாதா காலத்துவமின் இந்தில்லா, அல்லாடப்புறத்திலிருந்து கிடைச்சு, அல்லாடப்புறத்திலிருந்து இது எனக்கு அல்லா தாலா தந்திருக்கிறேன். இதான் குர்ஆன் மரியம் அலை சலாத்துக்கு அல்லா தாலா கொடுத்தது. இது எங்கால கிடைச்சு? அல்லா தாலா எனக்கு அனுப்பி வச்சான். ஒரு நாள் ரசல்லா அலிசல்லம் ஃபாத்திமா நாயகியோட வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட எதுவும் இருக்குதுன்னா சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை. நபிக்கும் பசி, அவங்களுக்கும் பசி, வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் போச்சு, எங்காலே ரொட்டியும் ஒரு கறியும் வந்துச்சு. பேரனுக்கு சொன்னாங்க, அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அவங்க கூட்டிட்டு வந்த உடனே நபியும் கேட்டாங்க, மகளே எங்காலம்மா? இது அல்லாடபுரத்தில் இருந்து சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா, ஏந்த மகளையும் அந்த மரியமலை செலாத்தை போல அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சந்தோஷப்பட்டாங்க. என்ற மகளையும் அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள பெண்ணாக அல்லாஹால ஆக்கிட்டான் சந்தோஷம். அப்ப இது மனிதனுக்கு, மனிதன் கற்பனைக்கு அப்பால எந்த காரண காரியங்களும் இல்லாம, மரம் இல்ல, தோட்டம் இல்ல, கொண்டு வர்றதுக்கு யாரும் இல்ல, ரூமுக்கு அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறான், அங்க அல்லாஹால கனி கொடுத்திருக்கிறான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமில்ல, ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹியான ஹதீஸ்ல வந்திருக்குது, அவர்களுக்கும் அல்லாஹால திராட்சைகளை, இந்த கிரேப்ஸ்களை அல்லாஹால கொடுத்தான். அப்ப முதலாவது எந்த சபம் இல்லாமல் அல்லாஹால கொடுப்பான், சபவோட கொடுப்பான். அலி ரழியல்லாஹு வந்து கஷ்டத்துல இருந்தாங்க, வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு, 6 திர்ஹம் வீட்டில் இருந்துச்சு. மிஸ்கீன் வந்து கேட்டாரு, கொண்டு போயிட்டு கொடுத்துட்டாங்க. மகன்ட்ட சொன்னாங்க எடுத்துட்டு வாங்கன்னு. ஃபாத்திமா சொன்னாங்க, இது மட்டும்தானே இருக்குது, இல்லை கொண்டு வர சொல்லுங்க. கொடுத்துட்டாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க, ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு. எவ்வளோன்னு கேட்டோன்னே 140 திர்ஹம் வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க போகும்பொழுது அவர் கேட்கிறாரு, எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 200 திர்ஹம் இந்தாங்க வாங்கிக்கோங்க. 140க்கு வாங்கினாங்க, 200க்கு விற்றாங்க. கடன் எடுத்தவர்கிட்ட கொண்டு போயிட்டு 140 கொடுத்தாங்க. 60 வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சொன்னாங்க, மல்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒன்றை கொண்டு வருவார்களோ நான் அதுக்கு 10 கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் இன்னைக்கு 6 அல்லாஹ்ட பாதையில் கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு 60 தந்துட்டான். சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சும் சம்பாதிக்கலாம், தொழில் உத்தியோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், கடை போட்டும் சம்பாதிக்கலாம், ஆனா அல்லாஹ்க்கு கொடுக்கறத கொண்டும் சம்பாதிக்கலாம். அல்லாஹ் பாதையில ஒரு மனிதன் தர்மம் செய்யறதை கொண்டும் இந்த சைடு எங்கட அப்படியே மறக்கடிக்கப்பட்டு இருக்குது. இந்த சைடு மறக்கடிக்கப்பட்டு இருக்குது, அல்லாஹ்கிட்ட கொடுத்து எடுக்கிறது. சஹாபாக்கள் இத பழைய சஹாபி சொல்றாங்க, நான் வந்து இவ்வளவுதான் கொடுப்பேன், எனக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. நபியவங்க கேட்பாங்க தபூக்கு, நபியவங்க கேட்பாங்க கைபருக்கு, நபியவங்க கேட்பாங்க உஹதுக்கு, ஏதோ கொண்டு வாங்க இருந்தா கொடுங்கன்னு சொன்னா நான் இப்படிதான் கொடுப்பேன். அன்றைக்கு ஒரு புடி கொடுத்தேன், இன்றைக்கு அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் லட்சக்கணக்கில் ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி மௌத்தாகிறார், மௌத்து கிட்ட அவரு மகனை கூப்பிட்டார், அப்துல்லா மகனே இங்க வா. உக்தல் மதுலூமன், இன்னைக்கு நான் அநியாயமா கொல்லப்பட போறேன், அநியாயமாக கொல்லப்பட போறேன், ஆனா ஹம்மி தைனி, என்ன கவலை, என்ன கடன், நான் என்ன செஞ்சுக்கிறேன் தெரியுமா மகனே, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், 22 லட்சம் கடன் இருக்குது, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், என் காணியுடைய பொறுமதி 12 லட்சம், எனக்கு கடன் 22 லட்சம். சுப்ஹானல்லாஹ், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு போடுறாங்க, பாபுல் பரக்கத்தில் காசி ஹையன் வ மய்யதன் ஃபி ஹயாத்தி ரசூல் பாத வஃபாத்தி ரசூல். அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடியவருடைய செல்வத்தை அல்லாஹ் எப்படி அதிகரிக்க செய்கிறான், அவருடைய வாழ்நாள்ல, அவருடைய மௌத்துக்கு பிறகு, நபியுடைய வாழ்க்கையில, நபியுடைய மௌத்துக்கு பிறகு, எல்லா காலத்திலையும். அப்ப ஒரு காலம்ன்றது இல்ல, எல்லா காலத்திலையுமே. இது என்ன நடந்துச்சு, அவருக்கு 4 மனைவிமார்கள், ஒவ்வொரு மனைவிக்கும் 8 ஒரு பங்கு கொடுத்தா 4 பேருக்கும் கிடைக்கும், இப்படிதான் அதை கணக்கெடுக்கிறாங்க. 8 ஒரு பங்கு 48 லட்சம், 48 லட்சத்தை 8 பெருக்கினா சுமார் 8 கோடி, 3 கோடி சொச்சம். இந்த சஹாபி வந்து மௌத்தாகிட்டார், ஷஹீதாக்கப்பட்டுட்டார், யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டுட்டார். ஆனா அவருடைய சொத்தை அல்லாஹ் 5 கோடிக்கும் மேலாக பெருக வைத்தான். அவருடைய நம்பிக்கை, நான் கொடுக்கிறேன் எடுக்கிறதுக்கு, யாருகிட்ட எடுப்பேன், அல்லாஹ் கிட்ட. அந்த நம்பிக்கையோட செஞ்சாதான் அந்த டீலை முடிக்கணும். அரசியல்வாதிட்ட கொடுக்கிறேன், அவருக்கு கொடுக்கிறேன், இவருக்கு கொடுக்கிறேன்றதுல நம்பிக்கை இருக்கிறது போல, பன்மடங்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் இடத்துல கொடுத்து நான் எடுக்க போறேன்றது வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான், அல்லாஹ் தலை கொடுப்பான். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ப கடனாளி, வீட்டில் அனாதைகள், குமரு புள்ளைகள், வாப்பா அப்துல்லா இப்னு அமர் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க கல்யாணம் முடிக்கணும், மறுபக்கம் வீட்டில் குமருகள், மூணாவது பக்கம் வாப்பாட கடன், இதெல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணுமே என்ற கவலையில இவர்கள் இருக்கிறாங்க. அதுல அல்லாட பாதையில போறதுக்கு இவர்களுக்கு அழைப்பு வருது, அல்லாட பாதையில வெளியாகி போயிட்டாங்க. திரும்பி வந்து கொண்டிருக்கக்குள்ள நம்பிக்கிட்ட வந்து சொன்னாங்க, அரசு நான் திரும்பி போகணும், கொஞ்சம் அவசரமா அனுமதி தாரீங்களா? ஏன் அவசரம் இல்ல, நீங்க அழைப்பு தந்தீங்க, நான் வந்துட்டேன், நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன், மனைவியை விட்டுட்டு வந்தேன். அபிக்கிரன் செய்யும் யார முடிச்சா, கண்ணிய பெண்ண முடிச்சியா, விதவைய முடிச்சியா? விதவை தான் முடிச்சேன். அல்ல அபிக்கிரன் ஒரு கண்ணி பெண்ண முடிச்சிருக்க கூடாது, சில வார்த்தைகள் நபி அவங்க சொல்லிட்டு, ஏன் நீ முடிச்சேன்டா, ஏண்ட வீட்டுல வாப்பா ஷஹீதாகி மௌத்தாகின நேரத்துல குமருகள் தான் இருந்துச்சு, எனக்கு வரக்கூடிய மனைவி, ஏண்ட அந்த வீட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளணும், அதுக்காக தான் யார சொல்லா அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். மதீனால வந்து இறங்குறாங்க, ஒரு ஆறு மாசம் போகுது, நபிகிட்ட வந்து சொல்றாங்க, என் வாப்பாவை உஹதுல நாங்க அடக்கிற நேரம் உன்னத்தரை சேர்த்துதான் அரசுல அடைக்கணும், என் மனம் கேக்குது அவரை கொஞ்சம் வெளியெடுத்து தனியா அடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி தாரீங்களா? தாராளமா அடக்குங்க. அப்ப ஜனாசா கபரை தோண்டினா பல பலண்டு மினுக்கத்தோடு இருக்குது, சில காயத்தோட மட்டும். ரசூலுல்லாஹி அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்ப இந்த கடனை நீக்கணும், யகூதிகள்ட்ட போயிட்டு சொன்னா யகூதிகள் பல நிபந்தனையை போட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க தோட்டத்துல, அந்த பேரிச்சப்பழத்தை அப்படியே குமிச்சு வைங்க, நான் வந்து பங்குடுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து பங்கிட்டாங்க. அல்லாஹ் அந்த செல்வத்தை அப்படி பரக்கத்தாக்கி கொடுத்தார். எல்லா கடனாளிகளோட கடனையும் அல்லாஹு தஆலா நீக்க வச்சார். அப்ப அல்லாஹ் கிட்ட எடுக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லாம கொடுப்பான், காரணத்தோடு கொடுப்பான். காரணம் வியாபாரமாக இருக்கும், தொழிலாக இருக்கும், கூலி வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு சபபம் கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் எங்க இருந்து தருவான் தெரியாது. மூணாவது, கொஞ்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கிடுவான். கொஞ்சத்து அபூ ஹுரைரா ஒரு கிளாஸ் பால அல்லாஹ் தஆலா எவ்வளவு பரக்கத் தாக்கிட்டான். சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது அபூ பக்கர் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுல, விருந்தாளிகளுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க, இல்ல பெரிய வாய் தகராறு எல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதுபுறம் அல்லாஹ் தஆலா அந்த சாப்பாட்டுல எவ்வளவு பரக்கம் செஞ்சான்டா, மதீனா வாசிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய யுத்தத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த பாருங்க ரொட்டி இருக்குது எவ்வளவு பேருக்கு, ஒரு பத்து பேருக்கு. மாமிசம் இருக்குது ஒரு பத்து பேருக்கு. சட்டிய துறக்கமானாண்டுங்க, ரொட்டிய சுடவானாண்டுங்க, நானே வர்றேன். அல்லாஹ் தஆலா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதை சாப்பாடாக்கி கொடுத்தாங்க. கொஞ்சத்தை அல்லாஹ் தஆலா அதிகமாக்குவார். கண்ணியமானவர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பாங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். மனிதன் சிந்திக்க முடியாத இடத்திலிருந்து, எதிர்மாற்றமான இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உதவி செய்ய நாடும் பொழுது அப்படியும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்புக்குள்ள உதவி செஞ்சது போல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து மீனுடைய வயிற்றுக்குள்ள உதவி செஞ்சது போல, அலிசல்லம் அவர்களை அந்த குகையை சுத்தி அந்நியர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு எதிரான இடத்திலிருந்து உதவி செஞ்சது போல. அப்ப அல்லாட உதவி, அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய் என்று கேட்கும் பொழுதே, அல்லாஹ் எனக்கு இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், எப்படியும் தருவான் என்ற நம்பிக்கை எங்கட உள்ளத்துல வரணும், அல்லாட உதவி. அப்ப முதலாவது தீன் சரியான லேசானது, அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எதையுமே தரல, நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான சாத்தியமானது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உதவி செய்ய நாடினா அல்லாஹ் உதவி செய்யறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல பல வகையான வழிகளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எதை கொண்டு அல்லாஹ் தஆலா இதை செய்ய போகிறார்னா, எந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நபியுடைய சுன்னாக்களை பேணி அல்லாஹ் சொன்ன விதத்தில் நடக்கும் பொழுதே அல்லாஹ் இந்த உதவி கிடைக்கும்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். முஸ்லிம் வானொலி, தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல். நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வீட்டுக்குள் புகுந்த சினிமாவும் சீர்கேடும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள்.
4: கேட்டராக மாறுகின்ற நிலைமை இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரிகளுடைய வீட்டிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹு தஆலா பாருங்க, அல் குர்ஆனில் அழகான ஒரு செய்தியை சொல்றான். யா அய்யுஹல் இஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், நிச்சயமாக சூதாட்டம் சாராயம் சைத்தானுக்கு குறிபாக்குதல் அம்பெறிந்து குறிபாக்குதல் இது எல்லாமே சைத்தானுடைய கெட்ட செயல்கள். ஃபஜித்தனி பூஹுல அல்லக்கும் துஃப்ளிஹூன், அவைகளை நீங்கள் அது மாத்திரமல்ல வயசுத்தக்கும் அந்திக்கிறில்லா, உங்களை அல்லாஹுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்பவும் வாணி சலாத்தி தொழுகையை விட்டும் பராக்காக்கவுமே சைத்தான் விரும்புகின்றான். இப்ப நீங்க யோசிங்க, ஒரு ஒரு சீசனுக்கு நம்ம எப்படி இருப்போம்னா, வீட்டுல குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருப்போம், ஒரு சீசனுக்கு தொழக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹு அக்பர் என்றால் ஒதுவெடுத்துக் கொண்டு முசல்லாவில் நின்று அல்லாஹுவை வணங்கக்கூடிய தாய்மார்களாக இருப்போம். அது காலம் போக போக போக அதப்படியே விடுபட்டு விடுபட்டு விடுபட்டு தொழுகையும் விடுபட்டு குர்ஆன் ஓதுதலும் விடுபட்டு அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுறது நின்று தொழுகிறது நின்று சைத்தானியத்தான சிந்தனைகள் அந்த வீட்டுக்குள் வருகிறது. எந்த வீட்டில தொழுகை இல்லையோ அந்த வீட்டில அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்காது. எந்த வீட்டில அல் குர்ஆன் ஓதப்படவில்லையோ சவுத்துர் ரஹ்மான் இறைவனுடைய சத்தங்கள் எந்த வீட்டில் ஒலிக்கவில்லையோ சவுத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய ஓசைகள் அந்த வீட்டுக்குள் எழுப்பப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட வீட்டை நீங்க யோசிங்க, எந்த வீடு சவுத்து ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சத்தத்தினால் நிரம்பி இருக்கிறதா, சவுத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய சத்தத்தின் ஊடாக நிரம்பி போய் இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில நல்ல தாய்மார்களை தவிர பெரும்பாலானவர்களுடைய வீடு எப்படி தெரியுமா இருக்குது, இப்ப டிவி இல்ல வீட்டுல, இப்ப டிவி இல்ல ஹோல்ல இல்ல ரூம்ல இல்ல. இப்ப யூதர்கள் எப்படி பார்த்தாங்கடா, இந்த முஸ்லிம்கள் வந்துகிட்டு ஒழுங்கா நம்ம போடுற நாடகத்தை எல்லாம் பாக்குறாங்கல்ல, ஏண்டா யாராவது ஒரு ஆள் வந்தா பார்க்க கிடைக்காது, யாராவது ஒரு ஆள் வந்தா ஓ பண்ணணும் அப்படித்தானே. ஒரு நல்லவர் ஒரு டீச்சர் அல்லது ஒரு ஒரு ஆளும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கடா, உடனே ரிமோட் எடுத்து நாங்க என்ன செய்கிறோம், டிவியை ஓ பண்றோம். யோசிங்க நீங்க, யாராவது ஒரு மௌலவி அல்லது தொழக்கூடிய ஒரு மனிதர் அல்லது மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க படம் பார்க்கிற போது நாடகம் பார்க்கிற போது வந்துட்டாங்கடா, உடனே என்ன செய்றீங்க, ஓ பண்றீங்க. அல்லாஹ் அக்பர் அப்படி என்று வாங்கு கேட்கிற நேரம் ஓ பண்றீங்க, சவுண்ட குறைக்கிறீங்க, அதுக்கு பிறகு கூட்டுறீங்க, அவர் போனதுக்கு பிறகு போடுறீங்க. சாதாரணமா நீங்க மதிக்கக்கூடிய மனுஷரை கண்டு நம்ம பார்த்த நாடகத்தை நிப்பாட்டுவோம். ஆனா நம்மள படைத்த ரப்புல் ஆலமீன், நமக்கு வீடு தந்த ரப்புல் ஆலமீன், உணவு தந்த ரப்புல் ஆலமீன், உடை தந்த ரப்புல் ஆலமீன், பிள்ளைகளை தந்த ரப்புல் ஆலமீன், சொத்தை தந்த ரப்புல் ஆலமீன், சுகத்தை தந்த ரப்புல் ஆலமீன், நல்ல வாழ்க்கையை தந்த ரப்புல் ஆலமீன், அவனை மறந்து அவனை மதிக்காம நம்மளோட வீடுகள்ல என்ன செய்கிறோம், இன்றைக்கு ஷைத்தானிய ஓசைகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப யாருக்காகவன் இந்த உலகத்துல வாழ்றோம், அல்லாஹ்வுக்காக வாழ்றோமா, மற்றவங்கள திருப்திக்காக வாழ்றோமா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்ம மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், நல்லவர்களுக்கு பயப்படுகிறோம். ஆனா படைத்தவனை இந்த உலகத்தில் பயப்படாமல் கணக்கெடுக்காமல் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வீடுகள்ல ஒரு காலம் தொலைக்காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப அதெல்லாம் இல்ல. எப்படி போயிச்சுண்டா, இன்றைக்கு போன்லயே எல்லாத்தையும் பாத்துடலாம். சக்தி வேணுமா, சிரச வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தேவையோ, நல்லது வேணுமா கெட்டது வேணுமா, அத்துணையும் உங்களோட வீட்டுக்குள்ள தனிமையிலிருந்து அறைக்குள்ளிருந்து நீங்க மட்டும் கூட்டாக இன்னொருவரோடு சேர்ந்து கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அவ்வளவு மலிஞ்சிச்சு. ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள ஒரு டிவி தான் இருக்கு, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு டிவி வேலை செய்யும், இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு படம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு நாடகம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு மியூசிக் போகுது. அன்றைக்கு ஒரு மியூசிக் தான் போயிச்சு, எல்லாரும் சேர்ந்து ஒன்றை தான் பாத்தீங்க. பாவம் தான் செஞ்சோம், ஒன்றை தான் செஞ்சோம், எல்லாரும் விரும்பினா பார்ப்பாங்க, விரும்பினா போயிடுவாங்க. இன்றைக்கு நாகரிகம் கூடி, இன்றைக்கு சைத்தானிய சிந்தனைகள் கூடி, இன்றைக்கு முஸ்லிம்களை வழிகெடுக்குகின்ற யூதர்களுடைய கலாச்சாரங்கள் வீட்டுக்குள் வந்து, இன்றைக்கு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் கெட்டு போகின்ற அளவுக்கு, அஞ்சு மியூசிக் தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு சினிமா தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு ஆபாச வீடியோக்கள் பார்க்கின்ற அளவுக்கு, அஞ்சு விரசங்கட்ட வார்த்தைகள் பார்க்கின்ற அளவுக்கு நம்மளோட வீடு மாறி போயிருக்குது என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே, அன்று கெட்டு போயிருந்ததை விடவும் இன்றைக்குத்தான் நம்மளோட வீடு அதிகமாக கெட்டு போயிருக்குது. மாப்பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை மாப்பிள்ளை பார்க்கிறாரு, பொண்டாட்டிக்கு பிடிச்ச நாடகத்தை பொண்டாட்டி பார்க்கிறான், பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை பிள்ளை பார்க்கிறான். இங்கிலீஷ்ல விருப்பம் உண்டா, இங்கிலீஷ்ல பார்க்கிறாங்க, சிங்களத்துல விருப்பம் உண்டா, சிங்களத்துல பார்க்கிறாங்க, தமிழ்ல விருப்பம் உண்டா, தமிழ்ல பார்க்கிறாங்க. எத்தனையோ அஞ்சு நேரம் தொழக்கூடியவர்கள் கூட தொடர் சீரியல்ல கவரப்பட்டு தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க, தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க. அடே யோசிக்கணுமா இல்லையா, அடே தூங்குற நேரம் மௌத்தா போய்த்தன் என்றால் அப்படின்னு கூட பயம் வராம, இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஷௌத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய சத்தங்கள் பல விதத்திலும் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் என்ன செய்கின்றது, ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சி, வானொலி, இப்ப டிவி ரேடியோ பெருசா இல்ல நம்மட வீட்டுல. முதல் ரேடியோ இருந்துச்சு, முஸ்லிம் நிகழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு, இப்ப ரேடியோ எல்லாம் பழுதாயிடுச்சு, இப்ப ரேடியோ தேவையில்ல, அதுக்குதான் போன் இருக்குது, டிவி தேவையில்ல, அதுக்குதான் போன் இருக்குது, இன்டர்நெட், பொப் பாடல்கள், சஞ்சிகைகள், பிரசங்கட்ட வார்த்தைகள். இன்றைக்கு உம்மா வாப்பா புள்ள எல்லாம் சேர்ந்து பிரசங்கட்ட வார்த்தைகளை ஜோக் என்ற அடிப்படையில கேட்டுச்சிருக்கிறாங்க. அவன் காசிக்கு ஜோக் அடிக்கிறான், பிரசங்கட்ட வார்த்தையை பேசுகிறான், ஆபாசமான வார்த்தையை பேசுகிறான். அதை இன்றைக்கு உம்மாவும் வாப்பாவும் வயசு வந்த பிள்ளையும் வயது வராத பிள்ளையும் கல்யாணம் முடிச்ச பிள்ளையும் முடிச்சு மருமகளாக வந்தவர்களும் கூட்டா சேர்ந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு பாவமா தெரியல. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் உருவாகிவிட்டது. சின்ன பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்ற நிலைமைகள் இன்றைக்கு முஸ்லிம் ஏரியாக்கள் முத்திச்சு. இப்ப கிட்டத்துல பாத்தீங்களா, நீங்க வீடியோ ஒன்று, ஒரு பொடியன் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான். அந்த பிள்ளை சொல்லுது, எங்களோட உம்மாட விருப்பத்தோட தான் நான் வந்தேன் என்று சொல்லுது. அவன் பேட்டி கொடுக்கிறான், எங்களை தேடாதங்க நீங்க, நாங்க ரெண்டு பேரும் துப்புரவா இருக்கிறோம். நீ செஞ்சதே ஹராம், நீ போனதே ஹராம், நீ இருக்கிறதே ஹராம், அவங்கள மாதிரி எவங்களும் துப்புரவா இருக்க மாட்டாங்க. நீ போனதே துப்புரவு இல்லாத வேலை, நீ ஹராத்தை செஞ்சா இஸ்காம போட்டுட்டு முஸ்லிம் என்ற பேரோடு எங்கேயோ உள்ள ஒரு பொம்பளை பிள்ளையும் எங்கேயோ உள்ள ஒரு ஆம்பளை பிடியனும் உம்மாட்ட சொல்லிட்டு புள்ள ஓடி போகுதாம், எங்களை தேடாதங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணாதங்க, தேடினீங்கண்டா, அநியாயமாக அரெஸ்ட் பண்ணினீங்கண்டா, எங்கட பொடிதான் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் பிள்ளைகளும் முஸ்லிம் இளைஞர்களும் குடுவிக்கிறவர்களும் குடுக்கு அடிமையானவர்களும் குடிகாரர்களும் குடிகாரர்களை நேசிக்கக்கூடிய பெண்களும் இன்றைக்கு சமூகத்துல வளர்ந்திருக்கிறாங்க. அந்த காரணம் என்ன சொல்லுங்க? ஷௌத்து ஷைத்தான், சினிமாங்க. சினிமா இந்த சமூகத்துக்கு தந்த பெரிய ஒரு நஷ்டம் என்ன தெரியுமா, பாதிப்பு என்ன தெரியுமா? எப்படி ஓடி போறது, ஓடி போனா எப்படி தப்புறது, ஓடி போய் எப்படி கலியாட முடிக்கிறது.
5: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
6: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: என்ன கலர் வேணும், இல்ல என்ன சைஸ் வேணும், எத்தனை பவர், எத்தனை ஹோஸ் பவர் உங்களுக்கு வேணும், இல்ல என்ன அளவு வேணும் என்று நம்ம காட்டுறோம், விற்கிறோம். அப்போ அப்படி காட்டும்போது அது அவங்க போட்டோவில் பார்த்தது சாமான் தான் அவங்களுக்கு போய் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. வழங்கிறது அது மஷூரானது, அதில் மாற்று பேர் வழிகள் இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது என்றால், ஒரு பிரபல்யமான ஒரு கம்பெனியினுடைய ஒன்றை அதே மாதிரி அதே பெச்சை போட்டு நாங்கள் போட்டு அவன் கம்பெனிக்கு மோசடி செஞ்சு நாம் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான், அவன் சேட்டுக்கு ஒரு பெச்சரிக்கும், அவன் பேர் இருக்கும், அவன் குவாலிட்டி வர, அவன் துணி வர, அவன் பட்டன் வர, அவன் அடிச்சிட்டிருக்கான். அதே பேர் இல்லை, நாம் ஒரு ஷர்ட்டை அதே மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அந்த சாமான் அறவிலைக்கு நாங்கள் தாரம் பண்ணி கொடுத்தா ஒரு கம்பெனிக்கு செய்யக்கூடிய ஒரு மோசடியாக என்ன செய்து அது இருக்குது. ஆனால் இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அது போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த நுகர்வோர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதில் டேமேஜ் இருக்குது, வேலை செய்யலை, வேக்காகலை, நான் நேரடியாக பார்க்கல, நீங்கள் அனுப்பினது போகிற ஃபோட்டோ பார்த்தா வேலை இல்லை, அப்படி வேலை செய்யலை அப்படின்றவங்க புகார் கொடுக்கும்போது அவங்க காசு ரிட்டர்ன் கொடுக்கணும், அந்த பொருளை வாங்கிடுறது அந்த காசை கொடுத்துடணும். அப்படித்தான் பிரபல்யமான இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து செய்யுது. விளங்கிட்டா? இப்போ உதாரணமாக அலி எக்ஸ்பிரஸ் போன்றவைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்கள் பொருள் வேலை செய்யலைன்ற ஃபோட்டோவை திரும்ப நீங்கள் ப்ரூஃபாக காட்டினா அவங்களுக்கு திரும்ப இமெயில் பண்ணுறது, இன்னைக்கு வேலை செய்யலை அப்படின்னா உடனடியாக ஒரு நாள் 24 மணி நேரத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், உங்கள் காசு ரிட்டர்ன் வந்துடும், பொருளை நீங்களே வச்சுக்கோம், காசு ரிட்டர்ன் அப்படி என்ன சில இதுகள் செய்யுது. அப்போ இன்னைக்கு ஊருக்குள்ளே இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, நீங்கள் காட்டினது இதுதான், நான் நீங்கள் சொன்ன துணி தான், அந்த வந்து பார்த்தா துணி வித்தியாசமாக இருக்குது, இது எனக்கு தேவையில்லைன்னு அந்த நுகர்வோர் திருப்பி சொல்லும்போது அதை திருப்பி எடுக்கிற அந்த விஷயத்தில் ஒப்பந்தம் பேசப்பட்டு இந்த பிஸ்னஸ் செய்தால் இந்த வியாபாரம் என்ன செய்யலாம், ஹலால் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு ஃபத்வா தராங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் கூறல் கேட்டீர்கள்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
7: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
8: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்பர்க்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் பெரும் கிருபையினால் இந்த மாதாந்திர நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் ஒன்று சேர்வதற்குரிய நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தரப்பட்டிருக்கிற தலைப்பு, நாவும் நரகமும். ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு இது. கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள், நாவு தப்பினால் நரகம் என்கிறது இஸ்லாம். சொல்லுவோமா இல்லையா? கரணம் தப்புனா மரணம். கரணம்னா என்னது? கரணம், கரணம் அடிக்கிறது. அதாவது என்னன்னா, ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? மரணமே வந்துவிடும் என்கிற அளவிற்கு சொல்லப்படுவது. அதே மாதிரி தான் இந்த நாவு. இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால், இதை நாம் பாவமான காரியங்களுக்கு பயன்படுத்தினால், நிச்சயமாக நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால்தான் இந்த தலைப்பு மிக பெரும் கவலையோடு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாவால் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம். அந்த பேச்சுக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்தோ, பின் விளைவுகளை குறித்தோ சிந்திக்காமலேயே நம்முடைய நாவு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறது. நரம்பில்லாத நாக்கு என்பார்கள், நரம்பில்லாத நாக்கு என்பார்கள். அதனால் இஷ்டம் போல் நம்முடைய நாவை நாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு பயன்படுத்தி விடுகிறோம். என்னவெல்லாம் இந்த நாவு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது? பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, ஆணவமாக பேசுவது, அவதூறுகள் பேசுவது, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த நாவு செய்யக்கூடிய சேட்டைகளை பற்றி நிறைய பேர் அவனுடைய வாயாலேயே தான் என்ன செய்கிறார்கள், வாழ்க்கையை இழக்கிறார்கள். அப்படிதானா? யாரையா பற்றி கமெண்ட் பண்ணும்போது இன்றைக்கி எப்படி சொல்கிறோம், பரவாயில்ல தான் நான் வாய் தான் கொஞ்சம் நீளம் அப்படிம்போம். அவர் நல்ல மனுஷன்தான், வாயை மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக வச்சுக்கிட்டாருனா அவர் நல்ல மனுஷன்தான். இப்படி நிறைய பேரை பற்றி நாம் சொல்லுவதை கேட்போம். குறிப்பாக பெண்களை பற்றியும் இந்த விமர்சனங்கள் அதிகமாக சொல்வதுண்டு. உங்களை நல்ல பொம்பளை தான்ப்பா, ஆனால் வாய் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு. வாய் இருக்கிறதே இந்த நாவு, நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கே இழுத்து விடக்கூடிய தகுதி எதுக்கு தான் இருக்கு? வாய் இருக்கு. நீங்கள் நிறைய சண்டைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. புருஷ முண்டாட்டி தகராறு ஆரம்பித்து எத்தனையோ சண்டைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். கொஞ்சம் உட்கார்ந்து இந்த சண்டை ஏன் வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. எதனால? இதனால தான். இதை மட்டும் ஒழுங்காக வச்சுக்கிட்டு இருந்தா நிறைய பேருடைய வாழ்க்கை நிம்மதியாக போகும். ஊர்லெல்லாம் சண்டே தான் விடுமுறை, அப்படிதானே? இந்த சண்டேவெல்லாம் இன்னைக்கு சண்டையாக மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த சண்டையினுடைய இறுதியில் மண்டையே காலியாயிருக்கும். என்னன்னு பார்த்தா இந்த வாய். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எதையாவது பேசி, எதையாவது குத்தி காட்டி பேசி, இப்படியே என்ன செய்கிற சகோதரர்களே, பிரச்சனைகளை வளர்த்து கொண்டே இருப்பது சில பேருக்கு பொழுதுபோக்கு. நாக்கில் அவன் ஒரு பிளேடை ஒட்டி கொண்டு போவதை போல்தான் நிறைய பேருடைய நாவு என்ன செய்யும், எதையாவது வெட்டி கொண்டே அறுத்து கொண்டே இருக்கும். நாலு பேருக்கு மத்தியிலே சண்டை மூட்டி விடாட்டா அவனுக்கு தூக்கமே வராது. இப்படியெல்லாம் நிறைய வித்தியாசமான மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அதனால்தான் பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் நாவு விஷயத்தை குறித்து ஏராளமான எச்சரிக்கைகளை தந்திருக்கு. இங்கே ஏன் நாவும் நரகமும் என்கிற தலைப்பு தரப்பட்டது அப்படின்னா, நாவை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்ட நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து பார்க்கிற போது, நாவி விபரீதங்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டிய நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து பார்க்கிற போது முடிவுக்கு நம்ம இப்படித்தான் வர முடியுது. இப்படி இந்த நாவு பெரும்பான்மையான மனிதர்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதனாலதான் நாவும் நரகமும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கு. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமையான ஒரு கட்டளையை விடுகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. குல், நபியே சொல்லுங்கள், குல் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், யகூலு அல்லதி ஹி அஹ்சன், எது மிக மிக நன்மையோ அதையே அவர்கள் பேசட்டும். எது நன்மையோ அதை மட்டும் அவர்கள் என்ன செய்யட்டும், பேசட்டும். நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கிடையில் இந்த பேச்சின் மூலம் பிரச்சனைகளை தூண்டிவிடக்கூடியவனாகவே இருக்கிறான். பேச்சு மட்டும் அளவோடு இருந்து விட்டால் சகோதரர்களே, எத்தனை விவாகரத்துகள் தடுக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் எத்தனை பிரச்சனைகள் தடுக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் உறவுகள் முறிக்கப்படுவது எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் எத்தனை நட்புகள் பிரியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நட்புகள் பிரி யோசிச்சு பாருங்க, அப்படியே உங்க வாழ்க்கையில கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாருடைய நட்பை எல்லாம் இழந்திருக்கிறீர்கள்? எந்த உறவுகளை, உறவுக்காரர்களுடைய உறவுகளை எல்லாம் இழந்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை உங்கள் மனைவியினுடைய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை உங்கள் பெற்றோருடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்கள்? எத்தனை முறை உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது? அல்லது எத்தனை முறை உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களுடைய ஆத்திரத்திற்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இல்ல, அப்படியே யோசிச்சு பார்த்து ஒரு லிஸ்ட் போடுங்க. காரணம் எதுவாக தான் இருக்கும்? இந்த வாயாகத்தான் இருக்கும். அதனால் தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது? குல் இபாதி. இஸ்லாம் என்ன சொல்கிறது? குல் இபாதி.

0: ஒரு முறை சொல்லுகிறார்கள், இன்னல் அப்த லயத்கல்லமு பில் கலிமா. ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறார். இங்கே கலிமா என்று தான் சொல்லப்படுகிறது, ஒரே ஒரு வார்த்தையை பேசுவார். மா யதபய்யனு ஃபீஹா யஸில்லு பிஹா இலன்னார் அப்அத மிம்மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. ஒரே ஒரு வார்த்தையை தான் பேசுவான். அது ஏற்படுத்தக்கூடிய பாரிய விளைவுகள் எப்படி இருக்கும் என்றால், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ, தொலைதூரம் இருக்கிறதோ, அவ்வளவு தூரம் அவன் நரகத்தின் பக்கம் எடுத்துச் செல்லப்பட்டு விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ நாம் அவனை எங்கு கொண்டு போய் சேர்க்குது? நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. எத்தனை வார்த்தை பேசுவதனால் பின் விளைவுகளை புரியாமல், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல், இந்த வார்த்தையை அவன் பாவித்ததனால் பயன்படுத்தியதனால் இறைவன் படக்கூடிய ஆத்திரத்தை பற்றி பொருட்படுத்தாமல், இந்த நாவு அவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய விபரீத விளைவுகளை பற்றி அவன் யோசிக்காமல் அவன் பயன்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலைவு அவன் நரகத்தின் பக்கம் எடுத்துச் செல்லப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இது, எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! ஒரு வார்த்தை கொண்டு போய் அவனுக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்றால், வாழ்விலே நாம் பயன்படுத்தக்கூடிய அல்லது இதுவரைக்கும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் நாம் பேசியிருக்கிறோம், எவ்வளவு அவதூறுகளை பேசியிருக்கிறோம். சில பேர் ஊசியை வைத்து குத்துவதை போல் பேசுவார்கள். ஒரு வார்த்தை பேசினாலும் திரு வார்த்தையா பேசிட்டேனான்னு பக்கத்துல ரெண்டு பேர் ஏத்தி வேற விடுவான். நறுக்குன்னு நாலு கேளுமா, எப்படி நறுக்குன்னு நாலு கேளு அப்படிம்பா. இப்படி சகோதரர்களே, சுற்றி இருப்பவர்கள் உசிப்பு விட்டு உசிப்பு விட்டே நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளந்து பேசியிருக்கிறார்கள், அளவோடு பேசியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற வார்த்தைகளை எண்ணிவிடக்கூடிய அளவிற்கு மிக சொற்பமான, அதே நேரத்தில் அர்த்த புஷ்டியுடன் கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நபியினுடைய சிறப்பு என்று சொல்லுவார்கள். சரியான மொழியில் இதை மொழிபெயர்க்க முடியாத அளவிற்கு மிக அற்புதமான வார்த்தை. ஓரளவிற்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் வார்த்தைகளின் திரட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா. ஒரு வார்த்தை தான், அதை வச்சு பேரா பேராவாக விளக்கம் எழுதலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி இருப்பார்கள், அதை குறித்து பக்கம் பக்கமாக விளக்கங்கள் எழுதலாம். ஆனால் பக்கம் பக்கமாக இருக்கிற விளக்கங்களை எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மொழி ஞானம் வழங்கப்பட்டவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகிலத்தின் அற்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் இன்னைக்கு தேவையில்லாமல் தான் நிறைய வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பேசக்கூடாத இடங்களில் நிறைய விஷயங்களை பேசியே நமக்கு பெற வேண்டிய நிறைய விஷயங்களை நாம் இழந்திருக்கிறோம். அப்படிதானா எல்லா விஷயமும் இன்றைக்கு பார்க்கப்படுகிறதா இல்லையா? ஒரு கம்பெனியில் ப்ரொமோஷன் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? ஒரு இவன் மேலுக்கு மேல் இவன் வாழ்க்கையிலே முன்னேறி வருவதற்குரிய விஷயங்கள் தீர்மானிக்கப்படும் போது நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் என்பதை கவனிக்கிறார்களா இல்லையா? இவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது அவனோடு?
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அப்படியே ஊருக்கே அவமானம்டான்னு ஊரை இழுப்பான், தமிழ்நாட்டுக்கு அவமானம்டான்னு மாநிலத்தை இழுப்பான். நீ எல்லாம் ஒரு இந்திய நாடா, இந்தியாவுக்கே இது கேவலம்பா. நீ வெளிநாட்டில் இருக்கிறதுக்கே கேவலம்பா. யாரு இவன் ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் வந்த பிரச்சனைய, ஒரு இனப்பிரச்சனையை, மொழி பிரச்சனையை, தேச பிரச்சனை வரைக்கும் கொண்டு வந்துருவான். என்ன செய்யணும்? உடனே அவனை ஃபோனில் பிடி, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இவரு உடனே அவரை ஃபோனில் பிடி, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நாலு வார்த்தை நெருக்குன்னு பேசாட்டா இவருக்கு தூக்கம் வரேன். ஆனால் ரசூலுல்லாவுடைய வழிமுறை என்ன? மனைவியோடு

0: சொல்ல நிற்கிறாங்க. யூத பெருச்சாளிகள் பெருமானாருடைய குடும்பத்தை கடந்து செல்கிறது. எப்பவுமே சும்மா போக மாட்டான் இந்த யூதன். இந்த யூதன் இருக்கிறானே, எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு. போகும்போது அப்படியே போகிற போக்கில் ரசூலாவை கொஞ்சம் வெறுப்பேற்றலாம் அப்படின்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு போகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும்னா நமக்கு தெரியும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்னு அர்த்தம். இவன் என்ன செஞ்சான், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும்ங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா அதுக்கு ஒரு அழகான ரிப்ளை பண்ணாங்க. ஆனா கூட இருக்கிற ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க, வாலைக்குமுஸ்ஸாமு வல்லஅனது வல்கதப். அவன் சொன்னது ரெண்டு, இவங்க சொன்னது மூணு. அப்படிதான் உடனே ரசூலுல்லாஹி உங்கள் மீது சாபமும் கோபமும் மரணமும் உங்களுக்கு உண்டாகட்டும்ங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சா யூதனை பத்தி ஒண்ணுமே சொல்லல. மனைவி பக்கத்தில் போற ஆயிஷா, ஏன் நான் உன்னை இப்படி வன்மமானவளாக பார்க்கிறேன், இவங்க கோபப்பட்டது யாருக்கு, யாருக்காக கோபப்பட்டாங்க, நபிக்காக. இப்படிதானே, இப்படி மட்டும் நம்ம ஒய்ஃபை பார்த்து நம்ம சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும், ஏயோ உனக்காக நான் பேசுறேன் நீ என் அப்படி. ஆனா அவங்க அன்னை அப்படிதானே, உம்மஹாத்துல் மூமினில் ஒரு ஆளாச்சே, யார சுழல்லா அலம் தஸ்மா மா காலு, அவங்க சொன்னது நீங்க கேட்கலையா யார சுழல்லா அலம் தஸ்மா மா குல்து, ஆயிஷா நான் சொன்னதை நீ கேட்கவில்லையா, இதுதாங்க அதுக்கு. எப்படி, அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா யார சொல்லல்லா, ஆயிஷா நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்பதை நீ கேட்கவில்லையா, அப்படியா நீங்க என்ன சொன்னீங்க யார சொல்லல்லா. பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட கேட்காமல் இருந்தது பெருமானார் கொடுத்த ரிப்ளை. நானும் சொன்னேன் வாலைக், அவங்க ரெண்டு வார்த்தை சொன்னதுக்கு பதில் ரசூல் எப்படி முடிச்சாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சாங்க. ஏன், ரசூலுல்லாவுக்கு தெரியும் இந்த நாவு என்பது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று. எப்படி இத்தனைக்கும் திருமறை குர்ஆனே அனுமதி கொடுத்திருக்கிறது, எப்படி உங்களை யாராவது ஒருவர் உங்கள் மீது வரம்பு மீறினால் அவர்கள் வரம்பு மீறுகிற அதே அளவு நீங்களும் வரம்பு மீறுங்கள், அனுமதி இருக்கிறது திருமறை குர்ஆனில். ரெண்டு வார்த்தையை சொல்லி அவன் பேசுறான், அதுக்கு ரசூலுல்லா பதில் கொடுக்கும் போது ஒரே வார்த்தையில முடிச்சாங்களே, வாலைக் உன்மீதும் உண்டாகட்டும்னு. இதுதாங்க அதபு. இந்த அதபு இல்லாட்டா நமக்கு வந்துடும் அதாபு. அதனாலதான் நாவும் இந்த நாவை சரியாக பயன்படுத்தாவிட்டால், இந்த நாவை முறைப்படி பாவிக்காவிட்டால் சகோதரர்களை, நிச்சயமாக அதனுடைய பின்விளைவு நரகம் தான், அதிலே மாற்றுக்கருத்தே கிடையாது. அவ்வளவு மோசமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நபி தோழர் ஒருவர் உக்பா இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், மன் நஜாத், நஜாத்னா என்ன? இங்கே உள்ள பழைய ஆட்களுக்கு தெரியும் நஜாத்னா, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு முக்கியமாக தெரியும். என்னதுங்க நஜாத்னா, நஜாத்னா என்னது, தௌஹீதா? நம்ம ஊர்லலாம் நமக்கு பேரை தான் நஜாத்துக்காரங்க, நஜாத்துக்காரங்க. ஆரம்ப கால தௌஹீது பிரச்சாரம் அன்னஜாத் என்கிற பேரில் அந்த பத்திரிகை துவங்கி பிரச்சாரம் செய்யப்பட்டதனால் நஜாத்து நஜாத்தும்பாங்க. இவங்கெல்லாம் நஜாத்துக்காரங்க, உண்மையிலேயே நஜாத்து அன்னைக்கே தேடி இருக்கிறாங்க. யாரு, சஹாபாக்களே தேடி இருக்கிறாங்க. யாரோ சொல்லலாம், மன் நஜாத், நஜாத் என்றால் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம யார்ட்டையா வந்து நஜாத் என்றால் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், எதையோ சொல்லுவோம். ஆனா நஜாத் என்றால் வெற்றி என்று பொருள். நஜாத் என்றால் என்ன, வெற்றி என்று பொருள். யார சொல்லலாம், வெற்றி என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதிலை சொல்லுகிறார்கள். அதற்கு முதல்ல சொல்றாங்க, அம்சிக் அலைக லிசானக, உக்பா உனது நாவை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், அதுலதான் வெற்றி இருக்குது. நம்ம கிட்ட வந்து யாராவது வெற்றி என்றால் என்னன்னா பிலாசபி பேசியிருப்போம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை பண்ணணும் எல்லாம். அப்புறம் முதல்ல நீ வாயை ஒழுங்காக வைக்கணும். அப்படிதானே, முதல்ல எதை ஒழுங்காக வைக்கணும் சகோதரர்களே, நாவை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய சின்சியாரிட்டி, உங்களுடைய டிசிப்ளின், உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய ஸ்கில் எல்லாம் அப்புறம். முதலில் உங்களிடத்தில் இருக்க வேண்டியது, நீங்கள் பேண வேண்டியது நாவை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி எது என்று நபி தோழர் கேட்டபோது, அம்சிக் அலைக லிசானக, உனது நாவை உன் கட்டுப்பாட்டிற்குள் வை. இது எல்லாராலையும் முடியாது, பேசும்போது கேட்கும்போது ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆனால் எத்தனை பேரால் இதை கட்டுப்படுத்த முடிகிறது, எத்தனை பேரால் தங்களுடைய நாவை கட்டுப்படுத்த முடிகிறது? ஆத்திரத்தில், கோபத்தில், வெறுப்பில் உமிழ்ந்த நெருப்பாய் கக்கப்பட்ட வார்த்தைகள் கக்கப்பட்டதற்கு பிறகு, அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியதற்கு பிறகு, ஏண்டா அவனை பார்த்து அப்படி கேட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, இவன் உண்மையிலேயே சொல்லுகிற வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும், நான் சொல்லணும்னு நினைச்சு சொல்லல, அந்த கோபத்துல எனக்கு வந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவனால அவனுடைய நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற அர்த்தம். அதனால்தான் சொன்னாங்க, அம்சிக அலைக லிசானக, உனது நாவை உன் கட்டுப்பாட்டிற்குள் வை என்றார்கள். இன்னைக்கு நிறைய பேரால் வைக்க முடியறதில்லை. இன்றைக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே அதுதான். நாவை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாவை கட்டுப்படுத்த முடியாதனால் எத்தனையோ பிரச்சனைகளிலே போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியின் வழிகளில் முதல் வழியை சொல்லுகிற போது சொன்னார்கள், அம்சி காலை கிளிசானக், உனது நாவை நீ கட்டுப்படுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் உனக்கு தோல்விதான் மிஞ்சும் என்றார்கள். எத்தனை பேருடைய குடும்பங்கள் நடுத்தருவிலே வந்திருக்கிறது, எத்தனை பேருடைய வியாபாரம் பூஜ்ஜியத்திலே போய் முடிந்திருக்கிறது, எத்தனை பேருடைய முன்னேற்றங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை பேருடைய வளமான நலமான பலமான வாழ்வு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை நட்புகள் முறிந்திருக்கிறது, எத்தனை உறவுகள் உடைந்திருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகளை இந்த சமூகம் கண்டு கொண்டிருக்கிறது நாவை அடக்க முடியாத காரணத்தினால். நீங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் எச் ராஜாவுடைய பெரிய பிரச்சனை என்னது? வாயை மட்டும் அந்த சும்மா வச்சுக்கிட்டு இருந்தானா? பிரச்சனையே கிடையாது. இப்படிதானே இன்னைக்கு அவனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே எதையாவது நடக்க ஒன்று சொல்லிக்கிட்டு கோயிலில் நடந்துச்சு, சிறுமி கற்பழிக்கப்பட்டுட்டான்னு ஊர் உலகமே குமுறிக்கிட்டு இருக்கு. மொழிக்கு அப்பாற்பட்டு இனத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் கிறுக்க மாதிரி கோயிலில் எப்படி கதவு இருக்கும் அப்படிங்க? ஏன் தெரியவில்லை நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று? நீ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். 8 வயது சிறுமியை 8 நாள் கோவிலுக்குள் போட்டு இந்த காமகர்கள் இந்த காவி கைவர்கள் அவ்வளவு மோசமான முறையில் அந்த குழந்தையை சின்னாபின்னப்படுத்தி சீரழித்து விட்டு அந்த குழந்தையை எல்லாம் பண்ணி கடைசியை கொண்டும் போட்டு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து ஊர் உலகமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் சர்வ சாதாரணமாக இவர்களால் பதிலளிக்க முடிகிறது என்று சொன்னால், காரணம் இந்த நாவை பயன்படுத்த வேண்டிய தர்பியத்தை இஸ்லாம் தவிர எந்த மதமும் எந்த மார்க்கமும் போதிக்கவில்லை சகோதரர்களே. அதனாலதான் வெற்றி என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது உன்னுடைய நாவை கட்டுப்படுத்து என்று சொன்னார்கள். பாருங்கள், சுஃபியான் இப்னு அப்துல்லா என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்கள் விஷயத்தில் நீங்கள் அதிகமாக பயப்படுகிற விஷயம் எது என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் விஷயத்தில் நீங்கள் மிக பெரும் அளவில் பயப்படுவது எது என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே வருகிறது, ஃபஅஹத நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலிஸானி நஃப்ஸி ஸும்ம கால் ஹாதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவை தம் கரத்தால் பிடித்து சொன்னார்கள், நான் அதிகம் பயப்படுவது இதற்குத்தான். பாருங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு பட்டியலிட்ட சில ஹதீஸுகள். வெற்றி நாவை கட்டுப்படுத்துவதிலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் பயப்படுவது இந்த நாவை கட்டுப்படுத்தாத விஷயத்திலே இருக்கிறது. இப்படி எதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் விபரீதங்களை குறித்தும் விளைவுகளை குறித்தும் எச்சரிக்கை செய்து சொன்னார்களோ, இவைகள் அனைத்துமே சகோதரர்களே அதை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தாவிட்டால் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று கவலையோடு சொல்லியிருக்கிறார்கள். இதை யாருக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? சாதாரணமாக பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்ட உபதேசங்களா இது? விளைவுகளை யோசிக்காமல், பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் சகட்டு மணிக்கு வார்த்தைகளை இன்றைக்கு சில பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, அது அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்ட வாசகங்களா இது? பேணுதலாக வாழ்ந்தவர்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எந்த சிரமங்களையும் மின்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள், பெருமானாரின் அன்பையும் பெருமானாரின் மதிப்பையும் பெற வேண்டும் என்பதற்காக உயிரை கூட துச்சமெனக்கிறது இவர்கள், மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நாட்டையே தூர எறிந்துவிட்டு இன்னொரு நாட்டிற்கு குடிமக்களாய், எப்படி இன்னொரு நாட்டிற்கு அகதிகளை போய் குடியேறியவர்கள், அப்படிப்பட்ட சமூகம் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? உடைய வாழ்க்கையில் ஒரு நாள் முழுவதும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரைக்கும் நான் இன்றைக்கு பொய்யே பேசவில்லை, நான் இன்றைக்கு புறமே பேசவில்லை, நான் இன்றைக்கு யாரை பற்றியும் அவதூறு சொல்லவில்லை, நான் யாரையும் ஏளனமாக பேசவில்லை, நான் யாரையும் எடுத்தெறித்து பேசவில்லை, நான் யாருடைய மரியாதைக்கும் குறைவாக நடந்து கொள்ளவில்லை, நான் யாருடைய நன்மதிப்பையும் குறைத்து எடை போடவில்லை, நான் யாரை குறித்தும் கேவலமாக பேசவில்லை, நான் யாரையும் ஏமாற்றும் விதத்திலே பேசவில்லை, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று வைத்து நான் பேசியதில்லை என்று யாராவது இன்னைக்கு சொல்ல முடியுமா சகோதரர்களே? போலித்தனமான வாழ்க்கைக்கு இன்றைக்கு தயாராகிவிட்டோம், போலித்தனமான வாழ்க்கைக்கு இன்றைக்கு நாம் தயாராகிவிட்டோம். விருந்திற்கு வா என்று இவர் சொல்லுகிறார், அதிலும் உண்மை இல்லை, வருகிறேன் என்று சொல்லுகிறார், அதிலும் அவருக்கு உரிமை உண்மை இல்லை. அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. போன் பண்ணி நாளைக்கு வந்துருவீங்களா, எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு, சொல்லுவதிலும் இவருக்கு உண்மை இல்லை, நான் வந்துடுறேன் பாய் கவலைப்படாதீங்க என்று அவர் சொல்லுகிறாரே, அதிலும் உண்மை இல்லை. உண்மை இல்லாத பேச்சுகள் இன்றைக்கு எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம், உணர்வு இல்லாத பேச்சுகள் எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு எத்தனை பேரை நம்முடைய பேச்சால் காயப்படுத்துகிறோம், எவ்வளவு பேரை ஏளனம் செய்கிறோம், எவ்வளவு பேரை எள்ளி நகையாடுகிறோம், எவ்வளவு பேருடைய மானங்களோடு விளையாடுகிறோம், எவ்வளவு பேருடைய உணர்வுகளை துச்சமென மதிக்கிறோம் சகோதரர்களே. காசில்லை என்பதற்காக எத்தனை பேரை மோசமான முறையில் பேசுகிறோம், நெருங்கிய உறவாக இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் பொருளாதாரம் இல்லையே என்பதற்காக அவர் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறோம், அவருடைய மானங்களோடு எவ்வளவு விளையாடி இருப்போம், அவரிடத்தில் இருக்கிற குறைகளை சொல்லி எத்தனை முறை சுட்டிக்காட்டி இருப்போம், அவருடைய அவருக்கு இருக்கக்கூடிய பலகீனங்களை எத்தனை முறை சுட்டிக்காட்டி குத்தி காட்டி பேசியிருப்போம். இப்படியே எடை போட்டு பாருங்கள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டால், நாம் பிறரை காயப்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், நாம் சொன்ன பொய்கள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், நாம் சொன்ன அவதூறுகள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், யாரையெல்லாம் ஏமாற்றினோமோ, யாரையெல்லாம் ஏளனம் செய்தோமோ, யாரையெல்லாம் கேவலமாக பேசினோமோ, யாருடைய நன்மதிப்பெல்லாம் குறையும் விதத்தில் குழையும் விதத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தினோமோ, இவைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு நாளைக்கு இதற்குரிய பதிலை தா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதிலை வைத்திருக்கிறோம் சகோதரர்களே? சாதாரணமானது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் வரக்கூடிய மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய முஃப்ளிஸ் என்கிற நிலையில் திவால் ஆகக்கூடியவரை பற்றி சொல்லும் போது, திவால் ஆனவர் என்றால் தெரியுமா சகோதரர்களே, என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று மஞ்சள் நோட்டீஸ் காட்டி சில பேர் இங்கிருந்து பறந்து போவார்களே, அப்படிப்பட்ட நிலைக்கு வருவதற்கு பேர் தான் திவால் ஆகக்கூடிய வாழ்ந்து கெட்டவன் என்று சொல்லுவோம். செல்வத்தோடும் செழிப்போடும் செல்வாக்கோடும் வாழ்ந்தவன், காசும் பணமும் நிறைய வைத்திருந்தவன், பொருளாதாரம் அதிகம் சம்பாதித்தவன், நிறைய லட்சங்களை நிறைய கோடிகளை தன் கண்ணால் கண்டவன், ஆனால் திடீரென்று எல்லாமே இழந்து அவன் பஞ்சை பராரியாய் போய் நிற்கக்கூடிய ஒரு நிலை வருமே, அதற்கு பேர் தான் முஃப்லிஸ், திவாலானவன் என்று அர்த்தம். அவனை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், முஃப்லிஸ், திவாலாகி போனவன் யார் என்று தெரியுமா? யாரிடத்தில் தங்கமோ வெள்ளியோ இல்லையோ, யாரிடத்தில் காசோ பணமோ இல்லையோ, அவன் தான் திவாலாய் போனவன் யா ரசூலல்லா. நபிகள் நாயகம் என்ன தெரியுமா சொன்னாங்க, மறுமை நாளிலே வருவான், மறுமையிலே வரும்போது தொழுகையை கொண்டு வருவான், நோன்பையை கொண்டு வருவான், தான தர்மங்களை கொண்டு வருவான், சக்காத் சதக்காவை கொண்டு வருவான், ஆனால் வரும்போதே ஒருவனை திட்டி இருப்பான் என்கிற விஷயத்தை தான் முதல்ல சொல்றான். ஒருவனுடைய பொருளாதாரத்தை சுருண்டி இருப்பான், ஒருவனுக்கு எதிராக அவதூறு சொல்லி இருப்பான். வந்தவன் என்னாவும், இவன் செய்த நன்மைகள் எல்லாம் இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டு விடும். எப்படி ஒருவரிடத்தில் நீங்கள் கடன் வாங்கிவிட்டால் அந்த கடன் திருப்பி ஒப்படைக்கப்படுமோ, அது போன்று நம்மால் பேசப்பட்ட எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடனை போன்று வைத்திருக்கிறான். சும்மா கிடையாது, சர்ற மாதிரி அவனை பேசிட்டேன்டா, செம்ம பேச்சு பேசிட்டேன்டா. பெருமையாக இன்றைக்கு நிறைய பேர் ஒருத்தனை திட்டிட்டு, ஒருத்தனை பேசிட்டு, ஒருத்தனை கேவலப்படுத்திட்டு, ஒருத்தனை ஏளனப்படுத்திட்டு, அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு அவனை செம்ம கலாய் கலாச்சிட்டேன். நம்ம சென்னை தமிழ்நாட்டு பசங்க, ஸ்ரீலங்காவில் அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. இன்றைக்கு இது ஒரு பெரிய திறமையாக பார்க்கப்படுகிறது. நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருவருடைய குறைகளை பற்றி பேசுவது, ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்களை பற்றி பேசுவது, ஒருவரிடத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை பற்றி பேசுவது இன்றைக்கு பெரிய திறமையாக பார்க்கப்படுகிறது. அவனை போட்டு பாடாப்படுத்துறது, கொஞ்சம் பேச தெரியாது அவனால் சிக்கிட்டானா, அவனை போட்டு பிரிச்சு மேயறது, இதை செய்து பெருமையாக இதை வெளியே வேற பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பழக்கம் வழக்கம் சில பேரிடத்தில் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்படுங்கள், திவாலாய் போகிற சூழ்நிலை வந்துவிடும், திவாலாய் போகிற சூழ்நிலை வந்துவிடும். உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய தானம், உங்களுடைய தர்மம், உங்களுடைய ஹஜ்ஜு, உங்களுடைய உம்ரா, நீங்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள், நீங்கள் செய்த திக்ரு, நீங்கள் செய்த திலாவத்து, நீங்கள் செய்த ஏனைய நன்மைகள் எல்லாம் சகோதரர்களே அங்கே விலை பேசப்படும். விலை பேசப்படுவதற்கு உரிமை உங்களுக்கு தரப்படாது. என்னுடைய விஷயத்தில் நான் பேசினால் நான் எனக்கு சாதகமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும், ஆனால் மறுமையில் யாரால் யாரெல்லாம் என்னால் பாதிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் என்னுடைய நாவால் பாதிக்கப்பட்டார்களோ, அவர்களுக்கும் எனக்கும் இடையில் இந்த பஞ்சாயத்து நடக்கும் போது என்னால் தீர்ப்பு சொல்ல முடியாது. அல்லாஹ் அங்கே கூலியை மட்டும்தான் தருவான். நீ அவனை திட்டி இருக்கிறாயா, ஓகே, அந்த திட்டுதலுக்கு பகரமாக இந்த அவனுடைய தொழுகையை நீ வச்சுக்கோ, அவதூறு பேசினியா, இந்த அவனுடைய நோன்பு வச்சுக்கோ, ஏளனமாக பேசியா, எடுத்தறிந்து பேசினாயா, கேவலப்படுத்தினாயா, அவனை பரிகாசம் செய்தாயா, அவனுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவனுடைய மனதை காயப்படுத்தினாயா, எல்லாத்தையும் கொடுப்பான். கடைசியில் செய்த நன்மைகளை எல்லாம் இழந்து நிராயுதவாணியாய் நிற்கதியாய் அவன் நிற்கும் போதும் சகோதரர்களே, அவன் கணக்கில் இருக்கிற பாவங்களின் அழுக்குகள் சுத்தப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, அவன் கணக்கிலே இருக்கிற பாவங்களின் கரைகள் முழுமையாக அழிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது, இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரையெல்லாம் இவன் எடுத்தறிந்து பேசினானோ, யாரையெல்லாம் இவனுடைய நாவால் இவன் காயப்படுத்தினானோ, யாரையெல்லாம் ஏளனம் செய்து, யாரையெல்லாம் கேலி செய்து, யாரையெல்லாம் குறைபடுத்தி, யாரையெல்லாம் கலங்கப்படுத்தி இவனுடைய நரம்பில்லாத நாக்கால் யாரையெல்லாம் அவன் அசிங்கப்படுத்தினானோ அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இவனிடத்திலே கொடுக்கப்படும். யோசித்து பாருங்கள் எவ்வளவு மோசமான விளைவை இந்த நாவு ஏற்படுத்தி விடுகிறது. அறுத்து போட்டா 1/2 கிலோ தேராது, அறுத்து போட்டா 100 கிராம் தேராது, ஆனால் இந்த நாவு 70 கிலோ 80 கிலோ உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றி விடுகிறது. சகோதரர்கள் யோசிச்சு பாருங்க, அவன் தொழுத தொழுக, அவன் வைத்த நோன்பு, அவன் ஓதிய திலாவத்து, அவன் செய்த விக்ரி, அவன் செஞ்ச ஹஜ்ஜு உம்ரா, இவைகளெல்லாம் இவனுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர வேண்டியது. எல்லாத்தையும் கொண்டு வருவான், பத்திரமா கொண்டு வருவான். ஆனால் இந்த உலகத்திலே அவனுடைய நாவு ஆடிய சில ஆட்டங்களின் காரணத்தினால், அவனுடைய வாய் ஆடிய சில விளையாட்டுகளின் காரணத்தினால் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவன் கடைசியில் நரகத்திற்கு போகக்கூடிய சூழலை வந்துவிடும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது, அன் அக்ஸரி மா யுத்கிலு நாஸ்ன்னார், அன் அக்ஸரி மா யுத்கிலு நாஸ்ன்னார், அதிகமாக மக்களை நரகத்திலே நுழைவிப்பது எது என்று கேள்வி கேட்டப்படும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஃபமு வல் ஃபர்ஜு, இந்த நாவும் அவனுடைய மர்மஸ்தானமும் தான், இந்த நாவும் அவனுடைய இரண்டு தொடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறுப்பு தான் அவனை நரகத்திலே அதிகம் கொண்டு போய் சேர்க்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இந்த நாவை பயன்படுத்த வேண்டும் சகோதரர்களே, எவ்வளவு எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தர்பியத்தை நமக்கு சொன்னார்கள். இன்றைக்கு நமக்கும் பிறருக்கும் இடையில் வித்தியாசமே இல்லை என்கிற அளவிற்கு அல்லவா நம்முடைய நாவுகள் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆத்திரம் வரும்போது, கோபம் வரும்போது என்ன பேசுகிறோமே என்று தெரியாமல் எவ்வளவு மோசமான முறையில் சில கட்டங்களிலே பேசிவிடக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. பெற்ற தாய் என்று கூட பார்க்காமல் இன்றைக்கு பல பேர் தாயை பேசுகிறார்கள், தந்தையை பேசுகிறார்கள், மனைவியை பேசுகிறார்கள், மக்களை பேசுகிறார்கள். எவ்வளவு பேர் ஒருவர் இருக்கும் போதும் இல்லாத போதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பதிவு செய்யப்படும், எல்லாம் பதிவு செய்யப்படும். இன்றைக்கு பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பழக்கமே நம்மில் பெரும்பான்மையாளவர்களுக்கு இல்லை. வயதில் மூத்தவர்களை சர்வ சாதாரணமாக அவன் இவன் என்று பேசுகிறோம், அவன் வந்தானா அவன் போனானா என்று சொல்லுகிறோம். ஒவ்வொருவனுக்கும் ஒரு பட்டப்பேரை சொல்லி, ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான பேரை வைத்து அவர்களை நாம் மிகவும் மோசமான முறையில் கேவல்படுத்தி கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒருவன் இருக்கும் போதும் ஒருவன் இல்லாத போதும் அவனோடு நாம் எப்படி பழகி கொண்டிருக்கிறோம். இருக்கும்போது அவர் பேசுறது அல்லாஹ் அக்பர், பதிவு செய்தால் கவிஞர்கள் தோத்து விடுவார்கள், அவ்வளவு அழகா பேசுறது. அந்த பாய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அப்படியே பேசுறது, ஃபேஷனா பேசுறது, ரொம்ப அழகா பேசுறது. போன உடனே பா போயிட்டான்டா, அந்த கதவை கூட தாண்டி இருக்க மாட்டார், போன உடன் பா போயிடுச்சு போயிடுச்சுன்னு எதை சொல்லுவோம், ஆடையும் மாடையும் 4 கால் பிராணியை தான் போயிடுச்சும்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த வந்துச்சு போனுச்சுங்கிற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், நம்மை போன்று சக மனிதர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். யாரையாவது சகோதரர்களை பட்டப்பேர் இல்லாமல் இன்றைக்கு சொன்னால் பிறரால் புரிஞ்சிக்க முடியுதா, எந்த அளவிற்கு இந்த பட்டப்பேர் சொல்லி பேசுவதன் மடத்திலே சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது என்றால், அவருடைய இயற்கையான இயற்பெயரை சொன்னால் பல பேருக்கு தெரிவதே இல்லை. பாய் நேத்து அகமது வந்தாரு, அகமது காக்கா வந்தாரு, எந்த அகமது அப்படின்பார், தம்பா அந்த சொட்டை தலை அப்படின்னா தான் அவனுக்கு புரியுது. அகமது வந்தார், இன்னாருடைய மகன் வந்தார், இந்த தெருக்காரர் வந்தார், இந்த ஊருக்காரர் வந்தாருன்னு 1000 அடையாளங்கள் அவருக்கு இருக்கு, அதெல்லாம் அவருக்கு சொல்ல மாட்டார். இப்படிதானங்க, அகமதுன்னு ஒருத்தர் வந்தாரு, ரைட், ஓகே, மேபி அகமதுங்கிற பேர்ல ஒரு 4-5 பேர் இருக்கலாம். ஏன்பா அவருக்கு ஒரு குடும்ப பேர் இல்லையா, அவருக்கென்று தெரு இல்லையா, அவருக்கென்று ஊர் இல்லையா, அவர் வேலை பார்ப்பதற்கு கம்பெனி இல்லையா, அவர் எந்த பொறுப்பிலே வேலை பார்க்கிறார் அந்த பொறுப்பு இல்லையா, கொஞ்சம் யோசிச்சா சொல்லலாம். ஆனா இவருக்கு இப்படி சொல்லி பழக்கம் இல்லையே, எவனை பார்த்தாலும் நெட்ட குட்ட இப்படியே சொல்லி சொல்லியே பழகிறது. இது எங்கத்தனமா இவங்க பழகிறார்கள் சகோதரர்களே. இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது மாணவர்கள் பருவத்திலே இருக்கும் போது யாராவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு என்ன பேரு, என்ன பேரு, ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம பேர் வச்சிருப்போம் நம்ம டீச்சர்களுக்கு, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆசிரியர் வந்து விட்டால் வந்துருச்சு கத்தி அப்படிங்கிறது, வந்துட்டாரு ரம்பம். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது நீங்க அப்படிதான் கேட்டுறாதீங்க, பசங்க சொன்னதை சொல்றாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு டீச்சர், ஒரு சார் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன், எப்போ பார்த்தாலும் உபதேசம் பண்ணுவார் இந்த பசங்களுக்கு. உபதேசம் பண்ணும்போது பசங்க மூஞ்செல்லாம் அப்படி ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி போகும். அப்போ அவர் சொல்லுவார், தம்பி பாகக்காய் வந்து கசக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லதுன்னார் ஒரு வாட்டி. உடனே அவருக்கு பாவக்கான்னு பேர் வச்சிட்டானுங்க. எவ்வளோ பெரிய ஒரே வாட்டி கிளாஸுக்கு ஒரு எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவார், அவர் அட்வைஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாரா அப்படிமா. உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த உபதேசத்தினுடைய வீரியத்தை இவர்கள் புரிந்து கொள்வதற்கு, தம்பி பாகக்கான கசக்கும் ஆனா உடம்புக்கு நல்லதுன்னு பாருங்க அண்ணன், அவருக்கு பேர் என்னது, பாவக்கா. இதுவா தர்பியத்து சகோதரர்களே, இப்படியே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ட பேரு, யாரையாவது விட்டு வைத்தோமா? இன்றைக்கு வயதில் மூத்தவர்கள் சிறியவர்கள் இருக்கிற பேரே இல்லாமல் ஏங்க, ஒரு நேஷனாலிட்டியை கூட இன்னைக்கு எப்படிங்க சொல்றோம்? மஞ்ச பச்சை சொல்லு, உங்களுக்கு யாரை நான் சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு, அப்படிதானே? மஞ்ச பச்சை எல்லாத்தையும், கருப்புன்னு யாருக்கும் சொல்றது இல்லை இது வரைக்கும், கருப்பு வெள்ளன்னு சொல்றது கிடையாது, மஞ்ச பச்சை. இப்படி சகோதரர்களே சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இதெல்லாம் நம்முடைய வழக்கத்திலே பழக்கத்திலே இது தவறு என்றே குற்றம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு குற்றம் என்றே தெரியாமல் உணராமல், உணரப்படாத தீமைகள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, படித்து பாருங்கள் சகோதரர்களே. இதெல்லாம் ஒரு குத்தமா, இதெல்லாம் ஒரு தப்பா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு பிறரை பற்றி பேசுவது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஒருத்தர் எப்படி இருப்பான்? அல்லாஹ்வுடைய படைப்பில் ஒன்னு நெட்டையா இருப்பான், இல்லட்டா குட்டையா இருப்பான், அப்படிதான, கொஞ்சம் குண்டா இருப்பான், இல்லட்டா கொஞ்சம் ஒல்லியா இருப்பான். எதையாவது சொல்லி யார் சகோதரர்களே நினைத்த மாதிரி சாப்ட்வேர் ப்ரோக்ராமா பண்றோம்? நம்ம நினைச்ச மாதிரி மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும்னு நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணியா சகோதரர்களே பிள்ளைகளை பத்தி வெளியே விட முடியும்? அல்லாஹ் நமக்கென்று என்ன வடிவத்தை என்ன நிறத்தை நாடி இருக்கிறானோ அந்த நிறத்திலும் வடிவத்திலும் தான் வருவார்கள். நிறைய பேர் ஒரு ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க, திருமணம் ஆனதற்கு பிறகு வேற வேற ஷேப்ல ஆகத்தான் செய்வாங்க, அப்படிதானே? அப்படித்தானே சகோதரர்களே, குண்டாக இருக்கிற ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு ஒல்லியாவதும், ஒல்லியாக இருக்கிற பெண்கள் திருமணமானதற்கு பிறகு குண்டாவதும் இயற்கை. சிரிப்பீங்களே எல்லாரும் இப்படி சொன்ன உடனே? பொதுவாக தான் சொல்றேன் நான். இப்படி சகோதரர்களே கால சக்கரம் சுழலும் போது நிச்சயமாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக அதையெல்லாம் நம்ம வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர், இப்படியே பட்ட பேர்களை நாம் சுட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போது? நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு மேட்ரா, இபிகோ விட்டு விடலாம் சகோதரர்களே, இந்த உலகத்தின் சட்டங்கள் இதை விட்டு விடலாம், ஆனா பக்கத்திலே இருக்கிற மலக்குமார்கள் மா எல்ஃபுபு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீம். அல்லாஹ் மலக்குமார்கள் நம்முடைய அனைத்து காரியங்களையும் பதிவிடுகிறார்கள் என்கிற செய்தியை நமக்கு விளக்குகிற போது கௌல் என்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா எல்ஃபுபு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீம். அவர்கள் பாவிக்கிற பயன்படுத்துகிற எந்த ஒரு கவுல் வார்த்தையாக இருந்தாலும் அதை உறுதியாக பதிவு செய்கிற பதிவாளர்கள் இல்லாமல் இல்லை. இப்போ நம்ம பேசுகிற எல்லாம் என்ன செய்யப்படுது? ரெக்கார்டு, எல்லாமே ரெக்கார்டு செய்யப்படுகிறது, எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாவிடத்திலே போய் நின்று யாழ்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ராயாலாம் அல்லா கிட்ட கேட்க முடியாது. இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்கலாம், இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்கலாம். டக்குன்னு உங்கள் மேனேஜர் கூப்பிட்றாரு, உனக்கு இந்த மாதத்துலேருந்து 500 கம்மி. ஒய் என்னாச்சு என்னாச்சு? நீ என்னை பார்த்து சொட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார்னு வைங்க சார், இதெல்லாம் ஒரு மேட்ரா சார், இதுக்கு போய் 500 கம்மி பண்ணிட்டீங்கன்னா இங்கே கேட்கலாம், அங்கே போய் கேட்க முடியுமா? நிச்சயமாக கேட்பேன். ஏன் ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்லிவிட்டார்கள், லெச்கல்ல மொபில் கேலிமா, ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான் விளைவு தெரியாமல், அது இவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இன்னொரு செய்தியை பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை பற்றி கேட்கிறார், அனில் அமல் الذي يدخله الجنه ويبعده عن النار. அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் சமீபித்து வைக்கக்கூடிய நரகத்திலிருந்து தூரமாக்கக்கூடிய ஒன்றை கேளுங்கள். எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் அந்த முன்னோர்கள். இப்படி சொர்க்கத்துக்கு போறதுன்னு சொன்னாலே அது எதுல இருந்து வளர்கிறதா? எதுல இருந்து வளர்கிறது? நரகத்திலிருந்து வளர்கிறது, அப்படிதானே? நான் ஊர்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு போய் ஒருத்தர்கிட்ட கேட்போமா, நான் சவுதியிலிருந்து செல்ல வேண்டும் ஊரில் போய் செட்டில் ஆக வேண்டும் அப்படின்னு கேட்போமா? ஊர்ல போய் செட்டில் ஆகிறனாலே என்னது, இங்கிருந்து போறேன்னு தான் அர்த்தம். ஆனா சொர்க்கம் நரகம் என்று வரும்போது சகோதரர்களே அதில் எந்த விதத்திலும் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது. ஏன்னா மார்க்கம் ஒன்றை சொல்லி இருக்கிறது, அதாவது நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் கூட கொஞ்ச காலம் நரகத்தினுடைய வேதனை அனுபவித்து விட்டு எங்க போகலாம்? அவங்க சொர்க்கத்துக்கு போகலாம். அப்போ சொர்க்கவாசிகள் எல்லாருமே அல்லாஹ் நாடியவர்களை தவிர சிலர் அதில் எப்படியும் இருக்கலாம், நரகத்தின் வேதனை அனுபவித்து விட்டு கூட சொர்க்கத்திற்கு போக முடியும். அப்போ அந்த பயத்தினாலதான் சஹாபாக்கள் ரசூலுல்லா கிட்ட கேள்வி கேட்கும் போது தெளிவாக கேட்பார்கள். ஆனா நம்மளும் கேட்போம், உலக விஷயம் என்று வரும்போது தெளிவாக கேட்போம். அப்படிதானே? கடன் கேட்கிற ஒரு ஆள்கிட்ட அவசரமா ஒரு 5000 வேணும், சனிக்கிழமை வாப்பா என்ன சொல்லுவோம் நம்ம? முதல்ல சனிக்கிழமை வாப்பாங்கிறார், நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன கேட்போம் திருப்பி? எந்த சனிக்கிழமை? ஏன் சனிக்கிழமை வந்துகிட்டே தான் இருக்கும், கடன் தரணும் போது நமக்கு அது தெளிவாக கேட்பணமோ, வார்த்தை மாறிடக்கூடாது இல்ல அப்படின்னு.
1: இருபதாம் தேதி வாங்க.
0: எந்த இருபதாம் தேதி அப்படிம்போ?
1: ஏன் அவருடைய ஃபாயிதா வரும்போது ரொம்ப தெளிவாக கேட்பார். மறுமை என்று வரும்போது சாதாரணமா போயிடுவோம். ஆனா சஹாபாக்கள் உலகம் என்று வரும்போது சாதாரணமாக இருந்தார்கள், மறுமை என்று வரும்போது திக்கா மிக தெளிவாக கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்திற்கு நான் பக்கத்திலே போக வேண்டும், நரகத்திலிருந்து வெகு தொலைவில் நான் ஆக வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு செயலை குறித்து எனக்கு சொல்லுங்கள்.
0: உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, மார்க்கத்தினுடைய முக்கியங்களை எல்லாம் பற்றி சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவை பிடித்து விட்டு சொல்கிறார்கள், குஃப் அலைக ஹாதா, இந்த நாவை மட்டும் நீ பாதுகாத்துக்கொள், இந்த நாவை நீ என்ன செய்ய பாதுகாத்துக்கொள். உடனே யா ரசூலல்லாஹ், வ இன்ன லமுஆஹதுன பிமா நஸ்கல்லமு பிஹி, நாம் பேசுகிற விஷயத்திற்கெல்லாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா அல்லாஹ்வின் தூதரே?
1: ஆமாம்.
0: ஸகிலத்க உம்முக, உன் தாய் உன்னை இழந்து விடட்டும். அதாவது இது கண்டிப்பதற்காக, சில வார்த்தைகளுடைய அர்த்த புஷ்டியை புரிய வைப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபுகள் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே சொல்லி, யா முஆத், உன் தாய் உன்னை இழந்து போய்விட போகிறாள், வஹல் யுகப்பு நாஸு ஃபின்னாரி அலா வுஜூஹிஹிம், மனிதர்கள் நரகத்திலே முகம் குப்புற போய் விடுவார்களே, இல்லா ஹசாயிது அல்சினத்திஹிம், அது அவர்களுடைய நாவுகளின் அறுவடைகள் அல்லாமல் வேறு என்ன என்று கேட்கிறார்கள். இப்போ நரகத்தில் போய் ஒருத்தன் விழுவதற்குரிய காரணத்தை ஒரே வரியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது நாவு என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால், சகோதரர்களே, எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னார்கள், யார் தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு இடையில் உள்ளதையும் இரண்டு தொடைகளுக்கு இடையில் உள்ளதையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை என்ன செய்கிறேன், பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இரண்டு தாடைகளுக்கு இடையில் உள்ளதை ஒருவன் பொறுப்பேற்காவிட்டால் அவனுடைய சொர்க்கத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ரத்திர சுருக்கமாக ஒருவன் சொர்க்கம் போகுவதற்கும் நரகம் போவதற்கும் உரிய காரணத்தை விளக்குகிறார்கள். எவ்வளவு கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்ப இதை நாம் விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான், புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நிறைய நபிமொழிகளில் சொன்னார்கள். ஒரு பிரபலமான நபிமொழி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வயதி, யார் பிற முஸ்லிம்களுடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்களோ அவனே உண்மையான முஸ்லிம் என்றார்கள். யோசிச்சு பாருங்க, நம்மளால் நம்முடைய நாவால் பாதிக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா? இந்த நாவால் நான் யாரையும் எடுத்திருந்து பேசியதில்லை, யாரையும் மேலிடமாக பேசியதில்லை, யாரையும் கேவலமாக பேசியதில்லை, யாரையும் நான் மோசமான முறையில் விமர்சித்ததில்லை, யாரையும் பற்றி நான் புறம் பேசியதில்லை, அவதூறு சொல்லியதில்லை, கோல் சொல்லியதில்லை, சொல்ல முடியுமா? அப்படி நாம் சொன்னால்தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0771 0043.
4: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: எங்களுக்கு தெரியாதா என்று சர்வசாதாரணமாக போகிற போக்கில் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு போறோமே, எவ்வளவு விளைவுகளை இது மறுமையில் ஏற்படுத்த போகிறது என்கிற எச்சரிக்கை இல்லாமல் போனால் சகோதரர்களே, பாதிப்பு நமக்குத்தான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதனால தான் ஒரே வார்த்தையில் ரசூலுல்லா சொன்னாங்க, மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நன்மையை பேசட்டும், இல்லையே மௌனமாக இருக்கட்டும். நான் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய வார்த்தை இது. அப்போ உன்னுடைய பேச்சு நன்றாக இல்லை என்றால் உன் ஈமானில் கோளாறு. நாங்களா 30 வருஷம் தௌஹீத்வாதி இப்படின்னு தாடியை பிடிப்பார், பேசுறது பூரா போறோம், நாங்கள் அந்த காலத்திலேயே தௌஹீது அப்படிங்கிறது பேசுறது பூரா அவதூர் என்றால், எங்கே சகோதரா உன் தௌஹீது உன்னிடத்திலே தாக்கம் ஏற்படுத்தியது? முதல்ல தௌஹீது இங்க இருக்கணும். இங்கன்னா வெளியே அப்படி கவர்ச்சியா பேசுறதல்ல, அப்படி நாவை நீ சரியாக பயன்படுத்த வேண்டும், நாவை நீ சரியாக பாவிக்க வேண்டும். இந்த நாவை எந்த விதத்திலும் உனக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நன்மையை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். சில பேர் குடும்பத்திலே சில பேர் இருப்பாங்க, உங்களை பார்த்தாலே மற்ற எல்லாத்துக்கும் பயம், ஐயோ வந்துருச்சுரா இன்னைக்கு என்ன நடக்க போதும் என்று நினைக்கிற அளவிற்கு. ஏன் தேவையில்லாத கதைகள் எடுத்துட்டு வர்றது, சும்மா இருக்கிறவங்ககிட்ட ஊர்க்கதையை பேசுறது. இப்படியே சில பேர் ஃபோன் பண்ணி தான் சொந்த காசை செலவு பண்ணி ஊர்க்கதையை பேசுவதில் நிறைய பேருக்கு என்னது இன்ட்ரெஸ்ட், சொந்த காசை செலவு பண்ணியாவது பரவாயில்ல, அந்த மைண்டில் சேகரிக்கப்பட்டிருக்கிற குப்பைகளை கொண்டு போய் 4 பேர்கிட்ட கொட்டணும். யோசிச்சு பாருங்க சகோதரர், குப்பையை கொண்டு போய் எங்கே கொட்டுவோம், எங்கெங்கே கொட்டுவோம், குப்பை தொட்டில் கொட்டுவோம். அப்போ உங்ககிட்ட வந்து கொட்டுறாருனா உங்களை அவர் என்னவா நினைக்கிறாரு, இவர் என்ன எவ்வளோ மதிக்கிறாரோ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, உன்னை அவன் குப்பை தொட்டி நினைக்கிறதுனால தான் கொண்டு வந்து குப்பையை கொட்டுறான். இதே ஒரு வெறுத்தார் நினைக்காம எங்கூருக்காரப்பா என்கிட்ட தான் முதல்ல செய்தியை சொல்லுவார். எந்த செய்தி? சொர்க்கத்துக்கு போகிற செய்தியாப்பா சொல்லிட்டார் உங்ககிட்ட, ஏ ரமதான் வரப்போகுது இப்படி இப்படிலாம் நம்ம செய்யணும், இப்படி இப்படிலாம் இபாதத்து பண்ணணுங்கிற செய்தியாக சொல்ல போகிறாரு? அதை சொல்ல மாட்டேன். தெரியுமா உனக்கு மேலத்தருவில் என்ன நடந்துச்சு, இவர் பெரிய ஃபலஸ்தீனத்தினுடைய வரலாறை கொண்டு வந்துட்டார், மஸ்ஜித் ரக்ஸாவுடைய வரலாறை சொல்ல போகிறார். இவர் உடனே பெருமையாக அது கேட்டு போன உடனே என்கிட்ட தானே அந்த செய்தியை வந்து சொல்லியிருக்கிறான், ஏ உன்னைய குப்பை தொட்டி நினச்சி குப்பையாக கொண்டு வந்து கொட்டிட்டு போயிருக்கிறான், அதை பற்றி தெரியாமல் அதை பெருமையாக பேசி அந்த பேச்சை எடுத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் சகோதரர்களே, வாழ்க்கை தவறாக போய்கொண்டிருக்கிறது, வாழ்க்கை தவறாக போய்கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வியாழக்கிழமை எப்போண்டா வரும்னு வெயிட் பண்ணுறது, ஏன் அந்த நைட்டோட நைட்டாக 4 பேச்சுலர் இருக்கிற ரூமில் போய் போற வேண்டியது, விடிய விடிய பேச வேண்டியது. என்னத்தை பேச போகிறாங்க, திருமறை குர்ஆனின் விளக்கங்களை பற்றியா பேச போகிறார்கள்? யோசிச்சுப்பாரு, 4 பேச்சுலர் ஒன்றாய் என்ன இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? 4 பேர் ஒன்றாக இருக்கிற இடத்துல பிறருடைய மாமிசங்கள் விலை பேசப்படாத சபைகள் ஏதாவது இருக்கிறதா சகோதரர்களே? அல்லாஹ் நாடிய சபைகளை தெரியுது. யாராவது வந்து மார்க்கத்தை பற்றி பேசுனாலும் இவனுக்கு அலர்ஜியா இருக்கு, ஒன்றும் இல்லை 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் அவனை திட்ட அவன் இவனை திட்ட மோசமாக போய்கிட்டு இருக்கு. டக்குன்னு ஒருத்தர் வந்து, பாய் ஏன் பாய் இப்படி கெட்ட வார்த்தைகளை பேசுறீங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க பாய் அப்படிம்பார். யோ கண்ட நேரத்தில் கண்டதை பேசாதேம்ப, இவன் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் குரானுடைய வசனம், இவன் பேசிக்கிட்டு இருக்கிறது குரானுடைய வசனம், அவர் அல்லாஹ்வை பயப்படுங்கன்னு வந்து சொல்றது கண்ட நேரம் கண்டதை பேசுறது. இப்படி தானங்க நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களை பெரும்பாலும் யாரும் விரும்புவதில்லை, குறிப்பாக மார்க்கம் பேசுபவர்களை கண்டாலே பல பேர் ஓடி விடுகிறார்கள். எப்ப பார்த்தாலும் தொழுக தாடி தொப்பி இதேவா, ஜாலியாகவே இருக்க மாட்டீங்களா நீங்கள் என்று பேசக்கூடிய, அதை பேசுவதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு மைண்ட் செட் இன்றைக்கு நிறைய பேருக்கு தானாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கங்க, இப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் சிந்தனையும் நம்மிடத்தில் இருந்தால் நாம் ஒரு தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறோம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யாருடைய கல்பு நேராக இல்லையோ அவனுடைய ஈமான் நேராக இல்லை, யாருடைய நாவின் சீராக இல்லையோ அவனுடைய கல்பு உள்ளமும் சீராக இல்லை என்றார்கள். இன்னொரு நபி மொழியில் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்சரு கதாயா இப்னு ஆதம ஃபீ லிஸானே, ஆதமின் மக்கள் செய்கிற பெரும்பான்மையான குற்றங்கள் நாவின் காரணம்தான். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், அன்னசினல் லிஸானி அன்னுதுக், தேவையற்ற விஷயங்களை பேசுவது, ஆபாசமாக பேசுவது நாவு செய்கிற விபச்சாரம். இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆபாசங்களை பற்றி பேசுவது அவ்வளவு ஆர்வமான ஒன்றாக இளைஞர்களுக்கு மாறிவிட்டது. அருவறுப்பை குறித்தும் அசிங்கங்களை குறித்தும் பிறருடைய ரகசியங்களை குறித்தும் பிறருடைய அந்தரங்கங்களை குறித்தும் பேசுவது இன்றைக்கு மனிதர்களுடைய சிந்தனையில் விரும்பத்தக்க ஒன்றாக மாறிவிட்டது. நம்மளாம் சின்ன வயசுல பார்த்துருப்போம், வார பத்திரிகைகளில் அன்புடன் அந்தரங்கம் அப்படின்னே ஒன்று வச்சிருப்போம். எல்லாம் கற்பனை. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா மக்களுடைய டேஸ்ட், யாரை பத்தியாவது மற்றவங்களுடைய வீட்டு ரகசியங்கள், மற்றவங்களுடைய படுக்கேறை விஷயங்கள் தெரிந்து கொள்வதில் அவ்வளவு பெரிய ஆர்வம், அதை பேசுவதில் அவ்வளவு பெரிய ஆசை என்று அந்த பிறருக்கு ஒப்பாகவே நம்முடைய சிந்தனைகளை போனால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை தவறான கோணத்திலே போய்கொண்டிருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் இன்னொரு பெண்ணை பற்றி வர்ணிப்பதை தடுத்தார்கள். ஒரு பொம்பளை தான், அந்த பொம்பளை பேசுறது இன்னொரு பொம்பளை தான், ஆனால் தான் கணவனாக இருந்தாலும் இன்னொரு பெண்ணை பற்றி பேசக்கூடாது, காரணம் அதுவும் தவறு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், ஷிராருல் ஹல்க், படைப்பினங்களில் ஆக மோசமானவர்கள், என்னுடைய உம்மத்திலே மிக மிக கேடுகட்டவர்கள், மூன்று சாராரை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்கிறவர்கள் யார் தெரியுமா, தேவையில்லாமல் பயனே இல்லாமல் வளவளவென்று வெட்டியாக பேசிக் கொண்டிருப்பவர்கள், முத்தசத்யகூன் யார் தெரியுமா, மக்களை ஏளனம் செய்கிற விதத்திலே பேசிக் கொண்டிருப்பவர்கள், முத்தஃபைஹிகூன் யார், தன்னை பெருமையாக நினைத்து பேசிக் கொண்டிருப்பவர்கள். மூணத்தையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. பயனில்லாமல் தேவையில்லாமல் பேசுவது ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள். பிறரை ஏளனமாக பிறரை கேவலப்படுத்தி பேசுவதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள். தன்னை பெருமையாக நினைத்துக் கொண்டு பேசுவது அதையும் தடுத்திருக்கிறார்கள். தடுத்ததோடு மாத்திரமல்லாம இப்படிப்பட்ட இந்த மூவர் தான் என்னுடைய உம்மத்திலேயே கேடுகட்டவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படி சகோதரர்களே, நிறைய நபிமொழிகள் இந்த பாடத்திலே வந்திருக்கிறது. நபிமொழிகளை படித்து பார்க்கும்போது அது நமக்கு சொல்லுகிற ஒரு வரி செய்தி என்னவென்றால், இந்த நாவை கவனமாக பயன்படுத்துங்கள், இந்த நாவை பத்திரமாக உபயோகப்படுத்துங்கள். இந்த நாவை என்பது சகோதரர்களே ஒரு டிரைவிங்கை போல, நீங்கள் உங்களுடைய டிராக்கில் அது பாட்டுக்கு நீங்கள் கரெக்டாக போய்கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் அடுத்தடுத்த உங்களுடைய டிராக்கில் தேவையில்லாமல் நுழைந்தாலோ, எந்த இடத்தில் உங்களுக்கு சிக்னல் போடப்பட்டு அந்த இடத்திலே நீங்கள் வண்டியை நிறுத்தாமல் வேண்டுமென்றே எடுத்தாலோ, எப்படி அது உங்களுடைய உயிருக்கும் நீங்கள் ஓட்டுகிற கார் என்கிற உடைமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமோ, அதே போன்றுதான் இந்த நாவு உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், உங்களுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். வளவளவென்று தேவையில்லாமல் பிறரை ஏவலப்படுத்தி மோசமாக பேசக்கூடிய ஒரு வழக்கம் உங்களிடத்தில் இருந்தால் உங்கள் வீட்டில் பெண் எடுக்க பிறர் பயப்படுவார்கள். ஐயோ அவன் முன்னா வேணையோ வேணான்ற பொண்ணு என்னையா செஞ்சிச்சு. ஆனால் யோசித்துப்பார், உன்னிடத்திலே இருந்த தவறின் விளைவு யாரை பாதிக்குது, உன் பெண்ணை பாதிக்கிறது. அப்படிதானே, எத்தனை இடத்திலே சகோதரர்களே அந்த தந்தையின் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சரியில்லை என்பதனால், அல்லது அந்த பெண்ணுடைய யாரு அந்த பெண்மகளுடைய தாயார் தேவையில்லாமல் பேசுகிறார் என்பதனால் எத்தனை இடங்களில் பெண் பார்க்கும் படலம் கூட நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக உன்னுடைய நாவு சீரான பாதையில் போகவில்லை என்றால் அதனுடைய பாதிப்பு உனக்கும் தான், உன்னுடைய குடும்பத்திற்கும் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாவு தவறான கோணத்திலே போகிற போது அது நரகத்திலே கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிடும். அதனால் நறுமை சகோதரர்கள், நாவை நயமாக பயன்படுத்துங்கள், நாவை மிக அழகான முறையிலே பயன்படுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய நினைவை கொண்டு எப்போதுமே நம்முடைய நாவுகள் நனைய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி நம்முடைய நாவை சிறந்த முறையிலே பயன்படுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள், பெருமையாக பேசாதீர்கள், ஆணவமாக பேசாதீர்கள், பிறரை ஏளனமாக பேசாதீர்கள், ஆத்திரத்தோடு பேசாதீர்கள், கோபத்திலே கொப்பளிக்காதீர்கள். யாரும் எல்லாருடைய குறைகளையும் சுட்டிக்காட்டி பேசுகிறோம் என்று சொல்லி அவர்களுடைய மனங்களை காயப்படுத்தாதீர்கள். யாரிடத்திலாவது ஏதாவது தவறை நீங்கள் கண்டால் தனிமையான முறையில் அவரை அழைத்துக் கொண்டு கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தி சுட்டிக்காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் தான் உங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டுமே தவிர குத்தி காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. யாரும் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. எல்லோரையும் அல்லாஹ் குறைகளோடு தான் படைத்திருக்கிறான். நம்முடைய குறைகளை சீர் செய்ய நாம் முயற்சிக்க வேண்டுமே தவிர பிறருடைய குறைகளை மிகப்பெரிய அளவிலே அதை பெரிதுபடுத்தி ஜூம் செய்து பார்த்து அவர்களை கேவலப்படுத்தி பேசி அதில் இன்பம் காணக்கூடிய சைக்கோக்களாக சாடிஸ்டுகளாக நாம் மாறக்கூடாது. நமக்கு எப்படி மானங்களும் உணர்வுகளும் இருக்கிறதோ அதே மானமும் உணர்வும் தான் சக மனிதனுக்கும் இருக்கிறது என்கிற புரிந்துணர்வில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் நடத்தும் போது நிச்சயமாக நம்முடைய நாவு சீரான முறையில் இருக்கும். நம்முடைய நாவு சீரான முறையில் இருக்கும்போது நாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதை நாம் பேசுகிறோமோ எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு கூறி முடித்துக் கொள்கிறேன்.
5: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் பிர்தௌசி அவர்கள். இஸ்லாம் நமது வழி, தமிழ் நமது மொழி. உங்கள் முஸ்லிம் வானொலி என்றும் ஒரே நோக்குடன்.
6: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
7: புதிய கையடக்க தொலைபேசிகளை வாங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் எம்எஸ் மொபைல்ஸ் பிரதான வீதி நற்பட்டி முனை. தொலைபேசி இலக்கம் 0777825531.
5: விரைவில் உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு

0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மது வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான அடிப்படைகளை, சில பண்பாடு சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற ஒரு தலைப்பு பொதுவாக ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதனுக்கு அடிக்கடி கேள்வியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அது ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதன் எப்பொழுதுமே தனது ஒவ்வொரு செயல்பாடுகளையும், இது சரியா இது பிழையா, நான் வந்து இறைவனுக்கு நேர்மையாக நடக்கிறேனா இஹ்லாசாக நடந்து கொள்கிறானா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பான். அப்படி சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தலைப்பு என்ன எதோடு சம்பந்தப்பட்டது என்று தெரியாது விட்டாலும் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ஈமானுடைய கேள்வியாக வந்து கொண்டிருக்கும். அந்த கேள்விகள் பலருடைய உள்ளத்திலே இருக்கலாம், அதுக்கு ஆங்காங்கே அவர்கள் பதில் தெரிந்திருக்கலாம். அவைகளை சுருக்கமாக ஒட்டுமொத்தமாக இதனுடைய மார்க்க விளக்கம் இதுதான், அதனுடைய பண்பாட்டு ரீதியான அதே போல அதாவது நற்குண ரீதியான ஈமானிய ரீதியான விளக்கங்கள் இதுதான் என்ற விஷயங்களை புரிய வைப்பதற்கான ஒரு அம்சம். அதில் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டால் நாம் அதிலே என்ன செய்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் எங்களை அலைக்கழித்துக் கொள்ள மாட்டோம், அடுத்த விஷயங்களில் எப்படி கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் இருப்போம். ஆனால் இது ஒரு சிறிய தலைப்பு அல்ல, இந்த தலைப்பு ஒரு சிறிய தலைப்பு அல்ல, இது பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும், பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும். அந்த பகுதியை நான் இதில் என்ன செய்யலை, அதாவது எடுக்கவில்லை. காரணம் அது வந்து ஒரு ஒரு ஒரு அதாவது மிக முக்கியமான சில பகுதிகளை சம்பந்தப்படுத்தி பல ஒழுக்க ரீதியான விஷயங்களை சுட்டிக்காட்டி பேச வேண்டிய ஒரு அம்சம். அது அல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலே சம்பந்தப்படக்கூடிய அஹ்லாக் ரீதியான அதாவது நற்குண ரீதியான விஷயங்கள், ஈமான் சார்ந்த விஷயங்கள், இதிலே உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற அந்த தலைப்பு எங்கேயெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதற்கான குர்ஆன் சுன்னாவுடைய பதில்களை இந்த இடத்திலே சொல்வதற்குத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்ன அப்படி என்று சொன்னால், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன், சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும். சிந்தனைகள் என்ன செய்யும், எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறந்து கொண்டே இருக்கும். இப்போ நமது இந்த உரையை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சிலர் 25% இங்கே இருப்பாங்க, 50% என்ன செய்வாங்க இங்கே இருப்பாங்க, 75% இங்கே இருக்கலாம், 100% இங்கே இருக்கலாது. 100% என்ன செய்யலாது, தொழுகையாக இருந்தாலும் உங்களால் இருக்கலாது, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் இருக்கலாது. அவைகள் எந்த அளவில் உங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும், அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும். அல்லாஹ் மறுமையை பத்தி சொல்ற டைம்ல வத்தரன்னாச சுக்காரா ஒமா ஹும்பி சுக்காரா வலாக்கின் அதாபல் வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அவர்களை நீங்கள் போதையுடையவர்களாக காண்பீர்கள் ஆனால் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது, அதனால புத்தி பேதலிச்சு போய் அவர்கள் அந்த அமளி துமளிக்குள்ள உள்ளாகி ஒரு பயங்கரமான ஒரு மயக்கத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இதே சுக்காராண்ட வார்த்தை அல்லாஹ் மரணத்துக்கு யூஸ் பண்றா, சக்கரத்துல் மவுத், நம்ம சக்கராத் என்றோம், சக்கராண்ட என்னாசு போதை, சக்கராண்டால் போதை. அப்படின்னா அது வருகிற நேரத்தில் எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வராது, வேற எந்த சிந்தனையும் வராது. இது போன்ற ஒரு நிலை எங்களை வந்து என்ன ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் எங்களை ஆக்கிரமித்திருந்தாலும் எங்களால் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல ஒரு முழுமையான மனநிலையோடு இங்க இருக்க முடியாது. ஒரு பெரிய கவலை ஒரு வேதனை ஆக்கிரமித்திருந்தாலும் நாம் பண்ற எல்லா வசனங்களுக்கும் உங்க அழுக வரும், உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் அழுக வரும். அது ஓஃபன்டனல் விளங்கிட்டா, நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு காரணம் நீங்க பெரிய கவலை ஒன்றில் இருப்பீங்க. அதனால மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும், அதிலே ஒரு அழுகவர், இந்த மகிழ்ச்சியும் போக போகுதானே ஒரு அழுகவர், ஏன்னா நீங்க கவலையில் இருப்பீங்க. இது வந்து மனிதனுடைய ஒரு இயற்கையான ஒரு தன்மை, மனிதனுடைய இயற்கையான ஒரு நிலை. அதனால நீங்க முழு கவனமே எடுத்து இந்த இடத்துல இருந்தாலும் 75% தான் உங்களால் என்ன செய்ய முடியும், இதற்குள்ள இருக்க முடியும். இந்த நேரத்திலே உங்களுக்கு வேற சிந்தனை எல்லாம் என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப மனிதன் அந்த எண்ணங்களால வயப்பட்டவன், எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்டவன். அப்ப எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நிலை அவனுக்கு இருக்குமாக இருந்தால் அவனால சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கணும். ஒரு மூமினானவனாக இருந்தான் சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கணும். எத்தனையோ எண்ணங்கள் நாங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம், எத்தனையோ எண்ணங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம். வெளிப்படுத்தி விட்ட எண்ணங்கள்ல எது பாவமானவைகள் என்று பலருக்கு தெரியும். பொறாமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல வஞ்சகத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல பெருமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், அகங்காரத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதுபோல அதிகார தோரணையை வெளிப்படுத்தி விடுகிறோம். மற்றபடி நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை, இவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி விடுகிறோம். இது எண்ணங்களை வெளிப்படுத்துற உணர்வு முறை, உணர்வுகளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறது. இதே நேரம் சிந்தனை வெளிப்படுத்தினா கருத்து முறை, தவறான கருத்தை என்ன செஞ்சிருவோம், வெளியே சொல்லிடுவோம். பிழையான கருத்தை சொல்லி விடுவோம், மகிழ்ச்சியான கருத்தை சொல்லி விடுவோம், வழிகாட்டல் கருத்தை சொல்லி விடுவோம், வழிகெடுக்கும் கருத்தை சொல்லி விடுவோம். எங்க பிறந்தது? எல்லாமே எண்ணங்கள்ல பிறந்தது. அப்ப கருத்தாகவும் பிறக்கும், அது உணர்வாகவும் என்ன செய்யும், பிறக்கும். வெளிப்படுத்தி விட்டால் எங்களுக்கு சில தீர்வுகள் தெரியும். ஆனா உள்ளத்திலேயே வச்சு கொண்டிருக்கிற டைம்ல பல கேள்விகள் எங்களுக்கு உண்டாகும். ஒருத்தரோட பழகுவோம், ஒருவரோட சிரிச்சு பேசுவோம், ஆனா அவர் எங்களுக்கு வெறுத்தவரா இருப்பார், அவர் வெறுத்தவரா இருப்பார். அந்த இடத்தை விட்டு அவசரமா போகணும் என்பதற்காக அவர் கதைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே சிரிச்சு சிரிச்சு இருப்போம். என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணினா ஒரு அரை மணி நேரம் பேசுவார் என்பதற்காக அவர் இருப்போம். இப்ப மனசுல என்ன கேள்வி வருமானா, நான் முனாஃபிக்கா? இப்ப அவரோட முனாஃபிக் இல்லாம இருந்தா கடைசியில கோபக்காரனா போய் வேற நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், போற நிலைமையெல்லாம் இருக்கும். அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம், இதுக்கு என்ன சொல்றது, இது இதை கூட இந்த இடத்துல நான் என்ன செய்யல, எடுக்க வரவில்லை. என்ன காரணம்னா, இது பண்பாட்டு ரீதியான சில விஷயங்களை சார்ந்ததுதான். அதை நம்ம தனி தலைப்புல பேசியிருக்கிறோம். எப்படி என்றால், நயவஞ்சகமும் இங்கிதமும், நயவஞ்சகம் வேறு, இங்கிதம் வேறு. இப்ப ரசூல் சஹாபா கிட்ட சில வார்த்தைகள்ல வருது, இன்னால நக்ஷிரு அலா வுஜூஹி கவுமின் வ இன் குலூபனா லதல்அனஹும். சில மக்களை பார்த்து நாங்கள் பல்லிழிக்கிறோம், எங்களது உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு வருது. சிலர் சொல்லுவாங்க, வெளிப்படையா பழகுங்க, ஓபனா பழகுங்க, நேர்மையா பழகுங்க, நேரடியா பழகுங்க. சாத்தியமே இல்லை. அது என்ன, பிராக்டிக்கல் இல்லாத வார்த்தை. நீங்கள் என்றைக்கு மனம் திறந்து வாழ்கிறீர்களோ அப்பதான் நீங்க சந்தோஷமாயிருப்பீங்க, அப்பதான் நீங்க நிறைய கவலை உடைப்பீங்க, அப்பதான் நிறைய துன்பத்துக்குள்ள என்ன செய்வீங்க, ஆளாவீங்க. இதெல்லாம் வந்து சும்மா மோட்டிவேஷனுக்காக பேசுறதே தவிர, ஆனா ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம். அப்படி இருக்கவும் முடியாது, அப்படி இருக்கவும் மார்க்கம் சொல்லல. வெளிப்படையாக இருந்தால்தான் புரிந்துணர்வு வரும் சொல்லுவாங்க. வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு குறையும். இங்க வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு என்ன, குறையும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படைகள் தெரியாததுனால இது எப்படி சொல்வார்கள், ஆனா அப்படி எங்கேயும் வரல. நீங்க அதாவது பெரும்பாலும் இந்த மக்களை வென்று கொள்வதற்கோ, குடும்பத்தை வென்று கொள்வதற்கோ, சமூகத்தை வென்று கொள்வதற்கோ மிக சிறப்பான இடமாக எது இருக்கும் அப்படி என்று சொன்னால், வெளிப்படையாக கருத்து சொல்வதல்ல. எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படையாக கருத்து சொல்கின்ற நிர்பந்தம் வந்தாலே தவிர, வெளிப்படையான கருத்து சொல்லாம இருந்தீங்கன்னா சந்தோஷமாயிருப்பீங்க. வெளிப்படையான கருத்து நீங்க எப்ப சொல்ல, கருத்தோ உணர்வோ, திருப்பி தின்னு சொல்றேன், எனது கருத்தோ உணர்வோ வெளிப்படையாக சொல்வதற்கான நிர்பந்தம் வந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா, இது எப்படி என்று சொன்னால், கருத்து ரீதியான அம்சங்கள், என்ன ரீதியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும், மனிதனை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உணர்வு ரீதியாக அவன் மறைச்சு கொண்டிருப்பான், கருத்து ரீதியாக அவன் மறைத்துக் கொண்டிருப்பான். இந்த இடத்துல மறைக்கக்கூடிய உணர்வுல மக்களோட பழகுகிற நேரத்தில் சில இங்கிதமாக என்ன செய்யறது, பழகிற அந்த ஒரு பண்பாடு என்பது சிலதை மறைக்க சொல்லும், சிலதை என்ன செய்யும், மறைக்க சொல்லும். இப்படி மறைக்கிற நேரத்தில் குற்ற உணர்வு அதிகரிக்கும். இப்படி மறைச்சோம்னா குற்ற உணர்வு அதிகரிக்கும். இது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும், அதுக்கு இஸ்லாம் என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது, சொல்லி இருக்கிற கேள்விகள் சஹாபாக்கள்கிட்ட எப்படி எல்லாம் வந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பகுதி, அதனாலதான் இந்த பகுதிகளை சுட்டிக்காட்டினேன். இது ஒரு பெரிய ஒரு பகுதி, பண்பாட்டு ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல அஹ்லாக், அதாவது குணரீதியான விஷயங்கள் இதுல இருக்குது, ஈமானிய ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல சமூகத்தோடு தொடர்புடைய விடயங்கள் இருக்குது. அதெல்லாம சமூகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கும், ஆனா மனிதனுக்குள்ள ஒரு அடிப்படையான எண்ணங்கள் இருக்கு, மனிதனுக்குள்ள சில அடிப்படையான எண்ணங்கள் அப்படியே வளர்ந்துட்டு வரும். இந்த எண்ணங்களுக்கான பதில்கள் கிடைக்காம போயிடும். இப்ப சிலர் அதாவது சில பண்புகள், சில கெட்ட பண்புகளை நீக்கிக் கொள்வதற்காக போராடிக்கின்றிருப்பாங்க. இது எதனால எனக்கு வந்திருக்கும் என்ற கேள்வி அவர் உலகத்துல யார்ட்டையும் என்ன செய்யலாம் இருக்கும், கேட்க இல்லாத கேள்வியில் ஒவ்வொரு மனிதன்ட்டு என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த உணர்வுகளுக்கு இஸ்லாம் என்ன பதில் என்ன செய்கிறது சொல்கிறது, இதுக்கு விளக்கம் என்ன, அப்ப சைக்கோலஜியில ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, சின்ன வயசுல நீங்க கெட்டு பேத்திப்பீங்க, அதான் பெருசா இப்ப கெட்டு பேத்திக்கிறீங்க, நான் டக்கு நம்பிடுறதே, எவன்டையும் திருப்பி கேட்கலாது, சரியா, யார்ட்டையும் பதில் சொல்லலாது. ஓகே, அப்ப நான் கெட்டு போனதுக்கு காரணம் சின்னத்துல நான் எக்கனே கெடு கெட்டு பேத்திக்கிறேன், அதனாலதான் நான் இப்ப ஃபுல்லா கெட்டவன் ஆகிக்கிறேன் போலீங்க. அவனுக்கு ஒரு வாரம் ஆறுதல், கெட்டவனுக்கு ஒரு ஆறுதல் தானே அது, என்ன நான் கெட்டு போனதுக்கு நான் காரணம் இல்லை, சின்ன வயசுல என்ன எவனோ கெடுத்து வந்தா என்ன காரணம், நீ ஒரு வாரம் ஆறுதலா இருந்துடுது. அப்போ ஒரு வகையில் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்றது, வேற அதுதான் முழு உண்மை என்று ஏற்றுக்கொள்றது, இதே அது எங்களை எவ்வளவு பாதிக்க செய்யும் பாருங்க. அப்படின்னு பிரச்சாரத்தை தடுக்கும், மாற்றையலாம் பிரச்சாரத்தை அது தடுக்கும். சிலர் சொல்லுவாங்களே சாராயம் குடிச்சவன திருத்தேலாண்டு, அப்படின்னா முழு சாராயம் குடித்தவர்கள் யாரு, சாபாக்கள், ஜாகிலிய காலத்தில் அவங்களாலேயே மாற்றம் முடிந்தது. அமெரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் முழுமையாக மாற்றம் முடிஞ்சது. இந்த கருத்துக்கள் இபிலீஸ் கருத்து, இபிலீஸ் எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற அதுக்கு புக்கை எழுதிடுவான், எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற ஒரு கருத்து வந்து என்னங்களே புக்கே அவன் எழுதி போட்டுருவான், ஏன்னா அவனை மாற்றவே இல்லாது, மரணம் வரைக்கும் அவன் அழியும் வரைக்கும் கெடுக்கிறதுக்கான சவால் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கிட்டு பதில்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், பதில்களாக மாற்றிக்கொள்கிறோம். ஸோ இதனால தனிப்பட்டதியாக ஒருத்தட்டையும் கேட்டு அதை பதில் சொல்லவும் இல்லாது, தனிப்பட்டதியாக அவங்களால சொல்லவும் முடியாத சில விஷயங்கள் மனித வாழ்க்கையில் இருக்கும். இது போன்ற உணர்வுகளும் அது போல ஈமான் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு. இது மனிதனுக்கு விடை காண முடியாம மனுஷன் யோசிச்சு கொண்டிருக்கிற உணர்வுகள். இரண்டாவது ஈமான் சார்ந்த விஷயங்கள். ஈமான் சார்ந்த விஷயங்கள்னா மனிதனுக்கு எப்பயும் கேள்வி வந்து கொண்டே இருக்கும். கேள்வி என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும், ஆயிரம் கேள்வி உள்ளுக்கு தோண்டிக்கொண்டே இருக்கும். அப்படியே போற டைம்ல நபிமார்கள் எல்லாம் ஏன் வந்து தமிழ்ல வரல, இப்படி ஒரு கேள்வி ஒரு வரும். ஸோ திடீர்னு ஒரு தடவை ஒரு மௌலையிட்ட கேட்பாங்க, இப்படி நபிமார்கள் ஏன் தமிழ்ல வரல, அவர் தெரிஞ்சவராக ஒரு வழக்கம் சொல்லுவார், தெரியாதவராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் குழப்பிடாருங்களே. அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு அவர் பதிலுக்கு ரெண்டாவது திருப்பி கேள்வி கேட்கலாதனால சரி ஓகே நம்ம இதுக்கு வெளியே போனா இஸ்லாத்து விட்டு என்ன செஞ்சிருவோம், வெளியே போயிருவோம் ஒரு கட்டுப்படுத்திக் கொள்வோம் நிப்பார், கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லதா பதிலை விட, சரியா இருந்தாலும் அப்படி நின்று கொள்வார். இந்த போன்ற கேள்விகள், அல்லாவை யார் படைச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறது, படைச்சவனுக்கு இது ஒரு கேள்வி என்ன செஞ்சிருமோ பதில சொல்லாம ஒரு பக்கத்தில் நின்று கண்டிருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் நின்றா பரவாயில்ல, இன்னொருத்தர் கேள்வி அந்த பக்கம் இந்த பக்கத்தால நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பில்டு பண்ணி ஒரு ஏத்திசமே உள்ளத்துக்குள்ள வளர்ந்திருக்கும், தொழுவாரு நோம்பு பிடிப்பாரு ஹஜ்ஜி செய்வாரு எல்லாம் செய்வாரு, ஆனா ஒரு நாஸ்திகம் அவர்கிட்ட வளர்ந்திருக்கும், இன்றைக்கு வெடிக்கும் என்ன தெரியாத அளவுல வளர்ந்திருக்கும். அல்லது இஸ்லாமிய மத வெறுப்புண்டு வளரும், ஆனா முஸ்லீமா இருப்பார், மத வெறுப்புண்டு வளரும், மதரசாக்களுக்கு ஏசுறது, பள்ளிமாம்களுக்கு ஏசுறது, மோதினுக்கு ஏசுறது, அப்படி ஏசுறது, ஆனா சஹாபாக்களை பாதுகாத்துறது, சஹாபாக்கள் இப்படி இருக்கலே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை மட்டுமே இஸ்லாத்துல இருக்கணும்ன்றதுக்காக அதை பாதுகாத்துட்டு எல்லாருக்கும் ஏசி தெரியுவான். ஏன்னா அவனுக்கு ஏத்திசத்தை வெளிப்படுத்தினா குஃபராகிருவோம் என்ற ஒரே காரணமாக ஏசிக்கின்ற இருப்போம், இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்வோம் இருப்போம், அதுல இருப்போம். மார்க்கத்தை மார்க்க அடையாளங்களை ஒத்த பொதுவாக ஒரு ஆளவ இருக்கிறது வேற, ஒரு மௌலவியை இருக்கிறது, ஒரு இமாமா இருக்கிறது, ஒரு மதீனவர் இருக்கிறது வேற, அது வேற விஷயம். ஒரு பள்ளியோட இந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன்னு ஒருத்தர் பள்ளியோட உள்ள சண்டையில இருக்கு அது வேற, ஆனா டோட்டலா வெறுப்பாரு. வெறுத்தாலும் நான் இந்த பள்ளிகளுக்கே போகாததுக்கு என்ன காரணம்டா, கருத்து முரண்பாடு அப்படி என்று அவர் சொல்லுவாரு. கருத்து முரண்பாடுனா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, இல்ல அங்க எலோபதி ஹோமியோபதி ஐக்கி பஞ்சர் ஐக்கி பிரசர் ஆயிரம் கருத்து முறை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசி கட்டிக்கிறார், அப்ப போகலாமா, ஏதோ ஒண்ணுல ஒரு கருத்தை எடுத்து தான் சரி காணணும், அதுதான் மனிதன் வாழ்க்கை. அதுல நீ இதுல சரி இருக்கும், இதுல சரி இருக்கும், நீ எல்லாத்தையும் தக்லீத் பண்றேன்னு சொன்னா நீ வெளியே போடு, ஸ்கூலுக்கு போகலாமா, ஒரு ஊர்ல ஸ்கூல் போகலாமா, இந்த மாதிரி கருத்து முரண்பாடை நம்ம எடுத்துக்கணுமா, ஸ்கூல் போகலாமா, போயலாது. இப்ப கருத்து முரண்பாடு என்று சொல்லி எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறவே குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் கருத்து முரண்பாடு, இந்த குடும்பத்தை அங்கீகரிக்கிற மார்க்கத்தில் கருத்து முரண்பாடு இந்த மார்க்கத்துக்கு போகாமல் இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு மார்க்கத்தில் கருத்து முரண்பாடு இந்த மார்க்கத்துக்கு போகாமல் இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு

0: நம்ம வெளிப்படுத்தவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இதை பத்தி இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது என்கின்ற ஒரு பகுதியை நம்ம இதில் என்ன செய்யறோம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நாங்க பார்க்கணும்னு சொன்னா, இஸ்லாம் ஏனே எந்த கொள்கைகள் மதங்கள் பொழியலாம், அவ்வளவு அழகாக இந்த விஷயங்களுக்கு என்ன செஞ்சு பதில் சொல்லுறீங்க. எல்லாவற்றுக்கு முன்னால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல உணர்வுகளுக்கு கொடுப்ப, இதுல புரிஞ்சுவங்க உணர்வு செய்த நான் சொல்றேன், உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒத்தடங்கள் இருக்குதானே. ரப்புல் ஆலமீன் அற்புதமாக அல் குர்ஆன்ல என்ன செய்யறான், அதுல சொல்லி காட்டுறான். உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் உள்ளத்துல அவன் மறைத்து வைத்த பல வேதனைகள், பல ஆசைகள், பல இலட்சியங்கள், பல தேவைகள், பல விமர்சனங்கள் வெளிப்படுத்தாத நிலையில தான் மௌத்த மனிதன் என்ன செய்யறான், மௌத்தாகிறான். சொல்ல போனா அதை தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதை தெரியாத 1000 பேர் என்னது அந்த உணர்வுகளோட தான் மனிதன் என்ன செய்யறான், மரணிக்கிறான். திடீர்னு மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு என்னென்ன ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அவர் என்ன சொல்ல இருந்தாரு என்று போன்ற விஷயங்கள், எப்பயாவது ஒரு நாள் சொல்லிடணும் என்று நினைச்ச விஷயங்களோட தான் மனிதன் என்ன செய்கிறான், மரணிக்கிறான். அப்படி என்றால் அதை வந்து அறிஞ்ச உத்தரவாதம் இருக்கணுமா இல்லையா, அறிஞ்ச உத்தரவாதம் இருந்தா பெரிய ஒரு ஆறுதல். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பெரிய ஒரு விஷயம் அதை அறிஞ்சவன் யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரப்பு அறிஞ்சவனா இருக்கிறான். முதல் பதில் எங்களுக்கு என்ன, இந்த உலகத்தை நீங்க எந்த வேதனைகளாக இருந்தாலும் சரி, எந்த உங்களை பற்றிய ஒரு ஒரு கருத்தை நீங்க சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க, நீ நினைப்பது போல நான் ஒரு கெட்டவனே அல்ல, நீ நினைப்பது போல நான் ஒரு கோபக்காரனே அல்ல, நீ நினைப்பது போல நான் மோசமானவனே அல்ல, ஆனா எனது சூழல்.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்ற

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வமன் யுளில் ஃபலா ஹாதியலா. வஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா, வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக

0: கெட்டது, மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவினுடைய ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக பதிவு செய்து என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கக்கூடிய அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும், நம் அனைவர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் மண்ணறையை நோக்கி மனித வாழ்வு என்ற ஒரு தலைப்பை அன்பு சகோதரர்கள் இங்கே எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாகவே நாமெல்லாம் முஸ்லீம்கள், அல்லாஹனுடைய வேதத்தையும் அல்லாஹனுடைய தூதரையும் இறந்த பிறகுள்ள கபருடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை அனைத்தையும் நாமெல்லாம் நம்பியவர்கள்தான். நம்பியவர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு தலைப்பு பேசப்பட வேண்டிய அவசியம், நிறைய மனிதர்கள் மரணத்தை குறித்து, கபருடைய வாழ்க்கை குறித்து அலட்சிய போக்குடையவர்களாக, மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம்தான் நம்மவர்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்துவதற்கு இந்த தலைப்பு அடிக்கடி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக மாறிவிட்டது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு தவணை வரை இந்த உலகத்தில் வாழ வைத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மரணத்தின் மூலம் ஒரு இறுதி முடிவையும் வைத்திருக்கிறான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். மரணத்தை பற்றி அறிவியல் பூர்வமாகவோ தத்துவார்த்த ரீதியாகவோ விளக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் அன்றாடம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே, நாம் வசிக்கின்ற நம்முடைய பகுதிகளிலே அன்றாடம் நம்முடைய கண் எதிரே எத்தனையோ மக்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. சென்ற மாதம் நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் எல்லாம் இன்று நம்மிடத்திலே இல்லை. அவர்களெல்லாம் அல்லாஹ் நிச்சயித்த அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அவர்களெல்லாம் சென்று விட்டார்கள். நாமெல்லாம் அப்படி செல்ல போகிறவர்கள். கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் இதே போன்றது ஒரு நிகழ்ச்சி நெல்லை மாவட்டத்தில் வைத்து, தமிழகத்தில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் வைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வழக்கமாக வீடியோ பதிவு செய்கிற என்னுடைய நண்பர், நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளை அவரிடத்திலே கூறி கேமராவுடன் நாளை லோகருக்கெல்லாம் குறிப்பிட்ட இடத்திலே நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்று நான் தொலைபேசியிலே பேசினேன். காலை 10 மணிக்கு கேமராவை எடுத்தார். அதை சிறிது சார்ஜில் இடுவோமே என்று சார்ஜ் இட்டார். சார்ஜ் இட்டவருக்கு திடீரென நெஞ்சிலே ஒரு வலி. தொலைபேசியிலே மீண்டும் என்னை தொடர்பு கொண்டார். உடனடியாக மருத்துவரை அணுகி தீவிர சிகிச்சை பெற்று நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவர்களோ உடனே வாருங்கள் என்றேன். அடுத்து வருகிற தொலைபேசி நண்பர் இறந்துவிட்டார். அவருடைய வயது வெறும் ஒரு 20-22 வயதுதான் மதிக்கத்தக்க வயதாக இருக்கும். ஏன் நான் இதை உங்களை மத்தியில் இந்த நேரத்தில் பரிமாறுகிறேன் என்றால், அல்லாஹ் நிச்சயித்து அந்த தேதி வந்துவிட்டால் அந்த மௌத்துக்கு அந்த மரணத்திற்கு வயது வரம்பு கிடையாது. முதிய வயதோ இளம் வயதோ இப்படி வயது வரம்பு மரணத்திற்கு கிடையாது. மரணத்திற்கு நோயும் ஆரோக்கியமும் மரணத்திற்கு ஒரு தடையில்லை. மரணத்திற்கு சொந்த ஊர், வெளியூர், வெளிநாடு, இடம், பொருள், ஏவல் எல்லாம் மரணத்திற்கு தெரியாது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உயிரை பறிக்கக்கூடிய மலக்கை அல்லாஹ் நியமனம் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் நிச்சயித்த தேதி வந்தால் உடனடியாக அந்த மலக்கு பிடித்து விடுவார், அவ்வளவுதான். அதே போன்று அண்மையில் நாகர்கோவிலில் நடந்த ஒரு சம்பவம் கூட மிகப்பெரிய ஒரு சான்று. பள்ளியினுடைய பொறுப்பு அந்த சகோதர வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுதும் அவர் அதிகாலை பொழுது 4:30 மணிக்கெல்லாம் பள்ளியை திறந்து பள்ளியை சுத்தம் செய்து ஒலு செய்வதற்கான தண்ணீர் வசதி ஏற்பாடுகள் செய்து தகஜித்தும் தொழுதுதான் பாங்கு சொல்வது அவருடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரத்தில் பாங்கு சொல்லி இக்காமத்துக்காக வேண்டி மக்கள் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்து ஜமாத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. முன்சப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி நம்முடைய சகோதரர் முகத்தினாக அந்த பணியிலே பணியெடுக்கிற சகோதரை தொடும் பொழுது அத்தையத்தில் இருந்து அப்படியே முகத்தாகி போய்விட்டார். இது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி. இப்படி நம்முடைய தனி மனித வாழ்வில் எத்தனையோ உதாரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆரோக்கியமாக இருந்திருப்பார்கள், நேற்று வரை பேசியிருப்பார்கள், அடுத்த நாள் வருகிற தொலைபேசியிலே அவர் இறந்துவிட்டார் என்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன்னரை வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் யாரை எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் அவர்களை அழைத்து செல்லுவான் என்று கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக மரணம் என்பது தவிர்க்க முடியாத சகோதரர்களே, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒளிந்தோடினாலும் அந்த மரணம் கண்டிப்பாக நமக்கு வரும். மன்னரை வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடியவர்கள் தான் என்பதிலே இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களானாலும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களை வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களானாலும் அல்லாஹுவே இல்லை, மறுமை இல்லை, மன்னரை வாழ்வு இல்லை என்று பேசுகிற நாத்திக சிந்தனையுடைய மக்களானாலும் அந்த மரணத்தையும் அந்த மன்னரை வாழ்வையும் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. நமக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஹலாலான அடிப்படையில் வாழ்கிறோமோ அதே போன்றதொரு சந்தோஷமான ஒரு வாழ்வை நமக்கு மன்னரையிலும் கிடைப்பதற்கு என்ன வழி என்பதை மையமாக வைத்துதான் இந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பயணம் எதை நோக்கி அமைக்கப் போகிறோம், அடுத்த கட்ட பயணம் தாயினுடைய கருவறை முதல் பயணத்திலே இருந்த நாம் இந்த பூமிக்கு பயணமாக இருக்கிறோம். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அடுத்தொரு வாழ்க்கை வாழப்போகிறோம். அதுதான் வமிம் வரா இஹிம் பருச உன் இலா யோமை யுபஅதூன். ஒவ்வொரு மனிதனும் இறந்து போனால் திரைமறைவு வாழ்வு அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் மன்னரையை குறித்து பேசுகிறான். இது நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்வு. நான்காவது நம்முடைய வாழ்வு உலகத்தை எல்லாம் அழித்து உயிர் ஜீவராசிகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி விசாரித்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்கிறானே, அது நான்காவது வாழ்வு. நாம் ஒரு இரண்டாவது வாழ்விலே இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை எந்த அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்கிறோமோ அதற்கு ஏற்றவாறுதான் நம்முடைய கபருடைய வாழ்வு அமையும் என்பதில் இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. அன்பார்ந்த சோர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை, உத்தம சஹாபாக்களுடைய வாழ்வு, இவர்களை என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு உண்மை உங்களுக்கு பளிச்சென்று தெரியும். என்ன உண்மை? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக மக்கள் உத்தம சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று புகழ்ந்து பேசுகிறோமே, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள். எதை செய்தாலும் அந்த மன்னரை வாழ்க்கையில் அதற்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்துத்தான் செய்வார்கள். எதை செய்தால் அந்த மன்னரை வாழ்க்கையை நாம் இழந்து விடுவோம் என்பதிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார்கள். ஒரு நாள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்குவாவை குறித்து மறுமையை குறித்து பல கட்ட உரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்தி இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் பிரத்யேகமாக இந்த கபருடைய வாழ்க்கையை குறித்து எப்பொழுது பேசினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாலும் தேம்பி தேம்பி அழக்கூடியவராகவே இருப்பார். சஹாபாக்கள் எல்லாம் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், மறுமையினுடைய வெற்றியும் தோல்வியும் அந்த கபருடைய வாழ்க்கையை வைத்துதான் இருக்கிறது. கபருடைய வாழ்வு நமக்கு சிறப்பாக அமைந்தால் மறுமையில் நாம் எல்லாம் வெற்றி பெற்று விட்டோம். மறுமையினுடைய துவக்கம் தான் அது. ஆகவேதான் அந்த கபருடைய வாழ்வு குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அதிலிருந்து பாதுகாப்பு, சிறந்த ஒரு வாழ்வு அந்த கபருடைய வாழ்வில் கிடைப்பதற்காக வேண்டிதான் நான் என்னை நினைத்து நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சோர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எல்லா சுதந்திரங்களையும் தந்திருக்கிறான். நன்றாக உண்ணுங்கள், ஹலாலானதை எல்லாம் உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள், நல்ல நல்ல ஆடைகளை அணியுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இந்த பூமியிலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். எல்லா சுதந்திரங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அனுமதித்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய அன்பை பெற, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற, அல்லாஹுவால் விருப்பப்படுகிற மனிதனாக நாம் வாழ ஒவ்வொரு மதங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, முற்றிலும் நீங்கள் துறந்து துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. திருமணம் முடிக்கக்கூடாது, நல்ல நல்ல ஆடைகளை அணியக்கூடாது, இந்த உலகத்தினுடைய எந்த இன்பங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்பங்களை ஆசாபாசங்களை முற்றிலும் வேறறுத்து துறவரம் மேற்கொண்டால் தான் கடவுளுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று பிற மதத்தவர்களுடைய கொள்கை கோட்பாடு. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கோட்பாடு என்ன தெரியுமா? திருமணம் முடியுங்கள், நன்றாக இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழுங்கள், ஹராமை மதியாதீர், ஹலாலெல்லாம் நீங்கள். எதுவரை என்றால், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா. அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு தடையாக அவைகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பொருளாதார நேரம் வரும்பொழுதெல்லாம் கரெக்டாக குறித்த நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள். சம்பாதிக்கின்றீர்களா? நிறைவாக சம்பாதியுங்கள்.
1: வருடாந்திர ஜக்காத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சம்பாதியுங்கள். அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருந்தால் அவனுடைய பசியை போக்குவதற்கு உங்களுடைய பொருளாதாரம் பயன்பட வேண்டும். இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சம்பாதியுங்கள் என்று சொல்கிறான். என்னை நினைவு கூறுவதற்கு தடையாக ஆகிவிடக் கூடாது என்கிறான். உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து அந்த கபடிய வாபாக அமைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் உழைப்புகளை வைத்து அந்த கபருடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்தால் சொர்க்கத்து பூங்காவாக கூட மாற்றலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் நடப்பதை பொறுத்து தான் இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களை பொறுத்தவரையில் பாருங்கள், மரணம் வருவதற்கு முன்னால் முதல் முதலில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படியாகிலும் நாம் ஏற்றாக வேண்டும் என்கிற துடிப்பை சஹாபாக்கள் மத்தியிலே நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணம்? யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள். மரணிக்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த முஸ்லீமான மரணம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைத்தால்தான் கபருடைய வாழ்வு வெற்றி அடையும் என்பதிலே சஹாபாக்கள் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திண்ணை தோழர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் திண்ணை தோழர்களுக்கெல்லாம் அவர்களுக்குரிய உணவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பேரித்தம்பளம் அன்றைய உணவு அந்த சஹாபாக்களுக்கு ஒரு நாளைக்கு 5 பேரித்தம்பளம், ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய உணவு. இப்படி ஒவ்வொரு மனிதனும் வாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரிசையிலே நிற்கிறார்கள். அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 பேரித்தம்பளத்தை அன்றைய உணவாக கொடுத்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்துடைய உணவை மட்டும் உண்டு பாக்கி இருக்கிற அந்த பேரித்தம்பளத்தை தன்னுடைய சட்டை பையக்குள்ளே போடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து, உங்களுக்கு தந்த அந்த உணவை சட்டை பையக்குள் போட்டு பாதுகாக்கின்றீர்களே, அந்த உணவு யாருக்காக வேண்டி பாதுகாக்கிறீர்கள் என்று கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வயோதிக பருவத்தில் வீட்டில் இருக்கிறாள், தாய்க்கு கொடுக்கவே நான் பத்திரப்படுத்தினேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு 5 பேரித்தங்கனியை கொடுத்து, இதை உங்களுடைய தாய்க்கு நீங்கள் கொடுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அந்த பேரித்தங்கனியை பெற்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் உண்டு, நான் தினந்தோறும் அதை நினைத்து சங்கடப்படுவதுண்டு. என்ன அபூ ஹுரைராவே என்றார்கள், என்னுடைய தாய் இன்னும் இஸ்லாத்திற்கே வரவில்லை. நான் பல முறை என்னுடைய தாயிடத்தில் பேசி பார்த்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்னுடைய தாய்க்கு இஸ்லாம் என்ற விலை மதிக்க முடியாத இந்த ஹிதாயத்து கிடைப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயாருக்காக வேண்டி, ஹிதாயத்திற்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேரித்தங்கனியை எடுத்து வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய முற்றத்தில் நின்று கொண்டு கதவை தட்டுகிறார். நீண்ட நேரம் கதவை திறக்கப்படவே இல்லை. சிறிது நேரம் பொறுத்து தாய் வெளியே வந்தார். தாயிடத்தில் ஏதோ ஒரு மாற்றம். அபூ ஹுரைரா உன்னிப்பாக பார்த்தாராம். குளித்து தூய்மையான ஆடையெல்லாம் அணிந்து தாய் தன்னுடைய கண் எதிரே நிற்பதை அபூ ஹுரைரா அவர்கள் பார்க்கிறார். தாய் மகனை பார்த்து சொன்னார்களாம், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்று. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆச்சரியம் தாங்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மார்க்கத்தை ஏற்றார்களாம், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்களாம், அடுத்து எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்வீர்களா யா ரசூலல்லாஹ்? என்ன அபூ ஹுரைராவே, என்னை எப்படி இந்த உலகத்தில் மக்கள் பாசத்தோடு அன்போடு நேசத்தோடு என்னோடு நடக்கிறார்களோ அதே போல என்னுடைய தாயோடும் எல்லா மக்களும் நேசம் வைக்கவும் நீங்கள் துவா செய்யுங்கள் யார் ரசூலல்லாஹ். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். உண்பதற்கு உணவில்லாத காலகட்டத்தில் கூட, உடுப்பதற்கு உடையில்லாத காலகட்டத்தில் கூட, தங்குவதற்கு வீடில்லாத காலகட்டத்தில் கூட அந்த மக்களுடைய எல்லா எண்ணங்களையும் நீங்கள் பார்த்தால் எப்பொழுதும் நமக்கு மரணம் வரலாம், அந்த மரணம் வந்தால் எந்த நன்மையான காரியமும் செய்ய முடியாது, யாரும் நம்மை காப்பாற்றவும் முடியாது, யாரும் நமக்காக வேண்டி எந்த ஒன்றையும் செய்து அனுப்பவும் முடியாது. ஆகவே உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நிமிடத்தையும் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயார்படுத்துகிறவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நாம் கபருடைய வாழ்வும் மறுமையுடைய வாழ்வும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அது நன்றாக அமைய வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம், அதற்கேற்ப முயற்சி செய்கிறோமா என்றால் முயற்சியிலே தோற்று போய்விடுகிறோம். அந்த தோல்வி வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சம்பவங்களை பல முறை இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் எத்தனை இடங்களில் சொல்கிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள், மூமின்களே நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ளுங்கள், முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். எவ்வளவு முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்ன காரணம், மனிதர்களாய் நாம் எல்லாம் மறதிக்கு உட்பட்டவர்கள். இனி ஒரு பாகத்தை பாருங்கள், நாம் வாழுகிறோமே இந்த உலகம், இந்த உலகம் நாளுக்கு நாள் எப்படிப்பட்ட உலகமாக மாறி வருகிறது என்றால் பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ அவைகளை எல்லாம் செய்தே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் வீட்டினுடைய வாசலுடைய கதவை தட்டுகிற காலம் இந்த காலம். பெரும்பாவங்கள் விபச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வட்டியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ பெரும்பாவங்கள் என்று, அதை செய்தால் அல்லாஹ் ஆத்திரப்படுவான், அதை செய்தால் அல்லாஹ்வுடைய லாபம் உங்களின் மீது இறங்கும், இதை செய்தால் அல்லாஹ் உங்களை மறுமை நாளில் பேச மாட்டான், கருணை கண்கொண்டு பார்க்க மாட்டான், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், உங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன காரணகாரியங்களை சொன்னார்களோ அந்த பெரும் பாவங்கள் எல்லாம் நாமும் ஒரு கட்டத்தில் செய்ய வேண்டிய வருமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய உலக அமைப்பு முறை இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால் நாட்டினுடைய சட்டத்திற்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். காரணம் என்ன, சட்டம் ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்காது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த பெரும்பாவங்களை எல்லாம் அரசாங்கமே செய்கிற அளவுக்கு இன்றைக்கு நாடு முன்னேறி இருக்கிறது. அரசு அனுமதி கொடுத்து நடக்கப்படுகிற பெரும்பாவங்கள், அந்த பெரும்பாவத்திலே இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமானால் நண்பர்களுடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஊராருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், குடும்பத்தாருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஆனால் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு நமக்கென்று நியமிக்கப்பட்டு நம்மோடு ஒரு வானவர் இருந்து கொண்டிருக்கிறாரே அவருடைய கண்ணை உங்களால் மறைக்கவே முடியாது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் திருந்தி விடுவீர்கள். இந்த மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, அதை சஹாபாக்கள் இழக்கவே மாட்டார்கள். அதற்காக வேண்டி உயிரை பறி கொடுத்தாலும் சரி. உதாரணத்திற்கு மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் விபச்சாரம் செய்து விடுகிறார். அந்த விபச்சாரத்தை சாட்சி பூர்வமாக யாரும் குற்றம் நிரூபித்து கையும் காலமாக பிடிக்காத குற்றம். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறார். அப்பொழுது என்ன சட்டம் அமுலுக்கு இருக்கிறது, திருமணமானவர்கள் விபச்சாரம் புரிந்தால் கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் அன்றைக்கு அமுலில் இருந்த நேரம், மரண தண்டனை. நேரடியாக வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார், யார சூழல்லா நான் விபச்சாரம் செய்து விட்டேன், யார சூழல்லா எனக்குரிய தண்டனையை தாருங்கள், யார சூழல்லா இந்த உலகத்தில் வரலாறுகள் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டதிலிருந்து இனி இந்த உலகம் அழிகிற காலம் வரை இப்படி ஒரு சமுதாயத்தை எந்த வரலாற்று ஆசிரியர்களும் பார்த்திருக்கவே மாட்டார்கள். யார சொல்லலாம், என்னை கொல்லுங்கள், நான் கொலை குற்றத்திற்குரிய காரியத்தை செய்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்றைக்கு ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்று தனக்கு தோழராக கிடைப்பது அரிதாக இருந்த காலம் அந்த காலம். ஆனால் தோழர் வந்து என்ன சொல்கிறார், என்னை கொல்லுங்கள் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பி விடுகிறார். எங்க அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பினாரோ அந்த இடத்துல போய் நின்று கொண்டு, யார ரசூலுல்லாஹ், நான் சொன்னது உண்மை, எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது முறை முகத்தை திருப்புகிறார். அங்கே போய் நின்று கொண்டு எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்கிறார். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷ் அவர்களை நீங்கள் செல்லுங்கள் வீட்டுக்கு. ஆயிஷ் அவர்களை அனுப்பிவிட்டு இரண்டு நபி தோழர்களை அழைத்து, மாயிஸ் ஏதோ புத்தி குளறுபடியில் பேசுகிறாரா, மாயிஸுக்கு என்னானது என்று பார்த்து வாருங்கள் என்கிறார். சென்ற இரண்டு நபி தோழர்களும் மாயிஸ் ரலியல்லாஹு அவர்களோ தங்குகிறார்கள், பேசுகிறார்கள், உரையாடுகிறார்கள். பிறகு வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். யார ரசூலல்லாஹ், மாயிஸ் அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார், புத்தி கூர்மையோடு தான் பேசுகிறார், அவர் செய்த காரியம் உண்மைதான் யார ரசூலல்லாஹ் என்று நிரூபணமாகிறது. அந்த மாயிஸ் ரலியல்லாஹனுடைய நிலையை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய மனக்கண்ணீர் சிறிது ஓட்டி பாருங்கள் என்பாந்த சொர்களே. அந்த குற்றத்தை யாரும் கண்டுபிடிக்கவில்லை, யாரும் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் புகார் மனு கொடுக்கவில்லை. அவரே தான் தனக்கு மரண தண்டனை வேண்டும் என்று வந்திருக்கிறார். அந்த மாயிஸ் ரலியல்லாஹன் அவர்கள் தன்னோடு தொழுத அந்த தோழர்கள் என்ன நினைப்பார்கள் நம்மை பற்றி. இந்த இஸ்லாத்திற்குள் வந்ததிலிருந்து இந்த தோழர்களோடு சேர்ந்து எவ்வளவு பணிகளை நாம் செய்திருக்கிறோம், நம்முடைய குடும்ப பாரம்பரியம் என்னானது, நமக்கு எவ்வளவு பெரிய குடும்பத்திற்கு ஒரு தலை குனிவு என்றெல்லாம் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிந்திக்கவே இல்லை. இந்த மக்கள் தானே நம்மளை கேவலமாக பேசுவார்கள், இந்த மக்களை விட பல கோடான கோடி மக்கள் முன்னிலையில் அல்லாஹ் கண்டுபிடித்து விசாரித்தால் எது பெரிய கேவலம், மறுமையில் ஏற்பட போகிற கேவலம் தான் பெரிய கேவலம். அது மட்டுமல்ல, அடுத்து வாழப்போகிற மன்னரை வாழ்க்கை நமக்கு நாசமாகிவிடும் என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவேதான் தோழர்கள் என்ன நினைத்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்துடைய மானம் மரியாதை எப்படி வேண்டாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம், அல்லாஹ்வுடைய கையிலே ஒப்படைத்து தூதரத்திலே வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கழுத்துயர குழி வெட்டி குழிக்குள் இறக்கி கல்லால் எறிந்து எல்லோரும் கொண்டார்கள். அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா, சஹாபாக்கள் எல்லாம் இவ்வளவு மோசமான ஒரு இழி செயலை செய்தாரே என்றெல்லாம் ஏசினார்கள். கொஞ்சம் பேர் கல்லால் எரித்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் மூர்க்கத்தனமாக எரிந்து கொண்டார்கள். எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். மரணித்தவுடன் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெளியே எடுக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நின்று தொழுகை நடத்துகிறார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கோபம் வருகிறது. யார ரசூலல்லாஹ், பெரும் பாவங்களில் ஒன்றான, சமூக கொடுமைகளில் ஒன்றான, மரண தண்டனைக்கு ஒப்பான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அவருக்கு நீங்கள் போய் துள வைக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்து என்ன பதிலை சொன்னார் தெரியுமா, என்னுடைய மாயிஸ் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனைக்கு முன் வந்து அல்லாஹ்விடத்தில் செய்த அந்த தௌபா இருக்கிறதே, தௌபா மதீனா நகர் முழுக்க பிரித்து கொடுத்தாலும் தாங்காது உமர் அவர்களே என்றார்கள். என்ன காரணம், அவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்க்கையினுடைய ஒரு தாக்கம், நமக்கு அந்த வாழ்வு நஷ்டமடையவே கூடாது. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், தண்டனைக்குரிய குற்றத்தை உலகத்தில் நீங்கள் பெற்றால் மறுமை நாளில் அல்லாஹ் அது குறித்து விசாரிக்கவே மாட்டார். உலகத்தில் தண்டனை பெற்ற குற்றங்கள், திருடுகிறான் கை முறிக்கப்படுகிறது, விபச்சாரம் செய்கிறான் திருமணத்திற்கு முன்னதாக 100 கசியடி கொடுக்கப்படுகிறது, திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்கிறான் மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த குற்றம் மறுமையில் விசாரிக்கப்படவே மாட்டாது. அதையும் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆகவேதான் மக்களை எல்லாம் காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வேண்டும், நமக்கு அந்த மன்னரை வேண்டும், நமக்கு அந்த மறுமை வாழ்வு வேண்டும் என்பதிலே எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக அந்த சஹாபாக்கள் இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இஸ்லாமிய அந்த குற்றவியல் சட்டம், சிவில் சட்டம் என்று சொல்கிறோமே, அந்த குறுமினல் சட்டம் சிவில் சட்டத்திற்கு மக்கள் பயப்படுவதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய பார்வைக்கு பயந்தார்கள், மரணத்தை பயந்தார்கள், கபருடைய வாழ்க்கை அந்த மக்கள் பயந்தார்கள். அடுத்தது வாழப்போகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை, எந்த நேரமும் மரணம் நமக்கு பிடிபடலாம் என்பதிலே அந்த மக்கள் எந்த அளவுக்கு கண்ணுங்கருத்துமாக இருந்தார்கள் பார்த்தீர்களா? நாம் ஒரு பாவத்தை நினைக்கும் பொழுது, ஒரு பாவத்தை செய்ய இந்த உள்ளம் தூண்டும் பொழுது, சைத்தான் தூண்டும் பொழுது, அடுத்த கட்டம் நாம் நினைக்க வேண்டியது அந்த பாவம் செய்கிற நிலையில் நாம் மரணித்தால் நமக்கு எல்லா வாழ்வும் நாசமடையும், மீதி உள்ள இரண்டு வாழ்வும் நாசமடைந்து போய்விடும். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமே ஒரு ஹிதாயத் என்கிற விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், அந்த ஹிதாயத் நமக்கெல்லாம் இருக்க போய்தான் இந்த நல்ல நேரத்தில் ஒரு இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்ன உடனே பல பாகங்களிலிருந்தும் திரளாக இங்கே வந்து நீங்கள் குழுமுவதற்கு என்ன காரணம்? பயான் நிகழ்ச்சிக்கு வந்தால் யாராவது காசு பணம் கொடுக்க போகிறார்களா? அல்ல, இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த உரையை நீங்கள் கேட்பதற்கு என்ன காரணம்? ஹிதாயத்து தான் காரணம். அந்த விலை மதிக்க முடியாத அந்த ஹிதாயத்தை எதற்காக வேண்டியும் இழந்து விடாதீர்கள். ஒரு அசிங்கத்தை செய்தோ, ஒரு பாவமான காரியத்தை செய்தோ, மரணத்தை மறந்து, கபருடைய வாழ்க்கையை மறந்து இந்த உலகத்தில் நடந்தோ அந்த ஹிதாயத்தை இழந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அது காசு கொடுத்தால் கிடைக்காது. இந்த உலகத்தில் நம்முடைய கண் முன்னால் நிறைய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், மல்டி மில்லியனர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாருங்கள், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் வீதிகளிலே, சாதாரண ரோடுகளிலே பிளாட்ஃபார்ம் வியாபாரம் செய்கிற மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருப்பான். இது மனிதர்களாகிய நாம் முயற்சி எடுத்து கிடைப்பதல்ல. எந்த ஒரு மனிதனும் முயற்சி எடுத்து யாருக்கும் கொடுக்கக்கூடியதும் அல்ல. அப்படி கொடுக்கப்படுமே ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தைக்காக வேண்டி எவ்வளவு போராடினார் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் மறந்த சம்பவம் ஒன்றும் இல்லையே. பெரிய தந்தை மரணிக்க போகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், திருக்கலிமாவை சொல்லுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேனே மன்றாடுவேனே என்று துணியாய் துடித்தார்கள். ஹிதாயத் அவருக்கு கிடைத்ததா? அல்லாஹ்வுடைய தூதரால் கொடுக்க முடிந்ததா? அல்ல. ரப்பனா லா துஜிய குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மில் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். யா அல்லாஹ்வே, எங்களுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நீ ஹிதாயத்தின்பால் உறுதிப்படுத்திய பிறகு, எங்களுக்கு நீ ஹிதாயத்து தந்த பிறகு, அந்த ஹிதாயத்திலிருந்து நாங்கள் தடம் புரண்டு செல்லாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஹிதாயத்தோடு நாங்கள் வாழ வேண்டுமானால் உன்னுடைய அன்பும் உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் எங்களுக்கு இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எவ்வளவு அற்புதமான ஒரு துவா! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையினுடைய ஹிதாயத்திற்கு எவ்வளவு போராடினார்கள் கொடுக்க முடிந்ததா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 காலம் வாழ்ந்த ஒரு மாமனிதர், தன்னுடைய மனைவிக்கு அந்த ஹிதாயத்தை கொடுக்க முடிந்ததா? அவருடைய மகனுக்கு கொடுக்க முடிந்ததா? அல்ல. இனி ஹிதாயத்திற்குரிய மக்களை எல்லாம் பார்த்து பார்த்து கொன்றான் ஃபிரௌன். ஆனால் அவனோடு படுக்கை அறையில் படுக்கக்கூடிய அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். வித்தியாசம் புரிகிறதா இல்லையா? யாரெல்லாம் ஹிதாயத்துடையவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் பார்க்கிற இடத்திலெல்லாம் கொல்ல உத்தரவிட்டான், கொன்றான் அந்த பாவி. அல்லாஹ் என்ன செய்தான்? அவருடைய மனைவிக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். நாமெல்லாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோமே இந்த ஹிதாயத், இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு எப்ப தெரியும் தெரியுமா? மௌத்தா போகும்போது அந்த மரண நேரத்தில் தெரியும் இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு. மலக்குமார்கள் வந்து அமர்ந்து நம்முடைய நடவடிக்கைகளை எல்லாம் நம்மிடத்தில் எடுத்து சொல்லி நம்முடைய உயிரை கைப்பற்றும் பொழுது, மலக்குக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடலும் பொழுதுதான் இந்த ஹிதாயத்துடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே. ஆகவே நாம் பெற்ற இந்த ஹிதாயத்தை மரணம் வரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நாம் பெற்றிருக்கிற இந்த ஹிதாயத்தை உலக ஆடம்பரங்களை உலக ஆசாபாசங்களை கொண்டு இந்த ஹிதாயத்தை நீங்கள் நாசப்படுத்தி விடக் கூடாது. பறி போனால் திரும்ப கிடைப்பது மிகப்பெரிய கஷ்டம். இழந்தால் திரும்ப நமக்கு கிடைக்காது. பாதுகாப்பது நம்முடைய கடமை. இதெல்லாம் நம்முடைய வீட்டை காட்டிலும், நாம் விட்டிருக்கிற வாகனங்களை காட்டிலும், நாம் சேமித்து வைத்திருக்கிற பொருளாதாரங்களை காட்டிலும் விலை உயர்ந்தது இந்த ஹிதாயத். 600 கோடி மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. அதிலும் குறிப்பாக இணை வைத்தல் இல்லாமல், பித்ரத் இல்லாமல், அனாச்சாரம் இல்லாமல், மூட பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லாமல், மார்க்கம் என்றாலே அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்கிற ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலோடு உள்ள ஒரு ஹிதாயத் இருக்கிறது. இது கொஞ்சம் பவர் கூட. 600 கோடி மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. 600 கோடி மக்களிலும் கணிசமானவர்கள் இன்றைக்கு முஸ்லீம்கள் இருப்பதாக புள்ளி விவர கணக்கு சொல்லுகிறார்கள். அந்த முஸ்லீம்கள் எல்லாம் யார்? சியாக்களும் முஸ்லீம்கள், காதியானிகளும் முஸ்லீம்கள், அகலுல் குரானுடையவர்களும் முஸ்லீம்கள், பலதரப்பட்ட முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் உண்டு. மெஜாரிட்டி முஸ்லீம்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களை வணங்குகிற முஸ்லீம்கள். குறிப்பாக மீண்டும் மீண்டும் அதிலே சுருக்கி, சதவிகிதம் சுருக்கி பார்த்தால், ஏகத்துவத்தை பின்பற்றி குரான் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்கிற மிக அழகான, பியூரான, அல்லாஹ் நேரடியாக விரும்புகிற, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த சமூகமாக இருக்கிற இந்த ஹிதாயத் இருக்கிறது. இது காசு கொடுத்தால் கிடைக்காது. இது விலை மதிக்க முடியாதது. இந்த ஹிதாயத்தை அந்த மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு அடிக்கடி இந்த மனித சமூகத்திலே பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. அன்பார்ந்த சோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணித்தால் உங்களோடு அந்த வாழ்க்கை இருக்கிறதே கபருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு உங்களோடு சேர்ந்து 3 காரியம் உங்களோடு வருகிறது. ஒன்று, உங்களை அடக்குவதற்கு உங்களுடைய உறவினர்கள் வருகிறார்கள். உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிறது. மற்றொன்று, நீங்கள் செய்த நன்மையான காரியம். உன்னை கொண்டு போய் கபரிலே கொண்டு போய் அடக்கினால் உறவினர்கள் எல்லாம் உன்னை விட்டு வந்து விடுவார்கள். உங்களுடைய சம்பாத்தியத்தை சொத்துனெல்லாம் பூமியில தங்கிவிடும். உங்களோடு இருப்பது எது மிச்சம்? இப்பொழுது வந்து அமர்ந்திருக்கிறீர்களே, இதற்கு அல்லாஹ் ஒரு சதவிகித கணக்கின் அடிப்படையில் நன்மை எழுதுவானே, இவைகள் எல்லாம் தான் அந்த கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கையில் இவைகளை வைத்துத்தான் அல்லாஹ் மதிப்பெண் போடுகிறான். இவர் நபியினுடைய மனைவி ஆயிற்ற என்பதற்காக வேண்டி உறவு முறையை வைத்து அல்லாஹ் மதிப்பு போடுபவன் அல்ல, பரிந்துரையை வைத்து மதிப்பு போடுபவன் அல்ல. யார் யார் எந்தெந்த அளவுக்கு அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை செலவு செய்தார்களோ அதற்கேற்றவாறு அந்த வாழ்க்கை அமையும் என்பதுதான் யதார்த்தம். அன்பார்ந்த சொற்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்குரிய ஒரு வீடு, குளிர்சாதன வசதியோடு, அழகான ஒரு பஞ்சமத்தையோடு, உறங்குகிற எல்லா சௌரியங்களோடு, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று விரும்புவது யதார்த்தம், இயற்கையானது. அதை அடைந்தவர்கள் கூட இருப்பார்கள். அதே போன்று கியாம நாள் வரை குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுக்கா வஜுஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹுவை தவிர அனைத்தும் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் அழிந்து போகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நீண்ட கபருடைய வாழ்க்கையிலும் இது போன்றது ஒரு சொகுசான ஒரு இருப்பிடம் வேண்டும் என்று விரும்புபவன் புத்திசாலியா இல்லையா? அவன் தான் புத்திசாலி. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கபரிலே கொண்டு போய் நல்லடியானை வைத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்துவிட சொல்லுவானாம். சொர்க்கத்தினுடைய நறுமண காற்று அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம். கபரு விசாலமாக்கப்படுமாம். அந்த அடியான் ஒரு புது மணமகனை போல உறங்குவானாம். இந்த வாழ்க்கை உலகத்திலே நாம் விரும்புகிறோம். அழகான வீடு, அருமையான மனைவி, சுகமான உறக்கம், நல்ல அருமையான சுவாசிக்கக்கூடிய காற்று, எல்லாம் உலகத்திலே விரும்புகிறோம், அடைகிறோம், முயற்சி எடுத்தோம், அடைந்த உண்மைதான். அதே போன்றது ஒரு வாழ்வு அங்கேயும் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரஹமத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வாழ்வு அடைந்து அதில் வெற்றி அடைந்தால் மறுமையில் நமக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்காக வேண்டி இம்மை வாழ்வை தயார்படுத்துங்கள் அன்பான ரசூலுகளே. இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடியவர்கள். பொருளாதாரம் சம்பாதிக்கும் பொழுது நாம் நிறைய திட்டங்களோடு பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், ஏமாந்து போய்விடக்கூடாது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய மரணத்திற்கு பிறகு கையேந்தக்கூடிய மக்களாக நீங்கள் ஆக்கிவிட்டு செல்லாதீர்கள் என்றார்கள். மக்களுக்கு வேண்டும், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில எந்த அளவுக்கு நாம் செலவு செய்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் உபகாரம் செய்கிறோம், சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தை எந்த அடிப்படையில் செலவு செய்கிறோம் என்பதை பொறுத்து கூட அந்த மன்னரை வாழ்வு நமக்கு அமையும் என்பான் சொல்கிறே. ஒரு மனிதன் இப்படி இருக்கிறான், சம்பாதித்தான், சேமித்து வைத்தான், தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு என்று குறுகிய வட்டத்தை அமைத்துக் கொண்டான், மரணித்தான், என்னானது, அவன் அனுபவி அவன் சம்பாதித்த சொத்துக்களை அவனையே அனுபவிக்க முடியாமல் அல்ல ஆக்குவான் ஒரு சில நேரத்தில். நிறைய வசதி படைத்தவர்களுக்கு தான் இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை டஜன் நோய் இருக்கிறது. வசதி படைத்தவர்களுக்கு தான் நான் பார்த்தவரை ஒரு ஆறுக்கு மேற்பட்ட நோய். காலை 6 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் எழுந்து 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய சுகர் பேஷண்ட். நினைத்து இதெல்லாம் உண்ணக்கூடாது, உண்டால் உடனடியாக பிரஷர் கூடிவிடும், அவருக்கு இருதய நோய். அவர் உணவு உண்ணும் பொழுது ஏதாவது சிறு சர்க்கரையை சேர்த்துக் கொண்டால் அதற்கு ஒரு தனி மாத்திரை அருந்த வேண்டும், உப்பு கூடினால் அதற்கு ஒரு மாத்திரை அருந்த வேண்டும், என்றைக்காவது ஒரு நாள் ஆசைப்பட்ட ஒரு கறி மாதிரி ஏதாவது ஒன்றை உண்டால் அதற்கு ஒரு மாத்திரை உண்ண வேண்டும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மறந்து பொருளாதாரத்தை திரட்டினால், கபருடைய வாழ்க்கையை மறந்து பொருளாதாரத்தை திரட்டினால் அனுபவிக்க விடாமல் அல்லாஹ் ஆக்குவான், அது வேற விஷயம். இருந்தாலும் மரணத்திற்கு பிறகு நாம் சம்பாதித்த பொருளாதாரம் எல்லாம் என்னாகிறது, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு பங்கு வைத்து விட்டு எடுத்து விடுவார்கள். நம்முடைய குடும்பத்தார்கள் அதை ஊதாரித்தனமாக செலவு செய்தால் அதற்கும் சேர்த்து அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும், அதான யதார்த்தம். அப்படியானால் என்னிடத்தில் இருக்கிற 1 கோடி ரூபாயை வைத்து நான் நினைத்தால் அந்த மன்னரை வாழ்க்கையும் மறுமையிலே சொர்க்கத்தையும் அடைய முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அதற்காக வேண்டி செலவு செய்கிற புத்திசாலியா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி தந்தார்கள். காசு இருக்கிறது அவங்களிடத்திலே, நிறைய பொருளாதாரம் உண்டு அவங்களிடத்திலே, உங்களுக்கு ஒரு வழிமுறையை நான் சொல்லி தருகிறேன், நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வாரி வாரி கொடுங்கள், ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகிற வகையிலே மரங்களை வளர்ப்பது, கல்விக்கூடங்களை நிறுவுவது, கிணறுகளை வெட்டி கொடுப்பது, இப்படி பொது காரியங்களில் நிறைய செலவு செய்யுங்கள். நீங்கள் உயிரோடு வாழும் பொழுது இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்கு, தாவா பணிக்கு, அழைப்பு பணிக்கு வாரி வாரி நீங்கள் கொடுங்கள். அப்படி செய்தால் என்னாகும் தெரியுமா? நீங்கள் மரணித்து போனால் கூட அந்த வாழ்க்கைக்கு, கபருடைய வாழ்க்கைக்கு உங்களின் மூலம் பயன்பெற்றார்களே, நீங்கள் பள்ளிவாசல் கட்டி கொடுத்தால் 5 நேர தொழுகை நடந்து கொண்டே இருக்கும், தொழுகிற மக்களுடைய நன்மையில் வரும், அதே நன்மை உங்களுக்கும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிணறு வெட்டி கொடுங்கள், அதிலிருந்து மக்கள் தண்ணீர் இறைத்து நன்மை அடைகிற பொழுதெல்லாம் அந்த நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு. நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி நிறைய வாரி வாரி கொடுங்கள், அதன் மூலம் ஒரு மனிதன் முஸ்லீமாக திருந்தி நடந்தால் ஆயுள் காலம் முழுவதும் அவன் நன்மை செய்கிறானே, அது உங்களுக்கும் வந்து சேரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா துறைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பித்து தராமல் ஒன்றும் அல்ல, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்துதான் இருக்கிறார். என்ன ஒரு அசால்ட் தெரியுமா? நாம் தம் எண்ணெய் வைக்கவில்லையே, எப்படியாவது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், நாம் தம் எண்ணெய் வைக்கவில்லையே. நமக்கெல்லாம் என்ன ஒரு சிந்தனை என்றால், நாம் தான் எண்ணெய் வைக்கவில்லையே, எப்படியாவது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நாம் எல்லாம் ஒரு தவறாக எண்ணத்தில் இருக்கிறோம் அன்பார்ந்த சோழர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி நமக்கு விளக்கும் பொழுது, சொர்க்கம் எப்படியெல்லாம் நல்லவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் கேள்வி கணக்கே இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்கிற சான்றோர்களும் உண்டு. கேள்வி கணக்குக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய கருணையினால் நேரடியாக சொர்க்கம் செல்கிற மக்களும் உண்டு. நரகத்திலே இருந்து அல்லாஹ் நாடிய அளவுக்கு கடுமையான தண்டனைகளை எல்லாம் பெற்று அந்த தண்டனைக்கு பிறகு இறுதியாக நம்முடைய ஏகத்துவத்திற்காக, நம்முடைய திருக்களிமாவுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலே இருந்து நம்மை வெளியேற்றி சொர்க்கம் தருகிற இறுதி ஒரு பகுதியும் இஸ்லாமிய மார்க்கத்திலே உண்டு. ஒரு இறை விசுவாசி, ஒரு உண்மையான ஒரு இறை விசுவாசி நரக நெருப்பினுடைய சிறிய வேதனை கூட அனுபவிக்காமல் நேரடியாக சொர்க்கம் செல்கிற முயற்சியை தான் அன்பார்ந்த சோர்களை நாம் எடுக்க வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, நரக நெருப்பினுடைய வேதனை உங்களால் தாங்க முடியாது, அதனை சிறிய வேதனையை கூட தாங்குகிற சக்தி உங்களுக்கு கிடையாது. காரணம், அது அல்லாஹ்வுடைய நெருப்பு. அல்லாஹ் ஆயிரம் முறை சூடேற்றினான், அது சிவப்பு நிறமாக மாறியதாம். மீண்டும் ஆயிரம் முறை சூடேற்றினானாம், அது கருப்பு நிறமாக மாறியதாம். மீண்டும் ஆயிரம் முறை சூடேற்றினானாம், அது வெண்மை நிறமாக மாறியதாம். 3000 ஆண்டுகாலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூடேற்றி அவனுடைய நெருப்பு, அந்த நெருப்பு அதை தாங்குகிற சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை அன்பார்ந்த சுவர்களே. அப்படி நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. ஏகத்துவத்தை பின்பற்றி இருக்கிற நாம் தான் இஸ்லாத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் பின்பற்றி கபருடைய வாழ்க்கையிலும் சொர்க்கத்துடைய வாழ்க்கையிலும் உன்னதமான இடத்தை அடைய நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் அசிங்கங்கள் செய்தால், இந்த உலகத்தில் பாவமான காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டால், அத்தோடு நீங்கள் மரணிக்கும் பொழுது அந்த கபருடைய வாழ்க்கை எப்படி அமையும் தெரியுமா? மலக்குமார்கள் வருவார்களாம், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய வேதம் எது, உன்னுடைய தூதர் எது என்றெல்லாம் மலக்குமார்கள் மரணித்த மனிதத்திலே கேட்பார்கள் என்றும், அதற்குரிய பதிலை தப்பும் தவறுமாக அந்த அடியான் சொல்லுவான் என்றும், அதைத் தொடர்ந்து அவனோடு கியாமனால் வரை இருப்பதற்கு அல்லாஹ் ஒரு மனிதனை அனுப்புகிறானாம். அந்த மனிதன் பார்ப்பதற்கே அசிங்கமாக இருப்பானாம். தோற்றமெல்லாம் அருவருக்கத்தக்க தோற்றமாம். இதுவரை இந்த உலகத்தில் யாரும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்களாம். அப்படிப்பட்ட அந்த கொடூரமான அருவருக்கத்தக்க அசிங்கமான தோற்றத்தையுடைய அந்த மனிதனை பார்த்து இவன் கேட்பானாம், நீ யார், உன்னை நான் எங்குமே பார்த்ததில்லையே, நீ யார் என்று பதறி போய் கேட்பானாம். அவன் சொல்லுவானாம், உலகத்தில் வாழும் பொழுது வெட்கக்கேடான பாவமான அசிங்கமான காரியத்தை எல்லாம் செய்தாயா இல்லையா, அதைகளை எல்லாம் அல்லாஹ் என்னுடைய உருவத்தில் மாற்றி கியாமனால் வரை உன்னோடு இருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லுவானாம். பார்த்தீர்களான் பாந்த சுவர்களே, கபருடைய வாழ்க்கை என்பது நாம் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு அந்தஸ்துகள் இருந்தாலும் சரி, நம்முடைய பெயருக்கு முன்னால் எவ்வளவு பட்டப்பெயர்கள் இருந்தாலும் சரி, நாம் மரணித்தால் நம்மை மையத்து என்பார்கள், தூக்கி கொண்டு போய் அடக்கிவிட்டு எல்லோரும் ஓடி வந்து விடுவார்கள். அதற்கு பிறகு அந்த 6 அடி குழியில் நாம் மட்டும் தனியாகத்தான் இருக்க போகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டாலோ, இந்த உலகத்தில் ஏதாவது நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ, கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ உதவி செய்வதற்கோ மக்கள் இருக்கிறார்கள், குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையில் யாருமே உங்களுக்கு கிடையாது. அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு துணை நிற்பதெல்லாம் உங்களுடைய நன்மையான காரியம்தான். யார் நன்மையான காரியத்தை செய்தாரோ அவரை அல்லாஹ் ஒரு சந்திர முகத்தை போல ஒரு மனிதனை அல்லாஹ் மாற்றுவானாம். பார்த்தால் பிரகாசமாக இருப்பானாம். அவன் வந்து அவனுக்கு அருகிலே அமருவானாம். நீ யார் என்று கேட்பானாம். நீ உலகத்தில் செய்தாய நல்ல நல்ல காரியம், அதை அல்லாஹ் 800 அழகாக மாற்றி கியாமநாள் வரை உனக்கு எதிராக உனக்கு அருகிலே அமர வைத்திருக்கிறான் என்று அந்த மனிதன் சொல்லுவானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வாழ்க்கையிலும் பாதுகாப்பு, அந்த வாழ்க்கையிலும் நமக்கு பாதுகாப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரிலே அடங்கப்பட்ட அந்த அடியானிடத்திலே வந்து மலக்குமார்கள் கேட்பார்களாம், உன்னுடைய வலது பக்கம் திரும்பிப்பார் என்று சொல்லுவார்களாம், உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்றும் சொல்லுவார்களாம். அந்த அடியான் திரும்பி பார்ப்பான், இடதுபுறம் நரக நெருப்பை பார்க்கிறான், நரக நெருப்பை கபரிலே வைத்து அந்த அடியான் பார்க்கிறான். பார்த்தால் அப்படியே கூப்பாடு போடுகிறான், இதுவா எனக்கு மறுமையில் கிடைக்க போகிறது என்று கதறுகிறான். மலக்குமார்களுடைய வலதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லுவார்களாம், வலதுபுறம் திரும்பி பார்ப்பான், சொர்க்கம் காட்சியளிக்கப்படுமாம். மலக்குமார்கள் சொன்னார்களாம், இடதுபுறம் பார்த்தாயே நரக நெருப்பு, உலகத்தில் பாவம் செய்தவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிற கொடுமையான ஒரு நெருப்பு, அந்த நெருப்பு அதுதான் உமக்கு விதியாக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீ செய்த நற்கர்மங்களின் காரணமாக, நீ செய்த நல்ல நல்ல இபாதத்துகளின் காரணமாக அல்லாஹ் உனக்கு இந்த சொர்க்கத்தை தந்திருக்கிறான் என்று நற்செய்தியும் சொல்லப்படுமாம். உறக்கம் எப்படிப்பட்ட உறக்கம், நம்முடைய வீடுகளில் உறங்குகிற உறக்கம் அல்ல, மன்னரை உறக்கம். கியாம நாளில் அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டினால் மணமகனை போல உறங்குகிற அந்த நல்லவர்கள் எல்லாம் மறுமையில் பேசிக் கொள்வார்களாம், நாம் ஒரு நாள் உறங்கி இருப்போமா, நாம் ஒரு அசரிலிருந்து மாயறி வரை உறங்கி இருப்போமா என்று ஒரு நாளை, ஒரு அரை நாளை அவர்கள் பேசுகிற அளவுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதுவுமே தெரியாது, இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அப்படிப்பட்டவர்களிடத்தில் போய் அதைத்தா இதைத்தா என்று பேசுகிற கேட்கிற அறிவில்லாத சமூக நம்மிடத்தில் உண்டு, அதுவே காரியம். இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே அந்த மக்களுக்கு தெரியாது, எத்துணை நாள் உறங்கினோம் என்று தெரியாது, எப்பொழுது எழுப்பப்படுகிறோம் என்றும் தெரியாது. எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் அது ஒரு புது உலகம், அவ்வளவுதான், அது ஒரு புது உலகம். அப்பொழுதுதான் எல்லோத்தையும் பார்ப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், யாரையும் யாரும் அந்த நாளில் விசாரிக்க மாட்டார்கள். அது உலகம் அல்ல, வெளிநாட்டிலே இருந்து வந்த உடனே எப்பொழுது வந்தா என்ன ஏதென்று விசாரிப்பதற்கு, அது என்னுடைய நீதிமன்றம், அது ஒரு கோர்ட், அது என்னுடைய நீதிமன்றம். அந்த மன்றத்தில் மனிதன் காலடி எடுத்து வைக்கிற ஓசையை தவிர எந்த ஓசையும் அந்த மறுமை நாளிலே நீங்கள் கேட்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த நாளில் எழுப்பப்படும் பொழுது இந்த மண்ணறையில் உறங்கினார்களே மணமகனை போல, மண்ணறையை அல்லாஹ் சுகமாக ஆக்கி கொடுத்தானே நல்லவர்களுக்கு, அவர்கள் சொல்லுவார்களாம், ஒரு நாள் உறங்கி இருப்போமோ, ஒரு அரைநாள் உறங்கி இருப்போமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மண்ணறை வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அன்பான சொர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கழுதையின் மீது ஏறி அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது ஒரு மண்ணறையை தாண்டினார்கள். மண்ணறையை தாண்டிய உடனே அந்த கழுதை மிரண்டு அல்லாஹ்வுடைய தூதரை கீழே தள்ளிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தவுடனே கேட்டார்கள், இந்த மண்ணறையில் யாரை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு யூத பெண்மணி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவளுக்கு அந்த கபரில் கொடுக்கப்படுகிற அந்த வேதனையை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி உங்களுக்கு கேட்க செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் நீங்களெல்லாம் மௌத்தாய் போய்விடுவீர்கள். கபரிலே இருக்கிற அந்த அலறல், கபரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கப்படுகிற அந்த தண்டனை, அதற்காக வேண்டி அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுகிற அந்த சப்தம், அவர்கள் போடுகிற முறையீடு, அவர்கள் ஓலமிடுகிற அந்த ஒரு ஓலம், அவர்களுடைய அந்த அலறல் சப்தம், இவைகளை நான் கேட்கிறேன். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, யா அல்லாஹ், எனது சமூக மக்கள் திருந்தி வாழ்வதற்கு அந்த சப்தத்தை கேட்கவே யா அல்லாஹ் என்று துஆ செய்ய நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் அதை கேட்கிற சக்தி உங்களுக்கு இல்லை, நீங்கள் மரணித்து போய் விடுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நரக நெருப்புக்கு முன்னதாகவே பலவேறு தண்டனைகள் அந்த கபருடைய வேதனையில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நச்சு வாய்ந்த, நீங்களெல்லாம் கற்பனையே செய்திராத மிகவும் நச்சு வாய்ந்த பாம்புகள் உங்களுடைய கபரை நோக்கி வரும், இரும்பு சுத்திகளை கொண்டு வந்து மலக்குமார்கள் உங்களுடைய தலைகளிலே அடிப்பார்கள். இந்த வேதனை ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ அல்ல, உலகம் அழிகிற நாள் வரை இந்த வேதனை இருந்து கொண்டே இருக்கும். ஒருபுறம் விஷஜந்துக்களுடைய வேதனை, ஒருபுறம் கபருனுடைய நெருக்கம், இந்த பூமியினுடைய நெருக்கத்துடைய வேதனை, இன்னொரு புறம் சுத்தியினால் அடிக்கப்படுகிற ஒரு கொடுமை, இன்னொரு புறம் நரக நெருப்பை அல்லாஹ் துறக்க சொல்லுவான வாசலை, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்றை அந்த கபரை நோக்கி அல்லாஹ் வீச செய்வானாம். இவ்வளவு கொடுமையும் அந்த ஆறடி குழி, இவ்வளவு கொடுமையும் அந்த ஆறடி குழிக்குள்

0: நம்முடைய கடமை. ஆகவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழு. ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், முஸ்லிம்களாகிய என்னுடைய மூமின்கள் இருக்கிறார்களே, அவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக என்னை நிராகரிப்பாளர்கள் என்று இல்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மூமின்கள் எல்லாம் என்னை நிராகரித்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். அப்படி இல்லாவிட்டால் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய வீடுகளை எல்லாம் தங்கமாக மாற்றியிருப்பேன். இவர்கள் ஏறி செல்கிற ஏணிப்படிகளை தங்கம் வெள்ளியாக மாற்றியிருப்பேன். அவருடைய வீட்டினுடைய முகடுகள் கதவுகளை தங்கமாக நான் மாற்றியிருப்பேன். ஏன் செய்யல? மூமின்கள் நிராசை அடைந்து விடுவார்கள். நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், நாம் மறுமையை ஒப்பிருக்கிறோம், நமக்கு தராமல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட்டானே என்று நீங்கள் என் மீது நிராசை அடைந்து விடுவீர்கள் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் கொடுக்காமல் இருக்கிறேன். இல்லாவிட்டால் அதையும் இந்த உலகத்திலே கொடுப்பேன். எதற்காக? இதற்கு பிறகு வரப்போகிறார்களே மன்னரை வாழ்க்கைக்கு.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
2: அதாவது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது. அவங்க செய்கிறதில் பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லல்லதீன ஆமனும், எவர்களை தவிர ஈமான் கொண்டு வா அமிலு சாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்து, ஒத்த வாசோ பில் ஹக்கி ஒத்த வாசோ பிசபு, ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்களே, தாவாவில் ஈடுபட்டார்களே, தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே, தன்னுடைய கௌரவம் போயிடும், தம் வியாபாரம் உடஞ்சிரும், எங்களுக்கு விசாரணை வந்துடும், தாடியை வச்சா பிரச்சனையா போயிடும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டார்களே அவர்களை தவிர, அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து நாம் அல்லாவை சந்திக்க போகிறோம், இது குறுகிய கால வாழ்க்கை, இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்களே இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹு ஜல்ல ஷானுஹுத்தாலா. ஓ, ஈமான் கொண்டீங்களா, இபாதத்தை செஞ்சிட்டீங்களா, அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல. மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், இந்த நஷ்டத்தில் இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும். தப்ப கண்டால் கணக்கில்லாமல் போக முடியாது, அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும், அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா அம் ஹசிபுத்தும் மன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போலான்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹதூ மின்கும் வயலம சாபிரீன், இதற்கு அதாவது அல்லாஹ் கேட்கிறான் சொர்க்கன்னு அவ்வளோ சீப்பா, நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க அதுக்கு இவ்வளோ டிக்கெட்டுன்னு கணக்கு பார்க்குறீங்க, சொர்க்கத்துக்கு என்ன உடனே திறந்து தந்துடும் நினைக்கிறீங்களா? இல்லை, வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹதூ மின்கும், உங்களில் யார் தியாகிகள் என்று நான் அடையாளம் காணாமல், அல்லாஹ் சொல்றான் யார் தியாகிகள் என்பதை நான் அறியாமல் உங்களில் யார் பொறுமையாளர்கள். இப்போ ரெண்டு விஷயம், சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா? அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா? அவர் அர்ப்பணிக்கணும், தனக்கு நேரம் காலத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா, நான் இப்போ ஓகே தானே? இல்லை, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான் தியாகம் பண்ணுங்கள். பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும், இல்ம தந்தவர் இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும், உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டதோ

0: அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கல்ல. அல்லாஹ் சூரத்துல் பக்கராவை தொடங்க போக்கிலே சொல்றான், தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு. இந்த நேரம் காலங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும். சஹாபாக்கள் முழுக்க அப்படிதான் கொடுத்தார்களா? அதனால் நான் அவைகளெல்லாம் விவரமாக பேசவில்லை, இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க தியாகிகளாக மாறாத வரைக்கும் உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவீங்க, உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம், எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம். பொறுமை பொறுமை என்றா கோபம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் கூறுவான்னு சொல்லல. நிறைய பேர் கோபம் வர்ற நேரம் பொறுமைன்றாங்க, அது மட்டும் இல்ல, அதை விட வீட்டுல பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும், ஊர்ல பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் குற்றவாளியாக காட்டப்படுவீங்க, உங்களை தாறுமாற திட்டுவார்கள், உங்க கல்வி வேதனைப்படும். அந்த மாதிரியான நேரம் உலக்கது நாளும் அன்னைக்கு எவ்வளவு குசதுருக்கு பிமாய கூலும், நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும் உங்க கல்வி இருகுது, அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது. ஏண்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, உங்களை மஜ்னுன்றாங்க, பைத்தியம்ன்றாங்க, கத்தாப்ன்றாங்க, பொய்யன்ன்றாங்க, கவிஞ்சன்ன்றாங்க, சூனியக்காரன்ன்றாங்க. இப்படி எல்லாம் சொல்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு எவ்வளவு குசதுருக்கு பிமாய கூலும், அவர்கள் சொல்லுவதை கொண்டு உங்கள் நெஞ்சி வேதனைப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும். ஃபஸபிய பிஹம்தி ரப்பிக, நபியே நீங்கள் தஸ்பீஹ் பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இதுதான் தியாகம், இதுதான் பொறுமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? குர்ஆன் நெடிகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பொறுமையாளர்களை பத்தி அல்லாஹ் சொல்றானே, இன்னல்லாஹு மஅ ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான். அல்லாஹ் யாரோடு இல்லாவிட்டாலும் பொறுமையாளர் போகிற நேரம், இந்த உலகத்தில் 1000 பொடிகார்கள் இருக்கலாம் ஒரு பெரியவருக்கு, ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி பின்னாடி 4 இருக்கலாம், ஒரு பொறுமைசாலிக்கு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹு லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதி மீறவே மாட்டான், பொறுமைசாலியோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜுஈ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ் ஸமராத் ஃபபஷிரிஸ் ஸாபிரீன். இது என்னப்பா, நிறைய பேர் இதை ஜென்னான்னு நினைக்கிறார்கள், துபாய்க்கு போனா ஜென்னாவோட ஒரு துண்டுத்தான் என்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜுஈ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ் ஸமராத். அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை கொஞ்சமா என்ன செய்வோம், ஒரு அளவு பயத்தால் உங்களை சோதிப்போம், பட்டினியை தந்து உங்களை சோதிப்போம், அதாவது சொத்துக்களை குறைத்து சோதிப்போம், வீட்டில் உள்ளவர்களை எடுத்து சோதிப்போம், மௌத்தாக்கி சோதிப்போம், பிஸ்னஸ்கள் வைங்களேன், தோட்டம் துறவுகள் கனிவர்க்கங்கள் உங்களுக்கு தந்ததை குறைத்தல்லா சோதிப்பான், எடுத்து சோதிப்பான், பிஸ்னஸ்ல லொஸ்டாக்கி சோதிப்பான், எல்லாம் சொல்லி போட்டல்லா சொல்றான். நபியை போய் சொல்லுங்கள், பொறுமையாளர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு என் நச்செய்தி, என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான். ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு, உலகத்தில் எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க, லொஸ்டா ஆயிட்டீங்களா, இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்திருக்குது, அல்லா மாஷா அல்லா ஹை ஹை அலம்துல்லா, பொறுமையா நில்லுங்க, அல்லா நாட்டோ ஏதோ நலவு இருக்கும் இப்படின்னு சொல்லுவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கன்க்ரஜுலேஷன், என் வாழ்த்தை அவருக்கு அறிவியுங்கள், என் வாழ்த்து செய்தி அறிவியுங்கள். அவர் சபராக நின்றார், பொறுமையாக நின்றார். குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசுது. பொறுமை என்பது எங்க வாழ்க்கையில இல்லாமல் எங்களுக்கு ஜென்னாவுக்கு போக முடியாது என்று குர்ஆன் பேசுது. பொறுமை என்பது எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நெடிகளும் நாம் பார்த்தோம்னா பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு ஒத்தால நிறைய இடங்கள்ல பேசுறான். நான் குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால், ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஃபஸ்பிர் மஅ அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி ஃபஸ்பிர் நஃப்ஸக, நபியே உங்களுடைய ஆன்மாவை பொறுத்து நில்லுங்கள். நிறைய க்வெஸ்சன் கேக்குறவங்கள்ட்ட வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம், அந்த நேரத்தில் பொறுமையாக நில்லுங்க நபியே என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். குர்ஆன் நெடிகிலும் நம் பொறுமையை பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த உங்களுக்கு நான் முக்கியமா மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது என்னண்டா, இந்த பொறுமை சும்மா வருமா, இந்த பொறுமை சும்மா வருமா, அல்லது இந்த பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதை புரிய வைப்பதுக்கு தான் நான் முற்படுகிறேன். பொறுமை முக்கியமான விஷயம், பொறுக்காமல் சொர்க்கம் போக இயலாது. அப்படி என்றால் என்ன பொறுமை, என்றால் என்ன பொறுமை, எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு சுருக்கமாக விளக்கணும் என்றால் பெருமானாருடைய வரலாறு, சீரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து வந்த பாதையை நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீர்கள் என்றால் பொறுமை என்றால் என்ன என்பதை நீங்க புரிவீங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கிறான், இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நீங்கள் உயர்வான பண்பின் மீது இருக்கிறீங்க, நபியே நீங்க உங்க பண்பு அப்படி, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும் வலௌ குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லூ மின் ஹௌலிக், நபியே நீங்க ரொம்ப இரக்கமாக நடக்கிறீங்க, நீங்க ரொம்ப பாசமாக நடக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் கடினமான சித்தமுடையவராக இருந்தா கல்புடையவராக இருந்தா லம் ஃபல்லூ மின் ஹௌலிக், அவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். நபியே படிக்க மக்கள் ஒன்றும் தெரியாத மக்கள் உங்கள்கிட்ட வர்ற நேரம் நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிக்கு கொடுக்கிறான், சத்தியம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால மட்டும் உங்க குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி இருந்தா நபியே நீங்கள் சத்தியத்தை சொல்கிறீர்கள் அதனால் பக்கத்தில், அப்படி அல்லாஹ் சொல்லல, உங்க சிரிப்பு அவர்களை கவருது நபியே, உங்க மென்மை அவரை கவருது, அது அத்தனையும் தேவை. ஒரு கூட்டம் நினைச்சிட்டாங்க சத்தியத்தை சொன்னால் மக்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்பார்கள் என்று, அப்படி குர்ஆன் அதையும் சொல்லுது. இன்னொரு இடத்தில் பண்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் விதம், ஒருவரை புன்முறுவலோடு சந்திக்கும் விதம், அவரோடு அழகாக பேசும் விதம், இது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து அந்த மக்கள் கவரப்படுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உங்களுக்கு தெரியும், ஒருவர் சிறுநீர் கழிக்கிற நேரம் சஹாபாக்கள் கோபப்பட்டார்கள், பள்ளியிலே ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், பொறுமையோடு பெருமானர் பக்கத்திலே அழைத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த துனியாவிலே ரசூலுல்லாஹ்வை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டினான். என்ன, உலகத்தில் ஆக இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல, படிப்பு தேவை இக்ரா ஃபர்ஸ்ட் ஆயத்து படிப்பு, ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன, எத்ரி மதீனாவை பொறுத்தளவுல மதீனாவில் யகூதிகள் வந்தார்கள், வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் யகூதிகளுக்கும் அங்க சம்பந்தமே இல்லை, பனு குறைவாக்கள் நிறைய யகூதிகளுடைய பனு ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள். இந்த யகூதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறை புரட்டி பார்க்கிற நேரம் அவருடைய வேத புத்தகம் சொல்லுது, பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று. அதற்காக வேண்டி அவருடைய அப்பம் பாட்டனிலிருந்து அவர்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நபி வருகிறார் என்பதை எதிர்பார்த்து வண்ணம் இருக்கிறார்கள், நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள். எப்ப அவங்க அப்பம் பாட்டன் வந்தது தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள், அவர்கள் சொன்னது எங்கவோ எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த கைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் நபியுடைய வருகைக்குத்தான் அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள், அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல. எங்கள்கிட்ட எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள், எழுத படிக்க தெரியாத ஒருவர் பேச நாங்க கேட்கணுமான்னு ஒரு வாதம் வைத்தார்கள். எப்படி இருந்திருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, யோசிச்சு பாருங்க, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வாதம் வீசுறார்கள், இவர் பேச நாங்கள் கேட்கணுமா, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, இவர் என்ன தூதரப்பா, எங்கள்கிட்ட எவ்வளவு ருஹ்பான்கள் அஹ்பார்கள், எவ்வளவு பெரிய படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்க ஆலிம்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர், கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு. அல்லாஹ் என்ன எடுத்து காட்டான், சூரா ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க, யகூதிகளையும் கிறிஸ்தவர்களை பத்தி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து குர்ஆனில் சொல்லுவார், இந்த நபி உம்மி, எழுத தெரியாது, ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள், அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது, அவர்கள் கேட்பார்கள் இந்த நபியை, உயிருக்கு மேல் அவர்கள் நேசிப்பார்கள், அந்நபியோ அவுலாபில் மூமினின் மின் அன்ஃபுசிஹிம் என்று சொல்லுவார்கள், அவர்கள் அதாவது தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்லுவார்கள், அந்த அளவுக்கு கேட்பார்கள் அவர்கள் இந்த நபி பேசுவதை கேட்பார்கள், அவர் எவ்வளவு டிகிரி புடித்தார், என்ன பட்டம் படித்தார், அவர் என்ன பல்கலைக்கழகத்தில் போனார், இது எல்லாம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு பக்கமாக அவரை அனாதை ஆக்கினான் அல்லாஹ், ஆப்பா இல்லை, அனாதைகளை இந்த சமூகம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படி எல்லாம் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இதோட கொண்டாந்து உம்மத்தில் இறக்குறான். இது எப்படி இருந்திருக்கும் பெருமானார் கேட்கிற நேரம், உங்களுக்கு கேட்டா எப்படி இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி மக்கள் மன்றத்திலே போய் சத்தியத்தை சொல்லுகிற நேரம் உங்களை தூக்கி வீசுறார்கள் என்றால் எப்படி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எப்படி பொறுமையை கொடுத்தான் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க, உங்க வீட்டில் அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சிங்கண்டா, உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி, வீட்டில் பிள்ளைகள், வாகன வசதிகள், அந்த மாதிரி தோட்டம் துறவு, முன்னாடி நாலு வாகனம், இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை, எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று தேவை வரும். ரோட்டில் போகிற நேரம் ஹாஜியார் எப்படி கண்ணியமானவர், இவர் தான் ஊர்லேயே பெரியவர், கடைசி அதை தேடுவீங்க.
1: பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 நேரத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கதீஜா அம்மா அவர்கள் அவர்கள் விரும்பி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி நான் உங்களை மனம் முடிக்க தயார், நீங்க தயாரான்னு கேட்கிறாங்க. கதீஜா அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 கதீஜா அம்மாவை திருமணம் முடிக்க சம்மதிக்கிறாங்க. சம்மதிக்கிற நேரம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஊழியனாக நிற்கிறாங்க, வர்க்கர். கதீஜா அம்மா பாஸ். அவர்களை மனம் முடித்த உடனே ஓவர் நைட் ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக ரசூலுல்லாஹ் மாறிட்டாங்க, பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க. கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு 4-6 பிள்ளைகள், 2 ஆம்பளை புள்ள 4 பொம்பளை புள்ள. ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி 2 ஆம்பளை புள்ள 4 பொம்பளை புள்ளையோட கொஞ்சம் குழாவுற வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா, குதிரை வேணுமா, வாகனம் இருக்குது. ரசூலுல்லாஹ் வெளியில போனா அல்லமீன் அஷாதிக், உண்மை பேசக்கூடியவரப்பா, இவர் தான் நம்பிக்கையாளர். என்ன இல்ல சொல்லுங்க பாப்போம், பெருமானருக்கு என்ன இல்ல? அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை சோதிப்பான்ல, பர்ஃபெக்டா கொடுத்தான். ரசூலுல்லாஹ் பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லை, அவ்வளவு அன்பான பிள்ளைகள், அவ்வளவு பாசமான பிள்ளைகள். வழித்தவறி சென்ற ஒரு புள்ள கூட இல்லை. ஒரு ஆளுக்கு பிள்ளைய கொடுத்துட்டாண்டா மனைவி ஒரு மாதிரி இருப்பா, மனைவியை கொடுத்துட்டாண்டா தர்தலையா போயிருவான். இங்க அதை சல்லியை கொடுத்தா இப்படி ஆயிரும், என்ன சரி ஒரு முசீபத்து வந்து நிற்கும். பலர்கள் பல கோடி சேர்த்தார்கள், குடும்பம் நல்லா இருக்கணும் என்று வெள்ளவத்தை தெய்வல கொல்பிட்டியில நெஞ்சை பிடித்து மௌத்தாவவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஏன் இந்த சொத்தை எடுத்தேன், இதனால என் புள்ள கிளப்புக்கு போச்சு, இவனுக்கு வே எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸ் அவனுக்கு தெரியும், எவ்வளவு சொத்துன்னு தெரியும். ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சிச்சு, அதை விட முசீபத்து இல்லை. என்ன பிஸி இல்லைன்னு வைங்க, எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி பறி கொடுத்த தகப்பன்மார்கள் அழுகிறார்கள், என் பெண்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் வந்தால் குடும்பம் செதறும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம். தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைங்க. பெருமானாருக்கு பணத்தை கொடுத்தான், அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான். பணத்தால் அவங்க மதிமயங்கி வரம்பு மீறி போகவும் இல்லை, பிள்ளைகள் நல்லா வளர்கிறாங்க, நல்ல பிள்ளைகள். மனைவி எப்படி 25 இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்காத அளவுக்கு ரசூலுல்லாஹ் வாழ்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மா மௌத்தாரன 65 40 முடிக்கிறாங்க. 25 கதீஜா அம்மா எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசூலுல்லாஹ்வுக்கு. உலகமே அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து ஜம்மீலூனி ஜம்மீலூனி என்ன போத்துங்க என்று சொல்ற நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் கதீஜா அம்மா போத்தி விட்டு, அபுல் காசிம் யா அபுல் காசிம், காசிமுடைய வாப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க ஒண்ணுமே நடக்கல, உங்களுக்கு நீங்க நல்லவர் என்றாங்க. ஒரு மனைவி சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் கே கொடுக்கறாங்க கணவருக்கு, வாங்க வரக்கத்து பின் நௌஃபுலிடம் போமென்று கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு வேத புத்தகங்கள் தெரியுமே, போய் பாப்போம் சாச்சாட்ட. அவர் சொல்லுகிறார் அவ்வளவுத்தையும் கேட்டுட்டு கதீஜா ரதியல்லாஹு அவர்களை பக்கத்தில் நிற்கிறார் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க, உங்க நீங்க தான் அந்த நபியா, அந்த நபி நீங்களாக இருந்தால் உங்களை விரட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அஃப முஹ்ரிஜியும், என்னை இவர்கள் விரட்டுவார்களா? அஷாதிக் என்கிறார்களே, அல் அமீன் என்றார்களே, என்னை தானே வைத்தார்கள், உங்களை விரட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டார்கள், என்னை விரட்டுவார்கள் இவர்கள்? ஆச்சரியமான கேள்வி, நபியில் அவருக்கு ஆச்சரியம், இவர்கள் என்னை விரட்டுவார்களா? ஆமா நபிமார்கள் அப்படித்தான் என்றார்கள். அந்த நேரத்திலே அவர் முன்னாடி வந்து மக்களுக்கு சொல்கிற நேரம் எல்லோரும் எதிர்த்தார்கள், எல்லோரும் எடுத்தார்கள், எல்லாரும் மண்ணை அள்ளி வீசினான் அபூலஹப். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏசுற நேரம், பக்கத்தில் ஓடி வந்த ரசூலுல்லாஹ் கையை ஃபர்ஸ்ட் பிடிச்சி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல் உறுதியாக நின்றது கதீஜா அம்மா அவர்கள். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பையத்து பண்ணி பக்கத்தில் நின்று, என் கணவர் போய் சொல்ல மாட்டார், அவரோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும், அவர் யார் என்று தெரியும் என்று ஜஸீரத்து அதாவது மக்காவே எதிர்க்கிற நேரம் பக்கத்தில் வந்து நின்றவர்கள் கதீஜா அம்மா. ஆயிஷா நாயோட வாழுகிற நேரம் வீட்டு கதவை தட்டுவார்கள் கதீஜா நாயி தங்கச்சி. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், என் கதீஜா குரல் என்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறக்க முடியாத பதிவுகளை மேற்கொண்டவர். வீட்டில் அன்பான மனைவி இல்லையா, செல்லமான பிள்ளைகள் இல்லையா, என் ஈரக்கொலை ஃபாத்திமா வளர்றார்கள் அங்கே. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் எல்லாம் மிக்க ஒரே ஒரு பிள்ளைதான் மதீனாவில் கிடைக்குது, மற்ற 6 பிள்ளையும் கதீஜா அம்மாவுக்கு கிடைச்ச பிள்ளைகள் எல்லாம் இருக்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 40 ரசூலுல்லாஹ் அடைகிற நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபித்துவத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அத்தனையும் கேட்டாங்க. ஒரு உண்டை வாங்கணுமா இருந்தா நீங்க சொத்தை கொடுத்து தான், ஒரு அவங்க சல்லிய கொடுத்தாதான் உங்களுக்கு காணி கிடைக்கும், வீடு கிடைக்கும், அது இயல்பு. இதுதான் துன்யா ஆகிரா. எதையும் கொடுக்காம எனக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியால கொடுத்தால் தான் கிடைக்கும். பெருமானம் அல்லாஹ் கேட்டான், பிள்ளைகளை கேட்டான், மனைவியை கேட்டான், வீடு வாசலை கேட்டான், தோட்டம் துறவை கேட்டான், எல்லாம் கொடுத்த ஒத்த உடுப்போட ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் புடவையை பிடித்து சொன்னார், உன்னை விட முடியாதுண்டாங்க பெருமானார். திரும்ப பார்த்து பார்த்து போனார்கள், எல்லாத்தையும் கொடுத்த ரசூலுல்லாஹ் ஊரையே கொடுத்து விட்டார்கள், ஊரையே கொடுத்து விட்டார்கள். இவர்கள் தானே புகழ்ந்து புகழ்ந்து அசாதிக்கின்றார்கள், அல்லாமீன் என்றார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து கதாப் என்றார்கள். கதாப் பேச்சை கேட்டுட்டு, எல்லாரும் அவரோட பேச்சை கேட்டுட்டு மஜ்னூன் மென்டல் ஆயிட்டாரு போல உரத்துறாரு. ஏழு வானத்திலிருந்து இறைவன் அவரோட பேசுறானா, வேற ஒருவர் கிடைக்கவில்லையாண்டார். இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன். இவ்வளவு கொடுத்து எல்லாம் ஓகேன்ற லைஃப்ல கொடுத்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமானார் முதல்ல இந்த ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு அற்புதமான வாழ்க்கை. பெருமானிடம் கேட்டான், முதல் வாழ்க்கை முக்கியமா இந்த வாழ்க்கையாண்டா? ரசூலுல்லாஹ் பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் இறைவனோட பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் பொறுமையோடு நின்றார்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை அவர்கள் பார்க்காமல் பார்த்தார்கள், நேரடியாக பார்க்காமல் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்த்தார்கள். தன்னோட இறைவன் இருப்பதை உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன் என்று சொன்னால், இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் பொறுமை என்பதுதான் அடிப்படை. அந்த பொறுமை என்ற பாடத்தை படித்து தருவதற்குத்தான் பெருமானரிடம் அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்து, இவருக்கு ஏன் ஜன்னாவுல உயர்வான அந்தஸ்து தெரியுமா, இவர் கிரேடிங் ஏன் மேல தெரியுமா, இவர் அத்தனையும் இழந்தார். அந்த நேரத்தில் நாம் அவருக்கு படித்து கொடுத்தோம். அதாவது உன் ரப்பை துதி என்று நாங்கள் படித்து கொடுத்தோம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொன்றும் இழந்து போகிற நேரம், பிரச்சனை வருகிற நேரம், தஸ்பீஹ் செய்தால் மரணம் வரும் வரைக்கும் ரப்பை வணங்குங்க, தொழுகையை கூட்டினால் நிச்சயமாக அவர்தான் பொறுமையாளர். அவருக்குத்தான் பொறுமை. பொறுமை வளர்க்கறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணாதான் பாடி பில்ட் ஆகும். எந்த எக்ஸசைஸ்? மைண்டில் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு ஜிக்ர் பண்ற ஒருவர் பொறுமைசாலியாக மாறுவார். இதைத்தான் குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அதை புரிந்து அடியார்களாக மாற்றி அருள் புரிவார். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆனை பொறுத்தளவில் பொறுமையை படிக்க வேண்டும் என்றால் சூரா யூசுஃபை நீங்கள் தெளிவாக படிக்கணும். சூரா யூசுஃபை பொறுத்தளவில் நீங்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா பேர் என்ன என்பதை அதில் பார்க்க மாட்டீங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி பேர் என்ன பார்க்க மாட்டீங்க. அவங்க சகோதரர்கள் யார், மூத்தவர் பேர் என்ன, இளையவர் பேர் என்ன, நடுவில் உள்ளவர் பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. சூரா யூசுஃப் தோங்கதே மிக அழகாக, சூரா யூசுஃபுடைய முடிவும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அல்லாஹ் பேசுறார். குடும்ப விலாவரியாக மகன் வருகிறார் வாப்பாவிடம். வாப்பாட்ட வந்து சொல்றார், வாப்பா இன்னிர கௌகபன், வாப்பா நான் 11 கோள்களை 11 நட்சத்திரங்களையும் ஒரு சந்திரனையும் சூரியனையும் கண்டேன். ரைத்துஹும் லீ சாஜிதீன், எனக்கு சுஜூது செய்கிறதாக கண்டேன். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? ஒரு புள்ள ஓடி போய் உம்மாட்ட சொல்லும், உம்மா நான் கனவு கண்டம்மா, ஏன்னா இப்படி ஒன்று கண்டம்மா. சூரா யூசுஃப்ல அல்லாஹ் எடுத்து காட்டுறான், தாயை பற்றி அங்கே இல்லவே இல்லை. அதற்காக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா மௌத்தை நினைக்காதீங்க, பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான். அவர் சிம்மாசனத்தில் உட்கார வைத்தது வாப்பாவையும் உம்மாவையும் என்று. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்றால் என்ன, உம்மா பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்பது சூரா கசஸ். அதுக்கு அடுத்த பக்கம் அங்க வாப்பா வரமாட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா குழந்தையை பெற்று எடுத்த உடனே பதறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெட்டியில போட்டு நாத்துல வீசினா எந்த பெண்ணும் வீச மாட்டார். வீசின பெண் நடுக்கம் கை நடுங்கும். 10 மாசமா சுமந்த குழந்தைய வீசிட்டு அவ எடுத்த பொறுமை அல்லாஹ் காட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவை பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை சூரா கசஸ்ல. சோ சூரா யூசுஃபை நாங்க எடுத்துக்கொண்டா, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அத்தியாயத்தை பிறட்டி பார்க்கிற நேரம் ஒரு வாப்பாட்ட வந்து மகன் சொல்கிறார், வாப்பா நான் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேன். உலகத்திலே அழகானவர், அற்புதமான சின்னவர், நல்ல கல்புடையவர், ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவர். வாப்பாவுடைய கல்பு பறிபோகுது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில். அவர் சின்னவராக இருக்கிற நேரம் வாப்பா நான் கனவு கண்டேன்னு சொல்ற நேரம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பா என்ன சொல்லா, தக்ஸுசு ஓயா காலா இஹவதி, வேண்டாம் வாப்பா இந்த கனவு உங்க நானாமார்களுக்கு சொல்லாதீங்க. ஏண்டா அவருக்கு தெரியும் நானாமார்கள் யாரு. ஏனென்றா யூசுஃப் பக்கத்திலே வந்து அவ்வளவு உங்களுக்கு எல்லா புள்ளியோடையும் வாப்பா ஈக்குவலா நடக்க பார்ப்பார். ஆனா சில நேரம் கல்பு முந்தி விடும். ரசூலுல்லாஹ் எல்லா மனைவிகளோடும் சரியாக கொடுத்தார்கள், ஆனால் என் கல்பு ஆயிஷாவை நாடுதென்றாங்க அல்லாஹ்விடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படித்தான் மனிதர்களை வைத்திருக்கிறான். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்ன உடனே, சரி அதற்கு பிறகு ஜும்மா இடம் தராது, ரெண்டு மூணு வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போகிறார். நானாமார்கள் கூட்டி போறாங்க, உங்களுக்கு தெரியும், கிணத்துல போடுறாங்க. கிணத்துல போடுற நேரம் அங்க வார பிரயாண கூட்டம் அவரை எடுக்கிறார். எடுத்தவர்கள் கூட ஒரு புள்ளையப்பா, இந்த பாருங்கப்பா ஒரு புள்ளப்பா, யார் புள்ளையோ தெரியாது என்று சொல்லல, அவங்க எடுத்து மறைச்சு வச்சாங்க. இவரை வித்துருவோம்ண்டாங்க. மிசர் வரைக்கும் அல்லாஹ் அனுப்புறான். யாரு எவரு எதுவுமே தெரியாத ஒரு வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இந்த மெசேஜ் கிடைக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் ஓனாய் சாப்பிட்டுட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியும் இது பொய்யன். எப்படி தெரியும்? அல்லாஹ் வஹி அறிவித்தான் நினைக்காதீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கனவு அவருக்கு தெரியும் இது வஹி. எப்படி இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தானோ, என் மகனை தேர்ந்தெடுத்தான் அவர் புரிந்து கொள்கிறார். இது அல்லாஹ் கொடுத்தது. அதனால் நிச்சயமா ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர் ஆகுவார் என்று தெரியும். ஆனா ஒரு வாப்பாவுக்கு அந்த புள்ள காணாம போனால், பக்கத்தில் தூங்குற நேரம் என் மகன் பக்கத்துல போட்டு தூங்கியிருந்தா தானே வாப்பா வாப்பான்னு ஓடி வருவார். முத்தம் கொடுத்து அரவணைத்திருந்தால் தானே வருவார். ஒவ்வொரு நேரம் டிவி சிங்காரிச்சு அவரை அழகு பார்த்திருந்தால், அவருக்கு அழகான சில உபதேசங்கள் சொல்லி இருந்தால் தானே வருவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தகப்பன் நபி என்றால் எவ்வளவு போதனை செய்து அந்த சின்ன புள்ளையை வளர்த்திருப்பார். அதனால அவருக்கு தெரியும் அவர் கொலை செய்யப்படல் என்று, அவர் சாகல் என்று தெரியும். ஒன்று தெரியும், அவர் வாழுகிறார். ஆனால் இப்ப அவருக்கு ஒரு பொறுமை. மௌத்தா போயிருக்கேன்னு நம்பியிருந்தா நாலு நாளோட விஷயம் முடிஞ்சு, சரி நாலு மாசத்தோட மறந்துடும். ஆனா உயிர் வாழுகிறார் என்று உமாவுக்கு தெரிந்திருந்தால், ஒரு வாப்பாவுக்கு தெரிந்திருந்தா, அழுது அழுது அழுது அழுது அவர் கேட்டார் ஃபஸபரும் ஜமீல், அல்லாஹ் எதை காட்டுகிறான் தெரியுமா? யாக்கூப் நபிக்கு தெரியும், ஆனா என் மகன் இப்ப சாப்பிட்டாரா, என் மகன் எந்த வீட்டுல கஷ்டப்படுகிறார், வேலை செய்கிறாரா, சந்தையில வித்தாங்களா, எங்கேயாவது அடிமையா நிக்கிறாரா, ஃபஸபரும் ஜமீல், அழகான ஒரு பொறுமையை கடைபிடிப்பதற்கு இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. வாப்பாவுக்கு உங்க புள்ளி, இதெல்லாம் வரலாறாக கேட்காதீர்கள், கதையாக கேட்காதீர்கள். கதையாக கேட்டதனால் தான் எங்களுடைய உண்மையான ஈமான் வரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை என்றைக்காவது அரசியல்வாதிகள் மாதிரி மார்க்கத்தை விக்க பார்க்கிறோம், அரசியலாக்கி வைத்திருக்கிறோம். ஒரு சின்ன ஈஸ்டர் அட்டாக் வந்தது போதும் பலர்கள் தாடி எடுத்து விட்டார்கள். ஏன்? நாங்கள் முஸ்லீம் என்றே வரக்கூடாது, எங்களுடைய வியாபாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது. வெட்கமாயில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நமக்கு தியாகம் பண்ண முடியவில்லை என்றால், நாம் சொல்லுகிற கொள்கையில் நமக்கு உறுதியாக நிற்க முடியவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த உயிரை, இந்த ரூஹை எங்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்க முடியவில்லை என்றால், நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டில் எங்களுக்கு ஜிஹாது செய்வதற்கு கடமை இல்லை. அந்த கூட்டம் செய்தது சரி என்று நான் சொல்லவில்லை, அது மிக மோசமான செயற்பாடு. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் மக்களுக்கு தாவா பண்ணலாம், வீடு வீடாக அழைத்து சொல்லலாம், நீங்கள் பிழை என்பதை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம் பொறுமையாக நிற்கணும். பிரச்சனைகள் வரும் என்பது எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம், உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம். இது ஜென்னா இல்ல, பிரச்சனைகள் வரும் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். தெரிந்தால் எப்படியோ பிரச்சனைகள் வந்துதான் ஆகும் என்றால், அந்த பிரச்சனை கடந்து செல்லும் பாதையை திருக்குர்ஆன் பேசுது. பிரச்சனை வருகிற நேரம் நாம் திருக்குர்ஆனுக்குள் போகிற நேரம் நமக்கு அமைதியாக குர்ஆன் போதிக்கும்.
2: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.

0: முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: அலமீன் نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الحمد لله மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று சேர்த்திருக்கிறான். ஒரு மிகச்சிறந்த நோக்கத்தை எதிர்பார்த்து, அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக உழைப்பதற்கு ஒரு தயாரிப்பை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஒரு வாய்ப்பாக வழங்கியிருக்கிறான். இதை எதிர்நோக்குவதற்கு முன்னால், இதை சந்திப்பதற்கு முன்னால், நாம் நம்மிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டிய சில கேள்விகள்தான் இந்த சிறிய நேர உரையாடல். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சூரத்துல் மாயிதாவுடைய 105வது வசனத்தில் மிக பாரதூரமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் எமக்கு தருகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அலைக்கும் அன்புசக்கும், உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அலைக்கும் அன்புசக்கும், லா யதுருக்கும் மன் தல்ல இதஹ் ததைதும், நீங்கள் நேர்வழியை அடைந்தால் வழி தவறியவர்களுடைய எந்த தீங்கும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூற வருவதென்ன, நீங்கள் நேர்வழியை முதலிலே அடையுங்கள், நீங்கள் உங்களை முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வழி தவறியவர்களை பற்றி.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-104-3.
4: கேரோலின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் கேரோலின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம், பிரின்சஸ், குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பு அண்டிய பிரதேசங்களிலும் மகரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
4: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது
6: முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: رب هذه الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين. حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: உங்களில் யாரும் உங்களின் அமல்களை காரணம் காட்டி சொர்க்கம் நுழைந்து விட முடியாது. எல்லாம் நான் இவ்வளவு செஞ்சிருக்க, இவ்வளவு அழைப்பு பணி செஞ்சிருக்க, இவ்வளவு சதக்கா கொடுத்திருக்க, இவ்வளவு மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருக்க, எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி எல்லாம் யாரும் உங்கள்ட கேட்ட முடியாது. சஹாபாக்கள் உடனடியாக கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ்?

எந்த பணிகளை நாம் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்களா இல்லையா, ஒரு மனிதன் வெகு தூரமான பயணம் செய்கிறான் பாலைவனத்தில், செய்யக்கூடிய செல்லக்கூடிய நேரத்தில் கடுமையான களைச்சலால் அவருடைய முடியெல்லாம் தூசி படிந்து முகமெல்லாம் தூசி படிந்து காணப்படுகிறது. அப்போது அல்லாஹ்வை அழைக்கிறான், யா அல்லாஹ் உதவி உதவி என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவனுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான், அல்லாஹ்வை இவன் அழைத்தாலும் இவனுடைய ஆடை ஹராமான ஆடை, இவன் கொடுத்திருக்க சாப்பிட்ட சாப்பாடு ஹராமான சாப்பாடு, குடித்த பானம் ஹராமான பானம், இவனுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான். ஹராமான நிலையில் அல்லாஹ் இடத்திலே நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். தஅவா செய்யுங்கள், அழைப்பு பணி செய்யுங்கள், இது அல்லாஹ் இடத்திலே பொருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ் அதை முழுமையாக அங்கீகரிக்க மாட்டான். நீங்கள் பாவங்களை விட்டெல்லாம் விலகி அவனிடத்திலே வராதவரை. யார் ஒருவன் சுத்தமான நிலையில் அல்லாஹுவை அணுகுகிறானோ, அவன் அல்லாஹுவை நேசிப்பவன், அவன் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே வருவான். அழகான நிகழ்வை நேற்றைய தினம் படித்தேன், பல உரைகளில் அதை கூறியிருக்கிறேன், இப்போதும் அதை சொல்கிறேன். மஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. மஹமத் ஷாமை நோக்கி ஒரு முறை பயணம் செய்கிறார்கள் தனியாக. பெரிய இமாம், பெரிய அறிஞர் தான். மஹமதை போன்ற அறிஞர்கள் இனிமேல் பிறப்பார்களா என்று தெரியாது. உலக வரலாற்றிலேயே மஹமத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஜனாசாவிற்கு கலந்து கொண்ட மக்களை போன்று இதுவரை இந்த உலகத்தில் யாருக்கும் ஜனாசாவில் அவ்வளவு மக்கள் கலந்து கொள்ளல. அவ்வளவு பெரிய மக்களுடைய செல்வாக்கை பெற்ற, துஆவை பெற்ற மிகப்பெரிய அறிஞர் மஹமத் ரஹிமஹுல்லா. ஒரு முறை ஷாமுக்கு செல்கிறார்கள். இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள். உறங்கக்கூடிய நேரத்தில் அந்த காவலாளி வந்து சொல்லுகிறார், மஹமதே பள்ளியில் உறங்குவதற்கு அனுமதி இல்லை, நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று. அவர் சொல்கிறார், நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன், இந்த இரவு இங்கு உறங்குகிறேன், நாளை வேறு ஏதாவது இடத்தை பார்த்துக் கொள்கிறேன் என்று. அந்த காவலாளி உறுதியாக இருக்கிறார், பள்ளியில் நீங்கள் உறங்கக்கூடாது, வெளியே செல்லுங்கள் என்று. இருவருக்கும் வாக்குவாதம் வருகிறது. இறுதியாக அந்த காவலாளி மஹமதை அவளுடைய காலை பிடித்து தரதரவனை இழுத்து பள்ளியை விட்டு வெளியே போட்டுவிட்டு கதவை பூட்டிவிட்டு சென்று விடுகிறார். அந்த வழியாக வரக்கூடிய அந்த வழியில் அந்த அந்த தெருவில் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டி தயாரிக்கக்கூடிய ஒரு வியாபாரி மஹமத் அவர்களை பார்க்கிறார். நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு மஹமத் அவர்களை அழைத்துச் செல்கிறார் வீட்டுக்கு. வாருங்கள், என்னோடு இந்த இரவை தங்குங்கள் என்று. மஹமத் அவர்கள் தங்குகிறார்கள். அந்த வேலை செய்யக்கூடிய ரொட்டி தயாரிக்கக்கூடிய அவரை பார்க்கிறார்கள். எப்போது பார்த்தாலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். எதை எடுத்தாலும் சுப்ஹானல்லாஹ், எதை எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எப்போது பார்த்தாலும் அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ். காலையில் மஹமத் அவர்கள் அவரை அழைத்து கேட்டார்கள், உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், இவ்வளவு அல்லாஹ்வோடு நெருக்கத்தில் இருக்கிறாயே, இந்த இஸ்திகஃபார், இந்த பாவ மன்னிப்பு, இதற்குரிய பலனை எல்லாம் நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்டார். அல்லாஹ் உனக்கு இதனுடைய பலனை எல்லாம் வாழ்க்கையில் காட்டியிருக்கிறானா என்று. அவர் சொன்னார், ஆம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவனுடைய அருளை எனக்கு காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான். இதுவரை அல்லாஹுவை நான் அழைத்து எந்த ஒரு அழைப்பையும் அல்லாஹ் நிராகரித்ததாக இல்லை. இதுவரை அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்து அந்த துஆவில் எதையும் அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருந்ததில்லை, ஒரே ஒரு துஆவை தவிர. அஹ்மது அவர்கள் கேட்டார்கள், அது என்ன துஆ? அவர் சொன்னார், என் வாழ்நாளில் என் மரணத்திற்கு முன்னால் மம் அஹ்மதை பார்க்க வேண்டும் என்ற துஆவை அல்லாஹ் இதுவரை அங்கீகரிக்கவில்லை என்று. முன்னால் உட்கார்ந்து இருப்பவர் யார்? மஹமது ரஹிமஹுல்லா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். ஒரு அடியானுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு அடியானை இன்னொருவருடைய கரத்தால் பூமியில் தரதரவனை இழுத்து அவருக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டாள் என்று. இது அல்லாஹுவை நெருங்கி ஆத்துமா, பாவங்களிலிருந்து விடுபட்டு அல்லாஹுவையே சார்ந்திருக்கக்கூடிய ஆத்துமா. இப்ப என்னுடைய வாழ்க்கை முதலாவதாக மாறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை விரும்புகிறானோ அதை செய்வதற்கு, அல்லாஹுவை நெருங்குவதற்கு இருக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு அந்த வாழ்க்கை விலகும்.

0: மூமினுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் முதலில் ஏற்படுவது. இரண்டாவது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையால் படைப்புகளோடு நெருங்குவதற்கு என்ன என்ன பாவங்கள் எல்லாம் என்ன என்ன செயல்கள் எல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை விட்டு விலகுவார். படைப்புகளோடு நெருக்கமாகுவதற்கு அன்பாகுவதற்கு அவனுடைய வாழ்வில் ஏதாவது தீய குணங்கள் இருந்தால் அதை விட்டு விலகி படைப்புகளுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு என்ன, நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தஅவா செய்யறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஏதோ மறுமைக்கான அமல்களை சேகரித்து வச்சிருக்கோம் நினைக்கிறோம், நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் நாம் செய்த பல பாவ செயல்களால் இந்த நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டிருந்தது என்றால் என் நிலைமை என்ன? பங்கு வைக்கப்படுமா படாதா? தொழுகை பங்கு வைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் தொழுகின்ற ஐந்து வேளை தொழுகை பங்கு வைக்கப்படும், ஜகாத் பங்கு வைக்கப்படும், ஹஜ் பங்கு வைக்கப்படும், நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்படும். எப்போது? இவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருந்தால், ஒரு மனிதனை பற்றி பொய் பேசியிருந்தால், ஒரு மனிதனுடைய உள்ளம் நோகும்படி நடந்திருந்தால், ஒரு மனிதனை தாழ்வான பார்வையில் பார்த்திருந்தால், இந்த செயல்கள் எல்லாம் இவனுடைய நன்மைகள் அவனுக்கு பறிபோவதற்கு காரணமாக அமையும். நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நிற்கும் போது, அல்லாஹ் தொழுதேனே ஏன் நரகத்தை கொடுக்கிறாய் என்று கேட்க முடியாது. அதனால் ஒரு அறிஞர் அழகாக சொன்னார், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா, நீங்கள் யாரையாவது பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். யாரையாவது பற்றி பேசிதான் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையும் என்றால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான். உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான். உங்கள் நன்மைகளை நீங்கள் பங்கு வைக்கிறீர்கள், புறம் பேசி அதை உங்கள் தாய் தந்தைக்கு கொடுங்கள், அவர்களுடைய சொர்க்கத்தின் அந்தஸ்தாவது உயரட்டும் என்று இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த தஅவா இதெல்லாம் பலனளிக்காது. எம்மிடத்தில் இந்த தீய குணங்கள் எல்லாம் இருந்தால், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு வாலிபனிடத்தில் 9 நல்ல குணங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு தீய குணம் இருந்தால் போதும் இந்த 9 நல்ல குணத்தையும் அது அழித்துவிடும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட போது, ஒரு பெண் தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறாள், தான தர்மங்கள் செய்கிறாள், ஆனால் அண்டை விட்டாருக்கு நோவினை செய்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தொழுகிறாளா பரவாயில்லை, அந்த தொழுகை அந்த பாவத்தை மன்னிக்கும் என்று சொன்னார்களா? ஜகாத் கொடுக்கிறாளா பரவாயில்லை என்று சொன்னார்களா? அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் தான். அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்யும் அந்த பாவம் மேலே உள்ள எல்லாவற்றையும் அழித்துவிடும். அதைத்தான் அந்த ஹதீஸில் சொன்னார்கள், கவனிக்க வேண்டிய வார்த்தையும் அதுதான், லா கைர ஃபீஹா, அவரிடத்தில் எந்த நலவும் இல்லை. தொழுதாலும் தான தர்மங்கள் செய்தாலும் அவளிடத்தில் எந்த நலவும் இல்லை. ஹியமின்னார், அவள் நரகத்தை சார்ந்தவள் தான். இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது, நம்ம ஒரு ஆளை நேசிக்கிறோம், அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்றோம், இது இல்ல பெரிய விஷயம். உங்க மேல நான் நேசம் வச்சிருக்க, உங்கள்ட்ட கண்ணியமா நடக்கிற, உங்களை பத்தி யார்ட்டையும் நான் பேசுறதில்லை, உங்களுடைய மானம் பங்கமளிக்கக்கூடிய காரியத்தை செய்வதில்லை, உங்களுடைய குறைகளை நான் மறைக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், மனைவியை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், பிள்ளைகளை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், அவர்களிடத்திலே கோபப்படும்படியாக நடந்து கொண்டாலும் நான் அவர்களிடத்திலே கோபப்பட மாட்டேன், இது இல்லை பெரிய விஷயம். யாரென்றே தெரியாத மனிதர்கள், அடையாளமே தெரியப்படாத மனிதர்கள் எம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக முக்கியமானது. எல்லாரும் நடப்பாங்களே தெரிந்த மனிதர்களிடத்தில், நேசமுள்ள மனிதர்களிடத்தில், எப்படி நாம் பிற மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ளப் போகிறோம், அவர்கள் வரும்போது அவர்களை எப்படி வரவேற்கப் போகிறோம், அவர்கள் எம்மிடத்திலே கோபப்படக்கூடிய செயல்களை செய்யும் போது நாம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம், அறியாமையில் சில வார்த்தைகளை அவர்கள் பேசும் போது அறியாமையில் பேசப்படும் அந்த வார்த்தைகளை எப்படி கையாளப் போகிறோம், அதுதான் அங்க முக்கியம். தீமையை நன்மையை கொண்டு அழியுங்கள், அதை விரட்டுங்கள், அதை அதை மாற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறான். அதனால நம்ம நினைக்க வேண்டியது நம்ம முனாஃபிக் இல்ல மஷா அல்லாஹ், இருக்கலாம் உங்களில் பலர். என் ஈமானை பார்க்கும் போது எனக்கு அதான் தெரியுது. உங்கள் ஈமானை முன்னால் வைத்தால் நீங்கள் முடிவெடுங்கள் நான் யார் என்று. இந்த நிலையில் என்னை மலக்குள் மௌத் சந்தித்தால் இந்நிலைமை என்ன? நான் இங்கே உட்கார்ந்திருப்பது எதற்குத்தான்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்குத்தான். ஆனால் இந்த குணங்களோடு இதே நிலையில் மலக்குள் மௌத் என்னை சந்தித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் என் உயிரை கைப்பற்றுவதற்கு மலாயிக்கத்துல் அதாபை இறக்கிறால் வேதனை தரக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் இறக்கி ரஹ்மத்துடைய மலக்குகளை இறக்கி அல்லாஹ்னு கேட்க முடியுமா? கடைசி நொடிக்காகத்தான் எல்லாரும் போறாங்க.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி, உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாஷணைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161670
1: www.muslimvanoli.com.
2: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
3: muslimvanoli.com
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
5: ஒவ்வொரு தொழுகைகளில் சுன்னா முஅக்கதாக்களை பற்றி அது சம்பந்தமாக வந்த சில அறிவுகளையும் குறிப்பிட்டால் பொருத்தமாக இருக்கும். ஃபஜ்ருடைய சுன்னத்தை பற்றி முதல் தெரிந்து கொள்வோம். அதனுடைய முக்கியத்துவம் இவ்வளவு என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுமா அஹப்பு இலைய மின துன்யா ஜமீஅன், இரண்டு ரக்காத் சுபஹுடைய முந்திய இரண்டு ரக்காத் இருக்கிறதே, அது வந்து உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் என்னிடத்தில் மிக விருப்பத்துக்குரியது. உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு கிடைச்சதாக வச்சுக்கொள்வோம், உங்களுக்கு கிடைத்ததாக வச்சுக்கொள்வோம், எவ்வளவு சந்தோஷப்படுவோம், அது எனக்கு சந்தோஷம் இல்லை. இரண்டு ரக்காத் தொழுதா இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் கிடைத்தால் என்ன சந்தோஷமோ அதை விட சந்தோஷம் எனக்கு, அதை விட விருப்பம் எனக்கு அப்படிங்கிறாங்க சல்லா சொல்லம். அது மிக விருப்பத்துக்குரியதுங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பொறுமதியானது, அவ்வளவு நன்மையை பெற்று தரக்கூடியது மறுமையில என்ற அடிப்படையில் சல்லா சொல்லாங்க. ஆகை நாமும் என்ன செய்வோம், சுபகுடைய முந்திய இரண்டு ரக்காத் சுன்னத்தை சுபகுக்கு முன்னாலேயே தொழுதுருவோம். சிலர் என்ன செய்வாங்கன்னா பின்னால தொழலாம் தானே, அவருடைய வாழ்நாள் அதிகமாக ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு ஃபஜ்ருடைய சுன்னத்தை முந்தைய சுன்னத்தை ஃபஜருக்கு பிறகுதான் தொழுகிறது, அப்படி கூட ஃபஜருக்கு முன்னால் தொழணும். ஒரு நாள் தப்பிட்டேன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யறது, ஃபஜருக்கு புற தொழலாம் என்பதை நாங்கள் விளையக்கொள்ளும். இன்னும் ஒரு செய்திங்க நான் சொல்ல வேண்டியிருக்கிறது, சில சகோதரர்கள் பள்ளி வாசல்ல தொழுகிறதுக்கு வருவாங்க, இக்காம சொல்லப்பட்டாச்சு, இம்மா தொழுகை ஆரம்பிச்சிட்டார். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த தொழுகை முக்கியம் என்பதை நாம் இப்போது சொல்லுகிறோமே, அதை எப்படி வழங்கியிருக்கிறாங்கடா, இமாம் தொழுகை நடத்தி கொண்டிருந்தாலும் ஃபஜ்ருடைய தொழுகை அப்போ தொழுகிறாங்க, வந்து முதல் ரக்கா தொழுகிறாங்க, ரெண்டாவது ரக்கா தொழும் போதும் வந்து தொழுகிறாங்க. சரி, அத்தகையாத்தில் இமாம் இருப்பாங்க அப்பயும் தொழுவாங்க சுன்னத் தொழுகையை, இது பல இது தவறு, இது சுன்னாவுக்கு மாற்றமான செயல். சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த ஒரு ஃபர்தான தொழுகைக்கு இக்காமல் சொல்லப்படுகிறதோ அது தவிர வேறு தொழுகை தொழக்கூடாது. இதா உக்கிமத்தி சலாத்து ஃபலா சலாத்த இல்லல் மக்தூபா, ஒரு ஃபர்தான தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டால் அந்த ஃபர்து தான் அங்கே தொழப்படணும், அந்த சுண்ணத் தொழக்கூடாது, அது அந்த முந்தைய பிந்திய முந்தைய சுண்ணத் தொழக்கூடாது, வேறு சுண்ணத் தொழக்கூடாது. ஆகவே இக்காம சொல்லப்பட்டால் நீங்கள் சுபாவுடைய சுண்ணத்தை தொழக்கூடாது, மற்ற எந்த சுண்ணத்தையும் தொழக்கூடாது, மற்ற தொழுகையிலும் அந்த தொழுகை தான் தொழ வேண்டும் இமாமோடு சேர்ந்து. அதற்காகத்தானே ஆண்கள் பள்ளிக்கு நாம் வருகிறோம், அங்கே போய் நீங்கள் நிக்காமல் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு நீங்கள் இமாமோடு சேராமல் சுண்ணத் தொழுதால் ஏன் வீட்டிலே தொழுதுட்டு வரலாமே, பள்ளிக்கு வந்ததே ஃபரதான தொழுகையை தொழுறதுக்கு. ஆண்களுக்கு ஃபரதான தொழுகையை பள்ளியில் தொழ வேண்டும், சுண்ணத்தான தொழுகையை வீட்டில் தொழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, ஸஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் தொழுதார் அவருடைய அதாவது பள்ளியில் அவங்களுடைய மஹல்லாவில் அந்த பள்ளியில் தொழுதால் ஃபல்யஜால் லிபைத்திஹி நசீபம் மின் ஸலாத்திஹி, அவருடைய தொழுகையில் கொஞ்சம் தொழுகையை அவருடைய வீட்டுக்கும் வச்சு கொள்ளட்டும் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவருடைய வீட்டில் இவர் தொழுவதால் அதில் ஹைரை அல்லாஹ் கொடுப்பார், அதில் பரக்கத்தை கொடுப்பார் அல்லாஹ் தஆலா. சஹீஹ் முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் எப்படி வழங்கணும், அஞ்சு ஃபர்தான தொழுகையில் மூணு பள்ளியில் ரெண்டு வீட்டை, அதில் இஷாவையும் ஃபஜ்ரையும் வீட்டு தொழுதுக்குவோம், அல்லது அசரையும் ஃபஜரையும் வீட்டை தொழுதுக்குவோம், அப்படியே விளங்குறது. அப்படி இல்லை, அஞ்சு தொழுகைகளையும் பள்ளியில் தான் தொழணும், ஆண்கள் ஜமாத்தோட தான் தொழணும். அந்த அஞ்சு தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சுன்னத்துகள் இருக்குதே, அதல்ல அந்த சுன்னத்துகள் இருக்கிறதே, வித்திர தொழுகை, துஹா தொழுகை, தஹஜ்ஜு தொழுகை, அதை வீட்டில் தொழுங்க ஆண்கள். பெண்கள் தான் எல்லா தொழுகைகளையும் வீட்டில் தொழுவாங்க இல்லையா. அதே போல சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இஜ்அலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய தொழுகையில் உங்களுடைய வீடுகளில் தொழுகைகளை, உங்களுடைய தொழுகையிலிருந்து சில தொழுகையை உங்களுடைய வீட்டில் வச்சுக்கோங்க. அதை கபறுகளாக ஆக்க வேண்டாம். கபறுகளில் உள்ளவங்க தான் மையத்துகளாக இருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க மையத்து கபறுகளில் உள்ள மையத்துகளாக ஆக்காம, அப்போ நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கும் அல்லாஹ்வுடைய வரக்கத்தை வர வேண்டும். உங்களுடைய வீட்டில் சில தொழுகை வச்சுக்கணும்னா இந்த சுன்னத்தான தொழுகை. தெளிவாக இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்துவிடக்கூடாது. ஃபரதில் கொஞ்சம் வீட்டில் தொழலாம், ஆண்களுக்கு விளங்கிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் சல்லா சொல்லி இன்னொரு ஹதீஸ் சொல்லாங்க, ஃபைன் அஃதல சலாத்தில் மர்இ, ஒரு ஆண் தொழக்கூடிய தொழுகையில் சிறந்தது அவனுடைய வீட்டில் தொழக்கூடிய தொழுகை தான், இல்லை மக்தூபா, ஃபரந்து தெரியல. அப்படின்னா ஃபரந்து நீங்கள் பள்ளியில் தான் தொழணும் ஆண்களே. உங்களுடைய சுண்ணத்தான தொழுகைகளை நீங்கள் வீட்டில் தொழுகிறது பள்ளியில் தொழுவதை விட சிறந்தது. சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். சரி, அப்போ நாங்கள் சுண்ணத்தான தொழுகைகளை நாங்கள் வீட்டில் தொழணும், பள்ளிக்கு போறீங்கன்னு சொன்னால் பள்ளியில் போய் காம சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, அங்கே நீங்கள் எந்த சுண்ணத்தான தொழுகையும் தொழக்கூடாது. ஃபஜ்ருடைய முந்திய சுண்ணத்து உட்பட, அப்போ ஃபஜ்ருடைய முந்திய சுண்ணத்து சிறந்த ஒரு அமல் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்திலே ஃபஜ்ருடைய சுண்ணத்தை இக்காம சொல்லப்பட்டதுக்கு பிறகும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது பள்ளியில் போய். ஃபஜ்ருடைய சுண்ணத்தை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்கா தொழுகைகளை தொடர்ந்தும் தொழுதிக்கிறாங்க, அதை விடாமல் தொழுது வந்திருக்கிறார்கள். அது மாதிரி வேற எதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, கடைபிடிக்கல. லம்யக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇ மின் நவாஃபிலி அஷத்து முஆஹதத்தன் மின் ரக்அத்தைன் கப்ல ஸுப்ஹ். சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்காத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தும் செய்து வந்த மாதிரி வேற எதையும் செய்யல அப்படிங்கிறாங்க. ஆக சுபஹுடைய முந்தைய 2 ரக்காத்து சுன்னா இவ்வளவு சிறப்புக்குரிய என்பதை தெரிந்து கொண்டோம். அதில் முந்திய ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல்யா ஐயுவல் காஃபிரூனும், 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல்ஹு அல்லாஹு அஹதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 24 அல்லது 25 தடவைகள் நான் பார்த்திருக்கிறேன் நபி அவர்களை இப்படி ஓதியதை என்று இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே நாமும் என்ன செய்வோம், இந்த சுன்னத்தை என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் சரியாக கடைபிடிப்போம். இதில் முந்திய ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூன் குல்யா ஐயுஹல் காஃபிரூன் ஓதுவோம், 2வது ரக்காத்தில் சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவோம் ஃபாத்தியா சூரத்துக்கு பிறகு. இது ஃபஜ்ர் தொழுகை சம்பந்தமான சில செய்திகள். யார் வளமையாக தொழக்கூடியவர்கள், இது அவர்களுக்கு சில நேரத்தில் அவங்க பள்ளிக்கு போகும்போது ஜமாத்து நடந்து அதை முன்னால் தொழ முடியாது, ஜமாத்து நடந்தால் அதனால் அவருக்கு விடுபட்டால் அவர் ஃபஜ்ரை தொழுதுக்கு பிறகு தொழுது கொள்ளலாம். இது அவருடைய ஒரு விதிவிலக்கான சட்டம். 2வது ஃபஜ்ருக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரைக்கும் அவர் இந்த தொழுகையும் இல்லை, இந்த தொழுகையை தொழலாம், சபபுள்ள தொழுகைகளை தொழலாம். இது ஃபஜ்ருடைய தொழுகை சம்பந்தமாக நாம் சுன்னத் தொழுகை சம்பந்தமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
3: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரம் வருகிறது
1: உங்கள் முஸ்லிம் வானொலி,
3: muslimvanoli.com.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
4: والعاقبة للمتقين والصلاة والسلام على اشرف المرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا هل ادلكم على تجاره تنجيكم من عذاب عليم وقال تبارك وتعالى ايضا اولئك الذين اشتروا الضلاله بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين صدق الله العلي العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்வையும் மனமாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்சி அவனுக்கு வழிபட்டு அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடப்பதில் தான் இன்மை மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை. எனவே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வணங்கி வழிபட்டு அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்வை சித்தரிக்கும் பொழுது ஒரு வியாபாரம் என்று சொல்லி பல இடங்களில் இதனை அல்லாஹ் சித்தரித்திருக்கின்றான். உலக வாழ்வை ஒரு வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை திட்டமிடுவாரோ, எப்படிப்பட்ட ஒரு முதலீடு அவரிடத்தில் இருக்குமோ, இதே போன்று ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஃமீனுடைய ஒரு இறைநேசனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றான். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமீன்களுடைய உடைமைகளையும் முஃமீன்களுடைய பொருட்களையும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தை அங்கே ஓமானமாக காட்டுகின்றான். இன்னல்லாஹ அஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு பகரமாக முஃமீன்களுடைய உடைமைகளையும் ஆத்மாக்களையும் இறைவன் வாங்கிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உபமானமிட்டிருக்கின்றான். ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு, ஏனென்றால் மனிதனுடைய இயக்கை என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் மனிதன் எனக்கென்ன லாபம் இருக்கிறது என்பது என்றே சிந்திக்காமல் என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். எந்த ஒன்றை செய்யும் பொழுதும் எனக்கென்ன லாபம் இருக்கிறது. சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை அன்சாரி சஹாபாக்கள் மதீனா முனவராவுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது பல வகையான செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது. சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், மக்கள் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், மக்கள் உங்களுக்கு இன்னல் தருவார்கள், பல வகையான சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்சாரி சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், இவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதானா என்று சொல்லி சொன்னார்கள், உண்மையாக நடக்கும், மக்கள் உங்களை கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வைப்பார்கள், உங்களுடன் உறவாட மாட்டார்கள், உங்களை சேர்ந்து வாழ மாட்டார்கள், இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதற்கு பிறகு கேட்டார்கள், மாலனா, நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொண்டு போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும், சுவர்க்கத்துக்கு பகரமாகத்தான் இந்த டீலிங்கை நீங்க செய்றீங்க, என்ன அழைத்து கொண்டு போக போறீங்க என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு முன்வைத்தார்கள். சொன்னார்கள், எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றிருந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் எதை செய்யும் பொழுதும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய முதலீட்டுக்கு எனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று பார்க்காமல் மனிதன் எதையுமே செய்ய மாட்டான். அது உலக இயல்பு. அதனால தான் எப்பொழுதுமே எதை எடுத்துக்கொண்டாலும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் பல தியாகங்களை செய்வார்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து போவார்கள், பல நாட்கள் பிரிந்திருப்பார்கள், சில ஊர்களுக்கு போனால் ஹலாலான உணவு கூட கிடைக்க மாட்டாது, வீடுகளில் இருந்து சாப்பாடுகளை சமைத்து கொண்டு போய் அங்கே 10 நாள் 15 நாள் இருப்பார்கள், இருந்து வியாபாரம் செய்வார்கள். ஏன் காரணம் என்றால் செய்யக்கூடிய முயற்சிக்கு வருமானம் கிடைக்கிறது. எனவே உலக வாழ்வினுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் உலக வாழ்க்கையை வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றான். அப்ப வியாபாரம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகையான முதலீடுகள் இருக்கிறது. ஒன்று ஒரு குறுகிய காலத்துக்கான முதலீடு, உதாரணமாக சீசன் வருகிறது, சீசனுக்குரிய வியாபாரத்தை செஞ்சோம், அந்த சீசன் முடிகிறதோடு அந்த வியாபாரமும் முடிந்து போய்விடும்.
6: ஒரு தேவை. இப்ப ஒரு அவசரமாக இந்த கோவிட் காலத்துல எல்லாருக்கும் மாஸ்க் போடணும், அதனால ஒரு அவசரமாக ஒரு ஃபேக்டரியை திறந்தோம். கொஞ்ச காலத்துக்கு தான் இது நின்று பிடிக்கும், நீண்ட நாளைக்கு இது போக மாட்டாது தெரியும், ஆனாலும் கொஞ்ச காலத்தில் பெரிய லாபம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டாக நாங்கள் பல முதலீடுகள் செய்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இது நிரந்தரமானதல்ல, இது நிலை தற்காலிகமானது. இந்த நோய் கோவிடுடைய இந்த வைரஸுடைய வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதும் இப்படிப்பட்ட வியாபாரங்கள் நடைபெற மாட்டாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஷார்ட் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது அது லாங் டேர்முக்கு. நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது சோறு போடும், நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது வருமானத்தை ஈட்டித்தரும், நாங்கள் மௌத்தாகி கபருக்குள்ள போனதுக்கு பிறகும் எங்களோட பிள்ளைகள் அனந்தர சொத்தாக அதை பங்கு வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் முதலீடு செய்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட முதலீடுகள் எங்களுக்கு மத்தியில் எம்மாத்திரமோ இருக்கிறது. வாப்பா வாங்கிவிட்டு வைத்து விட்டு போன காணி பூமி, வாப்பா கட்டிட்டு போன பில்டிங், வாப்பா முதலீடு செய்து விட்டு போன ஷேர்ஸ் என்று சொல்லி பல வகையான வருமானங்களை, பல வகையான லாபங்களை எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், இரண்டாவது மூணாவது ஜெனரேஷன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்முக்குரிய சில முதலீடுகளும் இருக்கிறது, லாங் டேர்முக்குரிய சில முதலீடும் இருக்கிறது. நாங்கள் தொழுகிறோம், இது ஒரு ஷார்ட் டேர்ம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் தொழ முடியும். நோம்பு பிடிக்கின்றோம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் நோம்பு பிடிக்க முடியும். உடம்பிலிருந்து உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் அந்த வணக்க வழிபாடுகள் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு பிறகு இன்னமொத்தர் செய்த சுப்ஹானல்லாஹ், இன்னமொத்தர் தொழக்கூடிய தொழுகை, நீங்க செய்ததை தவிர வேற எதுவுமே உங்களை வந்து சேர மாட்டாது என்பதை நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் எங்கட வாழ்க்கையோட முடிந்துவிடும். ஆனா சில இபாதத்துகள் இருக்கிறது, சில நன்மையான கர்மங்கள் இருக்கிறது, நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகும் இறையடி சேர்ந்ததுக்கு பிறகும் அது நிச்சயமாக எங்களை பின்துயரும், எங்களை பின்துயர்ந்து வந்து கொண்டே இருக்கும், எங்களுடைய கபரை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கும், எங்களுடைய கபர்களை நன்மைகளால் நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புதிய நாளாகத்தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத்த இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும், அதற்கு பிறகு எந்த அமலும் செய்ய முடியாது, அதற்கு பிறகு எந்த அமலும் யாரும் செய்து எனக்கு பலன் கிடைக்க போக மாட்டாது. ஆனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகத்துன் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம், அதுல ஒன்று சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தைகள், குழந்தைகள் அல்ல சாலிஹான குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரையறை இட்டிருக்கிறார்கள், வலதுன் சாலிஹுன், குழந்தைகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கபர் பிரகாசமாக மாட்டாது, அந்த குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோருடைய கபர் மன்னரை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குழந்தைகள் என்பவர்கள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய, கொண்டு தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ஆனால் சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறதா? குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உறவு எப்படி இருக்கிறது? குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? நாங்கள் பார்க்கலும் எங்கட சமூகத்தில் நாலு வகையான பெற்றோர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யும், நான் எந்த வகுப்பாரை சார்ந்தவர்? நாலு வகையான பெற்றோர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் யார் என்று சொன்னா, சர்வதிகார போக்குடையவர்கள், சர்வதிகார போக்கு, குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் சர்வதிகாரிகள். நான் சொல்லுவதை மட்டும் நீ கேட்க வேண்டும், நான் சொன்னபடி நீ வாழ வேண்டும். அதுக்கு சொல்றது ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்தால தான் செய்தி போகும், வாப்ப சொல்றது மட்டும்தான். வாப்பான்னு சொன்னா புள்ளைக்கு பயம் வரணும், வாப்பான்னு சொன்னா புள்ள நடுங்கிடணும், வாப்பாட்ட சொல்லுவேன்டா புள்ளைக்கு வேறொரு சாய்ஸ் இல்ல. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார போக்குடைய பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியில ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதுக்கு நேர் மாத்தம். அவங்க யாருண்டா? அவர்கள் குழந்தைகளை மனம் போன போக்குல வாழ விட்டவர்கள். புள்ள எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, உனக்குத்தானே, எதை கேட்டாலும் சரி, தேவையா தேவையில்லையா, வயதுக்குரியதா வயதுக்கு இல்லாததா, சுபஹானது எதுக்குமே இல்லை. புள்ளேட விருப்பம் வாப்பட விருப்பம், புள்ள சொல்லுது இதை செய்யணும் வாப்ப ரெடி, அதுக்கு நேர் மாத்தம். மேல உள்ள வாப்ப சர்வதிகார போக்கூடியவர், இவரு ஒரு வகையான துஷ்பிரயோகம். பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே என்று சொல்லி என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, பிள்ளைகள் எதெல்லாம் கேட்குமோ அதெல்லாத்தையும் கொடுப்பார், எதெல்லாத்தையும் கொடுப்பார், எதை பத்தியும் வளர்த்தி கொள்ள மாட்டார். பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிச்சேன், பிள்ளைக்கு இல்லாதது யாருக்கு, பிள்ளைகளை திருப்திப்படுத்தாம யாரை திருப்திப்படுத்த, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தாம யார சந்தோஷப்படுத்த என்று சொல்லி கேட்டுக்கொண்டு என்ன செய்வாங்கடா பிள்ளைகளுக்கு. சுபஹானல்லாஹ், அது ஒரு உலகம். மூணாவது ஒரு வகுப்பு இருக்கிறாங்க பெற்றோர்கள், அவங்க யாருண்டா பிள்ளைகளை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவன் நல்லக போனாலும் சரி கெட்டு போனாலும் சரி புள்ள ஒன்று இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அவர் யாருண்டா, அவர் எப்படிப்பட்டவர்ண்டா, எங்கட வீடுகளுக்குள்ள கரப்பத்தானும் எங்கட வீடுகளுக்குள்ள அந்த பல்லி எலி வளர்வது போல எங்கட வீடுகளுக்குள்ள புள்ள வளர்ந்து கொண்டிருக்குது. அந்த புள்ளைய பத்தி மாப்ப கொண்டுமே தெரியாது. எத்தனாம் ஆண்டு படிக்கிறாரு, குர்ஆன் என்ன ஓதுறாரு, தொழுகைகள் எப்படி நடக்குது, பிள்ளைகளுடைய விடயத்தில் எப்படி விஷயங்கள் போய்கொண்டிருக்குது, பாடசாலைக்கு போறார்களா, எந்த பாடசாலையில் படிக்கிறார்கள், அந்த குழந்தைகளுடைய நண்பர்கள் யாரு, எதை பத்தியுமே தெரியாது. ஒரு பராமுகமான விடுபட்டு போன, அதான் பிள்ளைகளை பத்தி புள்ள வாப்பாட்ட பணம் கேட்கறதும் இல்லை, வாப்ப பணம் செலவழிக்கிறதும் இல்லை, அவருக்கு புள்ள இருக்குன்றே தெரியாது. அப்படிப்பட்ட பெற்றோரும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெரிய செல்வந்தர்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய அறிவு கல்வி நடவடிக்கைகள் தேவைகளுக்கு பணத்தை கொடுக்காத பெற்றோர்கள். இந்த மூணு வகையான பெற்றோர்கள் போக நாலாவது ஒரு வகையான பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்க நடுநிலை பேணக்கூடிய, அதிகாரத்தையும் செலவழிப்பார்கள் அதிகாரத்தையும் பாவிப்பார்கள். பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்க கம்யூனிகேஷன், பிள்ளைகள் செல்லுவதையும் கேட்பார்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பார்கள், பிள்ளைகளுடன் உரையாடுவார்கள், பிள்ளைகளுடன் விளையாடுவார்கள், பிள்ளைகளுடன் சுபஹானல்லாஹ் ஏதாவது ஒன்று பிள்ளைகள் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்க மாட்டார்கள், சிந்தித்து தேவைதானா, பிள்ளைகளுடன் சேர்ந்து கம்யூனிகேஷன் உருவாக்கி ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு விஞ்ஞான அறிவுபூர்வமான ஒரு தொடர்பாடலினூடாக பிள்ளைகளுடன் கதைத்து பேசி சுபஹானல்லாஹ் உரையாடக்கூடிய பெற்றோர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். முந்தின காலங்களில் பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், ஆனால் பிந்தினோர்கள் பின்னோர்களில் அவர்கள் மிக குறைவானவர்கள், மிக குறைவு, கொஞ்ச பேர் தான். என்ற அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும், அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும். நம்ம இருக்கக்கூடிய எத்தனையோ முன்னோடிகள், தாவா களத்தில் உள்ள முன்னோடிகள், சமூக பெரியார்கள், சமூக தொண்டர்கள், அவர்களை கண்டால் சமூகமே எட்டி பார்க்கும், எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்குரிய முன்னோடிகளை கூட பார்க்கலாம். சுபகுக்கு வரக்குள்ள தனியத்தான் வருவாங்க, தனியத்தான் வருவாங்க. அவர்களுடைய குழந்தைகளை காணும், வயது வந்த குழந்தைகள் இல்லை, ஏன் அந்த அளவுக்கு கூட அந்த வாப்பக்கு ஒரு அதிகாரம் இல்லை. தூங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை எழுப்பி சுமகுக்கு கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு கூட ஒரு அதிகாரம் இல்லாத வாப்பா. நம்மள எம்மாத்திரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பள்ளிக்கு போய் பார்த்தா பல நூறு பேர் பள்ளியில் இருக்கிறாங்க, ஒரு சொற்பமான கலீலும் மினல் ஆகிரீன், பின்னோர்கள் மிக சொற்பமானவர்கள் தான். தந்த பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு பள்ளி வாசலுக்கு வந்து சுமகுடைய தொழுகையை கூட தொழுதுட்டு போறதுக்கு நசீபு படைத்தவர்கள் மிக குறைவானவர்கள். வருத்தோடே சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிற வாப்பமார் வேண்டிய மட்டும் இருக்கிறாங்க சமூகத்தில். எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, நீங்க இப்ப யோசிங்க, இந்த நாலு பெற்றோர்கள் நான் எந்த வகுப்பை சார்ந்தவன்? இன்றைக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கணக்கு பிள்ளையாக இருந்து கொங்கோ, நீங்களே முடிவு செய்யுங்க, நான் எந்த வாப்பா? என் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கூட்டிக் கொண்டு எனக்கு சுபகுக்கு பள்ளிக்கு போக இயலுமா? என் பிள்ளைகளுக்கு முன்னால நான் யாரு? நான் ஒரு சர்வாதிகாரியா? என்னோட வீட்டுக்கு உதாரணமாக நான் கடையிலிருந்து ஆபீஸ்லிருந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா என் பிள்ளைகள் என்ன வரவேற்கிறார்களா அல்லது என்னை விட்டு விரண்டு ஓடுகிறார்களா? வாப்பா வந்துட்டார் என்று சொல்லி வீடு அமைதியாகிவிட்டால் சர்வதிகார வாப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வாப்பா வந்து விட்டார் என்று சொல்லி வீட்டுக்குள்ள உள்ள குழந்தைகள் எல்லாம் வெளியே வந்து வாப்பாவை வரவேற்பதற்கு, வாப்பாவை கட்டி அணைப்பதற்கு, வாப்பாவுடன் பேசுவதற்கு பிள்ளைகள் ஓடி வருவாங்க என்றிருந்தால் அந்த வாப்பா யாரு? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெற்றோர்களை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான். இந்த பெற்றோரை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான், பேசியிருக்கின்றான். நீங்க எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்க வேண்டும்? குர்ஆனில் பல பெற்றோர்கள், ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் யஹ்யா அலைஹி ஸலாம் ஒரு மகன், ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ், வாப்பா மகன். வகுல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வஃபஹம்னாஹு சுலைமான், குர்ஆன் சொல்லுகிறது. இது குர்ஆனுடைய கதைகள் அல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய ஸ்டோரி, நல்ல நல்ல பாடங்கள், படிப்பினைகள். மூணாவது ஒரு வாப்பா பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா, சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாப்பா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, சுப்ஹானல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய வாப்பா, அவர்களுக்கு இன்னும் 11 சகோதரர்கள், 11 குழந்தைகள், அவர்களுக்கு வாப்பா. இப்படியாக பல பெற்றோர்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுக்கு வேணுமெண்டா நூஹ் நபியை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் வேணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போல வாப்பாவாக இருக்கவும் மேலும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும். இந்த ஒவ்வொரு வாப்பாவுடைய குவாலிட்டியை பத்தி குர்ஆன் சொல்லுது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ளை இருக்கல்ல, ஒரு ஆம்பளை புள்ள, புள்ளை ஒன்று வேணும். அல்லாஹ்ட கேட்டாங்க, எதுக்கு புள்ள? ஏன் ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு அல்ல, ஏன் ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு கேட்கல, ஏன் சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும் கேட்க இல்ல. அவங்க கேட்டாங்க, அதுக்கு தெரியுமா, யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாகூப், எனக்கு ஒரு மார்க்கத்தை, ஒரு தீனை எனக்கு நீ தந்திருக்கிறாய், அந்த தீன் என்னுடைய அப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலிருந்து எனக்கு கிடைத்தது, அது எனக்கு பிறகும் தொடர வேண்டும், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிசை தந்திடுவாயாக. சுப்ஹானல்லாஹ், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிஸ். இன்றைக்கு எங்கள்கிட்ட கடைக்கு வாரிஸ் இருக்கிறாரு, வாப்பட தொழிலுக்கு வாரிஸ், வாப்பட வீட்டுக்கு வாரிஸ். குர்ஆன் பேசக்கூடிய அழகான மொழி இது. யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாகூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் நான் வந்தேன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம், அந்த மார்க்கம் என் வரைக்கும் வந்து விட்டது, எனக்கு பிறகு இது தொடர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாரிசு வேணும். என்ற கடைக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற தொழிலுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற வீட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற எஸ்டேட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற ஷியாஸுக்கு என்ற புள்ள வாரிஸ், சுப்ஹானல்லாஹ், எல்லாத்தையும் வாரிசாக்கிடுவாங்க. ஆனா நான் பள்ளி வாசல்ல கடைசி 10 வருஷம் முன் சஃபுல தொழுகிறேன், ஆனா அந்த சஃபுக்கு என் புள்ள வாரிசா? நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சதக்காத்து போக ஒரு 5% என்ற வருமானத்தில் சதக்காவாக கொடுக்கிறேன், அதே புள்ள கொடுக்குமா? அதே புள்ள பிரிச்சு கொடுக்குமா? சுப்ஹானல்லாஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பா ஒரு உதாரணம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாப்பா, அப்படிப்பட்ட பெற்றோரையாக அல்லாஹ் எங்களை ஆக்காம இருப்பானாக. அவங்க எப்படிப்பட்ட பெற்றோர் தெரியுமா? ஒரு சர்வாதிகாரம் போக்கூடியவர், அடக்கி ஆளக்கூடியவர், சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர், ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்து தொடர்பாளருடையவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்போட பேசினாங்க, யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி லிமா தஅபுது ஷைத்தான், யா அபத்தி லிமா தஅபுது மா லா தஸ்மா வலா. சுப்ஹானல்லாஹ், வாப்பாவோட கதைக்கிறாங்க, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய வாப்பா வாப்பா வாப்பான்னு பேசுறாரு. ஆனா அந்த வாப்பக்கு அன்பு மகனேண்டு சொல்றதுக்கு வாய் வர இல்லை. இவன் வாப்பா வாப்பா வாப்பான்னு கெஞ்சுறாரு, கதைச்சுறாரு, பேசுறாரு, கூப்பிடுறாரு. ஏ மகனே, என்ன அன்புக்குரியவனே என்று கேட்கறதுக்கு அந்த வாப்பக்கு வாய் வர இல்லை. குரான் சொல்லுது, அல்லாஹ் என்ன உங்களை பாதுகாப்பானாக. அந்த வாப்பக்கு மகனை பார்த்து அன்பு மகனை என்ன வாப்பா சொல்லுன்னு கேட்கறதுக்கு வாய் வர இல்லை. அந்த வாப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? சுபஹானல்லாஹ். அந்த வாப்ப சொன்னாரு மகனை பார்த்து, ல இல்லம் தந்தஹி ல அர்ஜுமன்னக், உன்னோட பேச்ச நீ நிப்பாட்ட இல்லண்டா கல்லடிச்சு கொள்ளுவேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் இருக்குதா? நான் இப்படியா பேசுறேன்? என் முகத்தில் முழிச்சாது வஹ்ஜுர்னி மலியா, என் முகத்தில் முழிச்சாம தொலைஞ்சி பேய்த்துடு. யார் சொல்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் வாப்ப சொன்ன வார்த்தை. மகன் சொல்றார், யாபத்தி யாபத்தி வாப்பா வாப்பா வாப்பா, ரொம்ப பணிவா கனிவா அன்பா இரக்கமா பேசுறாரு. ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வாப்ப எப்படி? பொத்துவாய, என்ன முகத்துல முழிச்சாதே, உன்னை கல்லடிச்சு கொலை செய்து விடுவேன். சுபஹானல்லாஹ். இது ஒரு வாப்பா. இன்னும் ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சொல்லுது, ஆச்சரியமான வாப்பா. அதுதான் சூரா யூசுஃபுடைய வாப்பா. சூரா யூசுஃபில் ஒரு தகப்பனாரை பத்தி, ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சித்தரிக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எப்படிப்பட்ட வாப்பா, எப்படி அட்வைஸ் பண்றாரு பிள்ளைகளுக்கு. ஒரு மகன் கனவு கண்டு வந்து சொல்றாரு, அந்த கனவு கண்டு வந்து சொன்ன மகனுக்கும் யா புனையல தக்ஸுஸ் ருயாக் பேசுறாரு. கனவு கண்டு சொல்றாரு வாப்பா, மகனே இந்த கனவை நீ வெளியில யார்கிட்டையும் சொல்லாது, இந்த கனவை அடக்கி வாசி, இதை வெளியே சொன்னா உனக்கு பிரச்சனை வரும். சுபஹானல்லாஹ். இன்னும் ஒரு கட்டத்தில் இந்த வாப்பா அட்வைஸ் ஒவ்வொரு வகையான அட்வைஸ் பாடம் சொல்லி கொடுக்குது. இப்படித்தான் வாப்ப இருக்கணும். சர்வாதிகாரி அல்ல, அடக்கி ஆளக்கூடியவர் அல்ல, பிள்ளைகளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர், பிள்ளைகளுடைய உறவாடக்கூடியவர், பிள்ளைகளுடைய கதைக்கூடியவர். குர்ஆன் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள் எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ஒரு பால் கிணத்துல தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க, போட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வந்து சொன்னாங்க, வஜாஉ அலா கமீஸிஹி வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப், உடுத்திருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்திருந்த ஷர்ட்டை கலட்டி ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அதுல பூசி கொண்டு வந்து சொன்னாங்க, இந்த ஆய்க்கு இந்த எவிடன்ஸ் வாப்பா, எங்கட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடாய் சாப்பிட்டது என்று சொல்லி. வஜாஉ பிதமின் க அல கமீஸிஹி பிதமின் கதிப், பொய் ரத்தத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க, இது பொய், ஓனாய் இப்படி சாப்பிடாது, ஓனாய் சாப்பிட்டிருந்தா ஷர்ட் கிழிஞ்சிருக்கோன, ஏண்ட மகனை ஓனாய் சாப்பிட்டு இருக்குது, ஷர்ட்ல கிழிஞ்சொண்டும் இல்ல என்று சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாங்க. காலபல் சவ்வலத்திலக்கும் அன்புசுக்கும் அம்ரா ஃபஸபுரன் ஜமீல், பொறுமை காத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப நீங்களும் நானும் யோசிப்போம், எங்கட புள்ளையொண்டு இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா நாங்க எப்படி நடந்து கொள்வோம், எங்களுக்கு என்ன பொறுமை இருக்கும்? இங்க குர்ஆன் சொல்றது சபுர் அல்ல, சபுருன் ஜமீல், அழகான பொறுமை, அழகான பொறுமை. தவறு செய்து விட்டு வரக்கூடிய குழந்தைகளை நாங்க எப்படி அரவணைக்கோணும், நாங்க எப்படி கட்டிப்பிடிக்கோணும்? கொலை செய்து விட்டு வராங்க. இந்த யூசுப் எங்களுக்கு வானம், அவரோட உள்ளம் எப்படி இருக்கும்? சொந்த தம்பிய, சொந்த தம்பிய உடுத்திருந்த ஷர்ட்டையும் கலட்டி எடுத்துட்டு புள்ளைய தூக்கி, தம்பிய தூக்கி ஒரு பால் கணத்துல போட்டுட்டு வாராங்க. அப்படிப்பட்ட மனம் படைத்த கடினமான உள்ளம் கொண்ட அந்த குழந்தைகளோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது சம்பவம் அல்ல, இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு கண்ணாடி, இதை பார்த்து உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. சபுரு ஜமீல், அழகான பொறுமை. والله المستعان على ما تصفون سبحان الله. அதுக்கு பிறகு இன்னும் அடுத்து சொல்லா சுபஹானஹு தஆலா, இரண்டாவது கட்டமாக ஒரு முறை லைஃப்ல யூசுப் இழந்தாங்க, இன்னும் ஒரு கட்டத்தில் தனக்கு விருப்பமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் புன்யாமீன் இழக்கிறாங்க, அவங்களையும் காணாமாக்கிட்டாங்க, ஒருக்க கொண்டேத்து கிணத்துல போட்டாங்க. இன்னும் ஒரு முறை புன்யாமீன், இந்த வரலாறை படிச்சா உங்களுக்கு விளங்கும், இது இது குர்ஆனுடைய வரலாறு. அந்த கட்டத்திலேயும் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து கொண்டும் செய்யலா, யா அஸஃபா அலா யூசுப் வபியத்த ஐனாஹு மினல் ஹு, சுப்ஹானல்லாஹ், கல்ல கண்ணப்படியே வெள்ளையாகி விட்டது, கண்ணல வெள்ள படந்து விட்டது, அழுது அழுது அந்த அளவுக்கு அழுகிறாங்க. யூசுஃபையும் காணும், புன்யாமீனையும் காணும், என்ன நடக்க போகுது? அப்பேம் சொன்னாங்க, அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ ஃபஸபுருன் ஜமீல் பல் சவ்வலத் லக்கும் அன்புஸுக்கும் அம்ரா ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ சுப்ஹானல்லாஹ். அங்கேயும் சொல்றாங்க, பொறுமை தான், பொறுமை, பொறுமை. புள்ள வளர்க்கறதுக்கு கேபிட்டல் பொறுமை, பெற்றோராக இருப்பவர்களுடைய கேபிட்டல் ரசுமால் மூலாதாரம் பொருள் பொறுமை. பொறுமை இல்லாதவனுக்கு இதை செய்ய முடியாது, பொறுமை இல்லாதவனுக்கு இதை நடத்தாட்ட முடியாது. குர்ஆன் மிக தெளிவாக இதைத்தான் சொல்றது. இந்த சூரா யூசுஃபுக்கு அடுத்த சூரா சூரத்துர் ரஅத், சூரத்துர் ரஅத் குர்ஆன படியுங்கள். சூரத்துர் ரஅத்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்ன தெரியுமா, வல்லதீன சபரு இப்திகா வஜ்ஹ ரப்பிஹிம் வ அகாமு ஸ்ஸலாத வ அன்ஃபகூ மிம்மா ரஸக்னாஹும் ஸிர்ரன் வ அலானியதன் وَيَدْرَعُونَ بِالْحَسَنَةِ السَّيِّعَةِ أُولَئِكَ لَهُمْ عُقْبَى الدَّارِ جَنَّاتُ عَدْنٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارِ جَنَّاتُ عَدْنٍ يَدْخُلُونَهَا وَمَنْ صَلَحَ مِنْ آبَائِهِمْ وَأَزْوَاجِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ وَالْمَلَائِكَةِ يَدْخُلُونَ عَلَيْهِمْ مِنْ كُلِّ بَابٍ சலாமுன் அலைக்கும் பிமா சபருத்தும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுறான், நாளை கியாமத்துடைய நாளையில சுவர்க்கலோகத்தில் நீங்களும் நானும் என்னுடைய உங்களுடைய பெற்றோருடன் மனைவியுடன் சந்ததியுடன் சுவர்க்கத்தில் வீட்டிருப்போம். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க பார்ப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உம்மா வாப்பா ரெண்டு பேரும் முன்னுக்கு நிற்கிறாங்க, முன்னால பார்த்தா வாழ்க்கையினுடைய துணைவி மனைவி முன்னுக்கு நிற்கிறா, இந்த பக்கம் பார்த்தா குழந்தைகள் பேர புள்ள எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கும் வீடு? அந்த காட்சி உலகத்தில் காண இயலாது. பேர பிள்ளைகளை பார்க்கக்குள்ள பெற்றோரை இழந்து விடுவோம், பிள்ளைகள் பெருக்க பெருக்க பெற்றோர்கள் நோயாளி ஆகிடுவார்கள். ஆனா சுவர்க்கத்தில் ஒரு பக்கத்தில் பெற்றோர்கள், கண்ணுக்கு முன்னால் அன்பு மனைவி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பேரப்புள்ள பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை சுவர்க்கத்தில் நாங்கள் அனுபவிப்போம். ஒமன் சலஹமின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம், நாங்கள் எல்லாரும் இப்படி இருக்கும் பொழுது வல் மலாஇகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சுவர்க்கத்தினுடைய எட்டு கதவுகளினூடாக மலக்குமார்கள் சுவர்க்கத்துக்குள்ள வருவாங்க, வந்து எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். சுப்ஹானல்லாஹ், ஒன்றே ஒரு சலாம் சொல்லுவாங்க சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள. وصيق الذين اتقوا ربهم الى الجنه زمرا حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم. ஒன்றே சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள மலக்குமாறு சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாத்தை சொல்லி சொல்லுவாங்க, திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. அலைக்கும் திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. இங்க சலாம் சொல்றது எங்களோட இபாதத்தை வச்சு, எங்களோட வணக்க வழிபாட்டை வச்சு, எங்களோட தொழுகையை வச்சு, எங்களோட தர்மத்தை வச்சு சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள சலாம் சொல்லப்படும். சலாம் அலைக்கும் திபுத்தும். ஆனா சுவர்க்கத்துக்குள்ள போய் ஃபேமிலியாக, குடும்பமாக, பிள்ளைகளோட, மனைவி மக்களோட, பெற்றோரோட, குடும்பமாக சுவர்க்கத்தில் இருக்கக்குள்ள அங்க சலாம் சொல்லுவாங்க, திபுத்தும் அல்ல, அங்க சொல்லுவாங்க சலாமுன் அலைக்கும் பிமா சபருத்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சுபசோம், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்களை மீது உண்டாகட்டும். ஏண்டா சுவர்க்கத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு, குடும்பத்தை கூட்டிக்கொண்டு, மனைவியை கூட்டிக்கொண்டு சுவர்க்கத்துக்கு போய் சேர்றா அதுக்கு பொறுமை வேணும். அவசரப்பட்டு செய்ய இயலாது, அவசரப்பட்டு முடிவெடுக்க இயலாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கிணத்துக்குள்ள போட்டுட்டு வந்த பிள்ளைகளை கதவை திறந்து வெளியே தள்ளாம அரவணைத்தார்களோ, கட்டிப்பிடித்தார்களோ, சந்தர்ப்ப தமச்சு கொடுத்தார்களோ, தௌபாவுடைய கதவை திறந்து கொடுத்தார்களோ, இதே போல அந்த நிலைப்பாட்டை நாங்க எடுத்தா மட்டும்தான் நாங்க அந்த வெற்றியை அடைய முடியும், அந்த மலக்குமாருடைய சலாத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் ஆக முடியும் என்பதை குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக, மிக தெளிவாக, மிக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழிகாட்டலை எங்களுக்கு வழிகாட்டி தந்தார்கள். அதுல சொன்னார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானா, உலக வாழ்க்கையில் நீங்க மிச்சம் பெரிய பாவங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்ம எத்தனையோ பேர் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள், வாழ்க்கையில குடித்தில்ல, வாழ்க்கையில வட்டி வாங்கி இல்ல, வாழ்க்கையில ஜினா செஞ்சில்ல, வாழ்க்கையில சூது விளையாடு இல்ல, வாழ்க்கையில நைட் கிளப்புக்கு பைத்தில்ல, வாழ்க்கையில இன்னமொத்த சொத்து அபகரிச்சில்ல என்று சொல்லி எல்லாம் எங்களுக்கு மத்தியில் பல பேர் பல வகையான நன்மையான கர்மங்களை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு ஒரே ஒரு பாவம் மட்டும் போதும், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் ஒரு பாவம் உனக்கு போதும், வேற பாவம் செய்ய வேண்டிய தேவையில்லை. உன்ட நாசத்துக்கு, உன்ட அழிவுக்கு, உன்ட மூதோவித்தனத்துக்கு உனக்கு ஒரு பாவம் போதும், ரெண்டு பாவம் தேவையில்லை. நாங்கள் நன்மையான கர்மங்களை பட்டு பெருமைப்படுகின்றோம், பாவமான கர்மம் செய்ய இல்லைன்னு பெருமைப்படுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் உனக்கு ஒரு பாவம் போதும். ரியாது ஸாலிஹீன்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இமாம் முஸ்லிமுடைய ரிவாயத் இது, சுப்ஹானல்லாஹ், சஹீஹான ஹதீஸ் இது. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன தெரியுமா, அது உன் குழந்தைகளை நீ நாசமாக்கி விடுவது, குழந்தைகளை பாலாக்கி விடுவது, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க இல்ல, பிள்ளைகளை சரியாக வளர்த்து விட இல்ல, பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க இல்ல. திருமணம் முடித்து வைத்த வாப்பா, நிக்காக செய்து வைத்த தகப்பனார் குடும்ப வாழ்க்கையை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க இல்ல, அவர் ஒன்று வாழ்ந்து காட்டவும் இல்ல. அவர் வெளிநாட்டில் வாழ்ந்தாரு, அவர் சமூக சேவை செய்தாரு, அவர் தீனுடைய வேலை செஞ்சாரு, அவர் உலகத்துக்கு பெரிய சேவை செஞ்சாரு, ஆனா தங்க குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டவும் இல்லை. குடும்பமாக, மனைவியாக, பெற்றோராக இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவும் இல்லை, அல்லது வாழ்வதற்குரிய ஒரு வகுப்பை, ஒரு பாடநெறியாவது சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. வயது வந்த குழந்தைகளுக்கு திருமணம் தான் முடித்து வைத்தாரு. இப்ப என்ன நடக்கும், வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், உனக்கு பெரிய மிச்சம் பெரிய பாவங்கள் தேவையில்லை, ஒரு பாவம் போதும். ஏன் தெரியுமா காரணம், அதுதான் உன் குழந்தைகளை நாசமாக்கி விடுவது, பிள்ளைகளை பாலாக்கி விடுவது. மார்க்கமும் தெரியாது, உலகமும் தெரியாது, குடும்ப வாழ்க்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கல்யாணம் முடிச்சு வச்சீங்க, கையில ரெண்டு புள்ளைய பெற்றெடுத்துட்டாங்க, நாளைக்கு அந்த புள்ளை எப்படி வளர்க்கப்பட போகுது, நாளைக்கு இந்த புள்ளைக்கு என்ன வாழ்க்கை. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட வீடுகளுக்குள்ள வளரக்கூடிய, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளாக மட்டும் பார்க்க வேண்டாம், அடுத்த தலைமுறையின் குலம் பெற்றோர்கள் என்ற பார்வை பாருங்க. இன்றைக்கு நீங்க புள்ளைய நல்லாக வளர்த்தாத்தான் உங்களோட பேர புள்ள நல்ல புள்ளையாக வளர்க்கப்படும். அப்பத்தான் சூரத்து ராதுடி ஆயத்து, ஒமன் சலஹமின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம், ஏண்ட பரம்பரை ஏண்ட பரம்பரை என்னோட சுவர்க்கத்துக்கு வரோணமுண்டா? ஏண்ட புள்ளைய நான் நல்லக வளர்த்துட்டாத்தான் ஏண்ட புள்ள அவண்ட புள்ளைய நல்லக வளர்ப்பார், அவருடைய புள்ளைய நல்லக வளர்ப்பாரு. எனவே ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள், பெற்றோர்கள் என்பவர்கள் எப்பயுமே கவனமாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பை நாசமாக்கிவிட்டால், இந்த பொறுப்பை பால்படுத்திவிட்டால் தௌபா செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், ஆனால் அதனுடைய விளைவுகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அதனுடைய எதிரலைகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், மறந்து விடாதீர்கள். எனவே பெற்றோர்கள் என்பவர்கள் பொறுப்புடையவர்கள், அந்த பொறுப்புக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னல்லாஹ ஸாயிலுன் குல்லரா இன் ஹதீஸ் இது. ஒவ்வொரு மேய்ப்பாளரிடத்திலும் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். அம்மஸ்தராஹு, அவன் எதை மேய்த்தானோ, எதற்கு எதை பராமரிக்கிறானோ அதை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான்.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
8: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
9: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: دعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: இந்த மவுத்துடைய போதையை சுஜூதிலே அடைந்தார்கள். அதுக்கு தனியோர் கிதாபே இருக்கிறது. இவ்வளோ உலமாக்களும் நபிமார்களும் சுஜூதிலே மவுத்தானார்கள். இது சாதனை. வாழும் பொழுது சரியாக வாழ்ந்ததால் பல சோதனைகளை கடந்தார்கள். சாதாரணமான வாழ்க்கை அல்ல. இதில் கிட்டத்தட்ட 70 பேருடைய நினைக்கிறேன் மரண கடைசி நேரத்துடைய வரலாற்றை கொண்டு வந்திருக்கிறார். இதில் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது இவருடைய வரலாறு தான் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தது சுஜூதில் தான். அவருக்கு சக்கராத் வந்தது சுஜூதில் தான். சக்கராத்த அடையும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே சுஜூது செய்தார். அல்லாஹ் சுஜூதிலே அவருக்கு சக்கராத்தை கொடுத்தார். இது முதல் நபி. என்ன மலக்குல் மௌத் அந்த காலத்தில் கான்று. மலக்குல் மௌத் என்ன செய்யலாம்? உயிரெடுக்க வர யார்? மலக்கு. மலக்குல் மௌத் இஸ்ராயிலா என்றத்தில் உலமாக்கள் சிலர் சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சண்டை பிடிக்கிற அர்த்தமும் இல்லை. இஸ்ராயில்னு பேர் வைங்க, அப்படி மலக்குல் மௌத்துன்னு பேர் வைங்க, யாரையாவது பேரை வைங்க, ஆனால் உயிரெடுக்க வருவார்ன்றது உறுதி. நீ எவ்வளோ சண்டை பிடிச்சாலும் சண்டை பிடிக்காது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமா மலக்குல் மௌத்தா? அல்லாஹ் குர்ஆனில் சூரா சஜிதாவில் குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத்தில்லதீ உக்கில பிக்கும் ثم الى ربكم ترجعون. அல்லாஹ் சொல்கிறன், உங்களை மலக்குல் மௌத், உங்களை சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை மௌத்தாக்குவார். மௌத்தாக்கினதோடு நீங்கள் அப்படியே எங்கள்கிட்ட வந்துடுவீங்க. சும்ம இலா ரப்பிக்கும் துருஜாஊன். அப்போ அந்த காலத்தில் மலக்குல் மௌத்தை நேரடியாக பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை நேரடியாக பார்த்தார். கேட்டாங்க, மலக்குல் மௌத்தே கேட்டார் இப்ராஹிம். ஏனண்டா பல சோதனைகள் சாதனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு நாங்கள் சில சோதனைகளுக்கு ஆட்டம் காண்றோம். நும்ரூத் எவ்வாறு இருந்திருப்பார்? இன்றைக்கு யாரையாவது ஒரு முஸ்லீமை தூக்கி நெருப்பில் போட்டு பற்ற வைக்கிறாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்டு எரித்து பார்த்தார், முடியல. எவ்வளோ

0: சோதனையா இருந்திருக்கு. சட்டத்தனிய முழு குடும்பமும் முழு ஊரும் முழு நாடு முழு உலகமும் விரோதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தது ஒரே ஒரு ஆள், யாரு? அல்லாஹ் மட்டும். நிறத்தரும் இல்லை. இன்றைக்கு எவ்வளோ கட்டியா முஸ்லீம்கள் வாழ்றோம். வரும் சோதனை, சக்கராத்து வர சோதனை வரும். சக்கராத்து வந்தது பிறகு நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லையே, நாங்கள் சிரிக்கிற நேரம் அதுதான். எங்கட ஆக்கள் தானே, மலக்குல் மௌத் எங்கடால், ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் எங்கடால், அங்க போய் பார்த்தா முழுது எங்கட ஆக்கள் தான். இப்போ உதாரணமா நீங்க போறீங்க ஒரு இடத்துக்கு, எல்லாம் கூட ஃபேமிலி கூட்டாளி, எவ்வளவு சந்தோஷம் வரும் உங்களுக்கு? உங்களுக்கு கவலை வருமா சந்தோஷம் வருமா? மதீனாவுக்கு போய்த்தீங்க, எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? டைமுக்கு தொழலாம், ரசூலுல்லாஹ் அது இது இபாதத் செய்யலாம், எந்த தடையும் இல்லை. அப்போ கண்ணை பொத்தினா மலக்குல் மௌத், அங்கால ஜிபில் அலைஹிஸ்ஸலாம், இங்கால மூமினான ஆக்களுக்கு சந்தோஷம், அல்லாஹ்வை மறுத்தவங்களுக்கு தான் நரகம். எங்கட ஒத்தருக்கும் கவலை இல்லை. அப்போ கண்ணை பொத்தினதோட ஆட்சி மாறிடும். அப்போ மூமிங்களுக்கு கவலை இல்லை. மௌத்து கவலையா? இப்போ நாங்கள் மௌத்தை கவலையாக தான் எடுத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் அப்படி கவலைப்படுத்த விட மாட்டான். ஏ உலகத்தில் சோதிக்கிறான், உலகத்தில் அமல் செய்ய வைக்கிறான், பாடுபட வைக்கிறான், அங்க சந்தோஷத்தை தருவான் அல்லாஹ். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் கேட்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உங்களை மௌத்தாக்கணும்? சொன்னாங்க, நான் சுஜூதில் இருந்த மாதிரி மௌத்தாக்கு. ஷாம்ல பலஸ்தீன்ல அப்படியே சுஜூத் செய்தாங்க, உடனே உயிர் எடுத்துட்டாங்க. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை பார்க்கிறார் நேரடியாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டார், உங்களோட உயிர் எப்படி எடுக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு பலஸ்தீனுடைய பூமியை கிட்ட வாக்கித்தாங்க. என்னன்னா பலஸ்தீனில் மௌத்தாகணும். என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தானே மௌத்தானது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அங்கே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பரம்பரை அங்கே தான் மௌத்தான பலஸ்தீனில். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், தையுல் அர்தன்றி பூமியை சுருக்கமாக்குற நல்லடியார்களுக்கு. நாங்கள் பிரயாண துவால ஓதுவோமே, ஒத்துவி அண்ணா போதா, யல்லா தூரத்தை சுருக்கு என்று. அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பலஸ்தீனுடைய பூமி அப்படியே சுருக்கினான். மிஸ்ரில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுக்கு போனாங்க. போனத்தோட ஜீபு என்ற மலை அடிவாரத்தில் அவிடத்தை மௌத்தாயிட்டாங்க, அவடத்தை அடக்கம் செய்யப்பட்டார். அப்போ மலக்குல் மௌத்தை பார்க்குற பழக்கம் இருந்துச்சு அந்த இந்த காலத்தில். எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சகராத்தில் பார்ப்போம், இப்போ பார்க்க இயலாது. இப்போ என்ன செய்யலாது? சகராத்தில் பார்க்க கூட கவலைப்பட மாட்டோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க மலக்குல் மௌத்தை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்குறாங்க கீழே. இறங்கும் பொழுது அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வயசு, புதன்கிழமை தான் மௌத்தானாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்கும் பொழுது ஒரு ஆள் நிற்கிறார் மெஹ்ராபு கிட்ட. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, விடுங்க நான் இறங்க போகிறேன். அவர் சொன்னார், தாவூத் உங்களோட வருஷம் மாதம் ரிசுக்கு எல்லாம் முடிஞ்சு உங்களோட. உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்தானே இந்த இப்படி பேசுகிறேன்டா முக்கியமான ஆள் தான். உடனே மிம்பருடைய படியிலே சுஜு செஞ்சிட்டாங்க, உயிர் எடுத்துகிட்டு போயிட்டார். இதே போல சஹாபாக்களுடைய காலத்தில் அபு மூசல் அஷரதி அல்லாஹுடைய மகன் மூசா பெரிய காரி, அபு மூசல் அஷரி யமனுடைய காரி, குர்ஆனுடைய காரி. இவர் மூசா ஹிஜ்ரி 20 ஆண்டு சொல்கிறாங்க, ஹிஜ்ரி 20 ஆண்டு இதே மாதிரி இவர் சுஜூத் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் இவருடைய உயிர் எடுத்தார். இதே போல ஹிஜ்ரி 36 ஆண்டு அப்துல்லாஹ் பின் சாத் பின் அபி சரஹ் இவருடைய உயிரும் பறிக்கப்பட்டது. இவர் துவா கேட்பார் அடிக்கடி, அல்லாஹ் அல்லாஹும்ம ஜஅல் காதிமத அமலி ஸலாத் அஸ்ஸுபஹ், யா அல்லாஹ் என்னுடைய கடைசி அமலாக சுபஹுடைய தொழுகையாக்கு. சொல்றாங்க இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, சுபகுடைய தொழுகையில் ஹிஜ்ரி 36 ஆண்டு சுஜூதில் இருக்கிறார், அப்படியே உயிர் வைத்து. அவ சக்கராஜ் அல்லா ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்கலாம். ஆக உயர்ந்த நல்ல சக்கராத்தி ஹசரத் ஜுபைர் பின் அவ்வாம், அபூபக்கர் ரதியல்லாட மருமகன், அஸ்மா ரதியல்லாஹுடைய கணவர், அப்துல்லா பின் ஜுபைருடைய வாப்பா, ஹிஜ்ரி 36 ஹசரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன், இவங்களும் சுஜூது செய்த நிலைமையில தான் வாதி சிபா என்ற இடத்துல வச்சு ஒரு விரோதி அம்பை தான் அப்படியே ஷைதாயிட்டான்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்களா, எனக்கு சக்கராத்த வரணிக்கிற யாரும் இல்லையா, பிள்ளைகள் வாப்பாவுடைய சக்கராத்தில், வாப்பா நீ அடிக்கடி சொல்லுவீங்களே சக்கராத்த வரணிக்கிற யாரும் இல்லையாண்டு, இப்போ நீங்கள் அந்த நிலைமையை அடைஞ்சிருக்கீங்களே கொஞ்சம் வரணிங்க. சொன்னாங்களாம், பிள்ளைகளே வானத்தை எனக்கு மேலே அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னால் எவ்வாறு இருக்கும், அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால் அந்த போதை எப்போ மலக்க கன்றோமோ, அல்லாஹ் ரெண்டு வகையாக சக்கராத்தை வைத்திருக்கிறான், ஒன்று முஃமின்களின் சக்கராத், அடுத்தது பாவிகளின் காஃபிர்களின் சக்கராத். மூமீன்களின் சக்கராத் சந்தோஷமானது, இன்றைக்கு யாரெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் இஸ்லாத்தையும் எதிர்த்து பாவ் இவங்களோட சக்கராத் இருக்குதே, நீங்கள் கோட்டல்ல ஷூட்டல்ல தங்கத்தால் உடுப்பாட்டி வைங்க பாவ், முஸ்லீம்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட விடே அவங்க பாவமா இல்லையா. இப்போ மூமீனுடைய சக்கராத் அல்லாஹ் லேசாக்கிடுவான். நாங்கள் சூரத்துல் வாக்கியாவில் படித்தோம், மூன்று வகையான சக்கராத்துகளை படித்தோம். சூரா வாக்கியா, முதலாவது சக்கராத் யாரு, இந்த உலகத்தின் அதி இறை நேசர்களுடைய சக்கராத். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும் வ அன்தும் ஹீன இதின் தன்துரூன் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகின் லா துப்ஸிரூன் فَلَوْلَا إِن كُنْتُمْ غَيْرَ مَدِينِينَ تَرْجِعُونَهَا إِن كُنْتُمْ صَادِقِينَ فَأَمَّا إِن كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ இறை நேசர்கள் உலகத்தில் எவ்வளோ சொல்கிறாங்க, பயம் பண்ணுறாங்க, எவ்வளோ மாக்கள் நல்லா வாழுங்க மார்க்கத்தோட வாழுங்க சொல்லு கேட்குறாக்கள், கொஞ்சம் தான் சொல்லு பேச்சு நடக்கிறாக்க எல்லாரும் இல்லையே. அப்போ எப்போ தெளிவுக்கு வரும், சக்கராத்தில் வந்துடும். தெளிவுக்கு வரத்தானே போகணும், என்ன அடுத்த ஆயத்தில் வரும், கண் துறப்படும், மற்ற கண் துறப்படும், அகக்கண் துறப்படும். இப்போ திறந்திருக்கிற கண்ணுக்கு விளங்குது சில உலக வஸ்துக்கள் தான். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களோட சக்கராத்தில் ஆக்கள் வந்துடுவாங்க. எவ்வாறு நீங்கள் உம்மாட வகுத்தில் அடிக்கக்கோல உயிரை தாரத்துக்கு ஆக்கள் வந்தாங்களா இல்லையா, உயிரை தாரத்துக்கு மலக்கு வந்ததை போல உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரத்தாகும், சும்மா உயிர் வரலையே. உம்மாட வய தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது சும்மா உயிர் வந்துச்சா இருக்கும், சும்மா உயிர் வரலையே, டாக்டர் மாட்ட கேளுங்க. அப்போ உயிர் வாரண்டா பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வந்திருக்கணுமே, பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வரலையே. எங்கட குர்ஆன்ல ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த நாளில் தானே உயிர் வருது, வேற நாளில் உயிர் வாரது இல்லையா. அப்ப உங்களோட புத்தகங்கள் இது ஒன்றும் இல்லை, அதை நாங்கள் சொல்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க குர்ஆன், நல்லாவே ஏற்றுக்கொள்ளும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். அது இதில் உண்மை இருக்குது. இப்போ உயிர் தாரதுக்கு எவ்வாறு மலக்கு வந்தாரோ அதே போல உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரும். அல்லாஹ் சொல்றான், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகின் லா துப்ஸிரூன், உங்களுடைய சக்கராத்தில் நாங்கள் அப்படியே நெருக்கமாக இருப்போம், உங்களுக்கு விளங்கார். சரி, ஆக மிக நல்லவர், சோதனைகளில் பட்டு கஷ்டப்பட்டு உலக வாழ்க்கையை முடிக்கிற போறார், அல்லாஹ் சும்மா விடுவானா, நமக்கு தானே ராவு பகல் எல்லாம், அங்கே என்ன ராவு பகல் எல்லாம், உயிர் பிரிஞ்சா. فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ மிக அல்லாஹுடைய நேசர், இதுக்கு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். எல்லாரும் ஆக மாட்டாங்க ஊரில், எங்களால் ஏழுமான முக்கர்ரபாகும், அல்லாஹ்க்கு நெருக்கமாகும். எல்லாம் நீ என்னென்ன விரும்புகிறாயோ என்கிட்ட இருந்து எடு, அவ்வளோதான். இல்லை வாழ்கிறது கொஞ்ச காலம் தான், 1000 வருஷம் வாழ்கிறது இல்லையே, 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், இன்னும் 40 வருஷமா இன்ஷா அல்லாஹ். இருக்கிற 40 வருஷத்துக்குள் எப்படியாவது அல்லாஹ் கிட்ட போனா என்ன லாபம்? சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் லாபம் சக்கராத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபரௌஹும் வ ரைஹானும் வ ஜன்னத்து நஈம். பூத்தட்டுகள், மலர் தட்டுகள், 500 மலக்குகள் போல் இல்லை உயிரெடுக்கிறதுக்கு. ஏ சும்மா வாழலை உலகத்தில் சாதனையாளர், சும்மா வாழல்ல. இன்றைக்கு சிலர் யோசிக்கிறாங்க, என்னால் பிரச்சனை வரப்படாது, நான் வாயை பொத்தி வாழ்ந்துட்டு மௌத்தாயிரோம், மற்றவங்களை மாதிரி நானும் எல்லாம் அமைதியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் வைத்துடணும், ஒன்றுமே எனக்கு மார்க்கம் பேசப்படாது. அவர் முகர்றபாவர் எப்படி பல சவால்களுக்கு முகம் கொடுக்கும், மவுத்து வரைக்கும் தானே எல்லாம். ரெண்டாவது கூட்டம் யார் சக்கராத்தில்? வஅம்மா இன் கான மின் அஸ்ஹாபில் யமீன், வலது கூட்டத்தார், முகர்றபோட கீழே. அவருக்கு என்ன செய்வாரா மலக்குல் மவுத்து வந்து? அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், வாங்க போ, வாங்க போங்க. உடம்பு மட்டும்தான் நெஞ்ச பொடி உயிர் பைத்திரு வரவேற்பு சலாம்.
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் கேட்டது மௌலவி அலி அஹமது ரஸாதி அவர்களின்

0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடல் கடந்து வாழ்கின்ற எமது உறவுகள் இப்போது ஜெர்மன் நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதாந்தமும் மாதாந்த எஜிதிமாவுடைய சிறப்பு மார்க்க சொற்பொழிவினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ் எம் யாசிர் அவர்கள்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலாஹ் வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலாஹ். واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم

الصبر وإلى ربك فارغب. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لقد أوذيت في الله وما يؤذى أحد وأخفت في الله وما يخاف أحد. صدق رسول الله صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் அன்பு வைக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சீராவை படிப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு ஆக முக்கியம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் அவர்கள் சலிக்க மாட்டார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்களுக்கும் அன்பில்லாதவர்களுக்கும் இடையில் வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை தேடி அந்த காலம் பெண்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லோருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருந்தார்கள். நாமெல்லாம் யோசிப்பதை விட கொஞ்சம் தூரம் யோசித்தார்கள் சஹாபாக்களுடைய சிறு பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே டாய்லெட்டிலே இருக்கிறார்கள். கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அல்லது ரபீஆ ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சிறுநீர் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொண்டு போய் வைக்கிறார். தஹஜ்ஜத்துடைய நேரம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்த பொழுது கேட்டார்கள், யார் தண்ணீர் வைத்தது? பிள்ளை முன்னால் நின்றார், யா ரசூலல்லாஹ், நான் தான் தண்ணீர் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பிள்ளையை பார்த்து கேட்டார்கள், மகனே, உனக்கு என்ன விருப்பமோ கேள், நான் தருகிறேன். அந்த பிள்ளை சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது, எவ்வாறு நான் உலகத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்கிறேனோ இதே போன்று ஆகரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த பிள்ளை உடனே சொன்னது, யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக துவா செய்யுங்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து அந்த பிள்ளைக்கு தெரியும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலுள்ள சொர்க்கம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம் ஜன்னத்துல் அதனை விட உயர்ந்த சொர்க்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கத்துடைய பெயர் தான் வசீலா. என்ன பெயர்? வசீலா. வாங்குதுவாட ஓதுறமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி சொர்க்கத்தை குடியல்லா. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பிள்ளை கேட்ட விடயம், யா ரசூலல்லா, அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவது? அவர்தானே கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரதி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து எனக்கு நீ உதவி செய், அந்த இடத்துக்கு உன்னை நான் எடுக்கிறேன். கணித்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு நமக்கிருந்தால் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் தேடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் மஹப்பத் வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத் கிடைத்தால் அந்த மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய
ஒவ்வொரு சுண்ணாக்களையும் பின்பற்றுவார். சகோதரர்களே, அது அன்பை பொறுத்தது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை பொறுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழலாம். எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ, எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றோமோ, அந்தளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசிப்பார்கள். அல்லாமா இக்பால் பாகிஸ்தானிலே பிறந்தவர், ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை, ஆனால் கவிதையிலே அழுவார், சொல்லுவார், மதீனாவுடைய மண்ணில் புரள வேண்டும், மதீனாவுடைய மண்ணும் எனக்கு பெருமதிதான். மதீனாவுடைய இமாம் தான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா மதீனாவிலே செருப்பு போடாமல் நடப்பார்கள். சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹுடைய பாதம் பட்ட மண்ணில் நான் இவ்வாறு செருப்பு போடுவது. சகோதரர்களே, உலகத்தில் காதலில் பிரபலியம் அடைந்தவர்கள் லைலா மஜ்னூன் கவிதை படிப்பானாம், உகப்பிதல் ஜிதார் வதல் ஜிதார். நான் லைலாவுடைய ஊருக்கு சென்றால் அங்குள்ள சுவர்களையெல்லாம் முத்தமிடுவேன், அங்குள்ள நாய்களையெல்லாம் முத்தமிடுவேன். ஏன், சுவரின் மீதுள்ள அன்போ நாயின் மீதுள்ள அன்போ கிடையாது, அந்த ஊரில் வாழும் லைலாவின் அன்பு. சகோதரிகளே, மதீனாவில் அன்பு ஏன், அங்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்துகளையும் எடுத்து செல்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் அந்த சலவாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்தளவு உயர்த்தியிருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக்,

0: கராக் நபியே, உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விசாலமாக்கவில்லையா? உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியுடைய ஒரு உறுப்பு தான் நெஞ்சி. நபியே, உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலமாக்கவில்லையா? அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், நபியே, உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். உங்களை யாராலும் பணிக்க முடியாது, உங்களை யாராலும் தாழ்த்த முடியாது, உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அதானில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இகாமத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹுத்துபாவில் கலிமாவில் முழு உலகத்திலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றார். அதனால தான் முன்னைய காலத்து உலமாக்கள் தங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் அனைத்துக்கும் முஹம்மது என்றே பெயர் வைத்தார்கள். முஹம்மது அவ்வல், முஹம்மது தானி, முஹம்மது தாலிஸ், முஹம்மது ராபியா, முதலாவது முஹம்மது, ரெண்டாவது முஹம்மது, மூணாவது முஹம்மது, நாலாவது முஹம்மது, பத்து பிள்ளைகளுக்கும் முஹம்மது என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அதற்கு அன்புக்கு விளக்கம் கேட்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி புறப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் பல விடயங்களை நாம் படிக்க இருக்கின்றோம். சென்ற இஜ்திமாவுக்கு முந்தைய இஜ்திமாவில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பிலிருந்து 40 வயது வரை நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40வது வயதிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை தொடங்குகிறது. ஹிரா குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் மிக நல்லவர், உங்களுடைய குணம் நல்லது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஆறுதல்களை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை தேவைப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆனால் வருவது கிடையாது. நபி அவர்கள் ஜபலுன் நூரிலே, ஹிரா குகை அமைந்திருக்கும் அந்த மலையிலே, ஜபலுன் நூரிலே ஏறி நின்று அப்படியே வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு உயரமான இடத்திலிருந்து மேலே பார்த்தால் கீழே விழுவது போன்று ஆகிவிடும். ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டே இருந்தால் கீழே விழுவது போன்றே ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுவார்கள். ஒரு தொடர்பு உண்டாகியது சகோதரர்களே. அதற்கு பிறகு ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பாதையிலே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் தோற்றத்திலே வந்திருந்தார்கள். ஹிரா குகைக்கு வந்தது மனித ரூபத்திலே, மனித ரூபத்திலே. ஆனால் இங்கு பார்க்கிறார்கள் அசல் தோற்றத்திலே, தலை வானத்தில், கால் பூமியில், காபாவுடைய அந்த பகுதியில். காபாவுக்கு பக்கத்தில் அஜியாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கதிரையிலே உட்கார்ந்திருக்கிறார், கால் பூமியில், தலைவானத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி விட்டார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நேரம்தான் முதலாவது சூறாவை இறக்கினார்கள். ஹிரா குகையில் இறங்கியது முதலாவது ஆயத், 5 வசனங்கள் வரைக்கும். ஆனால் இங்கு ஒரு சூறாவை இறக்கினார்கள், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜிஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னு தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். ஒரு சூறாவை இறக்கினார்கள், போர்த்தி கொண்டிருப்பவரே எலும்புங்க, கும் எலும்புங்க நபியே சொல்லுகிறார்கள். அந்த நாள் அல்லாஹ் நபியை பார்த்து கும் என்று சொன்னானே, அன்றிலிருந்து நபியவர்கள் மௌத்து வரை நிம்மதியாக தூங்கவில்லை. ஏன்? கும்மென்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. கும்மென்றால் எலும்புங்க நபியே, எலும்புங்க, எலும்பி என்ன செய்யுங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபகப்பிர், அல்லாஹுதான் பெரியவன் என்று, அல்லாஹுதான் பெரியவன் என்று மக்களுக்கு இந்த தாவத்தை கொடுங்கள். வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர், நபியை ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தாவத்தின் பொழுது உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் நபியே. சகோதர சகோதரிகளே, 40 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த ஆயத்துகள் கிடைத்ததோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து 43 வயது வரைக்கும் 3 ஆண்டுகள் இரகசியமாக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். இரகசியமாக ஒவ்வொருத்தருடைய பேசுறது, இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொருத்தரோட பேசுறது. இதில் முதல் முதலாக சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பெண்களிலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன், சிறு பிள்ளைகளில் அலி ரழியல்லாஹு அன், அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன். இந்த 4 பேர்தான், இந்த 4 பேர்தான் இஸ்லாத்துடைய ஆரம்ப தூண்கள், இஸ்லாத்துடைய அத்திவாரங்கள். முதல் முதலாக இஸ்லாத்தில் கபூல் செய்த 4 பேர் சகோதரர்களே, இந்த 4 பேரையும் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்க்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் போய் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், ஜுபைர் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், தல்ஹா பின் உபைதில்லா, சஅத் பின் அபி வக்காஸ். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அழைத்து வந்த அவ்வளோ பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் சொர்க்கத், அதாவது அழைத்து வந்த, தாவத்து கொடுத்து அழைத்து வந்தார்களே, அதில் முழு பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபு உபைதா பின் ஜர்ரா ஃபில் ஜன்னா. சகோதரர்களே, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி. சகோதரர்களே, இதில் முக்காவாசி பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தவர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன், ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. பெண்களுக்கு மத்தியிலே போனார்கள், பெண்களோடு பேசினார்கள். உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஐமனை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். பெண்களுடைய தரப்பிலே முயற்சி நடக்கிறது. ஆண்களுடைய தரப்பிலே அலி ரழியல்லாஹு அன், அலி ரழியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பிறக்கிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு கடைசியாக கிடைத்த ஒரு பெண் பிள்ளை, நபியுடைய 43வது வயதிலே தான் கிடைத்தது. அந்த சமயம்தான் முஸ்லீம்களுடைய தொகை 40ஆக மாறுகிறது. 40 பேர் தான் உலகத்திலே முஸ்லீம்கள். இந்த சமயம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் எலும்பி காபத்துல்லாவிலே கலிமாவை சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த தாகம், அவர்களுக்கு இருந்த வேகம். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் நபியோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரை அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அவர்களை மறக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அவர்களோடு நபிக்கு இருந்த அன்பு அதுதான். சஹாபாக்களுடைய மனைவிமார்கள், நபியுடைய மனைவிமார்கள் 2 கூட்டமாக இருந்தார்கள். ஒன்று, ஒரு கூட்டம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தலைமையில், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, சௌதா ரழியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, இந்த 4 பேரும் ஒரு கூட்டம். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, ஜைனப், அதாவது ஜைனப் பின் யஹ்ஷ், மைமூனா, இவர்கள் ஒரு கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இறக்கம் கூட, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இரக்கம் கூட. இதேனைய மனைவிமார்களுக்கு கோ எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை அழைத்து பேசினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஃபாத்திமா, உங்களோட வாப்பா கிட்ட போய் சொல்லுங்க, நீதி இல்லாமல் நடக்கிறார், அன்புல அன்புல நீதி இல்லாமல் நடக்கிறார். எல்லா மனைவிமார்களையும் விட ஆயிஷாவை அன்பு வைக்கிறார். ஃபாத்திமா ரழியல்லாஹுனா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட போய், வாப்பா உங்களோட ஏனைய மனைவிமார் என்னை அனுப்புனாங்க உங்கள்கிட்ட பேசும்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபாத்திமா வாப்பாவுக்கு விருப்பமான உண்டுதானே மகளுக்கும் விருப்பம். ஃபாத்திமா ரழியல்லாஹுனா சொன்னாங்க, ஓம் வாப்பா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஆயிஷாவும் ஒரே விரிப்பில் இருக்கும் பொழுது வஹி இறங்கி இருக்கிறது, வேறு எந்த மனைவியோடு இருக்கும் பொழுதும் எனக்கு வஹி இறங்கவில்லை, அதால தான் நான் ஆயிஷாவை அன்பு வைக்கிறேன், ஆயிஷாவை நான் நேசிக்கிறேன். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா போய்த்தான். இதுக்கு பிறகு என்ன பேச இருக்குது வாப்பாட்ட? மனைவிமார்கள் உடல்ல ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் உரமா பேசுறான். ஜெய்னப் பின் ஜஹ்ஷ பிடிச்சாங்க, சொன்னாங்க ஜெய்னப் நீ போய் பேசு. ஜெய்னப் பின் ஜஹ்ஷ் வாராங்க, வந்து யார் ரசூலல்லாஹ், நீங்க அபூ குஹாஃபாவுடைய பேத்தி ஆயிஷாவோட இரக்கம் கூட எங்களோட இரக்கம் குறை, எங்களோட இரக்கம் குறை. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்துட்டான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்தா இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வாய் தர்க்கம் போகுது, வாய் தர்க்கம் போகுது. ரசூலுல்லா பிரச்சனைய ஒரு வார்த்தையில முடிச்சாங்க, ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. சொன்னாங்க ஜெய்னப் யார மகள் தெரியுமா இது, யார மகள் தெரியுமா இது, அபூபக்கருடைய மகள். அவ்வளோ வந்தான், அவங்க வாயை பொத்திட்டு போய்த்தான், அங்கால ஒன்றும் பேசல். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமான. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முன்னால் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை சொல்லிவிட்டார்கள். நபியுடைய 43வது வயதிலே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், வ அன்திர அஷிரதகல் அக்ரபீன். நபியே, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு இந்த இஸ்லாத்துடைய தாவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையிலே ஏறினார்கள். மக்காவிலே மதீனாவிலே மலைகள் தான் மீதமாக இருக்கிறது, நபியுடைய காலத்து மலைகள், மற்ற எதுவுமே கிடையாது. ஆரம்ப காலங்களில் சஃபா மலைக்கு மேல் ஏறலாம், ஆனால் தற்பொழுது சஃபா மலையை ஒரு கண்ணாடியால் அப்படியே மூடி வைத்திருக்கிறார். அந்த சஃபா மலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று எல்லோரையும் கூப்பிட்டார்கள். ஏனென்றா அந்த சஃபா மலை அடிவாரந்தான் நபி அவர்களுடைய குடும்பம் எல்லாம் இருந்து.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தர, வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0577-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிக்கும் 77 7 3405 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: சூரியன் மறைந்து விட்டது. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவர்களுடைய அதாவது வீடுகளை நெருப்பால் நிறைத்து விடு, இவர்களை சவித்து விடு. தன்னுடைய ஹக்கில் குறை வந்தால் நபி மன்னிப்பார்கள். அல்லாஹுடைய ஹக் தொழுகை நபி அவர்கள் விடமாட்டார்கள். நபியுடைய விடயத்திலே கையடித்தார் நபியுடைய பெரியப்பா. அல்லாஹ் ஆயத்திறக்கினான், அல்லாஹ் அபூலஹபுடைய மனைவி முழு பேரையும் அல்லாஹ் சபித்தான். உனது செல்வமோ, நீ சம்பாதித்த பிள்ளைகளோ உனக்கு பிரயோஜனம் தராது. உத்பா உத்தைபா காஃபிராக வஃபாத்தானார்கள். ஆனால் துர்ரா இருக்கிறாவே, இவ இந்த துர்ரா மக்கால இருந்து மதீனாவுக்கு நடந்து ஹிஜ்ரத் செஞ்சு நபிக்கு பின்னாலே ஓடிட்டான். துர்ராவை பிடிக்கிறதுக்கு அபூ லஹப் மகன்மார் அனுப்பினார். ஆனால் அவன் மதீனாவுக்கு போய் சேர்ந்துட்டா. பிற்காலத்தில் சஹாபா பெண்கள் என்றாலும் பெண்கள் தானே, துர்ராவை பார்த்து சொல்லுவாங்க, துர்ரா நீங்கள் தானே அபூ லஹபுட மகள், கிண்டல் அடிக்க தொடங்கிட்டாங்க. நீங்கள் தானே அபூ லஹபுட மகள் சொன்னாங்க. துர்ரா ரசூலுல்லா கிட்ட போய்த்து, யா ரசூலுல்லா என்னை இப்படி குழப்புறான். உடனே ரசூலுல்லா மிம்பர்லே ஏறிட்டான். மிம்பர்ல ஏறினாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏறி தனியாக இதுக்கண்டு ஹுத்துபாவது. நாங்கள் சொன்னாங்க, ஸ்ரீதேவியான ஒரு பிள்ளைய போட்டு குழப்புறீங்களே, நீங்கள் முழு குடும்பமும் நரகம், ஒரே ஒரு புள்ள சொர்க்கவாதி துர்ரா. அல்லாஹ் முடிக்கல அந்த சூறால் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அபூ சுஃபியானுடைய தங்கச்சி. அபூ சுஃபியானுடைய தங்கச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன் வீடு. அல்லாஹ் சொல்றான், உனக்கும் நாசம்தான், உனக்கும் நாசம்தான். இவ என்ன செய்யறா, இவட தொழிலே முள்ளெடுத்துட்டு வாரு, முள்ள தலையில எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு முற்றத்தில், அதாவது குத்தி வைக்கிறது, வீட்டு வாசல்ல குத்தி வைக்கிறது. அப்படியே அவவும் நாசமா போனா. சகோதர சகோதரிகளே, 43rd வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாவத்தை ஆரம்பிக்கிறார்கள். இப்ப நபிக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுக்கின்றார். தைரியம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தைரியத்தை கொடுப்பாங்க, போய்த்துருவாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது குர்ஆன்ல ரெண்டு வகையான சூறாக்கள் இருக்கு, மக்கி சூறா மதனி சூறா. மக்கால இறங்கின சூறாக்கள் எல்லாமே, அதாவது மக்கி சூறாக்கள் எல்லாம் மக்கால இறங்கின சூறாக்கள். நபி அவங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி, நபி அவர்களுடைய கல்வில ஆசையை ஊட்டி சோம்பேறித்தனம் வந்து விடாமல் உற்சாகப்படுத்தி இந்த ஆயத்துகள் இறங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 43 வயதிலிருந்து சகோதரர்களே இறங்கினார்கள் இந்த தாவத்துக்காக. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரோடையும் சந்திச்சு பேசுறது இஸ்லாத்துடைய தாவத்தை கொடுத்தாங்க. ஆனா இப்ப ரசூலுல்லாஹ்க்கு கஷ்டமாயிட்டு, நபி அவங்களுக்கு கஷ்டமாகிட்டு. நபி அவர்களுடைய உற்சாகம் உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சஹாபாக்கள் 40 பேரும் தயார் நிலைமையில் இருந்தான். இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கணுமே என்ற அந்த உணர்வோடு இருந்தாங்க அந்த 40 சஹாபாக்களும். இதைக்கு நாங்கள் 1-2 விரோதியை வச்சுட்டு யோசிக்கிறோம், 1-2 முனாஃபிக்கை வச்சுட்டு யோசிக்கிறோம், தடுமாறுறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அண்டைக்கு 40 பேர் தான் ரசூலுல்லாஹோட முஸ்லீம்கள். முழு உலகத்திலே மற்ற சுத்தி இருந்த அவ்வளோ பேரும் காஃபீர்கள், அவ்வளோ பேரும் காஃபீர்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் ஏதாவது நடுக்கம் ஏற்பட்டதா, நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏதாவது தடுமாற்றம் வந்ததா? ஒன்றும் வரவில்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா அபு தாலிபிடம் வந்தார்கள். குறைஷிகள் வந்து சொன்னார்கள், உங்களோட தம்பியிட மகனை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. அபு தாலிப் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கூப்பிட்டார், இங்கே வாங்க மகன், ஊரே வந்திருக்குது, இந்த முயற்சியை நீங்கள் விடணும், இந்த இஸ்லாத்துக்கு மக்களை அழைக்கிற இந்த முயற்சியை நீங்கள் விடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ தாராங்களாம், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பெண் வேணுமா, உங்களுக்கு ஆட்சி வேணுமா, உங்களுக்கு செல்வம் காசு பணம் வேணுமா, எல்லாமே தாராங்களாம், ஆனால் இந்த முயற்சியை நீங்கள் விடணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியாத ஒரு விடயத்தை சொன்னாங்க. லவ் வதஉ ஷம்ஸ ஃபீ யமீனி வல் கமர ஃபீ யஸாரி, எனது வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் தந்தா இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நீங்கள் வலது கையில் கொண்டு வந்த சூரியனை வைங்க, இடது கையில் சந்திரனை வைங்க, ஆனால் இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நான் அவங்க முடியுமானதை சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முடியாத ஒரு விஷயத்தை சொன்னான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி. அபு தாலிப் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னார், மகனே நீங்கள் விரும்பினதை செய்யுங்க, நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசவே இல்லாது, நீங்கள் விரும்பினதை செய்யுங்க மகன் அப்படின்ட்டு அபு தாலிப் இருந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடாமுயற்சி சகோதரர்களே, ஒரு தலைவர் இப்படித்தான். நீங்கள் இஸ்லாமிய தலைவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள், முழு தலைவர்களுடைய விடாமுயற்சி தான் அந்தந்த காலங்களில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, அந்தந்த காலத்தில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். எப்படி கட்டி எழுப்பினார்கள்? ஒற்றுமையின் மூலம், வேறொன்றும் அல்ல. மெயின் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க. அதுக்கு பேர் என்ன, கொஞ்சம் பேசினீங்கன்னா தூக்கம் வர்றது, என்ன நடி தூக்கம் வரும், கொஞ்சம் சொல்லுங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பேர் என்ன, ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் போனாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு போன மக்கா வாசிகளுக்கு என்ன பேர் சொல்றது, முஹாஜிர்கள். ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்களுக்கு முஹாஜிர்கள். அதே போல மதீனாவில் இருந்த மதீனா வாசிகளுக்கு என்ன சொல்றது, அன்சாரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் முதல் செஞ்ச வேறு என்ன தெரியுமா, மக்கா வாசிகளையும் மதீனா வாசிகளையும் ஜோடு போட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாலை இதை விட கொஞ்சம் விரிவாக வரும், யார் யாரை ஜோடி போட்டார்கள், மக்கா வாசிகளை மதீனா வாசிகளை ஜோடு போட்டார்கள். ஏன் மக்காவாசிகளை தனித்தனியே ஜோடியா போட்டிருக்கலாமே, மதீனாவாசிகள் அவங்கள தனித்தனியே ஜோடி போட்டிருக்கலாமே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளையும் மதீனாவாசியையும் ஒரு ஆள் ஜோடி போட்டான், ஒத்துமைப்படுத்தினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒற்றுமைப்படுவதை, அதாவது பிளவுபடுவதை விரும்பவில்லை. அசர் தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டுச்சு, கேள்விப்படுறாங்க பனு ஆஃப் கோத்திரத்தில் சண்டை பிடிச்சிட்டாங்க, உடனே நபி அவங்க போனாங்க ஒத்துமைப்படுத்துறதுக்கு. மதீனால முனாஃபிக்கு ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க, நபி அவங்க சொன்னாங்க அந்த பள்ளியை உட, ஏன் அந்த பள்ளி சமூகத்தை பிரிக்கும். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், கருத்த அடிமை, கருத்த ஒரு அடிமை. அபூதர் ரதியல்லான்னு ஒரு தடவை கூப்பிட்டாங்க, யா இப்னு சவுதா கருப்பீட மகனேன்னு கூப்பிட்டான். இது ரசூலுல்லாஹ்க்கு பைத்து செய்தி. கூப்பிட்டு அபூதரை கூப்பிட்டு கேட்டாங்க, அபூதர் இன்ன கஃபீக்கல் ஜாஹிலியா, இப்போ நீ ஜாஹிலியத்திலேயா இருக்கிறாய், காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர், வளர்த்த ஒரு தலைவர். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் 124,000 சஹாபாக்கள் நபியுடைய ஒஃபாத்தின் பொழுது சஹாபாக்களை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றுமை என்ற கயிற்றின் மூலமாக சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனது பெரியப்பா அபூ தாலிபிடத்திலே சூரியனை வலது கையிலும் சந்திரனை இடது கையில் வைத்தாலும் இதை நான் விடமாட்டேன். சகோதரர்களே, இப்பதான் யோசிச்சாங்க, இவரை விடக்கூடாது, இவரை விடக்கூடாது. அதில் தான் நாங்கள் படிக்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் காபத்துல்லால தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து போட்டாங்கன்னு படிக்கிறமே. நபிக்கு எழும்ப முடியாது, சிரிக்கிறான். இன்னொருவன் கழுத்தில் கொண்டு வந்து அப்படியே ஒரு புடவையை போட்டு இழுக்கிறான், எப்படியாவது மௌத்தாக்கணும், இவரை மௌத்தாக்க இயலுமா? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தவர்களையும் விடவில்லை. அந்த சமயம்தான் பிலால் பின் ரபாஹ் இஸ்லாத்தை தழுவுகிறார், அம்மார் இப்னு யாசிர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், முஸ்அப் பின் உமைர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், ஜின்னீரா நஹ்தியா ஹப்பா பின் அரத் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். வேதனை நடக்குது. பிலால் ரதியல்லாஹு அன் கல்லுகளை இழுவர்றார், சுமையா ரதியல்லாஹு அன் அங்கால ஷஹீத், அம்மா ரதியல்லாஹு அன், ஹப்பா பின் அரத் 12 வயசு புள்ள, ஹப்பா பின் அரத் கொள்ள இரும்பு வளைக்கிற வேலை. எஜமாட்டி என்ன செஞ்சால், இரும்பை கரைச்சி தலையில் ஊற்றினார், இரும்பை கரைச்சி தலையில் ஊற்றினார். சொல்கிறாங்க மக்கால அவர் அழுத சத்தம், காஃபிர்கள் அழுதாங்களாம் அதை கேட்டு, காஃபிர்கள் அழுதாங்க. ஹப்பா பின் அரத் 12 வயசு புள்ள, பிலால் ரதியல்லாஹு அடிக்கிற அடியை பார்க்கலாது. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சித்திக், அதாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, எஜமான்ட்ட பிலாலுக்கு எவ்வளவு சொல்லு. அவன் சொன்னால் ஒரு ராத்தல் தங்கம் தந்தா பிலாலத்தார் உரிமையிரு, ஒரு பவுன் இல்லை, ஒரு ராத்தல், ஒரு ராத்தல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பிலால உரிமையிட்டாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு வாராம். கடைசி காலம், அதாவது ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிற்பட்ட காலம், பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களால மக்கா மதீனால இருக்கலாம் போயிடுச்சு. அதாவது மன ரீதியான கஷ்டம், மதீனா விட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரம் அபூபக்கர் ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, பிலால் நீங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து நீங்கள் பாங்கு சொன்ன மாதிரி என்ற காலத்திலையும் இருந்து நீங்கள் மதீனால பாங்கு சொல்லுங்களன் அப்படின்ட்டாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. பிலால் ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன உரிமையிட்டது அல்லாவுக்காக வேண்டி இருந்தால் என்னைய விட்டுருங்க, நான் போகிறேன். அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமென்றதுக்காக வேண்டி உரிமையிட்டு இருந்தா நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, நான் உரிமையிட்டது அல்லாவுக்காக. பிலால் ரதியல்லாஹுன்னு போய்த்தாங்க. பிலால் ரதியல்லாஹுடைய வரலாறு அது தனியே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டில் போய் ஒரு ராத்தல் தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள உரிமையிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வாராம். சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் வளர்கிறது. இப்போ கஷ்டம் பிரச்சனை இதில் ஆக முக்கியமான ஒரு ஆள் தான் முஸ்அப் பின் உமைர் ரதியல்லாஹு அன்ஹு. முஸ்அப் பின் உமைர் அந்த காலத்துடைய செல்வந்தர். முஸ்அப் பின் உமைரை சொல்றது அத்தாரு அஹ்லி மக்கா, மக்கா வாசிகளில் மிக மனமானவர். ரோட்டில் போனாரண்டா அந்த ரோட்டே மணக்கும் அத்தரால். ஏன், அவ்வளோ பெருமதியான அத்தர் போடுவார். அவர் போடுற ஜுப்பா 400 திருகம், 30,000-40,000 பெருமதியான ஜுப்பா. ஆனால் இவரையும் கட்டி வச்சிட்டாங்க, முழு சஹாபாக்களுக்கும் கஷ்டம், ஸல்லல்லாஹு வஸல்லமுக்கும் கஷ்டம். ஆனால் யாரும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கறடி. என்ன செஞ்சாங்க, இப்போ ஒரு வீடு ஒன்று எடுத்தாங்க மக்கால, மன்னரை பிளசிரிக்குது மக்கால சபாமலைக்கு பக்கத்தில் அந்த மன்னருடைய பிளசிரிக்கு, அதுதான் அதாவது தாருல் அர்க்கம், தாருல் அர்க்கம் பின் அர்க்கம், அபில் அர்க்கமுடைய வீடு அதுதான். அந்த வீட்டில் தான் முழு சஹாபாக்களும் ஒன்று சேருவாங்க. முழு சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல பேசுவாங்க, மஷூரா செய்வாங்க, எப்படி இஸ்லாத்தை வளர்க்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்றலாம் அந்த இடத்துல தான் மஷூரா செய்வாங்க. சகோதர சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 44வது வயது இப்பொழுது 4 வருடம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்த்து கொண்டே செல்கிறார்கள். சஹாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக 40 பேர் வரை வந்து விட்டார்கள். இப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது. 45வது வயதிலே நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, மக்காவில் உங்களால் இருக்க முடியாது, பக்கத்திலே ஹபஷா என்ற நாடு இருக்கிறது, எத்தியோப்பியா என்ற நாடு இருக்கிறது, அந்த நாட்டுக்கு செல்லுங்கள். அந்த நாட்டிலே ஒரு மன்னர் இருக்கிறார், நஜாஷி என்ற மன்னர், அவர் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார், அவரிடம் போய் சேருங்கள் என்று சொன்ன பொழுது முதல் கூட்டம் சகோதரர்களே 11 ஆண்களும் 4 பெண்களுமாக தயாராகி முதல் ஜமாத் செல்கிறது. லேடிஸ் ஜமாத் ஹபஷாவுக்கு செல்கிறது. ஹபஷாவுக்கு போவது எவ்வாறு? கப்பல், கப்பலிலே தான் செல்ல வேண்டும். கப்பலிலே ஏறி ஹபஷாவுக்கு செல்கிறார்கள். சகோதரர்களே சகோதரிகளே, அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? திரும்ப சொன்னார்கள், திரும்பவும் போங்கள். 83 ஆண்களும் 18 பெண்களும் தயாரானார்கள். அடுத்த ஜமாத், 2 ஜமாத்தும் போய் ஹபஷாவிலே இறங்கியது. சகோதர சகோதரிகளே, நாங்கள் உண்ட விளங்கணும், அதாவது இஸ்லாம் வளர்ந்தது இப்படித்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி எப்படி இஸ்லாம் போனதென்று தனி கிதாபே இருக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்கு போன முஸ்லீம்கள் சும்மா தூங்கி கொண்டிருக்கேன். அந்தந்த நாடுகளில் இஸ்லாமிய வளர்ச்சிகளை உருவாக்குனாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜெர்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு 1000 பள்ளிவாசல்கள் இருக்கு. எப்படி வந்துச்சு? அந்த காலத்தில் வந்த நமது முன்னோர்கள் இந்த நாட்டில் இஸ்லாம் பாதுகாக்கப்படணும் என்று யோசித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு இவ்வளோ பள்ளிவாசல்கள், இவ்வளோ மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கியா இல்லையா? சகோதரிகளே, இங்கு சென்ற முஸ்லீம்கள், ஹபஷாவுக்கு போன முஸ்லீம்கள் ஹபஷாவில் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்களை அமீராக்கினார்கள். இவர் பார்த்த வேலை என்னன்னா, முதல் முதலாக என்ன செஞ்சார், ஹபஷாவுடைய மன்னர் நஜாசியை போய் சந்தித்தார். நஜாஷியோட பேசி பேசி நஜாசியை இஸ்லாத்துக்கு எடுத்தார். இது எவ்வளோ பெரிய வேலை! இப்போ சின்ன ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு எடுக்கிறத விட ஒரு ஜனாதிபதியை இஸ்லாத்துக்கு எடுத்தா முழு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்களே. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர், இவ்வளோ கேள்வி கேட்டார், எவ்வளோ கேள்வி கேட்டார், முழுதுக்கும் பதில் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு கொடுத்தார் ஹபஷாவை. வாங்க எல்லா முஸ்லீம்களும், வாங்க எல்லா முஸ்லீம்களும் ஹபஷாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது, சஹாபாக்களுடைய 2வது ஜமாத்தும் ஹபஷாவை நோக்கி செல்கிறது. சகோதர சகோதரிகளே, நபி அவர்கள் முயற்சியை விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்பொழுது

ஹம்ஸா ரழியல்லாஹு அன் இஸ்லாத்துக்குள் வந்து மூன்று நாளைக்குள் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவினார்கள். ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவியதோடு தான் இஸ்லாத்துடைய பலமும் கூடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இப்பொழுது பாதுகாக்க தொடங்குகிறார்கள். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உமர் ரழியல்லாஹு அவர்கள் யார். ஆனால் உமர் ரழியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு கதை என்று சொல்லுவார்கள், பொய்யான கதை. அதாவது ஜாஹிலியா காலத்திலே உமர் ரழியல்லாஹு அன் தனது மகளை புதைத்த கதை என்று சொல்லுவார்கள். ஜாஹிலியா காலத்திலே தனது மகளை புதைத்தார்களாம், புதைப்பதற்காக கபறு வெட்டினார்களாம், கபறு வெட்டும் பொழுது தாடியிலே மண் பட்டதாம். அதையும் பார்க்காமல் உமர் தன்னுடைய மகளை புதைத்தார். இது வந்து ஷியாக்கள் கட்டிய கதை. ஷியாக்கள் உமர் ரழியல்லாஹு அவர்களை கேவலப்படுத்துவதற்காக கட்டிய கதை தான் இது. உமர் ரழியல்லாஹு அவர்கள் அவ்வளோ மோசமானவர்கள் அல்ல. உமர் ரழியல்லாஹு அவர்கள் ஜாஹிலியத்தில் பிள்ளைகளை புதைத்தார்கள் தான். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் கிடையாது. உமர் ரழியல்லாஹுடைய இஸ்லாம் ஒரு பெண்ணால் ஏற்பட்ட இஸ்லாம். உமர் ரழியல்லாஹு தங்கச்சி ஃபாத்திமாவை, அதாவது உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை ஏற்கனவே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு எடுத்து விட்டார்கள் அதற்கு பிறகுதான் ஃபாத்திமாவுடைய கன்னத்திலே ஒரு தடவை உமர் ரழியல்லாஹு அவர்கள் அடிக்கிறார்கள், வெடித்து இரத்தம் ஓடுகிறது. அந்த இரத்தத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 46வது வயது இந்த நேரம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களால் மக்காவில் இருக்க முடியாமல் போனது. மக்காவை விட்டு வெளியே போகிறார்கள். இப்னு தஹினா என்ற காஃபிர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து, அபூபக்கர் உங்களைப் போல உள்ளவர்களெல்லாம் மக்காவை விட்டு போறதா, உங்களைப் போல உள்ளவர்களெல்லாம் மக்காவை விட்டு போறதா? ஏனென்றா அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சில குணங்கள், குடும்ப அறிவு தெரியும், கனவுக்கு வழக்கம் சொல்லுவார்கள், கனவுக்கு வழக்கம் தெரியும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுக்கு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுவிடம் கேட்டார்கள், வாப்பா நான் ஒரு கனவு கண்டேன், மூணு சந்திரன் என்னுடைய மடியிலே விழுகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு சொன்னார்கள், மகளே உங்களுடைய வீட்டுக்குள் மூன்று பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள். முதலாவது சந்திரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டாவது சந்திரன் நான், மூணாவது சந்திரன் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன். இந்த கனவுக்குரிய விளக்கம் விளங்கியது உமர் ரழியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகுதான். மதீனாவுடைய அந்த மஸ்ஜிது நபியுடைய அந்த பச்சை குப்பா இருக்குது பள்ளிவாசல்ல, அந்த பச்சை குப்பா நேர இருக்கிறது தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அதற்குள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன், உமர் ரழியல்லாஹு அன் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதாவது கனவுகளுக்குரிய விளக்கம், அதிலே சந்திரன் ஒன்றை ஒருவர் கனவிலே கண்டால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்திரன் ஒன்றை ஒரு ஆள் கனவுல கண்டா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு கண்டார், சந்திரன் ஒன்று தன்னுடைய மடியிலே விழுகிறது. சஃபியா பின் ஹுயை பின் அக்தப் ரழியல்லாஹு அன்ஹா, யஹூதி பொம்புள, கல்யாணம் முடிச்ச புதுசு கணவன்ட்ட போய் சொன்னா சந்திரன் ஒன்று என்ற மடியில விழுகிறதாக கனவு கண்டேன். கணவன் உடனே கண்ணத்தில் அரைஞ்சான், கண்ணத்தில் அரைஞ்சிட்டு சொன்னான், நீ என்ன விட்டு போறாய், உடனே முகம்மது கல்யாணம் முடிக்க போறார். சொன்ன மாதிரியே நடந்தது. ஹிஜ்ரி 7 அல்லது 8 ஹைபருடைய யுத்தம் நடந்தது. அதிலே கணவர் கொல்லப்பட்டார். சஃபியா திஹ்யா ரழியல்லாஹு அவர்களுக்கு அடிமையாக போனார்கள். நபி அவர்கள் சஃபியாவை எடுத்து உரிமையிட்டு கல்யாணம் முடித்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கும் கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இப்னு தஹினா சொன்னார், நீங்க போறதா மக்காவை விட்டு போய்த்திராதீங்க அபூபக்கர், நான் உங்களுக்கு பாதுகாவல் தாரேன் அப்படின்றார். மக்காவுக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பள்ளிவாசல் கட்டியது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன். அதுவும் எங்க கட்டினார் தெரியுமா? தன்னுடைய வீட்டு முற்றத்திலே பள்ளியை கட்டினார். ஓதுவார் குர்ஆன, ஓத தொடங்கினா அழுதுருவார், அழுது அழுது குர்ஆன ஓதுவார். முஷ்ரிக்குகளுடைய காபிர்களுடைய
பெண்கள் பிள்ளைகள் எல்லாம்

0: அதை கேட்டு அழத் தொடங்கிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 46வது வயதிலே நடக்கிறது சகோதரிகளே. ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் எத்தியோப்பியாவுக்கு போயிட்டாங்க. இப்போ பார்த்தாங்க காஃபிர்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும், என்ன செய்யலாம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தையும் நாங்கள் ஜெயிலில் அடைக்கோம். ஷுஐப் அபி தாலிப் என்றிருக்கும் மக்கால மஹபதா என்ற இடத்திலே ஷுஐப் அபி தாலிபங்கிறது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த வீடு ஒரு லைப்ரரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த லைப்ரரியோடு அந்த பில்டிங்குக்கு பக்கத்திலே ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையோடு சேர்ந்து கம்பி அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்குத்தான் சொல்வது ஷுஐப் அபி தாலிப் என்று. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயதிலிருந்து கிட்டத்தட்ட 49 வயது வரைக்கும் 3 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை அப்படியே ஜெயிலே அடைத்தார்கள். ஜெயில் மாதிரி ஆக்குறதுன்னா பொருளாதார தடை, முதலாவது அதாவது யாரும் அவங்களுக்கு உதவி செய்யல, யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய இயலாது. ஏன்னா மக்கால வெல்லாம எதுவுமே இல்லை, கோதுமை வரணும் மதீனால இருந்து அல்லது ஷாமில் இருந்து தான் கோதுமை எல்லாம் வரணும். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வசதி ஒன்றும் இல்லை. சொல்றாங்க அந்த காலம் இலைய தண்ணியில நினைச்சி சாப்பிடுவாங்க. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் எங்களுக்கு டாய்லெட் போகும் எப்படி தெரியுமா, ஆடு மாட்டுக்கு போகுமே இலைய திண்டா, அது போலதான் எங்களுக்கு டாய்லெட் போகும். இந்த 3 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47, 48, 49 சகோதரர்களே அடைச்சி வச்சிட்டான், அடைச்சி வச்சுட்டாங்க. உள்ளுக்கு பிள்ளைகள் எல்லாம் பசியால் ஆடும், எழுதி காபத்துள்ளால் தொங்க போட்டாங்க, யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலையும் இஸ்லாத்துடைய தாவத்தை உடல் ராவுல வெளியில் வருவாங்க. வெளியில் வந்தால் அந்த காலம் காபத்துள்ளாக்கு முழு உலகத்தில் இருந்து மக்கள் வாரும், போய் பேசுவாங்க, மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை பேசுவாங்க, ஒவ்வொருத்தரோடையும் பேசுவாங்க. கொஞ்சம் பேர் பைத்தியக்காரனுங்கிறதும் சூனியக்காரனுங்கிறதும் ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டே இருந்தான். இதில் முக்கியமான ஒரு ஆள் தான் துஃபைல் பின் அம்ரத் தௌசி ரழியல்லாஹு அன்ஹு. யமன்ல இருந்து வந்திருந்தார் பெரும் கவிஞர். ஒரு பஞ்சொண்டை கொடுத்தாங்க துஃபைல், இதை காதில் வச்சுட்டு போய் தவாஃப் செய். தவாஃப் செய்யும் பொழுது துஃபைல் யோசிக்கிறார், நான் இவ்வளோ பெரிய கவிஞன், இவ்வளோ பெரிய அறிஞன், நான் கேட்டு பார்ப்போமேண்டு காதிலேந்து பஞ்சு எடுத்தது தான் ரசூலுல்லாஹுடைய பேச்சு துஃபைலுடைய காதிலே விழுந்தது. உடனே இஸ்லாத்தை தழுவிட்டார். இஸ்லாத்தை தழுவின துஃபைலுக்கு இப்போ ஆசை வந்துச்சு. சொன்னார், யா ரசூலுல்லா, நான் நின்ற முழு குடும்பத்தையும் நான் இஸ்லாத்துக்கு கூட்டி வரேன். யா ரசூலுல்லா, முழு ஊரையும் நான் இஸ்லாத்துக்கு எடுக்க போகிறேன். துஃபைல் யமனுக்கு போய் முழு குடும்பத்தையும் இஸ்லாத்துக்கு எடுத்து வந்தார். அதில் ஒரு ஆள் தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அப்போ போனவர் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு தான் மதீனாவுக்கு வந்தார். முழு குடும்பத்தையும் அள்ளி வந்தார் இஸ்லாத்தை தழுவி. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவர்களுக்கும் இருந்த ஆசையும் தேட்டமும் அதுதான், இஸ்லாத்தை வளர்க்கணும். ஒரு ஆள் வந்தார் ரசூலுல்லாஹ், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறது. சொன்னாங்க ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறார், வைத்தியம் பார்க்கணும் சரின்னு வந்தவர் என்ன செஞ்சார், உங்களுக்கு வைத்தியம் செய்யணுமாமே, ஓம் செய்வோம். நபி அவங்க சொன்னாங்க, தொடங்கினாங்க நபி அவங்க, இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹிண்டாங்க. கேட்டுட்டு அவங்க கிட்ட, இது என்ன, இது திரும்ப சொல்லு. இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. திரும்ப சொல்லு. 3வது தடவை சொல்லக்குள்ளே இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், 3வது தடவையிலே இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்தவர் இவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயது ருக்கானா என்ற ஒரு ஆள் வந்தார். இவர் பாடி பில்டர், சண்டியர். இவர் வந்து சொன்னார், ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கணும், நீங்கள் வெத்தினா நான் இஸ்லாத்துக்கு வருவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ பிரச்சனை இல்லை, சண்டை பிடிப்போம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி இருக்குதே, சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி, சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணத்தில் தான் நிறைஞ்சாங்க, ஆனால் அவன் மூத்தா போய்த்தான், ஒரு கண்ணத்தில் அரைஞ்சு மூத்தாகிறதா. சில ரிவாயத்துகளில் 40 பேர்.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது
2: அவர்கள். بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
3: கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். சிறப்பான ரமலானின் ஒரு பாதி மிக வேகமாக நம்மை விட்டு ஓடிவிட்டது. இன்னும் ஒரு பாதி நம்மோடு காத்திருக்கிறது. அந்த மறுபாதியையும் நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வழமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்லாம் எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்திலே பேசுகிறோம். யார் இந்த ஷைத்தான்? ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது. யார் இந்த ஷைத்தான்? ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரிகளே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்தல்லாஹ் மனு வர்க்கத்தை இதுல வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலி அபுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆதம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களை சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின் இனத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பேர் அசாசீல். ஜின்னாக இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு, இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல், மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோட அலா அவர் இருக்கார். இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலேதான் அல்லாஹ் கேட்கின்றான், மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் உண்ணாகல் எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்ல சொல்லும். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா காலு அதஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாவிடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது? களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா, மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே மலக்குமார்களே நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னார். சுஜூது என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னார். ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னார். فسجدوا الا ابليس. அப்பொழுதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டல பூசி மலக்கு மாரிய கூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்குமாரிகளும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அப்பான்னு சொன்னால் மாறு செய்த ஆண்டவண்ட உத்தரவு, ஆண்டவண்ட உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்கு வரா பெருமை ஏலா என கேலா பாப்பமே என்றது சைத்தாண்டே குணம். அவன் சுஜூது செய்யவில்லை. வக்கான மினல் காஃபிரின், இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர்ட ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், ஃபிர்தௌசுனும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் பேரை வச்சிருக்கிறோம் மேலும். ஆனாலும் அவன் காஃபிர்ட லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் நானா குஃபுர் மாறு செய்த ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன் உனையால் என்றே செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத். அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபர். மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வி இப்படி செய்வ தானே வந்த. கால மாமனாக அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்த்துக்க. அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? ஆல அன ஹைரும் மின்ஹூ ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். பாத்தீங்களா, பிக் பாஸுக்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், அன ஹைரும் மின்ஹூ, என்னத்தை இருந்தாலும் யாருலாம் அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே சைத்தானுடைய குணம். அங்கனைதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தரி மின்னார், ஆண்டவனே நீ என்னை நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பெய்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க தாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்தாக மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் இருக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரா எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன் சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தில் ஆட்சியை கொடுக்கிறதுக்கா பாப்பமே என்ற. நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன் நினைவு. அப்படி மனுஷன் நினைவானது நாங்க தாரும ஜா, நாங்க கமையான் இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா? எட்டையாவதுனா கொண்டெய்னர்கள் ஒரு, இது எட்டை இல்லை, இது இது நசீபு. உனக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், அவனுக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம். இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன்தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தானை விளங்கிக் கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான். எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூல் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்லாஹ் சாட்டிக்கான், சைத்தானையும். யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், காலித் மின் அந்த மாறு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் மாறு செய்தவனுக்கும் அன்பரன்ஸ்னால் பெருமாடிக்கிற பெருமாடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்லை, போ, தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். ஃபஹ்ருஜ் இன்னக்க மினஸ்ஸாகிரீன், இன்றையில இன்றி நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, என்ன முன்னுக்கும் நிக்கவானான் அல்லாஹ். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால் இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வாரார்கள். அது நாங்க அந்த நாள்லேருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்திலேருந்தே தான். அப்படி அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்லை. அவரையா நீ ஃபாலோ பண்றவானா? பெருமவானாம், எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம். அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சி போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கேலாம். அப்படி தலை தூக்கேலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த ஷைத்தான். எனவே வெளியே போக்குல, வெளியே போக்குல, ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னே, எங்களை மாற சொன்னே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய் தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அன்பு நீ இலா யௌமி யுபஹஸூன், ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாராவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே, உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தார போ, நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாயன்னு சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும் உண்மையும் பொய்யும் சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கடை ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், கால ஃபபிமா அகுவைத்தனி லா கூதன்னலஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம், ஆண்டவனே ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானுளே அவனோட விட மாட்டேன் கெடுப்பேன். சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வான், தடுப்பேன், ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், ثُمَّ لَآتِيَنَّهُمْ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ وَلَا تَجِدُ أَكْثَرُهُمْ شَاكِرِينَ. எந்த அளவுக்கு சொன்னால் ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா ஆண்டவனே? வலா தஜிது அக்ஸரும் மின ஷாகிரீ, அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% என்று செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானால நீ பாரு. நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான். எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும், சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, இந்த முன்னுக்கும் நிக்கவானாம் என்று சொல்லி திரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வத்தஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதுங்கண்டா. ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான், குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆனை விளங்கின மாதிரி, குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கமும் செல்லுவார். அவது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், அவது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கருமானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பெய்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் என்றானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மா கிட்ட. உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க, ஆம்பளையில் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூர்வானும், பொம்பளையால் பூரு பூரு பாவம். அவளை ஏமாத்தி நல்ல கல்சாமி அடிச்சிட்டு போய்த்திரையில இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 வாடி அந்த கோட் இல்ல இல்ல, அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான். அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய் விற்கலுமே, அது உள்ளுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி. பெண்களுக்கு ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற போ கெட்டுவாங்க, டை கெட்டுவாங்க, எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லா படைச்ச அப்பாட விழா எலும்பிலேது, ஆதம் அலை சலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லா உற்பத்தி செய்தான். ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்தில் கோணமா இருந்து போங்க, திருத்துங்கோ, புத்தி சொல்லுங்க, கண்காணிங்க. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும். ஒரே அடியா நிமித்த போவாதீங்க, பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையில நீ தாஜத் தொழணும், பரலு மாறி குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும். நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப இப்படி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயந்தாதான் ஹேண்ட் அவுட்லயே கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா அவுட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது ஏற்கனவே வளைவு தானே உடைஞ்சிரும். போ போ சரியா வரும் சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும். மாப்பிள்ளைக்கு தெரியாம அவுட் விட்டு போயிட்டு, மாப்பிள்ளைக்கு தெரியாம இந்தியாவுக்கு போயிட்டு, இந்தியாவுக்கு இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் சேர் பண்ணிக்கொண்டு குவைத்துக்கு போயிட்டு இவர் செல்றாரு, போ போ சரியா வரும். இனி எங்க சரிவார வளர்ச்சி வைத்திருக்க. எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். ஷைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் ஃவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவங்களோட உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான். ஷைத்தான் குழப்பறன்ற குல் ஆஊது பிரப்பின் நாஸ், நீங்க எல்லாத்தையும் பாதுகாவல் தேனப்பையும் ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பு, மனிதர்களின் ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவன் தான் ரப்பு, கிளின்டனுக்கும் அவன் தான் ரப்பு, ஃபஹதுக்கும் அவன் தான் ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மன்னன்றாங்கோ, பிரசிடன்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுறவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியிலே உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின் நாஸ், மனிதர்களின் இறைவனவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே, எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அதன் அர்த்தம் உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதான், வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்வில போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வரல, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படியும் மீக்கும் சில நேரம் அப்படியும் மீக்கும் கொலப்புற அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன் உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கே இந்த ஏற்கனவே விளைவி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே அல்லாஹ் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்னான், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான், சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை, யாரு முதல் நபி முதல் மனிதர் ஆதம் அலை சலாத்தையும் ஹவ்வா அலை சலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா, வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து ஷைத்தான் சொன்னான், மா நஹா குமா ரப்புகுமா அன் ஹாதி ஷஜரத இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான் சொல்லு, ரெண்டு பேர்த்தையும் போய் செல்லியான் இங்க வாங்குவோம், மா நஹா குமா ரப்புக்குமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவானம் நிப்பாட்டினு தெரியும் உங்களுக்கு. பெரிய ரகசியமா சொல்றாரு தாசரி. இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கும் தான் வந்தோம். வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல இந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாந்த அப்பாவுன்னு கேட்டேன். கேகாண்டேப்பா, என்ன இது வந்து மீப்பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீப்பனி. எளிய காட்ட விக்குண்டப வெளியாருக்கும் விக்கலாம். அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகல பலன் என்ன கௌரவரி பலனோ கேள தருவா கௌரவரிக்கு இல்ல கிவனும் இவரை ஜப்பைக்கு கிளவிலாயி. நான் இப்ப முள்ள ஒரு போத்தலை தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீ மீப்ப நீ கேண்டாவே என்ன மாத்த கண்ணவனம் கண்டதை எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய எக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய எத்தமிதி கடைக்கு வருவான். அஜர் இல்ல சாம கொஞ்சம் மிதிக்குது, ரெண்டு சன் தாரிக்கு உனக்கு சீப்பா போட்டு தாரன்னு முறைவேற்றி போவ. என்னடா பாக்குறேன், இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறானு அதுதான் நான் பார்த்தேன். உங்களுக்கே தாரது இவர் பாப்பாரு, ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியல, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின போறோம் பார்த்தா லொரி லொரியா ரோட்டெல்லாம் சீரழி. ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவானாம் சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம், இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்க ஆவிராமிக்கிறது இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில், யாரும் மலக்காவது புரியுதா, மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறதானே. அது மாத்திரமல்ல, தக்கூனாமினல் காலிதீன், நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறது, சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறதுக்கும் மலக்கா போவாம இருக்கிறதுக்கும் தான் இந்த பிளான், உங்களை மரத்துக்கிட்ட போவானு சொன்ன சொன்னால் பாருங்க சைத்தாந்த கோலம் எல்லாம் நடக்குது. அம்மான அம்மான நம்புக, இது சத்தியமா சொல்ற, உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன், இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன். அம்மா உங்களுக்கு ஓணும்னா நீங்க ஏத்துக்கோங்க, யாரும் செல்லி தர மாட்டார், நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மரத்துக்கிட்ட போவானம் என்றது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கு, எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல சைத்தான் வெற்றி பெற்றான், அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாக்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம், அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேலும் போனார்கள். மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா மண் உலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, உம்மா பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் இன்ன சைத்தான எஜிரி மஜ்ரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவன் எங்கிற சைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும், உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுற அவன், நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் இடத்துல வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல, அக்கூதன் சிராத்தக்கள் முஸ்தகீம் போன்ற நேரான வழியில போகாம நான் நடுவில் உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன், முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன், அவர்களை நேர்வழியில செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த சைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே சைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல், முஹம்மதே நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போது இல்லையா, கொட்டாவி விடுறாங்களே, வாய பிளந்துட்டானே, அது ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். ஷைத்தானுடைய குணம், உடனே அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள். அவைகள் ஷைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போது அல்லாஹ்வை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஷைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் சொல்லுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் இருந்து அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. இவனுக்கு இந்த பொடி பயனுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, இந்த கோலையை போட்டு அடிப்பண்டா, ஏன்னா உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல்ல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னாரு. பார்த்தார்கள், பார்வையில் புரிந்து கொண்டார்கள் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பரட்டிக்கிட்டு மண்டே உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வா சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர்லாம் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி. அவன்கிட்ட திடீர்னு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா, பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டுல தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னாமே. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. ஷைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ள பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவனுடைய நெஞ்சில வச்சு சொன்னார்கள், இது பாலடைஞ்ச வீடு, இங்க ஒன்றும் இல்ல, குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணும் என்று இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வானம், அவன் வரப்போறோம் இல்லாத பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு இதுக்கு முன் ஃபக்ர், இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யாமருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். சைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் சைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் இப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2-3 ஆவிட்டு, 3-4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆய் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற வயமருக்கும் மானக்கேடான விஷயங்களை கல்பில் போடுறதுன்னு வந்தான். படம் ஒன்று பார்ப்போமா, பிலிம் ஒன்று பார்ப்போமா, எடால் சொல்லி ஒன்று பார்ப்போமா, பாட்டு ஒன்று கேட்போமா, விஷில் ஒன்று அடிப்போமா, தராபி தொழுது போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவோமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தகுந்து கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான்னு நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே சைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும் சாராயம் டோப் டோப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பள பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் சொல்றாங்க, ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது. எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மனை கிட்ட போறார்கள், அதுக்கப்புறம் அம்மனத்தோடு அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அவன் தான் கூப்பிடுறான், வாங்க போவோம் வாங்க போவோம், நீங்க அல்லா வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல பைத்து வந்துடும் வாங்க கூட்டிட்டு போலாம் என்பதை குறிப்பார்த்தல். அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பது தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள், ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள், அது போயிட்டு அந்த சரியா ரெண்டாம் நம்பர்ல உழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு கொடுப்பார். சில நேரத்தில் அவங்க நம்பரை இல்ல ஈட்டு போய் இதுல குத்தும், என்ன கதை என்ன கதை ஒன்றுமில்லை உங்களுக்கு தோத்துடுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்ட வேணும். எனவே ரிஜிசும் அமதி சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல் குடிக்க சொல்றது அவன் தான், சூதுவலாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். வாப்போ அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. அப்பதான் தலை தூக்குவீங்க. இந்த மாயுரை துஷைத்தானோ ஐயோக்கிய பைனக்கும் அல் அதாவத்தி வல் மைசிரி வயசுக்கும் அன்னிக்கிறாயி அனிசலா. இந்த சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும் அது சைத்தாண்டே மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லாஹ் சொல்கின்றான், அதாவத்த உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற. ஒரே கூட்டாளி மாறு, நகமும் சதையும் மாறி ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டு தான் குடிச்சான், பத்து பத்து ரூபாய் மொத்தம் 20 ரூபாய், உண்ட பத்தா உண்ட பத்து குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்து அவன் கடிச்சு அவன் கழுத்தை இவன் கடிச்சு ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லா சொல்கின்றான், வயசுக்கும் அன்பிக்கிறா சூதுன்ற. நீங்க டிவியில மெச் பாக்குறீங்க ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது. பாக்குறீங்க ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.

அவங்களா வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் அவருக்கு. டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா? வேர்ல்ட்ல அட வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லைன்னு டெய்லி வந்தாரு. காசிம மாவட்டில் வீட்டு பார்ப்போம், ஜப்பார் மாவட்டில் பார்ப்போம்னா கடைசிக்கு ஜப்பா மாமா விட்டு மாமியா அடிச்சு போயிட்டான். அன்னைக்கு அந்த ஆத்திரத்தில் கூரையில் ஏறி எண்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப எண்டனாவை பிச்சு என்ன செய்ய என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சர பிடிச்சு பிச்சிருந்தான். இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே எல்லாம் சொல்றது பொருத்தமா இருக்கு. சைத்தான் புள்ளாதவன் வாணிசலா தொலைகளிலே மண்ணை போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பலியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். சைத்தந்த சில பேர் சொல்வார்கள் இவருக்கு மௌத்தா போன அப்துல் மீனானா பிடிச்சான், அப்துல் மீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அப்துல் மீனானா போல கண்ணை பரட்டி பரட்டி பாக்குறாரு. அப்படின்னா அப்துல் மீனானோட மண்ணங்கட்டி ஒண்ணும் இல்ல, ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சிருந்த சைத்தானவன் கலற்றார்கள். அதே போல சில பேரு சைத்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே நாலு மாசத்துக்கு, அது மாதிரி சைத்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படி போவார், ஒருத்தால பேய்த்து ரெண்டு மூணு செய்தியை கேட்டு வருவார். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் சைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், எரிபந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. நீங்க சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்க இல்லையா, சில நட்சத்திரங்கள் அப்படியே வந்து உள்ளுடுமா? சில பேர் சொன்ன நட்சத்திரம் உள்ளூரத்து கண்ட என்ன கண்டா பாட்டு வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லை, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எனவே சைத்தானுக்கு எரி பந்தம் தான் அது. கடலிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரி பந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப ரெண்டு செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவரு காதல வச்சிருவார். இவரு காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு இவன் எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா, நான் அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை வெட்ட சொல்லு, முடிய வெட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவேனே. அவனு சொல்ல சரியா செல்றாட்டா, சரியா செல்றாட்டா, அவன்கிட்ட கேட்கிறான். இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு, எத்தனை வயசு 61 மறதி கூடவா இல்லையா? எனக்கு 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா? அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலைப்பட்டுச்சான்னு கேட்கிறான். அவனுக்கே காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை, அவன் பயத்திலே இருக்கும் இருக்குமோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத் ஆரம்பமாச்சு. எனவே பூசணிக்காய் ரெண்டு கொண்டாங்க. இவர் கேட்காரு, என்ன பண்ணி உழுவல்லி, அப்படியெல்லாம் உழுவல்லியே, புழுந்தி பண்டா. சில நேரம் எங்களுக்கு மறந்து மறந்தியும் இதுதாங்க சைத்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய்க்கணும். சுபம் தொழுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியம் தானே. இதை போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான் உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிற்கும்போது. அவன் எப்பனாச்சும் சொல்லுவானா, நீங்க சுபம் தொழுவீங்களா,

0: அதனாலதான் அந்த முசிபத். நாளையில இருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா? சொல்ல மாட்டான், அவனே சொல்ல மாட்டானே. எனவே சைத்தான் மிக கொள்ளாதவன். மாவியார் அலியல்லாஹ் அவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுநிசி தொழுகை தான் ராஜ தொழுகை. கண் அயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழுப்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் அலியல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா? நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா? தாஜ்ஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவு அருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள். உங்களின் உணர்வை பார்த்தால்தான் இப்படி மடியார்களா? மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போகட்டும் தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரெயின், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுனா பூசீர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பையும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானும். அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்த நம்போ. அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான் சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும், அவங்க வழிபடுறாரு. இன்னைக்கு எப்படித்தான் இருக்கு? அந்த ரெண்டும் நஃப்ஸும் சைத்தானும் நல்லவைகளை, நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான் இரு. எப்படி யோசனை சொன்னான்? அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு. எனவே சைத்தானும் நஃப்ஸும் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும், ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், கெட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள சைத்தானின் அடையாளம் தெரிஞ்சு வாழ வேண்டும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டார்கள். எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் சைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், சைத்தானே, உன்னுடைய படுக்கை தோழன் யார்? சைத்தான் பதில் சொன்னான், டோப்காரன், போதை உள்ளவன், அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்னோட கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகையே புறவு தொழுவுமே என்று தொழுற சுனங்கி தொழை விட்டுறல்ல சுனங்கி தொழுற அவர் தானே என் கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: வயல் வழியின் வாசத்தோடு வலம் வருகிறது.
2: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
3: அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان استقى الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே வலனபுலுவன்னக்கும் பிஷய்யும் மினல் கௌஃப், உங்களை பயத்திலிருந்து ஒரு விஷயத்தால் சோதிப்போம், வல்ஜூ பசியால் சோதிப்போம், வநக்ஸ் மினல் அம்வால் பொருளாதார குறைவால் பொருளாதார சேதத்தால் சோதிப்போம், வல் அம்ஃபுஸ் உயிர் சேதத்தால் சோதிப்போம், வ ஸமராத் விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம். ஃபபஷிரி சாபிரின், நபியே அப்போதெல்லாம் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை சோதித்து அந்த சோதனையில் பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்கிறான். அந்த பொறுமையை பற்றி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்கின்ற போது ஃபைன தாலிக்கு மின் அஸ்மில் உமூர், அந்த பொறுமை தான் காரியங்களிலே மிக சிறந்த ஒரு காரியம் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நேசித்த சமுதாயம், நேசித்த நபிமார்கள், நேசித்த மக்கள், புகழ்ந்து பேசிய சமுதாயம் எல்லாம் மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். பத்ருயுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வு தஆலா இனி நீங்கள் பாவம் செய்தாலும் மன்னித்து விட்டேன் என்று முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டார். எந்த மனிதர்களுக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்வதை மன்னிக்கின்ற விதத்தை பாருங்கள். அல்லாஹ் அந்த பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு இதுக்கு பிறகு நீங்கள் பாவம் செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பத்ரு யுத்தத்தில் மிகவும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு வெறும் 313 பேர், ஆயிரக்கணக்கான எதிரிகளிடம் ஆயுதம் இல்லாமல் நின்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு ஹஸ்பன் அல்லாஹ் நிமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்கிறோம் என்று போனார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பை கொடுத்தார். அந்த வரிசையிலே அல்லாஹு தஆலா அவனுடைய நபிமார்களில் அல்லாஹ் என்னுடைய உற்ற நண்பன் என்று இந்த மனித சமுதாயத்தை எடுத்திருக்கிறான் என்றால் அது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் எங்கே நாம் எங்கே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் பிரம்மாண்டங்கள் எங்கே, நாம் எவ்வளவு அற்பமாக இருக்கிறோம். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மிலிருந்து ஒருவரை உற்ற நண்பன் ஹலீல் என்று எடுத்திருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து, அதுக்கு மேல் ஒரு அந்தஸ்து உண்டா? அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஹலீலாக எடுத்திருக்கிறான். என்ன காரணம்? அவர்களெல்லாம் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஸலவாத்து சொல்கின்ற போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீதுங்கிறோம். யா அல்லாஹ், இந்த முஹம்மது நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும், இப்ராஹிம் நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் செய்ததை போன்று அருள் செய்துவிடியாளா என்று கேட்கின்றோம் என்றால், அந்த இப்ராஹிம் நபி எவ்வளவு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வரிசையிலே பிறக்கும்போதே நபியாக பிறந்த நபிமார்களும் உண்டு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இல்லை என்று அல்லாஹ்விடம் துவா செய்த போது, நாம் உங்களுக்கு குழந்தை ஒன்றை தந்திருக்கிறோம், அவர் அல்லாஹ்வுடைய நபியாக பிறக்கிறார், அவருக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம், அது யஹ்யா, அந்த பெயர் உலகத்தில் இதுக்கு முன் யாருக்குமே வைக்கவில்லை என்று பிறக்கும்போதே நபியாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள், திருமணமே முடிக்காத ஆண் தீண்டாத மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை பெற்றவுடன் மக்களெல்லாம் ஒன்று கூடி, நீ ஒரு பத்தினித்தனத்துக்கு அவதூறு செய்து விட்டாய், நீ ஒரு மோசமான பெண், உனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும், உன்னை தீண்டியது யார், யாரோடு தவறு செய்தாய் என்றெல்லாம் அந்த பெண்ணை அவர்கள் கடுமையாக வார்த்தைகளால் நெருங்கிய போது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் படுக்கும் அன்று பிறந்த பாலகனிற்கு கையை நீட்டுகிறார்கள். அந்த குழந்தையிடம் கேளுங்கள், என்னிடம் ஒன்றும் கேட்க வேண்டாம் என்று. குழந்தையிடம் பேசுவதா, குழந்தை என்ன பதில் சொல்லுமா, யாரிடம் நீ சாட்டி சொல்கிறாய் என்று சொன்னபோது தொட்டில் இருந்து சத்தம் பண்ணுகிறது, என்னிடம் பாருங்கள், ஓ மக்களே என்னிடம் பாருங்கள், நான் அல்லாஹ்வின் தூதர், நான் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என் தாய் கலங்கமற்றவள் என்று அந்த குழந்தை பேசுகிறது, அற்புதமாக இருக்கிறது. பிறக்கும்போதே நபியாக பிறந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்ற போது, அவருடைய தந்தை ஆசர் என்பவர் அரசு சபையிலே பெரும் ஒரு பதவியிலே இருக்கின்றார். அந்த மக்களெல்லாம் கற்களை வணங்குகிறார்கள். அப்போது ஆட்சியாளராக இருந்த நும்ரூத், வரலாற்று குறிப்பு சொல்கிறது நும்ரூத் என்று, நேரடியாக ஹதீஸில் குர்ஆனில் நும்ரூத் தான் ஆட்சியாளன் என்ற பெயர் வரவில்லை என்றாலும், ஆசர் என்பது தந்தை என்ற பெயர் திருக்குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி நபிகள் பெருமானார் அந் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வு தஆலா சொல்லுகிறான் என்றால், இது கால இப்ராஹிம் லி அபிஹி ஆசர அத்தத்தஹிது அஸ்னாம் அஸ்னாமன் ஆலிஹத்தன் இன்னி அராக வ கௌமக ஃபி ழலாலி முபீன். தந்தையே, அந்த தந்தையிடம் இப்ராஹிம் நபி பேசுகிறார், தந்தையே, இந்த சிலைகளை எல்லாம் நீங்கள் கடவுளாக எடுத்து விட்டீர்களா, நான் உங்களை உங்கள் சமுதாயத்தை தெளிவான வழிகேட்டிலே பார்க்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்பாட்டுகின்றார்கள். ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யார் கடவுள் என்பதை தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற போது, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹதா ரப்பி, சந்திரன் முழுநிலவாக பிரகாசித்த போது இது என்னுடைய ரப்பாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் நபி சொன்னார்கள். ஃபலம்மா அஃல கால லஇன் லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன் மினல் கௌம் மினல் கௌமில் கஸ்ரீன், யா அல்லாஹ், தேய்ந்து போகக்கூடியது எப்படியும் என் கடவுளாக இருக்க முடியாது, எனவே எனக்கு நேர்வழியை காட்டவில்லை என்றால் நான் வழிகட்டிலே பெய்த்து விடுவேனே என்று அவர் சொன்னார். சூரியனை பார்த்தபோது இது என் கடவுளாக இருக்க முடியும் என்றார். ஃபலம்மா ரஅஷம்ஷ பாஸிகதன் கால ஹதா ரப்பி, இது என்னுடைய ரப்பாக இருக்கும் என்றார். ஹதா அக்பர், இது எல்லாத்தையும் விட பெருசாக இருக்கிறது என்றார். ஃபலம்மா அஃலத் கால யா கௌமி இன்னி பரீஇம் மிம்மா துஷ்ரிகூன், அதுவும் மறைந்த போது சொன்னார், நீங்கள் இணை வைப்பதை விட்டும் நான் நிரபராதியாகிவிட்டேன், இது கடவுளாக இருக்க முடியாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். அப்போ விண்ணையும் மண்ணையும் பார்த்தார்கள், சந்திரனை சூரியனை பார்த்தார்கள், பெரும் மலையை கடலை பார்த்தார்கள், எதுவுமே என் கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னி வஜ்ஜஹுது வஜ்ஹியல்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல்லார், வானங்கள் பூமி எல்லாம் படைத்து இத்தனையும் படைத்த ஒருவன் இருப்பானே, அவன்பால் என் முகத்தை திருப்பி விட்டேன், அவன்தான் என் இறைவனாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இதையெல்லாம் படைத்த ஒருவன் இருப்பான் என்று அவராக சிந்தித்து இறைவனை தேடிய போது அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞனாக இருந்து கொண்டே அந்த சமுதாயத்தில் இந்த கலிமாவின் பக்கம், அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இந்த கோட்பாட்டின் பக்கம் அழைப்பு விடுக்கின்றார்கள். அந்த அழைப்பு பெரும் தோல்வியிலேயே போய்விடுகிறார். வளமை போல் எல்லா நபிமார்களையும் எதிர்ப்பதை போன்று அவரையும் உன்னை கல்லால் அடிப்போம் என்றார்கள். ஒலையமஸ் எங்களிடம் இருந்து அதாவது கடுமையான தண்டனை உங்களுக்கு வரும் என்று கடுமையாக கர்ச்சித்தார்கள். தந்தை வீட்டை விட்டு விரட்டி விட்டார். ஒரு முழுக்க அவருக்கு பகமையும் எதிர்ப்பும் இருந்தது. கானா உம்மத்தன் வாஹிதன், அவர் ஒரு சமுதாயம், ஒரு ஆள், அவ்வளவுதான். அவரை எதிர்த்து ஏற்றுக்கொள்ள யாரும் இருக்கவில்லை. அந்த நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு முறையையும் கையாண்ட அந்த மக்களுக்கு ஹக்கை சொல்லி பார்த்தார்கள். கடைசியாக ஒரே ஒரு முறை, அதுவும் ஒரு ஆபத்தான ஒரு வழிமுறை. அந்த நுன்ரூத் என்ற அந்த மன்னன் தர்க்கம் செய்வதற்கு அவன் கடவுள் நான் இல்லை என்று சொல்கிறானா, வேறு கடவுளை அவன் சொல்கிறானா, அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோதே அந்த நுன்ரூத்திடமே நேரடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போய் நிற்கின்றார்கள். அப்போது நுன்ரூத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் தர்க்கம் செய்கின்றான். உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய ரப்பு யார் என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி யுஹி வ உமீத், என்னுடைய ரப்பு உயிர் கொடுப்பவன், உயிரை எடுப்பவன், அந்த ஆற்றல் கொண்டவன் தான் என்னுடைய ரப்பு என்று சொன்னபோது, இதோ நானும் அதை செய்கிறேன், என்னை பார்க்கிறாயா என்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகளை கொண்டு வர சொல்லி இரண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுத்துவிட்டு ஒருவனை அங்கேயே கொலை செய்துவிட்டு இன்னொருவனை விடுதலை தப்பியோடு என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபியை பார்த்து திரும்பிச் சொன்னான், நானும் உயிரை எடுத்து விட்டேன், பார்த்தியா நான் தானே ரப்பு என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் கலங்காமல் அடுத்த வாதத்தை வைத்தார்கள். என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்து மேற்கிலே மறைய செய்வான், உனக்கு முடிந்தால் மேற்கிலிருந்து உதிக்க செய்து கிழக்கில் மறைய செய் பார்க்கலாம் என்று சொன்னபோது அவர்களெல்லாம் வெக்கித்து தலைகுனின்று அந்த சபை ஸ்தம்பிதமடைந்தது என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுவும் செய்து அவர்கள் புத்துணர்ச்சி பெறுவதாக, ஏகத்துவத்தை புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மெல்ல மெல்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார்கள். அவர் செய்யக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த கல்லிடமும் எந்த சிலையிடமும் ஓடிப்போய் தன் தேவைகளை கேட்கின்றார்களோ, உணவுகளை கேட்கின்றார்களோ, தன்னுடைய நோயை பற்றி விசாரிக்கின்றார்களோ, மறைமுகமான ஞானத்தை கேட்டு நிற்கின்றார்களோ, அவர்களுக்கு இதுவெல்லாம் முடியாது என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு காய் நகர்த்தல் செய்தார்கள். அந்த சபையிலே உள்ள மன்னர் சபையில் நெருக்கமாக உள்ள ஒரு சிலர்களிடம் இப்ராஹிம் நபி முன்னாகி, உங்களுடைய பெருநாள் தினத்துக்கு விழா கொண்டாட்டமாக நீங்கள் வெளியில் போவீர்களே, திரும்பி வரும்போது அக்கீதன்ன அசனாமக்கும் உங்கள் சிலைகளை நிச்சயமாக நான் உடைத்து போடுவேன் என்று சவால் விட்டார்கள். ஏன் முன்கூட்டி சொல்கின்றார்கள் என்றால், எப்போவாவது அது உடைக்கப்பட்டால் வேறு எங்கேயும் தேடி ஓடக்கூடாது, என்னிடம் மட்டும்தான் அவர்கள் வர வேண்டும், என்னை மட்டும்தான் அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டம் திட்டி லக்கீதன்ன அஸ்னாமுக்கும் சிலைகளை உடைப்பேன் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த வருடம் பெருநாள் கொண்டாட்டம் வந்துவிட்டது. ஊர் மக்கள் எல்லாம் அந்த விழாக்கு வெளியிலே போய்விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உயிர் ஆபத்தான ஒரு சவால், இந்த சிலைகள் உடைப்பது என்பது ஒரு மதத்தின் உணர்ச்சிகளை தூண்டிவிடுவது என்பது ஆபத்தான ஒரு செயல் என்று தெரிந்தும், அங்கே சிலைகளை எல்லாம் உடைத்து ஒரு சிலையை மட்டும் மீதம் வைத்து விட்டு அவர் எங்கும் ஓடாமல் அவரிடத்திலேயே போய் நின்று விட்டார். சிலைகள் தான் உடைப்பது நோக்கமாக இருந்தால் அந்த மீதம் வைத்த சிலையையும் சேர்த்து உடைத்திருப்பார்கள். உடைத்து விட்டு தப்பிக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த ஊரில் இல்லாமல் ஓடித்து விடுவார்கள். ஆள் தெரியாமல் உடைக்க வேண்டும் என்றிருந்தால் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை சொல்லாமல் பேசாமல் உடைத்து விட்டு சாட்சிகள் இல்லையே என்று நின்றிருப்பார். திட்டமிட்டே செய்ததனால் சிலைகளை எல்லாம் உடைத்துவிட்டு ஒரு சிலையை மட்டும் மீதம் வைத்து விட்டு அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள். சபை வந்துவிட்டது, மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். ஊருக்கு வந்தவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. தங்களுடைய மத உரிமை சீண்டப்பட்டிருக்கிறது, சிலைகள் எல்லாம் சுக்குநூறாக இருக்கிறது. மக்கள் எல்லோருமே நின்று ஆரவரப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். மன்னரும் அந்த சபைக்கு விரைந்தார், யார் இந்த செயலை செய்ததென்று மன்னன் கேட்க அந்த மக்கள் சொன்னார்கள், இந்த செயலை செய்வதாக எதுக்கு இப்ராஹிம் ஃபத்தன் ஒரு இளைஞன் சொல்லிக் கொண்டிருந்தான், யுகாலு லோஹி இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என்று சொன்னபோது அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சபை போக அதற்கே காத்து கொண்டிருந்தவர் எந்த தயக்கம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் சபைக்கு வந்து நின்று விட்டார்கள். மக்கள் மன்றத்தில் தான் என்னை விசாரிக்க வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியினுடைய திட்டமிடல். மக்களுக்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய பதில் அவர்களை ஏகத்துவத்தின் பக்கம் இழுத்து வர வேண்டும், அல்லாஹை அவர்கள் நம்ப வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியினுடைய ஒரு திட்டம். அதுவே நடந்தது, அப்படியே நடந்தது. எல்லா மக்கள் முன்னாலும் மன்னன் கேட்டான், இப்ராஹிமே நீயா இந்த செயலை செய்தாய் என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆணி அடித்தா போல், அவர்களுடைய மனங்களை எல்லாம் பிச்சு கொண்டு போவதைப் போல் ஒரு பதில் சொன்னார்கள், இதோ ஒரு சிலை மீதம் இருக்கிறதே அதனிடம் கேளுங்களேன். மழையை கேட்டீர்கள், உணவை கேட்டீர்கள், உங்களுடைய எதிர்காலத்தை கேட்டீர்கள், இதையெல்லாம் உங்களுக்காக கேட்டீர்களே. அதற்கு முன்னாலேயே சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒன்று மீதம் இருக்கிறது, அதனிடம் கேளுங்கள் என்றதை போல அதோ அந்த பெரியவரிடமே கேளுங்கள் என்று இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னபோது அவர்களெல்லாம் வெட்கித்து தலைகுனிந்தார்கள். இந்த நிமிடத்தில் அவர்களெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்திருந்தார்கள். ஒருவன் மட்டும் சத்தம் போட்டு மௌனத்தை கலைத்தான், இந்த இப்ராஹிமுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றான். மீண்டும் அந்த மக்கள் திசை மாறிவிட்டார்கள், எதிர்ப்பு கிளம்பிவிட்டது, யாருமே ஈமான் கொள்ளவில்லை. இப்ராஹிம் நபியினுடைய திட்டமிடல் நடந்தது, ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடவில்லை. ஆனால் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்ததை போன்று அடுத்த ஒரு கட்டம் நம்முடைய உயிருக்கு ஆபத்து, நமக்கு மரண தண்டனை வரும், கடுமையான தண்டனை வரும் என்பதுதான். ஆனாலும் அதை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்ள தயாராக அங்கேயே நின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். என்ன தண்டனை கொடுப்போம் என்று அங்கேயே விசாரணை, நெருப்பில் போட்டு எரிப்போம் என்ற கடுமையான ஒரு கூச்சல். அங்கு எல்லோரும் உங்கள் கடவுளுக்காக உங்கள் பங்குக்கு விறகுகளை குவியுங்கள் என்று சொல்ல அவ்வளவு ஊரும் சேர்ந்து விறகுகளை குவிக்கிறது. ஒரு மனிதனை எரிக்க இவ்வளவு விறகுகள் தேவையில்லைதான், ஆனால் எல்லா மக்களும் சேர்ந்து விறகுகளை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எரிக்கப்பட போகிறார்கள், ஒன்றுமே அவரால் செய்ய முடியாதுதான். ஆனால் அல்லாஹுவை மட்டும் நம்பி அங்கேயே நிற்கின்றார்கள். நெருப்பு மூட்டப்பட்டு விட்டது, நெருப்பு விறகிலே பிடித்து எரிய தொடங்க தொடங்க நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் பின்னடைந்து அந்த சூட்டிலிருந்து வெளியாகி அந்த வட்டமே பெரிதடைந்து போய்விட்டது. நெருங்கி நெருப்பில் எரிய முடியாத ஒரு நிலை அந்த மக்களுக்கு வந்தபோது ஒரு வண்டி சரிக்கப்பட்டது, கவங்கள் முறையில் இறக்கிவிடப்படுவதற்கு ஒரு வண்டி சரிக்கட்டப்பட்டது. வண்டியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்படுகிறார்கள். அதுவரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், கட்டப்படுகிறார்கள். ஏகத்துவத்தை சொன்னதற்கு இந்த மக்கள் எனக்கு தரும் பரிசு இந்த நெருப்பு, இந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்ததற்கு இந்த மக்கள் தரக்கூடிய பரிசு இந்த நெருப்பு. இளைஞனாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக அதையும் தாங்கிக் கொண்டு அங்கேயே இருக்கிறார்கள். நெருப்பிலே அந்த விறகிலே எரியக்கூடிய அந்த நெருப்பிலே வண்டி நெருக்கி விடப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டி நெருப்பை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கட்டப்பட்ட நிலையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அந்த நெருப்பிலே வீசப்படுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் அந்த நிலையில் கூட அல்லாஹ்வை நம்பி ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பு சாட்டுவதற்கு அவனே சிறந்தவன் என்று இப்ராஹிம் நபி அங்கேயும் ஏகத்துவத்தை காட்டினார்கள். ஆரிடமும் உதவி தேடவில்லை, எந்த மகானையும் அழைக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு கட்டளை இடுகிறான், யானா ருக்கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது குளுமையாகவும் பாதுகாப்பாகவும் மாறிவிடு என்று சொல்ல இறங்கினார்கள். கயிறுகள் எரிந்தது, வண்டி எரிந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புன்முறுவல் பூர்த்தவராக எரியும் நெருப்பிலிருந்து மெல்ல மெல்ல வெளியிலே வந்தபோது அப்போதாவது அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்களா, அப்போதாவது அவர் நபி என்று ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்த்தால், ஆகா இவன் பெரிய சூனியக்காரன் என்று மீண்டும் அவர் மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை போட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து பலஸ்தீன் பகுதிகளுக்கு தஅவா பணிக்காக நகர்ந்து விட்டார்கள். அங்கேயும் போய் மார்க்க பிரச்சாரம், மக்களுக்காக பிரச்சாரம் செய்தே தன்னுடைய வாழ்நாளை முடித்தார்கள். தன்னை பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய வம்சத்தை பற்றி யோசிக்கவில்லை. 85 வயதுதான், தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற உணர்வு அவரை பிடித்து கொண்டது. யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை தான், எனக்கு ஒரு வாரிசை தா யா அல்லாஹ். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அந்த மக்களுக்கு எத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, உன்னுடைய வசனங்களை ஓதி காட்ட வேண்டும், யுசக்கி அம்புசிகும், அவர்களுடைய ஆத்மாக்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும், அப்படிப்பட்ட நபிமார்களை என்னுடைய வாரிசில் தாயா அல்லாஹ் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மலக்குமார்கள் வருகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லப்படுகிறது, உங்கள் மனைவி ஹாஜரா மூலமாக உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான், இந்த வயதான நிலையிலுமா எங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று ஆச்சரியப்பட்ட நிலையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 86 வயதிலே பிறக்கிறார்கள். வயது போன நிலையில் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளும் தவித்ததுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்து ரொம்ப நாள் போகவில்லை. அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த இப்ராஹிம் நபியை சோதிக்கிறார், மீண்டும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறார். அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வருகிறது, உன்னுடைய மனைவியையும் மகனையும் கொண்டு போய் பாரான் பள்ளத்தாக்கிலே, இப்போது மக்கமாய் நகரம், அப்போது அதை பக்கா என்று சொல்வார்கள், பக்கத்துன் என்று சொல்வார்கள், அந்த மக்கமா நகரத்திலே, இந்த பாரான் பள்ளத்தாக்கிலே உன் மனைவியையும் மகனையும் போய் விட்டு விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய வஹி வந்தது. அந்த இடம் எப்படிப்பட்டது என்று இப்ராஹிம் நபிக்கு தெரியும். மக்கள் இல்லை, குடியாற்றங்கள் இல்லை, மனித வர்க்கமே கிடையாது, ஒரு வெறும் பாலைவனம், மரம் செடி கொடி இல்லை, தண்ணீர் இல்லை, கனி வர்க்கங்கள் இல்லை, புழுதிக்காற்று வீசினால் மக்கள் வாழ்வது ஆபயம், அவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு இடத்திலே உன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டு விட்டு பார்த்து விட்டு விட்டு வா. அல்லாஹ்வுடைய கட்டளை பெரிதா, உன் குழந்தை பாசம் பெரிதா? அல்லாஹ்வுடைய அடுத்த சோதனை வந்து விடுகிறது. இந்த மார்க்கத்தை குடும்பத்திற்காக விட்டு கொண்டிருக்கின்றோம். தாய் விடுகிறார் இல்லை, தந்தை சொல் கேட்கிறார்கள் இல்லை, குடும்பம் பிரிந்துவிடும், ஊர் ஒற்றுமை குலைந்துவிடும், என்னுடைய சாச்சா அந்த பக்கம், என்னுடைய வாப்பா இந்த பக்கம் என்று ஏகத்துவத்தை எடுத்து எறிந்துவிடக்கூடிய இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினையாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறான், கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனாஹி இப்ராஹிம் வல்லதீன மஅஹு. இந்த இப்ராஹிம் நபியும் அந்த இப்ராஹிம் நபியை துயர்ந்து வந்த அவருடைய கூட இருந்த மற்ற நபிமார்களிலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். இந்த இப்ராஹிம் நபியிலும் வல்லதீன மஅஹு அவரோடு இருந்தவர்களிலும், அந்த வல்லதீன மஅஹு என்பதை தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்கின்றார்கள், அவரோடு தோழர்கள் எல்லாம் இருக்கவில்லை, நபியோடு இருந்தார்கள் சஹாபாக்கள், இப்ராஹிம் நபியோடு தோழர்கள் இருக்கவில்லை. இங்கே அல்லாஹ் சுட்டிக்காட்டுவது ஏனைய நபிமார்கள். இந்த நபிமார்களிலும் இப்ராஹிம் நபியிலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி தெரியுமா? இது காலு லிகௌமிஹும் இன்னா புரஆஉ மின்கும். அவர்கள் தங்கள் கூட்டத்துக்கு சொன்னார்கள், வாப்பாவுக்கு சொன்னார், வேறு யாரை சொல்வது? உறவுகள் பார்க்கவில்லை, பிள்ளை என்று பார்க்கவில்லை, பெற்றவர் என்று பார்க்கவில்லை, வாப்பாவுக்கு சொன்னார், தன் குடும்பத்தாருக்கு சொன்னார், இன்ன புரஆஉ மின்கும், நாங்கள் உங்களை விட்டு வேறானவர்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒம்மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வணங்குகின்றீர்களே அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிவிட்டு, கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். நீங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். தொடர்ந்து சொல்கின்றார்கள், கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வபைனக்கும் உல் அதாவத்து உல் பக்தா அபதா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எதிர்ப்பு தெளிவடைந்து விட்டது, உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமை தெளிவாகிவிட்டது. அந்த சாடமாடையா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது என்ன செய்கிறது? சாச்சா வாச்சே வாங்க, பகிரங்கமாக சொல்கிறோம், நீங்கள் வேற, நாங்கள் வேற, நாங்கள் தௌஹீதில் இருக்கோம், ஏகத்துவத்தில் இருக்கோம், நாங்கள் இதுக்கு பின்னால் வரமாட்டோம். நீங்கள் செய்கிற பச்சைப்பழை, நீங்கள் செய்கிற இணை வைத்தல், உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த விஷயத்தில் சண்டை தான் என்று பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் தான் அல்லாஹ் அவர்களில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறார். இன்றைக்கு தஅவா செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். தஅவா செய்கின்றோம் என்ற நிலையிலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பக்கத்தில் அவங்கள பள்ளி, நாம எப்படி ஜும்மா இறங்குறோம், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? கபர் இருக்கிற பள்ளி அது என்றால் பள்ளியாகவே கணக்கெடுக்க கூடாது, எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? சிந்திச்சு பாரு. அப்ப இப்படி பகிரங்கமாக உடைத்து சொன்னவர்கள் அவர்கள், ஹத்தா துஅ்மினு பில்லாஹி வஹதா, இதுவரைக்கும் நீங்க சரியான ஏகத்துவத்துக்குள்ள வரும் வரைக்கும், அல்லாவை மட்டும் நீங்கள் சரியாக ஈமான் கொள்ளும் வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பகைதான் என்று சொன்னார்கள், அவர்களில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய தொடராக இருந்த நபிமார்கள் உங்களுக்கு முன்மாதிரி மிக்கவர்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக பிள்ளையா மனைவியா என்று வந்தபோதே அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை இப்ராஹிம் நபி நிரூபித்தார்கள். மனைவியை அழைத்தார்கள், குழந்தையை தூக்கச் சொன்னார்கள், தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டார்கள். பலஸ்தீனிலிருந்து மக்கமா நகரம் வரை நடந்தே போகின்றார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். இப்போது கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் ஒரு வெறும் பாலைவனம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டே போகின்றார்கள். ஏன், எதுக்கு என்ற எந்த கேள்வியும் அந்த அன்னையார் அவர்கள் கேட்கவில்லை. க காரணம், என் கணவன் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், வீணாக எதையும் செய்ய மாட்டார், அது எது செய்தாலும் ஏதோ ஒரு இறைக்கட்டளையாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பின்னாலேயே போகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை போன்று விட்டு விட்டு பேசாமல் வா என்று சொன்ன கட்டளைக்காக போய்கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொன்ன இடம் வந்துவிட்டது. மக்கமா நகரத்திலே அந்த சஃபா மலை மலை மீது மலைக்கு அருகிலே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையையும் அங்கேயே நிறுத்தி மனைவியிடம் சொல்கின்றார்கள், இதில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது, இதில் கொஞ்சம் ரொட்டி பேரீச்சம்பழம் இருக்கிறது என்று பேரீச்சம்பழத்தையும் தண்ணீர் தோல் பையையும் தூக்கி கொடுத்துவிட்டு குழந்தையை ஒரு தரம் பார்த்துவிட்டு அங்கிருந்து எதுவுமே பேசாமல் இப்ராஹிம் நபி திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார். செய்வதறியாது திகைத்து போன அந்த பெண்மணி, இந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு போகிறார்கள், இன்னும் சொஞ்ச நேரத்தில் இருட்டப் போகிறது, என்ன செய்யலாம், நான் எங்கு போவேன், நான் எப்படி இந்த குழந்தையை வளர்க்கப் போகிறேன். ஓடிப்போய் தன்னுடைய கணவனின் தோளிலே கையை வைக்க அவர் நின்று விட்டார். கேட்டார்கள், இந்த காரியம் உங்கள் சிந்தனைக்கு நீங்கள் செய்கின்றீர்களா அல்லது அல்லாவின் கட்டளையா என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டார்கள். நீங்களா செஞ்சால் நான் நிற்க மாட்டேன், நான் உங்களுடைய வந்துடப்போகிறேன், உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சால் நான் அதுக்கு கட்டுப்பட மாட்டேன். அல்லாஹ்வுடைய கட்டளையா உங்கள் சிந்தனையா என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றார்கள். அந்த பெண்மணி கையை எடுத்து ஃபைதன் லா யுதய்யுன் அல்லாஹ், அப்படியா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்ராஹிம் நபிஹி கண் கலங்கி விட்டது, மனது கனத்து விட்டது. அங்கிருந்து வருகின்றார்கள், திரும்பி பார்க்காமலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கொஞ்ச தூரம் வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அதற்கு மேல் நடக்க முடியாமல் போய்விடுகிறது. சூரா இப்ராஹிம் 35வது வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த வழியிலேயே இடையிலேயே நின்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், நீ சொன்னபடி நான் என் குழந்தையை விட்டு விட்டேன். வைத் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா அல் பலத ஆமினா, ரப்பி ஜஅல் ஹாதா அல் பலத ஆமினா, யா அல்லாஹ், இந்த பாலைவனத்திலே என் குழந்தையும் மனைவியையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், அதை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கின்றார். எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு பாலைவனம், அதை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்னொரு வசனத்தில் வருகின்றது, சூரத்துல் பக்கராவினுடைய 136வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்ஸுக் அஹ்லஹு மின தமராத், யல்லாஹ் அந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு, அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு உன் கனிவர்க்கங்களை புசிக்க கொடுத்து விடு யல்லாஹ் என்ற ஒரு துவா கேட்டுவிட்டு வந்து விட்டார்கள். இரண்டுமே சாத்தியமற்றவைகள். மனுஷனே இல்லாத அந்த இடம் பாதுகாப்பான இடமாக இருக்க முடியாது, மரமே இல்லாத அந்த இடத்தில் கனிவர்க்கங்கள் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அல்லாஹ்வை நம்பினார்கள், இந்த துவாவை செய்தார்கள், யா அல்லாஹ் அந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்கிவிடு, அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உன் கனிவர்க்கங்களை புசிக்க கொடு. இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடம் பொறுப்பு கொடுத்து விட்டு வந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய துவா கபூல். இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கமா நகரம் பாதுகாப்பான ஊர் தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கமா நகரத்திலே உலகத்தில் எங்கு விளையக்கூடிய பல வர்க்கங்களும் வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தவக்கல் வச்சு துவா கட்டு விட்டு வந்தார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் அந்த துவா கபூலாகி கொண்டிருக்கிறது. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்னை சுதாகரித்துக் கொண்டார்கள். இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து பேரீச்சம்பழத்தை தின்று பச்சை குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தாய் சாப்பிட்டால் தான் குழந்தைக்கு பாலூட்ட முடியும் செய்து கொண்டிருந்தார்கள். நாட்கள் நகர்கிறது, உணவுகள் முடிந்து போய்விட்டது. அங்கேயே பழகி போன ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து பார்க்கின்றார்கள். குழந்தை அழுகிறது, தாய்ப்பால் சுரப்பது நின்று விட்டது. அப்போதுதான் பாலைவனத்திலே நிறுத்திவிட்டு போகும்போது கூட இதன் லா யுதய்யுன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொன்ன பெண்மணி கதிகலங்கி நிற்கின்றார்கள். நெளிந்து நலிந்து போன அந்த வயதான பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் நின்றுவிட்டதே என்ற ஒரு கவலையினால் அழத் தொடங்குகின்றார்கள். மடியில் வைத்து பார்க்கின்றார்கள், குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை, கானகமே கலங்கி நிற்கிறது. ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் எல்லாருடைய உள்ளத்தையும் கசிய வைத்துவிடும். அந்த தாய்மனம் என்ன பாடுபட்டிருக்கும் குழந்தைக்கு தாய்.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
1: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
4: எலோலின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
1: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
5: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: வந்தவர்கள் மகத்துவம் செய்தார்கள். அந்த தாயையும் குழந்தையும் பாதுகாப்பு கொடுத்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய துவா அப்போதே கனமாகிவிட்டது, கபூலாகிவிட்டது. ரபி ஜஹல் ஹாதா பலதன் ஆமினா, பாதுகாப்பான ஒரு ஊராக்கு என்றார்களே, ரெண்டு பேர் இருப்பது எப்படி ஊராகும் என்று நாம் சிந்தித்தோம். அல்லாஹ் தாலா ஒரு ஊரை கொண்டு வந்து இறக்கி அந்த இடத்தில் முகாமிடப்பட்டு பயிர்கள் செய்யப்பட்டது, தண்ணீர் சுரந்தது, பாதுகாப்பானது. அந்த பெண்ணுக்கும் குழந்தைக்குமாக எல்லோரும் உழைத்தார்கள். வந்தவர்கள் பேசிய மொழிதான் அரபு பாசை. அதிலிருந்து கற்றுக்கொண்டது தான் இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் பேசிய அரபு பாசை. அரபு பாசை அந்த மக்களிடமிருந்து வந்துதான் இன்றைக்கு நாம் ஓதக்கூடிய இந்த திருக்குர்ஆன் அரபியிலே வந்தது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லித்தருகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி சோதித்தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள். சோதனை கடந்துதான் போனது. அல்லாஹ்வுடைய பரிசு அவர்களை சேர்ந்தது. இன்றைக்கு வரைக்கும் எந்த நபிமார்களாக இருந்தாலும் சோதனைகளும் அவர்களுடைய கஷ்டங்களும் வரலாறுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது தான். ஆனால் நம்முடைய மார்க்கத்தின் வணக்கமாக அச்சுட்டாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு சோதனை இப்ராஹிம் நபியுடைய சோதனை தான். ஹஜ்ஜு மாதம் முழுக்க அதைத்தான் நினைக்கப் போகிறோம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடிய அந்த சஃபா மலை மீது, மர்வா மலை மீது தான் ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் ஓடி ஓடி இறங்குகிறார்கள். அவர்களுடைய நினைவுகள் கொண்டு வரப்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகம் கொண்டு வரப்படுகிறது. இப்ராஹிம் நபியுடைய துவா கபூலாகுவதை கண்ணெதிரே பார்க்கின்றோம். அவர்கள் மீது கல்லறிந்த அந்த இடத்தில் கல்லறிகின்றோம். அவர்கள் இருந்த தங்கின இடங்கள் எல்லாம் நாமும் போய் இருந்து தங்கிவிட்டு வருகிறோம். அவர்கள் கட்டிய கஅபாவை நாம் தவாவு செய்கிறோம். அங்கே மக்காமு இப்ராஹிம், இப்ராஹிம் நபி நின்று தொழுத இடம் என்று அல்லாஹ் திருக்குறானை சொல்கிறானே, இன்றைக்கு வரைக்கும் அவர் பாதம் பதிந்த அந்த கற்கள் அடையாளங்களாக வைக்கப்பட்டு அந்த இடம். அந்த இடத்திலே 2 ரக்கா தொழுகிறோம். அந்த கஅபத்துல்லாவை 7 தவாப் செய்துவிட்டு இப்ராஹிம் நபி நின்ற இடத்திலே நின்று தொழுகிறோம். இவ்வளவுக்கு அது பின்பற்றப்படுகிறது என்றால் அவர்களுடைய தியாகத்துக்கு அல்லாஹ்வுத்தாலா இந்த உலகத்தில் கொடுத்த பரிசு சகோதரர்களே. எனவே தியாகம் என்பது இந்த அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடியது. இந்த சோதனைகளின் போது என்ன அல்லாஹ் நான் என்ன செய்து விட்டேன், ஏன் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் என்று ஈமானை பலகீனப்படுத்தக்கூடாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான சோதனையின் போது சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்ட போது சொன்ன வார்த்தையும் அதே வார்த்தை தான். உஹுத் யுத்தத்திலே கடுமையான யுத்தம் மீண்டு நிறைய சஹாபாக்கள் காயப்பட்டு 70 சஹாபாக்கள் ஷஹீதாகி குற்றுயிராக அரைகுறையாக சடலங்களாக அந்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் போனது. அடுத்து செய்து வந்தது மீண்டும் மக்காவில் இருந்து படை தயாராகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹுத் யுத்தத்தில் கலந்து கொண்ட எல்லா தோழர்களும் மீண்டும் யுத்தத்துக்காக தயாராகுங்கள் என்று சொன்னபோது மனசிலே எந்த கசடும் இல்லாமல், மனசிலே எந்த ஒரு கசப்பும் இல்லாமல் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓங்கி இப்னு கும்மா வெட்டிய வெட்டை தோல் புயத்தை கொடுத்து தாங்கி குழி விழுந்த காயத்துக்கு கட்டு போட்டவர்கள் அதே காயத்தோடு வெட்டுப்பட்ட மகனையும் அழைத்து கொண்டு, யார சொல்லல்லா மீண்டும் யுத்தத்துக்கு நாங்கள் தயார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து நின்று விட்டார்கள். ஆட்கள் இல்லை என்று தெரியும், அதனால் காயப்பட்டவர்களும் வந்து நின்று விட்டோம் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை எண்ணி கண்கலங்கினார்கள். எல்லோரும் போய் மதீனாவில் இருந்து சற்று தூரம் நகர்ந்து எதிரிகளை காத்து கொண்டு நிற்கின்றார்கள். முனாபிக்கீங்கள் வந்து அவர்களை பயங்காட்டுகின்றார்கள், என்ன நினைத்து நீங்கள் தைரியமாக வந்து நின்று விட்டீர்கள், படை கடுமையான படையாக இருக்கிறது, எதிர்ப்பு பயங்கரமாக இருக்க போகிறது, ஆயுதங்களை சுமந்து கொண்டே வருகிறார்கள், வஞ்சம் தீர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று இவர்களை மனசு குலைய நடுங்க வைத்து தயங்க வைப்பதற்கான முயற்சி நடந்தது. அப்போது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அந்த சஹாபாக்களுக்கு இந்த செய்தி வந்தபோது அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது, மனசு தளரவில்லை, ஈமான் அதிகரித்தது. இந்த சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், வரட்டும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பரம் சாட்டுவதற்கு அவனே போதுமானவன், நாங்கள் தயார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபி மீது கடுமையான சோதனை வந்தபோது அவர் இதைத்தான் சொன்னார் என்று அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். சோதனையின் போது இதைத்தான் மக்களே சொல்ல வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே நமக்கு அருளினான். அன்புக்குரியவர்களே, சோதனை வெறும் தான். அந்த சோதனைகளில் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்ல வேண்டுமே தவிர அல்லாஹ் நம்மளை கைவிட்டு விட்டான், இவ்வளவு நாளாக தொழுதும் ஒன்றும் நடக்கல, என்ன இது, என்னென்ன நடக்கிற, அல்லாஹ் இருக்கானா என்ற ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. அது ஈமானின் பலகீனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து.
6: அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வஹதா, ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் லா நபிய பஅதா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலாவுக்கே. ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், எந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறானோ அந்த சமுதாயத்துக்கு சோதனையால் விரைந்து வருவான். சோதனைகள் ஒவ்வொரு வகையிலே வரும், ஒவ்வொரு உருவத்திலே வரும். அந்த உருவத்தில் வருந்துகின்ற போதெல்லாம், அந்த சோதனைகள் வருகின்ற போதெல்லாம் நாம் ஈமானை விட்டு வெளியிறங்குவதற்கான சந்தர்ப்பங்களையும் கதவுகளையும் ஷைத்தான் திறந்து விடுவான். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹைபர் யுத்தத்துக்கு போகாமல் சாட்டி சொல்லிவிட்டார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை, உரிய சாட்டு எதுவுமே சொல்லவில்லை, உங்களோடு பேச மாட்டோம், சஹாபாக்கள் யாரும் சலாம் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நபி தோழர் ரொம்பவுமே ஏங்கினார்கள், ரொம்பவுமே கஷ்டப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் பள்ளியிலே தொழுது விட்டு சலாத்துக்காக காத்து கொண்டிருப்பார்கள். சோழர்கள் என் மீது சலாம் சொல்வார்களா சலாம் சொல்வார்களா என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். காத்து கொண்டிருந்தும் யாரும் சலாம் சொல்லவில்லை. நாட்கள் நகர்ந்து வாரங்களாகி, வாரங்கள் நகர்ந்து மாதங்களானது, அவருக்கு யாரும் சலாம் சொல்லவில்லை. ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டது மாதிரியான ஒரு நிலை. தொழுது விட்டு அல்லாவின் தூதரையே பார்த்து கொண்டே இருப்பார்கள், என்னோடு பேசுவார்களா என்னோடு பேசுவார்களா என்று பேசவில்லை. மனசு நொந்து வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் அயல் நாட்டிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள் தூதுப்படையை அனுப்புகின்றார்கள். சந்தையிலே வந்து அவர் பெயரை சொல்லி இன்னார் தெரியுமா, இன்னார் எங்கே என்று விசாரிக்கப்படுகிறது. இதோ நிற்கின்றார் என்று அவரை காட்ட அவர்கள் நேரே வருகின்றார்கள். மன்னரிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அல்லாவின் தூதரோடு பகைத்து கொண்டார், அல்லாவின் தூதரும் பகைத்து விட்டார்,
3: இங்கே மனசு நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் சந்தர்ப்பம் இவரை நம் மார்க்கத்தில் இணைத்துக் கொள்ள என்பதை புரிந்து கொண்ட அந்த அந்நிய நாட்டு கிறிஸ்தவ மன்னன் கடிதம் எழுதுகிறான். உங்கள் செய்தி கேள்விப்பட்டோம். பல மாதங்களாக உங்களிடம் முகம்மது பேசவில்லையாம் என்பதை தெரிந்து கொண்டோம். உங்களை எங்களுடைய நாடு எப்போதும் வரவேற்கிறது. உங்களுக்கு பதவியும் தர காத்திருக்கின்றோம். நீங்கள் வந்தால் போதும் என்ற ஒரு கடிதம் வந்துவிட்டது. அந்த கடிதத்தை பார்த்து, அந்த கடிதத்துக்கு பின்னால் பதவிக்கும் சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டு அந்த நபித்தோழர் ஓடாமல் கிழித்து அவர் மூஞ்சிலேயே தூக்கி எறிந்துவிட்டு சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறோம். இந்த இஸ்லாத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். உங்கள் மன்னரிடம் போய் சொல்லுங்கள் என்று திருப்பி அனுப்பிவிடுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே நிலை இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு காரணம் காட்டி உங்களுக்கு சலாம் சொல்லலையாமே, உங்களுக்கு பேசலையாமே, உங்களோடு கதைக்கலையாமே, இங்கே வாங்களேன். நாம் நபர்களை நம்பி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய மக்கள் தவறு செய்யலாம், ஆனால் கொள்கையில் எந்த தவறும் இல்லை என்பதை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கொள்கைக்காக இப்ராஹிம் நபியை போன்று தந்தையையும் தூக்கி போட தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னால் பெத்த பிள்ளையும் பாலைவனத்தில் போட தயாராக இருக்க வேண்டும். இதுதான் கொள்கை உறுதி. அந்த கொள்கை உறுதி அங்கிருக்கிறது. இப்ராஹிம் நபியிடம் இருந்து உங்களுக்கு பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம் அனைவரும் கொள்கையில் உறுதியாக இருப்போம். இந்த கொள்கைக்காக எதையும் செய்வோம். கொள்கைக்கு வெளியிலே நாம் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானத் அல்லாஹ் நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணி.
2: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
7: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி அண்ட் பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி அண்ட் பிரதான வீதி சாய்ந்த மருது.
2: தொடர்புகளுக்கு 07749061616.
8: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
9: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
10: www.muslimvanoli.com.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
11: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், இந்த மூன்று சூராக்களுடைய விளக்க உரையை முடிந்த அளவு அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய சூரத்துல் அலக், சூரத்துல் கதர், சூரத்துல் பையினா, இந்த மூன்றும் நிறைய விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சூரா. அதனால் இந்த பெரிய சூராக்களை எல்லாம் கொஞ்சம் பின்னால் வைத்துவிட்டு சூரத்துல் துஹாவிலிருந்து நாஸ் வரை வரக்கூடிய அதிகமாக நாம் ஓதக்கூடிய குர்ஆனுடைய சூராவுடைய விளக்க உரையை முதலில் பார்த்தால் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய சூரா சூரத்துல் ஜல்ஜலா, சூரத்துல் ஜில்ஜால், குர்ஆனுடைய 99வது சூரா. வெறும் 8 வசனங்களை மட்டுமே உள்ளடக்கி இருக்கும்.
10: ஆனால் மறுமையில் நடக்க இருக்கின்ற அத்துணை செய்திகளையும் ஒரே சூராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளடக்கியிருப்பான். இந்த சூராவுடைய தொடக்கம் முதல் அடுத்தடுத்த சூராக்கள் எல்லாம் மறுமையை பற்றி எம்மிடத்திலே பேசுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் மனிதர்களின் நிலையை எப்படியெல்லாம் மாற்றுவான் என்ற செய்திகளை இந்த சூராக்கள் எல்லாம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அதுவும் இந்த சூரா மிக முக்கியமாக மறுமையுடைய செய்திகளை எமக்கு பாடமாக படிப்பினையாக கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. இதா என்றால் அந்த நேரத்தில் அல்லது அப்போது. இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் மறுமை நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் என்ற செய்தியை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் அல்லது எப்போதென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக மறுமையை உறுதிப்படுத்துகிறான். மறுமை ஏற்பட்டே தீரும். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. ஜல்ஜலா என்றால் ஜல்லா. சில அறிஞர்களை பொறுத்தவரை ஜல்லா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. நடக்கும் போது கால் தடுக்கும் அல்லவா, அதற்குத்தான் ஜல்லா என்று சொல்வார்கள் அரபியில். இப்ப ஜல்ஜலா என்றால் தொடர்ச்சியாக தடுக்குதல் அல்லது தொடர்ச்சியாக நடுக்கம் ஏற்படுதல், இதற்குத்தான் ஜல்ஜலா என்று சொல்லுவார்கள். பல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து, பூமி தொடர்ச்சியாக நடுங்கும் போது. எப்படி நடுங்கும் பூமி, அந்த நடுக்கத்தை விவரிக்க முடியாது. அதனுடைய அளவை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆன் சொல்கிறது வேறொரு வசனத்தில், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அல்லாஹ் முஃமின்களை மட்டும் அழைக்கவில்லை, மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஜல்ஜலத் ஸாஅதி ஷைஉன் அஸீம், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. அல்லாஹ் சொல்கிறான் மிக பயங்கரமானது, ஷை உன் அதீம், அது மிக மகத்தானது. அந்த செய்தி மறுமையின் நடுக்கம் ஏற்படும் போது மிக பயங்கரமாக அது இருக்கும். அந்த செய்தியை விவரிக்க முடியாது, அவ்வளவு மகத்துவமானது. அந்த நடுக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகும் என்றால், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தாத், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒரு தாய்க்கு தன் குழந்தை அதிகமான தேவையுடைய நேரம் அந்த பருவம்தான். அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கூட தாய் மறந்து விடுவாள். அந்த நடுக்கம் ஏற்பட்டு விட்டால் தன் நிலைமை மட்டுமே அந்த அவளுக்கு முன்னால் தெரியும். தன் குழந்தையோ தன் உறவுகளோ வேறு யாருமோ அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிய மாட்டார்கள். தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வத்தத்உ குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா, வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும். பயத்தால் பயம் ஏற்பட்டு குட்டி அது அதுவாகவே வெளியேறிவிடும். அதற்கு எந்த சிரமத்தையும் அந்த தாய் எடுக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், சுக்காரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பதை போன்று மாறிவிடுவார்கள். போதையில் இருந்தால் என்றால் அவனுக்கு என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன நடக்கிறது என்று தெரியாது. அது போன்று மனிதர்கள் எல்லோரும் மாறிவிடுவார்கள். வத்தரன்னாஸ சுகாரா வமாஹும் வமாஹும் பி சுகாரா. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அது குடிபோதை அல்ல, வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டால் தான் மறுமை ஏற்படும். பாவங்கள் அதிகமாகி குற்றங்கள் அதிகமாகி பூமியில் எந்த முஃமின்களும் வாழாத அந்த சூழ்நிலையில் தான் அல்லாஹ் மறுமை ஏற்படுத்துவான். வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அதனால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானதாக மாறும், நடுக்கங்கள் ஏற்படும். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து, பூமி நடுக்கத்தை வெளிப்படுத்தும் போது அல்லது பூமி நடுங்கும் போது. எப்படி? ஜில்ஜாலஹா. அல்லாஹ் மேலும் அதே வார்த்தையை சொல்கிறான், மஃஉல் முத்லக் என்று சொல்வார்கள் இதை அரபி இலக்கணத்தில். ஒரு செயலைத்தான் மீண்டும் அதே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவான். ஏன்? அதனுடைய மகத்துவத்தை விவரிப்பதற்காக, அதனுடைய ஆழத்தை புரிய வைப்பதற்காக, அந்த செய்தி மிக மிக பயங்கரமானது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக. பூமி நடுக்கத்திலும் நடுக்கத்தை வெளிப்படுத்தும், ஜில்ஜாலஹா. லஹா ஹா என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைப்பதன் மூலமாக சொல்கிறான். அந்த நடுக்கத்தை அளவிட முடியாது. அந்த நடுக்கம் பூமியுடைய எந்த பகுதியையும் விடாது. இன்று பூமியில் நடுக்கங்கள் ஏற்படலாம், ஒரு இடத்தில் ஏற்படும் இன்னொரு இடத்தில் ஏற்படாமல் இருக்கும், ஒரு இடம் குலுங்கும் இன்னொரு இடம் குலுங்காமல் இருக்கும். ஆனால் அந்த நேரம் வந்தால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு இடம் விடாமல் அளவிட முடியாத அளவிற்கு இன்று இருக்கக்கூடிய அளவை போன்று 5.6 என்றெல்லாம் அளவிட முடியாது. அந்த அளவே இட முடியாத அளவிற்கு எல்லா இடங்களும் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி முழுக்க நடு ஸில்ஸாலஹா, பூமி முழுக்க

எழுப்பப்படும் நேரத்தில் வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் மூர்ச்சையாகிவிடும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் நாடியவர்கள் யார் என்று எமக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு மரணத்தை கொடுக்கலாம், மரணத்தை கொடுப்பான். அவர் சூரை ஊதக்கூடிய மலக்காக இருக்கலாம், ஜிபிரிலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த பூமியில் எல்லோரும் மரணித்தே தீர்வார்கள். குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக்கல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும். அது போன்று இந்த பூமியும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ் இந்த பூமியை எப்படி அழிப்பான்? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊதக்கூடிய நேரத்தில் இந்த பூமி நடுங்க ஆரம்பிக்கும். சூரை ஊத வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமி பயங்கரமான நடுக்கத்தில் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த பூமியில் மேலுள்ள எல்லாம் சாய்ந்துவிடும். மரங்கள் சாய்ந்துவிடும், கட்டிடங்கள் சாய்ந்துவிடும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் அழியக்கூடிய நிலைமை நடுக்கத்தால் ஏற்பட ஆரம்பிக்கும். பூமி சமதளமாக மாறிவிடும். அதனால் அல்லாஹு அக்பர், இவ்வளவு பெரிய மலைகள், எவ்வளவு பெரிய கடல்கள், எவ்வளவு தூரம் தூரமான எவ்வளவு எண்ணிக்கையுடைய மரங்கள், எவ்வளவு பெரிய கட்டிடங்களை பார்க்கிறோம், இதுவெல்லாம் தரைமட்டமாக மாறிவிடும். அல்லாஹ் மிகப்பெரிய எச்சரிக்கையை செய்கிறான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. ஆனால் இது எப்போது ஏற்படும்? அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. சூரிய எப்போது ஊதப்படும், இந்த நடுக்கம் எப்போது ஏற்படும், அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம். என்ன அர்த்தம்? நான் வந்து விட்டேன், எனக்கு பிறகு மறுமை வரும். மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்களோ அலட்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை என்று பேசப்பட்டால் அழுவார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை நெருங்குகிறது என்று சொன்னால் அழுவார்கள். ஆனால் எம்முடைய உள்ளத்தில் அதனுடைய எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஏன்? அது வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, இன்றைய தினத்தில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாழ்கிறேன், அதற்காக வாழ்கிறேன் என்ற எண்ணம் எம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வின் நேசர். அவரை போன்ற ஒரு படைப்பில்லை இந்த பூமியில். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்தில் அவர்கள் நுழையாமல் யாரும் நுழைய முடியாது. மறுமையில் முதல் முதலாக எழுப்பப்படுபவர்கள், அவர்கள் பேசாமல் அல்லாஹ் ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைஃப அன் அம் நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது, நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது இந்த பூமியில். சூரை ஊதக்கூடிய மலக் சூரை தன்னுடைய ஊதக்கூடிய இடத்தில் வைத்து பார்வையை நிலைகொத்தியவராக வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் போது, அல்லாஹ் எப்போது கட்டளையிடுவான் என்று கட்டளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது, இன்னும் சில அறிவிப்புகளில் அவர் பார்வையை விழித்தே வைத்திருப்பார். அவருடைய பார்வை ஒரு கண் சிமிட்டல் கூட மூடாது. ஏன்? அல்லாஹ்வின் கட்டளையை அவர் தவறிவிடக் கூடாது என்பதற்காக. அவ்வளவு பார்வையை விசாலமாக்கி சூரை வாய் நுனியில் வைத்து வானத்தையே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் சூரை ஊதக்கூடிய மலக். இப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கும் போது நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. இப்படி ஒரு நிலைமை வந்தால், நடுக்கங்களால், பயங்கரமான நடுக்கத்தால், திடுக்கத்தால் பூமி நடுங்க ஆரம்பித்தால், வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. ஹரஜ என்றால் வெளியேறுதல் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஹரஜ் அல் ஃபுலான், அவன் வெளியேறினான் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஒன்றை எடுத்தல் என்றும் அர்த்தம். ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்தலுக்கும் அதை வெளியில் எடுத்தலுக்கும் ஹரஜ என்று சொல்லலாம். அஹ்ரஜ வஅஹ்ரஜத்தில் அர்து, பூமி வெளிப்படுத்தும் போது, பூமி வெளியாக்கும் போது, எதை, அஸ்காலஹா, அதனுடைய சுமைகளை, சக்கீல் என்றால் சுமை, பலமானது, சுமையானது. வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா,

0: பூமி அதனுடைய சுமைகளை வெளிப்படுத்தும் போது. என்ன சுமைகளை பூமி வெளிப்படுத்தும்? அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மா ஃபீஹா மினல் மௌதா, மரணித்தவர்களை அடக்கம் செய்திருப்போமே அந்த பூமியில், அந்த கபர்களுடைய ஜனாசாக்களை எல்லாம் பூமி வெளிப்படுத்திவிடும். அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் பூமியில் மரணித்தவர்கள், பூமியில் அடக்கம் செய்த எல்லா கபர்களும், அந்த நடுக்கம் ஏற்பட்டால் வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமையாக அதை மாற்றியிருக்கும். ஏன்? அது பூமியுடைய இயற்கை கிடையாது. அவர்கள் அவர்கள் பூமிக்கு மேல் பிறந்தவர்கள். அது சுமை, அது அந்த பூமிக்கு அந்த சுமையை காத்திருக்கும் அந்த நாள் வரை, அந்த நாள் வந்தால் வெளிப்படுத்திவிடும். அல்லது இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அந்த பூமியுடைய சுமை என்று அல்லாஹ் சொல்லுவது அந்த பூமியில் மறைந்திருக்கக்கூடிய கஜானாக்கள், தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், பெட்ரோலியம் என எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பூமி வெளியாக்கிவிடும். இதிலிருந்து இதை படிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், பூமி அந்த நடுக்கம் ஏற்படும் போது அஃலாத கபிதிஹா, அதனுடைய ஈரலை வெளிப்படுத்திவிடும். ஒரு மனிதனுக்கு எப்படி ஈரல் முக்கியமோ அது போன்ற அந்த பூமி அதில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈரல்களை எல்லாம் வெளிப்படுத்திவிடும், கஜானாக்களை வெளிப்படுத்திவிடும். அது எப்படி வெளிப்படுத்தியதற்கு பிறகு மாறும் என்றால், அம்சால் அல் உஸ்துவானி மின் தஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளிகளுடைய தூண்கள், பலமான தூண்களை போன்று பூமி அதை வெளிப்படுத்தி இருக்கும். தங்கம் வெள்ளிகளாக பூமி தன்னுடைய கஜானாக்களை வெளிப்படுத்தி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸை கவனியுங்கள், ஃபயஜி உல் காத்தில், கொலையாளி அந்த நேரத்திலே அதை பார்ப்பான், கொலை செய்தவன், இதற்காக தானே நான் கொலை செய்தேன் என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி, ஒயஜி உல் காத்திரு, உறவை துண்டித்து வாழ்ந்தவன் சொல்லுவான், இதற்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன் என்று. எதற்காக? தங்கம் வெள்ளி இந்த செல்வத்திற்காகத்தான், இந்த காசுக்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன், இதோ எனக்கு முன்னால் கொட்டி கிடக்கிறது என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், ரசூலுல்லா வயஜி உஸ்ஸாரிகு, திருடியவன் சொல்லுவான், என்னுடைய கரம் இதற்காகத்தான் வெட்டப்பட்டது என்று. இப்ப பூமியில் இருக்கக்கூடிய அந்த பூமி வெளியாக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து மனிதன் இதற்காகத்தான் இதற்காகத்தான் என்று ஏங்குவான். ஆனால் எதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது, எதுவும் அவனுக்கு அந்த நேரத்தில் பலன் அளிக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விடுவான், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், மூன்றாவது வசனம், வகால் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான், அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், எல்லா மனிதர்களும் கேட்பார்கள், ஏனென்றால் திடீரென்று ஏற்படக்கூடிய நடுக்கம் அது, முஃமினுக்கு தெரியாது இது மறுமை என்று, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்திருக்க முடியாது, காஃபிருக்கும் தெரியாது என்ன ஆகிறது என்று. மாலஹா, என்ன கேடு?
1: உங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
1: மிஹ்ராஜ். மேற்கூறிய சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி ஒருபுறம் வெற்றி மறுபுறம் கொடுமைகள் என்ற ரெண்டிற்கும் இடையில் உள்ள பாதையை பிளந்து சென்று கொண்டிருந்தது. நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் மின்னத் துவங்கின. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயணம் நடைபெற்றது. இதையே இஸ்லாமிய வரலாற்றில் மிஹ்ராஜ் என அறியப்படுகிறது. மிஹ்ராஜின் நிகழ்ச்சி எப்போது நடந்தது என்பதில் பல கருத்துகள் உள்ளன. ஒன்று, நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் தபரி ஆமோதிக்கிறார்கள். ரெண்டு, நபித்துவத்தின் ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் நபவியும் இமாம் குர்தூபியும் உறுதிப்படுத்துகிறார்கள். மூன்று, நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரஜப் மாதம் 27வது இரவில் நடைபெற்றது. நான்கு, ஹிஜ்ராவிற்கு 16 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 12வது வருடம் ரமலான் மாதத்தில் நடைபெற்றது. ஐந்து, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டு 2.5 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. ஆறு, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது. இந்த கருத்துகளில் முதல் மூன்று கருத்துகள் சரியல்ல. ஏனென்றால் அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் தான் இறந்தார்கள். அன்னார் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள். தொழுகை மிஹ்ராஜில்தான் கடமையாக்கப்பட்டது. ஆகவே மேற்கூறப்பட்ட முதல் மூன்று கருத்துகள் சரியானவையாக இருக்க முடியாது. அடுத்த மூன்று கருத்துகளில் எந்த கருத்து மிக ஏற்றமானது என்பதற்குரிய சரியான சான்றுகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அத்தியாய் மிஸ்ராவின் கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்யும் போது மிஹ்ராஜ் சம்பவம் மக்கா வாழ்க்கையின் மிக இறுதியில்தான் நடைபெற்றது என்பது தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் விளக்கங்களை ஹதீஸ் நபிமொழி கலையின் வல்லுநர்கள் விரிவாக கூறியிருப்பதை இங்கு நாம் சுருக்கமாக குறிப்பிடுவோம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு தனது உடலுடன் சென்றார்கள். இந்த பயணத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் தொடங்கி முதலில் பைத்துல் முகதஸ் சென்றார்கள். ஜிப்ரில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் அழைத்துச் சென்றார்கள். புராக் எனும் வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவின் வளையத்தில் கட்டிவிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். குதிரையை விட சிறிய, கோவேறு கழுதையை விட பெரிய வாகனம்தான் புராக் என்பது. இது விசேஷமாக நபி அவர்களுக்கு வானூலக பயணம் செல்ல பயன்படுத்தப்பட்டது. பிறகு அதே பைத்துல் முஹ்தஸிலிருந்து முதல் வானத்திற்கு ஜிப்ரில் அழைத்து சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜிப்ரில் கதவை திறக்க கோரவே அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அங்கு மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மன் சலாம் கூறி வரவேற்றார்கள். அல்லாஹ் ஆதமின் வலப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். அவ்வாறே கெட்டவர்களின் உயிர்களை அவரது இடப்புறத்தில் காண்பித்தான். பிறகு இரண்டாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யஹ்யா, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரை சந்தித்தார்கள். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாமுக்கு பதில் கூறி அவர்களை வரவேற்றார்கள். அங்கிருந்து மூன்றாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூறினார்கள். அவர்கள் சலாமுக்கு பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு நான்காவது வானத்திற்கு சென்று இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஐந்தாவது வானத்திற்கு சென்று ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்களும் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஆறாவது வானத்திற்கு சென்று மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி வரவேற்றார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடந்து நபி அவர்கள் சென்றபோது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அழ ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் என் எனது உம்மத்தில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் அழுகிறேன் என்று கூறினார்கள். பிறகு ஏழாவது வானத்திற்கு சென்றார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற பதில் கூறி நபி அவர்களை வரவேற்றார்கள். ஏழு வானங்களை சந்தித்த அனைத்து இறை தூதர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஒரு வகை இலந்தை மரமாகும். அதன் பழங்கள் ஹஜர் நாட்டு பானைகளைப் போன்றும் அதன் இலைகள் யானைகளின் காதுகளைப் போன்றும் இருந்தன. பிறகு சித்ரத்துல் முன்தஹாவை தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகளும் பிரகாசமும் பல நிறங்களும் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது. அல்லாஹுவின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வருணிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. பிறகு அங்கிருந்து பைத்துல் மக்மூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஏழாவது வானத்தில் மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லமாகும். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு முத்து வளையங்கள் இருந்தன. சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹுவிடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹுவை அவர்கள் நெருங்கினார்கள். அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான். 50 நேர தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான். அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் 50 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்கள் திரும்பிச் சென்று உங்களது இறைவனிடம் இதை குறைக்கச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்பதைப் போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீல் நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பச் சென்றார்கள். அல்லாஹ் 10 நேர தொழுகைகளை குறைத்தான். திரும்பும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹ் 50 நேர தொழுகைகளாக ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான். ஆதாரம் ஜாதுல் மஆத். மிஹ்ராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய பிறகு இது விஷயத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்து கூறியுள்ளார்கள். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கவில்லை, அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள். எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இப்னு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும். தொடர்ந்து இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது ஜிப்ரீல் நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது. இவ்வாறுதான் ஆயிஷா, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் கூறுகிறார்கள். குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது. மிஹ்ராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ள தனா ஃபததல்லாஹ் என்பது அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது. அல்லாஹின் நெருக்கத்தை பற்றி நஜ்ம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அருகில் அவர் அவரை பார்த்தார் என்று நஜ்ம் அத்தியாயத்தில் உள்ள வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவ ஜிப்ரீலை அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள். ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அருகிலுமாகும். இத்துடன் இப்னுல் கையீமின் கூற்று முடிகிறது. ஆதாரம் ஜாதுல் மஆத், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது. மேலும் இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவற்றை கண்டார்கள். நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு, நீங்கள் இயற்கை நெறிக்கு வழிகாட்டப்பட்டீர்கள், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தின் வழிகட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது. சித்ரத்துல் முன்தஹாவின் வேரிலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள். 2 ஆறுகள் வெளிரங்கமானது, 2 ஆறுகள் உள்ரங்கமானது. வெளிரங்கமான 2 ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும். இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது, இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம். ரகசியங்களை அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள். அவர் சிரிப்பதே இல்லை. முகம் மலர்ச்சியும் புன்முறுவல் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று. அவரது பெயர் மாலிக். மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளைப் போன்று இருந்தன. அம்மி குழவிகளைப் போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின் வழியாக வெளியேறி கொண்டிருந்தது. வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர். ஃபிரௌனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள். அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாக செல்வார்கள். விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு முன் கொழுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது. அதற்கு அருகில் துர்நாற்றம் வீசும் அருவறுப்பான மெலிந்த இறைச்சி துண்டும் இருந்தது. அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர். நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை விட்டுவிடுகின்றனர். பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள். இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் போகும்போதும் வரும்போதும் மக்கா வாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள். அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காண்பித்துக் கொடுத்தார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அருந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து விட்டார்கள். அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மக்களுக்கு பிரயாண கூட்டத்தை பற்றி கூறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹ் தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள். இதை கேட்ட அந்த மக்கள் முன்பை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர். உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் முஹத்தஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முல் பைத்துல் முஹத்தஸை காண்பிக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் கேட்ட அடையாளங்களை அப்படியே கூறினார்கள். அதில் எதையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. நபி அவர்கள் மிஹ்ராஜ் போகும் வழியில் சந்தித்த வியாபார கூட்டத்தையும் அது எப்போது மக்காவிற்கு வரும் என்பதையும் அவர்களது காணாமல் போன ஒட்டகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே நடந்தன. இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் நிராகரிக்கவே செய்தார்கள். சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகியே சென்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத். மக்கள் இந்நிகழ்ச்சியை பொய் என்று மறுத்து கூறிய போது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்ச்சியை உண்மையென்றும் சத்தியமென்றும் ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்களை சித்தீக் வாய்மையாளர் என்று அழைக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த வானுலக பயணம் நடைபெற்றதற்குரிய மகத்தான காரணத்தை பற்றி கூறும்போது மிகச் சுருக்கமாக, நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் தன் அடியாரை காபாவாகிய சிறப்புற்ற பள்ளியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்துல் முஹத்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்துச் சென்றான். அவ்வாறு அழைத்துச் சென்ற நாம் அதனை சூழ உள்ளவை சிறப்புற்று ஓங்க அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக உங்களது இறைவன் செவியுறுபவனாகவும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1. இது நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் நியதியாகும். பல இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கின்றான். இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடையவர்கள் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 6:75. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 20:23 என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காண்பித்தான் என்பதற்கு அவர் நம்மை உறுதி கொண்டவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை கூறுகிறான். இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்ததால் அவர்கள் உள்ளத்திலிருந்த நம்பிக்கை மேன்மேலும் உறுதியடைந்தது. ஆகவேதான் அல்லாஹுவின் பாதையில் பிறரால் சகித்து கொள்ள முடியாததை இறை தூதர்களால் சகித்து கொள்ள முடிந்தது. உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி, அது கொசுவின் இறக்கைக்கு சமமாகவே அவர்களிடம் இருந்தது. சிரமங்களும் துன்பங்களும் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பயணத்தில் மறைந்திருக்கும் ஞானங்களையும் ரகசியங்களையும் மார்க்க சட்டங்களின் ரகசியங்களை பற்றி விவரிக்கும் நூல்களில் காணலாம். எனினும் இப்பயணத்தில் பல உண்மைகளும் யதார்த்தங்களும் நிறைந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். இந்த வானுலக பயண சம்பவத்தை பற்றி மேற்கூறப்பட்ட அல் குர்ஆன் அத்தியாயம் 17:1 மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் யூதர்களின் கெட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி அல்லாஹ் விரிவாக கூறுகிறான். அதன் இறுதியில் இந்த குர்ஆன் தான் மிகச் சரியான வழிகாட்டுகின்றது என்று கூறுகின்றான். இந்த வசனங்களை ஓதுபவர் மெஹ்ராஜ் சம்பவம், யூதர்களின் அநியாயங்கள், குர்ஆனை பற்றிய புகழ்ச்சி இவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என யோசிக்கலாம். ஆம், உண்மையில் ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதன் விளக்கம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன் யூதர்கள்தான் மனித சமுதாயத்தை வழிநடத்தும் பொறுப்பை வகித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணமாக அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அவர்களிடமிருந்து அந்த தகுதியை அல்லாஹ் தனது தூதருக்கு அதி விரைவில் மாற்றப்போகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான். மோசடி, குற்றம், வரம்பு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குலத்தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருள இருக்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் முஹத்தஸிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி உறுதி செய்தது. மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டியடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி வரும் ஒருவருக்கு இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும்? அதாவது, இஸ்லாமிய அழைப்பு பணியின் முதல் கட்டமான இந்த சிரமமான காலம் வெகு விரைவில் முடிந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய காலகட்டம் தொடரப்போகிறது என்பதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது. இதையே பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன. அந்த வசனங்களில் அல்லாஹ் இணை வைப்பவர்களை மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கை செய்கிறான். ஓர் ஊரை அவ்வூராரின் தீய செயலின் காரணமாக நாம் அழித்துவிட கருதினால் அதில் சுகமாக வாழ்பவர்களை நாம் ஏவுகிறோம். அவர்கள் அதில் விஷமம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு ஏற்பட்டு அவ்வூரை நாம் அடியோடு அழித்து விடுகிறோம். நூஹுக்கு பின்னர் நாம் எத்தனையோ வகுப்பாரை அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அழித்திருக்கிறோம். தன் அடியார்களின் பாவங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது இறைவனே போதுமானவன். மற்ற எவரின் உதவியும் தேவையில்லை. அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17:16-17. இது நாள் வரை நிராகரிப்போருக்கு அவகாசம் தரப்பட்டது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநீதிகளை அல்லாஹ் பொறுத்து வந்தான். ஆனால் இனியும் அவர்கள் இத்தகைய தவறுகளிலிருந்து விலகாவிட்டால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற எச்சரிக்கை மேற்கூறிய வசனத்திலிருந்து தெரிய வருகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான கொள்கைகள், ஒழுக்கங்கள், கலாச்சாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் விரிவாக விளக்குகிறான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தனி நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுக்கும்போது அவர்களது சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கூறுவது போன்றே இருக்கின்றது இது. மேலும் வெகு விரைவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய அழைப்பு பணியை விரிவாக்குவதற்கு ஒரு மையத்தையும் அல்லாஹ் தர இருக்கின்றான் என்பதை இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. இந்த காரணங்களின் அடிப்படையில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது. இதுவே ஏற்றமான சரியான சொல் என்று நாம் கூறுகிறோம். அகபாவில் நடைபெற்ற முதல் ஒப்பந்தத்திற்கு முன் அல்லது முதலாவது இரண்டாவது ஒப்பந்தங்களுக்கிடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்வரும் செய்திகளில் அந்த ஒப்பந்தங்களின் விவரங்களை பார்க்க இருக்கிறோம்.
0: முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: www.muslimvanoli.com
0: இது உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு பெரும் திரளாக வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உரைகளை இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டின் இறுதி அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு நாங்கள் சென்று திரும்பும் பொழுது எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய ஈமானில், எங்களுடைய இறை அச்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். செல்லுகிற நாங்களல்ல, திரும்ப வரும் பொழுது பெரிய மாற்றங்களோடு நாங்கள் திரும்ப வருவோம் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உபதேசம் என்பது இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மிகுந்த சிரமத்தோடு இலங்கையின் பல பகுதிகளில் இருந்தும் திரளாக மாநாட்டின் இறுதி வரை மிகப்பெரிய தியாகத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய உபதேசம் நம்முடைய செவிகளிலே விழுந்திருக்கிறது. மாநாட்டு திடலிலே இருந்து திரும்ப வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இபாதத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களோடு இங்கிருந்து நீங்கள் விடைபெறுதான் இந்த மாநாட்டுக்கு வெற்றியே தவிர, இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அன்பர்களே, மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை இந்த சபை. பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹுவை குறித்து நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சங்கமித்து நம்மோடு அமர்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மையை நோக்கி பயணமாகியிருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். திரும்பச் செல்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதை எனது உரையின் ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி ஏகத்துவம் ஒரு கண்ணாக விளங்குகிறதோ, அதேபோல மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாத்தினுடைய மற்றொரு கண் என்று குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்ன அதே வேகத்தில் மறுமை நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதித்தார்கள். மறுமை நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதித்து இடம் பிடித்ததோ அவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிற சக்தி அந்த நம்பிக்கைக்கு உண்டு. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தூதர் அந்த மனித சமுதாயத்திற்கு தன்னை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஃபன் கதக்கும் மின்ஹா, நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவிலே இருந்து என்றைக்கு அந்த மக்கள் இறந்த பிறகு ஒரு வாழ் உண்டு, இந்த உலக வாழ்வு நமக்கு முக்கியமல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்வு இறந்த பிறகு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கப் போகிறான், அந்த வாழ்வுதான் நமக்கு பிரதானமான வாழ்வு என்பதை ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொன்னவுடன் எப்படி இருந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்று வரலாறுகளை படித்து பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகிறது. விபச்சாரத்தை குடும்பம் குடும்பமாக செய்து கொண்டிருந்த மக்கள், அது ஒரு வெட்கக்கேடான காரியம் என்று கூட நினைக்க மனமில்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அதை விட்டு முற்றிலும் விலகியதோடு அது குறித்து எதிர்த்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கையுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்த காரணத்தினால் மனித உயிர்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தவுடன் மனித உயிர்களை மட்டுமல்ல மனித உணர்வுகளை எல்லாம் மதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மக்கள் சூதாட்டங்களையும் கொலை கொள்ளைகளையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் முற்றிலும் அதிலிருந்து விலகியது மட்டுமல்ல, இந்த மனித சமுதாயத்திற்கே சொன்னார்கள், அவைகளெல்லாம் தீமை, அதை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்று. எத்தனை எத்தனையோ தீமைகளை தன்னுடைய வாழ்வில் அன்றாடம் செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஆழ பிடித்து இடம் பிடித்ததோ அன்றிலிருந்து அந்த மக்களுடைய வாழ்வு தலைகீழாக மாறியது. நிதர்சனமான ஒரு வாழ்வு ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, நாமும் மறுமையை நம்பியவர்கள்தான். எந்த சமுதாயம் எந்த குடும்பம், எந்த மனிதன் மறுமையை முழுமையாக நம்பி பயந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்வில் நிச்சயம் ஒழுக்கக்கேடுகள் இருக்காது. மறுமையை யார் நம்பி பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஆபாசங்கள் இருக்காது. மறுமையை பயந்த மக்கள் இபாதத்துகளில் பொடும்போக்காக இருக்க மாட்டார்கள். மறுமையை பயந்த மக்கள் கொடுக்கல் வாங்கலிலே தூய்மையாக இருப்பார்கள். மறுமையை பயந்த மக்களுடைய அந்தரங்க வாழ்வு, பகிரங்க வாழ்வு என்ற அனைத்து துறைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு. நமக்கென்று ஒரு இறைவன் உண்டு, நமக்கென்று ஒரு நீதிமன்றம் உண்டு. அந்த நாளில் நம்மை குறித்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணைக்கு கொண்டு வரப்போகிறான் என்பதை பயந்த அந்த மக்கள் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடிய ஒரு சிறப்பம்சத்தை பெற்றார்கள். சொர்க்கவாசிகளை நாமெல்லாம் மறுமை நாளிலே தான் போய் பார்க்க முடியும். ஆனால் அன்றைய கால மக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளோடு தொழுதார்கள், சொர்க்கவாசிகளோடு வியாபாரம் செய்தார்கள், சொர்க்கவாசிகளோடு குடும்பம் நடத்திய பாக்கியத்தை பெற்ற அறிஞர் பெருமக்கள் அவர்கள் எல்லாம். எப்படி அந்த அம்சம் அவர்களுக்கு கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சட்டத்தை சொல்லி மக்களை பயமுறுத்தி அந்த மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் திருத்தவில்லை. தூதராகிய எனது கண்ணை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணை நீங்கள் மறைக்க முடியாது என்று போதித்த காரணத்தினால்தான் யாரும் பார்க்காமல் விபச்சார குற்றம் புரிந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியங்கள் இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் மரண தண்டனை தாருங்கள், என்னை நீங்கள் மரண தண்டனை தாருங்கள் எனக்கு என்றார்கள் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் செய்த விபச்சாரத்தை யாரும் பார்க்கவில்லை, சாட்சி கூட இல்லை. அவரை அந்த சபைக்கு கொண்டு வந்த உணர்வு எது? விபச்சாரம் திருமணமானவர்கள் புரிந்தால் மரண தண்டனை என்கிற சட்டம் அமுலில் இருக்கிற நேரத்தில் வந்து சட்டத்தை கேட்டு விரும்பி பெறுகிறார் என்றால் என்ன முன்மாதிரி இந்த முன்மாதிரி? எப்படிப்பட்ட முன்மாதிரி இந்த முன்மாதிரி? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்வை எழுத துவங்கிய எல்லா எழுத்தாளர்களும் அதிர்ந்து போகிறார்கள். இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த முஹம்மதால் எப்படி உருவாக்க முடிந்தது? எதை சொல்லி உருவாக்கினார் இந்த முஹம்மது? காசு பணம் கொடுத்ததாக வரலாற்றில் எங்கும் குறிப்புகள் இல்லை. பதவி ஆசை காண்பித்ததாக எங்கும் வரலாறுகளிலே காண கிடைப்பதில்லை. எதை சொல்லி இந்த சமுதாயத்தை இப்படி தலைகீழாக இந்த முஹம்மது மாற்றினார் என்றால், இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, இதுவல்ல வாழ்வு. இறந்த பிறகு மண்ணறையில் ஃபரிசக்கூடிய ஒரு வாழ்வு உண்டு, மண்ணறை வாழ்வுக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற பரலோக ராஜ்யம் பூர்ண ஜென்ம பூமி, மறுமை வாழ்வு என்கிற ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வில் நம்முடைய வாழ்க்கை குறித்த அனைத்து கேள்விகளும் கேட்கப்படுகிற ஒரு நீதிமன்றமும் நமக்கென்று ஒரு எஜமானனும் உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் பெண்களை ஒரு போதைப் பொருளாக பாவித்து வந்திருந்த அந்த மக்கள் பெண் உரிமை வழங்கினார்கள். பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைப்பதை கல்லுங்கம் படைத்தவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் செய்த அந்த மக்கள் பெண் குழந்தையை பிறந்து வளர்த்தி ஆளாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நானும் அவர்களும் ஒன்றாக சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள். போட்டி போட்டு வளர்த்தினார்கள் பெண் இனத்தை, மதித்தார்கள். இவைகளை இப்படி தலைகீழாக மாற்றிய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2 மாநாடு முடிந்து இறுதியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாம். இஸ்லாத்தின் 5 கடமையையும் ஈமானின் 6 அம்சங்களையும் ஆக மொத்த 11 கடமைகளை நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? நம்முடைய நாயன் ரப், நம்முடைய நாயன் அல்லாஹ் என்பதை நாமெல்லாம் நம்பி இருக்கிறோம். அந்த அல்லாஹுவை குறித்து ஏதாவது படித்திருக்கிறோமா தோழர்களே என்றால் இல்லை. எங்களுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஊர் முழுக்க உலகெங்கும் உரத்த குரலிலே சொல்லுகிறவர்கள் நாமெல்லாம். அந்த அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது? அவருடைய குடும்பம் எது? எத்துணை மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன? எதை நம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் எது பார்த்தார்கள் என்கிற தூதருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன், மனித சமுதாயத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் என்று பறைசாற்றுகிற சமுதாயம் நாம் எல்லாம் அந்த திருக்குர்ஆனை அழகுபட அமைந்திருக்கிற அந்த அரபி மொழியில் ஓதுகிற தோழர்கள் நம்மில் எத்துணை பேர்கள் நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். நாம் நிறைய ஜுமா உரைகளை கேட்கிறோம், திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்புகளிலே பங்கெடுக்கிறோம். இது போன்ற மாநாடுகள் என்று அறிவிப்பு செய்தால் மிகப்பெரிய தியாகம் செய்து இந்த மாநாட்டிலே வந்து பங்கெடுக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை குறித்து படித்திருக்கிறோமா? இஸ்லாம் குறித்து விளங்கி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மக்களுடைய வாழ்வில், நம்முடைய தாயினுடைய வாழ்வில், நம்முடைய மனைவிமார்களுடைய வாழ்வில் இஸ்லாம் மலர்ந்திருக்கிறதா என்று நாம் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை தாமதம் இல்லாமல் பூர்த்தி செய்யுங்கள். காரணம், யாருக்கு எப்பொழுது மறுமை வரும் என்று சொல்ல இயலாது, யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்ல இயலாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்கிற பேரழிவு சம்பவங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கும் அதிக நாள் இல்லை என்று தோன்றுகிறது நமக்கெல்லாம். எங்கு பார்த்தாலும் பூகம்ப சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் எரிமலைகள், எங்கு பார்த்தாலும் பெருமழைகள், எங்கு பார்த்தாலும் சுனாமிகள், எங்கு பார்த்தாலும் பேரழிவு சம்பவங்களுக்கு கொத்து கொத்தாக மனித இனம் அழிந்து கொண்டிருப்பதை கண்ணெதிரே நாம் பார்த்த பிறகும் மறுமையை குறித்தோ, கபருடைய வாழ்வை குறித்தோ, மரணத்தை குறித்தோ நமக்கு ஒரு அச்சமில்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு அறைகோவல் விடுகிறான், அஃப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன். நீங்கள் என்ன வீணுக்காக படைக்கப்பட்டீர்கள் என்றும், நம்மிடத்திலே நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். மறுமையை நம்பி பொடும்போக்காக நீங்கள் இருந்தாலும், மறுமையை நிராகரிக்கிற உரிமை உலகத்தில் உங்களுக்கு இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்து எந்த மதத்தை பின்பற்றி வாழ்கிற உரிமை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் எங்கே போகிறீர்கள்? வீணுக்காக விளையாட்டுக்காக உண்மை நாம் படைத்தோம் என்று நினைக்கின்றீர்களா? உலகம்தான் எங்களுக்கு முக்கியம் என நினைத்து நீங்கள் வாழ்கின்றீர்களா? எம்மிடம் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். 22வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்த நாள் நிச்சயம் வந்தே தீரும். அந்த நாளில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். மண்ணறைகளில் உள்ளவர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். 10வது அத்தியாயத்தின் 53வது வசனம், குல் இ வ ரப்பி இன்னஹு லஹக்குன், உமது இரட்சகனின் மீது சத்தியமாக நிச்சயமாக அது வந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பர்களே, 23வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வ இன்னல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி அனி சிராத்தில் நாக்கிபூன், யார் அந்த மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் நேர்வழியை விட்டும் விலகியவர்களால்தான் உலகத்தில் வாழ முடியுமே தவிர நேர்வழியை பின்பற்றி வாழ முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அடுக்கடுக்கான வசனங்கள், திருக்குறானின் மூன்றில் ஒரு பகுதி மன்னரையை குறித்து மறுமையை குறித்து பேசுகிற ஆயத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூறுகிறார்கள், நான் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தேன், ஒரு பணிப்பெண் எனக்கு தலைவாரி கொண்டிருந்தால், ஆனால் அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியில் நான் பார்க்கிறேன், சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய மேலாடையை தலைக்கு மேல் போட்டுக்கொண்டு தேம்பி தேம்பி சப்தமிட்டு அழுகிற சப்தம் எங்களுடைய வீடுகளுக்கு கேட்டது. நான் உடனே எனது பணிப்பெண்ணை விட்டு விலகி அந்த மஸ்ஜித் நபவியை போய் எட்டி பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பர் படியில் போய் நின்று கொண்டு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இத்தக்குன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள். அந்த மக்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்றால், மறுமை நம்பிக்கை என்பது வேண்டுமானால் நம்பலாம், வேண்டாம் விட்டால் விடலாம் என்கிற நம்பிக்கை அல்ல. மறுமை நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திற்கு அத்தியாவசியமானது. இந்த நம்பிக்கை எவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து இடம் பிடித்து விட்டதோ நிச்சயம் அவர்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சிகள் உண்டாகும், அந்த சமுதாயத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும், ஒழுக்கங்கள் அந்த சமுதாயத்திலே எங்கு பார்த்தாலும் காண கிடைக்கும். தோழர்களே, ஆனால் இன்றைக்கு இந்த மறுமை நம்பிக்கை இல்லை என்கிற சித்தாந்தம், மறுமை என்பது இல்லை என்கிற சித்தாந்தம் மனித சமுதாயத்தில் யாரெல்லாம் பின்பற்றப்படுகிறதோ அவருடைய நிலைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் முகம் சுளிக்கக்கூடிய ஆபாசமான காட்சிகள், எங்கு பார்த்தாலும் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கிற கொடுமைகள் ஏன் உருவானது? நம்மை கேட்க ஒருவன் உண்டு, உலகத்து நீதிமன்றங்களுடைய கண்ணை மறைத்தாலும், நீதித்துறையை விலை கொடுத்து வாங்கினாலும், காவல்துறை அதிகாரிகளை நாம் ஏமாற்றினாலும், நமக்கெல்லாம் ஒருவன் உண்டு, அவனை நிச்சயம் நாம் ஏமாற்ற முடியாது, அவனுடைய கண்ணை நாம் மறைக்க முடியாது என்கிற ஒரு பயம் இந்த மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே இருந்தால் யாரும் இந்த தவறுகளிலே ஈடுபட மாட்டார்கள். தோழர்களே, ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். ஒரு சமுதாயத்தை, அந்த சமுதாயம் இந்த மறுமையை நம்பிய காரணத்தினால் எப்படிப்பட்ட சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது என்பதை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேர் ஆச்சரியம். அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இப்படி கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல்தன்லுர் நஃப்ஸும் மா கத்தமத்தில் யகதின், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்ன உண்டு நம்மிடத்தில்? நம்மிடத்தில் என்ன உண்டு? நம்முடைய மனைவி மக்களுக்காக நிறைய சேமிப்புகளை சேமித்து வைத்திருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை திட்டம் தீட்டி இந்த உலகத்திலே நாம் எல்லாம் தீர்மானித்து வாழ்கிறோம். நம்முடைய மக்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் என்று எத்தனை எத்தனையோ சொத்துக்களை இந்த உலகத்தில் சேமித்து வைத்திருக்கிறோம். நமக்காக மறுமை நாளுக்கு என்ன கொண்டு போகிறோம்? தோழர்களே, கபரிலே அடக்கிவிட்டால் எல்லோரும் நம்மை விட்டு திரும்ப வந்து விடுவார்களே. அந்த மன்னரை வாழ்வில் இருந்து ஒரு நீண்ட ஒரு வாழ்வு நமக்கு துவங்க போகிறதே, அந்த வாழ்வுக்காக நம்மிடத்திலே என்ன உண்டு? அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. திரும்பி பார்த்தார்கள் உத்தம தோழர்கள், ஆகவே தான் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடினார்கள். நாமெல்லாம் நம்பி இருக்கிறோம், இன்னும் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நாமெல்லாம் நிறையவே நம்பி இருக்கிறோம், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த எத்தனை எத்தனையோ சம்பவங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் முஆத் அவர்களை அழைத்து, எங்கே சாபித் அவர்கள் என்று கேட்டார். சாபித்துக்கு என்னானது? பள்ளியில் சாபித்தை காணவில்லையே. சாபித் பின் கைஸ் என்பது அவருடைய முழு பெயர். எங்கே சாபித் பின் கைஸ் அவரை பள்ளியிலே காணவில்லை? அவருக்கு ஏதாவது நோய் ஏதாவது ஏற்பட்டதா? உடல் சுகவீனம் ஏதாவது அவருக்கு ஏற்பட்டதா? சாத் பின் முஆத் அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சாபித் எனது வீட்டுக்கு அருகில் தான் இருக்கிறார், அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டு சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சாபித் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சென்றாராம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 187வது நபிமொழியாக இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சாபித் அவர்களே உங்களை இப்படியெல்லாம் விசாரித்தார்கள் என்று சாத் பின் முஆத் அவர்கள் சொல்ல, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாத் பின் முஆத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பள்ளிக்கு வராமல் தான் ஏன் ஒதுங்கி வீட்டிலேயே கதவை அடைத்துக் கொண்டு ஏன் தனிமையில் இருக்கிறேன் என்கிற ஒரு காரணத்தை சொல்கிறார். கேட்க வேண்டும், நீங்கள் செவிதாழ்த்தி நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். நமக்கு என்றைக்காவது அப்படிப்பட்ட ஒரு கவலை வந்திருந்தால் நான் ஈமானில் முன்மாதிரியான மக்கள், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் வந்திருந்தால் நமக்கு இரையச்சம் உண்டு என்று அதனுடைய பொருள். நம்முடைய உள்ளம் அதற்காக வேண்டி வருந்தி கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருந்தால் உண்மையில் நாம் எல்லாம் மறுமையை நம்பியவர்கள் என்று பொருள். என்ன காரணம் என்று அவர் சொல்லுகிறார் தெரியுமா? அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தை அல்லாஹு இறக்கினான். சாத் பின் முஆதே உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஊ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபியி ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض ان تحبط اعمالكم وانتم لا تشعرون. 49வது அத்தியாயத்தின் 2வது வசனம். சாத் பின் முஆதே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி உங்களில் ஒருவரை ஒருவரை அழைப்பதை போல நீங்கள் பேசாதீர்கள். அப்படி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அமல் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நான் எத்துணை முறை தூதருக்கு முன்னால் நான் குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேன், நான் நரகவாசியாக ஆகிவிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிட்டது என நினைத்து அழுகிறார் அந்த தோழர். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து நடந்த சம்பவத்தை சொன்னார். யா ரசூலல்லாஹ், இந்த சாபித் பின் கைஸ் அவர்கள் யார் என்றால் அன்சாரி தோழர்களுடைய பேச்சாளர் சாபித் பின் கைஸ்.
2: இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகிற சுபாவமுடையவர் சாபித் பின் கைஸ் வருத்தப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் அமல்கள் அழிந்து போகும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆயத்தை இறக்கவில்லையா? எத்தனை முறை நான் பேசியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? எனது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக மாறிவிட்டேனே என்று கதவை பூட்டி வீட்டுக்குள் இருந்து உள்ள குமரலோடு சொல்லுகிறார்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சாபித் பின் கைஸ் நரகவாசி அல்ல, போய் சொல்லுங்கள் அவர் சொர்க்கவாசி, அவர் ஒரு சொர்க்கவாசி. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களோடு சொர்க்கவாசியாக நடமாடுகிறவராக நாங்கள் சாபித் பின் கைஸ் அவர்களை கண்டோம் என்று சொல்கிறார்கள். வாழ்வில் அமல்கள் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக நான் மாறிவிட்டேனே, செய்த அமலெல்லாம் மறுமையிலே பலனளிக்காமல் போய்விட்டதே என்கிற வருத்தம் அந்த தோழர்களுக்கு தோன்றியது என்றால் எப்படி வந்தது இந்த வருத்தம்? இந்த வருத்தம் வருவதற்கு என்ன காரணம்? உலகமல்ல வாழ்வு. இன்றைக்கு இருக்கிற நான், இன்றைக்கு இருக்கிற நீங்கள் என் நாளுக்கு இருப்போமா என்பது உத்தரவாதம் அல்ல. மரணம் என்பது நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலம் இந்த உலக காலம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாமெல்லாம் அந்த மறுமையை மறந்து நடந்தால் தோழர்களே, நிச்சயம் அல்லாஹருடைய சன்னிதானத்திலே பதில் சொல்ல வேண்டும். சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தீர்களா? அமல்கள் பாழாவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்வென்ன? என்னுடைய அமல் யாருக்கு நான் கொடுத்தாலும் நான் அவனுடைய மானத்தை விடமாட்டேன். அது என்னுடைய அமல்கள் போனாலும் சரி, அது எனக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவுகள் ஏற்பட்டாலும் சரி, மறுமை நாளில் நான் நரகத்திற்கே சென்றாலும் சரி, என கங்கணம் கட்டி சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானத்தோடு மரியாதையோடு விளையாடுகிற எத்தனை எத்தனையோ அரக்க குணமுடையவர்களை எல்லாம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். அமல்கள் பாலா போய் விடுகிறதே என்கிற ஒரு ஏக்கம் அந்த சஹாபாக்குடைய வாழ்வில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் அதுதான் மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 5559வது நபிமொழி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபிமொழியை பாருங்கள் தோழர்களே. மக்காவில் இருந்து தோழர்களோடு ஹிஜ்ரத்து சென்றவர்களில் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களும் ஒருவர். ஹிஜ்ரத் என்றால் முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்கிற நன்மைக்குரிய ஒரு காரியம் ஹிஜ்ரத் என்பது. மதீனா சென்ற சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்காவுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு படுக்க படுக்கையாக விழுந்து விடுகிறார். மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க போகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவுடன் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸ்களிலே பாருங்கள். யா ரசூலல்லாஹ், எல்லா மக்களும் மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத்து செய்து மதீனா போய் அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மையை பெற்று விட்டார்கள். நானோ ஹிஜ்ரத் எங்கிருந்து புறப்பட்டேனோ அதே இடத்திலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ் என்று தழும்பிய குரலோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், என்ன காரணம்? அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? எந்த மக்காவிலே இருந்து புறப்பட்டேனே அதே மக்காவில் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ், அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு கிடைத்து மறுமை நாளில் உன்னதமான இடத்தை நான் அடைய முடியுமா யா ரசூலல்லாஹ் என்கிற கேள்வி நம்மை சிந்திக்க வைக்கிற கேள்வி. அவர்கள் அவருடைய குடும்பத்தை குறித்து கேட்கவில்லை, தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகளை குறித்து அவர்கள் கேட்கவில்லை. எனக்கு இந்த நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியை தொட்டு மார்பகத்தை தொட்டு தன்னுடைய குளிர்ந்த கையோடு சாத் பின் அபி வக்காஸுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துவா, யா அல்லாஹ், சாத் பின் அபி வக்காஸுடைய ஆயுளை நீட்டி வைப்பாயாக யா அல்லாஹ், அவருடைய ஹிஜ்ரத்தின் கூலியை முழுமையாக நீ வழங்கியா அல்லாஹ் என்று சொன்னவுடன் தான் அவருக்கு ஒரு சமாதானமே கிடைத்தது என்று பார்க்கிறோம். அமல்களில் ஆர்வம். அமல்கள் பறிபோனாலும் அழுவார்கள், அமல்களுக்குரிய கூலி கிடைக்காவிட்டாலும் அழுவார்கள். என்ன காரணம்? மறுமை நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. மறுமை நம்பிக்கை ஆழமாக பதிந்தால் எல்லோரையும் அப்படித்தான் என்ன தூண்டும் தோழர்களே, அதற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். வெறுமனே நானும் மறுமையை நம்புகிறோம், நாமும் மறுமைக்கு உரியவர்கள் என நினைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்தால் போதாது தோழர்களே. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 192வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். யார் இந்த அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ்வுடைய ரசூலை இரவு பகலாக எப்படியாவது கொலை செய்தே தீர வேண்டும் என்கிற மூர்க்கத்தனமாக இரவு பகலாக அலைந்து திரிந்தவர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூலை அவரை போல மிக கடுமையாக வெறுப்புணர்வு கொண்டவர்களை வரலாறுகளிலே பார்க்க முடியாதோ என சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்தவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அபிசீனியாவுக்கு நாயக தோழர்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்த பொழுது குறைசிகளுடைய மிகப்பெரிய ஒரு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவர் இந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல நாவன்மை உள்ளவர், பேச்சாற்றல் உள்ளவர், எதையும் பேச்சு சாதுரியத்தால் மிகப்பெரிய அளவில் வெட்டி வாகை சூடுகிற அளவுக்கு ஆற்றல் படைத்தவர் அம்ர் பின் ஆஸ் அவர்கள். அப்படிப்பட்ட அம்ர் பின் ஆஸ் அவர்கள் சொல்லுகிறார், மரண நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிறார். சக்கராத்துடைய நேரத்தில் அழுதுவிட்டு தனது முகத்தை சுவற்றின் பக்கம் திருப்பி விட்டு படுக்கிறார். மகன் வந்து கேட்கிறார், தந்தையே ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் இவ்வளவு கதறி கதறி அழுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்காக வேண்டி எவ்வளவோ பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள், உங்களுடைய நற்செய்திக்காக எவ்வளவோ அல்லாஹ்வுடைய ரசூல் பேசியிருக்கிறார்கள், என்ன நீங்கள் அழுவதற்கு காரணம் என்று கேட்டபோது அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் மறுமையை நம்பிய மக்களுடைய வாழ்வினுடைய பிரதிபலிப்பு. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்,

கொண்டு மக்கத்து பெருவீதியில் அலைந்து திரிந்தவன் நான். அவருடைய முகம் போல, அவருடைய மார்க்கம் போல ஒரு வெறுப்புக்குரிய முகமோ வெறுப்புக்குரிய மார்க்கமோ எனக்கு கிடையாது என்கிற ஒரு நிலையில் முதல் கட்டமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதே நிலையில் நான் மரணித்திருந்தால் எனது வாழ்வு மறுமை நாளில் நரகத்திற்குரியதாக ஆகியிருக்குமே, அதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் சக்கராத்துடைய நேரத்தில். நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட கட்டங்கள் வந்து போனதுண்டு. நாம் யாரும் பிறக்கிற பொழுதே ஏகத்துவத்தை பின்பற்றி பிறந்தவர்கள் அல்ல. நாம் யாரும் பிறக்கும் பொழுதே குரான் சுன்னாவின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என உறுதியெடுத்து வந்தவர்கள் அல்ல. நம்முடைய கடந்த காலங்களை பார்த்தால் அதிர்ந்து போகிறது உள்ளமெல்லாம். கடந்த காலங்களை நாமும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கடந்த காலங்களை நினைத்து பார்த்தால் மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கி இருக்க மாட்டோம். சூதாட்டங்களும் விபச்சாரங்களும் மதுபானங்களும் சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்விலே இருந்து கொண்டிருந்த ஒரு காலம் நம்முடைய வாழ்விலும் வந்து போனதுண்டு. அதே காலத்தில் நாம் மரணித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று என்றைக்காவது பள்ளியில் சுஜூதிலே தொழுகைக்கு பிறகு கொஞ்சமாவது நினைத்து நாம் அழுதிருப்போமா தோழர்களே? அல்லாஹுவே, அந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு ஒரு ஹிதாயத்தை தந்தாயே என நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய கண்களிலே இருந்து வந்திருந்தால் நாமெல்லாம் மறுமையை நம்பியவர்கள் அழுதார்கள். அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அல்லாஹுடைய தூதரை மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த மரணம் வந்திருந்தால் எனது நிலை என்ன? எனது நிலை மறுமையிலே நரகமாக இருக்குமே என்று அழுதார்கள் அம்ரு பின் ஆஸ். இரண்டாவது கட்டம், இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். மகனே, எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு நான் சென்றேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் பார்க்கிற தகுதி இல்லாதவனாக அன்றைக்கு நான் இருந்தேன். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை தழுவ வந்தேன் என்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரத்தை நீட்டினார். நான் உடன்படிக்கை செய்யாமல் எனது கரத்தை நான் மடக்கிக் கொண்டேன். அம்ரு பின் ஆஸ் அவர்களை என்ன காரணம் என்றார்கள். நான் ஒரு சில நிபந்தனைகளை இடப்போகிறேன் என்றார்கள் அம்ரு பின் ஆஸ். என்ன நிபந்தனை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் ரசூலே, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் செய்த எல்லா அநியாயங்களுக்குரிய பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். அவ்வளவு பெரிய அநியாயக்காரன் நான், அவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் நான், இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத்திற்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், ஹஜ்ஜுக்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், இஸ்லாத்தை ஒரு மனிதன் ஏற்றால் முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவினேன். மகனே, அன்று இரவு நான் மரணித்திருந்தால் கூட எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்திருக்கலாம். அது எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம், இஸ்லாத்தை நான் தழுவிய பிறகு நான் செய்த இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு தந்த பொறுப்புகள், இதனுடைய நிலை என்ன என்பதை நான் அறிய மாட்டேன். அதை நினைத்து நான் அழுகிறேன். நான் பொக்கிஷங்களில் மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அதுதான் தௌஹீத், அதுதான் தௌஹீத். அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிற எனக்கு அது குறித்து எந்த அச்சமும் இல்லை. மகனே, கடந்து வந்த பாதையை நினைத்து நான் அழுகிறேன். இனி எனது வாழ்வு கபருடைய வாழ்வு, இனி எனது வாழ்வு மறுமையுடைய வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைத்து போகிற நான் அந்த நாளில் எனது நிலைமை என்ன என நினைத்து நான் அழுகிறேன். மகனே என்றார்கள், எனது மரணத்திற்கு பிறகு யாரும் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது. என்னை கொண்டு போய் கபரில் வைத்து நீங்கள் அடக்கினால் உடனே வந்து விடாதீர்கள். மகனே, உறவினர்களே, கபரில் என்னை கொண்டு போய் அடக்கி விட்டால் உடனே வராதீர்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த மாமிசத்தை குர்பான் கொடுக்க எவ்வளவு நேரம் ஏற்படுமோ அவ்வளவு நேரம் எனக்கு மேல் நின்று கொண்டு எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால் அதுதான் மறுமை நம்பிக்கை, அதுதான் மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை ஆகவே தான் ஆரம்பத்திலே சொன்னேன், மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்தால் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகிற ஆற்றல் படைத்தது அந்த நம்பிக்கை. நாமெல்லாம் வாயளவில் தான் சொல்லுகிறோம், நாமெல்லாம் வாயளவில் தான் இந்த மறுமையை பற்றி சொல்லுகிறோம். முஸ்லிம் சமூகத்துடைய ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிந்தனையை நான் வேறு பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அல்ல, ஒரு அவல நிலை, எனது வாழ்வில் நடந்த ஒரு அவல நிலையை இந்த நல்ல நேரத்தில் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முஸ்லிம்களுடைய யதார்த்த வாழ்வு, பெயர் முஸ்லிம், சமுதாயத்தில் திருமணங்கள் முஸ்லிம் பெரியோர்களால் நடத்தப்படுகிறது, இறந்து போனால் இஸ்லாமிய அடிப்படையில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது, சமுதாயத்தில் முஸ்லீம் என்கிற பெயர் வைத்திருக்கிறார்கள், எல்லோரும் சலாம் சொல்கிறார்கள், அதற்குரிய வேஷங்களை தரித்திருக்கிறார்கள். ஆனால்

0: இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் ரொம்ப தூரம் தோழர்களே, வேதனையோடு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். வியாபார சம்பந்தமான கணக்கு வரவு செலவு பார்ப்பதற்காக வேண்டி எனது தோழருடைய ஒரு வீட்டுக்கு சென்று வியாபாரத்தின் கணக்கு வரவு செலவு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் ஒரு பணியாளர் இருந்தார். போன உடனே சலாம் சொல்லி முகபத்தாக வரவேற்று தேநீர் எல்லாம் தந்து எங்களை அமர வைத்தார். இதே போல மகரிபுடைய நேரம், தொழுகையுடைய நேரம் வந்தது. நான் உதவி செய்துவிட்டு அவரை அழைத்து கேட்டேன், கிபிலா எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அவர் வெட்டன பதில் சொன்னார், அப்படி ஒரு பொருள் இங்கே இருப்பதாக தெரியல என்று சொன்னார். நான் கேட்டேன், பொருளா? அப்ப கிபிலா என்பது முஸ்லீம்கள் தொழுகைக்காக வேண்டி நிற்கிற திசை, அது எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அதுவா, நான் தொழுதா தானே தெரியும்னா. இதுதான் யதார்த்த முஸ்லீம்களுடைய நிலை தோழர்களே. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் என்று மேல்படிப்பு படிக்க வேண்டும் தனது மக்கள் என்பதற்காக வேண்டி பெரியோர்கள் பெற்றோர்கள் மிக கடுமையாக உழைத்து மக்களை எல்லாம் மேல்படிப்பு படிக்க வைக்கிறார்கள். பெற்றோர்கள் இறந்து போனால் ஜனாசா துளைய பள்ளிக்கு எடுத்து செல்லும் பொழுது மேல்படிப்பு படித்து பட்டங்கள் பல பெற்ற அந்த அமெரிக்காவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற மகன் அந்த ஜனாசாவிலே பங்கெடுக்கிறான். தந்தைக்கு ஜனாசா தொழுகை பள்ளிக்குள் நடக்கும் பொழுது வெளியே நிற்கிறான், கேட்டால் தொழ தெரியாது என்கிறான். தன் சமுதாயத்தின் நிலைமை. யாருக்கு மறுமை நம்பிக்கை? யாருடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை இருக்கிறது? சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள். எதை சொன்னார்களோ தன்னுடைய வாழ்வில் அதை கடைபிடித்தார்கள். எதை மக்களுக்கு போதித்தார்களோ அதை தன்னுடைய சொந்த வாழ்வில் பின்பற்றினார்கள். இங்கே நாம் குழுமி இருக்கிற நோக்கம் என்ன? போகிற பொழுது எல்லோருக்கும் 1000 ரூபாய் பணம் கிடைக்குமா? இங்கே அல்ல. எதற்காக வேண்டி இந்த கூட்டம்? இப்படி ஒரு கூட்டம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தப்பட்டு விட்டது என்று பெருமை அடிப்பதற்காக வேண்டி நடத்தப்பட்ட கூட்டமா? அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அரஃபா பெருவழியில் எல்லா மக்களையும் பார்த்து, நான் முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா என்று கேட்ட பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், எல்லாம் எத்தி வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹுவே நீ சாட்சி என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். மன் சுயில அன் இல்மின் ஃபக்கத்தமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஜாமின் மினன்னார். சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் யார் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தினுடைய கடிவாளம் போடப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நீங்களும் நானும் மறுமை நாளில் இதே போன்று அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த பாலத்தை கடந்து செல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வெற்றியாளர்களுடைய சபையில் இதே போன்றதொரு கூட்டம் நாம் எல்லாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். வம்தாஸுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மறுமை நாளில் கெட்டவர்களுடைய பட்டியலில் என்றைக்கு நாம் இடம் பெற்றுவிடக் கூடாது? நல்லவர்களுடைய அணி, சஹாபாக்களுடைய அணி, சகாபாக்களினுடைய வாழ்வை பின்பற்றிய மக்களுடைய அணி, முத்தக்கீன்களுடைய மணி, உயிர் தியாகிகளுடைய அணியில் நாமெல்லாம் மறுமை நாளிலே எழுப்பப்பட வேண்டும் என்பதற்கு இந்த குறிப்புகளை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன். தோழர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வில் நடந்த இனி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு உங்களுடைய கவனத்திலே எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சம்பவம்? தாயிடத்தில் மிக கடுமையாக போராடுகிறார். தாய் இஸ்லாத்தை ஏற்பதாகவே இல்லை. ஒரு நாள் பெற்ற தாயிடத்தில் அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து செவி கூசுகிற வார்த்தையால் பேசிவிடுகிறார். தாங்க முடியவில்லை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அழுது கொண்டே வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில். தோழரே, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனது தாய் இறந்து போனால் நரகத்திற்கு சென்று விடுவாள் மறுமை நாளில். ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறேன், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறேன், மன்றாடுகிறேன், போராடுகிறேன், தினந்தோறும் அவரிடத்திலே நான் போர் புரிகிறேன் யார சூழல்லாம். எனது தாய் இஸ்லாத்தை ஏற்பதாக இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? உங்களையே ஏசி விட்டார்கள் யார சூழல்லா. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எனது தாய் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், அபு ஹுரைராவின் தாயாருக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அழுகையை நிப்பாட்டிவிட்டு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்களாம். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய உள்பகுதி தாளிடப்பட்டிருக்கின்றது. அபு ஹுரைராவின் காலடி சப்தத்தை கேட்ட உள்ளிருக்கிற தாய் சொன்னால், அபு ஹுரைரா வெளியவே நில் என்றாள். சிறிது நேரம் பொறுத்து
1: கதவு திறக்கப்பட்டது. அபூ ஹுரைரா அவருடைய கண்ணை அவராலே நம்ப முடியவில்லை. தாய் குளித்து விட்டு புத்தாடை அணிந்து வந்தேன் என்று சொன்னால், மகனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சந்தோஷம் தாங்காமல் அபூ ஹுரைரா அவர்கள் மீண்டும் அழுது கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார்கள். அபூ ஹுரைராவை என்ன காரணம், யா ரசூலுல்லாஹ் எனது தாய் நீங்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எனது தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விட்டார்கள், சந்தோஷத்தால் அழுது கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் மீண்டும் இந்த அடியானுக்காக, அல்லாஹ்வுடைய இந்த அடியானுக்காக மீண்டும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த உலக மக்கள் எல்லாம் என்னையும் எனது தாயையும் நேசிக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ், நாங்களும் அவர்களை நேசித்து அவர்களும் எங்களை நேசிக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ், எனக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹுவே உனது சிறிய இந்த அடியானை மக்களும் நேசித்து மக்களை அவர்களும் நேசித்து அவர்களை இவரும் நேசித்து உலகத்தில் வாழ ஏற்பாடு செய்ய அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற நபிமொழியை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக நாம் பார்க்கிறோம். இதில் என்ன படிப்பினை நமக்கு, நமக்கு என்ன படிப்பினை? நம்முடைய குடும்பத்தில் தாய் ஒரு வழி, மகன் ஒரு வழி. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி ஒரு வழி, நம்முடைய வழி ஒன்று. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரிகளுடைய வழி, நம்முடைய வழி ஒன்று. என்றைக்காவது இதே நிலையில் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் மரணித்தால் மறுமை நாளில் நரகத்திற்கு செல்வாளே என்கிற ஒரு கவலை என்றைக்காவது நம்முடைய வாழ்வில் வந்ததுண்டா தோழர்களே? நாம் மரணித்து நரகத்திற்கு மறுமை நாளில் சென்றால் நம்முடைய நிலை என்ன என்று யோசிக்கவே நமக்கு நேரமில்லை. எங்கே பிறரை பற்றி யோசிக்கவா? நம்மை பெற்று வளர்த்திய நம்முடைய தாய், சிரமத்தை பார்க்காமல் நம்மை வளர்த்திய நம்முடைய தந்தை, நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்பு கொண்டுமா தோழர்களே? கொஞ்சம் நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள். நாம் வளர்த்தி ஆளாக்கிய, பாசத்தை பொழிந்து வளர்த்தி ஆளாக்கிய நம்முடைய மக்கள் நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்பு கொண்டுமா தோழர்களே? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு சம்பவத்தை சொல்லவா? அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுமை நாளில் அவருடைய கண் எதிரே ஆஜர் நரகத்திலே தூக்கி வீசப்படுவதை பார்த்து அலங்கோலப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தந்தை அல்லவா, கோயில் பூசாரியாக பொம்மைகளை வழிபடுகிற ஒரு கோயில் பூசாரியாக உலகத்தில் அவர் இருந்தாலும் மறுமை என்று வரும் பொழுது நரக தீக்கடங்கள் அல்லாஹு தூக்கி வீசுகிற பொழுது பார்த்து அழுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறை நிராகரிப்பாளர்களை பற்றி பேசாதே என்று அல்லாஹ் கடுஞ்சொல்லை பயன்படுத்துவான் மறுமை நாளில். அபூ ஹுரைராவுடைய வாழ்க்கையிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தோழர்களே? என்ன பாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம்? தாய்க்காக வேண்டி அழுதிருக்கிறார், தந்தைக்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய தந்தை, அந்த கண் தெரியாத அந்த தந்தை அந்த மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தூக்கி வரப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்களே, சொல்லியிருந்தால் நாம் போய் உன்னது தந்தையை பார்த்திருப்பேனே, வயோதிக காலத்தில் ஏன் அவரை இங்கே தூக்கி வந்தீர்கள் என்று கேட்டால், இருக்கட்டும் யார சொல்லலாம், இருக்கட்டும், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்க அபூபக்கர் சித்திக் அவருடைய தந்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார், கரம் பிடித்து தழுகிறார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம் கேட்டால் அதிர்ந்து போய் விடுவீர்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனது தந்தை உங்களுடைய கரம் பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிற இந்த கரத்தில் நீங்கள் அழுதீர்களே, நீங்கள் அழுதீர்களே, உங்களுடைய பெரிய தந்தைக்காக வேண்டி, அபூ தாலிஃபுக்காக வேண்டி சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் அழுதீர்களே, அந்த அபூஹரபுனுடைய அபூ தாலிஃபுடைய கரம் எனது தந்தையினுடைய கரத்திற்கு பதில் உங்களுடைய கரத்தில் இருந்திருக்க வேண்டும் என நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். இதுதான் அவருடைய அழுகைக்கெல்லாம் காரணம். அவர்களுடைய அழுகைக்கெல்லாம் காரணம் ஹிதாயத்திற்காக வேண்டி அழுவார்கள், அமல்களுக்காக வேண்டி அழுவார்கள், அமல்கள் பாலாய் போய்விடுமே என்பதற்காக வேண்டி அழுவார்கள், தந்தைக்கு இதாயத்து கிடைக்கவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், தாய் நேர்வழி வரவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், பெற்ற மக்கள் இஸ்லாத்தை விட்டும் தடம் புரண்டு போய் விடுவார்களோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள், மறுமை நாளில் நம்முடைய குடும்பத்தை விட்டும் நமது மகன் போய் விடுவானோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள். எல்லாம் மறுமை நாளில் அன்பர்களே, மறுமை நாளில் எல்லாம் அந்த மக்களுடைய மறுமை நாளினுடைய ஏக்கங்கள். மறுமை நாளில் நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நாளில் நமக்கு கிடைப்பாரா? இது ஒரு தோழருடைய கஷ்டம், ஒரு சங்கடம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார் யார் ரசூலல்லாஹ், வீட்டுக்கு சென்றேன், உணவருந்து விட்ட நான் ஓய்வெடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? எனக்கு முன்னால் நீங்களோ உங்களுக்கு முன்னால் நானோ மரணித்தால் மறுமை நாளில் எனது நிலை என்ன யார் ரசூலல்லாஹ்? அல்லாஹ் என்னை நரகத்திலும் உங்களை சொர்க்கத்திலும் போட்டால் பிரிந்து விடுவோமே, அல்லது உங்களோடு சேர்ந்து மார்க்க பணி ஆற்றிய காரணத்தினால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையே தந்தாலும் சொர்க்கத்தில் நபிமார்களாகிய நீங்கள் எல்லாம் உன்னதமான இடத்தில் இருப்பீர்கள், அப்பொழுதும் சொர்க்கத்திலே நான் பிரிந்து விடுவேனே யா ரசூலல்லாஹ். மறுமையில் உங்களை உங்களோடு இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அழுகிறார்கள் சௌமான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், உமன் யுத் இல்லாஹ வர் ரசூல் உலாயிக்க மஅல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு சுகதாக்களோடு சித்திக்கின்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னவுடன் அழுகையை நிப்பாட்டினார்கள். நாமும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் தானே. அல்லாஹுவே சொர்க்கத்தில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கிற வாய்ப்பை தாயல்லா என்று பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே, நம்மில் எத்தனை பேர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை மறுமை நாளில் பார்க்க வேண்டும் என பிரார்த்தனை செய்திருக்கிறோம், அவரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே. அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மறுமையை நம்பிய ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்வு எப்படி மாறி இருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் 24வது அத்தியாயத்தின் 22வது வசனம். வசனத்தை நான் வாசிப்பதற்கு முன்னால் சிறிய ஒரு பின்னணியை சொல்லுகிறேன். இது எப்பொழுது இறக்கப்படுகிறது என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்களின் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்தப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிகுந்த மனவேதனைக்கு அடைந்த நேரத்தில் இந்த ஆயத் இறக்கப்படுகிறது. அந்த அவதூறு சம்பவத்தில் மிஸ்தக என்கிற ஒரு நபித்தோழர், பத்ரு போரில் பங்கெடுத்த ஒரு நபித்தோழரும் அந்த அவதூறு சம்பவத்திற்கு ஆளாகி ஏதோ கொஞ்சம் வேண்ட விரும்பாத ஒரு சில வார்த்தைகளை அவரும் பேசுவதாக அபூபக்கர் சித்திக் அவருடைய செவிகளிலே வந்து விழுந்து விடுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வீட்டிலே வளர்ந்தவர் அன்றைக்கு மிஸ்தக். மிஸ்தக் அவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்து பத்ரு போரில் பங்கெடுத்து ஹிஜ்ரத்து செய்த ஒரு தோழர் மட்டுமல்ல, பத்ரு போரில் பங்கெடுத்த ஒரே காரணத்திற்காக வேண்டி தனது பொருளாதாரத்தை எல்லாம் அவ்வப்பொழுது வாரி வாரி வளர்ந்து வளர்த்து ஆளாக்கி கொண்டிருந்தவரை மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் இந்த காரியத்தில் ஈடுபட்டவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்களால் தாங்க முடியவில்லை. நியாயம்தானே? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் ஊரார் பேசுவதற்கும் நம்ம ஊட்டி வளர்த்த மனிதன் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படித்தானே? ஊரில் உள்ளவர்கள் பேசுகிற பொழுது அப்படி அல்ல என்று பதில் சொல்ல முழு உரிமையும் கடமையும் படைத்திருக்கிற மிஸ்தக் அவர்கள் எனது மகளின் மீது இப்படிப்பட்ட ஒரு பழியை பேசுகிற அணியில் இருந்து விட்டாரே என்பதற்காக வேண்டி அவர் எடுத்த அதிகபட்ச முடிவென்ன? அல்லாஹுமே சத்தியமாக இனி மிஸ்தகுக்கு நான் எந்த உபகாரமும் செய்ய மாட்டேன் என்றார். சொல்லுவதற்கு 1000 காரணம் உண்டு அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு. காரணம் என்ன? தனது மகள் மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, உலக மக்களுக்கெல்லாம் தாய், எப்படி நீ பேசலாம்? இது ஒரு பைசா கூட உனக்கு தர முடியாது என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தார். அல்லாஹ் உடனே ஒரு ஆயத்தை இறக்குகிறான். ஏழைகளுக்கும் முஹாஜிரிகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிந்தவர்களுக்கும் நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று வசதி படைத்த கண்ணியமான உங்களில் யாரும் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் மன்னித்து விடுங்கள். யாரை மன்னிக்க சொல்கிறான்? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது களங்கம் கற்பித்த மிஸ்தக் அவர்களுக்காக வேண்டி, அபூபக்கர் சித்திக் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைக்காக வேண்டி அபூபக்கர் அவர்களுக்கு மறைமுகமாக அல்லாஹ் சொல்கிறான், பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உடனே தன்னுடைய நிலையை மாற்றிக் கொண்டார்கள். அல்லாஹுமே சத்தியமாக நான் மிஸ்தகுக்கு மீண்டும் நான் உதவி செய்வேன் என்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்ட பெரும் தன்மையை உருவாக்கிய நம்பிக்கை இந்த மறுமை நம்பிக்கை. நம்பிக்கை ஆழமாக உள்ளத்திலே பதிந்தால் பழி வாங்குகிற உணவு உள்ளத்திலே இருக்காது, குரோதம் உள்ளத்திலே இருக்காது, கெட்ட எண்ணங்கள் உள்ளத்திலே இருக்காது. மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற மனோப்பாங்கை உருவாக்கும் அந்த மறுமை நம்பிக்கை என்பது அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும். நம்மிடத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் பெருமழையாக்கி அதை வேண்டா விவாதமாக்கி மக்கள் மன்றத்திலே அசிங்கப்படுத்துகிற ஒரு போக்கு இன்றைக்கு உண்டு. யாரும் மலக்குகள் அல்ல, எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் பிறருடைய கண்ணியம் என்பது மிக மிக முக்கியமானது. கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். பிறரை மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிற குரோத உணர்வு ஒரு முஸ்லீமுக்கு வரவே கூடாது. அது மறுமையை நம்புகிற மக்களுக்குரிய நடவடிக்கை அல்ல என்பதை இந்த சம்பவத்திலே இருந்து நாம் பார்க்கிறோம். தோழர்களே, அன்பானவர்களே, மறுமையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு திருக்குறானிலே சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள் தெரியுமா? புகாரி என்கிற முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5678 நபிமொழி. அல்லாஹ் ஒரு அடியானை அழைப்பானாம், தனக்கு அருகிலே வர சொல்லுவானாம். அல்லாஹ் கேட்கிறான், உன்னை நான் உலகத்தில் கண்ணியப்படுத்தி உனக்கு நான் தலைமைத்துவத்தை தந்தேனா என்று அல்லாஹ் கேட்பானாம். ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு அழகான துணைவியரை நான் ஏற்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு நான் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் செல்வ செழிப்புகளையும் உனக்கு நான் தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு பேர் செல்வம் போர் செல்வங்களை எல்லாம் உனக்கு நான் வசப்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ். கடைசியில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த நாளை என்னை நீ சந்திப்பா என்று நீ நம்பி வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். இல்லை யா அல்லாஹ் என்று பதில் சொல்கிறான். உலகத்தில் என்னை மறந்ததைப் போல இந்த நாளில் உன்னை நான் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுவானே, என்னை மறந்தவர்களை, என்னை மறந்தவர்களை, இந்த நாளை மறந்தவர்களை நானும் இந்த நாளில் மறந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானே. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 36வது அத்தியாயத்தின் 35வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இறுதியாக வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சிந்தனைகளில் அந்த ஒரு வசனத்தை இறுதியாக எடுத்துச் சொல்லி எனது உரையை முடிவுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். தோழர்களே, மறுமையினால் தீர்ப்பு சொன்ன பிறகு நரக வேதனை தாங்க முடியாமல் நரகத்திலே கிடக்கிற ஒரு சாரார் அல்லாஹுவை அழைத்து அபயக்குரல் எழுப்புகிற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் ஐரல்லதி குன்னா நஅமல். அல்லாஹுவே, நரகத்திலிருந்து எங்களை நீ வெளியாக்கியா அல்லாஹ், அப்படி வெளியாக்கினால் நான் தீயதை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நல்லதை மட்டுமே செய்வேன் யா அல்லாஹ். அருவருக்கத்தக்க அசிங்கமான கேவலமான உனது கோபத்தை சாபத்தை தட்டி எழுப்புகிற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நான் நன்மையை செய்வேன் யா அல்லாஹ். ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற பதில், அவலம் நுஅம்மிர்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் தஜக்கர வஜாஅக்கு முன்னதீர். உனக்கு நான் வாழ்க்கை தந்தேன், உன வாழ்நாளை உனக்கு நான் தந்தேன். இரவில் தவறு செய்தால் பகலில் திருந்துவாய், இன்றைக்கு தவறு செய்தால் நாளை திருந்துவாய், பகலில் தவறு செய்தால் இரவில் திருந்துவாய் என்று ஆயுள் காலம் முழுக்க உனக்கு நான் ஆயுள் காலத்தை தந்தேனா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் உனக்கு இந்த நாளை குறித்து சொன்னார்களா? வேண்டுமானால் ஒரு சத்திய பிரமாணம் இந்த இடத்திலே நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹுவே, இந்த திடலுக்கு வருவதற்கு முன்னால், இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னால் எனது வாழ்வு எப்படி இருந்தாலும் இனி ஒரு காலம் நான் அல்லாஹுக்கோ அல்லாஹுடைய ரசூலுக்கோ மறுமையை பயந்தோ அல்லாஹுவை பயந்தோ ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். நீ ஏவிய காரியத்தை நான் நிறைவாக சக்திக்குட்பட்டு நான் செய்வேன் யா அல்லாஹ். பெரும் பாவங்களை எனது வாழ்வில் நான் செய்திருந்தாலும் இந்த திடலோடு அல்லாஹுவே இதோ இருந்து கரம் ஏந்தி நான் உன்னிடத்தில் வாக்கு தருகிறேன், உன்மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹுவே இனி எந்த பாவத்திலும் ஈடுபட மாட்டேன், மறுமையை பயந்து நடப்பேன், நான் மட்டுமல்ல குடும்பம் குடும்பமாக அல்லாஹுவே நாங்கள் மறுமையை நினைவு கூறுவோம் என்று உறுதி பிரமாணம் எடுத்தால் ரெண்டு நாள் நாம் சிரமப்பட்டு இங்கே வந்த மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நிச்சயம் நமக்கு பயனுள்ளதாக அமையும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தானை நம்மை விட்டும் தூரமாக்கி அருள் செய்கிற பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மலக்குமார்களை நமக்கு நெருக்கமாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறுமை நாளில் விசாரணைக்கே அந்த பாவங்கள் வராத அளவுக்கு உலகத்திலேயே அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு உத்தம சஹாபாக்களோடு சொர்க்கத்து வாசிகளோடு உன்னதமான இடத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் இந்த மாநாட்டுக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் இகலாசாக உழைத்த அனைத்து நல்லுள்ளம் படைத்தவர்களையும் அல்லாஹ் மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
2: தயவு செய்து யாரும் மண்டபத்தை விட்டு எழுந்து செல்ல வேண்டாம் என்று ஆரம்பமாக கேட்டுக்கொண்டு இதுவரை உரை நிகழ்த்திய சகோதரர் அய்யூப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கே வாசிக்கப்பட இருக்கின்றன. தயவு செய்து யாரும் அகன்று செல்லாமல் முழுமையாக பங்கெடுக்கவும். அந்த தீர்மானங்களை வாசிப்பதற்காக நாம் அழைப்பது உண்மை உதயத்தின் ஆசிரியர் அஷேக் எஸ்.எச்.எம். இஸ்மாயில் சலபி அவர்களே.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமியாவினுடைய 6வது தேசிய மாநாடு என்பது அந்த மாநாட்டினுடைய முத்தாய்ப்பு நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கு வாசிக்கப்படுகிறது. அனைத்து சகோதரர்களும் அவசியம் இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசித்து முடிந்து துவாவுடன் கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசிக்கப்படுகின்ற போது அந்த தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை தெரிவிக்கும் முகமாக அனைவரும் அல்லாஹு அக்பர் என தக்பீர் முழங்கி உங்கள் அங்கீகாரத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழங்கக்கூடிய இந்த தக்பீர் முழக்கம் கொழும்பு கோட்டை முதல் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளும் ஒழிக்க வேண்டும் என்று முதலில் கேட்டுக்கொள்கிறேன். மாநாட்டு தீர்மானம் 1வது தீர்மானம், அநீதிகளிலெல்லாம் மிகப்பெரிய அநீதியாகிய சிறுக்கை ஒழித்து தொகுதியை நிலைநாட்ட அனைவரும் பாடுபட வேண்டும் என்று மாநாடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. நீங்கள் அதை அல்லாஹு அக்பர். முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிதுஅத்துக்களையும் மூட நம்பிக்கைகளையும் ஒழித்து அநாச்சாரங்களையும் தவறான நடவடிக்கைகளையும் ஒழித்து தூய இஸ்லாத்தை நிலைநாட்ட நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. இஸ்லாத்தின் பெயரில் பிரிந்து கிடக்கின்ற இச்சமுதாயம் அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. வட்டி, வரதட்சணை, மது, சூது, கொலை, கொள்ளை, ஆபாசம், விபச்சாரம், சிறுவர் துஷ்பிரயோகம், போதை பொருள் பாவனை போன்ற பெரும் பாவங்கள் இருந்து விலகி வாழ வேண்டும் எனவும் அனைவரையும் இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. பல்லின சமுதாயங்கள் வாழும் இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் மாற்று மத சகோதரர்களோடு நீதமாகவும் நியாயமாகவும் முன்மாதிரியாகவும் மனித நேயத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அவர்களது இருப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அனைத்து முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தி வணக்கஸ்தலங்களை உடைக்கும் அல்லது அவற்றுக்கு எதிராக செயல்படும் சமூக துரோகிகளுக்கு எதிராக இலங்கை அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. முஸ்லிம்கள் தம் உயிரிலும் மேலாக மதிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக சினிமாவை தயாரித்த பட தயாரிப்பாளரையும் அதற்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கும் அமெரிக்காவையும் அதன் முன்னோட்டத்தை வெளியிட்ட யூடியூப் இணையதளத்தையும் இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. இதேவேளை இத்திரைப்படத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் புத்த சாசன அமைச்சை இம்மாநாடு பாராட்டுவதுடன் நன்றியுடன் நினைவு கூறுகிறது. கொள்கை சகோதரர்கள் அனைவரும் சகோதரத்துடனும் புரிந்துணர்வுடனும் செயல்பட வேண்டும் எனவும் ஏனையோர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் எனவும் இம்மாநாடு கோருகிறது. பகுத்தறிவை கொன்று குர்ஆன் சுன்னாவை குறை காண்போர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வஹி என்கிற வேத வெளிப்பாட்டின் அடிப்படையிலே எமது கொள்கைகள், எமது நடவடிக்கைகள், எமது வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இம்மாநாடு சகோதரர்கள் அனைவரையும் உறுதியுடன் வேண்டிக் கொள்கிறது.
4: அல்லாஹ் அக்பர் மாஷா அல்லாஹ்

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا زدنا علما وفهما وأنت خير الحاكمين. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்வோம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இணை வைப்பின் விபரீதங்கள். இது அவ்வப்போது நம்முடைய சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அவ்வப்போது என்பதை விட எப்போதுமே சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு செய்தி. இஸ்லாமியர்களாகிய நாம் நமது வாழ்க்கை என்பது வஹியோடு, வஹி என்றால் என்ன, இறை செய்தியோடு பின்னி பிணைக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை. நமது வாழ்க்கைக்கும் பிறரது வாழ்க்கைக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசமே நாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மார்க்கமாக வழங்கப்பட்டதோ அருளப்பட்டதோ அவைகளின் படியே வாழ வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். இப்படித்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை எதை கொண்டு நாம் புரிந்து கொள்வது? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. புரட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், பெரும் தலைவர்கள், சமூகத்திலே எழுச்சிகளை ஏற்படுத்தியவர்கள், அல்லது விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், ஆன்மீகவாதிகள், இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இவங்க லைஃப் பத்தி ஒரு லைன்ல சொல்லு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். இப்படிதானே, உதாரணமா தந்தை பெரியார் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாறு பத்திலாம் நம்ம பெருசா பேச முடியாது. அவரை பத்தி ஒரு லைன் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நாத்திகவாதி. அது ஒரு வார்த்தை, ஒரு லைன் தான் சொல்லணும்னா. அவர் வந்து என்ன செஞ்சாரு, இருக்கும் போதெல்லாம் மூட நம்பிக்கையை எதிர்த்தாரு. அப்படிதானே, மூட நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கையின் பேரில் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் அப்படி சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொருத்தர், இப்போ அப்துல் கலாம் ஒருத்தர் வாழ்ந்தார், அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? அவர் அணு விஞ்ஞானி. ஏன் அவர் ஜனாதிபதியா இருந்தார அது நம்ம சொல்லுவோமா? அது பெருசா நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன், அது அவரு எப்படி அவரே எதிர்பார்க்காம ஆறாரு போனாரு, அவ்வளவுதான். அவரை பற்றி ஒரு லைஃப், ஒரு லைன் நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு அணு விஞ்ஞானியாக இருந்தார், வாழ்க்கையில விஞ்ஞானத்திற்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், என்ன சொல்லணும்? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தூதுவராக அனுப்பப்பட்டு இணை வைப்பை எதிர்த்து அல்லது இணை வைப்பை ஒழித்து அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற தௌஹீதை என்ன செஞ்சாங்க, பரப்பினார்கள், போதித்தார்கள், பிரகடனப்படுத்தினார்கள், ஏற்றி வைத்தார்கள், எடுத்து சொன்னார்கள். இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கை. அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையோடு நமது வாழ்க்கையை நம்ம வந்து டை அப் பண்ணி சம்பந்தப்படுத்தி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம வாழ்க்கையில தலையாய விஷயம் என்னது, அல்லாஹுவை இணை வைக்காமல் வணங்க வேண்டும், அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி ஓர்முகப்படுத்தி வணக்க வழிபாட்டில் வணக்க வழிபாட்டை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவனை என்ன செய்யணுமோ வணங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தௌஹீத் என்றும் ஷிர்க் என்றும் சமூகத்திலே பேசப்படும் போது பலரும் என்றால் பெரும்பான்மையானவர்கள் அதை விரும்புவதில்லை. விரும்புவதில்லை என்பதை விட ஏன் நீங்க இன்னும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்று அவர்களுடைய சிந்தனை போவதை பார்க்கலாம். இதற்குத்தான் நான் கடந்த கூட்டத்திலே ராக்காவில் வைத்து நடக்கும் தர்பியா நடந்ததுல நம்ம ஒரு விளக்கம் சொன்னோம். எல்லாரும் நீங்க யார் யாரெல்லாம் அந்த ராக்கா தர்பியால கலந்துகிட்டீங்க, அங்க சொன்னதே எங்கேயும் சொன்னாரு நீங்க சொல்லக்கூடாது. சரி, ரெண்டு பேர் தான் இருந்தீங்க, அதனால நீங்க தைரியமா சொல்லலாம். மூணு பேரா, பரவாயில்ல. சரி, அங்க என்ன சொன்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அந்த அரபு நாட்டில் இருக்கிறோம்ல, அங்க சவுதியில, இந்த சவுதியில் இன்னும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் எல்லா பள்ளிகளிலும் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? அவங்க என்ன மொழியில எடுக்கிறாங்க? அரபி மொழியில எடுக்கிறாங்க. யாருக்காக எடுக்கிறாங்க? அரபிகளுக்கு. அரபிகள்னா அதுல மேக்சிமம் யாரு? சவுதிகள். அப்படிதானா? இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தான் யாரு, ஈஜிப்சியன்ஸ், இந்த மாதிரி நம்ம அதர் நேஷனாலிட்டிஸ் ஆக இருக்கக்கூடிய அரபுகள் எல்லாம் கொஞ்சம் தான், சரியா? அதுவும் பெரும்பாலும் இந்த அரபு மஷாயிகமார்களுடைய வகுப்புகள் எங்க நடக்குது, எந்த பள்ளிகள்ல நடக்கும்னா, பெரும்பாலும் சவுதிகள் எங்க இருக்கிறாங்களோ தொழுகிறாங்களோ அந்த பள்ளிகள்ல தான் நடக்கும். இப்ப நீங்க ஜுபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷேகுமார்களுடைய தர்சு பெரும்பாலும் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியல் சிட்டியில உள்ள அந்த ஹை ஃபாரூக், ஹை அந்தலுஸ், ஹை நஜித், அந்த அந்த உள்ள ஃபுல்லா யார் தான் இருப்பா? பெரும்பாலும் சவுதிகள் தான் இருப்பாங்க. ஜாமி இப்னு அப்பாஸ், ஜாமி உமர் அல் ஃபாரூக், இப்படி நிறைய பெரிய பெரிய ஜாமி, ஜாமின்னா பெரிய ஜும்மா பள்ளிகள் இருக்கு, அங்கதான் நடக்கும். அங்க பெரும்பாலும் யாரு கலந்துக்குவானா? சவுதிகள் தான் கலந்துக்கிறாங்க. என்ன கிதாப் வச்சு இவங்க அந்த மக்களுக்கு தரிசு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் கிதாபு தௌஹீத், அல் உசூலு ஸலாசா, மூன்று அடிப்படைகள், தௌஹீதினுடைய விளக்கம், நான்கு சட்டங்கள், அதே போன்ற ரியாபு சாலிஹீன், அதுல வரக்கூடிய தௌஹீத் சம்பந்தப்பட்ட பாடங்கள், இதே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் என்ன செய்தேன், ரொம்ப நாளா நான் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், இவங்க தௌஹீத பத்தி சொல்றது சந்தோஷம் தான், ஆனா இந்த மக்களுக்கு அது தேவையா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. ஏன்னா அவங்க என்ன பண்றது இல்ல, நம்ம ஊர் மாதிரி தர்கா இங்க இருக்கா? நம்ம ஊர்களில், அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல ஷிர்கின், அதாவது இஸ்லாமிய சமூகம், மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள். ஏமா பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருங்க, பெண்கள் பகுதியில் அமைதியா இருங்க, சரியா? அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்முடைய ஊர்களில் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்கிறதோ, என்னென்ன அட்டூழியங்கள் நடக்கிறதோ, இணை வைப்பான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ, அவைகளெல்லாம் பெரும்பாலும் இல்லை என்பதை விட மேலோட்டமாக நாம் பார்க்கும் போது அறவே இல்லை. இங்க வந்து யார் இறந்தாலும் எல்லோரும் புதுமைய வாடியில் தான் என்ன செய்யப்படுறாங்க, அடக்கம் செய்யப்படுறாங்க. யாருடைய கபரும் இங்கே வந்து கண்ணியம் கொடுக்கப்பட்டு பார்க்கப்படுவதில்லை. யாருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒவ்வொரு வருடமும் விமரிசையாக கொண்டாடப்படுவதோ அல்லது துக்கங்கள் அனுஷ்டிக்கப்படுவதோ இல்லை, சரிதானா? பச்சை நிறத்தில் கொடிகளையோ, பச்சை நிறத்தில் ஜெண்டாக்களையோ, பச்சை நிறத்தில் போர்வைகள் போர்த்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் பார்ப்பதில்லை, அப்படிதானே? ஆனாலும் இங்க என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இணை வைப்பு என்றால் என்ன, இணை வைப்பினுடைய வகைகள் என்ன, எதெல்லாம் இணை வைப்பு, அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்வது, அல்லாஹ் அல்லாஹ்வர்களுக்காக நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது தவக்குல் வைப்பது, இப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஒரு ஷேக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் இதை பத்தி. எங்க இப்ப எங்க ஊர்ல நாங்க தௌஹீத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா, எங்க ஊர்ல அதுக்கு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? முஸ்லீம்களாகவே இருந்தாலும் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களாக இருப்பதில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலிகிடுகிறார்கள். திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த தர்காக்களை வளம் வருகிறார்கள், சரியா? படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கவில்லை என்றால், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், ஏதேனும் தர்காக்களுக்கு சென்று என்ன செய்யறாங்க, நேர்ச்சைகள் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான குளறுபடிகள் எங்க சமூகத்தில் இருக்குது. அதனால தௌஹீதை பற்றி பேச வேண்டிய, ஷிர்கை பற்றி பேச வேண்டிய, கபர் வழிபாட்டை பற்றி பேச வேண்டிய, இணை வைப்பின் விபரீதங்கள், இணை வைப்பின் வகைகளை பற்றி பேச வேண்டிய தேவைகளும் அவசியங்களும் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு. அதுக்கு அவங்க ஷேக் நிறைய சில குரான் ரீதியான ஆதாரங்களையும் சொன்னாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வகுப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா நீங்க வந்து குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வரக்கூடிய அந்த சம்பவத்துல அந்த வசனத்தை சொல்கிறார். இது ஹதர யாக்கூப் அல் மௌத் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் சம்பவித்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய வாரிசுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, தன்னுடைய மகன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நஅபுது இலாஹக இலாஹ ஆபாயிக்க அப்படின்னு வரும். உங்களது இறைவனான, உங்களது மூதாதையர்களின் இறைவனான, இப்ராஹிம் நபியின் இறைவனான, இஸ்ஹாக் நபியின் இறைவனான, இப்படி ஒரே இறைவனான அல்லாஹ்வே நாங்கள் வணங்குவோம், அல்லாஹ்வுக்கு இணைகள் வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு, ஒரு நபி, அதுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து பொறுத்த உங்களுக்கு தெரியும் அவரும் நபி, அவருடைய தந்தையாரும் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா யாரு, டெக்னிக்கலா டவுட் வருது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனார் யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி நான்கு தலைமுறையாக நபியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி, யூசுப் நபி, இப்படி நான்கு தலைமுறைகளாக நபிமார்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சந்ததிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு வாப்பா இறை தூதர் எல்லாமே இருந்திருக்கிறேன், இப்ப எனக்கு மரணம் வரப்போகிறது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள், எதை வணங்க போகிறீர்கள் கேட்கிறேன். அப்ப இணை வைப்பு என்பது எவ்வளவு பெரிய விபரீதமான ஒரு விஷயம் என்றால், நபிமார்கள் கூட என்ன செய்யவில்லை, தங்களுடைய வாரிசுகளிடத்திலே கூட அவர்களுக்கு அச்சமற்றி இருக்க முடியவில்லை. ஏன்னா அது எந்த வகையிலாவது உள்ளே வந்துவிடக் கூடாது, ஏனென்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறதே வேறு எல்லா பாவங்களையும் விட அது மோசமானதாக இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தை எடுத்து சொன்னார். அதே மாதிரி இன்னொரு வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீத் அப்படின்னு நம்ம சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடாமல் இருக்க முடியாது. எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இணை வைப்பை எதிர்த்து பேசியிருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அந்த பிரச்சார பாணி, பிரச்சார யுக்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீதுக்கு கொடுத்த முக்கியத்துவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இணை வைப்பை எதிர்த்த பாங்கு மிகவும் அசாத்தியமானது. பெத்த தந்தையே என்ன செய்யறார், அவர் எதிர்க்கிறார், சொந்த சமூகத்தை எதிர்க்கிறார், ஆட்சியாளரை எதிர்க்கிறார், தனி நபராக எல்லா சிலைகளையும் அடித்து உடைக்கிறார். சூரியன், சந்திரன், இப்படி அல்லாஹ்வின் பிரம்மாண்ட படைப்புகளாக இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் எதற்குமே வணங்குவதற்கு தகுதி இல்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை ஓங்கி உரைக்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை குர்ஆன்ல வருது, வஜ்னுபினி வ பனிய அன்நஅபுதல் அஸ்னாம், வஜ்னுபினி வ பனிய அன்நஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. ஏன் அவங்க எல்லாம் கேட்கணும், சிலைகளை உடைச்சி தௌஹீதான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் தன்னை சுற்றிலும் எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது, நடந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் ஒரு தீவிரமாக இருந்து அந்த பிரச்சாரத்தில் யாருமா, அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுமா, அந்த குழந்தை யார் கொஞ்சம் அப்படி வெளியே கொஞ்ச நேரம் வச்சு பிள்ளைய வச்சு விளையாடுங்கம்மா, இந்த பிள்ளை விளையாடுதோ அது மீன் அழுகுதோ, சரியா? அப்போ இப்படி இவ்வளவு தீவிரமாக இணை வைப்பை எதிர்த்து தௌஹீதை எடுத்து பேசிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் என்ன செய்யறாங்க, இணை வைப்பை பயப்படுறாங்க. வஜ்னுபுனி வ பனிய அன்அபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. இந்த வசனத்தை போட்டார். அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், மத்த இறை தூதர்கள் எல்லாம் இணை வைப்பை எதிர்த்தார்கள், ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் முடிவு எப்படி இருந்ததென்றால், அவர்கள் இந்த பூ உலகை விட்டு, பெருமானாரின் புனித உடல் இந்த பூ உடலை விட்டு அல்லது பூ உலகை விட்டு பிரியும் போது ஒட்டுமொத்தமாக இணை வைப்பை சாய்த்து விட்டு ஏகத்துவத்தை சாதித்து விட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு சாய்கிறார்கள். ஆமாவா இல்லையா? காபத்துல்லாவிலே இருந்த 360 சிலைகளும் அப்புறப்படுத்தப்பட்டு, அப்புறப்படுத்தப்பட்டதோடு மாத்திரமில்லாமல் முஷ்ரிக்கிகள் யாரு, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய எல்லாரும் ஜசீரத்துல் அரபு என்கிற இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டு, இணை வைப்பு இல்ல, இணை வைப்பாளர்களும் இல்ல, ஒட்டுமொத்தமா மக்காவையும் மதீனாவையும் தூய்மைப்படுத்தி எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தினாங்கன்னா கியாமத் நாள் வரைக்கும் முஷ்ரிக்குகள் இதற்குள்ளே வர முடியாது என்கிற அளவிற்கு தன்னுடைய பிரச்சார மண்ணை, தன்னுடைய பிரச்சார களத்தை தூய்மைப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன? اللهم اني اعوذ بك ان اشرك بك فيما اعلم واستغفرك فيما لا اعلم. اللهم اني اعوذ بك ان اشرك بك فيما اعلم واستغفرك فيما لا اعلم. இறைவா, நான் அறிந்து உனக்கு இணை வைப்பதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அறியாமல் இணை வைப்பதிலிருந்து உன்னிடத்திலே மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாவுடைய தூதர் என்ன இணை வைப்பை செஞ்சிட போறாங்க? நவுது பில்லா, அல்லாவுடைய தூதர் இணை வைப்பை செய்வாங்களா? ஆனா அல்லாவுடைய தூதர் செஞ்சிட்டு நம்ம கிட்ட இந்த துவா செய்ய சொன்னாங்க. இது நீங்கள் வந்து இணை வைப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைன்னு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க நுஷ்ரிக்க பிக்க ஃபீமா அஅலமு வஸ்தக்ஃபிருக்க ஃபீமா லா அஅலமு. ஒவ்வொருத்தரும் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணணும். கட்டாயம் உங்களுடைய அன்றாட பிரார்த்தனைகள் இதை நீங்க சேர்த்துக்கணும். அர்த்தம் என்ன? இறைவா, நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், நான் அறியாத நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். இப்படி அல்லாஹ் இதெல்லாம் எடுத்து காட்டுறார். காட்டிட்டு அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னார். இப்ப நாங்க இங்க சவுதி அரேபியாவில இஸ்லாமிய மக்களாக மட்டுமே வாழ்ந்தாலும், அதுவும் இஸ்லாமிய மக்களாக மட்டும் இவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்வதை தாண்டி இன்னொன்றையும் நாம் ஆழமாக சொல்ல வேண்டும். அகலு சுன்னா என்கிற வழிமுறைப்படி வாழ்கிறார்கள். சில பேரிடத்தில், தனிப்பட்டவர்களிடத்திலே சில கொள்கையை சார்ந்த குளறுபடிகள் இருக்கலாம். அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் வெளிப்படையாக இங்கு யாருமே தங்களுடைய வழிகட்ட கொள்கையை என்ன செஞ்சிட முடியாது. அவ்வளவு சீக்கிரமாக இப்ப பள்ளிவாசலில் தரிசெடுக்கிறவர்கள் எல்லோரும் மாஷால்லாஹ் அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் தான். இப்படிதானா? இவருடைய அகிதாவில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இவருடைய சிந்தனையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்கிற ஒரு சின்ன புகார் வந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய அறிஞராக இந்த சமூகத்தில் அவர்கள் அறியப்பட்டாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போன்று சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறப்பட்ட சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும், இணையதளங்கள் சொல்றோம்ல, பெரிய பெரிய இணையதளங்களாக இருந்தாலும் அவைகள் அகீதாவிற்கு எதிராக, மன்ஹஜுக்கு எதிராக, அகில சுன்னாவுக்கு எதிராக ஏதேனும் அங்கே எழுதப்படுகிறது, ஃபத்வாக்கள் தரப்படுகிறது என்றால் அந்த இணையதளங்கள் முற்றிலுமாக முடக்கப்படுகிறது. இன்னொன்னு சொல்றேன், இங்கே ஷியாக்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியும், குறிப்பாக தம்மாம் ஒட்டி கத்தீப் அதனுடைய நகரங்களிலையும் மதீனாவை சுற்றி அந்த பகுதி பல இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது? அகலு சுன்னாவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து தங்களுடைய ஷியா இசத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது? பரப்ப முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஷியா இசம் தவறு, ஷியா இசத்தினுடைய கொள்கை தவறு. இஸ்னா ஷரியா என்கிற பேரில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அகீதா பிரச்சனைகள் பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தாவா சென்டர்களில் அச்சிடப்பட்டு எல்லா இடங்களிலும் விநியோகிக்கப்படுகிறது. ஒரு ஷியா அவனுடைய ஷியா இசத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் அளவில் அவன் வைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். அப்போ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சரியான கொள்கையில் வளர்ந்து வருபவர், வாழ்ந்து வருபவர் எந்த நிலையிலும் அவர் வழிகிட முடியாது அப்படிங்கிற அளவிற்கு மாஷா அல்லாஹ் இரும்பு திரைகள் போல, இரும்பாலான அரண்கள் போல அமைக்கப்பட்டிருந்தும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பள்ளிகளில் இன்றும் ஷிர்கை பற்றும் தவ்ஹீதை பற்றியும் பாடங்கள் எடுக்கப்படுகிறது. நம்ப முடியுதா? இன்னைக்கும் நீங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு பள்ளியில இதுக்கு பெரிய அளவில் அரபு நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா நீங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேளுங்க, ஷிர்கு தவ்ஹீதுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப உங்க காதல உள்ள. அப்போ சுப்ஹானல்லாஹில் அஸீம், ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது, அல்லாஹு அறிந்தவன், மேலோட்டமாக பார்க்கும்போது எந்த நிலையிலும் அல்லது எந்த வலையிலும் இவர்களுடைய தௌஹீத் ஆட்டம் காணப்படுவதற்கோ அல்லது இணை வைப்பு இவர்களுடைய சிந்தைக்கும் அல்லது இவர்களுடைய இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் நுழைய முடியாத வண்ணம் எல்லாமே இருந்தும் கூட இன்றும் என்ன செய்யப்படுகிறது? தௌஹீதை பற்றி போதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், நன்றாக கேளுங்கள் சகோதரர்களே. இங்கே தாவா சென்டர்களில் பெரும்பாலும் நீங்கள் இலவச புத்தகங்களை பார்க்கிறீர்களா? பெரும்பான்மையான இலவச புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள் தான். பெரும்பாலும் நம்முடைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் தாவா சென்டரில் பணிபுரியக்கூடிய அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக அந்த காலத்தில் இருந்த நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, நிறைய புத்தகங்களை மாஷா அல்லாஹ் தமிழ் மொழியில் தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய தலைப்புகள் பெரும்பாலும் எதை பத்தி தான் இருக்கு? தௌஹீத பத்தியும் சிர்க பத்தி தான் இருக்கு. எந்த மொழியில இருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? அதை யாருக்கு அவங்க எழுதினாங்க? யாருக்கு எழுதிருக்காங்க? இவங்க தான் சிர்கே இல்லையா? அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு எழுதுறாங்க? நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இப்போ நம்முடைய தௌஹீதின் எதிர்ப்புக்கு தக்க பதிகள் கஷ்ஃபு ஷுபஹாத் அப்படிங்கிற புக்கை நம்ம ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிழஹுல்லா தர்ஜுமா பண்ணியிருக்காங்க. அதே போன்று கிதாபு தௌஹீத் அப்படிங்கிற புக்கை முபாரக் மதனி ஹஃபிழஹுல்லா உட்பட நிறைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உசூலு சலாசா மூன்று அடிப்படைகள் அப்படி இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவர்களுடைய புத்தகத்தை உங்களுடைய அன்பு சகோதரன் நான் உட்பட பல பேர் என்ன செய்திருக்கிறாங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்படி தௌஹீது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டும் 20-25 புத்தகங்கள் இருக்கும் பிரபல்யமான புத்தகங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் தமிழ் மொழி உட்பட எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மூலமொழி அரபில் எழுதப்பட்டிருக்கிறது அரபுகளுக்காக. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னதை போல் இணை வைப்பு அவர்களை பாதித்து விடாமல் இருப்பதற்கு, இணை வைப்பு அவர்களை கெடுத்து விடாமல் இருப்பதற்கு சகல அறங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் என்ன செய்யப்படுது இவர்களுடைய பள்ளிகளில் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பேசப்படுது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பார்ந்தவர்களே. இதெல்லாம் கண்டிப்பா இவர்கள் மட்டும்தான் இப்படி பேசுகிறார்களா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த சவுதியில உள்ளவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது அவங்க மட்டும்தான் அப்படி செய்வாங்க, இல்லை. யமனில் இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள் அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த வேலையை தான் பாக்குறாங்க. குவைத்தில் நான் இருந்திருக்கிறேன் ஒரு 3-4 வருடங்கள், அங்கேயும் நான் பள்ளிகளில் பார்த்திருக்கிறேன், அங்கேயும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் நிறைய பேசப்படுகிறது. அப்போ என் அன்பார்ந்தவர்களே, எங்கெங்கெல்லாம் பெரும்பாலும் இணை வைப்பு நேரடியாக தன்னுடைய விபரீதங்களையும் தன்னுடைய வீரியங்களையும் காட்ட முடியவில்லையோ முனையவில்லையோ அந்த இடங்களில் எல்லாம் தங்களுடைய சமுதாயத்தின் தங்களுடைய இளஞ்சமுதாயத்தின் இளம்பிள்ளைகளின் கொள்கையை பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய தமிழ் உலகம் எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு 4 நாள் விடுமுறைக்காக நான் தமிழகம் சென்றிருந்தேன். சில நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக போயிருக்கும் போது நான் அங்கு உள்ள கூட்டங்களிலும் சொன்னேன், அது இங்கேயும் சொல்லப்பட வேண்டிய செய்தி என்பதனால் சொல்லுகிறேன். காலையில அதிகாலையில ஒரு 3 மணிக்கு நம்ம வந்து ஏர்போர்ட்ல இறங்குறோம். ஐசிசி பேச விடாது போல இருக்க நம்மள. இன்னைக்குதான் அப்படி இருக்கா, என்னைக்குமே அப்படிதான் இருக்குமா? பெண்கள் பகுதி எல்லா வாரமும் அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க ஒரு பயான் நடக்கும், இங்க ஒரு பயான் நடக்கும். ஏம்மா பெண்களே கொஞ்சம் அமைதியா இருக்கும்போ ஒரு 10-15 நிமிஷத்துல இல்ல ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். ஓ, நீங்க பேச விட மாட்டேன்றீங்க நம்மள. உங்களுக்காக நாங்க 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். சரி, என்ன சொல்லிட்டு இருந்தா? ஏர்போர்ட்ல சொந்த கதையை சொல்ற நினைக்காதீங்க, தலைப்புக்கு உட்பட்டது தான். ஏர்போர்ட்ல நான் காலையில இறங்குறேன், ஒரு 3-3.5 இருக்கும் சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட் நம்மளை எப்படி வரவேற்குது, எப்படி வரவேற்குதுங்க? உங்களுக்கு அனுபவம் இருந்தா சொல்லுங்களேன். சென்னையில இறங்கின உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் அனுபவம் என்ன? என்னதா? ஓரமானில் ஓரமானில்லும்மா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அதை விடுங்க. அப்படிதானே எல்லாரையும் ஒரு வாட்டி செக் பண்றவன் நம்மள என்ன செய்வான்? அப்பமே 2-3 வாட்டி செக் பண்ணுவான். அது பொதுவா நடக்கிறது. அது இல்லாம வேற என்ன அனுபவம்? சிலைகள், வெரி குட். சிலை அப்படி போகும்போதே கலை அப்படிங்கிற பேர்ல சிலைகளை உருவாக்கி கொலை பண்ணி வச்சிருப்பான், அது ஒரு அனுபவம். வேற என்னத்தா? ஆட்டோக்காரனா? அது ஒரு பக்கம். வேற எனக்கு ஒரு முக்கியமான அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும். அது என்னன்னா, இறங்கின உடனேயே காலங்காத்தால பக்தி பாடல்கள் நம்மளை வரவேற்கு. கேட்டிருக்கீங்களா? போய் இறங்கி அப்படி இந்த ஏர்போர்ட்ல செக் இன் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி நம்ம அந்த பேகேஜோட வெளியே வரும்போதே அதிகாலையில் என்ன ஆகும்? சுத்தி கோயில்கள், ஏகப்பட்ட கோயில்கள், அதிலே பல்லாயிரக்கணக்கான கோயில்கள், ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு சப்ஜெக்ட் இல்ல. இங்க சப்ஜெக்ட் என்னன்னா, அதிகாலையில இறங்குறோம், அல்லாஹு அக்பர் இணை வைப்பு பாடல்கள் இசையோடு செவிகளில் வந்து விடுகிறது. எங்க விடுது? மீனம்பாக்கம் பகுதியில் மட்டுமல்ல, மீனம்பாக்கத்தில் நம்ம டாக்ஸி ஏறி அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம், சைதாப்பேட்டையை தாண்ட திரும்ப அங்க வேற ஒரு பாட்டு காதல உழுது, அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஜெமினி பிரிட்ஜ்ல ஏறோம் அங்கிருந்து ஒரு பாட்டு உழுது, நேரா நம்ம ட்ரிபிளிகேட்ல போய் இறங்குறோம் அங்கேயும் பாட்டு, அல்லாஹு அக்பர் எல்லாமே பக்தி பாடல்கள் என்கிற பேரில் இணை வைப்பு பாடல்கள். நம்ம அந்த பாடல்களை கவனிக்க கூடாது, ஆனா கவனிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் என்ன என்ன அர்த்தங்கள் தா? எல்லாமே இணை வைப்பான அர்த்தங்கள், எல்லாமே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் இணை வைப்பான பாடல்கள். சரி, எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைச்சேரிங்கிற ஒரு இடத்துல நமக்கு அன்னைக்கு ஜும்மா குத்துபா, அங்க போய் அப்படி போகும்போது நிறைய பாட்டு, பள்ளிக்கு பக்கத்திலேயே திரும்ப பயங்கரமா பாட்டு. அப்ப அந்த நிர்வாகிகிட்ட நான் கேட்டேன், என்னத்தா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குதே, இப்ப எப்படி நம்ம ஜும்மா பண்ணுவோமே, பண்ணும்போது பாட்டு ஓடுமா? இல்ல இல்ல, நீங்க மேடையில இறங்கினவன அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க, நாங்க இணக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க அப்படின்னு. நீங்க மேடையில ஏறி இன்னல்ஹம்தல் இல்லான்னு இங்க நீங்க மைக்க போட்டவன அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்க மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. திரும்ப நம்ம தொழுந்துட்டு போனவன அவங்க போடுவாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அங்க போய் ஆட்டோல இறங்குறோம், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அல்ஹம்தல் நம்ம ஏறி இன்னல்ஹம்தல் இல்லான்னு ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு இணக்கமா போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்க பாட்டு ஆஃப் பண்ணி போட்டாங்க. திரும்ப நம்ம பயான் முடிச்சுட்டு தொழுக முடிச்சுட்டு அப்படி இறங்குற திரும்ப பாட்டை போட்டாங்க. இப்படி நண்பார்ந்தவர்களே, காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரை உங்களுடைய செவிகளில் என்ன விழுந்துகிட்டு இருக்கு, என்ன விழுந்துகிட்டு இருக்கு, இணை வைப்புகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. இது நான் குறிப்பிட்ட இந்து மதத்தை பத்தி, எந்த மதத்தை, எல்லா மதமும் அப்படிதான் இருக்கு. அவ்வளவு நான் ஏற்கனவே இன்னொரு கூட்டத்தில் சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்றது அது சரியா முறையா என்று தெரியவில்லை. இருந்தாலும் சமூகத்திற்கு படிப்பினைக்காக சொல்கிறேன். நாங்கள் படித்த மதரசா உங்களுக்கு தெரியும், எந்த ஊர்ல படிச்சோம்னாங்க, நாகர்கோவில் அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா அப்படிங்கிற ஒரு கல்லூரியில படிச்சுதான். அல்ல முதல்ல நாங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க நாங்க படிக்கும் போதே அதிகாலையில் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னௌம், தூக்கத்தை விட தொழுகையே மேலானதுங்கிறது காதல் எப்படி உழுதோ, தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்தோம், நாங்க சர்ச்சில் பாட்டை போட்டுருவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் மனப்பாடமே ஆயிப்போச்சு. ஏழுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்க. இப்படி நண்பார்ந்தவர்களே, கவலையில் சொல்லுகிறேன், காலையில் இருந்து இரவு வரை உங்கள் செவிகளில் விழுவதெல்லாம் இணை வைப்பு. நீங்கள் பார்க்கிற போஸ்டர்களில் எல்லாம் இவங்க பண்ற சேட்ட போதாது, நம்மால் வாழ்த்த வயதில்லை வணங்கு, இதை ஒரு ஃபார்மட்டாவே வச்சிருக்கிறான் எல்லா பேரும் அவரவர்கள் தலைமுறைகளை வாழ்த்துவதற்கு. எப்ப வாழ்த்துவதற்கு எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, அதை போடுறானா அதை போட மாட்டான், எது டைரக்டா நமக்கு இடிக்குதோ, எது டைரக்டா நம்முடைய கொள்கையை தாக்குதோ அந்த வார்த்தையை போட்டிருப்பார்கள், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். சரி, எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறோம், இங்க போய் அங்க போலான்ட்டு. அங்க என்ன நடக்குது, தமிழ்நாடு அரசு தான் போட்டிருப்பாங்க, இந்த மதத்தையும் சாராத அரசு தான் போட்டிருப்பாங்க, தமிழ்நாட்டு லட்சினை என்று அவர்கள் ஒரு முத்திரை போடும்போது அதுவும் எதை தான் குறிக்குது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோயிலை குறிக்குது. சரி, ஏறி போறோம். இங்க காலையில டிராவல் பண்ண உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சாபத்திற்குரிய ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா பஸ்களிலும் பெரும்பாலும் என்ன செய்யறான், பாட்டுகளை போட விட்டுருவான். ஆனா காலையில வண்டி எடுக்கும்போது என்ன செய்வான், பக்தி பாடலை போடுவான். ஏன், அவனுக்கே தெரியுது இந்த பாடலுங்கிறது குப்பை, காலையில நம்ம போனோம்னா நமக்கு சாமி கண்டை கிண்ண குத்திடக்கூடாது, வண்டிக்கு பாதிப்பு கிதிப்பு ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் இணை வைப்பு பாடல்களை தான் போடுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் படிக்கிற புத்தகங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்கள், இணை வைப்பு இல்லாமல் பாடங்கள் அங்கே நகருமா? இத்தனைக்கும் தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஓரளவிற்கு இன்றும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சனாதானத்தை பற்றி தைரியமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றும் கொஞ்ச நஞ்சமாவது மிஞ்சி இருப்பது எஞ்சி இருப்பது தமிழ்நாட்டில் தான். பக்திகளின் பேரிலும் சக்திகளின் பேரிலும் சமூகத்தையே சாகடித்துக் கொண்டிருக்கிற பெரும்பான்மையான மாநிலங்களுக்கு மத்தியில் பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு என்று ஊரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் தீண்டாமை ஒரு பெரும்பாவம், தீண்டாமை ஒரு சமூக குற்றம், தீண்டாமை ஒரு அருவறுக்கத்தக்க செயல் என்று பாடநூல்களில் முத்திரை போடப்பட்ட ஒரு பகுதியில் நாம் இருந்தாலும் இங்கேயே நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. டிவியை திறந்தீங்கன்னா இணை வைப்பு, ரோட்ல நடந்தீங்கன்னா இணை வைப்பு, பண்டிகை காலங்கள் வந்தால் இணை வைப்பு, அதுவும் ஊரில் அல்லாஹு அக்பர், ஒரு மதங்கிறீங்க, இந்து மதங்கிறீங்க, எல்லா பேருக்கும் ஒரே நாளில் ஒரே பண்டிகை வந்து ஒரே திருவிழா வந்து முடிகிறதா என்றால் இல்லை. ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும், ஒவ்வொரு குலச்சாமியை கும்பிடுபவர்களுக்கும் ஒவ்வொரு மாதத்தில், ஒரு சிலருக்கு மார்கழி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு தை மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு பங்குனி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி வருடத்தின் 12 மாதங்களும் திருவிழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் விழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் உங்கள் செவிகளில் விழுவது இணை வைப்பு கீதங்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் நீங்கள் கண்ணால் காண்பது பூரா இணை வைப்பு போஸ்டர்கள் தான். அப்போ நீங்க சமுதாயத்தை எவ்வளவு பாதுகாக்கணும் தா? ஆனா இந்த சமுதாயம் இணை வைப்பை பற்றி பேசினால் என்ன, நீங்க இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தௌஹீதை பற்றி பேசினால் இன்னும் நீங்க அதையே. ஏப்பா இங்க ஒண்ணு, இங்க போஸ்டர் நீங்க பாக்குறீங்களா, ஒரு இணை வைப்பு போஸ்டர் நீங்க பார்க்க முடியுமா? இப்போதுதான் போட்டோக்களே போடாமல் பல்லாண்டு காலம் இந்த சமூகங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு, இப்பதான் அங்க சில போட்டோக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் மாஷா அல்லாஹ், அது போட்டோக்கள் இருந்தாலும் அந்த போட்டோக்கள் நிச்சயமாக இங்கே வணங்கப்படாது, இந்த போட்டோக்கள் எல்லாம் தெய்வீகமாக பார்க்கப்படாது, இந்த போட்டோக்கள் எல்லாம் தெய்வீகமாக பார்க்கப்படாது என்கிற

நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தோம். படிக்கும் போது அபிபுல்லா அந்த பையனுடைய பேர். நான் போற பக்கம் எல்லாம் இதை சொல்லுகிறேன், எப்படியாவது அவனுடைய காதிலே இது விழுந்து விட வேண்டும் என்பதற்காக. அந்த பையன் என்ன சொன்னார், எங்களுக்கு வந்து வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற பேர்ல ஒரு பீரியட் இருக்கும், அதுல கிறிஸ்தவ மதத்தை தான் அவர்கள் போதிப்பார்கள். அப்ப அந்த டீச்சர் வந்து நீங்க எல்லாம் வரும்போது என்னென்ன பிரேயர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படி. ஒவ்வொருத்தரும் அவன் பண்ண பிரேயர் சொல்லுவான். இவன் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன், எனக்கு தெரியும் அவர் வாப்பா ஒரு பெரிய தப்லீக் ஜமாத்துல இருந்தவர். ஆனால் இந்த பையன் எழுந்திருத்து சொல்கிறான், நான் காலையில் வீட்டை விட்டு புறப்படும் போது பரமண்டலத்தில் இருக்கிற பரம பிதாவேன்னு இயேசப்பாவை ஜெபிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிறான். அவன் இடத்துல போய் ஏண்டாடி இப்படி சொல்றேன், நம்ம எல்லாம் முஸ்லீம்டா, நான் வீட்டில் முஸ்லீம் ஸ்கூல்ல கிறிஸ்டின் அப்படிங்கிறோம். இப்படி ஒரு சமூகத்தை வைத்துக் கொண்டு நம்ம இணைவை பற்றி பேசணுமா பேசக்கூடாதாத்தா சொல்லுங்க. இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமைகள் எப்படித்தான் இருக்கிறது, இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய. ஆனால் இங்கே தௌஹீதை எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், தௌஹீதையே மூன்று வகைகளாக பிரித்து, தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் ஸிஃபாத். படைத்து பரிபாலிப்பதில் அல்லாவை ஒருமுகப்படுத்த வேண்டும். வணக்க வழிபாடு செய்வதில் அல்லாவை ஒருமுகப்படுத்த வேண்டும், ஒருமைப்படுத்த வேண்டும். பெயர்கள் மற்றும் பண்புகள் விஷயத்தில் அல்லாவை ஒருமைப்படுத்த வேண்டும். ஏன் சமுதாயத்தில் ஷிர்க்குகள் வந்த வழிகளை எல்லாம் பார்க்கிற போது, சமுதாயத்திலே ஷிர்க்கு உள்ளே நுழைந்த அந்த வழிகளை எல்லாம் பார்க்கும் போது, இப்படி மூன்று வகைகளிலும் வந்திருக்கிறது, மூன்று வழிகளிலும் வந்திருக்கிறது. அதனால் இந்த சமூகத்திற்கு தௌஹீதை சொல்லும் போது அதை மூன்றாக பிரித்து சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் பிலாது தௌஹீதி வல் ஹரமைன் என்று அறியப்படுகின்ற சவுதி அரேபியாவிற்கு இன்னொரு பேர் என்னன்னா பிலாது தௌஹீதி வல் ஹரமைன். நம்ம சவுதி சப்போர்ட்டர் அப்படி பேசுறோம், நீங்க நினைச்சிட கூடாது. நாம சலஃபியத்துக்கு சப்போர்ட்டர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? அப்ப இங்கே வந்து இது போன்ற ஒரு சூழலில், பாதுகாப்பான ஒரு சூழலில் இருப்பவர்களே இன்னும் தௌஹீதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அது குறித்த புத்தகங்களை புதாக்கரா அவர்களுக்குள் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம் இணை வைப்பினுடைய விபரீதங்களிலும், இணை வைப்பினுடைய அந்த அதாவது வேர்வி, இணை வைப்பினுடைய வேறு ஆழமாக பதியப்பட்ட ஒரு சூழலிலும் இன்னும் நம்முடைய சமுதாயம் தௌஹீதை பற்றி சரியான முறையில் சிந்திக்காம இருக்கிறாங்க. அதனால நண்பார்ந்தவர்களே, தௌஹீதுனுடைய அந்த ஷிர்க்கினுடைய விபரீதங்கள், ஷிர்க்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன? தஸ்பீஹுல் லில் மக்லூக் பில் காலிக், படைப்பாளனோடு படைக்கப்பட்டவர்களை ஒப்புமைப்படுத்துவதுதான் ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கான ரைட்ஸ் ஆக எதையெல்லாம் வைத்திருக்கிறானோ, தனக்கான உரிமைகளாக இவைகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ, அந்த உரிமைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு பேர் தான் ஷிர்க். யாராக இருந்தாலும் அந்த உரிமைகளை கொடுக்க முடியாது. என்னை பெற்ற என் தாயாகவே இருந்தாலும், என்னை ஆட்சி செய்கிற அரசனாகவே இருந்தாலும், எனக்கு கல்வி கொடுத்த என் ஆசிரியனாகவே இருந்தாலும், எனக்கு காசு கொடுக்கிற சம்பளம் கொடுக்கிற என் முதலாளியாகவே இருந்தாலும், யாருக்குமே வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லை. அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாவிடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாவுக்கு மட்டும்தான் சுஜூது செய்ய வேண்டும், அல்லாவிடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும், அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாப்பான் என்று நம்ப வேண்டும், அல்லாவின் மீது மட்டும்தான் பொறுப்பு சாட்ட வேண்டும், அல்லாவின் மீது மட்டும்தான் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹுதான் எங்களுக்கு பாதுகாப்பை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு அபயத்தை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா நாங்கள் உன்னை மட்டுமே தான் வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இறைவா உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி கோருவோம், வேறு யாரிடத்திலும் உதவி கோர மாட்டோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தொழுகையின் போதும் நமக்கு நாமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையின் மூலம் சூரா ஃபாத்தியா, அதுல என்ன இருக்குது? தௌஹீது தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது, அவனே அகிலங்களின் அதிபதியாக இருக்கிறான், நியாய தீர்ப்பு நாளின் அரசனாக இருக்கிறான். இறைவா உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகிறோம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. அந்த பாதை என்பது உன்னுடைய அருள் பெற்றவர்களுடைய பாதையாக இருக்கிறது, அது உன் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியும் அல்ல, உன் நேரான வழியிலிருந்து தவறி போனார்களே அவர்களுடைய வழியும் அல்ல. அப்ப கொள்கையை தான் சூரத்துல் ஃபாத்திஹா போதிக்கிறது. ஆதலால் தான் அந்த சூராவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதும்படி நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஉம்மில் கிதாப், வேதத்தின் தாயாக இருக்கிற, வேதத்தின் தாய் என்று அழைக்கப்படுகின்ற உம்முல் கிதாப் என்றால் வேதத்தின் தாய். குர்ஆன்ல எவ்வளவோ அத்தியாயங்கள் இருந்தாலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் கிதாப்,
வேதத்தின் தாய் என்கிறார்கள். இந்த வேதத்தின் தாயை ஓதாமிட்டால் அவனுடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு

0: சார்ந்த இந்த சூரா திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய இதயங்களில் உள்ளங்களில் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு பாவத்தை தான் தான் மன்னிக்கவே மாட்டேன் என்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மது அருந்துவதை விட மற்ற பாவங்களை விட இந்த இணை வைப்பு என்பது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்துவிட்டு ஒருவர் மது அருந்துகிறார் அல்லது இன்ன பிற பாவங்கள் செய்கிறார் என்றால் அது பாவம் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய மனது குத்தி கொண்டே இருக்கும், அவருக்கே தெரியும் இந்த என்னடா நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சரி நம்ம திருந்திடுவோம், ஒரு உம்ராக்கு போயிட்டு வந்து திருந்திடுவோம், இப்படிதான் நினைப்பான். செய்யறானோ இல்லையோ, அதுக்கு உம்ரா போற வரைக்கும் குடிக்கிறவங்களா காத்துக்கிட்டு இருக்கலாம் நினைச்சுக்காதீங்க. எந்த பாவத்தை செய்வதாக இருந்தாலும் உடனே விட்டுறணும். இருந்தாலும் இங்கே நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னன்னா, சிர்கல்லாத இணை வைப்பல்லாத எந்த பாவத்தில் ஒருவன் ஈடுபட்டாலும் அவனுக்கு தெரியும் இந்த பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவன் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான், கேட்பதற்கு நிறைய சான்ஸ்கள் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிதான், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன மன்னிச்சிரியாலா, எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டி விடியாலா, மீண்டும் இந்த பாவங்களின் பக்கம் என்னை திரும்ப வைக்காதேயாலா என்றவன் பிரார்த்தனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இணை வைப்பில் இருக்கிற ஒருவன் தான் பாவம் செய்வதாகவே உணர்வதில்லை. தர்காக்கு போகிற யாராவது, யா அல்லாஹ் நான் தர்காக்கு போய்கிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிரியாலான்னு கேட்பானா? கேட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்னா அவர்கள் தர்காக்கு செல்வதை பாவமாக கருதுவதில்லை, புண்ணியமாக கருதுகிறார்கள். ஆனால் மது அருந்துகிற கொஞ்சோண்டு ஈமான் இருக்கிற ஒரு முஸ்லீம், ஒரு பெரிய அளவு இஸ்லாமிய அறிவு இருக்கணும்னு இல்ல, மது அருந்தக்கூடிய அல்லது புகை பிடிக்கக்கூடிய அல்லது பாலியல் ரீதியான பாவங்களை செய்யக்கூடிய அல்லது தொழுகையை விடக்கூடிய அல்லது வட்டி வாங்கக்கூடிய, பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய, மனைவி மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிறைய பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறது. முஸ்லீம்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருந்து கொண்டே இருக்கும், மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்க உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சரி இந்த பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பும் கேட்பான். அப்படிதானே? இப்ப இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பாவமே செய்யாதவர்கள், பாவக்கரையே படாதவர்கள், பாவத்தையே பார்க்காதவர்கள், பாவத்திற்கும் நமக்கும் பல்லாயிரக்கணக்கான மைல் தூரம் இருக்குன்னு சொல்லும்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எது மதுபான கடைகளில் அல்லது பார்களுக்குள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, இங்கு ஹலால் சிக்கன் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறது. ரொம்ப பைத்தியக்காரத்தனம், மடத்தனம், அதெல்லாம் நமக்கு கருத்துக்கு நிற்காது. ஆனால் மது அருந்துகிற வேற எந்த பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் தான் ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பாவத்திலிருந்து கட்டாயம் நம்ம மீள வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவனுடைய இதயத்தை குத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் இணை வைப்பு மற்றும் கொள்கை சார்ந்த அந்த குற்றங்கள் இருக்கிறதே, கொள்கை ரீதியான பாவங்கள் இருக்கிறதே, அது அவனுக்கு ஒரு பாவமாகவே தோணாது சகோதரர்கள். பாவமாக தோணினால்தானே அவன் மன்னிப்பு கேட்பான். எங்க ஒருத்தனுக்கு தான் செய்யறது பாவம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த பர்டிகுலர் பாவத்திலிருந்து நம்ம பாதுகாவல் தேடுவோம். இப்ப வட்டிங்கிறது நமக்கு பாவம்னு தெரியும், நம்முடைய வருமானத்தில் கொஞ்சம் வட்டி கலப்பதாக உணர்ந்தாலே யா அல்லாஹ் இந்த வட்டியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, எனக்கு வேற நல்ல வருமானத்தை தா அப்படின்னு என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் கிட்ட கேட்டுருவோம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதானங்க அந்த பிரச்சனைக்காக எல்லா இடத்துல கேட்க முடியும். இப்ப எனக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கிறது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த நோய் எனக்கு இருக்கிறதே தெரிஞ்சாதான் யா அல்லாஹ் எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு. எனக்கு பாதுகாப்பை கொடு. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இணை வைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த இணை வைப்பை பாவமாகவே நினைப்பதில்லை. அப்புறம் எப்படி அவங்க அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவார்கள்? அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்கள் மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை தரவில்லை. எது? அவன் மன்னிக்கவே மாட்டேன், இன்னஹு மைஸ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. நிச்சயமாக எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் இதை சொல்லலையே, தண்டனை இருக்குது. அதுக்காக நம்ம மற்ற பாவங்களை லேசாக நினைத்துக் கொள்ள கூடாது. அது பெரும்பாவங்களாக இருந்தாலும் சரி, சிறு பாவங்களாக இருந்தாலும் சரி, பாவங்களின் பக்கம் நாம் போகாமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பாவங்களுக்கெல்லாம் தலையாய பாவமாக இருக்கிற இந்த ஷிர்கை பற்றி இந்த சமூகம் பெரிய அளவில் அலட்டிக் கொள்வதும் இல்லை, பெரிய அளவில் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை சகோதரர்களே. இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை சாப்பிட வைப்பதில் இருந்து தூங்க வைப்பது வரை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கார்ட்டூன்களை பார்க்கக்கூடிய ஒரு காலத்திற்கு தள்ளப்பட்டுட்டோம். ஒரு காலம் இருந்தது, பிள்ளை சாப்பிடணும்னா அப்படியே அம்மா இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே சுத்துவாங்க வீட்டுக்குள்ளேயே. அப்படியே என்ன செய்வாங்க, அவங்க கொஞ்சம் விட்டு அப்படியே என்கேஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, அம்மாவாலையும் தூக்க முடியல, பிள்ளைகளையும் வர்றதுக்கு தயார் இல்ல. அப்ப ஒரே வழி என்ன, யூடியூப போட்டு விடு, அவன் பாட்டுக்கு சாப்பிடுறான். யூடியூப போட்டு விடு, அவன் பாட்டுக்கு தூங்குவான். யூடியூப போட்டு விடு, அவன் பாட்டுக்கு எவ்வளவு நேரம் இருப்பான். அந்த யூடியூப்ல நீங்கள் போடக்கூடிய கார்ட்டூன்கள் எதை போதிக்கிறது? நல்லா நீங்க டீப்பா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் பெரும்பான்மையான இணை வைப்புகள் உள்ள வந்துருச்சு. அட, எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம், ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற அப்படி காட்டமா, அதுக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்த்தால் அங்கு யாரோ ஒருவருக்கு தெய்வீக சக்தி வருவதை போலவும் ஒரு விதமான ஒரு அசாத்திய ஒரு வீரம் அல்லது அசாத்தியமான ஒரு சக்தி, ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதை போலவும். இப்படியே நண்பார்ந்தவர்களே, பிறந்த குழந்தை ஒரு வயதை ஆகுவதற்கு முன்னமேயே இணை வைப்பை பற்றிய அறிமுகங்கள் அழகா உள்ள போயிடுது. ஆனா 10 வயசு 15 வயசு பையனுக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, தௌஹீதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்மளே நினைச்சுக்கிறோம் தௌஹீதெல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது. ஏன்னா ஒரு வயசுல இணை வைப்ப சொன்னா அவனுக்கு புரியுது, 10 வயசு 15 வயசு பையனுக்கு தௌஹீதை சொன்னா புரியாதா? இப்படி இந்த சமூகம் நினைத்து விடக் கூடாது என்பதனால் தான் தௌஹீதை பற்றிய போதனையை பற்றி குரானில் வரும்போது சிறுவில்லைக்கு ஒரு பேரறிஞர் சொன்னதாக குரான் அல்லாஹ் சொல்றது. யாருடைய வரலாறு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். உபதேசம் செய்கிறார், தனது மகனுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னார், மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, இணை வைப்பது என்பதுதான் அநியாயத்தில் எல்லாம் பெரிய அநியாயம். இபினிஹி சிறு பிள்ளையாக இருக்கும் போது சொன்னார். 20 வயசு பையனை வச்சிருக்கிறோம், என்றைக்காவது பெற்றோர்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அம்மா தௌஹீது, தௌஹீதுனுடைய வகைகள், ஷிர்க், ஷிர்கினுடைய விபரீதங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பாடம் நடத்தும் போது 6 வயசு. மரணிக்கும் போதே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு 10 வயசுக்குள்ளதான், அந்த இப்னு அப்பாஸ் 6-7 வயசு இருக்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை பற்றி கிளிப்பிள்ளைக்கு சொல்வதை போல் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் எந்த உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ கவனமாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை தருவதற்கு நாடினாலும் அல்லாஹ் நாடாத எந்த நன்மையும் நீ பெற முடியாது. இந்த உலகமே சேர்ந்து உனக்கு வரக்கூடிய ஒரு தீமையை தடுக்க நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த தீமையையும் எவரும் முன்னால் தடுக்க முடியாது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றேன் சகோதரர்களே, படிப்பினைக்காக சொல்கிறேன். இந்த நான்கு நாள் விடுமுறைக்கு நான் போயிருக்கும் போது நம்ம யாசிர் ஃபிரோஸ் இருக்காருல்ல ஜுபைல்ல, அவர் ஊர் வந்து திருவிதாங்கோடுன்னு ஒரு ஊர், கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க ஜாமியு சலஃபியான்னு ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க மஷால்ல, ஜாமியு சலஃபியா, அற்புதமான ஒரு பள்ளி. அந்த பள்ளியில ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க, அதுலயும் நான் பேச போயிருந்தேன். என்னோட ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவங்களும் பேச போனாங்க. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நண்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஃபிரதோசிகள் எல்லாத்துக்கும் ஒரு சந்திப்பு இருந்துச்சு. அது நாகர்கோவில் முடிச்சுட்டு நாங்கெல்லாம் போறோம். ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு அங்க போயிட்டோம். எங்களுடைய நிகழ்ச்சி அஞ்சு மணிக்குள்ள போயிட்டோம், அஞ்சு அஞ்சே காலுக்கு போயிட்டோம் நினைக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி கரெக்டா மகரிப்ல தான் ஆரம்பிக்குது. கமாலி மாதிரி நாங்கெல்லாம் முன்னாடி போயிட்ட உடனே ஷேக்கு ரெண்டு ஷெட்யூல் போட்டாங்க. உடனே மகரிப் பாங்கு சொல்ற வரைக்கும் சிறு பிள்ளைகள் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. மக்த மதரசா மாணவர்கள் எல்லாத்துக்கும் வயசு ஒரு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படிதான் இருக்கும், பத்து பன்னெண்டு வயசு இருக்கும், எல்லாம் சிறு பிள்ளைகள். அப்ப ஷேக் தௌஹீத பத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, முன்னாடியே டைம் வேஸ்ட் ஆக கூடாது. இந்த மக்த மதரச மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, தௌஹீத பத்தி சொல்லு. சுபஹானல்லாஹ், ஒரு நாற்பது நிமிஷம் பேசிருப்பாங்க. அவ்வளவு அழகா தௌஹீதை பற்றி சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு ஆழமா புரியுது. இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், தௌஹீத் என்கிற இந்த தலைப்பை சொல்லுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மீசை முளைக்க வேண்டும், தாடி வர வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே சொல்லிக் கொடுங்க. நாற்பது நிமிடம் வரைக்கும் பேசியிருப்பார்கள். அந்த பிள்ளைகள் அவ்வளவு ஆர்வமாக கேட்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விளங்கும் விதத்தில் அவ்வளவு பெரிய ஸ்காலர் அல்லாஹ் அவருடைய நீண்ட ஆயுள தரணும். அவ்வளவு எளிதாக அவ்வளவு அழகாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அந்த உபதேசத்தை சொல்லி அப்படியே வளர்க்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வளரும் சந்ததிக்கு, நம்முடைய இளம் தலைமுறைக்கு, இளம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு பாடம் தௌஹீத். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மீண்டும் இந்த நாட்டிற்கு நான் சப்போர்ட் செய்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை நம்ம கத்துக்கணும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கறேன், உங்களுக்கு தெரியும். அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். அப்போ ஒரு சவுதி வர்றார், எனக்கு என் பிள்ளைக்கு வந்து உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடுங்கிறார். இங்க இந்த ஊர்ல வந்து எப்படி சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னா, அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு வந்து லைசன்ஸ் தரும் போதே பல கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. மதாரிஸ் அஹ்லியா அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க, நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்திருப்பீங்க. அதெல்லாம் பெரும்பாலும் சவுதிகளுக்கு உரிமம் தரப்பட்டது, அதாவது சவுதி வீட்டு பிள்ளைகள் படிக்கிறது. இதுலேயே மதாரிஸ் ஆலமியான்னு ஒன்று வச்சிருப்பாங்க, சர்வதேச பள்ளிக்கூடங்கள். அந்த சர்வதேச பள்ளிக்கூடங்கள் எதெல்லாம், அதாவது பிரிட்டிஷ் கரிக்குலம் அந்த மாதிரி ஒரு உலகளாவிய அளவுல உள்ள அந்த கரிக்குலத்தை ஃபாலோ பண்றாங்களோ அங்க எல்லா நாட்டு பிள்ளைகளும் இருப்பாங்க. இப்ப இந்தியன் ஸ்கூலு, இந்தியன் ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ ஃபாலோ பண்ணுது, நம்ம டெல்லியுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. இந்தியன் ஸ்கூல்லயே எம்பசி பேஸ்டு ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் இந்தியன் ஸ்கூல் நிறைய இருக்கு. அப்ப நம்மளது பிரைவேட் இந்தியன் ஸ்கூல், அப்போ வந்து இந்தியன் சிலபஸ் தான் சிபிஎஸ்இ. அப்ப நம்ம சொல்றோம் எங்க ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ பா, இந்தியன் கரிக்குலம், இதுல சவுதி பிள்ளைகள சேர்த்து நீ என்ன பண்ண போற? அப்போ கொஞ்சம்னா கிட்ட வந்தா நேரம், நீ இந்தியா தானே? ஆமா நான் இந்தியா தான். இந்தியாவில் உள்ள விஞ்ஞானிகள் தான் உலகம் பூரா இருக்கிறான். இந்தியாவில் உள்ள முகந்தி, இதெல்லாம் தகவலுக்காக, இந்தியாவில் உள்ள இன்ஜினியர் தான் பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறான். ஆஹா, நல்லா பேசுறானப்பா இந்தியாக்காரனை பத்தி. ஏன் இந்தியாக்காரனை பத்தி? அதுக்காக இலங்கைக்காரர்கள்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான். சரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவனுக்கு இந்தியா பத்தி தானே தெரியும். இந்தியாவுடைய விஞ்ஞானிகள் தான் பெருசா இருக்கிறாங்க, இந்தியாவுடைய முகந்திஷ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்படியா, இவ்வளவு தூரம் இந்தியா பத்தி பேசுறானே, சரி இவனுக்கு ஸ்பெஷலா ஒரு பர்மிஷன் வாங்கி அவ பிள்ளைய போட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, இங்க நீங்க குரான தனி சப்ஜெக்டா வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். இல்லப்பா, இது சிபிஎஸ்இ ஸ்கூல், அதனால குரான் அப்படி தனித்தனியா சப்ஜெக்ட் கிடையாது. முஸ்லீம் பிள்ளைகளா இருந்தா இஸ்லாமிக் ஸ்டடிஸ் வச்சிருக்காங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகளுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் தனியா வச்சிருக்காங்க. பாருங்க, முஸ்லீம் பிள்ளைகள் வந்து இஸ்லாமிக் ஸ்டடிஸ் போட்டு தனியா படிக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் அப்படின்னு போட்டு சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி நான் கேட்கல, தௌஹீன் சப்ஜெக்ட் டெய்லி இருக்கான்னு கேட்கறேன். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சும்மா மேடை பேச்சுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த சவுதி என்னிடத்திலே சொன்ன வார்த்தை தௌஹீத் அப்படிங்கிற பாடம் தனியா போட்டு டெய்லி பீரியட் இருக்கான்னு கேட்டான். அப்படிலாம் இல்ல, எனக்கு இந்த ஸ்கூலே வேணான்ட்டு போயிட்டான். வல்லாஹ், அப்படி யோசித்து பாருங்களே நண்பார்ந்த சகோதரர்களே, எந்த விதத்திலும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னித்தாலும் என்ன செய்ய மாட்டான், இந்த சிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானுங்கிறது எவ்வளவு தூரம் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தாலும். அதற்காக இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய யோக்கியர்கள் அப்படின்லாம் சொல்ல வர, எல்லார்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் கொள்கை என்று வரும்போது தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சந்ததிகள் இணை வைப்பில் விழுந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத என் இந்திய இலங்கை சமூகமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதனால் எப்போதும் தௌஹீதை பற்றி படித்துக்கொண்டே இருப்போம், எப்போதும் தௌஹீதை நம்முடைய சமூகத்திற்கு போதித்துக் கொண்டே இருப்போம். இணை வைப்பில் இருந்தும் இணை வைப்பின் விபரீதங்களில் இருந்தும் நம்முடைய சமுதாயத்தினை பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உனபிபுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் எல்லாம் பெரும் பாவமாக இருக்கிற ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்னா பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ உகூக்குல் வாலிதைன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது அப்படின்னு சொன்னார். அப்போ பெற்றோர்களுக்கு நோவிடை செய்வது என்பது எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான செயல், அதைவிட பெரும்பாவமாக முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தது எதுதான், இந்த இணை வைப்பை பற்றிதான். அதனால் என்ன செய்யணுமோ, இணை வைப்பு எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யோசிச்சு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த இணை வைப்பை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், மறைமுகமான இணை வைப்பு கூட உங்களை தீண்டிவிடக் கூடாது, கவனமாக இருங்கள். மறைமுகமான இணை வைப்பு என்னதா, என்னதா ரியா, ரியான என்னது முகஸ்துதி. அல்லாஹ்வுக்கு தான் நீங்க அமல்களை செய்றீங்க, ஆனா அதனுடைய அங்கீகாரத்தையோ பாராட்டையோ அல்லாஹ் அல்லாதவரிடம் நீங்கள் பெற்றுக் கொண்டால் அதுவும் இணை வைப்பாயிடும். அல்லாஹு அக்பர். அப்ப எவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் இணை வைப்பு வந்துவிடக் கூடாது, இந்த உம்மத்திலே இணை வைப்பு நுழைந்துவிடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த சமூகம் அல்லாஹு அக்பர், நாங்கள் உருஸ் எடுக்கிறோம், கந்தூரி விழா கொண்டாடுகிறோம், செய்யது நாயகத்தினுடைய விழா எடுக்கிறோம், ஷேகு தம்பி அல்லது ஷேக் நாயகத்தினுடைய விழாவை எடுக்கிறோம் என்று ஊருக்கு ஊர் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் என்கிற பாடலை கேட்டா அல்லாஹு அக்பர், தெருக்கு தெரு நம்முடைய சமூகம் தர்காவை வைத்திருப்பதை போல. அந்த தர்காக்களில் இதுவரைக்கும் எத்தனை மூடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தரவு, ஒரு வரவு இந்த சமூகத்தில் இருக்கிறதா? இத்தனை வருஷம் நம்ம தௌஹீத் பிரச்சாரம் பண்றோம், திரும்ப திரும்ப தௌஹீத பேசிக்கிட்டே இருக்கிறோம்னு சில பேர் நினைக்கிறீர்களே, தமிழகத்தின் தர்காக்களை பார்த்து வருவோம் என்பது எத்தனை பார்ட் பாட்டு தெரியுமா? அது ஒரு பாட்டு நினைச்சோம், அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் அதுல ரெண்டு பாட்டோ மூணு பாட்டோ இருக்குதான், பாகங்கள் போட்டிருக்கிறாங்கல்ல. இதில் இத்தனை வருட பிரச்சாரத்தில் எத்தனை தர்காக்கள் மூடப்பட்டிருக்கிறது அல்லது முடங்கி கிடக்கிறது? மேபி பிரச்சாரத்தினால் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வருகை தரக்கூடிய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கும். ஆனால் அந்த இணை வைப்பு முற்றிலுமாக ஒழிக்கப்படாமல் இன்னும் விமரிசையாக விழாக்கள் பேரிலும் உருசுகள் பேரிலும் கந்தூரிகளின் பேரிலும் இணை வைப்பு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் விபரீதத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை சமூக பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் கவனத்தில் கொண்டு எப்போதும் கொள்கையை பற்றி அதிகமாக மக்களிடத்திலே நாம் பேச வேண்டும். கொள்கை தெளிவை மக்களிடத்தில் உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த கொள்கை தெளிவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கித்தான் ஏனைய எல்லா சாதனைகளையும் மிக இலகுவாக சாதித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகமாக நம்முடைய சமூகம் அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வா ஹ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
2: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ், எமது பாலஸ்தீன உறவுகளுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் நம் சொந்தங்களுக்காக துவா பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ். எமது சகோதர சகோதரிகள், சின்னஞ்சிறிய பச்சிலம் பாலகர்கள், ஓய்வின்றி, உணவின்றி, உறக்கமின்றி, குடிநீரின்றி, கழிவறையின்றி படும் துயரம், துன்பம், இன்னல்கள் அனைத்துக்கும் வல்லவன் அல்லாவிடத்தில் நமது தொழுகையிலும் நமது துவாக்களிலும் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் நமது உறவுகளுக்காக.
3: ஒன்று திரளுபோம், திரளுபோம், திரளுபோம், திரளுபோம, திரளுபோம, திரளுபோம, திரளுபோம். அமைதி போராட்டம், போராட்டம்.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
4: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில் இருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்றே நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான என்ன தெரியுமா, அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது. அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோம், அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள் நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள், இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டு சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழைவிடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கே ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்கள், தந்தைக்கு வேலைக்கு போய் வருவதற்கு வசதியான இடம் என்றுதான் தேடுகின்றார்களே தவிர அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது எனது பிள்ளைக்கு என்பதை பார்ப்பதில்லை. அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. சில பேருக்கு பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்க வைக்கும் என்ற ஆசை, நல்லதுதான். அதற்காக பாடசாலைக்கு அண்மையிலேயே குடியிருந்தால் நல்லது என்று தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த இடம் எவ்வளவு மோசமானதா இல்லையா என்பதை பற்றி சரியாக பார்ப்பது கிடையாது. பாடசாலைக்கு அருகில் இருந்தால் போதும் என்பதை போன்று இருந்து விடுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரங்களில் நாம் ஒன்றை பார்த்து இன்னொன்றை விட்டு முக்கியமானதை விட்டுவிடும் நேரத்திலே அந்த பிள்ளை பிழையான சூழல்களுக்கு பழகி விடுகின்றான். அதே போன்றுதான் பிள்ளைகள் விடயத்தில் நடக்கும் தவறுகளில் ஒன்று, கண்ட கண்டவருடன் எல்லோருடனுமே பிள்ளைகளை பழக விடுவது அல்லது எல்லோருடனுமே பிள்ளைகளை தங்க விடுவது, எல்லோருடனும் நாங்கள் தனியாக பிள்ளையை விட்டு விடுவது. இதில் பெற்றோர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிழை செய்து விடுகின்றார்கள். நாம் நினைக்கும் எல்லோருமே நல்லவர்களாக இல்லை என்பதுதான் உலகத்தின் நிலைமை. நாம் யாரையும் சந்தேகிப்பது என்று அர்த்தம் அல்ல, எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்த்து எல்லோரையும் பார்த்து குற்றவாளி என்று நினைக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நடப்பது என்று ஒன்று இருக்கின்றது. சில பொழுது எமது கவனையீனத்தின் காரணமாக சில நல்லவர்கள் கூட சந்தர்ப்பத்தில் கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே பிள்ளைகளை யாருடன் தங்க விடுவது, யாருடன் போக விடுவது, யாருடன் அனுப்புவது என்பதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. இது ஒன்றும் தப்பெண்ணத்துடன் நடப்பது, எல்லோரையும் பற்றி பிழையாக நினைப்பது என்பது அல்ல. தப்பெண்ணம் வைப்பது என்பதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதுவது வேறு, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. அருமை நபி அவர்களை பாருங்கள், அதை அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பிள்ளைகளுக்கு 7 வயது ஆனதன் பின்னால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொழாவிட்டால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாக பிறந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் தான், அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் என்பதாக வரவில்லை, பொதுவாக பிள்ளைகள் என்றுதான் வந்திருக்கின்றது. எனவே 2 ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது 2 பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 10 வயதானதன் பின்னால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க போடுங்கள். தூங்கும் நேரத்திலே ஒரே படுக்கையில் எந்த திரையும் இல்லாமல் ஒன்றாக படுக்கும் நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் தான். ஆனாலும் வாழ்க்கையில் வளரும் பொழுது ஒரு பருவம் இருக்கின்றது, குறிப்பாக அந்த பருவ மாற்றங்களுடைய நேரத்திலே பல வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களை சைத்தான் சில நேரத்தில் பயன்படுத்தி பிழையான வழிகளுக்கு கொண்டு போய்விடலாம்.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
5: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷீக் முபாரக் மதனி, PhD அவர்கள்.
6: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல உத்வான இல்லா அலல் ظாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான். எனவே அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெளிவையும் அறிவையும் பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபிக் செய்திருக்கிறான். இதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய தொடர் வகுப்பு ஐரோப்பா, யூகே போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய உங்களுக்காக வேண்டி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலே படுத்து கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசிக்கொண்டு குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான, தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல உங்களுடைய ஃபோன்களிலே அல்லது லேப்டாப்பிலே நீங்கள் ஐபேட் போன்ற டிவைஸ்களிலே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்வதாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மைக்கையும் உங்களுடைய கேமராவையும் மியூட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது அன்மியூட் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வீட்டிலே உள்ள நிலைமைகள், உங்களுடைய நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தால் தலையை மறைக்காமல் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே ஒரு நோட்புக்கை வைத்து இந்த வகுப்பிலிருந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு குறிப்பெடுப்பது என்பது உங்களுக்கு நாம் படித்ததை எப்போதும் மீட்டி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹு. கல்வி என்பது வேட்டையாடுவது போல, அதை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் நிற்கும். வேட்டையாடப்பட்ட மிருகத்தை, விலங்கை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் அது நிற்கும். அதுபோலதான் கல்வியை எழுதி பாதுகாத்தால்தான் அந்த கல்வி இருக்கும் என்று சொல்வார்கள். வெறுமனே கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு போனால் நன்மை கிடைக்கலாம், ஆனால் அந்த கல்வி பூரணமாக நமக்கு கிடைக்காது. எனவே இதிலே கலந்து கொள்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுக்கென்று ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்து அதிலே குறிப்பெடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு குறிப்பெடுக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வகுப்பின் இறுதியிலே ஒரு தேர்வையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சாதாரணமான தேர்வாகத்தான் இருக்கும், எக்ஸாமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற போது பரிசுகள் தருவதற்கும் ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அனைவருக்கும் சான்றிதழ்களும் இந்த வகுப்பின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை, அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகையை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பின் இறுதியிலும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு லிங்கை இங்கே பதிவேற்றம் செய்வோம், காட்டுவோம். அந்த லிங்கிலே போய் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்ற கேட்கப்படக்கூடிய தகவல்களை பதிந்துவிட்டு நீங்கள் ஜூமை விட்டு லெஃப்ட் ஆனால் உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்டு விடும் என்பதையும் கூறுகிறோம். இதை நாம் இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்த காரணம், நாம் ஒரு பூரணமாக இந்த கல்வியிலிருந்து இந்த வகுப்பிலிருந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்புக்குள் நாம் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பிலே நாம் படிப்பதற்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிற புத்தகம் தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்கிற புத்தகமாகும். அதாவது தனிநபர்கள் சமுதாயம் சீர் செய்வதற்கு ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகும். இந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் அஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். இவர் உண்மையிலேயே சிரியாவில் பிறந்த ஒருவராவார். 1925 இவர் சிரியாவிலே பிறந்தவர், ஹலப் என்கிற ஊரிலே. பிறகு அவர் தன்னுடைய சிறு வயதிலே அல் குர்ஆனை மனனம் செய்து சிரியாவிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வி உயர்தர கல்வியெல்லாம் பெற்றுவிட்டு பிறகு அவர் சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்காக வருகிறார். அந்த நேரத்தில் உலமாக்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவின் அப்போதிருந்த முஃப்தியோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலில் பல நாடுகளுக்கும் சென்று தாவா பணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர் தான் ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். பிறகு ஹிஜ்ரி 1400 அவர் மக்காவுக்கு மீண்டும் வந்து அன்றிலிருந்து மூத்தாகும் வரைக்கும், அவர் ஹிஜ்ரி 1431 மூத்தானார். இப்போ கிட்டத்தட்ட 30 மேலாக மக்காவிலேயே இருந்து மக்காவிலே உள்ள தாருல் ஹதீஸ் அல் ஹைரியா என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் மாஷா அல்லா அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதாவை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இவர் அல்ஹம்துலில்லா தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பல்வேறு நூல்களை புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டார். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்று நாம் இன்று படிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகத்திலே இஸ்லாத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக அகீதா என்றால் என்ன, அதுபோல இபாதத்துக்கள் தொடர்பான விஷயங்கள், அதுபோல மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சில தலைப்புகளில் ஹலால் ஹராம் பற்றிய விளக்கம், அதாவது இசை, பாடல், ஃபோட்டோ, ஸ்டாச்சு, ஸ்மோக்கிங், இவ்வாறான பல்வேறு விஷயங்களை எல்லாம் இந்த புத்தகத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு முக்கியமான புத்தகம்தான் அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் மினல் கிதாபி வ சுன்னா அஸ்ஸஹீஹா. குர்ஆன் ஸஹீஹான ஹதீஸ்களிலிருந்து சுன்னாவிலிருந்து இஸ்லாத்தினதும் ஈமானுடையவும் அடிப்படைகள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதிலே ஈமானுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல இஸ்லாம் ஈமான் போன்றவற்றை பாழாக்கக்கூடிய அம்சங்களையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல குஃப்ருக்கு இட்டுச் செல்லக்கூடிய பிழையான கொள்கைகளை இந்த அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு அழகான புத்தகம்தான் மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வக்தா இஃபா அல் மன்சூரா என்ற புத்தகம். இந்த புத்தகத்திலே அதாவது வெற்றி பெற்ற கூட்டம் யார், அவர்களுடைய வழிமுறை என்ன, இஸ்லாத்திலே பல பிரிவுகள் தோன்றும் என்கிற அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து வெற்றி பெற்ற கூட்டம், வெற்றி பெற்ற பிரிவினர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அகீதா என்ன, மன்ஹஜ் என்ன என்பவற்றையெல்லாம் இந்த மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வத்தாயிஃப் அல் மன்சூரா என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல இன்னும் ஒரு சிறிய புத்தகம் அல் அகீதா மின் அல் கிதாபி வ சுன்னா ஸஹீஹா குர்ஆன் சஹீஹான சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய அகீதா என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இதை ஒரு கேள்வி பதில் வடிவத்திலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற அமைப்பிலே தௌஹீதை பற்றி, தௌஹீதினுடைய வகைகள் பற்றி, ஷிர்க்கினுடைய வகைகள் பற்றி, ஜிஹாதை பற்றி, அதே போல அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் நடந்து கொள்வது பற்றி, அதுபோல இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிழையான சிந்தனைகள் பற்றி எல்லாம் இந்த புத்தகத்திலே கேள்வி பதில் அடிப்படையிலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல் அகீதா மினல் கிதாபி வசுன்னா சஹீஹா என்கிற புத்தகத்திலே. அடுத்ததாக குதூஃபுன் மின ஷமாயில் முஹம்மதியா வல் அஹ்லாக்கின் நபவியா வல் ஆதாபில் இஸ்லாமியா என்கிற ஒரு பெயரிலே ஒரு அஹ்லாக் நல்ல பண்பாடுகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பண்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல ஹுக்முத் துஹான் வத் தத்கீன் அலா தோ இத்திபி வத்தீன் மார்க்க மருத்துவ அடிப்படையில் புகைத்தல் பற்றிய ஒரு சட்ட நூலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிறிய சிறிய அழகான எல்லோராலும் விளங்கி புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை எழுதி இஸ்லாமிய அகீதாவை பற்றி, மார்க்கத்தை பற்றிய தெளிவை மக்களுக்கு தந்த ஒரு அறிஞராக முஹம்மத் பின் ஜமீல் ஜெயினு அவர்கள் காணப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த புத்தகங்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வேறு மொழிகளுக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும். பல்வேறு மொழிகளுக்கு இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை குறிப்பாக சவுதி அரேபியாவிலே இருந்த மூத்த உலமாக்கள் சிலர் பாராட்டி வாழ்த்தி அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல உலகத்தில் வாழக்கூடிய இன்னும் பல அறிஞர்களும் இவர்களுடைய இந்த புத்தகங்களை பற்றிய நல்ல விமர்சனங்களையும் அந்த புத்தகங்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள், அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவங்கள் பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, அதிலே இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா என்கிற இந்த புத்தகம், தௌஜிஹாத் இஸ்லாமியா இஸ்லாமிய வழிகாட்டல் என்கிற இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒன்று என்கிற அடிப்படையில், அடிப்படையிலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வகுப்பிலே நாம் இந்த புத்தகத்தை தேர்வு செய்திருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தில் முதல் தலைப்பாக அவர்கள் கொண்டு வருவது அல் ஹசாயிஸ் அர்-ரஈசியா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியல்புகள், சிறப்பம்சங்கள். இஸ்லாத்தில் என்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை சுருக்கமாக அழகாக சொல்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், அல் இஸ்லாமு தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாகும். அதாவது இந்த மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அழகான ஒரு தெளிவை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே தற்செயலாக தோன்றவில்லை, எல்லாமே திட்டமிடப்பட்ட அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான், அவன் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்ட சர்வ வல்லமை கொண்ட ஒருவனாக இருக்கிறான், எனவே அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியானவனாக காணப்படுகிறான். இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்றால் அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், அவனுடைய அனைத்து பண்புகளுமே பூரணமானவை. அல்லாஹுடைய சிஃபத்துகள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவை பூரணமானவையாகவே காணப்படும். எனவே இந்த அல்லாஹ் அவன் ஒருவனே வணங்கி வழிபட தகுதியானவன். எனவே நாம் துஆ செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் துஆ கேட்க வேண்டும். அதே போன்று நம்ம நேர்ச்சை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே நேர்ச்சை செய்ய வேண்டும். நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும். இப்படி
7: நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவேதான் இதை அல் இஸ்லாம் தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம் என்று கூறுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்துவிடக்கூடாது. சின்னொரு வணக்கமாக இருந்தாலும், நம்முடைய பார்வையில் சிறியொரு வணக்கமாக நம்ம கருதினாலும் அதை அல்லாஹுக்குத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வலியுறுத்துகிறது. வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதைத்தான் நாம் அல் இஸ்லாம் தீனு தௌஹீத் என்கிற இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பாக குறிப்பிடுகிற இரண்டாவது அம்சம், அல் இஸ்லாம் யுஜம்மியு வலா யுஃபர்ரிக். இந்த மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற மார்க்கமே தவிர பிரிவினையை தூண்டுகிற மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு என்னென்றால் ஒற்றுமை. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து புரியலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, முஸ்லீம்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய தூதர்களுக்கிடையில் எந்த வேற்றுமையும் உண்டாக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அம்சமாகும். அப்போ இஸ்லாம் பிரிக்கிறதா சேர்க்கிறதா என்று கேட்டால் சேர்க்கிறது. அதே போலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்கிற வகையில் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களும் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், சில ரசூல்மார்கள் நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருமே வலியுறுத்தி பேசிய கொள்கை ஆமந்து பில்லா ஒமலாஇக்கத்திஹி வக்குத்துபிஹி வருசுலிஹி வல்யோமில் ஆஹிர் வல் கத்ரி ஹைரிஹி என்று நம்ம சொல்லக்கூடிய அர்கானுல் ஈமான் ஆறையும், ஈமானுடைய அடிப்படைகள் ஆறையும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் வலியுறுத்தினார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி கூடுதலாக வலியுறுத்தி இந்த மக்களை ஒற்றுமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். போலியான, அதாவது மதங்களில் ஏற்பட்ட திரிபுகள், குளறுபடிகள், இவைகளை எல்லாம் அடையாளப்படுத்தி இவை அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் அல்ல, இது பிற்பட்ட காலத்தில் வந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிழையான கருத்துக்கள் என்பதையெல்லாம் சொல்லி உண்மையாக அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லுகிற ஒரு பணி இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதனால் இந்த மார்க்கம் ஒன்று சேர்க்கிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக கூறுவது, இன்ன தஆலீம் அல் இஸ்லாம் சஹலத்துன் வாதிஹத்துன் மஃபூமா. இஸ்லாமிய போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. இஸ்லாத்தில் உள்ள அத்தனை போதனைகளும், இப்போ இஸ்லாம் என்று சொன்னால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இப்போ அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் உள்ள அனைத்துமே இலகுவானவை, அனைத்துமே தெளிவானவை, அனைத்துமே விளங்கி கொள்ள முடியுமானவை. எனவேதான் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ மூட நம்பிக்கைன்னு சொன்னால் ஆந்தை கத்தினால் இப்படி, பல்லு கத்தினால் இப்படி, ஒருவர் முன்னால் குறுக்கே போனால் இப்படி என்ற ஒரு பேசிக் சயின்ஸுக்கே சம்பந்தம் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல வழிகேடான கொள்கைகளை இஸ்லாம் போதிக்கவும் மாட்டாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அதுபோல சும்மா குழப்பமான பிலோசபிகளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இஸ்லாம் இலகுவான மார்க்கம், புரிந்து கொள்ள முடியுமான மார்க்கம், தெளிவான மார்க்கம். எனவே இந்த மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது என்பது முக்கியமான அம்சமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா காலத்திலும் பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லா இடங்களிலும் பிராக்டிஸ் பண்ணலாம். இதுல வித்தியாசம் கிடையாது. இலங்கைக்கு ஒரு சட்டம், ஐரோப்பாவுக்கு ஒரு சட்டம் இல்லை. மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லா இந்த மார்க்கம் எங்கு போனாலும் பின்பற்ற முடியுமான வழிகாட்டல்களை தருகிற அழகான ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடுகிறார்கள். இன்னல் இஸ்லாம லா யுஃபஸ்ஸிலு பைனல் மத்தத்தி வர் ரூஹ் ஃபஸ்லன் காமிலன். இந்த மார்க்கம் உலகத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இப்போ சில மார்க்கங்களில் போனால் உலகம் வேறு ஆன்மீகம் வேறுன்னு இருக்கும். ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும், உலகத்தை உலகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு என்று சொன்னால், அவன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், இரவு காலையிலே அவன் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லுகிற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும், அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹுடைய வழிகாட்டல், அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டலின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். பெற்றோரை பராமரிப்பது மார்க்கம் என்கிறது. பாதையிலே மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது மார்க்கம் என்று சொல்கிறது. சமுதாய பணிகளை மார்க்கம் என்கிறது, திருமணத்தை மார்க்கம் என்கிறது, அரசியலில் வழிகாட்டுகிறது. சுபஹானல்லாஹ், இந்த மார்க்கத்தில் எதுவுமே விடப்படவில்லை. எனவே ஆன்மீகம் வேறு, லௌகீகம் வேறு என்று பிரிக்கிற ஒரு நிலை இந்த மார்க்கத்தில் கிடையாது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம், அக்கதில் இஸ்லாம் ரூஹ் தசாவி வல் உஹுவா பைனல் முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்கு இடையில் சமத்துவத்தை இஸ்லாம் பேணுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது சூரத்துல் ஹுஜுராத் 13வது வசனத்தில், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர் யார் என்றால் தக்குவா உள்ளவர்கள் தான். இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய அந்த நிலை மாறும். அப்படி இல்லாமல் வெள்ளையன் கருப்பன், ஏழை பணக்காரன், அரபி அரபி அல்லாதவன், இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இதை வைத்து ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அவன் அல்லாஹுடைய அடிமை என்கிற ஒரு கோட்பாட்டை அது வலியுறுத்தி, நீ எல்லோருமே அல்லாஹுடைய அடிமைகள் தான், எனவே உங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரவே கூடாது என்று வலியுறுத்துகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த பாகுபாடு இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள், அல்ஹம்துலில்லா. அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாக, லைசஃபில் இஸ்லாமி சுல்தா கஹ்னுதியா தஹ்தக்கருத்தீன், அதாவது புரோஹிதம் இல்லை. இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அந்த மார்க்கத்தை சுகன்ற புரோஹிதம், அதாவது சில சமயங்களில் நீங்கள் பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்து அவர்களை வைத்துத்தான் ஒருவன் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும். அவங்க இல்லாமல் நடக்காது. நம்முடைய மார்க்கத்தில் புரோஹிதம் கிடையாது. உலமாக்கள் கண்ணியமானவர்கள், உலமாக்களுக்குரிய தனி சிறப்புகள் இருக்கின்றன அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக அவர்களை வைத்துத்தான் எல்லாம் என்கிற நிலை மார்க்கத்தில் கிடையாது. பிற்பட்ட காலங்களில் மக்கள் அப்படி உருவாக்கி கொண்டார்கள், அது வழிகேடு. புரோகிதம் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு திருமணம் என்றால் கூட ஒரு மௌலவி இல்லாட்டி திருமணம் இல்லை. ஊடு குடி போடுவது மௌலவி இல்லாமல் வீடு குடி போட முடியாது. கடை திறக்கிறது மௌலவி இல்லாமல் கடை திறப்பதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஃபாத்திஹா. இதான் அந்த புரோஹிதம்ன்றது. இது இஸ்லாத்தில் கிடையாது. பிஸ்மில்லாண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டை திறக்க வேண்டியது, உள்ளால ஓத வேண்டிய துவாவை ஓதிட்டு உள்ளே போக வேண்டியது, உங்களுடைய கடையை நீங்களே அல்ஹம்துலில்லாண்டு ஓப்பன் பண்ணுறது போக வேண்டியது. அவடத்தில் போய் நின்று ஃபாத்திஹா ஓத தேவையில்லை. நீங்கள் தொழுது விட்டு துவா கேட்கலாம். நீங்கள் தஹஜ்ஜுத்திலே துவா கேட்டு விட்டு கடையை காலையிலே திறக்கலாம். சுபஹ் தொழுது விட்டு நீங்களே துவா கேட்டு விட்டு உங்களுடைய கடையை திறக்கலாம் என்று வலியுறுத்துகிற மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அப்போ இந்த இஸ்லாத்தை எல்லோரும் படிக்கலாம். குர்ஆனில் உள்ள பல விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமான நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களிலே உள்ள விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமானதாகவே ஆக்கப்பட்டுள்ளது. எனவே வெறுமனே நாம் இந்த புரோஹிதத்தை பின்பற்றி அதன் பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் 6 சிறப்பம்சங்களை இந்த புத்தகத்திலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1, அல் இஸ்லாம் தீனு தௌஹீத். இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம். எனவே வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்யப்பட வேண்டும். வணக்கத்தில் எதனையுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. 2வதாக, இந்த மார்க்கம் சேர்க்கிற ஒற்றுமைப்படுத்துகிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல. 3வது, இந்த மார்க்கத்தில் உள்ள போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. 4வதாக, இந்த மார்க்கம் தீன் மாத்தா என்று, அதாவது உலகம் தீன் என்று 2 பிரிப்பதில்லை. 5வதாக, இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒருவர் இந்த மார்க்கத்திற்குள் வந்துவிட்டால் அவர் தன்னுடைய நிறத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, நாட்டை வைத்தோ வேறுபடுவதில்லை, எல்லோரும் ஈக்குவல். அதே போல 6வதாக, இந்த மார்க்கத்தில் புரோஹிதம் இல்லை என்கிற இந்த 6 சிறப்பம்சங்களையும்

0: கூறி விடைபெறுகிறேன். ஆஹுரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முபாரக் மதனி, PhD அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபக்ருத்தீன் இம்தாதி அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقى الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد கமா பாரக் தலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமான சுகனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த வாராந்திர வகுப்பிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக.

0: கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த வாராந்திர வகுப்பிலே அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் யார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இந்த தருணத்திலே நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வாழக்கூடிய இந்த அற்பமான இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்களின் மீது நாம் நேசத்தை வைக்கின்றோம், பாசத்தை வைக்கின்றோம். இந்த உலகத்திலே மிகவும் பாசத்திற்குரியவர்கள் என்று ஒரு சிலர்கள் இருப்பார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கணவன் மனைவியின் மீது மிகவும் பாசத்துக்குரியவர்களாக இருக்கலாம், மனைவி கணவன் மீது பாசத்திற்குரியவர்களாக நேசத்திற்குரியவர்களாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது, அதே போன்று உடன் பிறந்த சகோதரர்களுக்கு இடையிலே, நண்பர்களுக்கு இடையிலே, இப்படி மிகவும் நேசத்திற்குரியவர்கள் என்று இந்த உலகத்திலே சிலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மீது நாம் நேசம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் யாரின் மீது அதிகமான நேசம் வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும்? இது திருக்குறள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: சதகல்லாஹுல்லாலிம் நேர்கள், இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரி பார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: قل
1: صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையெடுக்க தொலைபேசி நேர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

عليك بالحق وإنك لمن المرسلين. تلك الرسل فضلنا بعضهم على بعض

0: சதகல்லாஹுல் அலீம். நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة

0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் அல் குர்ஆன் முரத்தில் கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் ஷேக் முஹம்மது அய்யூப் அவர்கள்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.

0: சதக் அல்லாஹுல்லாலிம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: ரப்பி.
1: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

بغير علم سبحانه وتعالى عما يصفون.

ولا تأكلوا مما لم يذكر اسم الله عليه وإنه لفسق